0: 2017 ஆண்டுக்கு பிறகு அதிபர் டிரம்ப் முதன்முறையாக சீனா சென்றுள்ளார். அவரின் பயணத்தின் போது தைவானுக்கு அமெரிக்க ஆயுதங்களின் விற்பனை, இருதரப்பு முதலீடு, செயற்கை நுண்ணறிவும் அதன் அபாயங்களும் போன்ற விவகாரங்கள் பற்றியும் கலந்துரையாடல்கள் நடைபெறும். தலைமைத்துவத்தை மாற்றும் நடவடிக்கை நாட்டை குழப்பத்துக்குள் தள்ளிவிடும் என்று பிரிட்டிஷ் பிரதமர் கியர் ஸ்டார்மர் நாடாளுமன்றத்தில் எச்சரித்துள்ளார். சுகாதார அமைச்சர் வெஸ் ஸ்ட்ரீட்டிங் திரு ஸ்டார்மரின் பதவிக்கு போட்டியாக வரக்கூடும் என்று தகவல்கள் கூறுகின்றன. திரு ஸ்ட்ரீட்டிங்குக்கு ஆளும் தொழிற்கட்சியின் 81 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இருந்தால் அது சாத்தியமாகும். தலைமைத்துவ போட்டியை அவர் இன்றே முன்வைக்கலாம் என்று அவருடைய ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர். அண்மைய உள்ளாட்சி தேர்தலில் பிரிட்டனின் ஆளும் தொழிற்கட்சி மோசமான தோல்வியடைந்தது. அதனால் திரு ஸ்டார்மர் பதவி விலக வேண்டும் என்ற நெருக்குதல் அதிகரித்துள்ளது. இத்தாலியிலும் ஸ்பெயினிலும் ஹந்தா கிருமி தொற்றுக்காக கண்காணிக்கப்பட்ட 17 பேருக்கு அந்நோய் இல்லை என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஹந்தா கிருமி தொற்றுக்கு எதிராக அனைத்துலக அளவில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. ஹந்தா கிருமி தொற்றுக்கு ஆளானோர் இருப்பது உறுதி செய்யப்பட்ட MV ஹாண்டிய சொகுசு கப்பல் வரும் திங்கட்கிழமை நெதர்லாந்து சென்று சேரவிருக்கிறது. அதிலுள்ள அனைவரும் தனிமைப்படுத்தும் நடைமுறைகளை பின்பற்றுவர் என்று கூறப்பட்டது. ஹந்தா கிருமி தொற்று கோவிட் தொற்று போல அல்ல என்றும் அது பெருந்தொற்றாக வகைப்படுத்தப்படவில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் மே தின விருது விழாவில் இந்த ஆண்டுக்கான ஆக உயரிய கௌரவ பதக்கத்தை வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணனுக்கு வழங்கியுள்ளது. பெரிய மாற்றங்களுக்கு இடையே ஊழியர்களுக்கு வழிகாட்டியதற்கும் உலக மேடையில் சிங்கப்பூர் நிலைப்பாட்டை வலுப்படுத்தியதற்கும் அவருக்கு விருது வழங்கப்பட்டது. சுமார் 190 தனிநபர்களுக்கும் அமைப்புகளுக்கும் மே தின விருதுகள் வழங்கப்பட்டன. விருது பெற்றவர்களில் மூவர் மீடியாகாப் நிறுவனத்தின் ஊழியர்கள். தயாரிப்பு சேவைகள் பிரிவின் துணைத் தலைவர் சோபியான் யூசி, சுமார் 30 ஆண்டு அனுபவம் கொண்ட ஒலிப்பதிவாளர் சுமன் வீராசாமி, சுமார் 40 ஆண்டுகளாய் வெவ்வேறு பொறுப்புகளை ஏற்றுள்ள சிந்தியா டான் ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர். பிரபலமான பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் மலையேற்றமும் ஒன்றாக கருதப்படுகிறது. பார்ப்பதற்கு சாதாரணமாக தோன்றும் அந்த பொழுதுபோக்கில் இறங்குவதற்கு ஏராளமான ஆயத்தங்கள் தேவைப்படுகின்றன. கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளாக மலையேறி வருகின்றனர் சந்திரனும் உமாதேவியும். 2 நண்பர்களும் மலேசியா, இந்தோனேசியா, கென்யா, ஜார்ஜியா என பல நாடுகளில் உள்ள மலைகளை ஏறியுள்ளனர். மலையேற்றத்துக்கு இடைவிடாத பயிற்சி தேவைப்படுகிறது. அது உடலுக்கு வலு சேர்க்க உதவுவதாய் சொன்னார் உமாதேவி.
1: 4 hours, 5 hours, 6 hours கூட ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ அந்த இன்டென்சிட்டியோட ட்ரெயின் பண்ணுவோம். வீக்கெண்ட்ஸ்லலாம் கொஞ்சம் கூட ட்ரெயின் பண்ணுவோம். அப்போ தான் என்டூரன்ஸை பில்ட் பண்ணுவோம். டியூரிங் த வீக் வந்து ஜிம் ட்ரைனிங், ஸ்விமிங், சைக்கிளிங், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், ஸ்டாப்ஸ் இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக செஞ்சு ஆகணும்.
0: ஆபத்துகளை மதிப்பிட்டு சரியான முடிவுகளை எடுப்பது அசம்பாவிதங்களை தடுக்கும் என்றார் சந்திரன்.
2: கிளைமிங் எக்ஸ்பிடிஷனில் வந்து இந்த லீட் கிளைமர்ஸ் இல்லை இந்த ஸ்வீப்பர் இருப்பாங்க. இவங்கள்ட்ட வந்து நம்ம எடுத்து சொல்லிடணும், என்னால் முடியலை இல்லை நான் நடக்கிற பேஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாகிடுச்சுன்னு. உடனே அவங்க எல்லோரையும் கூடி அந்த ஸ்வீப்பர் வந்து அவங்க ரோல் வந்து கடைசியாக தங்கி போகிற ஆளுங்களை வந்து ஒரு சிரமத்தில் இல்லாமல் கொண்டு போய் ரெஸ்ட் பண்ண வச்சு மேலே ஏற தொடர்ந்து ஏற முடியலன்னா அவங்க சொல்லுவாங்க இதோட நிப்பாட்டிருங்க.
0: இத்தனை ஆயத்தங்களையும் செய்து கொண்டால் மனநிறைவை தரும் பொழுதுபோக்காக மலையேற்றம் அமையும் என்கின்றனர் மலையேறுபவர்கள்.
3: சொல்லும் பொருளும் க்ளூ. தடயம். தொல்லியல் ஆய்வில் கிடைக்கும் தடயங்கள் பழங்கால மனிதர்களின் வாழ்க்கையை புரிந்து கொள்ள உதவுகின்றன. க்ளூ. தடயம்.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
1: வியப்பூட்டும் வியாழக்கிழமையில இணைந்திருக்கீங்க.
2: ஒரு காதலன் காதலிக்கும் தருவாயில காதலிய பார்த்து என்ன சொல்லுவாரு? நேத்து நீ என் கனவுல வந்த, கனவுல வரும்போது எப்படி இருந்த தெரியுமா? நீ தேவத மாதிரி இருந்த அப்படின்னு அவர் சொல்லுவார்.
3: தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன், என் உயிருடன் கலந்து
2: கனவுலதான் தேவதை மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்ல. தேவதை மாதிரி ஆகிறதுக்கு அல்லது இருக்கிறதுக்கு நிறைய செலவழிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்படித்தானே? அதுவும் ரொம்ப எல்லாம் நீங்க செலவழிக்க வேண்டியது இல்ல. அழகா இருக்கிறதுக்கு மனசு மட்டும் கொஞ்சம் வச்சா போதும். முக பராமரிப்பு என்பது ஆயுசுக்கும் கூட வர வேண்டிய ஒன்று. அழகா இருக்கிறது உங்களுக்கு தன்னம்பிக்கையை மட்டும் இல்லைங்க, மனசுல ஒரு திடத்தையும் கொடுக்கும்னு சொல்றாங்க.
4: 101 ஸ்ரேங்கன் சாலை, குட்டி பியூரிஃபாலர். இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
5: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
6: புதுப்பிப்பு வேலைகளுக்கும் உங்க நம்பகமான தேர்வு.
7: சமையலறை அலமாரிகள், கழிவறை மேம்படுத்தல், தளவாட வேலைகள், ஃபீச்சர் வால் என அனைத்தும் உயர்தரத்தில்.
6: HDB, BISSE, RCMA, K-Stras அங்கீகாரங்களையும் பெற்றவங்க.
7: முன் வடிவமைப்பு சேவை, நேரடி ஒப்பந்ததாரர் விலையில்.
6: MSR இன்டீரியர் டிசைன், விவரங்களுக்கு MSRinteriordesign.com அல்லது 9778-1234.
8: நீங்கள் பொருட்களை வாங்க பற்றுச்சீட்டுகளை பெறலாம். ஆம், 4 அதிர்ஷ்டசாலி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் 500 வெள்ளி மதிப்புடைய பற்றுச்சீட்டுகளை வெல்ல வாய்ப்புண்டு. உங்களுக்கு பிடித்த மீடியாகாப் வானொலி நிலையங்களையும் வலையொலிகளையும் நீலிசன் வழி கேட்டு ஆசை தீர பொருட்களை வாங்கும் வாய்ப்பை பெறலாம். மேல் விவரங்களுக்கு நீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க அல்லது செல்லுங்க நீலிசன்.sg. May 31st வரை மட்டும்தான்.
9: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
10: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
11: ஜோதி ஸ்டாப், புஷ்

0: சரியாக காலை 8:15 ஆகி விட்டது. வணக்கம் சிங்கி நிகழ்ச்சியில் சஜினியனோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். அந்நியன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில். இந்த பாடலை நீங்க கேட்டு ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்து நாம வேட்டையாடு விளையாடு திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்க போறோங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹாரிஸ் ஜெயராஜும் இந்த பாடலை இசைச்சிருக்காரு. பாடலை கேட்பதற்கு முன்பு வாங்க வானிலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க. இன்று இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர்.
1: வானிலை நிலவரத்திற்கு ஆதரவு
0: உங்கள் வீட்டு சமையல் கமகமக்க ஆரோக்கியம் மேம்பட யோகோ அரிசி பருப்பு மற்றும் மசாலா பொருட்கள் சுவைக்கும் நலத்துக்கும் யோகோ. வயிறும் நிறையும் மனசும் நிறையும். ஓர் அமெரிக்க டாலர் ஒரு வெள்ளி 28 காசு. ஓர் யூரோ ஒரு வெள்ளி 51 காசு. ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் ஒரு வெள்ளி 74 காசு. ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 93 காசு. 100 இந்திய ரூபாய் ஒரு வெள்ளி 36 காசு. 100 இலங்கை ரூபாய் 40 காசு. ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கிட் 3 வெள்ளி 9 காசு.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
3: வணக்கம் சிங்கை.

0: வேட்டையாடு விளையாடு திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. ஃப்ரான்லோம் சோலார் சாய் சௌமியா ராவ் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அள்ளி தந்த வானம் திரைப்படத்துல இருந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம பாடலை கேட்க போறோங்க. அது மட்டும் இல்ல, கச்சேரி ஆரம்பம், சிங்கப்பூர் புத்தக விருதுகள் 2026 இந்த தமிழ் புத்தகம் சமீபத்தில் ஒரு விருது பெற்றது. இதை பற்றி நாம இன்னும் கொஞ்ச நேரத்துல பேச போறோங்க. அதற்கு முன்பு வாங்க போக்குவரத்து நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க.
1: ஒலி 9:00 எட்டில் போக்குவரத்து நிலவரம்.
0: சாங்கியை நோக்கி செல்லும் PIE ஸ்டீவன்ஸ் ரோடிற்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது. போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக சாங்கியை நோக்கி செல்லும் PIE கலாங்வேக்கும் சாம்சன் ரோடிற்கும் இடைப்பட்ட பகுதிகளிலும், துவாசை நோக்கி செல்லும் AYE நொர்மெண்டன் எக்ஸிட் அங்கேயும், PIEயை நோக்கி செல்லும் TPE லோயாங் அவென்யூவிற்கும் KPE ECP எக்ஸிட்டுக்கும் இடைப்பட்ட பகுதிகளிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: வாகன கண்காட்சி சலுகைகளை தவறவிட்டு விட்டீர்களா? அவை இன்னும் தொடர்கின்றன, ஆனால் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே. பிவாய்டிக்கு மாறும் போது கண்காட்சிக்கு பிந்தைய சிறப்பு தள்ளுபடிகள், கவர்ச்சிகரமான உரிமையாளர் பலன்கள் மற்றும் சிறப்பான கூடுதல் பரிமாற்ற

0: மின்னேற்ற கலப்பு தொழில்நுட்பத்தால் இயங்கும் புதிய BYDC-யில் 6DMI வாகனத்தை செலுத்தி பாருங்கள். இது நீண்ட தூர பயணங்களுக்கு பெட்ரோல் ஆதரவுடன் கூடிய மின்சார ஆற்றலின் செயல்திறனை வழங்குகிறது. இன்றைய BYD காட்சியகத்திற்கு வருகை தாருங்கள்.
1: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒன்னு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
2: அருண் ஐஸ்கிரீம்ஸ்.

0: தந்த வானம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் இடம்பெற்றது. வித்யா சாகரின் இசையில் உன்னிமேனன் ஸ்ரீவர்தினி அந்த பாடலை வழங்கி இருந்தாங்க. சரி, கச்சேரி ஆரம்பம் அப்படிங்கிற ஒரு தமிழ் புத்தகத்தை வந்து எழுதியிருந்தாங்க அப்பர்ணா. இவங்க வந்து சமீபத்துல சிங்கப்பூர் புத்தக விருதுகள்ல இந்த புத்தகத்திற்காக ஒரு விருது பெற்றிருந்தாங்க. அவங்களால எங்களை நேரடியா சந்திக்க முடியல, இருந்தாலும் ஒரு குரல் பதிவு நம்ம நேயர்களுக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டலாம் வாங்க.
1: அனைவருக்கும் வணக்கம். நான் தான் அப்பர்ணா. செவன் ஸ்வராஸ் கச்சேரி ஆரம்பம் இந்த புத்தகத்தோட எழுத்தாளர். ரொம்ப சந்தோஷமா இருக்க இன்னைக்கு நேயர்கள் எல்லார்கிட்டையும் என்னோட புத்தகத்தை பத்தி இன்னைக்கு பகிர்ந்து கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பு. மிக்க நன்றி எனக்கு. ஸோ கச்சேரி ஆரம்பம் அப்படிங்கிறது இசை சார்ந்த ஒரு புத்தகம் தான். ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனால் நம்மளோட பாரம்பரிய இசை, அதாவது இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம், கர்நாடக இசைன்னு கூட சொல்லலாம், அந்த இசையை பற்றின ஒரு புத்தகம் தான். பட் ஸ்பெசிஃபிக்காக இது வந்து சிறுவர்களுக்காகவே எழுதப்பட்டுள்ள ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை பற்றி நான் பேசும்போது நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி, நீங்கள் மியூசிக் டீச்சரா அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு கேட்பாங்க. அதுதான் இல்லை. ஸோ இந்த புத்தகம் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னா, என்னோட மகள் அவளுக்கு வந்து இசை ரொம்ப பிடிக்கும். சின்ன வயதுலேயே அவங்களுக்கு வந்து அந்த இசை சார்ந்த அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நிறையாவே இருக்கும். அவங்க இசை நிறையா கேட்பாங்க, அதை வந்து பாட முயற்சி செய்வாங்க. நான் சொல்கிறது இந்த ஒவ்வொரு வயசு 1.5 வயசுலயே. ஸோ அப்போ நான் வந்து அவங்களுக்காக என்னென்ன வளங்கள் இருக்குது அப்படின்னு நான் தேடும்போது எனக்கு வந்து இசை சார்ந்தம் நிறைய புத்தகங்கள் இருந்தது. அதாவது எல்லாமே ஆனால் அடல்ட்ஸ்க்கான எழுதப்பட்ட அந்த புக்ஸாக இருந்தது, ரொம்ப தியரட்டிக்கலாக இருந்தது. அண்ட் எதுவுமே சிறுவர்களுக்கான ஒரு வயசில் ஒரு சின்ன சிம்பிளாக புரியக்கூடிய மாதிரி எதுவுமே எனக்கு தென்படலை. ஸோ அந்த நேரத்தில் நான் ஆக்சுவலி ஆல்ரெடி நான் ஒரு புத்தகம் இன்னொரு ஒரு புத்தகம் எழுதியிருந்தேன். அது பேர் பாரதியார் ஆதிச்சூரி, மேபி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அந்த புத்தகத்தை எழுதின பிறகு இது இந்த இசை சார்ந்த புத்தகத்தை தான் தேடும்போது அப்போ எனக்கு ஒரு ஐடியா உருவாச்சு. ஓகே, அப்போ நம்மளையே ஏன் பேசாமல் எழுதலாமே இந்த புத்தகத்தை அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை வந்தது. ஸோ அப்படி தான் ஆக்சுவலி கச்சேரி ஆரம்பம் அண்ட் செவன் ஸ்வராஸ், ஆங்கிலத்தில் இதுக்கு பேர் செவன் ஸ்வராஸ், ஸோ இந்த புத்தகம் உருவாச்சு. இந்த புத்தகத்தோட சிறப்பு அம்சம் நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, டெக்னிக்கல் கான்செப்ட்ஸ், அதாவது ஸ்வரம் அப்படிங்கிற அந்த சரிகம பதனிசாவை வந்து குழந்தைங்களுக்கு எப்படி ஒரு கதை வடிவத்தில் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் இந்த புத்தகம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு மாரல் மெசேஜ் கூட இருக்குது. அண்ட் இந்த மாரல் மெசேஜ் வந்து சின்னவங்க மட்டும் இல்லை, பெரியவங்க நம்மளுக்கு கூட இது வந்து ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் இதை கடந்து வந்திருப்போம், அதாவது ஸ்டேஜ் ஃப்ரைட் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த புத்தகத்தில் இருக்கிற மாரல் மெசேஜ் என்னென்னா, உங்களோட பயத்தை விலக்கிட்டு நீங்கள் வந்து முயற்சி பண்ணிங்கன்னா உங்களோட கனவு மேம்படும் அப்படிங்கிறது தான். பல பெற்றோர்கள் அவங்களோட குழந்தைக்கு இந்த புத்தகத்தை வாங்கி கொடுத்துட்டு எனக்கு வந்து பல பேர் மெசேஜ், அதாவது குழந்தைங்களும் எனக்கு வந்து வாய்ஸ் நோட்ஸ் மெசேஜஸ்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னன்னா, அவங்க இந்த புக்கை வந்து ஒரு கைடாக யூஸ் பண்ணி அவங்களோட குழந்தைங்களை பாட்டு கிளாஸ் அனுப்புறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா ஒன் ஆஃப் த எய்ம்ஸ் ஆஃப் திஸ் புக் இஸ் பாரம்பரிய இசை தொடரணும், என் அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் அண்ட் சந்ததிகளும் இதை வந்து அதை பற்றி கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும், இது வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த புக்கை எழுதியிருக்கேன். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி இந்த புக்குக்கு வந்து இவ்வளோ பெரிய அங்கீகாரம் கிடச்சிருந்தது அப்படின்னு. எனக்கு ஆக்சுவலி முதல்ல இந்த நியூஸ் நான் கேட்டபோது எனக்கு நம்பவே முடியல. உண்மையை சொல்லப்போனால் என்னோட இல்லஸ்ட்ரேட்டர் சஞ்சனா அவர்கள், அவங்க தான் வந்து எனக்காக இந்த பரிசை வந்து போய் வாங்கிட்டாங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க உடனே எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் வந்து பேசிக்கிட்டோம். பட் பெரிய பெரிய பப்ளிஷர்ஸ்லாம் இருந்தாங்க கண்டெண்டிங் பொசிஷன்ஸில். ஸோ இந்த புக்கு வென்றிருக்குன்னா அதோட முக்கிய காரணம் அதோட தீம் தான், விச் இஸ் பாரம்பரிய இசை. ஏன்னா இட்ஸ் அ செஞ்சுரி ஓல்ட் ட்ரெடிஷன். அந்த ஒரு இசைக்கான கிடைச்ச ஒரு அங்கீகாரமாக தான் நான் இதை பார்க்குறேன். அண்ட் அதில் ஒரு சிறப்பு அங்கே தான் நான் அழிச்சிருக்கிறதா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த புத்தகத்தை எழுதின அப்புறம் நிறையா பேர் என்னை கேட்குற கேள்வி வந்து, அடுத்து என்ன புக் எழுத போகிறீங்க அப்படின்ட்டு. ஸோ இதே மியூசிக்கல் சீரீஸில் அடுத்த ஒரு புத்தகம் எழுதிட்டுருக்கேன். அண்ட் இப்போ முதல் புத்தகம் வந்து ஸ்வரத்தை பற்றி அப்படிங்கிறதுனால இரண்டாவது புத்தகம் வந்து தாளம் லயம் இதை பற்றி சார்ந்த ஒரு புத்தகமாக இருக்கும். அண்ட் அடுத்து வர புத்தகம் இன்னும் கொஞ்சம் பெரிய குழந்தைங்களுக்கு. இப்போ செவன்த் ஸ்வராஸ் கச்சேரி ஆரம்பம் பார்த்தீங்கன்னா 2 வயசுலேருந்து 6 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு இது சரியாக இருக்கும். அதுபோல் இப்போ அடுத்து வர இந்த புத்தகம் வந்து 6 வயதுலேருந்து 10 வயதுக்கு உள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு சரியாக இருக்கும். அண்ட் இந்த புத்தகத்தை பற்றின மேல் விவரங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் அதோட அப்டேட்ஸை. அதே மாதிரி கச்சேரி ஆரம்பம் புத்தகமும் உங்களுக்கு அங்கே நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலமாக @akbooks.sg, அதாவது @akbooks.sg அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் மேல் விவரங்கள் பெறலாம். இந்த வாய்ப்பளித்த ஒளி குடும்பத்தினருக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள்.
0: இதுவரையிலும் எழுத்தாளர் அபர்ணா பேசினதை வந்து நீங்க கேட்டிருந்தீங்க. கச்சேரி ஆரம்பம் பாரம்பரிய இசையை மையமாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு கதை புத்தகம். இந்த புத்தகம் சமீபத்தில் சிங்கப்பூர் புத்தக விருதுகள்ல பரிசு பெற்றது. அதன் எழுத்தாளர் அபர்ணா தான் சற்று முன்பு பேசியிருந்தாங்க. அவங்களால நேரடியா நம்மோடு இன்று இணைய முடியவில்லை. இருந்தாலும் இந்த புத்தகத்திற்கு ஓவியங்களை வரைந்த சஞ்சனாவை நாம இன்னும் கொஞ்சம் நேரத்துல சந்திக்க போறோங்க. இவங்களை சந்திக்கணும், இவங்க கிட்ட நீங்க கேள்விகளையும் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மீனகா போலி 968 என்கிற எங்களுடைய பேஸ்புக் பக்கத்திற்கு நீங்கள் வரலாம். நான் உங்களை அங்க சந்திக்கிறேங்க. நேரம் இப்பொழுது சரியாக காலை 8:35 ஆகிவிட்டது.
2: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு அனார்கலி அரிசிகளின் மொத்த விற்பனையாளர் சையத் மொஹமட் டிரேடர் சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட்.
3: அனார்கலி பிரீமியம் பொன்னி அரிசி பூ போல மென்மையாகவும் மணமாகவும் இருக்கும். உயர் தரத்திலும் இருக்கிறனால இன்னைக்கு சமைச்சு நாளைக்கு கூட சாப்பிடலாம். பலராலும் விரும்பி சாப்பிடும் அரிசி. அரிசிகளின் அரிசி அனார்கலி பொன்னி அரிசி.

0: வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில நீங்க இணைஞ்சிருக்கீங்க. இன்று நாம கச்சேரி ஆரம்பம், பாரம்பரிய இசையை மையமாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு கதை புத்தகத்தை பத்தி நாம மேலும் தெரிஞ்சுக்க போறோங்க. சற்று முன்பு இதன் எழுத்தாளர், இந்த கதை புத்தகத்தின் எழுத்தாளர் அபர்ணா பேசியிருந்ததா நீங்க கேட்டிருந்தீங்க. இப்ப இந்த கதை புத்தகத்திற்கு ஓவியங்களை வரைந்த பெண்மணி சஞ்சனா, அவங்கள நாம சந்திக்க போறோம். வணக்கம் சஞ்சனா.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட உரையாடியது, எங்களோட வந்து இணைந்ததற்கு மிக்க நன்றி.
1: நன்றி. எனக்கு எங்களையும் ஒளி 96.8 அழைத்ததற்காகவும் மிகவும் நன்றி.
0: சரி, இந்த கதை புத்தகம் வந்து, இந்த கதை புத்தகத்துக்கு நீங்க ஓவியங்களை வரையணும் அப்படின்னு அபர்ணா உங்களை வந்து நாடிய போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு?
1: எனக்கு வந்து அப்பர்னா சின்ன வயசுல இருந்தே தெரியும். அவங்க வந்து என்னுடைய கலைப்படைப்புகளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து என் கூட ஒர்க் பண்ணலான்னு இந்த புத்தகத்தை வந்து வரையறதுக்கு. சோ ஐ வாஸ் வெரி லைக் சர்ப்ரைஸ். ஏன்னா இது வந்து என்னோட முதல் சித்திரை படைப்புங்கிறதுனாலையும் இந்த இது எங்கள் புத்தகத்துக்கு விருது வழங்கியதும் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருந்தது.
0: ஆமா, முதல் புத்தகத்திலேயே நீங்க வந்து விருது வாங்கி இருக்கீங்க, எப்படி இருக்கு?
1: ஒரே அதிர்ச்சியா இருக்கு. எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இது எதிர்பார்க்கவே இல்லை நாங்க இது வின் பண்ணுவோம்னு, இந்த விருது எங்களுக்கு வரும்னு, பட் கிடைச்சது. சோ ரொம்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
0: சரி, இப்ப பிள்ளைகளோட புத்தகம் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுல வந்து அந்த ஓவியங்கள், அந்த சித்திரங்கள் எல்லாமே வந்து பார்ப்பதற்கு வந்து கவர்ச்சியா இருக்கணும், அதே நேரத்துல எஜுகேஷனலா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு சரியான முறையில நீங்க வந்து அந்த சித்திரங்களை, அந்த ஓவியங்களை வரைஞ்சாதான் அந்த கதை வந்து அவங்களுக்கு வந்து பிள்ளைகளுக்கு வந்து இன்னும் சரியா புரியும். இந்த ஓவியங்களை வந்து வரையும் பொழுது அது எப்படி சரியா அமையுது அப்படிங்கறத வந்து உறுதி செஞ்சீங்க?
1: சிறுவர் புத்தகங்களில் பயன்படுத்தப்படும் ஓவியங்களை குறித்து ஆராய்ச்சி செய்தப்போ எளிமையான சித்திரங்கள் கூட கதைகளை எவ்வளவு சிறப்பாக வெளிப்படுத்த முடியும் என்பதை பார்த்தேன். சோ கச்சேரி ஆரம்பம் எனும் இந்த புத்தகத்தில் வரும் காட்சிகளில் விலங்குகளை முக்கிய அங்கமாக வரைந்து ஒவ்வொரு பக்கத்தையும் இயற்கை எழிலுடன் அமைத்து கதையின் முக்கிய கதாபாத்திரமான பரி எனும் மனிதன் தன்னுடைய நண்பர்களின் ஊக்கத்துடன் பாடும் நம்பிக்கை எவ்வாறு பெற்றது எனும் சுவாரஸ்யமான கதை தளத்தை உருவாக்கினேன். இந்த ஓவியங்களின் மூலம் குழந்தைகளுக்கு இந்திய பாரம்பரிய இசையின் அடிப்படை ஸ்வரங்களோடு உயிரினங்களும் அறிமுகப்படுத்தும் வகையிலும் அமைந்தது தனி சிறப்பு.
0: ஆமா, கண்டிப்பா இது ஒரு தனி சிறப்புன்னு தான் சொல்லணும். அதாவது ஸ்வரங்கள், இசை, பாரம்பரிய இசையை வைத்து எப்படி வந்து ஒரு கதை புத்தகத்தை உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு இதுவரையிலும் நான் வந்து தெரிந்தது கிடையாது, அறிந்தது கிடையாது. ஆனா இத பத்தி கச்சேரி ஆரம்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கும் போது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இப்ப இதற்கு வந்து நீங்க வந்து சித்திரங்களை வந்து வரைஞ்சிருக்கீங்க, இதுல வந்து எது வந்து வரைகிறது ரொம்ப சுலபமா இருந்துச்சு, ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு, ஆடாடா இதை நான் எதிர்பார்க்கலையா, ஆனா ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா எதை சொல்லுவீங்க?
1: அப்படி சொல்லணும்னா புத்தகத்துல பரி என்ற அணில் நிரா என்ற ஒட்டகச்சிவிங்கியுடன் பேசும் ஒரு காட்சி இருக்கிறது. அதில் அவர்கள் இருவரும் சேர்ந்து பாடுகிறார்கள். ஆரம்பத்தில் ஒரு சிறிய அணிலும் ஒரு உயரமான ஒட்டகச்சிவிங்கியும் எப்படி தொடர்பு கொள்ள முடியும் என்று கற்பனை செய்து பார்ப்பது கடினமாக இருந்தது. பல்வேறு யோசனைகளுக்கு பிறகு பரி எனும் அந்த அணில் ஒரு மறைப்பொந்தில் ஒழிந்திருக்கும் போது ஒட்டகச்சிவிங்கியை நிரா அவளுக்கு ஆறுதல் அளிப்பதற்காக தன் தலையை உள்ளே நுழைக்கலாம் என்று எனக்கு தோன்றியது. எனவே ஒரு காட்டு சூழலில் வெவ்வேறு விலங்குகள் எப்படி ஒன்றொன்று தொடர்பு கொள்ள முடியும் என்பதை கண்டறிய முயற்சிப்பட்டு வேடிக்கையாக இருந்தது.
0: கேக்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, இது வந்து ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க, இது வந்து ரொம்ப சவாலா இருந்துச்சு?
1: இதுவே ஒரு சவாலா வந்ததுன்னா, இதுக்கு முன்னாடி நான் விலங்குகளை வரைஞ்சதே இல்லை. எப்பவுமே ஹியூமன்ஸ் இல்ல போர்ட்ரேட்ஸ் அந்த மாதிரிதான் வரைஞ்சிருந்தேன். சோ ஒரு ஒரு ஆனிமலும் ஒரு ஒரு விலங்கும் எப்படி குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரி வரையறது, அந்த மாதிரி பாக்குறதுக்கு பல வேற வேற சிறுவர்கள் புத்தகங்களை பார்த்து அப்படியே நானும் கற்றுக்கொண்டேன் இதை வரையும் போதே. சோ இட்ஸ் லைக் அ ப்ராசஸ்.
0: சரி, இந்த விலங்குகளை தான் நீங்க வரையணும் அப்படின்னு யாரு தேர்ந்தெடுத்தாங்க?
1: அப்பனாவே ஃபர்ஸ்ட் கதையை எழுதிருந்தாங்க எழுத்தாளர் அப்பனா. அவங்க பேஸ் பண்ண விலங்குகளோட தான் நானும்
0: வரைஞ்சிருக்கேன். நீங்க சொல்லலையா ஏதாச்சும் ஒரு கட்டத்துல ஏதாச்சும் இந்த விலங்குகளை மாற்றணும் அப்படின்னு ஏதாச்சும் யோசனை சொல்லியிருந்தீங்களா?
1: ஒரு ஒரு விலங்கு அதோட பேர் வந்து இப்போ பரினா அவங்க வந்து பா என்ற சொரம் பாடுவாங்க, அப்புறம் நிரா ஒட்டகச்சேரி நீ என்ற சொரம் பாடுவாங்க, அந்த மாதிரி ஒன்னொன்னா மாத்தி மாத்தி பாடுவாங்க.
0: கேக்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. கண்டிப்பா இந்த புத்தகத்தை வந்து வாங்கி நாம வந்து படிக்கணும். சரியா, நூலகங்கள்ல இந்த புத்தகம் இருக்கின்றதா? சரி, இப்ப வளர்ந்து வரும் ஓவிய கலைஞர்கள் அங்க வந்து இருப்பாங்க, அவங்களும் வந்து இந்த மாதிரி கதை புத்தகங்களுக்கு வந்து சித்திரங்களை வரையணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அது மட்டும் இல்ல, கதை சொல்பவர்களும் இருப்பாங்க இல்லையா, உங்களை மாதிரி இளையர்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: நான் பகிர வரும் செய்தி என்னன்னா, தினமும் தொடர்ந்து பயிற்சி செய்து கலைப்படைப்புகளை உருவாக்க வேண்டும். உங்கள் கலைப்படைப்பு நீங்கள் கற்பனை செய்த போல கச்சிதமாக இல்லை என்று நீங்கள் நினைத்தாலும் அதை வெளிப்படுத்துங்கள். ஒரு கலைஞராக கலைப்படைப்புகளை உருவாக்குவதில் மிகவும் திருப்திகரமான பகுதி என்னவென்றால், பயிற்சியின் மூலம் நீங்கள் மேலும் திறன்களை கற்றுக்கொள்ளும் போது கலாப்போக்கில் அது எவ்வாறு மேம்படுத்துகிறது என்பதை பார்ப்பதுதான். மேலும் இப்போ டிஜிட்டல் ஏஜ், செயற்கை நுண்ணறிவால் AI ஈடு செய்ய முடியாத அந்த மனித தன்மையும் அதில் உள்ளது. உங்கள் படைப்புகளை மேம்படுத்த உதவும் வகையில் யூடியூப் மற்றும் சில சமூக ஊடகங்களில் கலையை கற்றுக்கொள்வதற்கான பல இலவச ஆதாரங்களும் இணையத்தில்
0: உள்ளன. சொல்லுங்க சஜிதா.
1: சோ நிறைய லைக் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இப்போ
0: சரி சஞ்சனா, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி என்னுடன் உரையாடியதற்கு மிக்க மிக்க நன்றி. சரியா, உங்களுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து நீங்க இன்னும் பல கதை புத்தகங்களுக்கு வந்து சித்திரங்களை வந்து வரையணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய ஆசை. அது மட்டும் இல்ல, இந்த புத்தகங்கள் எல்லாமே வந்து விருதுகளை பெறணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய ஆசை. விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்களை நான் வான் அலைகள்ல சந்திக்கிறேங்க. நேரம் இப்பொழுது சரியாக 8:44 ஆகி விட்டது. சாலை நிலவரம், போக்குவரத்து நிலவரத்தை நாம இப்ப தெரிஞ்சுக்கலாங்க.
2: போக்குவரத்து நிலவரம்
0: MCEA நோக்கி செல்லும் AYE ஜிரோங் டவுன் ஹால் ரோடு இருக்கு, பிறகு விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது. 2-3 தடங்களை தவிர்க்கவும். சாங்கியை நோக்கி செல்லும் சிம்ஸ் அவென்யூ ஆல்டர்னேட் ரோடு இருக்கு, பிறகு மற்றும் ஒரு விபத்து நேர்ந்துள்ளது. 3-4 தடங்களை தவிர்க்கவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: பெரிய
6: பெரிய
7: உலக புகழ் பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை June 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
8: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: என்னோட பிறந்த நாளைக்கு உனக்கு மதுரை விருந்து, நான் உன்னை கூட்டிட்டு போறேன்.
6: எங்க? மதுரைக்கா?
5: குமார் மெஸ்க்கு. மதுரை மனமும் ருசியும் மனசு சுண்டி இழுக்கும். கமகமன்னு சீரக சம்பா பிரியாணி, வறுத்த கோழி, மணமணக்கிற மீன் குழம்பு, கறி தோசை, பன் பரோட்டா, கோலா உருண்டை, மூணு வகை ஊத்தப்போம்.
6: சொல்லும் போதே சுவை மனசு அழுது, பசி வயித்துக்கிழுது.
5: அதான் குமார் மெஸ். மதுரையோட பாசம் சிங்கப்பூர்ல பேசும்.
8: குமார் மெஸ் இப்போது சாலை 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
0: நேரம் இப்பொழுது காலை 8:46 ஆகி விட்டது. ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026 வரும் ஜூன் மாதம் 27 தேதி சனிக்கிழமை அன்று காலை 9 முதல் மாலை 6 வரையிலும் உங்களுக்காக இடம்பெறுகிறது. மீடியா கார்ப் வளாகத்தில் 7 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் இந்த பயிலரங்கில் கலந்து கொள்ளலாம். தமிழில் எப்படி தன்னம்பிக்கையோடு பேசுவது, தமிழில் பேசும் நுணுக்கங்கள் என்ன, வானொலி மேடை நிகழ்ச்சிகளை படைப்பது எப்படி, சமூக ஊடக காணொலிகள்ல வந்து எப்படி சிறப்பாக அறிவிப்பு செய்யலாம், இப்படிங்கறத பத்தி நம்ம மாணவர்கள் தெரிஞ்சுக்க போறாங்க. இந்த பயிலரங்கில கலந்து கொண்டு உங்களுடைய பிள்ளைகளும் பயன்பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா இப்பொழுதே பதிவு செய்யணுங்க. May 31 நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9 ஜிஎஸ்டி கட்டணமும் இருக்குங்க. இதே நீங்க ஜூன் முதல் தேதிக்கு பிறகு பதிவு செஞ்சீங்கன்னா கட்டணம் 150 வெள்ளிக்கு உயரும், அதோடு நீங்க 9 ஜிஎஸ்டி கட்டணத்தையும் செலுத்தணும். சரியா? நீங்க வந்து கூடுதல் கட்டணம் செலுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜூன் முதல் தேதிக்கு பிறகு நீங்க கடைசி நிமிஷத்துல பதிவு செய்யலாம். ஆனால் நீங்க சலுகை கட்டணம் செலுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா May 31 பதிவு செய்வது சிறப்பு. சரியா? அனைவருக்கும், அதாவது வரும் மாணவர்கள் அனைவருக்கும் குடி பேக் வழங்கப்படும். பதிவு செய்ய வேண்டிய இணைய பக்கம் go.mediaacademy.sg/oli-APW. மேல் விவரங்களுக்கு நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 6333388 6333888. ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கில உங்க பிள்ளைகளை சந்திக்க வானொலி படைப்பாளர்கள் நாங்கள் அனைவரும் சந்தோஷமா ஆவலோட எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோங்க. இப்பவே பதிவு செய்ய மறந்துடாதீங்க.

0: வித்யாசாகர் இசையில் அலை திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் இடம்பெற்றது. கார்த்திக் ஸ்ரீவர்தனி அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக உட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE உட்லண்ட்ஸ் செக் பாயிண்ட் எக்ஸிட் அங்கேயும், AYE-ஐ நோக்கி செல்லும் CTE பாலஸ்டியர் ரோடிற்கும் PIE சாங்கிக்கும் இடைப்பட்ட பகுதிகளிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: வாகன கண்காட்சி சலுகைகளை தவறவிட்டு விட்டீர்களா? அவை இன்னும் தொடர்கின்றன. ஆனால் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே. BYD-க்கு மாறும் போது கண்காட்சிக்கு பிந்தைய சிறப்பு தள்ளுபடிகள், கவர்ச்சிகரமான உரிமையாளர் பலன்கள் மற்றும் சிறப்பான கூடுதல் பரிமாற்ற ஊக்கத்தொகையை பெற்றிடுங்கள். புத்திசாலித்தனமான மின்னேற்ற கலப்பு தொழில்நுட்பத்தால் இயங்கும் புதிய BYD-Seal 6 DMI வாகனத்தை செலுத்தி பாருங்கள். இது நீண்ட தூர பயணங்களுக்கு பெட்ரோல் ஆதரவுடன் கூடிய மின்சார ஆற்றலின் செயல்திறனை வழங்குகிறது. இன்றே BYD காட்சியகத்திற்கு வருகை தாருங்கள்.
6: அனார்கலி சுப்ரீம் டைமண்ட் பொன்னி அரிசி. 1000 அரிசி வகைகள் இருந்தாலும் அனார்கலி சுப்ரீம் டைமண்ட் பொன்னி அரிசியை தான் எல்லாரும் விரும்புறாங்க. ஏன்னா இதுதான் அரிசிகளின் அரசி. சமைச்ச பிறகு பார்த்தா வைரம் போல ஜொலி ஜொலிக்கும். சீக்கிரம் கெடாது, எளிதில் ஜீரணமாக கூடியது. உயர்ந்த தரம், நிறைவான சுவை. அனார்கலி சுப்ரீம் டைமண்ட் பொன்னி அரிசி இப்ப 5, 10, 25 கிலோகிராம் பேக்கெட்டுகள்ல கிடைக்குது. மொத்த விநியோகஸ்தர் சையத் முகமது ட்ரேடர்ஸ் சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட்.
7: முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் வித்திக்கும் நினைப்பை விதைக்கும்.

0: வசந்தம் வாயிலாக ஒலி 96.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 96.8 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 96.8
1: கேட்டாலே பரவசம். 96

0: கதையின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
1: ஏழு வயதிலிருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான பயிலரங்கு இது. தமிழில் தன்னம்பிக்கையோடு பேசும் நுணுக்கங்கள் என்ன?
0: வானொலி மேடை நிகழ்ச்சிகளை படைப்பது எப்படி?
1: எவ்வாறு சமூக ஊடக காணொலியில் அறிவிப்பு செய்யலாம்?
0: இவற்றை தெரிந்து கொள்ள பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை ஜூன் 27 தேதி காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை 81 ஸ்டார்ஸ் அவென்யூ மிரிகாப்பில்.
1: மே 31 தேதிக்குள் பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு ஜிஎஸ்டி கட்டணமும் உண்டு.
2: ஜூன் முதல் தேதிக்கு பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு ஜிஎஸ்டி கட்டணமும் உண்டு.
0: பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு
3: 6333888 6 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3
0: ஜோதி ஸ்டார் புஷ்ப.

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீங்கன் ரோட், சிங்கப்பூர். நேரம் இப்பொழுது சரியாக காலை 9:06 ஆகிவிட்டது. வணக்கம் சிங்கே நிகழ்ச்சியில சஜினி என்னோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். பாம்பே திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக சற்று முன்பு பாடல் ஒலித்தது. அடுத்து உங்களுக்காக பாட்டு திரைப்படத்திலிருந்து பாடல் இடம்பெறவிருக்கின்றது.
2: மெதுவா தந்தி அடிச்சானே,
1: திரைப்படத்துல இருந்து நீங்க பாடல கேட்க இருக்கீங்க. அதற்கு முன்பு வாங்க வானிலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க. அடுத்த 3 நாட்களுக்கு காலை மதிய வேளைகள்ல நீங்க இடியுடன் கூடிய மழையை எதிர்பார்க்கலாம் என்று கூறுகின்றனர் வானிலை ஆய்வகத்தார்.
0: வானிலை நிலவரத்திற்கு ஆதரவு.
1: உங்கள் வீட்டு சமையல் கமகமக்க ஆரோக்கியம் மேம்பட யோகோ அரிசி, பருப்பு மற்றும் மசாலா பொருட்கள். சுவைக்கும் நலத்துக்கும் யோகோ. வயிறும் நிறையும்

0: விஜய் பாலாஜியின் இயக்கத்தில் நடிப்பில் சூர்யா, த்ரிஷா, நட்டி சுப்பிரமணியம், யோகி பாபு, ஜோஷ் மரியன் மற்றும் பலர் தோன்றும். இப்போது வெற்றி நடை போடுகிறது. கோல்டன் வில்லேஜ் ஷோ தியேட்டர்ஸ், கார்னிவல் சினிமாஸில் வெற்றி நடை போடுகிறது. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இத்திரைப்படத்தில் வன்செயல் மற்றும் சில போதைப் பொருள் உபயோகிக்கும் காட்சிகள் இருக்கின்றன. இது ஒரு ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட் வெளியீடு. கருப்பு சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு எங்ககிட்ட இருந்தே இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
1: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
0: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
2: இது வணக்கம் சிங்கை.

0: விபத்துகள் நேர்ந்துள்ளன. நகரத்தை நோக்கி செல்லும் இசிபி மரீன் பரேட் ரோடிற்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது. ஸ்டேடியம் கிரசன்டை நோக்கி செல்லும் ஸ்டேடியம் வாக் ஸ்டேடியம் புலவார்டிற்கு பிறகும் விபத்து நேர்ந்துள்ளது. உட்லன்ஸை நோக்கி செல்லும் பிகேஇ கேஜேஇபிஐ எக்ஸிட்டுக்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகியுள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: வாகன கண்காட்சி சலுகைகளை தவறவிட்டு விட்டீர்களா? அவை இன்னும் தொடர்கின்றன. ஆனால் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே. பிவாடிக்கு மாறும் போது கண்காட்சிக்கு பிந்தைய சிறப்பு தள்ளுபடிகள், கவர்ச்சிகரமான உரிமையாளர் பலன்கள் மற்றும் சிறப்பான கூடுதல் பரிமாற்ற ஊக்கத்தொகையை பெற்றிடுங்கள். புத்திசாலித்தனமான மின்னேற்ற கலப்பு தொழில்நுட்பத்தால் இயங்கும் புதிய பிவாடி சீல் ஆறு டிஎம்ஐ வாகனத்தை செலுத்தி பாருங்கள். இது நீண்ட தூர பயணங்களுக்கு பெட்ரோல் ஆதரவுடன் கூடிய மின்சார ஆற்றலின் செயல்திறனை வழங்குகிறது. இன்றை பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தாருங்கள்.
6: விற்று முடியறதுக்குள்ள சீக்கிரமா வாங்கு.
7: என்ன முடிய போகுதானே?
6: KFC-இன் சம்யங் புல்டாக் கபடோரா டபுள் டவுன், இத வாங்குவதற்கான இறுதி வாய்ப்பு.
7: என்ன சொல்றீங்க?
6: கவலைப்படாத, இன்னும் நேரம் இருக்கு. ஹாட் அண்ட் கிறிஸ்பி அல்லது ஒரிஜினல் ரெசிபி கோழி துண்டுகள், முள்ளங்கி ஊறுகாய், மசித்த உருளைக்கிழங்கு, அதோட மேங்கோ பீச் சஜோரா அடங்கிய சம்யங் புல்டாக் கபடோரா டபுள் டவுன் பாக்ஸ் இப்ப 13.80 காசு மட்டும்தான்.
7: கேக்கும் போதே சுவையா காரமா இருக்கே.
6: கடையில் அமர்ந்து சாப்பிட, வாங்கி செல்ல அல்லது வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் இருக்கு. KFC-இல் மட்டுமே.
8: வணக்கம் சிங்கை.

0: வங்கத்திற்கு ஆதரவு.
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: உங்களுக்கு தெரியுமா, இதே நாள் மே 14 1607 வட அமெரிக்காவில் முதல் நிரந்தர பிரிட்டிஷ் குடியேற்றம் ஜேம்ஸ் டவுன் வர்ஜீனியாவில் நிறுவப்பட்டது. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, 1609 பத்தாம் ஆண்டு வரையிலும் இங்க உணவு பற்றாக்குறை அதிகமா இருந்ததால அங்கே வாழும் மக்கள் குதிரைகள், நாய்கள், பூனைகளை உட்கொண்டதாக தடவியல் ஆய்வுகள் கூறுகின்றன, அதாவது ஃபோரென்சிக் எவிடன்ஸ் கூறுகின்றன. 1607 நிறுவப்பட்ட இந்த குடியிருப்புல முதன் முதல்ல பெண்களே இல்லையா, ஆண்கள் மட்டும்தான் இருந்தாங்களா. 104 ஆண்கள் பிரிட்டன்ல இருந்து இந்த இடத்திற்கு குடிபெயர்ந்தாங்க. இங்க குடியேறியவர்கள் முதல் முதல்ல தங்கத்தை தேடுவதற்காக வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்ல, பசிபிக் பெருங்கடலுக்கு ஒரு நீர்வழி பாதையையும் தேடிக்கொண்டிருந்த போதுதான் அவங்க இந்த இடத்துல தங்கியிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன.
0: இத்தகவலை வழங்கியோர்
2: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மோகி மிஸ்ட் நெய், சுத்தமானது, நம்பகமானது. நீ என்றால் மோகி மிஸ்ட்.

0: மற்றொரு பாடலும் உங்களுக்காக இடம்பெறவிருக்கின்றது. பாடலை கேட்பதற்கு முன்பு வாங்க தங்க விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க. 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 187 வெள்ளி 50 காசு.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.

0: இசை ஞானி இளையராஜா இசையில் ஊரு விட்டு ஊரு வந்து திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக சாங்கியை நோக்கி செல்லும் ECP சீலின் அவென்யூவிற்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்துள்ளதால் அந்த பகுதியில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. துவாசை நோக்கி செல்லும் PRE கிளமண்டி அவென்யூ 6 எக்ஸிட் அங்கேயும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: தணிக்கை சான்றிதழ் பெற்ற இத்திரைப்படத்தில் வன்சையில் மற்றும் சில போதைப் பொருள் உபயோகிக்கும் காட்சிகள் இருக்கின்றன. இது ஒரு ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மென்ட் வெளியீடு. கருப்பு
7: காற்பந்து போட்டிகள் ஒளிபரப்பை வழங்குவோர் டைகர் புரோக்கர் சிங்கப்பூர். உலகின் மிகப்பெரிய காற்பந்து போட்டி மீண்டும் பிரம்மாண்டமாக இடம்பெற உள்ளது. FIFA உலக கிண்ண காற்பந்து போட்டிகள் 2026 ஆட்டங்களை உங்களுக்கு வழங்குகிறது மீடியாகோர். FIFA உலக கிண்ண காற்பந்து போட்டிகள் 2026 தவற விடாதீர்கள். இப்போதே 118 வெள்ளிக்கு சந்தா செலுத்தி உடனடியாக பெற்றுக் கொள்ளுங்கள். எந்த ஒரு சாதனத்திலிருந்தும் கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ ஆகிய நாடுகளில் நடைபெறும் 104 ஆட்டங்களை கண்டு ரசியுங்கள். நீங்கள் FIFA உலக கிண்ண காற்பந்து போட்டிகள் 2026 கண்டு மகிழுங்கள். ஒப்பந்தம் இல்லை, பொருத்த தேவையில்லை, உடனடியாக பெற்றுக் கொள்ளலாம். பிரசித்தி பெற்ற கோப்பைக்காக உங்களுக்கு பிடித்த அணிகள் மோதும் ஆட்டங்களை இப்போதே சந்தா செலுத்தி கண்டு மகிழுங்கள். மேல் விவரங்களுக்கு FIFA உலக கிண்ண காற்பந்து போட்டிகள் 2026 அனைத்து நிகழ்வுகளையும் மீடியா கோப்பில் கண்டு மகிழுங்கள். சிங்டெல், ஸ்டார்ஹப் ஆகிய தளங்களிலும் நீங்கள் காணலாம். பிரதான ஆதரவாளர் சிங் Life, a better way to financial freedom. McDonald's, Cycle and Carriage Kia, Matrum, Feel It All with Coca-Cola.
2: Wally, 968 till
8: Cinema, Cinema.
9: Action,
0: Vikram.
10: Hey, Alana.
0: விக்ரம் நடிப்பில் 10 வருடங்களுக்கு முன்பு வெளியான திரைப்படம் இருமுகன். இந்த திரைப்படத்தை இயக்கியவர் ஆனந்த் சங்கர். சமீபத்தில் வெளியாகி இருக்கும் தகவல் என்னவென்றால் விக்ரமும் இயக்குனர் ஆனந்த் சங்கரும் மீண்டும் இணையவிருக்கிறார்களாம். சியான் 63 என்று தற்காலிக பெயர் கொண்ட இந்த திரைப்படத்துல நம்ம சியான் விக்ரமோடு சேர்ந்து ரியா ஷிபு நடிக்க இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. இந்த திரைப்படத்திற்கு இசையமைக்கிறாரு சந்தோஷ் நாராயணன். இந்த திரைப்படத்துல MS பாஸ்கரோ ஊர்வசியோ நடிக்க இருப்பதாக வதந்திகள் கூறுகின்றன. இந்த திரை தகவல உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க
11: அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம், கைராசி, நம்பிக்கை, அணி மணி.

0: இந்த ஹிட்டான பாட்டுக்கு ஆதரவு.
1: அனார்கலி சக்கி ஃப்ரெஷ் கோல் ஆட்டா மாவுல சுட்ட சப்பாத்தி, இதை விட மிருதுவா வேற எங்க கிடைக்கும்? ஆனா அனார்கலி அரிசி மட்டும் இல்ல, அனார்கலி சக்கி ஃப்ரெஷ் கோல் ஆட்டா மாவும் தான். சிவாவின் இசையில் பூமகள் ஊர்வலம் திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது ஹரிஹரன் சுஜாதா. அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு நட்புக்காக திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. தேனி சை தின்றல் தேவாவின் இசையில் கிருஷ்ணராஜ் சுஜாதா அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. சில நாட்களுக்கு முன்பு நெருப்பு கோழிகளை பற்றி நான் வந்து ஒரு சுவாரஸ்யமான தகவலை வாசிச்சிருந்தேன். அதாவது சில ஆண் நெருப்பு கோழிகள் பெண் நெருப்பு கோழிகளிடம் நெருக்கமா இருப்பதை விட தங்களை பராமரிக்கும் ஆட்களோட நெருக்கமா இருப்பதை விரும்புறாங்களாம். இதனாலேயே அமெரிக்காவில் உள்ள சில நெருப்பு கோழி பண்ணைகள்ல இனப்பெருக்க பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. இந்த மாதிரியான நடத்தை வினோதமானது இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆய்வாளர்கள். இதற்கு இம்ப்ரிட்டிங் அப்படின்னு பெயர் படுமா? அதாவது இளம் விலங்குகள் ஆரம்ப கால வளர்ச்சியின் போது தங்களை வளர்ப்பவர்கள் அல்லது பராமரிப்பவர்களுடன் வலுவான ஒரு பிணைப்பை உருவாக்குறாங்களாம். இதனாலேயே இந்த விலங்குகள் வளர்ந்த பிறகு சின்ன வயசுல யார் அவங்களை நல்லா பாத்துக்கிட்டாங்களோ அவங்க மீது இருக்கும் பாசம் அதிகரிக்கிறது அப்படின்னு கூறப்பட்டுள்ளது. இந்த நெருப்பு கோழிகள்லாம் ரொம்ப சோஷலான பறவைகள் அப்படின்னு கூறப்பட்டுள்ளது. இதனாலேயே அவங்களுடைய நடத்தை, அதாவது அவங்களுடைய பிஹேவியர், ஆரம்ப கால அனுபவங்கள் அதோடு மனிதர்களோட அவங்க வச்சிருக்கும் தொடர்புகளால் பாதிக்கப்படலாம் அப்படின்னு கூறப்பட்டுள்ளது. மனிதர்களுக்கு தான் இனப்பெருக்கும் பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைச்சா நெருப்பு கோழிகளுக்குமா?
2: 968 போக்குவரத்து நிலவரம்.
1: நகரத்தை நோக்கி செல்லும் ECP ஃபோர்ட் ரோடுக்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது. சாங்கியை நோக்கி செல்லும் ECP சீலின் அவென்யூவுக்கு பிறகும் விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது. துவாசை நோக்கி செல்லும் PIE கிளமெண்டி அவென்யூ 6 எக்ஸிட் அங்கேயும், BKEயை நோக்கி செல்லும் KJE உட்லண்ட்ஸ் எக்ஸிட் அங்கேயும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி குறிப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரம் ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: வாகன கண்காட்சி சலுகைகளை தவறவிட்டு விட்டீர்களா? அவை இன்னும் தொடர்கின்றன, ஆனால் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே. பிவாடிக்கு மாறும் போது கண்காட்சிக்கு பிந்தைய சிறப்பு தள்ளுபடிகள், கவர்ச்சிகரமான உரிமையாளர் பலன்கள்.

0: மின்னேற்ற கலப்பு தொழில்நுட்பத்தால் இயங்கும் புதிய BYD-CEL RDMI வாகனத்தை செலுத்தி பாருங்கள். இது நீண்ட தூர பயணங்களுக்கு பெட்ரோல் ஆதரவுடன் கூடிய மின்சார ஆற்றலின் செயல்திறனை வழங்குகிறது. இன்றே BYD காட்சியகத்திற்கு வருகை தாருங்கள்.
1: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையூட்டிகளும் இல்ல.
2: ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையூட்டிகளும் இல்ல. ஹட்சன் தயிர்.
3: ஒலி 9:06 கேட்டாலே பரவசம். இப்பதான் காலையில 6 மணிக்கு நிகழ்ச்சியை தொடங்குற மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள நான் விடைபெற நேரம் வந்துருச்சுங்க. இன்று நான் வழங்கிய தகவல்களும் பாடல்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பாடல்கள் எல்லாமே பிடிச்சிருக்கு அப்படின்னு பல நேயர்கள் வாட்ஸ்அப் வாயிலாக நீங்க கருத்துக்களை தெரிவிச்சிருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் நன்றி. ரவி, திலக், அதுக்கப்புறம் புஷ்பா, துளசி இப்படின்னு பலரும் வந்து உங்களுடைய கருத்துக்களை வாட்ஸ்அப் வாயிலாக தெரிவிச்சிருக்கீங்க. அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. சரி, இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து உங்களுக்காக ஆனந்தம் ஆரம்பம் நிகழ்ச்சியை வழங்க வந்துருவாங்க ஹலீமா காதர். அவங்களுடைய சேட்டையை கேட்க நீங்க தொடர்ந்து வானொலி பக்கமாவே இருக்கணும். எனக்கு பிடித்த பாடலோடு நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். செம்பருத்தி திரைப்படத்திலிருந்து மனு எஸ் ஜானகி கொண்டு வரும் பாடல் உங்களுக்காக இதோ. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

வணக்கம். காலை மணி 10, மீடியா காப் ஒளி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். அமெரிக்க சீன அதிபர்கள் சந்திப்பு எந்நேரமும் தொடங்கவிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நேற்றிரவு சீன தலைநகர் பெய்ஜிங் சென்று சேர்ந்துள்ளார். அவரை துணை அதிபர் ஹாங் சாங் வரவேற்றார். அமெரிக்காவுக்கான சீன தூதரும் சீன வெளியுறவு துணை அமைச்சரும் அங்கிருந்தனர். இந்த உயர்நிலை வரவேற்பு சீனா இந்த சந்திப்பை மிக முக்கியமாக கருதுவதை காட்டுவதாய் கூறப்படுகிறது. அதிபர்களின் சந்திப்பில் வர்த்தகம் முக்கிய அங்கம் பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரான் போரிலும் கவனம் செலுத்தப்படும். 2017 பிறகு அதிபர் டிரம்ப் முதன்முறையாக சீனா சென்றுள்ளார். அவரின் பயணத்தின் போது தைவானுக்கு அமெரிக்க ஆயுதங்களின் விற்பனை, இருதரப்பு முதலீடு, செயற்கை நுண்ணறிவும் அதன் அபாயங்களும் போன்ற விவகாரங்கள் பற்றியும் கலந்துரையாடல்கள் இடம்பெறும். ஈரான் போரிலிருந்து பின்வாங்கப் போவதில்லை என்று கூறியிருக்கிறது. உச்சக்கட்ட தயார் நிலையில் இருப்பதாக அது சொன்னது. அமெரிக்காவின் போர் நிறுத்த யோசனையை நிராகரித்த ஈரான் பதிலுக்கு ஒரு திட்டத்தை முன்மொழிந்தது. போர் நிறுத்தம் ஊசலாடுவதாக அதிபர் டிரம்ப் கூறியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து ஈரானின் கருத்து வந்துள்ளது. தனது அணுசக்தி திட்டம் போன்ற முக்கிய விவகாரங்கள் பற்றி பேசுவதற்கு முன் போர் முடிவுக்கு வர வேண்டும் என்று ஈரான் கூறி வருகிறது. ஹார்மோஸ் நீரிணையை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது நாட்டுக்கு கணிசமான பொருளாதார வருவாயை ஈட்டித்தரும் என்று ஈரானிய ராணுவம் தெரிவித்துள்ளது. ஈரானின் அனைத்துலக நிலையையும் அது வலுப்படுத்தும் என்று கூறப்பட்டது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது போர் தொடுத்த பிறகு ஈரான் ஹார்மோஸ் நீரிணையை மூடியது. உலக நாடுகளுக்கான எண்ணெய், திரவ இயற்கை எரிவாயுவின் விநியோகத்தின் பெரும்பகுதி அதனால் தடைப்பட்டுள்ளது. அனைத்துலக எரிசக்தி அமைப்பு உலக நாடுகளின் எண்ணெய் இருப்பு இதுவரை இல்லாத வேகத்தில் குறைந்து கொண்டிருப்பதாக எச்சரித்துள்ளது. ஈரான் போர் தொடங்கியதிலிருந்து சுமார் 250 மில்லியன் பீப்பாய் எண்ணெய் தீர்ந்துவிட்டதாக அமைப்பு குறிப்பிட்டது. சென்ற மாதம் நாளுக்கு 4 மில்லியன் பீப்பாய் கச்சா எண்ணெயும் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெயும் பயன்படுத்தப்பட்டதாக அது சொன்னது. பிரிட்டனும் ஜெர்மனியும் சேர்ந்து பயன்படுத்தும் எண்ணெயின் அளவு அது என்றது அமைப்பு. இதே நிலை தொடர்ந்தால் வரும் மாதங்களில் நாடுகளிடம் இருக்கும் எண்ணெய் இருப்பு அபாயகரமான நிலைக்கு குறைந்துவிடும் என்று அமைப்பு எச்சரித்துள்ளது. சிங்கப்பூர் சிறந்த ஆட்சி முறைக்காக அனைத்துலக அங்கீகாரம் பெற்றுள்ளது. சாண்ட்லர் குட் கவர்ன்மெண்ட் இண்டெக்ஸ் எனும் பட்டியலில் அது 4வது ஆண்டாக முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. பட்டியலில் சிங்கப்பூருடன் 132 நாடுகள் இடம்பெற்றுள்ளன. நாடுகள் 7 முக்கிய கூறுகளின் அடிப்படையில் மதிப்பிடப்படுகின்றன. மொத்தம் 35 அம்சங்கள் கருத்தில் கொள்ளப்படும். தலைமைத்துவம், தொலைநோக்குடன் செயல்படும் தன்மை, வலுவான அரசாங்கத்தின் ஆற்றல் உள்ளிட்ட அம்சங்களில் குடியரசு சிறந்து விளங்கியது. உலகச் சூழல் சிக்கலாக மாறும்போதும் சிங்கப்பூர் அதற்கேற்ப அரசாங்க அமைப்புகளை வலுவாக வைத்திருக்கிறது என்பதை இது காட்டுவதாக கூறப்பட்டது. பிரிக்ஸ் கூட்டமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் இன்று இந்திய தலைநகர் புதுடில்லியில் சந்திக்க உள்ளனர். மத்திய கிழக்கு போர் குறித்தும் உறுப்பு நாடுகள் மீதான அதன் தாக்கம் குறித்தும் சந்திப்பில் முக்கியமாக பேசப்படும். கூட்டமைப்புக்கு இந்த ஆண்டு தலைமை தாங்கும் இந்தியா நாடுகளுக்கிடையே பொருளாதார ஒத்துழைப்புக்கான இணக்கத்தை பெற முனைகிறது. வரும் செப்டம்பரில் நடைபெறவிருக்கும் உச்சநிலை மாநாட்டுக்கான ஆயத்த பணியாக அது பார்க்கப்படுகிறது. தலைமைத்துவத்தை மாற்றும் நடவடிக்கை நாட்டை குழப்பத்துக்குள் தள்ளிவிடும் என்று பிரிட்டிஷ் பிரதமர் கியர் ஸ்டார்மர் நாடாளுமன்றத்தில் எச்சரித்துள்ளார். சுகாதார அமைச்சர் வெஸ்டியர்
ஸ்ட்ரீட்டிங்ஸ் திரு ஸ்டாமரின் பதவிக்கு போட்டியாக வரக்கூடும் என்று தகவல்கள் கூறுகின்றன. திரு ஸ்ட்ரீட்டிங்குக்கு ஆளும் தொழிற்கட்சியின் 81 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இருந்தால் அது சாத்தியமாகும். தலைமைத்துவ போட்டியை அவர் இன்றே முன்வைக்கலாம் என்று அவருடைய ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர். அண்மைய உள்ளாட்சி தேர்தலில் பிரிட்டனின் ஆளும் தொழிற்கட்சி மோசமான தோல்வியடைந்தது. அதனால் திரு ஸ்டாமர் பதவி விலக வேண்டும் என்ற நெருக்குதல் அதிகரித்துள்ளது. இத்தாலியிலும் ஸ்பெயினிலும் ஹண்டா கிருமி தொற்றுக்காக கண்காணிக்கப்பட்ட 17 பேருக்கு அந்நோய் இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஹண்டா கிருமி தொற்றுக்கு எதிராக அனைத்துலக அளவில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. ஹண்டா கிருமி தொற்றுக்கு ஆளானோர் இருப்பது உறுதி செய்யப்பட்ட MV ஹண்டியஸ் சொகுசு கப்பல் வரும் திங்கட்கிழமை நெதர்லாந்து சென்று சேரவிருக்கிறது. அதில் உள்ள அனைவரும் தனிமைப்படுத்தும் நடைமுறைகளை பின்பற்றுவர் என்று கூறப்பட்டது. ஹண்டா கிருமி தொற்று கோவிட் தொற்று போல அல்ல என்றும் அது பெருந்தொற்றாக வகைப்படுத்தப்படவில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: என் சமையல் அறைய புதுப்பிக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனா இப்போ நடக்கிற மோசடிகளை பற்றி கேள்விப்படும் போது பயமா இருக்கு.
1: அதான் MSR இன்டீரியர் டிசைன் நிறுவனம் இருக்கே,
0: வேலை சுத்தமாகவும் நியாயமான வேலையிலயும் இருக்கணும்.
1: கவலைப்படாதீங்க, MSR இன்டீரியர் டிசைன் கேஸ்ட்ராஸ் மற்றும் HDB சான்றிதழ்களையும் பெற்ற இவங்க உங்க கனவு இல்லத்தை மலிவான விலையில தனித்துவமான வடிவமைப்புல அழகா செஞ்சு தருவாங்க.
2: MSR இன்டீரியர் டிசைன், அழையுங்கள் 9778132344. செல்லுங்கள் MSR இன்டீரியர் டிசைன்.com.
3: ஆஷா,
0: என்ன
3: இன்னைக்கு அனார்கலி பிரீமியம் பாஸ்மதி அரிசியில பிரியாணி சமைக்கிறியா?
0: பிரியாணினா அனார்கலி கிளாசிக் பாஸ்மதி அரிசி தானே, கூடுதல் நீளமாகவும் சுவையாகவும் இருக்குங்க.
3: எனக்கு பூ போல மென்மையாகவும் மனமாகவும் இருக்கிற அனார்கலி பிரீமியம் பாஸ்மதி அரிசியில சமைச்ச பிரியாணி தான் வேணும்.
0: சரிங்க, அப்படியே சமைச்சறேன்.
1: அனார்கலி பிரீமியம் பாஸ்மதி கிளாசிக் பாஸ்மதி அரிசி வகைகள் இப்போது எல்லா கடைகளிலும் கிடைக்கும். இன்றே வாங்குங்கள் anarkali.com.sg. மொத்த விற்பனையாளர் சாயத் முகமது ட்ரேடர்ஸ். காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம்.

0: வாங்குறப்ப சிலர் நல்ல ஒரு முதலீடா பாக்குறாங்க. ஆனா தங்கத்தை நம்ம நம்பகமான இணையதளத்திலயும் சரி, நம்பகமான கடைகள்ல இருந்து வாங்கும் போதுதான் அதற்கான உரிய சான்றிதழும் நமக்கு கிடைக்கும். நகைகள்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா நீங்க அதை சுத்தம் செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா, அல்லது ஏதாவது கீரல் விழுந்துடுச்சு மாற்றணும்னு நீங்க நினைச்சா கூட போய் மாத்த முடியும். ஆனா ரொம்ப மலிவா இருக்குதுப்பா, இங்க இருந்து வாங்கலாம் சொல்லிட்டு நம்பகத்தன்மை இல்லாத கடைகள்ல இருந்து இல்ல இணையதளத்துல இருந்தும் நீங்க வாங்கும் போது என்ன ஆகுது, அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நீங்க போய் மாத்தணும்னு நினைச்சா கூட மாத்த முடியாது. அந்த கடை அங்க இல்லாம போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால ஜாய் எலக்காஸ் போன்ற நம்பகமான நகை கடைகளை தேர்ந்தெடுத்து உங்களுடைய நகைகளை வாங்குங்க. நல்ல ஒரு முதலீடாகவும் உங்களுக்கு அமையுங்க.
1: பொன்மகள் வந்தாள் கோடி தந்தாள்
0: ஒவ்வொரு
2: கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
3: கீதா, நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
4: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு ஏற்றுமே தானே. தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள், இனிப்பு பலகாரங்கள்னு எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால ஏற்றுமையின் சுவை சுண்டி இழுக்கும்.
3: ஸ்ரீமன் சாலை முஸ்தபா அருகில், டல்ஹவுசி லேனிலும், அப்படிக்சன் ரோட்டிலும், பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும், மற்றும் பொருட்களை தம்போய் ஜேபியில் மிக விரைவில். ஏற்றுமை சைவ உணவகம்.
4: சான்றிதழ் பெற்ற இத்திரைப்படத்தில் வன்செயல் மற்றும் சில போதைப் பொருள் உபயோகிக்கும் காட்சிகள் இருக்கின்றன. இது ஒரு ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மென்ட் வெளியீடு. கருப்பு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

0: வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து ஜெயமூர்த்தி அந்த குடி இளையராஜா பாடியிருந்த ஜிகிரி ஜோஷி மன்னிச்சிருங்க ரொட்டி வாயில மாட்டிக்கிட்டா ஜிகிரி தோஷ் பாடல கேட்டிருந்தோம்.
1: வணக்கம் வணக்கம் காலை வணக்கம் ஹலிமா காதர் அவர்களுக்கு காலை வணக்கம். நான் வந்து என்னன்னா என்னோட பொழுதுபோக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து ஜும்பா கிளாஸ்க்கும் போவேன். எனக்கு 65 வயசு. என் பேரு விஜயா, நான் ஜெய்பில இருந்து பேசுறேன். ஜும்பா கிளாஸ்க்கும் போவேன். அதை தவிர்த்து நம்ம வந்து என்ன நீங்க சொன்னீங்க அந்த ஸ்டெஃபி அந்த பாட்டு எல்லாம் பாடுவாங்க அந்த மாதிரி இடத்துக்கு அங்கேயும் போவேன். அப்புறம் ரொம்ப சுத்தி பார்க்க போவேன். ரொம்ப ஊருக்கெல்லாம் சுத்தி பார்க்கலாம் போவேன். தவிர்த்து இப்ப எனக்கு பேரப்பிள்ள இருக்கு. என் பேரப்பிள்ள தான் உலகம். அதை பார்த்துட்டா எனக்கு போதும். அது எனக்கு என்ன பார்த்துட்டா போதும். லாட்டி ஜாமா தூக்கி போட்டுரும். நானும் அதே மாதிரி என் போனை தூக்கி ஒரு மூலையில போட்டுருவேன். அவங்க கிட்டே தான் நான் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கதை பேசிக்கிட்டு கதை சொல்லிக்கிட்டு பழைய கதைலாம் சொல்லிக்கிட்டு இருப்பேன். என்னோட பொழுதுபோக்கு அப்படி போகுது ஹலிமா. ரொம்ப தேங்க்யூ, வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப தேங்க்யூ.
0: தலை சுத்தி போகும்போது சுத்தி பாக்குறது நல்லது. அதான் அவங்களுடைய தெரப்பி.
2: ஆமா உண்மைதான். சில பேர் என்ன செய்வாங்கன்னா இந்த பூங்காவுக்கு போவாங்க கதை. ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரம் ஒதுக்கி பூங்காவுக்கு செல்வாங்க. நடைப்பயிற்சியில ஈடுபடுவாங்க. இயற்கை காற்றோட இயற்கை வனத்தோட நம்ம இருக்கும் போது சுவாசிக்கும் போது அது நல்ல ஒரு பாதிப்பா நமக்கு அமையுது இல்லையா? நல்ல ஒரு தாக்கத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாம்.
0: கிளிப்டன் என்ன சொல்லிருக்காருன்னா, நான் கார்பந்து விளையாடுவேன். 30 வருடங்களா எனக்கு கார்பந்து ஒரு பேஷனா இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் அந்த வசந்தம் டீம்லயும் இருக்கேன். மாறன் எல்லாரையும் தெரியும் எனக்கு. அதை தவிர்த்து எனக்கு எஸ்பிபி பாடல்களை கேட்க பிடிக்கும். மனதையும் உடலையும் அப்படி ரிலாக்ஸ் படுத்திடும் அப்படின்னு கிளிப்டன் சொல்லி இருக்கிறாரு.
2: அடிங்கப்பா, ஒரு வாசகம் கூட இந்த வாசகத்தை நான் எப்போதுமே நினைச்சு பாக்குறது உண்டு. நம்ம ஒரு விஷயத்தை பத்தி ரொம்ப கவலைப்படுறோம். எப்படிரா செய்ய போறோம், ஏன் இது நமக்கு நடந்துச்சு அப்படின்னு ஒரு விஷயத்தை பத்தி நம்ம ஒரு பிரச்சனை பத்தி நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? நம்ம எப்போதுமே ஒண்ணு மட்டும் நினைவுல கொள்ளணும், அடுத்த 5 வருஷத்துல இத பத்தி நம்ம நினைக்க மாட்டோம்னா, இது நமக்கு உபயோகப்படாதுன்னா இப்ப அந்த பிரச்சனையை பத்தி யோசிச்சு புண்ணியமே இல்ல.
0: சரியா சொன்னீங்க.
2: விட்டுறணும். ஏன்னா சில நேரத்துல குட்டன வார்த்தையை அள்ள முடியாது. செஞ்ச ஒரு செயலை திரும்ப நம்ம அதை மீட்டெடுக்க முடியாது. அப்படி இருக்கிற ஒரு பட்சத்துல நீங்க அந்த தவறை செஞ்சிருந்தீங்கன்னா மன்னிப்பு கேட்கலாம். ஆனா மற்றவர்கள் அப்படி செஞ்சு மன்னிப்பு கேட்கலனா அதை அப்படியே விட்டுருக்க. அதை பத்தி யோசிச்சு பாக்காதீங்க.
0: இங்க அப்துல் கோரு பிரச்சனை தான்.
2: என்ன பிரச்சனை?
0: நாளைக்கு கருப்பு திரைப்படத்துக்கு புக்கிங்ஸ் நான் ஓபன் பண்ணலையா? அதை போட்டிருக்காரு.
2: அம்மா மாலுக்கு அம்மா பிரச்சனை.

0: காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை
1: தலைசிறந்தலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392221222. வாரத்தில் 7 நாட்களும்.
2: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கே.
3: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
2: சுவையா?
3: இந்த காஃபி.
2: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சே. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
3: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
4: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையா. Nonsense.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் இந்த அங்கத்திற்கு ஆதரவு
1: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் புண்ணி ரைஸ்.

0: என்னடா இந்த பாடலை இப்ப திடீர்னு ஒளிபரப்புறோமே அப்படின்னு நீங்க
1: நினைக்கலாம்.
0: ஓ சில்க் சவிதாவா? ஆனா நீங்க சில்க் தலையணை உரைய பற்றி யோசிக்கிற நேரம் வந்தாச்சு காதர். எப்படிப்பட்ட தலையணை உரையை நீங்க பயன்படுத்துறீங்க?
1: சர்வசாதாரணமான பருத்தியில செய்யப்பட்ட
0: காட்டன் பில்லோ கேஸ். காட்டன் பில்லோ கேஸ் பயன்படுத்துறது தப்பு கிடையாது, பயன்படுத்தலாம், பல பேரும் அதுதான் பயன்படுத்துறாங்க. ஆனா என்ன, அது நம்ம முடிக்க ஆரோக்கியமானது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதை விட நீங்க பட்டு தலையணை உரைய பயன்படுத்துறீங்கன்னா அது நம்ம தலைமுடிக்கு இன்னும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இந்த டெங்கல்மெல்லாம் இருக்குது இல்லையா, முடி சிக்குது, அதை எல்லாமே தவிர்க்கறதுக்கு இந்த பட்டு தலையணை உரை உதவுமா?
1: இப்ப தெரியுது ஏன் முடி இப்படி கொட்டி போகுது.
0: இல்ல ஆனா அது மட்டும் காரணம் இல்ல, நல்லா தூங்கணும், மன உளைச்சல் இல்லாம இருக்கணும்.
1: எல்லாமே ஒன்றி நின்றுக்கு பாருங்க, அந்த பருத்தியில படுக்கறனாலதான் தூங்க தூக்கம் வர மாட்டேங்குது.
0: இருக்கலாம், ஆனா அதே நேரத்துல உங்க மூளையில பல விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு, அதை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு எனக்கும் தெரியல.
1: சரி, இந்த சில்க் பிலோ கேஸ் எங்க வாங்கலாம்?
0: இணையதளத்துல வாங்கலாம், சில்லறை வர்த்தகம் இருக்கு, அங்க வாங்கலாம், பல இடங்கள் இருக்கு காதர், அது போய் பார்த்தாலே நமக்கு தெரியும். ஆனா என்ன, நல்ல தரமான உள்ளதை நீங்க வாங்கினீங்கன்னா தூக்கம் நல்லா வரும்னு நான் சொல்றேன்னு சொல்லிட்டு வாங்காதீங்க, நீங்களே கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க.
1: சில்க் பில்லோ கேஸ வாங்குறேன், சில்க் சுமிதா மாதிரி முடிய வளர்க்கறேன்.
0: அதுக்கு உங்களுக்கு ஒரு யுகம் பத்தாது காதர்.
2: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
3: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி, தசைவலி, தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.

0: டயர் பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹாட்சன் டயர்
1: தவறவிடாதீர்கள். இப்போதே 118 வெள்ளிக்கு சந்தா செலுத்தி உடனடியாக பெற்றுக் கொள்ளுங்கள். எந்த ஒரு சாதனத்திலிருந்தும் கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ ஆகிய நாடுகளில் நடைபெறும் 104 ஆட்டங்களை கண்டறி உங்களுக்கு பிடித்த அணிகள் மோதும் ஆட்டங்களை இப்போதே சந்தா செலுத்தி கண்டு மகிழுங்கள். மேல் விவரங்களுக்கு கால்பந்து போட்டிகள் 2026 அனைத்து நிகழ்வுகளையும் மீடியா காப்பில் கண்டு மகிழுங்கள். சிங்டெல், ஸ்டார்ஹப் ஆகிய தளங்களிலும் நீங்கள் காணலாம். பிரதான ஆதரவாளர் Sing Life, a better way to financial freedom. McDonald's, Cycle and Carriage Kia, Matrum, feel it all with Coca-Cola.
2: Kali, what the money with it?
3: Pippakal, 2 money with it.
2: Anandam, Aravam!
4: வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஒரு எடிட்டிங் ப்ரோவா இருந்தாலும் காணொலிகள் டக்கு டக்கு டக்குன்னு கேப்கான்ல இன்ஷாட்ல இப்படி பல மென்பொருள்களை பயன்படுத்தி செயலிகளை பயன்படுத்தி நம்ம எடிட் பண்ணாலும் வாழ்க்கையில இருக்கிற சிலவற்றை எடிட் பண்ண முடியாம போகுது. அந்த கசப்பான சம்பவங்கள் நிகழ்வுகளை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும், அதுல உட்கார்ந்துதான் ஆகணும். ஆனா அதை நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க, என்னென்ன விஷயங்கள் செய்யறீங்க அப்படின்னு நேர்கள்கிட்ட கேட்டதுக்கு கதர் பல பேரும் பலவற்றை செய்யறாங்கன்னு பார்த்து கொண்டாங்க.
5: நமக்கு வாழ்க்கையில நிஜ வாழ்க்கையில அதாவது நமக்கு எடிட்டிங் டூல் கிடையாது, ஆனா நமக்கு இருக்கிறது அறிவு. அந்த அறிவுல இருக்கு விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, கடந்த காலம் நம்ம கையில இல்ல. பயன்படுத்தி இந்த இருக்கிற தருணத்தை பயன்படுத்தி நீங்க இதுக்கப்புறம் எப்படி சிறப்பா வாழலான்னு உங்க அறிவை பயன்படுத்தி வாழலாம்.
4: நேற்று என்பது கையில் இல்லை, நாளை என்பது கையில் இல்லை, இன்று மட்டுமே நெஞ்சில் மிச்சம் உண்டு.

0: அரவணைப்பு வரிகள் ஆதரவு
1: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் புண்ணி ரைஸ்.

0: என்ன நிகழ்ச்சி?
1: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
2: இது உங்க ஆனந்தம் ஆரம்பம். பழைய பாடல்கள் தொகுப்பு உங்களுக்காகவே ஆரம்பிச்சாச்சு.
0: அண்டியா, யூ கிவ் மீ ஒன் பிளேட் கேரட் கேக் அட் $4.1. ஐ புட் எக்ஸ்ட்ரா சம்பல் அண்ட் ஐ புட் எக்ஸ்ட்ரா எக்ஸ்.
2: இது சம்பந்தமே இல்லாம திடீர்னு காதர் இந்த கேரட் கேக் பத்தி பேசிட்டு இருக்காரு அப்படி நீங்க நினைக்கலாம்.
0: ஆமா, நம்ம ஹாக்கர் சென்டர் போகும்போது நமக்கு ரொம்ப பிடித்த இந்த ஹாக்கர் ஃபுட்ல, இந்த ஹாக்கர் சாப்பாடுகள்ல இந்த ஃப்ரைட் கேரட் கேக் நம்ம வந்து விரும்பி சாப்பிடுவோம்.
2: காதர் வந்து நான் இந்த வார்த்தை சொல்லிட்டோனே ஒரு இடத்த அவர் சொல்லிட்டாரு, ஆனா அந்த பிறகு அவர் பகிர்ந்து கொள்ள போறாரு. எந்த இடத்துல இங்கதான் அடிச்சுக்கவே முடியாது.
0: பாக்கலாம், இது வந்து நம்ம நேர்களும் இந்த இடத்துல தான் சொல்றாங்க.
2: காதர் மனசுல இருக்கிற அதே இடம் நேர்களுடைய மனசுல இருக்கா இல்லையா பகிர்ந்து கொள்ளுங்க. எங்க சிறந்த ஃப்ரைட் கேரட் கேக் சிங்கப்பூர்ல இருக்குது அப்படின்னு
0: உங்களுக்கு பிடித்த கேரட் கேக் பத்தி சொல்லுங்க. இந்த கேரட் கேக் எப்படி உருவானது என்கிற ஆரம்ப புள்ளியை பற்றி நம்ம பிறகு சொல்றோம்.

0: ரெட்ரோ கேட்ட ஞாபகம் ஆதரவு.
1: நல்ல காஃபின்னு நினைச்சாலே அது நரசோஸ் காஃபி தான். எங்க தாத்தா அப்பா இப்போ நாங்களும் விரும்பி குடிக்கிறது நரசோஸ் காஃபி தான். உண்மையான காஃபியின் சுவை. மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: சொல்லுங்கள் ராஜமாதா.
2: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
0: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
2: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
0: 7.5 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
2: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
0: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
2: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
3: விற்று முடியறதுக்குள்ள சீக்கிரமா வாங்கு.
4: என்ன முடிய போகுதானே?
3: KFC-இன் சம்யாங் புல்டாக் கபடோரா டபுள் டான், இதை வாங்குவதற்கான இறுதி வாய்ப்பு.
4: என்ன சொல்றீங்க?
3: கவலைப்படாத, இன்னும் நேரம் இருக்கு. ஹாட் அண்ட் கிறிஸ்பி அல்லது ஒரிஜினல் ரெசிபி கோழி துண்டுகள், முள்ளங்கி ஊறுகாய், மசித்த உருளைக்கிழங்கு, அதோட மேங்கோ பீச் சஜோரா அடங்கிய சம்யாங் புல்டாக் கபடோரா டபுள் டான் பாக்ஸ் இப்ப 13.80 மட்டும்தான்.
4: கேக்கும் போதே சுவையா காரமா இருக்கே.
3: கடையில் அமர்ந்து சாப்பிட, வாங்கி செல்ல அல்லது வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் இருக்கு. KFC-இல் மட்டுமே.

0: கூட்டம் வியாழக்கிழமையில இணைந்திருக்கீங்க.
1: ஒரு காதலன் காதலிக்கும் தருவாயில காதலிய பார்த்து என்ன சொல்லுவாரு? நேத்து நீ என் கனவுல வந்த, கனவுல வரும்போது எப்படி இருந்த தெரியுமா? நீ தேவத மாதிரி இருந்த அப்படின்னு அவர் சொல்லுவாரு.
2: தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன், என் உயிருடன் கலந்து
1: கனவுலதான் தேவதை மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்ல. தேவதை மாதிரி ஆகிறதுக்கு அல்லது இருக்கிறதுக்கு நிறைய செலவழிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்படித்தானே? அதுவும் ரொம்ப எல்லாம் நீங்க செலவழிக்க வேண்டியது இல்ல. அழகா இருக்கிறதுக்கு மனசு மட்டும் கொஞ்சம் வச்சா போதும்.

0: சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
1: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002211 செல்லுங்கள் newmtechgroup.com.
2: என்னோட பிறந்த நாளைக்கு உனக்கு மதுரை விருந்து, நான் உன்ன கூட்டிட்டு போறேன்.
3: எங்க? மதுரைக்கா?
2: குமார் மெஸ்க்கு. மதுரை மனமும் ருசியும் மனசு சுண்டி இழுக்கும். கமகமன்னு சீரக சம்பா பிரியாணி, வறுத்த கோழி, மணமணக்கிற மீன் குழம்பு, கறி தோசை, பன் பரோட்டா, கோலா உருண்டை, மூணு வகை ஊத்தப்பம்.
3: சொல்லும் போதே சுவை மனசாளுது, பசி வயித்துக்குள்ளுது.
2: அதான் குமார் மெஸ். மதுரையோட வாசம் சிங்கப்பூர்ல பேசும்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை. காலை 10 மணியில் இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம். நல்ல தரமான சிறந்த கேரட் கேக் சிங்கப்பூர்ல எங்க கிடைக்குமா அப்படின்னு கேட்டு பல நீர்கள். நீங்க உங்களுக்கு பிடித்த இடங்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க.
4: புனிதா, பிரிக் ஒர்க்ஸ் ஹாக்கர் சென்டர்ல சூப்பரான கேரட் கேக் கிடைக்கும்னு அப்படின்னு அனுப்பியிருக்காங்க.
1: வீட்டு பக்கத்துல தான்.
4: ஆமா, ராணி சுபத்ரா, கிம்மோ, மேக்ஸ்வெல் அங்க போனீங்கன்னா சூப்பரான கேரட் கேக் கிடைக்கும்னு போட்டிருக்காங்க.
1: சரி,
5: எனக்கு பிடிச்ச கேரட் கேக் வந்து ஜூரோ பாயிண்ட் ஸ்ட்ரீட் 91 இருக்கு. அந்த ஹாக்கர் சென்டர் தான் அடை.
4: இந்த இடத்துல
1: சிறந்த கேரட் கேக் இல்லன்னு நம்ம காதர் அடிச்சு சொல்றாரு. அந்த இடம் எந்த இடம்?

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: வெளிநாட்டு நாணய சலாமணி நிலவரம்.
3: ஒரு அமெரிக்க டாலர்
4: ஒரு வள்ளி 28 காசு,
3: ஒரு யூரோ
4: ஒரு வள்ளி 51 காசு,
3: ஒரு ஸ்டர்லிங் பவுண்ட்
4: ஒரு வள்ளி 74 காசு,
3: ஒரு ஆஸ்திரேலிய டாலர்
4: 93 காசு,
3: 100 இந்திய ரூபாய்
4: ஒரு வள்ளி 36 காசு,
3: 100 இலங்கை ரூபாய்
4: 40 காசு,
3: ஒரு சிங்கப்பூர் வள்ளிக்கு மலேசிய ரிங்கிட்
4: 3 ரிங்கிட் 9 காசு.
5: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
3: காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை
6: சன்செட் ஃபால்
3: ஆனந்தம் அரபம்.

0: தொல்லையின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
1: 7 வயதிலிருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான பயிலரங்கு இது. தமிழில் தன்னம்பிக்கையோடு பேசும் நுணுக்கங்கள் என்ன?
0: வானொலி மேடை நிகழ்ச்சிகளை படைப்பது எப்படி?
1: எவ்வாறு சமூக ஊடக காணொலியில் அறிவிப்பு செய்யலாம்?
0: இவற்றை தெரிந்து கொள்ள பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை June 27 காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை 81 Stars Avenue மிரகாப்பில்.
1: May 31 பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
2: June 1 பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
0: பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 6333888 6333888.
1: ஆமாங்க, மீண்டும் வந்துருச்சு. அதுவும் இந்த முறை வித்தியாசமான பெயர்ல.
3: ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
1: Aspiring
3: Presenters Workshop 2026. இதுல 7 வயதிலிருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் பங்கெடுக்கலாம்.
1: தமிழ்ல தன்னம்பிக்கையா பேசுறதுக்கு, வானொலி மேடை நிகழ்ச்சிகளை படிக்கிறதுக்கு, எப்படி சமூக ஊடகங்களை காணொலிகளை அறிவிப்பு செய்யறதுன்னா நம்ம சொல்லி கொடுக்க போறோம்.
3: அதுலயும் நடுவுல நீங்க எடிட்டிங் எல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா காதர்கிட்ட நீங்க கேட்கலாம்.
1: நம்ம எல்லாரும்
3: அவர் சேவை வழங்குவாரு. அவருடைய எடிட்டிங் ஸ்கில்ஸ் நீங்க பாக்கணும். எப்பா கூறிய பிச்சுக்கிட்டு போற அளவுக்கு இருக்கும். என்ன ஃபைனல் கட் ப்ரோ, என்ன வேற என்னப்பா உங்களுக்கு தெரியும், வேற என்ன மீன் பொருள் உங்களுக்கு தெரியும்?
1: எனக்கு வாழ்க்கையில நடக்கிற தவறான சம்பவங்கள் தான் எடிட் பண்ண தெரியல.
3: ஐயோ, அது தெரிஞ்சிட்டோம். அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்கில், ஒரு டூல் நமக்கு இருந்துச்சுட்டா யோசிச்சு பாருங்க.
1: ஆமாங்க, இதெல்லாம் தவிர்த்து உங்களுக்கு நல்ல ஒரு படைப்பாளரா ஆகிறதுக்கு நீங்க பங்கெடுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பயிலர்களை போய் பதிவு செய்யலாம். சனிக்கிழமை June 27 காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை 1 Stars Avenue மீடியா காப்ல நடைபெறுது.
3: அதேதான், நம்ம மீடியா காப்ல தான் நீங்க வந்து பங்கெடுக்கலாம். May 31 பதிவு செஞ்சீங்கன்னா சலுகை கட்டணுங்க 135 வள்ளி தான். ஆனா அதுல 9 விழுக்காடு GST கட்டணமும் இருக்கு, அதையும் நீங்க செலுத்தணும். செலுத்துறீங்கன்னா ஏறக்குறைய உங்களுக்கு ஒரு 163 வள்ளிக்கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா நீங்க விட்டுட்டீங்க, நழுவ விட்டுட்டீங்க, ஜூன் முதல் தேதி பாத்துக்கலாம் நினைச்சீங்கடா,
1: உங்களுக்கு 150 வள்ளி கட்டணங்க, அதோட 9 விழுக்காடு GST சேர்த்துக்கிட்டா எவ்வளவு கூடுது? May 31 முன்னாலேயே நீங்க பதிவு பண்ண ஆரம்பிச்சிருங்க.
3: ஓ, உங்க எல்லாருக்குமே குடி பேக்கோ வழங்கப்படும்.
1: ஆமா, பதிவுக்கு go.mediaacademy.sg/ OLI-APW.
3: மேல் விவரங்களுக்கு 6333 3888. ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.

0: இருக்கு தெரியுமா?
1: இது உங்க ஆனந்த மாரம்பம். ஆக தரமான சிறந்த ஃப்ராய்ட் கேரட் கேக் எங்க இருக்குது? நீங்க பகிர்ந்து கொள்ளீங்க, எங்க சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு. சில இடங்கள்ல இந்த ஹலால் கேரட் கேக் யாரும் இருக்கிறாங்க நீங்க பார்க்கலாம். சில சீனியர்கள் கூட அவங்க ஹலால் சான்றிதழ் வெளியே வச்சிருப்பாங்க, அவங்களுடைய கடைக்கு வெளியே அதை ஒட்டிருப்பாங்க. அதை பார்த்து சில பேர் வாங்கி சாப்பிடுறதையும் நான் பார்த்திருக்கேன். சரி, இவங்க என்ன சொல்றாங்க? மங்கை
2: மங்கை
3: காலை வணக்கம். முத்து மங்கை பேசுறேன். தொப்பாய் ஒக்க சண்டை 127 மேல கேரட் கேக் ரொம்ப நல்லா இருக்கும்.
2: ஹரிமா, பல நேர்கள் இங்க கிளமெண்டி ஹாக்கர் சென்டர்ல கேரட் கேக் நல்லா இருக்கும்னு
1: போட்டிருக்காங்க.
2: ஓம்நாதன் பல பேர் அனுப்பியிருக்காங்க.
1: கிளமெண்டி தான்ப்பா ரொம்ப பிரபலமான ஒரு இடமா இருக்குது மக்களுக்கு இடையே.
2: எனக்கு பிடித்த கேரட் கேக் அல்லமீன்ல இருக்கு, ஹலால் கேரட் கேக். அதை தவிர்த்து ஆடம் ரோட்ல, அதாவது பழைய மீடியா கோப் பக்கத்துல ஆடம் ரோட் ஃபுட் கோர்ட்ல, அங்க ஒரு புகழ்பெற்ற கேரட் கேக் கடை இருக்கு. பல முறை என்னுடைய
1: முன்னாள் சக ஊழியர்கள் நான் எல்லாரும் சேர்ந்து அங்க போய் சாப்பிடும் போது அவங்களும் எப்ப பார்த்தாலும் காதர் அங்க போய் உட்கார போதெல்லாம் கேரட் கேக் தான் ஆர்டர் பண்ணுவாங்க. நான் கேட்டேன், என்னப்பா எப்ப பார்த்தாலும் இங்க வரும்போதெல்லாம் கேரட் கேக் தான் ஆர்டர் பண்றீங்க, வேற சாப்பாடே உங்களுக்கு கிடைக்கலையான்னு. ஐயோ, நீங்க இதை சாப்பிட முடிஞ்சா நீங்க சாப்பிட்டு பாருங்க, அப்ப சொல்வீங்க என்னப்பா இந்த அளவுக்கு சுவையா இருக்குதேன்னு.
2: ஹரிமா, எல்லா உணவுக்கும் ஒரு துவக்கம் இருக்கு. அதே போல கேரட் கேக் குவாங்டோங் சீனால இருந்து வருது. அது முக்கியமா கியூச்சு மக்கள் வந்து விரும்பி சாப்பிடுற ஒரு உணவா இருந்தது. வெள்ளை முழங்கி அரிசி மாவை பயன்படுத்தி இந்த கேரட் கேக் ஆன சாய் தா குவே உருவாக்குவாங்க. நாளடைவுல கியூச்சு மக்கள் சிங்கப்பூர் மலேசியா வரும்போது 19-20 நூற்றாண்டுகள்ல இந்த கேரட் கேக் உணவு சிங்கப்பூர் மலேசியாவில பிரபலமாச்சு.
1: ஏன் கேரட்னு பயன்படுத்துறீங்க இந்த ஒரு உணவு பொருளுக்கு, இந்த ஒரு உணவுக்கு? ஏன்னா அதுல கேரட்டே இல்லையா? நான் கேரட் அப்படி சொல்லும் போது அது ஆரஞ்சா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா கேரட் கேக் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஒயிட் ரெடிஷ்னு சொல்றோம் இல்லையா, அந்த மூல பொருளா இருக்கிறதுனாலதான் அந்த பெயர் கேரட் கேக்கா வந்திருக்கு.
2: இதை தவிர்த்து உண்மையிலேயே ஒரு கேரட் கேக் இருக்கு, ருசியான இனிப்பான கேரட் கேக். அது வேற, இது வேற. இது ஃப்ரைட் கேரட் கேக்.
1: பா, கேரட் கேக் பின்னால இவ்வளவு வரலாறு இருக்குதா? மதிய உணவு இன்றைக்கு என்ன சாப்பிடுறது? அதே சாப்பாட சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சுப்பா, இல்ல ரொம்ப சலிக்குதுப்பா நினைச்சுக்கனா இன்றைக்கு மதிய உணவா நீங்க வித்தியாசமா கேரட் கேக் சாப்பிட்டு பாக்கலாம்.
4: இத்தகவலை வழங்கியோர்
5: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மோகி மிஸ்ட் நெய். சுத்தமானது, நம்பகமானது, நீ என்றால் மோகி மிஸ்ட்.
6: வாகன கண்காட்சி சலுகைகளை தவறவிட்டு விட்டீர்களா? அவை இன்னும் தொடர்கின்றன, ஆனால் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே. பிவாடிக்கு மாறும் போது கண்காட்சிக்கு பிந்தைய சிறப்பு தள்ளுபடிகள், கவர்ச்சிகரமான உரிமையாளர் பலன்கள் மற்றும் சிறப்பான கூடுதல் பரிமாற்ற ஊக்கத்தொகையை பெற்றிடுங்கள். புத்திசாலித்தனமான மின்னேற்ற கலப்பு தொழில்நுட்பத்தால் இயங்கும் புதிய பிவாடிசியில் 6 DMI வாகனத்தை செலுத்தி பாருங்கள். இது நீண்ட தூர பயணங்களுக்கு பெட்ரோல் ஆதரவுடன் கூடிய மின்சார ஆற்றலின் செயல்திறனை வழங்குகிறது. இன்றைய பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தாருங்கள்.
7: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
8: ஆமா, மில்கி மிஸ்ட் தயிர் சுத்தமான பாலில் இருந்து தயாரிக்கப்படுற சுவையான கட்டி தயிர். மில்கி மிஸ்ட் தயிர்
9: எல்லாரும் விரும்பி சாப்பிடுற சுவையான தயிர்.
8: மில்கி மிஸ்ட் தயிர்
9: சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தியே, இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
8: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
9: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
1: காலை 10 மணியில இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம்.

0: ருசியாக சமைக்க.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: தோசை மாவுல ஒரு சிட்டிகை சக்கரை சேர்ப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா?
2: என்ன சொல்றேன்,
0: சொல்லும் போதே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. தோசை மாவுல சர்க்கரையா? ஆனா அதுல ஒரு ரகசியம் அடங்கி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா?
3: என்ன வார்க்கும்?
0: தோசை நல்ல பொன்னிறமாகவோ மொறுமொறுன்னு இருக்கிறதுக்கோ நல்ல சுவையா இருக்கிறதுக்கோ இந்த ஒரு சிட்டிகை சர்க்கரை உதவி செய்யுமா? எனக்கு தெரிஞ்ச சிலர் என்ன சொன்னாங்கன்னா, தோசை மாவு சரியா புளிக்கலைனாலும் ஒரு சிட்டிகை சர்க்கரை சேர்க்கிறது உதவியா இருக்கும்னு குறிப்பு கொடுத்திருந்தாங்க. அதனால அடுத்த தடவை உங்க தோசை கொஞ்சம் பாக்குறதுக்கு ஓன்னு இருந்துச்சுன்னா அது ஓஹோன்னு மாத்துறதுக்கு ஒரு சிட்டிகை சர்க்கரைய உங்க தோசை மாவுல சேர்த்துக்கொள்ளுங்க. தரமான பஞ்சு போன்ற நறுமணி உள்ள ஹவுஸ் பிராண்ட் பொன்னி அரிசியை குடும்பத்துடன் உண்டு மகிழுங்கள், சந்தோஷமாக அனுபவியுங்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏற்றது.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் இந்த அங்கத்திற்கு ஆதரவு
0: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னி அரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
6: அக்ஷயா ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சி இடம்பெற போகுது. உங்களுக்கு 100 வெள்ளி பற்று அனிதந்திர இந்த மகான் போட்டியில பங்கெடுக்க ஆசைப்படுங்கன்னா நீங்க தொடர்பு கொள்ளலாம். 6691 1968.
5: நிகழ்ச்சியில உங்களை நாங்க சந்திக்கிறோம். வேட்டையன் படத்திலிருந்து சித்தார்த் பஸ்ரூர் கொண்டு வரும் பாடல் இதோ.

0: முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
1: நான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
0: ரவிஜி
1: சஜினி வணக்கம் சிங்கை, கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.
2: கவிதா, எங்க கல்யாண படத்தை பார்த்து என்ன யோசிச்சுட்டு இருக்க? நீங்களும் அவங்களும் 20 வருஷமா அதே மாதிரி இருக்கீங்களே, அதுதான் எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் குட் டே பியூட்டி பார்லர். கல்யாணம் ஆன நாள்ல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் எங்க அழக பராமரிக்க குட் டே பியூட்டி பார்லருக்கு தான் போவோம்.
3: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
4: அனார்கலி சுப்ரீம் டைமண்ட் பொன்னி அரிசி. 1000 அரிசி வகைகள் இருந்தாலும் அனார்கலி சுப்ரீம் டைமண்ட் பொன்னி அரிசியை தான் எல்லாரும் விரும்புறாங்க. ஏன்னா இதுதான் அரிசிகளின் அரசி. சமைச்ச பிறகு பார்த்தா வைரம் போல ஜொலி ஜொலிக்கும். சீக்கிரம் கெடாது, எளிதில் ஜீரணமாக கூடியது. உயர்ந்த தரம், நிறைவான சுவை. அனார்கலி சுப்ரீம் டைமண்ட் பொன்னி அரிசி இப்ப 5, 10, 25 கிலோகிராம் பேக்கெட்டுகள்ல கிடைக்குது. மொத்த விநியோகஸ்தர் சையத் முகமது டிரேடர்ஸ் சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட்.
5: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
6: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
7: வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியாகாப் ஒளி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். நிறுவனங்கள் நவீன தொழில்நுட்ப உலகத்தில் தரமான வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதோடு ஊழியர்களின் திறன் வளர்ச்சியிலும் சமூகத்துக்கு சேவையாற்றுவதிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று கலாச்சார சமூக இளையர் துறைக்கான தற்காலிக அமைச்சர் டேவிட் நியூ கூறியுள்ளார். வாலண்டியர் இங்க் திட்டத்தின் அறிமுக நிகழ்ச்சியில் அவர் பேசினார். அதன் கீழ் கடந்த 9 மாதங்களில் 50க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் சுமார் 500 ஊழியர்களை தொண்டூழியம் செய்ய அனுப்பியிருக்கின்றன. அமைச்சும் சிங்கப்பூர் வணிகச் சம்மேளனமும் இணைந்து திட்டத்தை நிறுவியுள்ளன. தொண்டூழியம் செய்யும் வாய்ப்புகளையும் நிறுவனங்களையும் வாலண்டியர் இங்க் திட்டம் இணைக்க உதவுகிறது. 2030க்குள் 600 நிறுவனங்களுடன் கைகோத்து சுமார் 6000 ஊழியர்களை தொண்டூழியத்தில் ஈடுபடுத்த திட்டம் முனைகிறது. சிங்கப்பூர் சிறந்த ஆட்சி முறைக்காக அனைத்துலக அங்கீகாரம் பெற்றுள்ளது. சாண்ட்லர் குட் கவர்ன்மெண்ட் இண்டெக்ஸ் எனும் பட்டியலில் அது 4வது ஆண்டாக முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. பட்டியலில் சிங்கப்பூருடன் 132 நாடுகள் இடம்பெற்றுள்ளன. நாடுகள் 7 முக்கிய கூறுகளின் அடிப்படையில் மதிப்பிடப்படுகின்றன. மொத்தம் 35 அம்சங்கள் கருத்தில் கொள்ளப்படும். தலைமைத்துவம், தொலைநோக்குடன் செயல்படும் தன்மை, வலுவான அரசாங்கத்தின் ஆற்றல் உள்ளிட்ட அம்சங்களில் குடியரசு சிறந்து விளங்கியது. உலகச் சூழல் சிக்கலாக மாறும்போதும் சிங்கப்பூர் அதற்கேற்ப அரசாங்க அமைப்புகளை வலுவாக வைத்திருக்கிறது என்பதை இது காட்டுவதாக கூறப்பட்டது. அமெரிக்க சீன அதிபர்கள் சந்திப்பு பெய்ஜிங்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தமது தொடக்க உரையில் வர்த்தகம் மீது அதிக கவனம் செலுத்தினார். வேளாண் துறை, விமானத்துறை உள்ளிட்டவற்றில் சீனாவுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை செய்து கொள்ள திரு டிரம்ப் எண்ணுகிறார். சீன அதிபர் ஷி ஜின்பிங், அமெரிக்காவும் சீனாவும் நட்பு நாடுகளாக இருக்க வேண்டும், எதிராளிகளாக அல்ல என்று தமது தொடக்க உரையில் சொன்னார். ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்க அவர் அழைப்பு விடுத்தார். திரு சி இன்று காலை திரு டிரம்பை கிரேட் ஹால் ஆஃப் த பீப்பிள் வளாகத்தில் கைகுலுக்கி வரவேற்றார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, தற்காப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸத் ஆகியோருடன் கிட்டத்தட்ட 20 வர்த்தக தலைவர்களும் பெய்ஜிங் சென்றுள்ளனா். அனைத்துலக எரிசக்தி அமைப்பு உலக நாடுகளின் எண்ணெய் இருப்பு இதுவரை இல்லாத வேகத்தில் குறைந்து கொண்டிருப்பதாக எச்சரித்துள்ளது. ஈரான் போர் தொடங்கியதிலிருந்து சுமார் 250 மில்லியன் பீப்பாய் எண்ணெய் தீர்ந்துவிட்டதாக அமைப்பு குறிப்பிட்டது. சென்ற மாதம் 4 மில்லியன் பீப்பாய் கச்சா எண்ணெயும் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெயும் பயன்படுத்தப்பட்டதாக அது சொன்னது. பிரிட்டனும் ஜெர்மனியும் சேர்ந்து பயன்படுத்தும் எண்ணெயின் அளவு அது என்றது அமைப்பு. இதே நிலை தொடர்ந்தால் வரும் மாதங்களில் நாடுகளிடம் இருக்கும் எண்ணெய் இருப்பு அபாயகரமான நிலைக்கு குறைந்துவிடும் என்று அமைப்பு எச்சரித்தது. அமெரிக்க மத்திய வங்கியின் புதிய தலைவராக திரு கெவின் வாஷ் அறிவிக்கப்பட்டுள்ளார். செனட் சபையில் 54-45 எனும் வாக்கு வித்தியாசத்தில் அவரது பதவி உறுதி செய்யப்பட்டது. திரு ஜெரோம் பவலுக்கு பதில் திரு வாஷ் பதவியேற்பார். திரு வாஷ் அதிபர் டிரம்புக்கு நெருக்கமானவராக பார்க்கப்படுகிறார். முன்னைய வங்கித் தலைவருக்கும் திரு டிரம்புக்கும் இடையே எப்போதும் போராட்டமாகவே இருந்தது. வட்டியை குறைக்க வேண்டும் என்ற அதிபரின் விருப்பத்துக்கு திரு பவல் பெரும்பாலும் அடிபணியவில்லை. புதிய தலைவர் வாஷ் அதிபரின் சொல் கேட்டு நடப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் அதிபர் டிரம்பின் கைப்பாவையாக செயல்பட போவதில்லை என்று திரு வாஷ் கூறினார். பிரிக்ஸ் கூட்டமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் இன்று இந்திய தலைநகர் புதுடில்லியில் சந்திக்க உள்ளனர். மத்திய கிழக்கு போர் குறித்தும் உறுப்பு நாடுகள் மீதான அதன் தாக்கம் குறித்தும் சந்திப்பில் முக்கியமாக பேசப்படும். கூட்டமைப்புக்கு இந்த ஆண்டு தலைமை தாங்கும் இந்தியா நாடுகளுக்கு இடையே பொருளாதார ஒத்துழைப்புக்கான இலக்கத்தை பெற முனைகிறது. வரும் செப்டம்பரில் நடைபெறவிருக்கும் உச்சநிலை மாநாட்டுக்கான ஆயத்தப் பணியாக அது பார்க்கப்படுகிறது. இந்தோனேசியாவின் முன்னாள் கல்வி அமைச்சரும் கோஜெக் நிறுவனருமான நடீம் மக்கரிம் மீதான ஊழல் வழக்கில் அரசு தரப்பு அவருக்கு 18 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கும்படி கேட்டுள்ளது. கோவிட் தொற்றின் போது முறைகேடாக மடிக்கணினி வாங்கிய விவகாரத்தில் கல்வி அமைச்சராக இருந்த அவருக்கு தொடர்பு இருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது. அது அரசாங்கத்துக்கு சுமார் 125 மில்லியன் டாலர் இழப்பை ஏற்படுத்தியது. திரு நடீமுக்கு 15 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டால் முன்னாள் அமைச்சராக இருந்த ஒருவருக்கு அண்மை ஆண்டுகளில் விதிக்கப்பட்ட ஆக கடுமையான தண்டனையாக அது அமையும். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: அக்ஷயா ஜுவல்லர்ஸ்,
2: 48 ஸ்ட்ரெங்கன் ரோட், லிட்டில் இந்தியா ஆகே.
0: வாகன கண்காட்சி சலுகைகளை தவறவிட்டு விட்டீர்களா? அவை இன்னும் தொடர்கின்றன, ஆனால் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே. பிவாய்டிக்கு மாறும் போது கண்காட்சிக்கு பிந்தைய சிறப்பு தள்ளுபடிகள், கவர்ச்சிகரமான உரிமையாளர் பலன்கள் மற்றும் சிறப்பான கூடுதல் பரிமாற்ற ஊக்கத்தொகையை பெற்றிடுங்கள். புத்திசாலித்தனமான மின்னேற்ற கலப்பு தொழில்நுட்பத்தால் இயங்கும் புதிய பிவாய்டி சீல் 6DMI வாகனத்தை செலுத்தி பாருங்கள். இது நீண்ட தூர பயணங்களுக்கு பெட்ரோல் ஆதரவுடன் கூடிய மின்சார ஆற்றலின் செயல்திறனை வழங்குகிறது. இன்றைய பிவாய்டி காட்சியகத்திற்கு வருகை தாருங்கள்.
2: நண்பகல் 12 மணி, செய்திகளுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில சந்திக்கிறோம்.
3: அக்ஷயா ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு அவங்க கொடுக்கிற 100 வெள்ளி பற்று சீட்டு வேணும்னா அனைத்தும் தெரிந்த மகான் புடியில பங்கெடுத்துக் கொள்ளுங்க.
2: அவங்க அழைக்கலாம் 6691119968. ரொம்ப சுலபமான கேள்விகள் தான் கைவசமா இருக்குது, கவலைப்படாதீங்க. இந்த 5 கேள்விகள்ல நீங்க 3 கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லிட்டாலே உங்களுக்கு நாங்க இந்த 100 வெள்ளி மதிப்புள்ள பற்று சீட்டை கொடுத்துருவோம்.
3: ஹலிமா, வெளியில நல்ல மழை பெய்யுது, அது இடியுடன் கூடிய மழை. மீண்டும் எங்களை இசை மழையில் நனைய வைக்க வாங்க பிளீஸ்.
2: சித்ரா தேவி பிரியா மாதிரி எல்லாம் நான் பாடி எல்லாம் கொள்ள மாட்டேன். பாட்டு கேளுங்கப்பா.
3: ஒலே பகாவலி திரைப்படுத்தின இந்த பாடலும் உங்க வாழ்க்கை ஜே ஜேன்னு போறதுக்கு மழையில ஜில்லுன்னு இருக்கும்போது ஜில்லுன்னு ஒரு காதல் திரைப்படம் இருக்கு.
2: ஆமா, காதல் நம்புறீங்களா? இந்த பாடல் வந்து 20 வருஷம் ஆயிடுச்சு. 2006 இந்த படம் வெளிவந்து இருந்துச்சு. இப்ப 2026 இருக்கும், 20 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா பாடல் இன்னும் அப்படியே மனசுல நீங்க இடப்பிடிச்சிருக்கு.
3: தேய் தேயும் தேய்ச்சாலும் உங்களால மறக்க முடியல.
2: உங்களால இதை மறக்க முடியல. சரி, இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது?
3: சற்று முன்பு சொன்னது போல இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கலாம்னு முன்னறிவிக்கப்பட்டிருக்கு. வெப்பநிலை 25 டிகிரி
4: மற்றும் மசாலா பொருட்கள் சுவைக்கும் நலத்துக்கும் யோகோ, வயிறும் நிறையும் மனசும் நிறையும்.

0: இந்த பகுதிக்கு ஆதரவு அக்ஷயா ஜுவலர்ஸ்.
1: ஹலிமா, இப்ப சில பேருக்கு நல்ல தரமான நவரத்ன கற்களை வாங்கணும் ஆசைப்படுவாங்க. அக்ஷயா ஜுவலர்ஸ் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க பல நாடுகள்ல அவங்களே போயிட்டு ஹேண்ட் பிக் சொல்லுவாங்களே, கையால தேர்ந்தெடுக்கப்பட்ட அழகான தரமான நவரத்ன கற்களை அக்ஷயா ஜுவலர்ஸ் வழங்குறாங்க.
0: ஆமா, உங்களுடைய பிறந்த தேதியை கொடுத்து உங்களுக்கு பொருத்தமான நவரத்ன கல்லை உங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. அங்க இருக்கிற நிபுணர்களும் உங்களுக்கு அழகா வழி காட்டுவாங்க. ரெண்டாவது காதர், நீங்க இப்போ நகைகளை வாங்கும் போது செய்கூலி விலை ரொம்ப அதிகமா இருக்குமா அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. செய்கூலியில உங்களுக்கு 60 விழுக்காடு கழிவு கிடைக்கும். அப்ப எவ்வளவு மலிவா உங்களுக்கு இருக்கும்னு யோசிச்சு பாருங்க நகைகளை வாங்கும் போது.
1: இப்ப திருமண நிகழ்வுகள் வரலாம், உங்க திருமணத்துக்கு அல்லது உங்களுக்கு குடும்பத்துக்கு திருமண நிகழ்வு நடைபெறுதுன்னா அதுக்கு ஏற்றவாறு நல்ல அழகான நகைகளை செய்து கொடுக்கறாங்க அக்ஷயா ஜுவலர்ஸ்.
0: அப்ப எதுக்கு நீங்க காத்துட்டு இருக்கீங்க நீங்களே? இப்போதே அக்ஷயா ஜுவலர்ஸ்க்கு செல்லுங்க.
1: 48 ஸ்ட்ராங்கன் ரோட், லிட்டில் இந்தியா ஆர்கேட்.

0: கும்கி ஹரிச்சரன் பாடி இந்த பாடல
1: கேட்டிருந்தோம். ஒளி கூடத்துக்கு ஒரு பனிக்கரடி வருது, ஒரு யானை வருது, இது ஒளி கூடமா இல்ல விலங்கியல் தோட்டமான்னு அப்பப்ப நானே மறந்து போகிறேன்.
0: அப்ப ஒரே ஒரு சத்தம் தான்,
1: என்ன
0: அந்த ஒரு சத்தத்தை கேட்டாலே மக்கள் சந்தோஷப்படுவாங்க.
1: என்ன சத்தம்?
0: இப்ப அந்த சத்தம் போட ஆள் இல்ல.
1: தயவு செய்து கொஞ்சம் ரெண்டு வாரம் ஆகி இருக்கேன், நீங்க மிஸ் பண்றீங்க, நான் மிஸ் பண்ணல. இப்ப உங்களுக்காக
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: உள்ளன்சி நோக்கி செல்லும் பி கே அங்கு உள்ளன்ஸ் செக் பாயிண்ட் எக்ஸிட் கார்கள போக்குவரத்து நெரிசலாக உள்ளது.
1: பேருந்து சேவைகள் 170 இப்போ வேற ஒரு திசையில போறாங்க, பயணம் மேற்கொள்றாங்க. ஏன்னா அங்க சில போக்குவரத்து நெரிசல் ஏற்படுத்தினால. சரி, உள்ளன்சி நோக்கி செல்லும் பி கே உள்ளன்ஸ் செக் பாயிண்ட் எக்ஸிட் நம்ம காதல் சொன்ன மாதிரி போக்குவரத்து நெரிசல் நீங்க பார்க்கலாம். ஹெண்டர்சன் ரோடை நோக்கி செல்லும் தியோங்பாரூர் ரோடு லோ டெல்டா ரோடுக்கு பிறகு தடை ஒன்று ஏற்பட்டிருக்குங்க, இரண்டாம் தடத்தை நீங்க தவிர்த்திடணும். சாங்கியை நோக்கி செல்லும் இசிபி பிஆர்இ எக்ஸிட்டில் சாலை பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
4: நல்ல காஃபின்னு நினைச்சாலே அது தாத்தா அப்பா இப்போ நாங்களும் விரும்பி குடிக்கிறது நரசூஸ் காஃபி தான். உண்மையான காஃபியின் சுவை. மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
1: காலை 10 மணியில் இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம்.

0: அக்ஷயா நிறுவனத்தின் உரிமையாளர் திரு செந்தில்குமரன் இன்று நவரத்ன கற்களை பற்றி பேச போகிறார்.
1: நவரத்னங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய வகைகள் இருக்கு. அதுல எப்படி நீங்க தரம் பார்த்து வாங்கணும்னா, சில நவரத்னங்கள்லாம் அந்த கலர், லஸ்டர், அப்புறம் எந்தெந்த கண்ட்ரில வருதுன்னு பொறுத்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எமரல் அந்த கல்லு வந்து கொலம்பியா தான் நல்ல தரமா இருக்கும். அப்புறம் ஸ்ரீலங்கால இருந்து வர சஃபயர்ஸ் நல்லா இருக்கும், எல்லோ சஃபயர், ப்ளூ சஃபயர், இந்த மாதிரி கற்கள்லாம் நல்லா இருக்கும். இந்த நவரத்னங்கள்ல நல்ல லஸ்டர்னா அந்த கட்டிங், அந்த கட்டிங் நிறைய இருந்துச்சுன்னா அது நல்லா அது ஷைன் கொடுக்கும், நல்ல அந்த வைப்ரேஷன் இருக்கும். அது இல்லாம சில நவரத்னங்கள்ல அந்த கலரும், இப்ப எமரல் பாத்தீங்கன்னா எமரல் நல்ல அந்த கிரீனிஷ் கலர், அப்புறம் ப்ளூ சஃபயர் பாத்தீங்கன்னா நல்ல அந்த நீரோட்டமா அந்த ப்ளூ கலர், எல்லோ சஃபயர் பாத்தீங்கன்னா நல்ல எல்லோ, எல்லோவிஷ் நல்ல கிளீனா இருக்கும். இந்த மாதிரி தான் தரம் பார்த்து வாங்கணும். அது இல்லாம சில கல்லெல்லாம் பழது இல்லாம அந்த டார்க் ஸ்பாட், அந்த கிராக்கு, அதெல்லாம் இல்லாம பார்த்து வாங்கணும்.
2: இப்படிப்பட்ட தரமான நவரத்னங்களை நீங்க தேர்ந்தெடுத்து வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போதைக்கு 48 ஸ்ரீரங்கம் ரோட்ல சொல்லி ஆக்கில இருக்கு அக்ஷயா ஜுவல்லர்ஸ்.

0: அன்பு பங்கெடுத்திருந்தாரு, அவருக்கு 100 வெள்ளி பட்டுச்சு கிடைத்ததா இல்லையானே நம்ம இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்.
1: நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பீங்க, ஜம்முன்னு உங்க வேலைகளை செஞ்சுட்டு இருப்பீங்க, அதே நேரத்துல வானொலி பக்கமா ஆனந்த மார்பணி நிகழ்ச்சியில் நீங்க இணைஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றி. நேரத்தை சரி பார்த்துக் கொள்ளுங்க, நேரம் சரியா 12:33.
2: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு நாற்காலி அரிசிகளின் மொத்த விற்பனையாளர் சையத் மொஹமட் டிரேடர் சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட்.
3: தென்னிந்திய பிரியாணிகளுக்கு தனிச்சுவையை கொடுப்பது சீரக சம்பாதா, அதுவும் அனார்களி சீரக சம்பானா சொல்லுவ வேணும். சூப்பர் மனு சூப்பர் சுவை அனார்களியின் சீரக சம்பா அரிசி.
1: காலை 10 மணியில் இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம். அன்பு அழுத்திருக்காரு. வணக்கம் அன்பு, எப்படி இருக்கீங்க?
4: வணக்கம் அலிமா காதர்.
1: வணக்கம்
2: அன்பு. அன்பால நாங்க உங்களுக்கு 100 வெள்ளி பட்டச்சீர் கொடுக்க போறோம், நீங்க அதே மாதிரி அன்பால பதில் சொன்னீங்கன்னா அந்த அன்பால அந்த பட்டச்சீர் கொடுத்துருவோம்.
1: சரி, எத்தனை மணில இருந்து ஆனந்த மாறுவ நிகழ்ச்சி நீங்க கேட்டு இருக்கீங்க?
4: நான் வந்து வண்டி டிரைவர் ஓட்டுறதுனால நான் வண்டியில போகும்போது பூரா இதுதான் கேட்டுட்டு இருப்பேன் காலையில இருந்து.
2: சரி,
1: அங்க ஓரளவுக்கு உங்களுக்கு பதில்கள் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 5 கேள்விகள் கேட்போம், ஆனா அந்த 5 கேள்விகள்ல நீங்க 3 கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லிட்டாலே உங்களுக்கு தான்
2: 100 வெள்ளி மதிப்புள்ள பற்று சீட்டு. சரிங்களா? நேரம் நேரம் நேரம் ஆறு பாபா.
1: எந்த கண்டத்துல 7 கண்டங்கள் இருக்கின்றன, எந்த கண்டத்துல ஆக அதிகமான நாடுகள் உள்ளன?
4: ஆசியா.
1: ஆசிய கண்டத்துல 48-49 நாடுகள் கிட்ட இருக்குது, ஆனா அதை விட அதிகமா இந்த கண்டத்துல இருக்கு. சொல்லுங்க, ஐரோப்பால இப்படியாவா பேசுவாங்க?
2: நான் எப்படி நான் என்ன மாதிரி ஆடிட்டு இருக்கேன்? கிளி மஞ்சாரோ மாலை காணி மஞ்சா
1: பாசா.
4: இது ஆப்பிரிக்கா.
1: நிலாவில முதலில் கால் பதித்தவர் யார்?
4: நீல் ஆர்ம்ஸ்ட்ராங்.
1: சரியான பதில். சூர்யாவின் ஆக அண்மையான படம் எந்த படம்?
2: உங்களுக்கு 100 வெள்ளி மதிப்புள்ள ஃப்ரைட் கேரட் கேக்.
1: 100 வெள்ளி மதிப்புள்ள ஃப்ரைட் கேரட் கேக். அது என்ன வயிறா இல்ல?
2: அன்பால என்ன கொடுத்தாலும் அதிகமா சாப்பிடலாம்.
1: அவ்வளவுதான், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு.
2: அக்ஷயா ஜுவல்ஸ் வழங்கும் 100 வெள்ளி மதிப்புள்ள பட்டுச்சீட்டு உங்களுக்கு தான்
1: கிடைக்குது.
4: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். வண்டி ஓட்டும் போது காலையில அவங்க ரவிஜியுடைய ப்ரோக்ராம்
1: போப்பீங்க.
2: மொழியின் வரலாறு
1: தெரிஞ்சிருக்காங்க.
2: எங்க நிகழ்ச்சியின் பெயர் என்ன அன்பு?
4: ஆனந்தம் ஆரம்பம்.
2: அப்படி போடு.

0: பிடித்த ஐகான், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டாப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒன்னு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
1: அருண் ஐஸ்கிரீம்
2: எல்லாம் சிவமயம், எனக்கு பல பயம். இந்த மாதிரி பயப்படாம அக்ஷயா ஜுவல்லர்ஸ்ல போயிட்டு நகைகளை வாங்கி அவங்க சேவைகளை சிறப்பா அனுபவிச்சிருக்கிறாரு வாடிக்கையாளர் சிவம். சிவம் என்ன சொல்றான்னு கேக்கலாம் வாங்க.
3: வணக்கம், என் பேரு வந்து சிவம். நான் வந்து அக்ஷயா ஜுவல்லர்ஸ்ல ரொம்ப நாளா நகை எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவங்களோட சேவைகள் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாடிக்கையாளர்களை வந்து அவங்க வந்து ஒரு அணுகுமுறையா இருக்கட்டும், நம்ம என்ன கேக்குறோமோ நம்ம மனது திருப்தியா வந்து எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க. அவங்க வந்து பத்தரும் வந்து வச்சிருக்காங்க, இங்கேயே பத்தர் இருக்காங்க. அந்த பத்தர்கிட்ட வந்து நம்ம என்ன மாதிரி டிசைன் கேட்கிறோம், என்ன மாதிரி மாடல் வேணுமோ அதை வந்து பத்தர் மூலியமா அவங்க வந்து நம்ம மனசுக்கு என்ன சந்தோஷமா இருக்கு, நம்ம என்ன டிசைன் கேட்டோமோ அப்படியே வந்து அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. அதுல வந்து நம்ம ரொம்ப திருப்தியா இருக்கும் எல்லாருமே. நான் மட்டுமல்ல, என்னோட குடும்பத்தை சார்ந்தவங்க, என்னோட சொந்தக்காரங்க எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து இதை வந்து சொல்லியிருக்கேன். அவங்களும் போய் நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து சொல்லி பயனடைஞ்சிருக்காங்க. வாழ்த்துக்கள்.
2: வாடிக்கையாளர் சிவம் போல நீங்களும் நகைகளை வாங்கி சந்தோஷமா வீடு திரும்பணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இப்பவே நீங்க அவங்க கிளைக்கு போகலாம். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ட்ராங்கன் ரோட், லிட்டில் இந்தியா, ஆர்கேட்.

0: இந்த ஹிட்டான பாட்டுக்கு ஆதரவு.
1: அப்ப
2: ஒரே தேர்வு நம்ம அக்ஷயா ஜுவல்லர்ஸ் தான்.
3: 30 வருஷமா வாடிக்கையாளர்களோட விருப்பத்தை புரிஞ்சுகிட்டு தங்கம் வைரம் ராசிக்கற்கள் எல்லாத்தையும் உயர் தரத்தோட தர்றாங்க.
2: தரமான ராசிக்கற்களை தேர்ந்தெடுத்து அத சொந்த இடத்திலேயே அழகா அம்சமான நகையாவும் செஞ்சு தர்றாங்க.
3: இது நகை கடை மட்டும் இல்லைங்க, நம்பிக்கையான கடை.
2: அக்ஷயா ஜுவல்லர்ஸ் சிங்கப்பூர்.
3: பொட்டு தங்கம் வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு தங்கம் சேரும்.

0: வாய்ப்புண்டு. உங்களுக்கு பிடித்த மீடியாகாப் வானொலி நிலையங்களையும் வலையொலிகளையும் நீலிசன் வழி கேட்டு ஆசை தீர பொருட்களை வாங்கும் வாய்ப்பை பெறலாம். மேல் விவரங்களுக்கு நீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க அல்லது செல்லுங்க nilisan.sg. May 31 வரை மட்டும்தான்.
1: ஒரு அருமையான பதிவை அண்மையில பாத்துருதங்க.
2: சொல்லுங்க.
1: வலி அப்படின்னு சொல்லும் போது நம்ம உடல்ல இருக்கிற எல்லா பகுதிகளிலுமே அந்த வலியை நம்மளால உணர முடியுது. அதனாலதான் நம்ம அறியாமலேயே நம்ம கண்ல இருந்து கண்ணீர் வருது.
2: சில நேரங்களில் மருத்து போச்சுனா வராதுல்ல, காலை மருத்து போச்சுனா வலிக்காது.
1: அதுக்கு ஊசி தான் போடணும். எனக்கு போட்டுதான்
2: காலை தவிர்த்து இன்னொரு இடமும் மருத்து போயிருச்சு.
1: இதயமா?
2: எஸ்.
1: ஐயோ, அது ஏன் அப்படி சொல்றீங்க? யாராவது ஒரு ஒரு ஒரு நல்ல பொண்ணு உங்களை கிடைக்குப்பாங்கப்பா,
2: போதும்
1: உங்களை காதலிக்கிறதுக்கு, உங்களுக்கு அன்பு கட்டுறதுக்கு.
2: நுரையீரல்,
1: மூளை.
2: மூளை வலிக்காது?
1: ஆமா, மூளைக்கு இந்த வலிய கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சென்சஸ் கிடையாது. அதாவது ஆங்கிலத்துல பெயின் ரிசெப்டர்ஸ்க்கு நோசிசெப்டர்ஸ் சொல்றாங்க. நோசிசெப்டர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது பெயின் ரிசெப்டர்ஸ், அது நம்ம மூளையில இல்ல. அது மூளையில இல்லாததுனால நம்ம மூளையால வலிய உணர முடியாதான், பாத்தீங்களா? அதனாலதான் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர்கள், அதாவது நியூரோ சர்ஜன்ஸ், நோயாளிகள் கண்ணு விழித்திருக்கும் போது அவங்களால அந்த அறுவை சிகிச்சையை செய்ய முடியுது. எனஸ்டிஜெல்லாம் கொடுப்பாங்க, ஆனா கண்கள் விழித்திருக்கும்.
2: அப்ப நிச்சயமா மூளைக்கு தெரியும் இருதய படுற வலிய எப்படி சமாளிக்கிறதுன்னு. மூளைக்கும் இருதயத்துக்கு தான் ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கணும், நான் அதை அரேஞ்ச் பண்றேன்.
1: ஹார்ட் அண்ட் மைண்ட் கான்ஃபரன்ஸ். யாரெல்லாம் வர போறீங்கப்பா சொல்லுங்கப்பா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழடி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழடியில் வளமை போல் என்றும் மங்கள வாத்தியேசியாக நாதீஸ்வர தபிலிசை.

மங்கள வாத்தியாக நாதேஸ்வர தபிலிசை கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழடி. வணக்கம் தமிழடியில் இனி தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் முதலே வளமைப்போல் என்றும் விநாயகர் துதியாக மகாநதி சோபனா குழுவினர் பாடிய

விநாயகர் துதியாக நீங்கள் கேட்டது மகாநதி ஷோபனா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமலர்கள் வரிசையில் எரி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக ஜொலி அப்ராஹிம் குழுவினர் பாடி.

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது ஜலி அப்ராஹிம் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலைகள் வரிசையிலே இனி தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக இஸ்ரத் காத்ரி குழுவினர் பாடிய

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது இஸ்ரத் காத்ரி பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்திப்பா மாலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது சீரடி சாய்பாபா புகழ் மாலையுடன் உன்னிமெனன்.

கேட்டது சீரடி சாய்பாபா புகழ் மாலையாக உன்னிமனன் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக கேமாமிகா பாடிய இந்த பாடல்.

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது கேமாமிகா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமரர்கள் வரிசையில் இனி இஸ்லாமிய கீதமாக இ எம் ஹானிஃபா குழுவினர் பாடிய இந்த பாடல்.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது எம் ஹனிஃபா பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலை ஒலிபரப்பில் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையிலே எனே திருமுருகன் புகழ் மாலையுடன் டி எல் மகாராஜன் குழுவினர்.

கேட்டது திருமுருகன் போல் மாலையாக டி எல் மகாராஜன் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலைகள் வரிசையில் கிறிஸ்தவ கீதமாக அன்னை வேளாங்கண்ணியின் புகழுடன் அனுராதா ஸ்ரீராம்.

கிறிஸ்தவ கீதமாக அன்னை வேளாங்கண்ணி புகழ் மாலையுடன் அனுராதா ஸ்ரீராம் பாட கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியின் நிறைவாக கிருஷ்ண கானமாக மகாநதி சோபனா பாடிய

மகாநதி சோபனா பாடிய கிருஷ்ண கானத்தோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிரப்பான வணக்கம் தமிழடியில் ஒலித்த பக்தி பாமாலைகள்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:04 மைக்க ராட்சத்தில் 7:04. புலந்திருக்கும் இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலர எல்லோருக்கும் பொதுவான அகர்வினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தொடர்கின்றது.

0: வணக்கம். தமிழொலியில் நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு அழகான நச்சிந்தனையை வழங்கலாம். அந்த வகையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். பத்மராணி ராஜரிடம் நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நிலம் நீங்களும் அவ்வாறே இருக்கணும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு.
0: நன்றி.
1: நீங்காத செல்வத்தை பெற விரதம் இருந்து வழிபடுங்கள். திதிகளில் ஏகாதசி திதியும் நட்சத்திரங்களில் திருவோண நட்சத்திரமும் பெருமாளுக்கு உகந்த மிக முக்கியமான நாட்கள். அதனால் தான் ஏகாதசி விரதமும் திருவோண விரதமும் கடைபிடிக்க வேண்டும் என்கின்றார்கள் ஆச்சாரியர்கள். இந்த நன்னாளில் பெருமாளை வழிபடுவதால் நிறைவான வாழ்க்கை வாழலாம் என்பது ஐதீகம். திருவோண விரதம். திருவோண நட்சத்திரம் பெருமாளுக்குரிய திருமாலின் 10 அவதாரங்களில் ஒன்றான வாமன அவதாரம் எடுத்தபோது திருமால் திருவோண நட்சத்திரத்தில் தான் அவதரித்தார். மேலும் மார்க்கண்டேய மகரிஷியின் மகளாக அவதரித்த பூமி பிராட்டியை ஒப்பிலியப்பர் பெண்கேட்டு வந்தது பங்குனி மாத திருவோண நட்சத்திரத்தில் தான். பிராட்டியை ஒப்பிலியப்பெண் மணந்து கொண்டதும் ஐப்பசி மாத திருவோண நட்சத்திரத்தில். எனவே இத்தகைய சிறப்பு வாய்ந்த நன்னாளில் விரதம் மேற்கொள்பவர்கள் எல்லா வளங்களும் பெற்று புறப்பில்லா பேருடன் வைகுந்த பதவியை அடைவார்கள். முக்கியமாக குழந்தைகள் இல்லாதவர்கள் விரைவில் குழந்தை விரம் பெறுவார்கள். மாதந்தோறும் திருவோண நட்சத்திரங்களில் விரதம் மேற்கொண்டு பெருமாளை வழிபட்டு வந்தால் 7 பிறவியிலும் 16 வகையான செல்வங்களை பெற்று நிறைவான வாழ்க்கை வாழலாம் என்பது ஐதீகம். ஏகாதசி என்பது சந்திரனின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டு 15 நாட்களுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் வரும் ஒரு நாளை குறிக்கும். இந்த நாட்கள் பொதுவாக திதி என்னும் பெயரால் அழைக்கப்படுகின்றன. மனிதர்களாக பிறந்த நாம் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டுமென்றால் முக்தி கிடைக்க வேண்டும். அந்த முக்தி நிலையை அடைவது என்பது அத்தனை எளிதான விஷயமல்ல. கங்கையில் குளித்தல், பகவத்கீதையை படித்தல், காயத்ரி மந்திரத்தை உச்சரித்தல், துளசியை கொண்டு வீட்டில் பூசை செய்தல், சாலக்கிராம பூசை செய்தல், ஏகாதசி விரதம் இருத்தல், பகவான் நாமத்தை உச்சரித்தல், இவைகளை கடைபிடித்தல் நிச்சயம் முத்தி என்கின்ற நாரணியமாம். விஜய ஏகாதசி. ஒவ்வொரு ஏகாதசி திதிக்கும் ஒரு பெயர் உண்டு. அது எந்த அந்த ஏகாதசி திதியின் தன்மையை சொல்லும் விதமாக உருவாக்கப்பட்டது. அந்த வகையில் பங்குனி மாதத்தில் வரும் தேய்பிற ஏகாதசி விஜய ஏகாதசி என அழைக்கப்படுகிறது. விஜய என்றாலே வெற்றி என்று பொருள். இந்த விஜய ஏகாதசியில் 7 தானியங்களை ஒன்றின் மேல் ஒன்றாக பரப்பி கலசம் வைத்து மகாவிஷ்ணுவை பிரார்த்தித்தால் கடல் கடந்து சென்று வெற்றி பெறுவர் என்பது ஐதீகம். விஜயா ஏகாதசியை ஸ்ரீ ராமபிரான் கடைபிடித்ததாக புராணங்கள் கூறுகின்றது என்று கூறி மிகுதி இன்னும் ஒரு முறை தொடரும். நன்றி. வணக்கம் ராயா.
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி பத்மராணி ராஜரெட்டம் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து பாலன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் பாலன்.
2: இனிமையான காலை வணக்கம் ராஜாண்ணா.
0: நல்லமா இருக்கிறீங்களா?
2: ஓம் நன்றி ராஜாண்ணா. நன்றி அண்ணா கலைச்சு. நீங்கள் எல்லோரும் நலமா இருக்கீங்களா?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி தாருங்கள் உங்கள் நற்சிந்தனையை.
2: நன்றி ராஜாண்ணா. நன்றி. மீண்டும் ஒரு புதிய நாளை காணத்த அந்த தேவகுமாரனுக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து கூட ஆன கூடி நன்றிகளை கூறிக்கொண்டு எல்லா உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கங்களை குறிக்கொள்வதோடு எல்லோருடைய சூழ்நிலைகளை விசாரித்தபடி ராஜாண்ணா குடும்பம் உட்பட எல்லா உறவுகளுடைய குடும்பத்துக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள் அனுதினமும் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய நாமத்தில் ஜெய விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு புதிய ஏற்பாட்டில் புனித லூக்காவின் சுவிசேஷம் 4 அதிகாரம் இறை வார்த்தைகள் 11 21 முடிய இயேசுவினுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். உமது பாதம் கல்லில் இடராத படிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். இது நேற்று வரை. அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். பிசாசானவன் சோதனையெல்லாம் முடிந்த பின்பு சில காலம் இயேசுவை விட்டு விலகி போனான். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். இயேசுனுடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிட்டு அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் இயேசு உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு இயேசு வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் இயேசுவிடத்தில் கொடுக்கப்பட்டது. இயேசு புஸ்தகத்தை விரித்தபோது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை இயேசு கண்டு அதை வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடக்காரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் இயேசுவின் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது இயேசு அவர்களோட பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். எல்லோரையும் கர்த்தராமே ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம். ராஜாண்ணா,
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் பாலன் அவர்கள். பாலனை தொடர்ந்து நற்சிந்தன இடத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்பு.
3: வணக்கம் ராஜாண்ணா.
0: வணக்கம் புங்கையூர் ராஜா. நலமா இருக்கீங்களா?
3: எல்லோரும்
0: நலமா இருக்கிறோம். நன்றி.
3: தென்னாளுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கு முறைவா போற்றி, இறைவிடம் மனத்தூய்மையா அர்ப்பணித்து இறை ஆசியுடன் நலமாக வாழ்வோம். இளமையிலிருந்து முதுமை வரை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவன் அனுபவம் வாழ்க்கை அனுபவத்தையும் சொல்லிவிட வேண்டும். போட்டி பொறாமை நிறைந்த வாழ்க்கையில் வாழ்க்கையின் அவதாரமாக செயல்பட வேண்டும். முதியவராகும் போதும் அவர் பார்ப்பார் இவர் பார்ப்பார் என்று நம்பி விடாமல், நம் கடமைகளை செய்தோமா, வாழ்க்கை என்னும் வரமுறைக்கு வாழ்ந்தோமா, யாருக்கும் பயப்பட தேவையில்லை, யாருக்கும் அடிமையாக வாழவும் தேவையில்லை. இளமையிலிருந்து முதுமை வரை இறைவனை மறக்காமல் வாழ்கின்றோமா? பிறந்த வீட்டில் இருந்து புகுந்த ஒருவரை நல்லதை செய்தோமா? இறைவன் அனைத்தையும் அறிவான். அதன்படிதான் இறைவனும் நம்மை வழி நடத்தி செல்கின்றான். இளமையில் நம்மால் இயன்ற தானம் தர்மம் செய்ய வேண்டும். அதுவே முழுமையாக வாழ வைக்கும் நிகழ்வோடு தொடர்ந்து வரும் வாழும் காலம் வரை இறைவனோடு ஒன்றித்து வாழ்வோம். இறை நம்பிக்கூறு வாழ்ந்தால் இறைவன் கைவிட மாட்டான். அன்றைய காலம் விடைபெற்று சென்று விட்டது. இன்றைய கால சூழ்நிலையில் வாழ்க்கையில் அவதாரமாக வாழ வேண்டும். எல்லாவற்றையும் சொல்லிவிடலாம், செயல்படுவது மிக மிக கடினமாக தான் இருக்கும். எல்லாவற்றையும் முறை ஆட்சியுடன் அருளோடும் நாங்கள் அமைதி பொறுமையோடும் செயல்படும் போது இறை ஆட்சியுடன் எதையுமே சாதிக்கலாம். எல்லாம் வாழ்க்கையில் அமைந்து விடாது. அதை நினைத்து கவலைப்படக்கூடாது. நம்மை படைத்த இறைவன் போட்ட கணக்கு ஒன்று இருக்கின்றது. அதன்படிதான் நடக்கும். எல்லாமே விதிப்படிதான் நடக்கும். எப்படியும் வாழ்ந்துவிட்டு போகலாம் என்றால் அது வாழ்க்கை அல்ல. வாழ்க்கை என்னும் வரமுறைக்கு வாழும் போதுதான் இறைவன் முழுமையாக வாழ வைப்பான். மனிதனாக பிறந்த யாரும் உத்தமர்கள் அல்ல. அறிந்தும் அறியாமல் செய்திருப்போம் பாவம் தீமை தப்பு தவறுகள், அதையெல்லாம் இறைவன் முழுமையாக நாங்கள் அர்ப்பணிக்கும் போது இறைவன் அனைத்தை மன்னித்து இன்றும் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான் இறைவன் தான் என்று நம்பிக்கையோடு வாழும் காலம் வரை இறை சிந்தனையோடும் வாழ்வோம். காலை மாலை இறைவனை வழிபடுவோம். இறைவன் வழிநடத்தில் வாழ்க்கை பயணம் தொடர்த்தும். மீண்டும் நாளை ஒரு நல்ல நச்சினோடு அனுபவத்தை சந்திப்போம். நன்றி, வணக்கம் ராஜா.
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர்கள் புங்கையூர் ராஜா அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து காத்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
4: வணக்கம் ராஜா. யோசரி குணராஜா கிடைக்கிறேன்.
0: வணக்கம் திருமதி யோசரி அம்மா. நலமா?
4: ஓ, நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி, தாருங்கள்.
4: உங்களுக்கு வணக்கம் கூறி எல்லோருக்கும் கால வணக்கம் கூறிக்கொண்டு திருக்குறள் மூலம் முறையும் 93 அதிகாரம் கள் உண்ணாமை. உட்கப்படார் ஒளிகிழப்பர் எஞ்ஞான்றும் கல்காதல் கொண்டு ஒழுகுவர். கள்ளுங்கள் விருப்பம் கொண்டு நடப்பவர் எக்காலத்திலும் பகைவரால் அஞ்சப்படார். தமக்குள்ள புகழையும் இழந்து விடுவர் பகைவர் எளிதில் வெல்வர் என்பதாம். உன்னத்த கல்லை உணிலுங்க சார்ந்தோரால் எண்ணப்பட வேண்டாதார். அறிவை மயக்கும் கல்லை அறிவுடையோர் உண்ணாது விடுவாராக. சார்ந்தோரால் நல்லவராக மதிக்கப்படாதவர் வேண்டுமானால் கல்லை உண்ணலாம். ால் முகத்தேயும் இன்னாதால் என்மற்று சார்ந்தோர் முகத்து களி. பெற்றதாயின் முகத்திலும் கல்லுண்டு விழித்தல் துன்பம் தருவதாகும். அப்படியானால் குற்றங்கடியும் சார்ந்தோரின் முகத்தில் அது மகிழ்ச்சியை காட்டுமா? நான் என்னும் நல்லால் புறங்கொடுக்கும் கல் என்னும் பேணா பெருங்குற்றத்தற்கு. நாணம் என்று சொல்லப்படும் நல்லால் கள் என்று சொல்லப்படும் குற்றமுடையவருக்கு எதிரே நிற்காமல் செல்வாள். கையறியாமை உடைத்தே பொருள் கொடுத்து மெய்யறியாமை குழல். ஒருவன் கற்பொருளை கொடுத்து கல்லுண்டு மயங்கி கிடப்பதற்கு காரணம் செய்வது இன்னது என்று பிரியாத அறியாமையே ஆகும். துஞ்சினார் செத்தாரின் வேறு அல்லர் எஞ்ஞாண்டும் நஞ்சு உண்பார் கல் உண்பவர். உறங்கினவர் செத்தவரை விட வேறுபட்டவர் அல்லர். அவ்வாறே கள்ள குடிப்பவரும் அருகு மயங்குவதால் விஷம் குடிப்பவரை விட வேறுபட்டவர் அல்லர். உள்ளொற்றி உள்ளூர் நகப்படுவர் எஞ்ஞான்றும் கள்ளொற்றி கஞ்சாயப்பவர். கள்ளை மறைவாக உண்டு அறிவு மயங்குபவர் உள்ளூரில் வாழ்பவரால் செய்தி அறியப்பட்டு வெள்ளி நகையாடப்படுவர். கழித்து அறியேன் என்பது கைவிடுக நெஞ்சத்து ஒழித்தது ஊம் ஆங்கே மிகும். கள்ளுண்பவன் யார் ஒருபோதும் கள்ளுண்டறியேன் என்று சொல்வதை விட்டுவிட வேண்டும். கள்ளுண்ட போது அக்குற்றம் வெளிப்பட்டு விடும். கழித்தானை காரணம் காட்டுதல் கீழ் நீர் குளித்தானை தீற்று தீற்று கல்லுண்டு மயங்கியவனை காரணம் காட்டி தெளிவித்தல் நீரின் கீழ் மூழ்கியவனை மற்றொருவன் விளக்கு கொண்டு வீடு நாற்போன்றது. கல்லுண்ணா போல்வில் கழித்தானை காணுங்கால் உள்ளான் கொல் உண்டு அதன் சோர்வு. ஒருவன் தான் கல்லுண்ணாத போது கல்லுண்டு மயங்கி கிடப்பவனை பார்த்தால் தன் நிலையும் இப்படித்தான் இருக்கும் என்று நினைக்க மாட்டானா? அல்லல்வோம் வல்வினைவோம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைவோம் போகா துயரம் போம் நல்ல குணம் அதிகமாம் அருணை கோபுரத்துள் மேவும் கணபதியை கை தொழுத கால் கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சித்தர வியோகமாகும் திருச்சித்தம் வலத்துள் நின்று பொத்துடன் நடம் செய்கின்ற பூங்குழல் போற்றி போற்றி திருச்சித்தம்பலம். நன்றி, வணக்கம் ராஜா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
4: நன்றி.
0: அவர் திருமதி ஜோஸ்வரி அம்மா அவர்கள், அவர்களை தொடர்ந்து ராணி சம்பந்தர் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம்.
5: ஹலோ. வணக்கம் ராஜாண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா?
5: ஆமா, நான் நலமா இருக்கிறேன். நன்றியண்ணா, நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கவும் இன்றைய நாள் மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு வைகாசி மாதம் 14 வியாழக்கிழமை திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் பிரிவு 1 இறைவசனங்கள் 15-17 மற்றும் 20-26 வரை ஒரு நாள் ஏறக்குறைய 120 சகோதர சகோதரிகள் ஒரே இடத்தில் கூடியிருக்கும் போது பேதுரு அவர்கள் நடுவே எழுந்து நின்று கூறியது. அன்பர்களே, இயேசுவை கைது செய்தவர்களுக்கு வழிகாட்டிய ஜூதாசை குறித்து தூய ஆவியார் தாவீதின் வாயிலாக முன்னுரைத்த மறைநூல் வாக்கு நிறைவேற வேண்டியிருந்தது. அவன் நம்மில் ஒருவனாய் எண்ணப்பட்டு நாம் ஆற்றும் பணியில் பங்கு பெற்றிருந்தான். திருப்பாடல்கள் நூலில் அவன் வீடு பாலாவதாக அதில் எவரும் குடியிருப்பாராக என்றும் அவனது பதவியை வேறொருவர் எடுத்துக் கொள்ளட்டும் என்றும் எழுதப்பட்டுள்ளது. ஆகையால் ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாய் விளங்க அவர் நம்மிடையே செயல்பட்ட காலத்தில் நம்மோடு இருந்த ஒருவரை சேர்த்து கொள்ள நாம் கூடி வர வேண்டியது தேவையாயிற்று. ஜோவான் திருமுழுக்கு கொடுத்து வந்த காலம் முதல் ஆண்டவர் இயேசு நம்மிடமிருந்து விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் நம்மோடு இருந்திருக்க வேண்டும். அத்தகையோருள் இருவரை முன்னிறுத்தினார்கள். ஒருவர் ஜோசப் என்னும் பெயர் கொண்ட பெர்சபா, இவருக்கு ஜுஸ்து என்னும் பெயரும் உண்டு. மற்றவர் மத்தியா. பின்பு அவர்கள்

0: திருத்தூதரான புனித மத்தியாசின் விழா. ஜீசுவை காட்டி கொடுத்த ஜூதாஸ் இஸ்காரியோத்தியாவுக்கு பதிலாக திரு அவையில் 12 திருத்தூதர்கள் அணியில் இணைத்துக் கொள்ளப்பட்டவர் மத்தியாஸ். ஆனால் இந்த இணைப்பு தானாக நடந்த ஒன்று அல்ல. மாறாக திரு அவை ஒன்று கூடி திரு அவை தலைவராக இருந்த புனித பேதுருவின் தலைமையில் இறை ஆவியானவரின் வழிகாட்டலில் தேர்ந்தெழிந்து எடுக்கப்பட்ட முடிவு ஆகும். ஜூதாசை இழந்த திருவை 12 திருத்தூதர்களின் அணி முழுமையாக அந்த இடம் புதிய திருத்தூதரால் நிறைக்கப்பட வேண்டும் என்பது முதல் முடிவு. ஆனால் அந்த இடத்தை நிரப்ப தகுதியானவர் யார் என்பது தெளிவாக்கப்பட வேண்டுமே என்று அவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். அவர் ஜோவான் திருமுழுக்கு கொடுத்த காலத்திலிருந்து இயேசு முன்னேற்றமடைந்த காலம் வரை இந்த திரு அவை கூட்டத்தில் சேர்ந்து பயணித்தவராய் இருக்க வேண்டும். புனித மத்தியாஸ் பெந்தகோஸ் அனுபவத்திற்கு முன் தேர்ந்தெடுக்கப்பட்டு தூய ஆவியானவரின் அருட்பொழிவை மற்ற திருத்தூதர்களோடு இணைந்து பெற்றார் என்பது எவ்வாறு கிறிஸ்துவின் ஆவி திரு அவியை வழி நடத்துகின்றார் என்பதை குறிக்கின்றது. செயல் திருத்தூதர்களின் வழியாக பெற்றுக்கொண்ட சாட்சியமான நம்பிக்கைக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி, வணக்கம் ராஜாண்ணா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் ராணி சமந்தர் அவர்கள், அவர்களை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புரவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: காலை வணக்கம் ராஜா. நேவிஸ் பிலிப்.
1: வணக்கம் நேவிஸ் பிலிப், நலமா இருக்கிறீங்களா?
2: ஆமாம், நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இருவினை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு இன்றைய நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழியாக, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதியது, அதிகாரம் 17 திருவசனங்கள் 1-11 முடிய. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல் நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல் நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளை இடுவதெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது. இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்று நாங்கள் திருத்தூதர் மத்தியாஸ் திருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். ஆகவேண்டிய நற்சிந்தனையாக, இறைவன் நமக்கு பல அருள் வளங்களை வழங்குகின்றார். ஆனால் அந்த அருள் நம்மிடம் தங்கி இருப்பதற்கு ஏற்ற வாழ்க்கையை நாம் வாழாவிட்டால் நிச்சயம் அது நம்மிடமிருந்து எடுக்கப்படும். அதுதான் யூதாசின் வாழ்க்கை நடந்திருப்பதாக முதல் வாசகம் நமக்கு எடுத்து கூறுகின்றது. யூதாஸ் அடிப்படையில் எப்படிப்பட்டவன் என்பதை ஒருவர் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனாலும் அவனுக்கு கடவுளின் நிறைவான அருள் வழங்கப்பட்டது. இறைவனுடைய மகன் தனக்கு பின்னால் தொடரப்பட இருக்கின்ற புனிதமான பணிக்கான கருவியாக அவரை தேர்ந்தெடுத்தார். பெற்றுக்கொண்ட அழைப்புக்கேற்ப வாழ வேண்டிய யூதாஸ் அவனை உதாசீனப்படுத்துகின்றார். அந்த இழப்பு மற்றவர்களால் அவனுக்கு நேர்ந்ததல்ல. அவனுடைய நிலைக்கு அவன் வேறு யாரையும் குற்றம் சுமத்த முடியாது. அந்த இழப்பு மற்றொருவருக்கு ஆதாயமாக முடிகின்றது. மத்தியா என்கின்றவர் யூதாசின் இடத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். இறைவனுடைய அருளும் குடைகளும் நமக்கு வழங்கப்படுகின்ற போது அதனை பெறுவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். பெற்றுக்கொண்ட பிறகு அதனை தக்க வைப்பதில் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அதனை நாம் சாதாரணமாக இழந்து விடுகிற நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம். இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற குறைகளுக்காக நன்றி செலுத்துவோம். இறைவன் நமக்கு வழங்கி இருக்கின்ற வரங்களை நல்ல முறையில் நாம் பயன்படுத்துவோம். அடுத்தவர் பயன்பெற அர்ப்பண உள்ளத்தோடு உழைப்போம். குறைகளை இழந்த பிறகு நாம் வருந்துவதால் நமக்கு பயன் ஒன்றும் இல்லை. அதற்கான தயாரிப்போடு நாம் வாழ முற்படுவோம் என்று கூறிக்கொண்டு

0: உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதுநிலை இந்த இறை வேண்டுதல் சிந்தனைகள் நினைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகின்ற வேளையிலே உலக நாட்டின் மக்களுக்காகவும் உலக அமைதிக்காகவும் சமாதானத்துக்காகவும் நாங்கள் இறைவனிடம் எல்லா நாடுகளையும் மக்களையும் தலைவர்களையும் ஒப்படைத்து உங்களிடம் நன்றாக விடைபெறுகிறேன். ராஜா நன்றி வணக்கம்.
1: நன்றி இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
1: வணக்கம். உடனே சத்தம் வரையில
2: வணக்கம்.
1: வணக்கம். நலமா இருக்கீங்களா?
2: ஓம் நல்ல சமா இருக்கிறேன் ராஜா. நீங்களும் அப்படியே நலமா இருங்கள்.
1: நன்றி.
2: எல்லோருக்கும் கால வணக்கம் கூறி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு கடவுளுக்கு உருவம் உண்டா. ஒரு சமயம் ராமகிருஷ்ண பரமஹம்சரை சந்தித்த ஒரு பக்தர் கடவுளுக்கு உருவம் உண்டா என்று கேட்டார். அதற்கு ராமகிருஷ்ணர் இறைவன் உருவம் உடையவர், உருவம் அற்றவர், அந்த இரண்டும் அவரே, அதாவது பனிக்கட்டியையும் தண்ணீரையும் போல என்று பதில் கூறினார். இறைவன் என்பவன் முடிவில்லாமல் பறந்து கிடக்கும் மகா சமுத்திரத்தை போன்றவர். சமுத்திரம் அதீத குளிர்ச்சியின் காரணமாக சில இடங்களில் உறைந்திருக்கும். அவ்விதம் உறைந்த பனிக்கட்டிகள் பலவித வடிவங்களில் இருக்கும். ஆனால் சிறிது வெப்பம் அதிகரித்ததும் பனி உருகி நீரோடு நீராக கலந்துவிடும். பனிக்கட்டியும் நீரும் ஒரே சமுத்திரத்தை சேர்ந்தவர்தான். இறைவனும் அப்படித்தான். பக்தியின் குளிர்ச்சியால் அவன் பக்தர்களுக்கு தகுந்த போல பல்வேறு வடிவங்களில் தோன்றுகின்றான். ஞானம் என்ற உண்மை செயற்பட ஆரம்பித்ததும் அவனும் வடிவமற்றவனாகி விடுகிறான். இவ்வாறாக சாதாரண பக்தனுக்கு வடிவம் தேவைப்படுகிறது. ஆனால் அனைத்து மறைந்த ஞானிகளுக்கு வடிவம் தேவைப்படுவதில்லை. ஒவ்வொரு மனிதனும் பிறந்தது நல்வாழ்வில் வாழ்வதற்கே அன்றி வேறில்லை. கடவுள் சிலருக்கு வசதியை தருவர், சிலருக்கு அறிவை தருவர், சிலருக்கு புகழை தருவர். ஆனால் வேறு சிலருக்கு தான் தன் மனதை தருவர். அவர்களே உதமும் குணம் உள்ளவர்கள். அவர்களே நம்மோடு வாழும் கடவுள். வாழ்வில் எதை இழந்தாலும் அதற்கு தகுதியான வேறொன்றை இறைவன் தருவர். அதற்கான பிரார்த்தனையை நம்பிக்கையுடன் தொடங்குங்கள். இறைவன் கருணைக்கு இல்லை இல்லை. அவரை நம்புவர்களின் வாழ்வில் முடிவில்லாத அற்புதங்கள் ஒவ்வொரு கணமும் நிறைந்துள்ளது என்று கூறி விடவருகிறேன். நன்றி வணக்கம்.
1: நன்றி இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து திருமதி கியாநடேசன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் திருமதி கியாநடேசன். திருமதி ஜெயநடேசன் அவர்கள் இணைந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். நலமா இருக்கிறீங்களா? நன்றி தாருங்கள் உங்கள் நற்சிந்தனையை.
3: வணக்கங்கள். இல்லாமல் குரு பகவான் பா தாமரை வணங்கிக்கொண்டு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தெய்வ மகேஸ்வர குரு சாத்தர் பிரம்மா லட்சுமி ஸ்ரீ உறவே நமக எல்லாம் இல்ல சத்திய சாய் பகவான் தெய்வீக லமதம் வியாழக்கிழமை உன்னதமானதும் நித்தியமானதுமான அன்பின் இயல்பு என்ன? அந்த உன்னதமான அன்பின் வடிவமான பகவான் என்று நமக்கு விளக்குகிறார். ஒவ்வொருவரும் அன்பு எனும் இந்த புனிதமான தத்துவத்தை உணர முயல வேண்டும். அன்பு என்பது இயற்கையை குறிப்பதல்ல, அது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அன்பு இயற்கையில் அடங்கியிருக்கவில்லை, இயற்கையே அன்பில் அடங்கியுள்ளது. அதுபோலவே பிரபஞ்சத்தில் அன்பு அடங்கியிருக்கவில்லை, பிரபஞ்சமே அன்பில் அடங்கியுள்ளது. நான் இந்த கைக்குட்டியை என் கையில் வைத்திருக்கும் போது அதன் அர்த்தம் என்ன? என் கை அந்த கைக்குட்டியை விட பெரியது என்பது அதன் அர்த்தம், பெரியது என்பதே அதன் அர்த்தம். ஆனால் அன்பு இந்த பிரபஞ்சத்தில் அடங்கியுள்ளது என்று நீங்கள் கூறினால் பிரபஞ்சம் அன்பை விட பெரியது என்று அர்த்தமாகும். ஆனால் அது அப்படி இல்லை. பிரபஞ்சத்தை விட அன்பு பெரியது என்பதே உண்மை. அன்பு இந்த கண்ணுக்கு தெரியும் உலகுக்கு அடி பணிந்ததல்ல. இந்த உலகமே அன்பின் கட்டுப்பாட்டில் உள்ளது. படைப்பு, நிலப்பு மற்றும் அழிவு, காலம், காரணம் மற்றும் விளைவு அனைத்தும் அன்பில் வழங்கியுள்ளன. அன்பை தவிர இந்த உலகில் உள்ள மற்ற அனைத்து பௌதிகமானவை மற்றும் நிலையற்றவை. இந்த உடல் எவ்வளவு காலம் நீடிக்கும் அது தற்காலிகமானது. இந்த உடல் இந்த நிலையற்ற உடலுடன் தொடர்புடைய அன்பும் கன நீளமானது மற்றும் நிலையற்றது. ஆத்மா பிரம்மம் அல்லது இருதயம் எனும் தத்துவம் மட்டுமே உண்மையானது மற்றும் நித்தியமானது. அன்பின் இந்த உண்மையான மற்றும் நித்தியமான தத்துவத்தை அறிந்து கொள்வதே மனிதனின் தலையாய கடமையாகும். எல்லா மதங்களின் பேர், எல்லா சாஸ்திரங்களின் சாரம், எல்லா பாதைகளும் சங்கமிக்கும் புள்ளி, எல்லா மனிதர்களுக்கும் உத்வேகம் அளிப்பது பிரேமம் அன்பு எனும் தத்துவமே என்று பகவான் நிறைவுரையில் கூறியிருக்கிறார். கூறிக்கொண்டு வந்தவர் சிந்தனை உங்கள் சந்திக்கிறேன்.
1: நன்றி சண்முகநாதன் இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் சண்முகநாதன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய திருமதி ஜியா நடேசன் அவர்கள். வணக்கம் ஜியா நடேசன்.
2: ஏன்
1: நீங்க அப்போத கூப்பிட கூப்பிட கதைக்காம இருந்த நீங்க?
2: இல்ல, நான் மற்ற ஒவ்வொன்ற கடையில நீங்க மற்ற ரேடியோ நிப்பாட்டை.
1: ஏன் புள்ள அதை பற்றி இல்ல, நான் இல்ல என்ன உங்களோட கத்திக்கிறேன்.
2: தொடருங்க. நான்காம் நாள் வியாழக்கிழமை கிறிஸ்தவ நற்சிந்தனை குடும்ப சுகமாலையை சுகமாலை சுவிப்போம். குடும்பமாக நாம் சுகமாலை சுவிக்கும் போது நமது இல்லங்களை நாம் வைத்திருக்கும் அடியெண்ணை திருச்சிருவம் அல்லது திருவுருவம் படத்திற்கு முன்னால் ஒளியேற்றுவதற்கு நோக்கம் யாதெனில் மரியன்னை அந்த உருவத்தில் முன்னிலையில் பிரசன்னமாக வருகின்றார்கள். ஆனால் நாம் மரியன்னை நாம் புறக்கண்களால் பார்க்க முடியாவிட்டாலும் மரியன்னை அனைவரையும் பார்க்கின்றார்கள். நம்ம அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் புதைந்து எடுக்கும் அனைத்தையும் நன்கு புரிந்து கொள்ளுகின்றார்கள். கானாவில் திருவிழம் வீட்டுக்கு திருமண வீட்டுக்கு சென்ற மரியன்னை திருமண இல்லத்தில் எழுந்த பிரச்சினை தானாவே நன்குணர்ந்து அவர்களது உதவி செய்ய முன்வந்தார்கள். அதுபோல நாம் குடும்பமாக ஜெயமாலை ஜெபிக்கும் போது மரியன்னை நமது இல்லத்திலும் எழுந்தள்ளி வந்து நம்முடைய இல்லத்தில் நாம் எதிர்நோக்கும் பலவிதமான பிரச்சனைகள், நம்முடைய ஹர்ஷ துன்பங்கள், இன்னும் பலவிதமான உறவு முறிவுகளால் உள்ள நொந்து வந்து அருந்தி கொண்டிருக்கும் நாம் பரிதாப நிலையில் அனைத்தையும் நன்கு புரிந்து கொண்டு தானாவது செய்ய முன் வருவார்கள் என்பது சந்தேகமில்லை. குடும்பமாக சுகமாலை சுவிப்போம், மத்திய எண்ணெய் நாம் இல்லம் அழைப்போம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சகோதரி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி ஜெயா நடேசன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வானலையில் வளம் பெறுகின்றது இன்றைய நாள். உங்களுக்கு எப்படி 12 ராசிகளுக்கான பலாபலன்களோடு தமிழகத்தின் தலைசிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள் இணைந்து கொள்கின்றார். அவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம்.
4: மேஷராசி நண்பர்களே, இன்னைக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாள் இன்றைய தினத்துல. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆரோக்கிய பிரச்சனை இருந்துட்டுருக்கு பற்றில ஒரு 4-5 நாளாக நம்ம ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துருக்கு. அந்த ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ரிலீஸ் ஆகிடுவேன். ஒன்று ரெண்டாவது பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் ஒரு நிகழ்ச்சி வந்து நடக்காமையே இருக்கும். ஒரு விஷயத்தை வந்து எனக்கு சூட் பண்ண முடியவே இல்லை, கரெக்டாக அந்த நிகழ்ச்சி சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். அதே சமயத்தில் வேலை வாய்ப்பு இடமாட்டத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. வேலை வாய்ப்பு இடமாட்டத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. உங்க பேச்சு எடுபடவே இல்லை, இன்னைக்கு எடுபடும். அந்த காரியத்துக்கு உங்களுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கு. கடன் சம்பந்தமா நான் வந்து ஹவுசிங் லோன் எதிர்பார்த்துருக்கேன், பர்சனல் லோன், வெஹிக்கல் லோன் எதிர்பார்த்துருக்கேன். சக்சஸ்ஃபுல்லா வரும், கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா வரதுக்குள்ளான வாய்ப்புகள் இன்றைய தினத்துல உண்டு. சின்ன சின்ன விஷயங்கள் போராடுறேன் சார், நான் பட்ட பாடு போராட்டம் போராட்டம், அதுல இருந்து மாறுதல் வந்து அதுல இருந்து ரெக்டிஃபை ஆகிறதுக்குள்ளான ஒரு அற்புதமான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருந்துட்டு. கார் ஷோரூம் வச்சுருக்கோம், பைக் ஷோரூம் வச்சுருக்கோம், மாலில் கடை வச்சுருக்கிறவங்க, அதே சமயத்தில் ஹோம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன விஷயங்கள்ல மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் போகும். மேஷராசி நண்பர்களே, இந்த தினம் தெய்வ பக்தி உங்களுக்கு மிகப்பெரிய வரத்தை கொடுக்கும். சிவ வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிச்சு பாருங்க, தினம் உங்களுக்கு சாதகமா இருக்கும். ரிஷபராசி நண்பர்களே, எப்பவுமே நம்ம கொடுத்து பழகியாச்சு, யார்ட்டையும் கேட்கறதுக்கு பிடிக்கல சார், உண்மையாவே ரியலி. ஏன்னா ஒருத்தட்ட கேட்கும் போது அவங்களுடைய குணாதிசையை நீங்க பார்க்கணுமே, அட்வைஸோட சேர்ந்து வரும் சார். ஐ நெவர் எவர் லைக் தட். அதுக்கு பேசாம பட்னியா இருந்துக்கலாம், தை சாதத்தை சாப்பிட்டுட்டு பேசாமல் இருக்கலாம், அது கூட காஸ்ட்லி, மோர் சாதத்தை சாப்பிட்டுட்டு பேசாமல் இருந்துக்கலாம். ஏன்னா இது எனக்கு பழகி கொடுத்து, என்னோட அம்மா இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டோம், என்னோட ஃபேமிலியோட சுச்சுவேஷன் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். இது எனக்கு கேட்கறதுக்கு பிடிக்கல, மற்றவாள மாதிரி எனக்கு அப்படி நலிஞ்சு சொல்லி இப்போ எனக்கு தெரியல. ஐ எம் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கு, ஆனால் அதில் ஒரு திருப்தி இருக்கும் உங்களுக்குள்ள, அதில் ஒரு பெரிய திருப்தி இருந்துட்டுருப்பேன், அது உங்களுக்கு அப்படியே போகும். ஸோ அதனால் வரியும் இருந்துட்டுருக்கும், திருப்தி இருந்துருக்கும், ரெண்டுமே கலவை சேர்ந்த நாளாக இன்றைய தினம் உண்டு. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லா இருந்துட்டுருக்கு. ஷேர் ட்ரேடிங் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்லாம் போட்டுருக்கோம், ரொம்ப நல்லா அப்படியே கிராஜுவலான ஒரு முன்னேற்றங்கள் காணும். வரக்கூடிய வாரம் உங்களுக்கு சாதகமாக கூட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கணும், அதுக்குண்டான முயற்சிகள்லாம் நீங்கள் ஈடுபடுவீங்க. இன்றைய தினத்தில் மற்றவா பணத்தை ஹேண்டில் பண்ணுறதுல கவனம் தேவை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு. மிதுனராசி நண்பர்களே, நீங்கள் பாருங்கள், நிறைய யோசனை, மன யோசனை இருக்கும், மன கவலை நான் சொல்லலை, மன யோசனை. மன யோசனை அப்படியே யோசிச்சுட்டே இருப்பேன், இதாக்குமா அதாக்குமா அப்படி ஆகுமா, இது கிடச்சிடுமா கிடைக்காது, அந்த வெயிட்டிங் போடுவாங்க தெரியுமா. நீங்கள் வந்து கிரிக்கெட் விளையாடும் போது இந்த கடைசி ஓவர் போவாங்க, அப்படியே அந்த உட்காரும்போது பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து உட்காந்துட்டு இருப்பாள், அப்படியே கையெல்லாம் மடக்கின்னு இருப்பாள், அது அப்படியே அந்த மாதிரி இன்றைய தினத்தில் ஒரு காரியத்துக்காக வெயிட் பண்ணுறதுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாகவும் ரொம்ப ஒரு அதிர்ச்சியாகவும் உங்களுக்கு சாதகமாக சில விஷயங்கள் வந்துடும், கவலைப்பட வேண்டாம். ஒரு வேளை நான் வந்து ஒரு 10% தான் தோல்வின்னு சொல்கிறேன், அந்த 10% தோல்வியாக எடுத்துனா கூட நெவர் எவர் வரியாக போட்டு நெக்ஸ்ட் டைம் யூ வில் வின், நீங்கள் சக்ஸஸ் பண்ணி விடுவேள். மிதுனராசிக்கு அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கா, கொஞ்சம் ஆடிட்டிங் சம்மந்தமான படிப்பெல்லாம் உங்களுக்கு ஜெயித்து வரத்துக்குள்ளான வாய்ப்புகள். ஒரு வேளை உங்களுக்கு இதாக எடுத்துனா திருப்பி நீங்கள் வின் பண்ணுவேன், அது உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, விவசாயம் பண்ணிட்டு இருக்க புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில காரியங்கள் தோல்வியாகும், சில காரியங்கள் வெற்றி பெறத்துக்குள்ளான நாளாக கிரக நிலைகள் உங்களுக்கு அப்படி இருந்துருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. இன்றைய தினத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், சில பேர் நான் ரொம்ப லூஸ் டாக்குறோம், ரொம்ப பேசிட்டுனோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துருக்கு, பப்ளிக் ஸ்பீக்கராக இருந்துருக்கோ, அது ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணலாம். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் வழிபாடு. கடகராசி நேயர்களுக்கு பணவரவுகள் கூடி வரும், குடும்பத்தை சம்பந்தமான விஷயங்கள் எடுத்து பேசக்கூடிய நாள். இன்றைய தினத்தில் நினைச்ச காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். உண்ணும் உணவு, அதாவது சாப்பிடக்கூடிய உணவு ஒரு பெரிய திருப்தியை கொடுக்கும். எது சார் சாப்பிடக்கூடிய உணவுலாம் டெய்லி பலனில் சொல்கிறேன், எஸ் ஒரு மனிதனுக்கு வந்து உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு சொல்கிறாங்க. நிறைய சித்த மருத்துவர்கள் நம்ம டிவிலையும் யூடியூப்லையும் நிறைய பேர் பேசுகிறத நீங்கள் சிவகுமார் சார் பேசுகிறதுலாம் பார்த்தீங்கன்னா, அந்த உணவுக்கு எவ்வளோ முக்கியத்துவம், டாக்டர் சிவகுமார் அவர் சொல்லும்போது உணவுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம லைஃப்பில் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கணும், நம்ம வந்து கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடிச்சிட்டோம்னா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள், கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது, கோபம் வந்து இருக்கக்கூடாது, அது வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். நம்ம இன்றைக்கி பண வரவுக்கு உண்டான நாளாக இன்றைய தினம் கடகராசி அன்பர்களுக்கு உண்டு. ரொம்ப வயசானவங்களை கவனமாக பார்த்துக்கணும், மற்றவாளுடைய ஒரு சில விஷயம் நமக்கு ஒரு பாடமாக அமையும். இது வந்து நம்ம இந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல, ஒரு தப்பு ஒரு தடவை ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா அது அடுத்த தடவை திருப்பி அதை கடைபிடிக்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. சிம்மராசி நேர்கள், சிம்மத்துக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டு கிரகங்களில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு போது, அதாவது உங்கள் ராசிலேயே இன்றைக்கி கிரகங்களில் ஓடிந்துருக்கு. ஸோ இது உங்களுக்கு சாதகம் தான், நாட் பேட். பட் சில பேர்த்தோட ஜாதகத்தை பார்த்தா தான் அது தெரியும் எனக்கு, ஏன்னா ஜாதகத்தில் எப்படி இருக்குது, ஜாதகத்தில் அது வந்து நன்னா இருக்கா இல்லையா, நல்லது கொடுக்குறதா இல்லையா. ஏன்னா நல்ல தசாபுத்தி லக்னத்துக்கும் சந்திரனுக்கும் பாதகம் இல்லாமல் இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. பாதகம் இருந்ததுன்னா, அந்த தசாபுத்தி பாதகமான இடத்துல இருந்ததுன்னா சில விஷயம் நீங்கள் பண்ணாலும் அது உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்காது. தொழில் பண்ணுறேன் சார், ஆனால் எனக்கு திருப்தியில் பணமெல்லாம் வருது சார், ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு விரக்தியிலேயே இருந்துட்டுருப்பா அந்த மாதிரி சில பேர். பட் இன்னைக்கு சாதகமாக இருந்ததுன்னா சார் சூப்பர் சார், ஐடியாஸ் பூரா இன்னைக்கு அப்படியே என் லைஃப் வந்து நல்லா காமாக போயிட்டு, ஐ எம் ஓகே வித் திஸ் அப்படின்ற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைச்சிடும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆஃப் பீப்புளை வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஒரே ராசி தான், ரெண்டு டிஃப்ரெண்ட். அது தசாபுத்தி ஜாதகத்தினுடைய பலன்களை பொறுத்து மாறும். எனியாவும் நீங்கள் நைட்டு நேரத்தில் பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு அற்புதமான பலன்களை தரும் வழிபாடு. இன்றைய தினத்தில் நம்ம ஆய்வு பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் படிப்புக்கு சூப்பராக இருக்குது. பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கோம், ஹையர் எஜுகேஷன் பண்ணிட்டு இருக்கோம், வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினச்சிருக்கோம், நாலேஜபிள ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேசுறவங்க நல்லா இருக்கு. அரசியல் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பதவி பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடியிடும். படித்து பட்டம் பெறுவதற்கு சூப்பராக இருக்கு. இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா தந்தை வழி சொத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கு. ஒரு விஷயத்தில் நாம் இனிமேல் ஸ்டாப் பண்ணனா, ஒரு கெட்ட விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன், அதாவது எனக்கு வந்து இந்த பழக்கங்கள்னால நான் அடிமையாயிட்டேன், இதுலேருந்து நான் வெளியில் வரணும், இதில் தடுக்கணும், உடனே நீங்கள் அதை கடைபிடிக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு தெய்வ வழிபாட்டுக்கு சூப்பரான நாள். நீங்கள் ஒரு 60% முயற்சி எடுத்தாலும் 40% உங்களுக்கு நீங்கள் யோகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள். இல்லை சார் என்னமோ தெரியல சார் இப்படி இருக்குது சார் அப்படி இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா ஜாதகத்தை செக் பண்ணிக்கணும், கூட இருக்கக்கூடிய நபர்களை செக் பண்ணிக்கணும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் தன்வந்திரி பகவான் வழிபாடு. துளாராசி நண்பர்களே, துளாராசி நண்பர்களுக்கு இந்த தினத்தில் கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்த்துட்டோம்னா வாகனத்தில் வேகமாக போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. பேசும்பொழுது ஆண் பெண் பெண் ஆண் கிட்டையும் பேசும்பொழுது கவனம் என்பது தேவை. ஒரு நிகழ்ச்சி இருக்குது, இந்த நிகழ்ச்சியை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்காமல் அந்த நிகழ்ச்சியை போகக்கூடாது. ஒரு இடத்துல நீங்கள் பெரிய பிரபல்யமாக இருக்கீங்க, பேசும்போது கவனம் என்பது தேவை. ஒரு ப்ராப்ளத்தை நீங்கள் போய் அதை சரி பண்ணணும்னு நினைக்கும் போது அதுக்குண்டான முழு ஸ்ட்ரென்த்து நம்மளுக்கு இருக்கா, நமக்கு வில் பவர் இருக்கா, நமக்கு வந்து அதை சரி பண்ண முடியுமாங்கிறத ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம் பண்ணிக்க. அதில் தோல்வி வந்துடக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, கோவிச்சுக்கப்படாது, டக்குன்னு பேசிடப்படாது, அவசரப்பட்டு போகக்கூடாது, வாகனத்தை வேகமாக ஓட்டப்படாது. முடியாத காரியங்களை எடுத்து செயல்படுத்த தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு தடங்களை அந்த காரியம் வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரும். பட் உங்களுக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்கும். ஃபைனலி என் வித் த சக்ஸஸ். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு, விருச்சிக ராசிக்கு இன்றைய தினத்தில் பதவி பேர் புகழ் அந்தஸ்து பேச்சுகள் வெற்றி பெறும். நினைச்ச காரியம் நல்லபடியாக நடக்கும். சில நேரங்களில் நான் சொல்றது நல்லா புரியும், சில நேரங்களில் நீயா நானாங்கிற ப்ராப்ளம், எங்கள் வீடு பெருசு, உங்கள் அப்பா அம்மா என்ன சொல்ல தெரியுமா, அண்ணா என்ன, தம்பி அக்கா என்ன சொல்ல, இந்த மாதிரி கொஞ்சம் ஃபேமிலி விஷயங்கள்லாம் வரும். அதெல்லாம் கேட்டு டென்ஷன் ஆகாதீங்க, கொஞ்சம் நேரத்தில் மாறிடும். சில பிரச்சனைகளே உட்காந்து பேசினா தீரும், சில பிரச்சனை பேசினா கூட தீராது, அதுக்கு வந்து டைம் மட்டும்தான் ஹீல் பண்ண முடியும். ஸோ கிவ் அ டைம். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் இருக்கும். பதவி பேர் புகழ் அந்தஸ்து படிப்பு முன்னேற்றம் பிரமாதமாக இருக்குது. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பேர் கிடைக்கும். எப்படியா இப்படி கடைபிடிக்கிங்க, எப்படி இப்படி நாலேஜ் வளர், எப்படி இப்படி வியூகம் போடுறாங்க, அது பெரிய ஆச்சரியமாக இருக்கும். வியூகங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து பிஸ்னஸ்லேயாகட்டும், ஃபேமிலி விஷயங்களையாகட்டும், பர்சனல் விஷயங்களாகட்டும், அரசியல்லையாகட்டும், அதில் விருச்சிக ராசி இன்றைக்கி டாப்பாக வந்துருக்கீங்க. உங்களை குறைச்சி மதிப்பிட்டாங்க, ஜெயிச்சு காமிச்சிருவீங்க. இதை நம்பணும், இதை ரியலைஸ் பண்ணணும். யூ வாண்ட் டு ட்ரஸ்ட் தட், நீங்கள் நம்பி செயல்படணும். இப்படி செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறும். இன்றைய தினத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் மலை கோயிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும், பர்சனல் லோன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி முயற்சி மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும், விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் போராடி அந்த காரியத்தை வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு, செல்ஃப் சக்ஸஸ் இருந்துட்டுருக்கும். அதே சமயத்தில் இந்த கடன் கிடைக்கும்னு சொன்னால் கடனுக்காக கடன் வாங்குறது தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி அதற்குண்டான பணத்தை பெறலாம், அந்த பிளான் பண்ணி அதை அந்த பணத்தை வேற ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டுருக்கணும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கு உதவி, மனைவி கணவருக்கு உதவி, யாருக்கும் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாலும் கூட மாற இருந்து பார்த்துட்டு. இன்றைய ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பாக இருக்கும், அதில் கவனமாக இருக்கணும். காய்ச்சல், சளி, தலைவலி இது போன்ற விஷயங்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டா தன்வந்திரி பகவான் வழிபா, ஆரோக்கியத்தை பலப்படுத்தும் அற்புத வழிபாடு. ரொம்ப நாள் தடைப்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு சக்ஸஸ் ஆகும். திடீர் பணவரவுகள் வரத்துக்குள்ளான வாய்ப்புகள். இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். மற்றவங்களை பற்றி காசிப்ஸ் பேசப்படாது. இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வரது ரொம்ப நல்லது, அதில் ஐயப்ப சுவாமி கோயிலுக்கு போயிட்டு வரது மிகப்பெரிய வெற்றியை தரும். கும்பராசி நேயர்களுக்கு ரொம்ப கிரகநிலை சாதகமாக இருந்துட்டு இருக்கு, நமக்கு சாதகமாக இருக்குது, பணவரவுகள் கூடி வரும், வாகனத்தில் வேகமாக போகக்கூடாது. மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. தந்தையார் வழியில் நல்ல செய்திகள் உண்டு. எதுக்குமே ஒரு உதாரணம் கொடுத்து பேசுவேன், அது உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அன்றைக்கி நான் சொல்லும்போது இது சொன்னேன் அப்படின்றத ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுவேன். அது ஃபேமிலியாகட்டும், மற்றவங்க மறந்தாலும் நீங்கள் எந்த காரியத்தையும் மறக்க மாட்டீங்க. மெமரி பவர் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அதே சமயத்தில் இப்போ கொஞ்சம் மெமரி பவர் கம்மியாக இருக்குங்கிற ஒரு தோணல் அப்பப்போ வந்து போகும். அதை பற்றிலாம் பெருசாக ஒன்றும் இருக்காதிங்க. நார்மலாகவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அந்த சக்தி என்கிறது ஜாஸ்தியாக இருக்கும். பேச்சு யோசனை திறமைங்கிறது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து கும்பராசிக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் யாரு கூட எந்த விஷயத்தை ஷேர் பண்ண எதை ஷேர் பண்ணக்கூடாதுங்கிறத மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது மிகப்பெரிய பலப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் கும்பராசி அன்பர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை மனதில் வச்சுருப்பால் பிஸ்னஸ் ஃபேமிலி தன்னுடைய சில காரியங்களை நினச்சி செயல்பட்டுருப்பால் அது உங்களுக்கு சாதகமான பலன்களுக்கு நகர்வுகளை கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா குலதெய்வ வழிபாடு வெற்றி வைப்பார். பொதுவாகவே கடன் வாங்கல் கொடுக்கலாம் நல்லா இருக்கு. ஹவுசிங் லோன் பர்சனல் லோன் இருக்கு, ஆனால் கடனுக்காக கடன் வாங்கல் தவிர்த்துக்கு நல்லது. ஹெல்த் இஷ்யூஸ்ல கேர்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கணும். அதே சமயத்தில் என்ன இவா பாத்துக்கலாம், அவா பாத்துக்கலாம், இவா பாத்துக்கலாம், இவா பாத்துக்கலாம், யாரும் பார்த்துக்க மாட்டோம், நீங்க உங்களை பாத்துக்கணும், அதற்கு ரெடி ஆகிக்கோங்க. மன தைரியம், மன ஸ்ட்ரென்த்தும் உடல் ஆரோக்கியம் இந்த ரெண்டையும் நீங்க வச்சுட்டு எதையுமே நீங்க சாதிக்கலாம், எதையுமே நீங்க சாதிக்கலாம். அதை வந்து நீங்கள் எப்போவுமே கொண்டு வந்துடணும். இருந்துட்டாலும் ரொம்ப அற்புதமான பலன்கள் கூடியிடும். இந்த கிரகநிலை பார்க்கும்போது உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்துட்டுருக்கோங்க, அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கோம், டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கவங்களுக்கு நல்லா இருக்குது. கிரகநிலை சாதகமாக இருந்துட்டுருக்கு. ஒரு புது முயற்சிக்கு வெற்றி உண்டு, திடீர் பண வரவு உண்டு. அதை சொல்லுவாங்க இல்லையா, பிளான் பண்ணி ஒரு காரியத்தை பண்ணலாம் அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு முருகப்பெருமான் வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்த
1: அன்பு உறவுகள், 12 ராசிகளுக்கான பலாபலன்களை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேசையா அவர்கள். அவர்களுக்கும் எமது நன்றிகள். தொடர்ந்து வானிலையில் வளர்க்கின்றது. வாழ்த்துவோர் வாழ்த்தலாம்.
5: நாம் பிள்ளைகள் போலே தொல்லைகள்.
1: இன்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பம் தங்களது இதய நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. அந்த வகையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
6: வணக்கம்
1: பத்மராணி, சொல்லுங்கள், கேட்போம்.
6: என்றென்றும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று தீர் சிறப்பாக தீர்க்க சுமங்கலியாக வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துகள் அறிவித்தல் நல்லதாக இருக்கின்றது என்று எங்களுடைய அன்பு நேயர் ஆசாத்தி அவர்கள்.
6: ஓகே,
1: பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அவர் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்தியை மகிழ்கின்றோம். இந்த வேளையில் வைபருடாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியலை. அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
7: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் குணநாயகி, நலமா இருக்கீங்களா?
7: ஓ நலமா இருக்கிறேன் ராஜா, நன்றி நன்றி. இன்று பிறந்த நாளை கொண்டாடும் திருமதி ராசா திவ்யா ராஜாவுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர் கணவர் பிள்ளைகளோடு என்றும் சிறப்பாக வாழ வாழ்த்தி விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மங்கள் இதே நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து ரஜினி நாகேந்திரம் அவர்கள். வணக்கம் ரஜினி. ரஜினி வணக்கம்.
8: வணக்கம்.
1: நாங்கள் கத்துறது உங்களுக்கு கேக்குது இல்லையா?
8: வணக்கம் வணக்கம்.
1: நன்றி, நலமா இருக்கிறீங்களா?
8: ஓம், நாங்கள் நலமாகவே இருக்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கிறவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ராசாதித்யா ராஜா அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துக்கள். அவரை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
9: வணக்கம் ராஜா. யோகரி குணராஜா கிடைக்கிறேன்.
1: வணக்கம் ஜோசரி அம்மா, சொல்லுங்கள்.
9: இன்று பிறந்த நாள் கொண்டாடும் ராஜாதி தியாகராஜ ராஜாதிக்கு நாங்கள் இதே நிறைந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவு திருமதி ரஜினி நாகேந்திரன் மணிகவன் ராஜா ராஜினி அல்போன்ஸ்.
10: வணக்கம் ராஜா, நீங்க நலம் தானே?
1: நலமா இருக்கிறோம், நன்றி.
10: இந்த பிறந்த நாளைக்கான திருமதி ராஜாதி ராசாதி சித்தியா ராஜா அவர்களுக்கு எங்க குடும்பத்தின் சார்பில் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க்கை பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறுகின்றோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
11: வணக்கம், சதீஷ்
1: நலமா இருக்கீங்களா?
11: தானே திருமதி ராசாத்தி அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் நூறு காலம் கணவர் பிள்ளைகளையும் வணக்கம்.
1: நன்றி, உங்களோட அன்பான வாழ்த்துக்கள். அவரை விளம்பரம் செய்யும் உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வைபருடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
12: வணக்கம் ராஜன், வணக்கம். நாங்கள் நிலம் அதே போன்று நீங்களும் நிலமா இருக்க எல்லாம் இல்லறவனை வேண்டி இன்றைய தினம் பிறந்த நாள் காணும் திருமதி ராசாத்தி தியாராஜா அவர்களுக்கு எங்கள் குடும்பம் சார்ந்த இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர் உடல் உள்ள ஆரோக்கியத்தது என்றும் நிலமாம் சந்தோஷமாம் இருக்க எல்லாம் இல்லறவனை வேண்டி வாழ்த்தி விட வருகிறேன். நன்றி,
1: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதில் நிறைந்த நன்றிகள்.

0: ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய வாழ்த்தோர் வாழ்த்தலாம். இன்றைய வாழ்த்தோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியினூடாக பிரான்சில் வசிக்கும் ராஜா தி தியாகராஜா தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அவர் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக தீர்க்க சுமங்கலியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கின்ற டிஆர்டி தமிழொலி குடும்பமும் வாழ்த்தி மகிழ்கின்றது.
1: பொன்னாங்கானி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
2: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க போங்க போங்க.
3: அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris Lachapelle
4: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
3: Mélodie et Tordre-Gelke VT Cash and Curry Paris Lachapelle Tordre Tolibis Ilakam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
0: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள் மரக்கறி வகைகள் உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள் பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம் தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை நாணயம் உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93700 ரன்சி தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. தொடர்கின்றது முதன்மை செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழொலியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். முள்ளிவாய்க்கால் 17 ஆண்டு நெவேந்தல் நிகழ்வு மூதூர் கிழக்கு அம்மன் நகர் பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்றது. குற்றப்புணர்வு திணைக்கழகத்தின் முன்னாள் பணிப்பாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் ஷானி அபேசகர பிரதி காவல்துறை மா அதிபர் பதவிக்கு உயர்த்தப்படுவதற்கு தேவையான சகல தகுதிகளையும் பூர்த்தி செய்துள்ளதாக நிர்வாக மேன்முறையீட்டு தீர்ப்பாயம் தீர்மானம் மேற்கொண்டிருக்கிறது. ரஷ்யாவின் ஐவே யாக்லோவ் பெயரிடப்பட்டுள்ள பல்கலைக்கழகத்தின் சிறப்பு தூதுக்குழு நேற்று திருவோணமலையில் அமைந்துள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்த லால் ரட்னசேகரா அவர்களை சந்தித்தார்கள். இந்த சந்திப்பின் போது கிழக்கு மாகாணத்தில் ரஷ்ய மொழியை மேம்படுத்தல் மற்றும் அதன் மூலம் கல்வி மற்றும் பொருளாதார வாய்ப்புகளை விரிவுபடுத்தல் குறித்து சிறப்பு கவனம் அங்கு செலுத்தப்பட்டிருக்கிறது. அரச மருத்துவமனைகளில் சுமார் 10,000 அதிகமான இருதய நோயாளிகள் சத்திர சிகிச்சைகளுக்காக நீண்ட காலமாக காத்திருப்பு பட்டியலில் உள்ளதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர் சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்திருக்கிறது. நாட்டில் கடந்த 2025 ஆண்டில் மாத்திரம் 68 யானைக்கால் நோய் பாதிப்புகள் பதிவாகியுள்ளதாக யானைக்கால் நோய் தடுப்புக்கான தேசிய இயக்கம் தெரிவித்திருக்கிறது. உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரித்திருக்கிற நிலையில் தற்போது இலங்கையில் 1 லிட்டர் டீசலின் உண்மையான செலவு 720 ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாக ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். டீசல் விலையை 392 ரூபாவாக பேணுவதற்காக அரசாங்கம் தற்போது 1 லிட்டருக்கு சுமார் 100 ரூபாய் மானியத்தை வழங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டார். சட்டத்துக்கு மேல் எவரும் இல்லை என்று ஜனாதிபதி கூறுகிறார். அப்படியாயின் தரமற்ற நிலக்கரியை நாட்டுக்கு இறக்குமதி செய்தவர்களையும் விசாரணைக்கு உட்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளுகின்றேன் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். கந்தளாய் சீனி கைத்தொழிற்சாலை நிதி மோசடி வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவின் பணிக்குளாம் பிரதானியாக பணியாற்றிய குசுமதாசா மானாமாவுக்கு விதிக்கப்பட்ட 20 மில்லியன் ரூபாய் மேலதிக அபராத தொகையை அறவிடுவது தொடர்பாக எடுக்கப்பட உள்ள அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்த நிலைப்பாட்டை 2 வாரங்களுக்குள் அறிவிக்குமாறு நிலையான மூவரடங்கிய நீதிமன்ற குளாம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அரச காணி மாற்றத்துடன் தொடர்புடைய காணி மதிப்பீட்டு அறிக்கையை திருத்துவதற்காக கையூட்டல் பெற்ற குற்றச்சாட்டில் புலனுறை மாகாண வருவாய் மாவட்ட அலுவலகத்தின் துப்புரவு பணியாளர் ஒருவர் நேற்று கையூட்டல் தடுப்பு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கண்டி நகரத்தில் அமைந்துள்ள தனியார் வங்கியொன்றில் பணியாற்றும் 7 ஊழியர்கள் மோசடி குற்றச்சாட்டொன்றில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். வெள்ள நீரில் மூழ்கிய தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் வெளிப்பென்ன நுழைவு பாதைகள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கற்பட்டியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்தொன்று மாதம்பை பகுதியில் மற்றொரு பேருந்தை மிகவும் ஆபத்தான முறையில் முந்திச் செல்ல முயன்ற காணொலி சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. இதனை அடுத்து பேருந்தின் ஓட்டுநருக்கு எதிராக காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற பத்துக்களில் 4 உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்தார்கள். ரத்னபுரி கில்லண்ண பகுதியில் உள்ள ரத்தினக்கல் வியாபாரி ஒருவரின் வீட்டில் 7 கோடி ரூபாவுக்கு அதிகமான பெறுமதியான ரத்தினக்கற்கள் மற்றும் தங்க ஆபரணங்கள் கொள்ளையிடப்பட்டிருக்கிறது. கிள்ளச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் பகல் நேரத்தில் நடந்த 10 சொத்து மற்றும் தங்க நகைகள் திருட்டு வழக்குடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபர் ஒருவரையும் அவரது மனைவியையும் கிள்ளச்சி பிரிவு குற்ற புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள். அம்பலாந்தோட்டை மாமடல பகுதியில் ரத்னவாலி தேவியின் சிலையின் கையில் மனித தலை வைக்கப்பட்ட அதிர்ச்சிகரமான கொலையின் பின்னணி குறித்த திடுக்கிடும் தகவல்களை காவல்துறையினர் தற்போது வெளியிட்டுள்ளார்கள். விளையாட்டு துப்பாக்கியை காட்டி மிரட்டி யுவதியொருவரை கடத்த முற்பட்ட 2 சகோதரர்களை கல்கிசை பிரிவு குற்றப்புணர்வு பணியகம் கைது செய்திருக்கிறது. யாழ்ப்பாணத்திலிருந்து வவனியா சென்ற வவனியாவைச் சேர்ந்த யுவதியொருவரை காணவில்லை என்று பெற்றோர் போலீசில் முறைப்பாடு செய்திருக்கிறார்கள்.
திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினரான கனமுல சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட சம்பவத்துக்கு உதவி புரிந்ததாக சந்தேகப்படும் மேலும் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளார்கள். கிரியுள்ள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சிறிசேதகம பகுதியில் நேற்று அதிகாலை காட்டு யானையின் தாக்குதலுக்கு உள்ளாகி பெண்ணொருவர் உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்தார்கள். காலி ஊரகஸ் மங்கத்திய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ரகினா கந்த பகுதியில் மின்சாரம் தாக்கி வயோதிப பெண்ணொருவர் நேற்று காலை உயிரிழந்து போனார். இன்று நாட்டின் பல பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கு அதிக பலத்த மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டில் தொடரும் சீரற்ற வானிலையால் 5 மாவட்டங்களுக்கு 2ஆம் நிலை மண் சரிவு எச்சரிக்கையும் 11 மாவட்டங்களுக்கு 1ஆம் நிலை மண் சரிவு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இந்திய செய்திகளில் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணியில் இருந்த கட்சிகளுக்கும் தோழமை கட்சிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் நன்றி தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். சட்டப்பேரவையில் பதிலளிக்காமல் வீட்டுக்கு சென்று தமிழக முதல்வர் விஜய் அறிக்கை வெளியிட்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவரை விமர்சித்துள்ளார். தமிழக வெற்றி கழக ஆட்சிக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளால் இடையூறு இருக்காது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் வீரபாண்டியன் தெரிவித்திருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்டுள்ள தமிழக வெற்றி கழக ஆதரவு அணியினரையும் ஆட்சியில் பங்கு கொடுத்து சேர்த்துக் கொள்ள வேண்டிய அவசியம் விஜய்க்கு இப்போதைக்கு இல்லை என்று சிவகங்கை மக்களவை உறுப்பினர் காத்தி ப சிதம்பரம் தெரிவித்திருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சி வி சண்முகம், எஸ் பி வேலுமணிக்கு ஆதரவாக செயல்பட்ட 26 மாவட்ட செயலாளர்களின் பதவிகளை பறித்து அவர்களுக்கு பதிலாக 17 புதிய மாவட்ட செயலாளர்களை நியமித்து கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விகாரம் தொடர்பாக முதல்வர் விஜய் உடனடியாக வேங்கவயலுக்கு செல்ல வேண்டும் என்று பாரதிய ஜனதா தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் வலியுறுத்தியிருக்கிறார். 21 வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு மது விற்பனை செய்யக்கூடாது என்று டாஸ்மாக் நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேற்குவங்க சட்டப்பேரவையில் புதிய சட்டசபை உறுப்பினர்கள் நேற்று பதவியேற்றார்கள். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதா அமோக வெற்றி பெற்றது. இதையடுத்து முதல்வராக பொறுப்பேற்ற ஸ்வந்த் அதிகாரி முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி மனோஜ் அகர்வாலை மாநிலத்தின் தலைமைச் செயலாளராக நியமித்துள்ளார். இதுகுறித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் பாரதிய ஜனதா தேர்தல் ஆணையத்தின் திருட்டு சந்தையில் திருட்டு எவ்வளவு பெரியதோ பரிசும் அவ்வளவு பெரியதென்று குறிப்பிட்டிருக்கிறார். நீட் தேர்வை நடத்தும் தேசிய தேர்வு முகமைக்கு மாற்றாக புதிய அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் அல்லது அந்த அமைப்பை மறுசீரமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தில் அனைத்து இந்திய மருத்துவ சங்கங்களின் கூட்டமைப்பு மனு தாக்கல் செய்துள்ளது. போத்துக்கல்லில் இருந்து இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்ட போதை மருந்து கடத்தல் தீவிரவாதி இக்பால் சிங் என்ற சேராவை தேசிய புலனாய்வு அமைப்பு நேற்று கைது செய்துள்ளது. அனைத்துலக விமான சேவைகளை முற்றிலும் ரத்து செய்யவில்லை என்று ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. பிரிக்ஸ் கூட்டமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் இன்று இந்திய தலைநகர் புதுடில்லியில் சந்திக்கிறார்கள். கிருஷ்ணகிரி அருகே இருவரை எரித்து கொன்ற வழக்கில் 3 கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் சிலருக்கு தொடர்பு இருக்கலாம் என்று கூறி மாவட்ட ஆட்சியரிடம் கொலையானவர்களின் உறவினர்கள் புகார் அளித்துள்ளார்கள். மணிப்பூரின் காங்போக்பி மாவட்டத்தின் தீவிரவாதிகள் நேற்று நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் கிறிஸ்தவ பாதிரிமார் 3 பேர் உயிரிழந்தார்கள், மேலும் 4 பேர் காயமடைந்தார்கள். ஹைதராபாத்தின் சன்சல்குடா மத்திய சிறைச்சாலையில் பொதுமக்களும் தங்கலாம். கைதியின் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள விரும்புவோர் 2000 ரூபாய் செலுத்தி சிறையில் 1 நாள் தங்கியிருக்கலாம் என்று தெரியவிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை மற்றும் சூறாவளி காரணமாக 33 பேர் நேற்று உயிரிழந்தார்கள். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் 65 அடி உயரத்தில் உடுக்கையுடன் கூடிய திருசூலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. தங்கம் வெள்ளியின் வெளிநாட்டு கொள்முதலை கட்டுப்படுத்தவும் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு மீதான அழுத்தத்தை குறைக்கவும் எடுக்கப்படும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக தங்கம் மற்றும் வெள்ளி மீதான இறக்குமதி வரியை மத்திய அரசு 6%-லிருந்து 15%-ஆக நேற்று உயர்த்தியது. இதற்கான காரணங்கள் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 120,400 ரூபாவாகவும் கிராமுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 15,050 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலகச் செய்திகளில் தலைமைத்துவத்தை மாற்றும் நடவடிக்கை நாட்டை குழப்பத்துக்குள் தள்ளிவிடும் என்று பிரிட்டிஷ் பிரதமர் கியர் ஸ்டார்மர் நாடாளுமன்றத்தில் எச்சரித்துள்ளார். சுகாதார அமைச்சர் வேஸ் ஸ்ரீட்டிங் பிரதமர் பதவிக்கு போட்டியிடுவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன.
சீனாவுக்கு 3 நாட்கள் அரசுமுறை பயணமாக அந்த நாட்டு தலைநகர் பெய்ஜிங்குக்கு நேற்று சென்றடைந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்புக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் நெருங்கிய நட்பு நாடான ரஷ்யாவின் அதிபர் புட்டின் உட்பட உலக தலைவர்கள் சீனாவுக்கு சென்றபோது அந்த நாட்டின் அமைச்சர்கள் வரவேற்பதே வழக்கமாக இருந்த நிலையில் டிரம்பை சீன துணை அதிபர் கான்ஜெங் பெய்ஜிங் விமான நிலையத்துக்கு நேரில் சென்று வரவேற்றிருக்கிறார். தைவான் விவகாரத்தில் அமெரிக்கா தலையிட முயன்றால் போர் ஏற்படலாம் என்று சீன அதிபர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். உலக நாடுகள் இதுவரை இல்லாத வேகத்தில் தங்களிடம் உள்ள எண்ணெய் இருப்பை பயன்படுத்துவதாக அனைத்துலக எரிசக்தி ஆணையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை தாக்கிய போது சவுதி அரேபியாவும் அதில் சேர்ந்து கொண்டதான புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளது. லெபனான் இஸ்ரேல் இடையே அமெரிக்கா முன்னெடுக்கும் 3ஆம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தை தொடங்க இருக்கின்ற நிலையில் லெபனானில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 2 குழந்தைகள் உட்பட 12 பேர் உயிரிழந்து போனார்கள். வடமேற்கு நைஜீரியாவின் ஜம்ப்ரா மாகாணத்தில் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக சர்வதேச மனித உரிமை அமைப்பான அம்னிஸ்டி தெரிவித்திருக்கிறது. பிலிப்பைன் செனட் சபையில் துப்பாக்கிச்சூடு நடந்துள்ளது. செனட் சபை உறுப்பினர் ரொனால்டு டெலோசோவை அதிகாரிகள் கைது செய்ய முயன்ற போது செனட் கட்டிடத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக தெரியவருகிறது. ஜப்பானில் கரடி தொல்லைக்கு முடிவு கட்ட ஒரு நிறுவனம் வித்தியாசமான தீர்வை முன்வைத்திருக்கிறது. அந்த நிறுவனம் மொன்ஸ்டர் வோல்ஃப் என்ற ஓநாய் யந்திரத்தை உருவாக்கியிருக்கிறது. இந்தோனேஷியாவின் முன்னாள் கல்வி அமைச்சரும் கொயக் தனியார் வாடகை வாகன நிறுவனத்தின் துணை நிறுவனருமான நடியம் மகாமரிமுக்கு 18 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கும்படி வழக்கறிஞர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். விருது நிகழ்ச்சியில் பிரபலங்களின் ஆடை அலங்காரம் அமர்க்களமாக இருக்கும் ஆப்பிரிக்காவின் ஆகப்பெரிய திரைப்பட விருது நிகழ்ச்சியான ஆப்பிரிக்கா மேஜிக் வியூவர்ஸ் சாய்ஸ் அவார்ட்ஸும் அதற்கு விதிவிலக்கல்ல. நிகழ்ச்சிக்கு சென்ற பிரபலம் ஒருவரை மக்கள் ஆச்சரியமாக பார்த்தார்கள். ஏனென்றால் அவர் பான்களை அடுக்கி வைத்து ஆடையாக அணிந்திருந்தார். 500 பான்கள் ஒன்றாக ஆடையாக மாறியிருக்கிறது. இணையவாசிகள் சிலர் அவரின் யோசனையை பாராட்டினார்கள். வேறு சிலரால் அதை விளம்பரமாக மட்டுமே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உணவு வீணாவதை அவர்கள் சாடியிருந்தார்கள். கல்வி உருளைக்கிழங்கு சிப்ஸ் ஜப்பானில் மஞ்சள் ஒரேஞ்ச் என கண்ணை கவரும் வண்ணங்களில் பொட்டலங்கள் தனித்து நிற்கும். இப்போது வேறு ஒரு வகையில் பொட்டலங்கள் கண்ணை கவர வருகின்றன. வண்ணம் இல்லாமல் சிப்ஸ் பொட்டலங்கள் இனி கருப்பு வெள்ளை வண்ணங்களில் மட்டுமே இடம்பெறும். மத்திய கிழக்கு போரால் எண்ணெய் தட்டுப்பாடு நீடிப்பதால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. பிரிட்டிஷ் சொகுசு கப்பலில் புதிதாக இப்போது நோரா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது வயிற்றை பாதிக்கும் நோய். அந்த நோயால் பாதிக்கப்பட்ட பல பயணிகளுக்கு வயிற்று பிரச்சனை இருப்பதாக தெரிய வந்தது. கப்பல் நேற்று பிரான்சின் போதோ நகரை சென்று சேர்ந்துள்ளது. விளையாட்டுச் செய்திகளில் IPL போட்டியின் 57வது ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை நேற்று வென்றிருக்கிறது. சர்வதேச கிரிக்கெட் சபையின் டெஸ்ட் தரவரிசை பட்டியலில் ஜஸ்பிரீத் பும்ரா பந்துவீச்சில் முதலிடத்தில் நீடிக்கிறார். துடுப்படுத்த ஆட்டத்தில் ஜோரூட் முதலிடத்தில் இருக்கிறார். நியூசிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்டுக்கான பென்ஸ்டோக்ஸ் தலைமையிலான 15 பேர் கொண்ட இங்கிலாந்து வீரர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த அணியில் 3 அறிமுக வீரர்கள் இருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இத்தாலியன் ஓபன் டென்னிஸ் போட்டியின் காலிறுதியில் அமெரிக்காவின் கோகோ காப் ரஷ்யாவின் இளம் வீராங்கனை மீரா ஆண்ட்ரீவாவை நேற்று வீழ்த்தினார். ஸ்பெயினில் விளையாடும் ரியல் பெட்டிஸ் என்னும் நட்சத்திர கால்பந்து அணி 20 ஆண்டுகளுக்கு பிறகு சாம்பியன் லீக்கில் கால்பதிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கிண்ண காற்பந்து போட்டியொட்டி நியூயார்க் நகரின் 50 பாடசாலைகளுக்கு வெளியே உள்ள பகுதிகள் காற்பந்து திடல்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 379.88 ரூபா, இந்திய பிரமதியில் 112.16 ரூபா, 1 அமெரிக்க டாலர் இலங்கை பிரமதியில் 324.30 ரூபா, இந்திய பிரமதியில் 95.75 ரூபா, 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 414.83 ரூபா, இந்திய பிரமதியில் 122.48 ரூபா, 1 ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 438.74 ரூபா, இந்திய பிரமதியில் 129.53 ரூபா, 1 கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 236.89 ரூபா, இந்திய பிரமதியில் 69.86 ரூபா.
கேட்டது டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்சலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ணா, லாட்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 du Paris,
2: Viti Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges-lès-Gonesse.
2: மேலதிகே தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

பழனிப்பண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொண்டுபண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டுபண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு இறால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 Avenue Edwin Bayon 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்துவிடாதீர்கள், பொண்டுபொண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டி மார்க்கெட்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:17 ஐக்கியராச்சியத்தில், 8:17 புலந்திருக்கும் இன்றைய பொழுது. அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலர, எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் தொடர்கின்றது. காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சை விட்டு அகலாத பாடல்களை கேட்டு மகிழலாம். இந்த நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலி கடத்து வருகின்றார்கள் சூரிச்சில் அமைந்திருக்கும் சாந்தனன் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல் நிறுவனத்தினர். அவர்களுக்கும் நமது எய்திய பூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் உங்களோடு.
2: சோரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், நங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுருக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், நியூ காசி 58 8005 சூரிஜ். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ NS, சைபர் 44 440 50 50 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 79 230 80 04.
1: இந்த வேளையில் காலை பூந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம் திருமதி தெய்வம்.
1: வணக்கம் திருமதி ரதியம்மா, நலமா இருக்கிறீங்களா?
3: நலமா இருக்கிறேன். நீங்களும் நலம் தானே?
1: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி. என்ன பாடல்?
3: நான் இன்றைக்கு செவ்வந்தி பூ எடுத்து அதில் உண்முகம் பார்த்திருக்கிறேன்
1: என்ற பாடலை கேட்கறீங்க. அடிக்கடி இந்த பாடலை கேட்கறீங்க, என்ன விஷயம்?
3: அந்த பாடல் நல்ல விருப்பம். அதுல கேட்க
1: வீட்டுல பாடுவீங்களா? ஏதாவது ஒரு வரியை நாங்க பாடி காட்டுங்க பாப்போம்.
3: இல்ல இல்ல இல்ல,
1: அந்த சோதனை அந்த சோதனை செய்ய மாட்டீங்க. அப்ப செவ்வந்தி பூ எடுத்து அதில் உண்முகம் பார்த்திருக்கீங்க, ஆற்ற முகத்தை பார்த்திருக்கீங்க.
3: நன்றி,
1: வணக்கம்.

0: சரியம்மா, நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கிக் கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா
1: இருக்கோ. இந்த அழகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன். இதுகளெல்லாம் உங்களுக்கு குப்பையில போடுங்க.
0: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
1: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
0: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பாள் சோதரில நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வர.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். ஏற்கனவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5181 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
3: இசைப்பிழையில் ஏற்பட்ட தடங்களுக்கு மன வருத்தத்தையும் தெரிவித்துக் கொண்டு ரதியம்மாவுடைய மிகுதி பாடல்.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் திருமதி ரதி அம்மா அவர்கள். அவர்களுக்கும் அவரது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: ராஜா, நலமா இருக்கீங்களா? பொங்கையூர் ராஜா.

0: என்ன சத்தம் குறைவா வருது ராஜா? ஏன் கிட்ட வச்சு பேசுங்களா? என்ன வெக்கப்படுறீங்க? வெக்கப்படையிலையா? எனக்கு தெரியும் உங்களுக்கு வரும் தானே வயசு வெக்கம் கூட வரும். அது சிலவன் பார்த்தாலே அது ஆக வெக்கம். நீங்க வயசு போன மாதிரி தெரியல ராஜா. என்ன பாடலை கேட்க போறீங்க பாத்தீங்களா? பாட்டுகள்ல பார்க்க தெரியுது வெக்கம் போயிட்டு தான் வெக்கம் போயிடலான்னு. அவள் ஒரு மேனகை, என் அபிமான தாரகை பாடலை கேக்குறீங்க.
1: அவர்தான்
0: பாடியிருக்கிறார். இன்னொன்று சாமுலோ சூமுலோ இன்னொன்று சொல்லி ஒன்றுல பாடி போட்டு போவாங்க. சிலர் நல்லபடியா பாடுவாங்க. ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த சூப்பர் சிங்கரோ அந்த சிங்கர்லாம் சொல்லுவார்கள். குட்டிகள் வந்து பாடும்போது பாலாவே புகழ்ந்து தள்ளுவார். பாலா நீ படிச்ச பாட்டை தானே பாடுறான் அவன். உனக்கு மேல ஒருத்தன் இருக்கிறான் ஐயா இந்த உலகத்துல. அப்ப பாலா குட்டி கதைக்கிறதெல்லாம் போய் பிள்ளையில திருப்திப்படுத்தணும், அவர்களை சந்தோஷப்படுத்தணும் என்பதற்காக அப்படி சொல்லுவார். பாலாவுக்கு கிட்ட அந்த பாடலை இப்ப ஒருத்தரான பாடல முதல் முதலாக பாடுறதுதான் வாழ்க்கை. சங்கர் கணேசனுடைய இசை, கண்ணதாசனுடைய மற்றது இவர் ஸ்ரீபிரியா தயாரிச்ச படம், அவர் தான் இயக்குனர். அப்ப அந்த பாடலை கேட்போமா?
1: கேட்போம்.
0: நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி, வணக்கம்.

பாலம். கவியரசருக்கு யார் சொல்லிக் கொடுத்தது?

மாலாவினுடைய குடலுக்கு கோடிக்கணக்கான மகளிர் ஆசைப்பட்டிருப்பார்கள். கணவர் எனக்கு கிடைக்காது என்றாலும் சாவித்ரி கொடுத்து வைத்தார்.

0: மறைந்தாலும் மக்கள் மனங்களில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம். இந்த பாடலை மயக்கி விட்டு போகிறார். இந்த நேரத்தில் சாந்தினி அவர்கள் இணைந்திருக்கின்றார். சாந்தினி வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம். நலமோ?
0: மன்னித்துக் கொள்ளுங்கள் சாந்தினி, அங்கால ஒரு ஆள் நிக்குது, அவ எடுத்துட்டு வரட்டாமா?
1: ஓ நன்றி.
0: கோவிக்காதீங்க.
1: நான் கோவிக்க மாட்டேன்.
0: வந்திருப்பவர் எங்கள் அன்பு சகோதரி சித்ரா பவன் அவர்கள். வணக்கம் சித்ரா.
1: என்ன
0: மாதிரி கூட ஆள் பாடினர் பாட்டு?
1: ஒரு லட்சம்
0: கடிதங்கள் வருமா வீட்டு மூட்டை மூட்டையா? என்னதுக்கு காதல் கடிதம்? காதல் கடிதம் எனக்கு வருது பிள்ளை. நீங்க என்ன பொய்யும் சொல்லி
1: சொல்றேன்,
0: பெரிய அம்மா ஒரு கடிதம் வந்து வர்றதானே வாழ்க்கையில காதலிக்காதவன் எங்க இருக்கலாம்? ரசிக்கைகள் விஸ்வநாதன் கம்பனும் வந்து நல்ல பாட்டை பாடினப்ப கண்ணுதான் வந்தா அடே என்ன பொட்டையில எல்லாம் ஒண்ணு விரும்ப மாட்டாளா? அதை அதுக்கு பிறகுதான் பாலாக்கு கூட கடிதம் வந்ததா? பிள்ளைகளும் கண்டு அப்பாவை கண்டு
1: காணாயில்லாதான்
0: உண்மையா பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது. என்ன பாட்டு கேட்க போறீங்க? நான் கதை கதை
1: சென்றிருக்கிறேன்.
0: நல்லா இருக்கணும்.
1: நான் வந்து பொன்மாலை தமிழ் கீதம் பாடுவேன்.
0: சூப்பர் பாட்டு, அதுவும் பாலா கலக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்காக. அந்த பாடல் வருகின்றது சாந்திக்கமா என்ன பாட்டு கேட்க போறான்னு தெரியல. நீங்க எல்லாரும் நல்ல பாட்டு கேக்குறீங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி.

வாலி அவர்களுடைய கவிதை வரி, தேவாவுடைய இனிய இசை, பாலாவுடைய குரல், சித்ராவா அவர்களுடைய தெரிவு பாடல்,

0: சித்ரா அவர்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்து கூறி இந்த பாடலை தெரிவு செய்திருக்கின்றார். சித்ராவை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கின்றார் சாந்தினி வடிவேல் அவர்கள். வணக்கம் சகோதரி. நல்லா இருக்கிறீங்களா சாந்தினி? எப்படி இருக்கிறார் வடிவேல்? வடிவேல் அண்ணா
1: நலமா இருக்கணும்.
0: சொல்லம்மா,
1: சொல்லுங்க.
0: நீங்க நல்லமா? வடிவேல் நல்லமா இருக்கிறாரா?
1: அவர் சுகமா இருக்கிறார். அவர் உங்களை நினைத்து சரியா கவலைப்பட்டவர்.
0: ஏன் என்ன? நான் என்ன ஏன் கவலைப்பட்ட? நான் சுத்தியா
1: ஆனந்த கண்ணீரோட இப்ப சந்தோஷமா இருக்கிறார். நீங்க வந்து ரேடியோவை நடத்துறதாயிருக்கு.
0: உங்களுடைய அன்பு அல்ல, உங்களுடைய அன்பு அன்பு அன்பு சகோதரி. கடவுளுடைய பாக்கியம், அம்மா அவருடைய தெய்வீக அருள்.
1: பாக்கியம் உண்மைதான், உண்மைதான்.
0: என்னுடைய தாயார் மாதிரி எல்லாருமே தங்களை தாய் பேர் சொல்லுவோம். என்னுடைய தாய் மாதிரி சாப்பிடாமல் இருந்து பாலோடு வாழ்ந்த அந்த இவ்வளவு பெரிய இராணுவம் எல்லாம் வேலனையில் வந்து அட்டாசம் செய்து தோழக்கே அங்கேயே காலிலே ஒரு சின்ன சிறிய காயத்தோடு இருந்து ஹாஸ்பிட்டலுக்கே போகாமல் மாற்றுவா. திருநூறு தான் மருந்து அந்த செல் விழுந்து அவன் புதுமைகளை சொல்லிக்கொண்டு போனால் என்னுடைய தாயினுடைய புதுமைகளை சொல்வது போல் இருக்கும். உண்மையே அதுதான். அந்த கடவுள் தான் அவருக்கு பாலகிருஷ்ணன் போய் பார்த்தவா. அப்படியே பெருந்தோயான பெயர்கள் போய் எங்களுடைய தாயாரோட உரையாடி
1: கேட்கவே சந்தோஷமா இருக்கு.
0: அப்படியே நல்ல நல்ல அந்த தாயினுடைய தவ பயன் மற்ற கட்டிக்காரி ஆள் வந்து தனக்கண்டு கவிதை எழுதி வீட்டுல வட்டு புரியம் பண்ணி வச்சுவா. கிராஸ் மாதிரி நிப்பா, நியாயத்தோடு நிப்பா. யாரா இருந்தாலும் நியாயத்தை தவற விட மாட்டா.
1: உண்மைதான்.
0: தர்சன் மாதிரி நன்றியம்மா. என்ன பாடல கேட்க போறீங்க?
1: நான் மணிப்பூர் மாமியார்
0: என்ன சோலக்குயிலே காலைக்கதிரையில என்ன பாட்டுகள் எல்லாம் என்ன மாதிரி கலக்கி விட்டார் பாலா. நீங்க அதன்படி ஒரு பாட்டு கேட்காம சைலஜா தங்கச்சிக்கு வர்ற அவற்ற தங்கச்சி சைலஜா, எஸ்பி சைலஜா.
1: ரெண்டு பேரும் நல்ல பாட்டுக்காரதான்.
0: ரெண்டு பேரும் நல்ல பாட்டுக்காரர். இதுதான் போய் சொல்றேன்னு சொல்றேன். குப்பையின் நியாயத்தை கதைக்கணும், நியாயத்தின் படி கதைக்கணும். அவருக்கு வந்து கொஞ்சம் பிசுறல் குரல். அவ தங்கச்சி வந்து அவன் தன்னன் பேரை சொல்லி வரையில அவன் தன் பெரியப்பா விஸ்வநாதனுக்கு அவர் வந்து அவருக்கு ஒரு சான்ஸுகளை கொடுத்து அந்த படங்கள்ல நம்ம நடித்தவா மற்ற பரதநாட்டியம் பழையனவா. பாலாக்கு கிட்ட நெருங்கியலா பிள்ளை ஒருத்தரும் அது வந்து சமஸ்கிருதம் படித்தவர் மற்றது அவருக்கு சுவாஜி மாதிரி ஒரு என்ன சொல்றது அந்த கட்டு. அவர் விஸ்வநாதன் புலிகன்ற அவர் மகன் மாதிரி தான் வளர்த்தவர். என்னென்னா அந்த கற்பூரை மாதிரி பிடிச்சிருவார். டக்கண்டு எதை சொல்லி கொடுத்தாலும் உடனே பிடிச்சு. ஏய் பாலு பாலு என்ன மாறியடா இந்த பாட்டை பாடியிருக்கிற என்னால நெத்திரையே கொள்ள முடியாம இருக்கணும். அப்படி நெத்திரை கொண்டு இருக்கிற பாலாவை ஒழுப்பி வைக்கிறான் டெலிமாடிச்சு. அவருக்கு போய் சந்தோஷம். வான்நிலா வான்நிலா என்ற பாட்டை படிச்ச
1: உடனே
0: ஓம் ஓம் ஓம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. அதே மாதிரி பாலா வந்து நல்ல பாடல்களும் நல்ல
1: குரலும்.
0: ஓமாம் அவருக்கம்மா ஆண் குரலும் இல்ல பெண் குரலும் இல்ல, ஒரு இடைப்பட்ட குரல். நல்ல சூப்பராக அந்த பாட்டுக்கு நுழிச்சு குளிச்சு தமிழையெல்லாம் கற்று ஒரு ஆசிரியர்கிட்ட வச்சு படிப்பி. அதே மாதிரி கிண்டியில் வந்து ஒரு அந்த சாலமான் கானுக்கு வந்து அவற்றை தொடர்ந்து அவற்ற படத்துக்கு அவர் தான் படிக்கணும்னு கூப்பிட்டு கதாநாயகன் படிப்பி
1: போயிறான்.
0: அப்படியே பெருமையாக இருக்கும் பிள்ளை. ஒன்று பிறந்த உடனே பாலா பிறந்த மாதிரி இந்த நல்ல பெருமையாக இருந்த. நன்றி உங்களுக்கான பாடல்.
1: நன்றி.

0: ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடலை விரும்பி கேட்டிருந்த சாந்தினி வடிவேல் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் மங்கள் அன்பு சகோதரி, நலமா இருக்கிறீங்களா?
1: வரதராஜன்
0: என்ன பாடல்?
1: நானும் உங்களை நல்ல சுகத்தோட இருக்க வேணும் இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைக்கு உங்களோட கழிச்சது எனக்கு நல்ல சந்தோஷம். நான் கேக்குற பாட்டுன்னா நானா பாடுவது நானா?
0: உங்களுக்கே சந்தேகமா இருக்கா? அந்த மாதிரி அருமையான பாடல் எனக்கு
1: நல்லா
0: பாலாகுடி. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம பாடுகிறார்.
1: விட்டு கொடுக்காத ரெண்டு பேர்
0: கண்ணதாசனுடைய கவிதை வரி அதுவும்
1: என்ன
0: கண்ணதாசன் அவர் மற்றது இஸ்மான் வயசு அப்படி பாடல் என்ன பாடல். பாலச்சந்தருக்கு சங்கீத அறிவும் இருக்கு, பாடல் இலக்கிய அறிவும் இருக்கு. அது சில டைரக்டருடைய திறமையால தானமா பாடல் வெற்றி பெறுறது. அந்த டைரக்டர் மார் மணிரத்னத்தின் படத்தில் அவர் விட மாட்டார். சங்கர் வந்த இனியில்லையன்ற பாடல்
1: அதுல
0: இந்த வரியே அவர் நைஸா போய் சொல்லி போயிடலாம். இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இது மேல கொண்டு போயிருக்கலாம். அந்த பயத்துல நோகாம இந்த பிள்ளைகள் வந்து பிறகு தாய்மார் பறையக்க நர்ஸ் மார் பேசுறா இல்லோ சில டாக்டர் கதை கேட்க அந்த அவைக்கு தெரியாது, வலி தெரியாது, வலி தெரியும். அதே மாதிரி ஒருத்தர் வாலிய போட்டு தின்னா மீனும் இறைச்சி மாடுக்கு வர கமலஹாசன் வலி தெரியாம புழுகிற போட உனக்கு இனிமேல் பாட்டு எழுத மாட்டேன் நான் சும்மா போட்டு போயிட்டு என்ன செய்யறாரு செய்யறதுக்கு ஆசு வேணும் தானே. ஆகவே உங்களுக்கான பாடல் வருகுதம்மா? இன்னும் ஒருவரும் காத்து இருக்கிறார். நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: உண்மையாக நீங்க தான். இது ஒரு குரல்
2: இளவயது மானா.
0: இஸ் இட் வெரி குட்? வெரி குட்.

0: குரல் அன்புறவுகளே, இந்த குரலை அனுபவிக்கவில்லை எல்லோரும். இந்த நேரத்தில் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: சதீஷ்,
0: நலமா இருக்கிறீங்களா?
1: சதீஷ்
0: நலமா இருக்கிறோம் கூட அன்போடு. சதீஷ், நதியை எங்கே போகிறது? பாடலை நேரம் நெருங்குற சவரம் உங்களுக்காக அந்த பாடலை தருகின்றேன். கேட்டு மகள்கள் நன்றி. அவரங்கள் சதீஷ் அவர்கள்.

ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய காலை பூந்தன். காலை பூந்தன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கு நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த நேயர்கள் அனைவருக்கும் இருந்து இது

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர், சாசல் காட்ஷிலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். ஆசிய நாடு ஒன்றிலிருந்து சைபர் குற்றவாளிகளால் திருடப்பட்டதாக கருதப்படும் 6.6 மில்லியன் அமெரிக்க டாலர் பணத்தை ஓமான் நாட்டு போலீசார் மீட்டுள்ளார்கள். இது இலங்கையில் திருடப்பட்ட பணமா என்பது குறித்து தற்போது பலத்த சந்தேகம் எழுந்திருக்கிறது. ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய நாட்டில் போதைப் பொருளை தடுக்கும் நோக்கிலான முழு நாடுமே ஒன்றாக என்ற தேசிய திட்டத்தின் கீழ் நேற்று போலீசாரால் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் 919 பேர் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்திருக்கிறது. அத்துடன் போலீஸ்மா அதிபரின் அறிவுறுத்தலுக்கு அமைய நாடளாவிய ரீதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போது 592 சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் புதல்வர் யோசித ராஜபக்சாவுக்கு எதிராக பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முடியும் என்று கொழும்பு மேல்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த வழக்கை பராமரிக்க முடியாது என்று தெரிவித்து யோசித ராஜபக்ச தரப்பு சட்டத்தரணிகளால் முன்வைக்கப்பட்ட ஆரம்பகட்ட ஆட்சேபனையை கொழும்பு மேல்நீதிமன்ற நீதவான் உதேஷ் ரணதுங்க உடனடியாக நிராகரித்தார். குடிவரவு குடியெழுவு திணைக்கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப கட்டுப்பாட்டாளர் குற்றப்படாவு திணைக்கழகத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட நடவடிக்கையின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவிக்கிறது. ஒன்லைன் விளையாட்டுகள் ஊடாக சிறுவர்களின் நடத்தை மற்றும் உளவியல் ரீதியில் ஏற்படக்கூடிய பாரதூரமான தாக்கங்கள் குறித்து இலங்கை கணனி அவசர தயார்நிலை பிரிவு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. உள்ளூராட்சி நிறுவனங்களில் பொது பயன்பாடு கொடுப்பனவு சேவைகளை டிஜிட்டல் மயப்படுத்தும் பணிகள் வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு உத்தியோர்வமாக அறிவித்திருக்கிறது. முள்ளிவாய்க்கால் 17ஆம் ஆண்டு நெவேந்தல் நிகழ்வு மூதூர் கிழக்கு அம்மன் நகர் பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்றது. குற்றப்புணர்வு திணைக்கழகத்தின் முன்னாள் பணிப்பாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் ஷானி அபேசுகர பிரதி காவல்துறை மா அதிபர் பதவிக்கு உயர்த்தப்படுவதற்கு தேவையான சகல தகுதிகளையும் பூர்த்தி செய்துள்ளதாக நிர்வாக மேன்முறையீட்டு தீர்ப்பாயம் தீர்மானம் மேற்கொண்டிருக்கிறது. ரஷ்யாவின் ஐவே யாக்லோப் பெயரிடப்பட்டுள்ள பல்கலைக்கழகத்தின் சிறப்பு தூதுக்குழு நேற்று திருவண்ணாமலையில் அமைந்துள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்த லால் ரட்னசேகர அவர்களை சந்தித்தார்கள். இந்த சந்திப்பின் போது கிழக்கு மாகாணத்தில் ரஷ்ய மொழியை மேம்படுத்தல் மற்றும் அதன் மூலம் கல்வி மற்றும் பொருளாதார வாய்ப்புகளை விரிவுபடுத்தல் குறித்து சிறப்பு கவனம் அங்கு செலுத்தப்பட்டிருக்கிறது. அரசு மருத்துவமனைகளில் சுமார் 10,000 அதிகமான இருதய நோயாளிகள் சத்திர சிகிச்சைகளுக்காக நீண்ட காலமாக காத்திருப்பு பட்டியலில் உள்ளதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர் சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்திருக்கிறது. நாட்டில் கடந்த 2025ஆம் ஆண்டில் மாத்திரம் 68 யானைக்கால் நோய் பாதிப்புகள் பதிவாகியுள்ளதாக யானைக்கால் நோய் தடுப்புக்கான தேசிய இயக்கம் தெரிவித்திருக்கிறது. உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரித்திருக்கிற நிலையில் தற்போது இலங்கையில் 1 லிட்டர் டீசலின் உண்மையான செலவு 720 ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாக ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். டீசல் விலையை 392 ரூபாவாக பேணுவதற்காக அரசாங்கம் தற்போது 1 லிட்டருக்கு சுமார் 100 ரூபாய் மானியத்தை வழங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டார். சட்டத்துக்கு மேல் எவரும் இல்லை என்று ஜனாதிபதி கூறுகிறார். அப்படியாயின் தரமற்ற நிலக்கரியை நாட்டுக்கு இறக்குமதி செய்தவர்களையும் விசாரணைக்கு உட்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளுகின்றேன் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். கந்தளாய் சீனி கைத்தொழிற்சாலை நிதி மோசடி வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவின் பணிக்குளாம் பிரதானியாக பணியாற்றிய குசுமதாசா மானாமாவுக்கு விதிக்கப்பட்ட 20 மில்லியன் ரூபாய் மேலதிக அபராத தொகையை அறவிடுவது தொடர்பாக எடுக்கப்பட உள்ள அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்த நிலைப்பாட்டை 2 வாரங்களுக்குள் அறிவிக்குமாறு நிலையான மூவரடங்கிய நீதிமன்ற குளாம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அரச காணி மாற்றத்துடன் தொடர்புடைய காணி மதிப்பீட்டு அறிக்கையை திருத்துவதற்காக கையூட்டல் பெற்ற குற்றச்சாட்டில் புலனுரிமை மாகாண வருவாய் மாவட்ட அலுவலகத்தின் துப்புரவு பணியாளர் ஒருவர் நேற்று
கையூட்டல் தடுப்பு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கண்டி நகரத்தில் அமைந்துள்ள தனியார் வங்கியொன்றில் பணியாற்றும் 7 ஊழியர்கள் மோசடி குற்றச்சாட்டொன்றில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். வெள்ள நீரில் மூழ்கிய தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் வெளிப்பென்ன நுழைவு பாதைகள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கற்பட்டியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்தொன்று மாதம்பே பகுதியில் மற்றொரு பேருந்தை மிகவும் ஆபத்தான முறையில் முந்திச் செல்ல முயன்ற காணொளி சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. இதனை அடுத்து பேருந்தின் ஓட்டுநருக்கு எதிராக காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற பத்துக்களில் 4 உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்தார்கள். ரத்னபுரி கில்லன்ன பகுதியில் உள்ள ரத்தினக்கல் வியாபாரி ஒருவரின் வீட்டில் 7 கோடி ரூபாவுக்கு அதிகமான பெருமதியான ரத்தினக்கற்கள் மற்றும் தங்க ஆபரணங்கள் கொள்ளையிடப்பட்டிருக்கிறது. கிள்ளச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் பகல் நேரத்தில் நடந்த 10 சொத்து மற்றும் தங்க நகைகள் திருட்டு வழக்குடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபர் ஒருவரையும் அவரது மனைவியையும் கிள்ளச்சி பிரிவு குற்ற புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள். அம்பலாந்தோட்டை மாமடல பகுதியில் ரத்னவாலி தேவியின் சிலையின் கையில் மனித தலை வைக்கப்பட்ட அதிர்ச்சிகரமான கொலையின் பின்னணி குறித்த திடுக்கிடும் தகவல்களை காவல்துறையினர் தற்போது வெளியிட்டுள்ளார்கள். விளையாட்டு துப்பாக்கியை காட்டி மிரட்டி யுவதியொருவரை கடத்த முற்பட்ட 2 சகோதரர்களை கல்கிசை பிரிவு குற்றப்புணர்வு பணியகம் கைது செய்திருக்கிறது. யாழ்ப்பாணத்திலிருந்து வவனியா சென்ற வவனியாவைச் சேர்ந்த யுவதியொருவரை காணவில்லை என்று பெற்றோர் போலீசில் முறைப்பாடு செய்திருக்கிறார்கள். திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினரான கனமுல சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட சம்பவத்துக்கு உதவி புரிந்ததாக சந்தேகப்படும் மேலும் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளார்கள். கிரியுள்ள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சிறிசேதகம பகுதியில் நேற்று அதிகாலை காட்டு யானையின் தாக்குதலுக்கு உள்ளாகி பெண்ணொருவர் உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்தார்கள். காலி ஊரகஸ் மங்கத்திய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ரகினா கந்த பகுதியில் மின்சாரம் தாக்கி வயோதிப பெண்ணொருவர் நேற்று காலை உயிரிழந்து போனார். இன்று நாட்டின் பல பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கு அதிக பலத்த மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டில் தொடரும் சீரற்ற வானிலையால் 5 மாவட்டங்களுக்கு 2 நிலை மண்சரிவு எச்சரிக்கையும் 11 மாவட்டங்களுக்கு 1 நிலை மண்சரிவு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள ஆஸ்துமா நோயாளிகளில் பலர் முறையான நீண்டகால சிகிச்சையை பெறுவதற்கு பதிலாக அவசர காலங்களில் பயன்படுத்தப்படும் நீல நிற இன்ஹேலர்களை மட்டுமே அதிக அளவில் சார்ந்திருப்பதாக தேசிய சுவாச நோய் மருத்துவமனையின் சுவாச நோய் விசேட மருத்துவ நிபுணர் சமன்லி தல்பாதது கவலை வெளியிட்டிருக்கிறார். இந்திய செய்திகளில் தமிழக சட்டசபை தேர்தலில் இந்திய குடியுரிமை இல்லாத இலங்கை கனடா மற்றும் ஆஸ்திரேலிய பிரஜைகள் 3 வாக்களித்துள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற 3 வாக்களித்தமை சென்னை விமான நிலையத்தில் வைத்து கண்டறியப்பட்டிருக்கிறது. தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணியில் இருந்த கட்சிகளுக்கும் தோழமை கட்சிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் நன்றி தெரிவித்து அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். சட்டப்பேரவையில் பதிலளிக்காமல் வீட்டுக்கு சென்று தமிழக முதல்வர் விஜய் அறிக்கை வெளியிட்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவரை விமர்சித்துள்ளார். தமிழக வெற்றி கழக ஆட்சிக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளால் இடையூறு இருக்காது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் வீரபாண்டியன் தெரிவித்திருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்டுள்ள தமிழக வெற்றி கழக ஆதரவு அணியினரையும் ஆட்சியில் பங்கு கொடுத்து சேர்த்துக் கொள்ள வேண்டிய அவசியம் விஜய்க்கு இப்போதைக்கு இல்லை என்று சிவகங்கை மக்களவை உறுப்பினர் காத்தி ப சிதம்பரம் தெரிவித்திருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சி வி சண்முகம், எஸ் பி வேலுமணிக்கு ஆதரவாக செயல்பட்ட 26 மாவட்ட செயலாளர்களின் பதவிகளை பறித்து அவர்களுக்கு பதிலாக 17 புதிய மாவட்ட செயலாளர்களை நியமித்து கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விகாரம் தொடர்பாக முதல்வர் விஜய் உடனடியாக வேங்கவயலுக்கு செல்ல வேண்டும் என்று பாரதிய ஜனதா தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் வலியுறுத்தியிருக்கிறார். 21 வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு மது விற்பனை செய்யக்கூடாது என்று டாஸ்மாக் நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேற்குவங்க சட்டப்பேரவையில் புதிய சட்டசபை உறுப்பினர்கள் நேற்று பதவியேற்றார்கள். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதா அமோக வெற்றி பெற்றது. இதையடுத்து முதல்வராக பொறுப்பேற்ற ஸ்வந்த் அதிகாரி முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி மனோஜ் அகர்வாலை மாநிலத்தின் தலைமைச் செயலாளராக நியமித்துள்ளார். இதுகுறித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் பாரதிய ஜனதா தேர்தல் ஆணையத்தின் திருட்டு சந்தையில் திருட்டு எவ்வளவு பெரியதோ பரிசும் அவ்வளவு பெரியதென்று குறிப்பிட்டிருக்கிறார்.
நீட் தேர்வை நடத்தும் தேசிய தேர்வு முகமைக்கு மாற்றாக புதிய அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் அல்லது அந்த அமைப்பை மறுசீரமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தில் அனைத்து இந்திய மருத்துவ சங்கங்களின் கூட்டமைப்பு மனு தாக்கல் செய்துள்ளது. போத்துக்கல்லிலிருந்து இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்ட போதை மருந்து கடத்தல் தீவிரவாதி இக்பால் சிங் என்ற சேராவை தேசிய புலனாய்வு அமைப்பு நேற்று கைது செய்துள்ளது. அனைத்துலக விமான சேவைகளை முற்றிலும் ரத்து செய்யவில்லை என்று ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. பிரிக்ஸ் கூட்டமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் இன்று இந்திய தலைநகர் புதுடில்லியில் சந்திக்கிறார்கள். கிருஷ்ணகிரி அருகே இருவரை எரித்துக் கொன்ற வழக்கில் மூவர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் சிலருக்கு தொடர்பு இருக்கலாம் என்று கூறி மாவட்ட ஆட்சியரிடம் கொலையானவர்களின் உறவினர்கள் புகார் அளித்துள்ளார்கள். மணிப்பூரின் காங்போக்பி மாவட்டத்தில் தீவிரவாதிகள் நேற்று நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் கிறிஸ்தவ பாதிரிமார் 3 பேர் உயிரிழந்தார்கள், மேலும் 4 பேர் காயமடைந்தார்கள். ஹைதராபாத்தின் சன்சல்குடா மத்திய சிறைச்சாலையில் பொதுமக்களும் தங்கலாம். கைதியின் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள விரும்புவோர் 2000 ரூபாய் செலுத்தி சிறையில் ஒரு நாள் தங்கியிருக்கலாம் என்று தெரியவிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை மற்றும் சூறாவளி காரணமாக 33 பேர் நேற்று உயிரிழந்தார்கள். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் 65 அடி உயரத்தில் உடுக்கையுடன் கூடிய திருசூலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. தங்கம் வெள்ளியின் வெளிநாட்டு கொள்முதலை கட்டுப்படுத்தவும் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு மீதான அழுத்தத்தை குறைக்கவும் எடுக்கப்படும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக தங்கம் மற்றும் வெள்ளி மீதான இறக்குமதி வரியை மத்திய அரசு 6%-லிருந்து 15% நேற்று உயர்த்தியது. இதற்கான காரணங்கள் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 120,400 ரூபாவாகவும் கிராமுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 15,050 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலகச் செய்திகளில் அமெரிக்காவின் மத்திய புளோரிடா கடற்பகுதியில் வெத்துக்குள்ளான தனியார் விமானத்தில் பயணித்த 11 பேரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்துக்குள்ளான விமானம் கடலில் விழுந்த நிலையில் நடுக்கடலில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த பயணிகள் அனைவரையும் உயிர்காக்கும் படகுகள் மூலம் காப்பாற்றிவிட்டதாக அமெரிக்க கடலோர காவல்படையினர் மற்றும் விமானப்படை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தலைமைத்துவத்தை மாற்றும் நடவடிக்கை நாட்டை குழப்பத்துக்குள் தள்ளிவிடும் என்று பிரிட்டிஷ் பிரதமர் கியர் ஸ்டார்மர் நாடாளுமன்றத்தில் எச்சரித்துள்ளார். சுகாதார அமைச்சர் வேஸ் ஸ்ரீட்டிங் பிரதமர் பதவிக்கு போட்டியிடுவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. சீனாவுக்கு 3 நாட்கள் அரசுமுறை பயணமாக அந்த நாட்டு தலைநகர் பெய்ஜிங்குக்கு நேற்று சென்றடைந்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் நெருங்கிய நட்பு நாடான ரஷ்யாவின் அதிபர் புட்டின் உட்பட உலக தலைவர்கள் சீனாவுக்கு சென்றபோது அந்த நாட்டின் அமைச்சர்கள் வரவேற்பதே வழக்கமாக இருந்த நிலையில் டிரம்பை சீன துணை அதிபர் கான்ஜெங் பெய்ஜிங் விமான நிலையத்துக்கு நேரில் சென்று வரவேற்றிருக்கிறார். தைவான் விவகாரத்தில் அமெரிக்கா தலையிட முயன்றால் போர் ஏற்படலாம் என்று சீனா அதிபர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். உலக நாடுகள் இதுவரை இல்லாத வேகத்தில் தங்களிடம் உள்ள எண்ணெய் இருப்பை பயன்படுத்துவதாக அனைத்துலக எரிசக்தி ஆணையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை தாக்கிய போது சவுதி அரேபியாவும் அதில் சேர்ந்து கொண்டதான புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளது. லெபனான் இஸ்ரேல் இடையே அமெரிக்கா முன்னெடுக்கும் 3 கட்ட அமைதி பேச்சுவார்த்தை தொடங்க இருக்கின்ற நிலையில் லெபனானில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 2 குழந்தைகள் உட்பட 12 பேர் உயிரிழந்து போனார்கள். வடமேற்கு நைஜீரியாவின் ஜம்ப்ரா மாகாணத்தில் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் பொதுமக்கள் 100 மேற்பட்டோர் உயிரிழந்ததாக சர்வதேச மனித உரிமை அமைப்பான அம்னிஸ்டி தெரிவித்திருக்கிறது. பிலிப்பைன் செனட் சபையில் துப்பாக்கிச் சூடு நடந்துள்ளது. செனட் சபை உறுப்பினர் ரொனால்டு டெலோசோவை அதிகாரிகள் கைது செய்ய முயன்ற போது செனட் கட்டிடத்தில் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக தெரியவருகிறது. ஜப்பானில் கரடி தொல்லைக்கு முடிவு கட்ட ஒரு நிறுவனம் வித்தியாசமான தீர்வை முன்வைத்திருக்கிறது. அந்த நிறுவனம் மொன்ஸ்டர் வோல்ஃப் என்ற ஓனாய் யந்திரத்தை உருவாக்கியிருக்கிறது. இந்தோனேஷியாவின் முன்னாள் கல்வி அமைச்சரும் கொயக் தனியார் வாடகை வாகன நிறுவனத்தின் துணை நிறுவனருமான நடியம் மகாமரிமுக்கு 18 சிறை தண்டனை விதிக்கும்படி வழக்கறிஞர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். விருது நிகழ்ச்சியில் பிரபலங்களின் ஆடை அலங்காரம் அமர்க்களமாக இருக்கும் ஆப்பிரிக்காவின் ஆகப்பெரிய திரைப்பட விருது நிகழ்ச்சியான ஆப்பிரிக்கா மேஜிக் வியூவர்ஸ் சாய்ஸ் அவார்ட்ஸும் அதற்கு விதிவிலக்கல்ல. நிகழ்ச்சிக்கு சென்ற பிரபலம் ஒருவரை மக்கள் ஆச்சரியமாக பார்த்தார்கள். ஏனென்றால் அவர் பான்களை அடுக்கி வைத்து ஆடையாக அணிந்திருந்தார்.
500 பான்கள் ஒன்றாக ஆடையாக மாறியிருக்கிறது. இணையவாசிகள் சிலர் அவரின் யோசனையை பாராட்டினார்கள். வேறு சிலரால் அதை விளம்பரமாக மட்டுமே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உணவு வீணாவதை அவர்கள் சாடியிருந்தார்கள். கல்வி உருளைக்கிழங்கு சிப்ஸ் ஜப்பானில் மஞ்சள் ஒரேஞ்சு என கண்ணை கவரும் வண்ணங்களில் பொட்டலங்கள் தனித்து நிற்கும். இப்போது வேறு ஒரு வகையில் பொட்டலங்கள் கண்ணை கவர வருகின்றன. வண்ணம் இல்லாமல் சிப்ஸ் பொட்டலங்கள் இனி கருப்பு வெள்ளை வண்ணங்களில் மட்டுமே இடம்பெறும். மத்திய கிழக்கு போரால் எண்ணெய் தட்டுப்பாடு நீடிப்பதால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. பிரிட்டிஷ் சொகுசு கப்பலில் புதிதாக இப்போது நோரா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது வயிற்றை பாதிக்கும் நோய். அந்த நோயால் பாதிக்கப்பட்ட பல பயணிகளுக்கு வயிற்று பிரச்சனை இருப்பதாக தெரிய வந்தது. கப்பல் நேற்று பிரான்சின் போதோ நகரை சென்று சேர்ந்துள்ளது. விளையாட்டுச் செய்திகளில் IPL போட்டியின் 57வது ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை நேற்று வென்றிருக்கிறது. சர்வதேச கிரிக்கெட் சபையின் டெஸ்ட் தரவரிசை பட்டியலில் ஜஸ்பிரீத் பும்ரா பந்துவீச்சில் முதலிடத்தில் நீடிக்கிறார். துடுப்படுத்த ஆட்டத்தில் ஜோரூட் முதலிடத்தில் இருக்கிறார். நியூசிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்டுக்கான பென்ஸ்டோக்ஸ் தலைமையிலான 15 பேர் கொண்ட இங்கிலாந்து வீரர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த அணியில் 3 அறிமுக வீரர்கள் இருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இத்தாலியன் ஓபன் டென்னிஸ் போட்டியின் காலிறுதியில் அமெரிக்காவின் கோகோ காப் ரஷ்யாவின் இளம் வீராங்கனை மீரா ஆண்ட்ரீவாவை நேற்று வீழ்த்தினார். ஸ்பெயினில் விளையாடும் ரியல் பெட்டிஸ் என்னும் நட்சத்திர கால்பந்து அணி 20 ஆண்டுகளுக்கு பிறகு சாம்பியன் லீக்கில் கால்பதிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக கிண்ண கால்பந்து போட்டியொட்டி நியூயார்க் நகரின் 50 பாடசாலைகளுக்கு வெளியே உள்ள பகுதிகள் கால்பந்து திடல்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் 379.88 ரூபாய், இந்திய பிரமதியில் 112.16 ரூபாய், ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பிரமதியில் 324.30 ரூபாய், இந்திய பிரமதியில் 95.75 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 414.83 ரூபாய், இந்திய பிரமதியில் 122.48 ரூபாய், ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 438.74 ரூபாய், இந்திய பிரமதியில் 129.53 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 236.89 ரூபாய், இந்திய பிரமதியில் 69.86 ரூபாய். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் முனத்தினர். சாசல் கார்சுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் முனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், கேமா மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலையில்,
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: வீட்டி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனே சாசலில்,
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: மேலதிக தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலையில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
5: நேரம் சரியாக 10:22 ஐக்கியராட்சியத்தில், 9:22 இந்த நேரத்தில் பேராசிரியை ஜெயண்டாசிரி பாலகிருஷ்ணன் அவர்கள் ஆற்றிய உரையை கேட்கலாம். என் எதிரி நான் மட்டுமே என்ற தலைப்பில் இந்த உரை அமைந்துள்ளது.
6: ஒவ்வொரு தலைப்பாக கேட்டார், கேட்டும் பொழுது நான் தேர்ச்சின்னு சொல்லட்டுமா எல்லாம் சொல்லி, திடீர்னு எனக்கு மூன்றாவதாக தோன்றியது வல்லமை தாராயோ. வல்லமை தாராயோ என்பது

திருத்தமாக மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறதுங்கிறதுல எனக்கு மாற்றுக்கருத்து இல்லாத ஒரு நபர். எத்தனை முறை பார்த்தாலும் கண்கொள்ளா காட்சி என்று ஒன்று இருக்கும் அப்படின்னு சொன்னா அது உங்களை பார்க்கறது மட்டும்தான். உங்களை அப்படின்னா இந்த கல் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகள்னு அல்ல, இந்த பதின் பருவத்து குழந்தைகளை பார்ப்பது கண்கொள்ளா காட்சி, மிகப்பெரிய சந்தோஷம். போன முறை நான் வந்து பேசிவிட்டு போகும்பொழுது கூட நான் சொன்னேன், குழந்தைங்களுக்கு சுத்தி போடுங்க கண்ணு பற்று போல இருக்கு அப்படின்னு. அந்த வார்த்தையை நான் மறுபடியும் சொல்றேன், ஏன்னா ஊடகங்கள்லயோ திரைப்படங்கள்லயோ இப்படி ஒரு காட்சியை கண்டிப்பாக பார்க்க முடியாது. அண்ணாந்து பார்த்து என்னுடைய கவலைகளுக்கு உங்ககிட்ட ஏதாவது மருந்து இருக்கா, என்னுடைய வருத்தங்களுக்கு உங்ககிட்ட ஏதாவது தீர்வு இருக்கா, என்னுடைய பிரச்சனைகள் போக்குவதற்கு உங்ககிட்ட ஏதாவது இருக்கா, தெரியாது. ஒரு 35 ஆண்டு காலம் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற கல்வி நிறுவனமான PSG அதிகமானும் அதே அளவு வானுரையா வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இதே போன்ற ஒரு கல்வி குழுமம் தான் அது. அந்த PSG 35 ஆண்டு காலம் கல்லூரி பேராசிரியராக ஆங்கிலத்துறையில் இருந்த அனுபவத்தை அஸ்திவாரமாக வைத்துக்கொண்டு, அதை அடித்தளமாக வைத்துக்கொண்டு பதின் பருவத்து குழந்தைகளை பார்க்க என்னால் முடிகிறது. உங்களுக்காக நீங்கள் ஒரே ஒரு முறை கை தட்டி கொள்ளுங்கள், என்னன்னு நான் அதுக்கப்புறம் சொல்றேன். ஒரு தடவை கட்டுங்க, எனக்கு இல்லை உங்களுக்காக. இது எவ்வளவு அழகா இருக்குல்ல, எனக்காக கை தட்டுங்கள்னு சொல்றதை விட உங்களுக்காக தட்டுங்கள்ங்கும் போது இன்னும் ஆவேசமாக ஆர்வத்தோடு தட்டுறீங்க. என்ன காரணம் அப்படின்னா, மீண்டும் மீண்டும் போன முறை வந்திருந்த போதும் இதை நான் சொல்லியிருக்கலாம், இந்த முறையும் அழுத்தம் திருத்தமாக குழந்தைகள்கிட்ட சொல்லணும், உங்களுடைய அதிர்ஷ்டத்திற்காகத்தான் நீங்க கை தட்டினீங்க. மிக தெளிவாக தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா நல் ஊழ் அப்படின்னு சொல்லுவோம், ஊழ்வினை, நல் ஊழ், மிகப்பெரிய அதிர்ஷ்டம். இந்த குடும்பத்தில் பிறந்திருக்கிறீர்கள், இந்த பள்ளிக்கூடத்தில் படிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, இவர்கள் எல்லாம் நட்பாக உங்களோடு வந்திருக்கிறார்கள். இதெல்லாம் சுலபமாக நடக்கக்கூடிய விஷயம் அல்ல. கடந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் அதனுடைய மாத கடைதி, அதாவது 22ஆம் தேதியிலிருந்து 28 தேதி வரைக்கும் இலங்கையில் தான் இருந்தேன். நான் அடிக்கடி போகக்கூடிய ஒரு ஊராக மாறி போனது. அங்கு போன போது அங்கிருந்த குழந்தைகள்கிட்டையும் பேசக்கூடிய வாய்ப்பு, எங்கு போனாலும் குழந்தைகள்கிட்ட பேசக்கூடிய வாய்ப்பு, குழந்தைகளை சாக்காக வைத்து குழந்தைகளின் பெற்றோரையும் ஆசிரியர்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அந்த ஊரில் இருக்கக்கூடிய குழந்தைகளாகட்டும் நீங்களாகட்டும் எல்லாம் பார்க்க ஒரே ஜாடையாக தான் இருக்கீங்க. உலகம் பூரா இருக்கக்கூடிய பதின் பருவத்து குழந்தைகள் ஒற்றை ஜாடையாக தான் இருக்கீங்க. உங்களுக்காக மீண்டும் மீண்டும் பாரதி கேட்ட, சக்தியிடம் கேட்ட அதே வார்த்தையை தான் நான் திருப்பி தரப்போறேன், வல்லமை தாராயோ. எதற்காக? மிக அழகாக உங்களுடைய சேர்மன் சார் ரொம்ப அழகாக சொன்னார், மனச்சோர்வுக்கு ஆளாகிறார்கள், உடச்சோர்வுக்கு ஆளாகிறார்கள். அது நகர்த்திக்கலாம், இந்த வயதில் இல்லை, எந்த வயதிலும் வரக்கூடியது மனச்சோர்வு, எந்த வயதிலும் வரக்கூடியது உடல் சோர்வு, அது நகர்த்தி வச்சிடணும். இனி பாரதியை கொஞ்சம் பக்கத்தில் எடுத்துக்கலாம். வல்லமை தாராயோ என்பது ஆகாயத்திலிருந்து அசிரீரி போல விழுந்த ஒரு வார்த்தை அல்ல, அதற்கு முன்னால் 2-3 வரிகள் போயிருக்கு. என்ன? நல்லதோர் வீணை செய்து அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ. அதோடு நிறுத்தினேன், பாரதி வல்லமை தாராயோன்னு நிறுத்தலை, வல்லமை தாராயோ என் குடும்பம் நல்லா வளர்றதுக்கு, எனக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு, நீட்டு கிளியர் பண்ணி பெரிய டாக்டர் ஆகிறதுக்கு, அயல் நாட்டில் போய் வேலை பார்க்கறதுக்கு, இது எதுவும் சொல்லலை. வல்லமை தாராயோ அடுத்த வரிதான் பாரதிய மகாகவியா மாத்தினது. என்ன கேட்கிறாருன்னா, இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே, மற்றவர்கள் செழிப்போடு வாழ்வதற்கு உழைப்பதற்கான மனதை எனக்கு தரமாட்டாயா, அந்த மனதிற்குரிய வல்லமையை தரமாட்டாயா, அதிலிருந்து இந்த வல்லமை மட்டும் எடுத்திருக்கேன். இப்ப இங்கிருந்து பார்க்கும்போது நான் சொன்னேன் இல்லையா, போன முறை சென்ற போது உங்க தலைமை ஆசிரியர்கிட்ட நான் ஒரு விண்ணப்பித்தது, குழந்தைகளுக்கு சுத்தி போடுங்க கண்ணு பற்றும் போல இருக்கு. சும்மா புகழ்ச்சிக்காக சொல்ற வார்த்தை அல்ல. பதின் பருவத்து குழந்தைகள் எதெல்லாம் பார்க்க முடியும், கையில எதை வச்சிட்டு இருப்பீங்க, உங்க கவனச்சிதறலுக்கு என்னெல்லாம் காரணமா இருக்கு, இது அத்தனையும் தாண்டி உங்களுடைய மூத்த தலைமுறை உங்களை நோக்கி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அத்தனையும் புறங்கையால் நகர்த்திவிட்டு நான் சொல்லக்கூடியது, குழந்தைகள் நன்றாகத்தான் இருக்கிறார்கள், குழந்தைகளிடம் ஒரு குறையும் இல்லை, குழந்தைகள் மிக மென்மையாக நன்மையாகவே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். முன்னால் செல்லக்கூடிய மூத்த தலைமுறை மட்டும்தான் அம்புக்குறியாக வழிகாட்ட வேண்டிய பொறுப்புள்ள அந்த தலைமுறை. நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா, ஊடகங்களில் வரக்கூடிய நாடகங்கள் எல்லாம் டிஸ்க்ளைமர் சர்டிபிகேட், பொறுப்பு துறப்பு அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் வரும். இந்த பொறுப்பு துறப்புக்குள்ள மூத்த தலைமுறை போகும்போது அடுத்த தலைமுறை தடுமாற்றம் அடைகிறது. இந்த தடுமாற்றத்தையும் ஏமாற்றத்தையும் நீங்க மாற்றம்னு நினைக்கிறீங்க, ஆனா மூத்த தலைமுறை பக்கத்துல நிற்கும் பொழுது தடுமாற்றமும் ஏமாற்றமும் அல்லாமல் மாற்றம் என்பது மடைமாற்றம் அப்படின்னு நமக்கு புரிய வரும். இதற்குத்தான் பாரதிய பக்கத்துல கூப்பிட்டு நான் சொன்னது என்ன அப்படின்னா, நல்லதோர் வீணை, இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் நல்லதோர் வீணை, சாதாரணமான ஆட்கள் அல்ல,
பார்த்து பார்த்து தெய்வம்

0: அப்பா ஜாடையிலையும் அம்மா ஜாடையிலையும் அத்தை ஜாடையிலையும் தாத்தா பாட்டி எல்லாருடைய இதுலையும் நீ கண்ணாடியில பார்த்தா உன்னுடைய உருவம் எப்படி தெரியுமா எனக்கு தெரியாது. இங்கிருந்து பார்க்கும் பொழுது இந்தியாவினுடைய இளைய பாரதம் பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகாக இருக்கு, இந்தியாவுடைய எதிர்காலம் அவ்வளவு சிறப்பாக இருக்கு. அது மட்டுமல்ல, 2000 எனவு கனவாக இருந்த எங்களை தாண்டி 2000 இரவை நனவாக்க போகக்கூடிய நீங்கள் இன்னும் 4 மாதத்தில் நீட் கிளியர் பண்ணலாம், 12th ஸ்டாண்டர்ட் கிளியர் பண்ணலாம், 11th முடிக்கலாம், 10th முடிக்கலாம். வரும்பொழுது 2020 இந்தியா நல்லரசாகவும் வல்லரசாகவும் தலைநிமிர்ந்து நிற்கும் பொழுது அதனுடைய பிரஜைகளாக நிற்கக்கூடிய குழந்தைகள் உங்களை விட அதிர்ஷ்டசாலிகள் யாரும் கிடையாது. அதனால சொல்றேன், நல்லதோர் வீணை. அது என்னமா நல்லதோர் வீணை? பாரதி வேற எதையாவது சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஒரு சரஸ்வதியை நீங்க சொல்லக்கூடிய கலைகளுக்கு தலைவியாக இருக்கக்கூடிய அந்த கலைமகள் கையில கூட வீணையை தான் வைக்கிறோம் நம்ம. என்ன வீணைக்கு அவ்வளோ பெரிய சிறப்பு? எங்கேயோ ஒரு மரமாக இருந்திருக்கலாம், எங்கேயோ நரம்பாக பிறந்திருக்கலாம். அந்த வீணையை செப்பனிட்டு ரொம்ப அழகாக செய்து அதுல நரம்புகள் பூட்டி அது என்ன பண்ணினா அதிலிருந்து இசை வருமோ, அந்த இசையால் எல்லோருடைய மனதிற்கும் நிம்மதி வருமோ, எல்லாருடைய மனதிற்கும் ஒரு மிகப்பெரிய தெளிவு கிடைக்குமோ, அப்படிப்பட்ட ஒரு வீணை தேவகானம் கொண்டு வரக்கூடிய நல்லதோர் வீணை. படைத்தவன் பார்த்து பார்த்து செய்த வீணை, உங்க அத்தனை பேருக்கும் அவர் கொடுக்கிற பேர் அதுதான். நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ, அதை பயனில்லாமல் யாருக்கும் யாருடைய மனதையும் காப்பாற்றக்கூடிய சூழல் இல்லாம புழுதியில வீசுறது சரியாகுமா? யார்கிட்ட கேக்குறாரு? சொல்லடி சிவசக்தி, படைச்சவருக்கும் அவருக்கும் தான் இப்ப பிரச்சனை. இவ்வளவு நல்ல ஒரு நபரா என்ன படைச்சிட்டு பயன் இல்லாமல் போக்குவியா? அடுத்தது என்ன கேக்குறாரு? சொல்லடி சிவசக்தி, சாதாரண அறிவு இல்ல, சுடர் அறிவு இல்ல, மிகும் அறிவில், சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். இன்றைக்கு பார்த்ததை விட நாளைக்கு இன்னும் சுடர் மிகுது, நாளைக்கு பார்த்ததை விட நாளைய மறுநாள் படையுது. 10ஆம் வகுப்பில் இருந்ததோட 11ஆம் வகுப்பில் உங்களுடைய அறிவு இன்னும் கூர்மையாகிறது, 11ஐ விட 12 கூர்மையாகிறது. 5 வருடம் கழித்து உங்க ஆசிரியர்கள் பார்க்கும்போது நினைக்கிறாங்க, ஐயோ 10ஆம் வகுப்பு படிக்கும் போது பார்த்த குழந்தையா இப்போ எவ்வளவு வளர்ந்தாச்சு, எவ்வளவு அறிவு இருக்கு. 10 நிமிஷம் பேசிட்டு போனா பளிச்சுன்னு தெளிகிற மாதிரி இருக்கு, முகத்துல என்ன தெளிவு, எத்தனை பிரகாசம், நினைக்கிற மாதிரி நாள்தோறும் கூடிக்கொண்டே போகக்கூடிய சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். சும்மா போகும்போது தூக்கி வீசின மனித ஜென்மம் அல்லவே நீ, என்ன பார்த்து பார்த்து படைச்சிருக்க இல்லையா? அப்படி படைச்சிட்ட நீ வல்லமை தாராயோ, எனக்கு மிகப்பெரிய சக்தி தேவைப்படுகிறதே, மிகப்பெரிய உந்துதல் தேவைப்படுகிறதே, மிகப்பெரிய ஆர்வம் தேவைப்படுகிறதே, ஆக்கப்பூர்வமான பார்வை தேவைப்படுகிறதே, அந்த பார்வையை எனக்கு நீ தரமாட்டாயா? என்னவன் இல்லைனா நில சுமை என வாழ்ந்திட புரிகுவையோ, எல்லோரும் போல சாதாரணமாக இருந்து சாதாரணமாக படித்து சாதாரணமாக வாழ்ந்து மிக சாதாரணமாக இறந்து ஒழிந்து மக்கி போகும் மாதிரி என்ன செஞ்சிடுவியா? என்ன, ஆம் ஐ நாட் சம்படி ஸ்பெஷல், ஆம் ஐ நாட் சம்படி யூனிக், ஆம் ஐ நாட் சம்படி ரேர், காண கிடைக்காத ஒரு ஆள் அல்லவா என்ன? பாரதி எவ்வளோ ஒரு தெளிவோட கேட்கிறான், அந்த வல்லமை தாராயோ அப்படிங்கறதான் தலைப்பு. நமக்கு நிறைய வல்லமை தேவைப்படுது, அந்த வல்லமை தாராயோ. சரி, நீட் எக்ஸாம் எழுதுகிற குழந்தைகளாக இருந்தாலும் சரி, உங்களை முதல்ல எடுத்துக்கலாம், 12th ஸ்டாண்டர்ட் யாராக இருந்தாலும் சரி, மகாபாரத யுத்தம் தான் எல்லாருக்கும் தெரியும். அர்ஜுனனை மிஞ்சி ஒரு வில்லில் வீரன் யாரும் கிடையாது. துரோணாச்சாரியாரான ஆசிரியர் சொல்லியாகிவிட்டது, கிருபாச்சாரியாரான ஆசிரியர் சொல்லியாகிவிட்டது, முப்பாட்டனாக பீஷ்மாச்சாரியார் சொல்லியாகிவிட்டது, அர்ஜுனனை மிஞ்சி வில் வித்தையில் சிறந்த ஒருவன் கிடையாது. கர்ணன் இருக்கலாம், ஆனால் கர்ணனை காட்டிலும் அறம் சார்ந்த ஒரு நபராக வில் விஜயன்னே அவனுக்கு பேரு. குருக்ஷேத்திர யுத்தம்னு தெரியும், கூட இருக்க போறது, தேரோட்டியாக இருக்க போறது, படைத்தவனே ஆகிய பரமாத்மாவாகிய அந்த கிருஷ்ணனே இருக்க போறான்னு தெரியும். ஆனாலும் மகாபாரத கதையில படிக்க வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா? யுத்தம் என்று தெரிந்தவுடன், இந்த தேதியில் இன்னாரோடு நாம் யுத்தம் செய்ய போகிறோம் என்று தெரிந்தவுடன், ஊருக்கெல்லாம் தலைவனாக என்னை வில்லில் தோற்கடிக்க யாரும் இல்லை என்று தெரிந்த பின்பும் மீண்டும் அஸ்திரங்களை சேகரிப்பதற்காக அர்ஜுனன் புறப்பட்டு போவான். மிகப்பெரிய மெசேஜ் அது. என்னை மிஞ்சி யாரும் இல்லைன்னு தெரிஞ்சாலும், என்னை இதில் யாராலும் வீழ்த்த முடியாது என்று தெரிந்தாலும், இதில் இருக்கக்கூடிய எல்லா அறிவும் எனக்கு வந்தாகிவிட்டது என்று தெரிந்தாலும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் புதிய புதிய சவால்கள் வரும் பட்சத்தில் புதிய புதிய சவால்களை ஏற்றுக்கொள்வதற்கான திவ்யாஸ்திரங்களை நான் கண்டுபிடித்துக் கொண்டே ஆக வேண்டும். அப்படின்னா நான் 1980 படித்த கல்வி எவ்வளோ பெருசு தெரியுமா? 2019 படிக்கிற குழந்தைங்க ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல எனக்கு உரிமை கிடையாது. 1980 என்ன கிடைக்குமோ அது எனக்கு கிடைச்சது. 2019 இருக்கக்கூடிய குழந்தைகளை சந்திக்கணும்னா 2019 இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய சவால்கள் என்ன, சங்கடங்கள் என்ன எனக்கு புரிஞ்சாதான் முடியும். அப்போ அர்ஜுனனை ஏன் கொண்டாடுறோம்? கீதோபதேசம் கேட்டதற்காக அல்ல, கேட்கக்கூடியவர்கள் எல்லாருமே அர்ஜுனர்களாக இருப்பார்களே, ஆனால் யார் என்ன சொன்னாலும் அது பகவத்கீதை தான். பகவத்கீதைங்கிறது பரந்தாமன் சொன்னது மட்டுமே அல்ல, கேட்கக்கூடிய நபர்களுக்கு. அப்ப என்ன பண்றோம், அது நீட் எக்ஸாம் ஆனாலும், டென்த் எக்ஸாம் ஆனாலும், லெவன்த் எக்ஸாம் ஆனாலும், ஐந்தாம் வகுப்பு பரீட்சையானாலும், ஏழாம் வகுப்பு, எட்டாம் வகுப்பு தேர்வாக இருந்தாலும், அன்றாடம் நடக்கும் தேர்வாக இருந்தாலும், ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய தேர்வாக இருந்தாலும், தேர்வுன்னு தெரிந்த அடுத்த நிமிடம் நான் என்ன பண்ணுவேன், அதுக்கு தயாராவேன். வகுப்புல நான் தான் முதல் மாணவின்னு எனக்கு தெரியும், நான் தான் முதல் மாணவன்னு தெரியும், எனக்கும் அடுத்த குழந்தைக்கும் இடையில் அவ்வளவு இடைவெளி இருக்கிறதுங்கிறது தெரியும், கண்டிப்பாக வாங்கும் மதிப்பெண்களில் என் பக்கத்தில் கூட யாரை விட முடியாதுன்னு எனக்கு தெரியும். இப்ப என்னுடைய போட்டி எனக்கும் அடுத்த நபருக்கும் அல்ல, நேற்றைய எனக்கும் இன்றைய எனக்கும் உள்ள போட்டி அதுதான். அப்ப என்ன பண்ணுவீங்க, கண்ணாடியை பார்க்கும்போது வல்லமை தாராவியனுடைய முதல் மந்திரம் என்ன அப்படின்னா, எனக்காச்சு உனக்காச்சு அல்ல, எனக்காச்சு எனக்காச்சு. அப்ப என்னுடைய எதிரி நான் மட்டும்தான். நேற்றைக்கு நான் வாங்கிய மதிப்பெண்ணை விட இன்றைக்கு என்னால் முன்னால் போக முடியும் என்றால், நேற்றைக்கு புன்சிரிக்க எனக்கு காரணங்கள் இருந்ததை விட இன்றைய புன்சிரிப்புக்கு இன்னும் அதிகம் அர்த்தமும் ஆழமும் இருக்கும் என்றால் நான் இன்னும் மேல போயிட்டேன். அப்ப என்னுடைய ஒற்றை பகை நான் தான், என் ஒற்றை நண்பன் நான் தான். அர்ஜுனன் சொல்லக்கூடிய மிகப்பெரிய விஷயம் அதுதான். அன்றன்றைக்கு அன்றன்றைக்கு, இன்றைக்கு புதுப்பித்துக்கொள், இன்றைக்கு புதுப்பித்துக்கொள், இன்றைக்கு புதுப்பித்துக்கொள். இப்ப இந்த இன்றைக்கு புதுப்பித்துக்கொள் அப்படின்னு நீங்க வந்தீங்க அப்படின்னா, செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. இந்த வல்லமை தாராயோன்னு ஆகாயத்தை பார்த்து கையை நீட்டின உடனே உள்ளங்கையில உடனடியாக ஒண்ணு வராது. உழைப்புக்கு மறுபெயர் எதுவுமே கிடையாது, உழைப்பு இசை கொல்ட்டு உழைப்பு மட்டும்தான். ஆனா இந்த கடினமான உழைப்புல மிகுந்த சந்தோஷத்தை உங்களால கொண்டு வந்து கொடுக்க முடியுமே, ஆனால் உங்க அதிர்ஷ்டத்துக்காக உங்களை கைத்தட்டுங்கன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லையா. இலங்கை அங்க வடமாகாணங்கள்ல பயணம் செய்த போது, பயணம் செய்து முடித்துட்டு நாங்கள் ஊருக்கு திரும்பி வரும்போது எங்களுடைய வேனை பிடிச்சிக்கிட்டு அங்கே இருந்த குழந்தைகள் எல்லாம் அழுதது இது மட்டும்தான், எங்களையும் இந்தியாவுக்கு கூட்டிட்டு போங்க, கல்விக்கான வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு. என்ன காரணம், 100 குழந்தைகள் ஏ லெவல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹையர் செகண்டரி 100 குழந்தைங்க எழுதினா 100ல் 9% மட்டும்தான் மேற்படிப்புக்கு மேலே போக முடியும், மிச்சம் இருக்கக்கூடிய 91% 17, 18, 15 பருவத்து குழந்தைகள் இலக்கு இல்லாமல், எங்கே செல்வது என்று தெரியாமல், அம்புக்குறிகள் இல்லாமல், திசைகள் காண முடியாமல் திகைத்து போய் அங்கேயே நிற்கிறாங்க. அதனால வரக்கூடிய போதைப் பொருள் பழக்கம், அதனால் வரக்கூடிய வேண்டாத பழக்கங்கள் அத்தனைக்குள்ளே ஆட்படுறாங்க. அந்த சமுதாயத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. ஆனா நாம என்ன பண்றோம், ஒவ்வொரு முறை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல வந்து இறங்கும் போது நான் நினைச்சுப்பேன், என் நாட்டோடு சேர்ந்து சுதந்திரம் வாங்கிய அத்தனை நாடுகளும் திகைத்து பின்னால் நிற்க 2020 நோக்கி என்றோ நடந்து போய்விட்ட என்னுடைய நாடு. எவ்வளவு பெரிய ஒரு நாட்டில் வந்து இருக்கீங்க, திரும்பின பக்கம்லாம் பொறியியல் கல்லூரி, திரும்பின பக்கம்லாம் மருத்துவக் கல்லூரி, எதற்காக இத்தனைன்னு கேட்கக்கூடியவர்கள் எல்லாம் தவறான கேள்விகள் கேட்கிறாங்க. தவறான கேள்விகளுக்கு சரியான பதில்கள் வராது, கேள்விகள் சரியாக இருக்கணும் முதல்ல. என்ன, 500 மேற்பட்ட இத்தனை கல்லூரிகள் தேவையா? தேவை. ஒரு நாட்டின் கல்லூரிகளின் எண்ணிக்கையை பொறுத்துத்தான் நாடு கால் வீசி முன்னேறி போகிறது என்பதற்கான அர்த்தம் அது மட்டும்தான். என்ன காரணம் தெரியுமா, கல்யாண மண்டபங்களை நீங்க கல்லால கட்டலாம், கோவில்களை கட்டலாம், மசூதிகளை கட்டலாம், தேவாலயங்களை கட்டலாம், கல்வி கூடங்களை கல்லால கட்ட முடியாது, கனவுகளால் மட்டும்தான் கட்ட முடியும். கல்வி கூடங்கள் எல்லாம் கனவுகளால் கட்டப்பட்டது. ஒரே ஒரு தடவை நீ அந்த குழந்தைங்களை பார்த்துட்டு வரும்போது மனசு துடிச்சு போகும், கையை பிடிச்சிட்டு கதறக்கூடிய குழந்தைங்க, எங்களை கூட்டிட்டு போறீங்களா, மேற்கொண்டு நாங்கள் படிக்கணும்னு ஆசைப்படுறோம், எங்கள் ஊரில் எதுவுமே இல்லை, 9% மட்டும்தான் பள்ளிக்கூடத்துக்கு மேற்கொண்டு படிக்க முடியும், கல்லூரிகளுக்கு போக முடியும், பல்கலைக்கழகங்களுக்கு போக முடியும் அப்படிங்கும்போது எனக்கு எவ்வளோ ஒரு மரவருத்தமோ அவ்வளவு சந்தோஷம் எங்கள் ஊருக்கு வரும்பொழுது. என் குழந்தை படிக்க போகணும்னு நினைச்சா படிக்க போகிறதுக்கு இடம் இருக்கு, மழை பெஞ்ச உடனே உடனடியாக முளைக்கக்கூடிய காளான்னு நினைச்சிங்களா கல்விக்கூடங்களை? நேற்றைய மழை பெய்ந்து 3வது நாள் அப்படியே முளைச்சு வெளியில வரக்கூடிய காளான்னு நினைச்சிங்களா? கண்டிப்பா இல்லை. ஒத்தொத்த செங்கலா, ஒத்தொத்த செங்கலா உங்க கண் பார்வைக்கு செங்கலாக இருக்கும். ஒவ்வொரு கனவாக, ஒவ்வொரு கனவாக, ஒவ்வொரு கனவாக வைத்து வைத்து வைத்து கட்டி மொத்த இந்த கட்டடம் முழுவதும் மொத்தமாக மண்ணிலிருந்து புறப்பட்டு வரல, ஆகாயத்திலிருந்து இறங்கி வரல. போட்ட அஸ்திவாரம் உழைப்பு, போட்ட அஸ்திவாரம் அழகழகான கனவுகள் அத்தனையும் போட்டு இங்க இருக்கக்கூடிய மரத்துக்கும் மேலாக இது கூடங்கள் வந்து நிற்கும் பொழுது எவ்வளவு கர்வமாக இருக்கு. ஒரு தடவை இங்க படிக்கக்கூடிய குழந்தைங்க, நான் சொல்றது உனக்கு புரியணுமே, ஆனா இந்த விரல் வல்லமை எப்ப வரும், இந்த சுவரை ஒரு தடவை தடவி பார்த்துட்டு போவாம்மா, சும்மா கைவிரல்களாக நான் சொல்லல, உணர்வு ரீதியான கைவிரல்களால் ஒரே ஒரு தடவை தடவி பார்த்துட்டு போ. உனக்கு தெரியும், ஐ பிலாங் டு திஸ் காலேஜ், ஐ பிலாங் டு திஸ் ஸ்கூல், ஐ பிலாங் டு திஸ் இன்ஸ்டிடியூஷன், இங்க இருக்கக்கூடிய மரம் மாதிரி, மண்ணு மாதிரி, இங்க இருக்கக்கூடிய எல்லா மாதிரி நானும் இதனுடைய ஒரு அங்கம் அப்படின்னு ஒரே ஒரு தடவை தடவி பார்த்துட்டு போ, உயிர் துடிப்பு உனக்கு அதுல புரியும். அந்த அளவுக்கு இதோட கரைந்து ஐக்கியமானா மட்டும்தான் நான் சொல்லக்கூடிய அர்ஜுனோடைய அந்த பார்வை உனக்கு வரும். நீ என்னவோ பெரிய நபராக ஆகி திரும்பி வருவேன், திரும்பி வரும்பொழுது இந்த மேடையில் ஏறும்போது மேடையை தொட்டு தலையில் வச்சுட்டு வரக்கூடிய நாட்டிய கலைஞர்களை பார்த்துருக்கலாம், நாடக கலைஞர்களை பார்த்துருக்கலாம், இசைக்கலைஞர்களை பார்த்துருக்கலாம். நீ இந்த மண்ணில் மிதிக்கும் போது உனக்குள்ள ஒரு புதிய உயிர் துடிப்பு வரும், உன் கழுத்துல போட்டிருக்கக்கூடிய அடையாள அட்டை அல்ல உன்னுடைய அடையாள அட்டை. பிராண்டட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பிராண்டட் ஐட்டம், அதியமான் கலைக்கல் இந்த கல்வி குழுமத்தினுடைய அங்கம் அப்படின்னு உனக்கு ஒரு சீல் குத்தி உன அனுப்புறாங்க தானே. நீ வெளியில போகும்பொழுது அப்ப தெரியும், வெளியில இருக்கக்கூடிய அன்றாட குருட்சேத்திரத்திற்காக இங்கே இருக்கக்கூடிய அர்ஜுனர்களை ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு வினாடியும் நானோ செகண்ட் கூட தயார்படுத்தி வெளியில அனுப்பக்கூடிய இது புரிந்தால் நாளைக்கு நீ கண்ணாடியில பார்க்கும் பொழுதோ அல்லது இன்றைக்கு நீ உன்னுடைய விடுதிக்கு திரும்பி போகும் பொழுதோ உனக்கு முதல் முதலாக நீ உங்ககிட்ட சொல்லுப்ப, எனக்கு பகை யாரும் இல்லை, எனக்கு ஒற்றை பகை நான் தான், என் ஒற்றை பகன் நண்பன் நான் தான். அப்ப எடுக்க வேண்டிய முடிவுகள் அப்படின்னா அதை நோக்கி நான் இது முடிவு பண்ணிட்டோம், என்னுடைய நண்பன் நான் தான், என்னுடைய பகை நான் தான். இப்ப இதுல வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, இதே மாதிரி ஆவேசமா எனக்கு குழந்தைங்க இருந்திருக்காங்க, என்னுடைய குழந்தைகள் நான் சொல்லக்கூடியதுனுடைய மாணவர்கள் மாணவிகளை, அரசு உதவியோடு படித்த மாணவர்கள், காலையில சாப்பாடு இருந்தா மத்தியானம் இருக்காது, மத்தியானம் இருந்தா மாலை இருக்காது, மாலை இருந்தா இரவு இருக்காது, தகப்பனுக்கு தேவையில்லாத போதை பழக்கங்கள் இருக்கலாம், தாயாருக்கு உடல் நோய் இருக்கலாம், இதற்கு நடுவில் வந்த குழந்தைகள் காலையில் பஸ்ல வந்துட்டாங்க அப்படின்னா திரும்பி போகும்போது பஸ் ஃபேர் இருக்காது, தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ ரம்ஜானுக்கோ கிறிஸ்மஸுக்கோ விதம் விதமான ஆடைகள் அவங்க கிட்ட கிடையாது, ரொம்ப ரொம்ப மிக மிக சாதாரணமாக வறுமைக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகள், படிக்கணும்னு ரொம்ப ஆவேசமாக இருந்த குழந்தைகள் எனக்கும் உண்டு. அதற்கு நடுவுல ஒரு பெண் குழந்தை கல்லூரியில சேர்ந்த உடனே ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வந்த உடனே முதல் நாள் என்னுடைய துறையை சேர்ந்த பெண் குழந்தை ஆங்கில இலக்கியம் எங்கிட்ட வந்து என்னுடைய அறைக்கு வந்து உட்காந்து எங்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, நான் ஐபிஎஸ் ஆகணும் தான் என்னுடைய பெரிய லட்சியம். நான் சொன்னேன், அந்தரங்கமா சொல்ற விஷயம் அல்ல இது, நாளைக்கு வகுப்புல எல்லார் முன்னாலையும் சொல்லு, இது ஒரு சத்திய பிரமாணம், எல்லார் முன்னாலையும் எண்ணி இத்தனாவது தேதிக்குள் நான் ஐபிஎஸ் போஸ்ட்ல போய் நிக்கணும். ஏன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இவ்வளவு பெரிய ஒரு விஞ்ஞானி, இவ்வளவு பெரிய ஒரு தீர்க்கதரிசி, இவ்வளவு பெரிய ஒரு ஞானி, இவ்வளவு பெரிய ஒரு மார்க்கதரிசி, எல்லாரும் சொன்னது இல்லையா இந்தியா நல்லரசும் வல்லரசும் ஆகும்னு எல்லாரும் சொன்னாங்க, அவர் மட்டும்தான் தேதியை குறிப்பிட்டு சொன்னார். யாரால ஒரு டெட்லைன் வைக்க முடியுமோ, யாரால ஒரு தேதியை குறிப்பிட்டு இந்த தேதிக்குள் இந்த இடத்தில் நான் இப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியுமோ, அந்த நபருக்கு முதுகெலும்பில் ஒரு எலும்பு கூடவே தான் இருக்குன்னு நான் சொல்வேன். ஒரு ஏற்ற எலும்பு கொஞ்சம் கூடுதலா இருக்கு, மற்றவர்களுக்கு சாதாரணமாக இருக்கிற எண்ணிக்கையை விட முதுகெலும்பு கொஞ்சம் கூட கூடுதலாக இன்னும் ஒற்றை எலும்பு அதிகமாக இருக்கு, அதுதான் அவ்வளவு உறுதியாக. இந்த குழந்தை எங்கிட்ட வந்து சொன்னப்ப சொன்ன, நாளைக்கு வகுப்புல நீ சொல்லப்பாரு, எல்லார் முன்னாலையும் நீ சொல்லப்பாரு, ஒத்துக்கப்பாரு, நான் இந்த மாதிரி இந்த தேதிக்குள்ள இத்தனை வயது எனக்கு ஆவதற்குள் நான் சிவில் சர்வீஸ்க்குள்ள போறேன், எனக்கு ஐஏஎஸ் அல்ல ஐபிஎஸ் அதிகாரியாக ஆகணும், மக்களோட நிக்கணும், மக்களுக்கு காவலாக நிக்கணும், இது அத்தனையும் எல்லார் முன்னாலையும் சொல்லு, ஒரு சத்திய பிரமாணமாக சொல்லு, அந்தரங்கம்மா வந்து என் காதல கிசுகிசுக்க கூடாது. சரி, அடுத்த நாள் அந்த குழந்தை எல்லார் முன்னாலையும் எங்கம்மா நீ சொல்றேன்னு சொன்னதை சொல்லி எழுந்து நின்று ரொம்ப சந்தோஷமா எல்லார் முன்னாலையும் சொன்னா, அதற்கப்புறம் மறுபடியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இங்க என்ன வந்து சந்திக்கக்கூடிய பெண், ஒவ்வொரு நாளும் நான் சொல்வேன் நீ எங்க போகணும், எதை படிக்கணும், என்ன பண்ணணும் எல்லாம். இது முதல்ல ஒரு 15 நாட்களுக்கு ரொம்ப அழகா போச்சு, வீட்டுக்கு வந்து நான் ரொம்ப பெருமையா சொன்னேன், ஆஹா தங்கமா ஒரு குழந்தைப்பா, எத்தனை சந்தோஷமா இருக்கு, இப்படிப்பட்ட குழந்தைங்க வாராது போல் வந்த மாமணியை தோற்பேனோ அப்படிங்கிற மாதிரி கிடைக்காம கிடைச்ச குழந்தைப்பா, தினம் தினம் கண்ணில் மின்னல் வெட்டுற மாதிரி இருக்கு, எவ்வளவு பெரிய கனவுகளை வச்சுட்டு நடக்கிறா. 15 நாள் ரொம்ப அழகாக போச்சு. அதற்கப்புறம் அன்றாடம் வரக்கூடிய குழந்தை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வர ஆரம்பிச்சாங்க, அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவை வர ஆரம்பிச்சாங்க, அதுக்கப்புறம் 2 வாரத்துக்கு ஒரு தடவை வர ஆரம்பிச்சாங்க, அதுக்கப்புறம் அவங்க வருகை நின்று போனது, என்னை சந்திக்க வருவது நின்று போனது. என்னை சந்திக்க வருது நான் ஒரு பெரிய விஷயமா சொல்லவே இல்லை, நவானும் கூப்பிட்டதில்லை, தானாக வந்து 3 மணிக்கு கல்லூரி முடிந்ததுக்கு அப்புறம் 5 மணி வரை உட்காந்து என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எவ்வளவு நேரம் படிக்கணும், இதெல்லாம் கேட்டுட்டு போன குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா விலகியாச்சு. வகுப்புக்கும் அவங்க வரக்கூடியது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் தவறுதலாக போக ஆரம்பிச்சது. ஷி வாஸ் நாட் ரெகுலர். ஆசிரியர்களுக்கு தெரியும் இந்த இது எந்த நோயின் அறிகுறி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நமக்கு தெரியும், குழந்தை தடம் புரண்டு போகிறாளே அப்படின்னு எனக்கு தோணுது உண்டு. ஹாஸ்டல் குழந்தை எல்லாரையும் கேட்டு பார்த்து தெரியல மேம், வீட்டுக்கு போயிருக்காங்க, ஒரு 2 நாள் கழிச்சு தான் வருவாங்க, இல்லை உடம்பு சரியில்லை ஹாஸ்டல்லையே இருக்காங்க, ஏதோ ஒன்று சொல்கிறேன். அன்றைக்கு நான் கிளம்பி ஐ கோ டு தி லைப்ரரி, லைப்ரரிக்கு நான் போகும்போது பார்த்தா இந்த குழந்தையை பார்க்குறேன், வகுப்புக்கு அந்த குழந்தை வரல, ஆனால் ஒரு 10 வேற குழந்தைகளோடு அவங்க போகிறாங்க, அவங்க பார்த்தது நானும் நான் பார்த்தது அவங்களும் பார்த்தாச்சு, அந்த குழந்தை என் கண்ணை தவிர்த்துட்டு என்னை பார்க்காத மாதிரி போகிறாங்க. எனக்கு அப்போ தோன்றியது என்னென்னா, அந்த குழந்தையை பற்றி நான் கவலையே படலை, அந்த குழந்தையை சுற்றி இருந்த நட்பு வட்டம் எனக்கு கொஞ்சம் திகைப்பாகவே இருந்தது, இது சரியில்லையேன்னு தோணுது. இதற்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். இதே மாதிரி எனக்கு வாய்த்த மாதிரியே ஒரு குழந்தை இன்னொரு ஆசிரியருக்கு வாய்த்தது. அவர் ஊருக்கு வெளியில் ஒரு ஆசிரமம் நடத்தக்கூடிய ஒரு நபர், அவர் தேர்ந்தெடுத்து ஒரு 5 பேருக்கு தான் பாடம் சொல்லி கொடுப்பாரு. அந்த ஊருக்கு அவரை தேடி வந்த ஒரு குழந்தை ஒரு விடுதியில் ரூம் எடுத்து தங்கிட்டு அவர்கிட்ட வந்து பாடம் படிச்சுட்டு போறோம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்துட்டு போறோம், அவருக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம், நாம் பட்ட சந்தோஷம் அவரும் படுறாரு. ஆனால்
1: அன்பு உறவுகள், திருமதி பேராசிரியர் கேந்தாசிரி பாலகிருஷ்ணன் அவர்கள் ஆற்றிய உரையை கேட்டீர்கள். என் எதிரி நான் மட்டுமே என்ற தலைப்பில் இந்த உரையை தந்திருந்தார். சரி, அன்பு உறவுகளை தொடர்கின்றது இன்றைய நட்சத்திரம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 10:43. ஐக்கியராச்சியத்தில் 9:43 தமிழொலியில் தொடர்கின்றது. பிரதி வியாழக்கிழமை தோறும் 10:40 11 வரை நேயர்களின் ஆக்கத்தின் ஊடாக வானொலியில் வலம் பெறுகின்றது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக ஜொலிக்க இருப்பவர் யார் என்பதை நீங்களே நான் ஒலிபரப்பும் பாடலில் இருந்து கண்டுபிடியுங்கள். அன்பு உறவுகளை, பாடல் தெரிவுகளை துல்லியமாக எங்களுக்காக எழுதி அனுப்பியிருக்கின்றார் திருமதி ரோஜா சிவராஜா, வில்சன் சர்ச் பிரான்சில் இருந்து. அவர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, எப்படி இருக்கின்றீர்கள் ரோஜா சிவராஜா, நலமாக இருக்கின்றீர்களா? நீங்களும் நலமாக பலமாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பார்த்து வணங்கி கொண்டு, உங்களுடைய இன்றைய நட்சத்திரம் வானொலியில் வலம் வருகின்றது, கேட்பதற்கு தயாராகுங்கள். ரோஜா சிவராஜா. சரி அன்புகளை, இன்று எல்லாருமே ஒரு மாதிரி மயங்கக்கூடிய வகையில் பாடலை தெரிவு செய்து அனுப்பியிருக்கின்றார் ரோஜா. அவர்களுக்கும் எனது பிரத்யேகமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அவர் தெரிவு செய்திருக்கும் முதலாவது பாடல்

இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியினூடாக பத்மஸ்ரீ பாலா அவர்கள் பாடிய பாடல் வைரமுத்து அவர்களுடைய கவிதை வரி, சந்திரபோஸ் அவர்களுடைய இசை. திருமதி ரோஜா சிவராஜ் அவர்கள் தனது மனதில் உள்ள இயக்கங்களையும் பாடலாக எழுதி அனுப்பியிருக்கின்றார். அவர் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல் யார் இன்றைய நட்சத்திரம் என்பதனை கண்டுபிடிங்கள் அன்பு உறவுகளே. ரோஜா சிவராஜாவின் தெரிவு

கவிஞர் முத்துலிங்கம் அவர்களுடைய கவிதை வரி, சங்கர் கணேஷ் அவர்களுடைய இசை, பாலாவினுடைய குரல். இன்றைய நட்சத்திரத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் ரோஜா சிவராஜா அவர்களுடைய தெரிவில்.

அன்பு நீங்களும் இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் பிரதியூடாக கலந்து கொண்டு சிறப்பிக்கலாம். எங்களுடைய வைபருக்கு எழுதி அனுப்பலாம், அல்லது எங்களுடைய மின்னஞ்சலுக்கும் எழுதி அனுப்பலாம். tatamil@godmail.fr என்ற மின்னஞ்சலுக்கும் எழுதி அனுப்பலாம். வந்த ஒழுங்கின் பிரகாரம் உங்களுடைய பாடல் ஐரோப்பிய வான்பரப்பினூடாக உங்கள் வாசல் தேடி வரும் திருமதி ரோஜா சிவராஜாவுக்கும் எமது இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சகோதரி உங்கள் பாடல் தெரிவுகளை கேட்டு ரசிக்கின்றீர்களா? நிச்சயமாக கேட்டு ரசிப்பீர்கள். இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு ஆனந்தமாக எழுதியிருக்கின்றீர்கள். அடுத்த பாடல் வல்லவன் அவர்கள் எழுதிய பாடல் அன்புறவுகளே. ராகங்கள் மாறுவதில்லை திரையில் இருந்து இசைஞானியுடைய இசை, பாலாவுடைய குரல். ரோஜா சிவராஜ் அவர்களுடைய தெரிவு கேட்க கேட்க ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருக்கின்றன.

ரோஜா சிவராஜா அவர்களுடைய கவிதை வரியில், அதாவது மன்னிக்கவும், அவருடைய இன்றைய நட்சத்திரத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். பாடல் தெளிவுகளை துல்லியமாக எழுதி அனுப்பியிருக்கிறார். இன்றைய நட்சத்திரம் யார்? நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் இந்த பாடலை இயற்றியவர் கவிஞானி வாலி அவர்கள். பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. பாடலை பாடிக்கொண்டிருக்கின்றார் பத்மஸ்ரீ பாலா. இன்றைய நட்சத்திரமாக பத்மஸ்ரீ பாலாவை துல்லியமாக தெரிவு செய்து எங்களுக்காக எழுதி அனுப்பியிருக்கின்றார் ரோஜா சிவராஜா அவர்கள். என்ன சகோதரி, உங்கள் பாடல் தெரிவுகளை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தீர்களா, புன்னகைக்கின்றீர்களா? ஒவ்வொரு மனத்திலும் ஒவ்வொருத்தருக்கு வேதனை, சோதனை, வாழ்க்கை. ஆனால் கண்ணன் கைவிட மாட்டான்.

0: ஒலித்துக்கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திர வியத்தை நீங்களும் எழுதி அனுப்பினால் நிச்சயமாக உங்கள் பாடல் திரும்பிகளும் ஐரோப்பிய வான்பரப்பின் ஊடாக உங்கள் வாசல் தேடி வரும். கவலைப்படாமல் நீங்களும் எழுதுங்கள். வைபர் தொலைபேசி இலக்கத்துக்கு எழுதி அனுப்புங்கள். மின்னஞ்சலுக்கு எழுதி அனுப்புங்கள். அன்புறவுகளே, எழுதி அனுப்பி வைத்திருப்பவர்கள் நீங்கள் அம்பாள் ஸ்டோர்ஸிலேயே கொடுத்தால் நிச்சயமாக நாங்கள் பெற்றுக் கொள்ளுவோம். பரிசலா செப்பலில் லாக்ரோனோவில் சுற்று வட்டாரத்தில் இருப்பவர்கள் ஈசானி ஸ்டோக்கி மாசையிலேயே கொடுங்கள். அன்புறவுகளே,
1: கள்ளிருக்கும் ரோசாப்பு கை கலக்க கூடாதா ராபோது.
0: இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சியில் பிரதியூடாக கலந்து கொண்டு சிறப்பித்த ரோஜா சிவராஜா, உங்களுக்கும் எங்கள் இந்தியபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த அனைத்து அன்பர்களுக்கும்

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர், சாசல் காட்ஷிலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். ஆசிய நாடு ஒன்றிலிருந்து சைபர் குற்றவாளிகளால் திருடப்பட்டதாக கருதப்படும் 6.6 மில்லியன் அமெரிக்க டாலர் பணத்தை ஓமான் நாட்டு போலீசார் மீட்டுள்ளார்கள். இது இலங்கையில் திருடப்பட்ட பணமா என்பது குறித்து தற்போது பலத்த சந்தேகம் அடைந்திருக்கிறது. ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய நாட்டில் போதைப் பொருளை தடுக்கும் நோக்கிலான முழு நாடுமே ஒன்றாக என்ற தேசிய திட்டத்தின் கீழ் நேற்று போலீசாரால் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் 919 பேர் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்திருக்கிறது. அத்துடன் போலீஸ்மா அதிபரின் அறிவுறுத்தலுக்கு அமைய நாடளாவிய ரீதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போது 592 சந்தே நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் புதல்வர் யோசித ராஜபக்சாவுக்கு எதிராக பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முடியும் என்று கொழும்பு மேல்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த வழக்கை பராமரிக்க முடியாது என்று தெரிவித்து யோசித ராஜபக்ச தரப்பு சட்டத்தரணிகளால் முன்வைக்கப்பட்ட ஆரம்பகட்ட ஆட்சேபனையை கொழும்பு மேல்நீதிமன்ற நீதவான் உதேஷ் ரணதுங்க உடனடியாக நிராகரித்தார். குடிவரவு குடியேழ்வு திணைக்கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப கட்டுப்பாட்டாளர் குற்றப்படாவு திணைக்கழகத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட நடவடிக்கையின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவிக்கிறது. ஆன்லைன் விளையாட்டுகள் ஊடாக சிறுவர்களின் நடத்தை மற்றும் உளவியல் ரீதியில் ஏற்படக்கூடிய பாரதூரமான தாக்கங்கள் குறித்து இலங்கை கணனி அவசர தயார்நிலை பிரிவு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. உள்ளூராட்சி நிறுவனங்களில் பொது பயன்பாடு கொடுப்பனவு சேவைகளை டிஜிட்டல் மயப்படுத்தும் பணிகள் வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு உத்தியோர்வமாக அறிவித்திருக்கிறது. முள்ளிவாய்க்கால் 17ஆம் ஆண்டு நெவேந்தல் நிகழ்வு மூதூர் கிழக்கு அம்மன் நகர் பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்றது. குற்றப்புணர்வு திணைக்கழகத்தின் முன்னாள் பணிப்பாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் ஷானி அபேசுகர பிரதி காவல்துறை மா அதிபர் பதவிக்கு உயர்த்தப்படுவதற்கு தேவையான சகல தகுதிகளையும் பூர்த்தி செய்துள்ளதாக நிர்வாக மேன்முறையீட்டு தீர்ப்பாயம் தீர்மானம் மேற்கொண்டிருக்கிறது. ரஷ்யாவின் ஐவே யாக்லோ பெயரிடப்பட்டுள்ள பல்கலைக்கழகத்தின் சிறப்பு தூதுக்குழு நேற்று திருவோணமலையில் அமைந்துள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்த லால் ரட்னசேகரா அவர்களை சந்தித்தார்கள். இந்த சந்திப்பின் போது கிழக்கு மாகாணத்தில் ரஷ்ய மொழியை மேம்படுத்தல் மற்றும் அதன் மூலம் கல்வி மற்றும் பொருளாதார வாய்ப்புகளை விரிவுபடுத்தல் குறித்து சிறப்பு கவனம் அங்கு செலுத்தப்பட்டிருக்கிறது. அரச மருத்துவமனைகளில் சுமார் 10,000 அதிகமான இருதய நோயாளிகள் சத்திர சிகிச்சைகளுக்காக நீண்ட காலமாக காத்திருப்பு பட்டியலில் உள்ளதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர் சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்திருக்கிறது. நாட்டில் கடந்த 2025ஆம் ஆண்டில் மாத்திரம் 68 யானைக்கால் நோய் பாதிப்புகள் பதிவாகியுள்ளதாக யானைக்கால் நோய் தடுப்புக்கான தேசிய இயக்கம் தெரிவித்திருக்கிறது. உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரித்திருக்கும் நிலையில் தற்போது இலங்கையில் 1 லிட்டர் டீசலின் உண்மையான செலவு 720 ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாக ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். டீசல் விலையை 392 ரூபாவாக பேணுவதற்காக அரசாங்கம் தற்போது 1 லிட்டருக்கு சுமார் 100 ரூபாய் மானியத்தை வழங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டார். சட்டத்துக்கு மேல் எவரும் இல்லை என்று ஜனாதிபதி கூறுகிறார். அப்படியாயின் தரமற்ற நிலக்கரியை நாட்டுக்கு இறக்குமதி செய்தவர்களையும் விசாரணைக்கு உட்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளுகின்றேன் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். கந்தளாய் சீனி கைத்தொழிற்சாலை நிதி மோசடி வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவின் பணிக்குளாம் பிரதானியாக பணியாற்றிய குசுமதாசா மானாமாவுக்கு விதிக்கப்பட்ட 20 மில்லியன் ரூபாய் மேலதிக அபராத தொகையை அறவிடுவது தொடர்பாக எடுக்கப்பட உள்ள அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்த நிலைப்பாட்டை 2 வாரங்களுக்குள் அறிவிக்குமாறு நிலையான மூவரடங்கிய நீதிமன்ற குளாம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது.
அரச காணி மாற்றத்துடன் தொடர்புடைய காணி மதிப்பீட்டு அறிக்கையை திருத்துவதற்காக கையூட்டல் பெற்ற குற்றச்சாட்டில் புலனுரை மாகாண வருவாய் மாவட்ட அலுவலகத்தின் துப்புரவு பணியாளர் ஒருவர் நேற்று கையூட்டல் தடுப்பு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கண்டி நகரத்தில் அமைந்துள்ள தனியார் வங்கியொன்றில் பணியாற்றும் 7 ஊழியர்கள் மோசடி குற்றச்சாட்டு ஒன்றில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். வெள்ள நீரில் மூழ்கிய தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் வெளிப்பென்ன நுழைவு பாதைகள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கற்பட்டியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்தொன்று மாதம்பை பகுதியில் மற்றொரு பேருந்தை மிகவும் ஆபத்தான முறையில் முந்திச் செல்ல முயன்ற காணொளி சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. இதனை அடுத்து பேருந்தின் ஓட்டுநருக்கு எதிராக காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற பத்துக்களில் 4 உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்தார்கள். ரத்னபுரி கில்லன பகுதியில் உள்ள ரத்னக்கல் வியாபாரி ஒருவரின் வீட்டில் 7 கோடி ரூபாவுக்கு அதிகமான பெருமதியான ரத்னக்கற்கள் மற்றும் தங்க ஆபரணங்கள் கொள்ளையிடப்பட்டிருக்கிறது. கிள்ளச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் பகல் நேரத்தில் நடந்த 10 சொத்து மற்றும் தங்க நகைகள் திருட்டு வழக்குடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபர் ஒருவரையும் அவரது மனைவியையும் கிள்ளச்சி பிரிவு குற்ற புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள். அம்பலாந்தோட்டை மாமடல பகுதியில் ரத்னவாலி தேவியின் சிலையின் கையில் மனித தலை வைக்கப்பட்ட அதிர்ச்சிகரமான கொலையின் பின்னணி குறித்த திடுக்கிடும் தகவல்களை காவல்துறையினர் தற்போது வெளியிட்டுள்ளார்கள். விளையாட்டு துப்பாக்கியை காட்டி மிரட்டி யுவதியொருவரை கடத்த முற்பட்ட 2 சகோதரர்களை கல்கிசை பிரிவு குற்றப்புணர்வு பணியகம் கைது செய்திருக்கிறது. யாழ்ப்பாணத்திலிருந்து வவனியா சென்ற வவனியாவைச் சேர்ந்த யுவதியொருவரை காணவில்லை என்று பெற்றோர் போலீசில் முறைப்பாடு செய்திருக்கிறார்கள். திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினரான கனமுல சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட சம்பவத்துக்கு உதவி புரிந்ததாக சந்தேகப்படும் மேலும் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளார்கள். கிரியுள்ள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சிறிசேதகம பகுதியில் நேற்று அதிகாலை காட்டு யானையின் தாக்குதலுக்கு உள்ளாகி பெண்ணொருவர் உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்தார்கள். காலி ஊரகஸ் மங்கத்திய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ரகினா கந்த பகுதியில் மின்சாரம் தாக்கி வயோதிப பெண்ணொருவர் நேற்று காலை உயிரிழந்து போனார். இன்று நாட்டின் பல பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கு அதிக பலத்த மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டில் தொடரும் சீரற்ற வானிலையால் 5 மாவட்டங்களுக்கு 2 நிலை மண் சரிவு எச்சரிக்கையும் 11 மாவட்டங்களுக்கு 1 நிலை மண் சரிவு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள ஆஸ்துமா நோயாளிகளில் பலர் முறையான நீண்டகால சிகிச்சையை பெறுவதற்கு பதிலாக அவசர காலங்களில் பயன்படுத்தப்படும் நீல நிற இன்ஹேலர்களை மட்டுமே அதிக அளவில் சார்ந்திருப்பதாக தேசிய சுவாச நோய் மருத்துவமனையின் சுவாச நோய் விசேட மருத்துவ நிபுணர் சமன்லி தல்பாதது கவலை வெளியிட்டிருக்கிறார். இந்திய செய்திகளில் தமிழக சட்டசபை தேர்தலில் இந்திய குடியுரிமை இல்லாத இலங்கை கனடா மற்றும் ஆஸ்திரேலிய பிரஜைகள் மூவர் வாக்களித்துள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற மூவர் வாக்களித்தமை சென்னை விமான நிலையத்தில் வைத்து கண்டறியப்பட்டிருக்கிறது. தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணியில் இருந்த கட்சிகளுக்கும் தோழமை கட்சிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் நன்றி தெரிவித்து அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். சட்டப்பேரவையில் பதிலளிக்காமல் வீட்டுக்கு சென்று தமிழக முதல்வர் விஜய் அறிக்கை வெளியிட்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவரை விமர்சித்துள்ளார். தமிழக வெற்றி கழக ஆட்சிக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளால் இடையூறு இருக்காது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் வீரபாண்டியன் தெரிவித்திருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்டுள்ள தமிழக வெற்றி கழக ஆதரவு அணியினரையும் ஆட்சியில் பங்கு கொடுத்து சேர்த்துக் கொள்ள வேண்டிய அவசியம் விஜய்க்கு இப்போதைக்கு இல்லை என்று சிவகங்கை மக்களவை உறுப்பினர் காத்தி ப சிதம்பரம் தெரிவித்திருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சி வி சண்முகம், எஸ் பி வேலுமணிக்கு ஆதரவாக செயல்பட்ட 26 மாவட்ட செயலாளர்களின் பதவிகளை பறித்து அவர்களுக்கு பதிலாக 17 புதிய மாவட்ட செயலாளர்களை நியமித்து கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விகாரம் தொடர்பாக முதல்வர் விஜய் உடனடியாக வேங்கவயலுக்கு செல்ல வேண்டும் என்று பாரதிய ஜனதா தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் வலியுறுத்தியிருக்கிறார். 21 வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு மது விற்பனை செய்யக்கூடாது என்று டாஸ்மாக் நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேற்குவங்க சட்டப்பேரவையில் புதிய சட்டசபை உறுப்பினர்கள் நேற்று பதவியேற்றார்கள்.
மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதா அமோக வெற்றி பெற்றது. இதையடுத்து முதல்வராக பொறுப்பேற்ற ஸ்வந்த் அதிகாரி முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி மனோஜ் அகர்வாலை மாநிலத்தின் தலைமைச் செயலாளராக நியமித்துள்ளார். இதுகுறித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், பாரதிய ஜனதா தேர்தல் ஆணையத்தின் திருட்டு சந்தையில் திருட்டு எவ்வளவு பெரியதோ பரிசும் அவ்வளவு பெரியதென்று குறிப்பிட்டிருக்கிறார். நீட் தேர்வை நடத்தும் தேசிய தேர்வு முகமைக்கு மாற்றாக புதிய அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் அல்லது அந்த அமைப்பை மறுசீரமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தில் அனைத்து இந்திய மருத்துவ சங்கங்களின் கூட்டமைப்பு மனு தாக்கல் செய்துள்ளது. போர்த்துக்கல்லில் இருந்து இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்ட போதை மருந்து கடத்தல் தீவிரவாதி இக்பால் சிங் என்ற சேராவை தேசிய புலனாய்வு அமைப்பு நேற்று கைது செய்துள்ளது. அனைத்துலக விமான சேவைகளை முற்றிலும் ரத்து செய்யவில்லை என்று ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. பிரிக்ஸ் கூட்டமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் இன்று இந்திய தலைநகர் புதுடில்லியில் சந்திக்கிறார்கள். கிருஷ்ணகிரி அருகே இருவரை எரித்துக் கொன்ற வழக்கில் மூவர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் சிலருக்கு தொடர்பு இருக்கலாம் என்று கூறி மாவட்ட ஆட்சியரிடம் கொலையானவர்களின் உறவினர்கள் புகார் அளித்துள்ளார்கள். மணிப்பூரின் காங்போக்பி மாவட்டத்தில் தீவிரவாதிகள் நேற்று நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் கிறிஸ்தவ பாதிரிமார் 3 பேர் உயிரிழந்தார்கள், மேலும் 4 பேர் காயமடைந்தார்கள். ஹைதராபாத்தின் சன்சல்குடா மத்திய சிறைச்சாலையில் பொதுமக்களும் தங்கலாம். கைதியின் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள விரும்புவோர் 2000 ரூபாய் செலுத்தி சிறையில் ஒருநாள் தங்கியிருக்கலாம் என்று தெரியவிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை மற்றும் சூறாவளி காரணமாக 33 பேர் நேற்று உயிரிழந்தார்கள். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் 65 அடி உயரத்தில் உடுக்கையுடன் கூடிய திருசூலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. தங்கம் வெள்ளியின் வெளிநாட்டு கொள்முதலை கட்டுப்படுத்தவும் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு மீதான அழுத்தத்தை குறைக்கவும் எடுக்கப்படும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக தங்கம் மற்றும் வெள்ளி மீதான இறக்குமதி வரியை மத்திய அரசு 6%லிருந்து 15% நேற்று உயர்த்தியது. இதற்கான காரணங்கள் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 120,400 ரூபாவாகவும் கிராமுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 15,050 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலகச் செய்திகளில் அமெரிக்காவின் மத்திய புளோரிடா கடற்பகுதியில் வெத்துக்குள்ளான தனியார் விமானத்தில் பயணித்த 11 பேரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்துக்குள்ளான விமானம் கடலில் விழுந்த நிலையில் நடுக்கடலில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த பயணிகள் அனைவரையும் உயிர்காக்கும் படகுகள் மூலம் காப்பாற்றிவிட்டதாக அமெரிக்க கடலோர காவல் படையினர் மற்றும் விமானப்படை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தலைமைத்துவத்தை மாற்றும் நடவடிக்கை நாட்டை குழப்பத்துக்குள் தள்ளிவிடும் என்று பிரிட்டிஷ் பிரதமர் கியர் ஸ்டார்மர் நாடாளுமன்றத்தில் எச்சரித்துள்ளார். சுகாதார அமைச்சர் வேஸ் ஸ்ரீட்டிங் பிரதமர் பதவிக்கு போட்டியிடுவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. சீனாவுக்கு 3 நாட்கள் அரசுமுறை பயணமாக அந்த நாட்டு தலைநகர் பெய்ஜிங்குக்கு நேற்று சென்றடைந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்புக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் நெருங்கிய நட்பு நாடான ரஷ்யாவின் அதிபர் புட்டின் உட்பட உலகத் தலைவர்கள் சீனாவுக்கு சென்றபோது அந்த நாட்டின் அமைச்சர்கள் வரவேற்பதே வழக்கமாக இருந்த நிலையில் டிரம்பை சீன துணை அதிபர் கான்ஜெங் பெய்ஜிங் விமான நிலையத்துக்கு நேரில் சென்று வரவேற்றிருக்கிறார். தைவான் விவகாரத்தில் அமெரிக்கா தலையிட முயன்றால் போர் ஏற்படலாம் என்று சீனா அதிபர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். உலக நாடுகள் இதுவரை இல்லாத வேகத்தில் தங்களிடமுள்ள எண்ணெய் இருப்பை பயன்படுத்துவதாக அனைத்துலக எரிசக்தி ஆணையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை தாக்கிய போது சவுதி அரேபியாவும் அதில் சேர்ந்து கொண்டதான புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளது. லெபனான் இஸ்ரேலிடையே அமெரிக்கா முன்னெடுக்கும் 3 கட்ட அமைதி பேச்சுவார்த்தை தொடங்க இருக்கின்ற நிலையில் லெபனானில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 2 குழந்தைகள் உட்பட 12 பேர் உயிரிழந்து போனார்கள். வடமேற்கு நைஜீரியாவின் ஜம்ப்ரா மாகாணத்தில் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் பொதுமக்கள் 100 மேற்பட்டோர் உயிரிழந்ததாக சர்வதேச மனித உரிமை அமைப்பான அம்னிஸ்டி தெரிவித்திருக்கிறது. பிலிப்பைன்ஸ் செனட் சபையில் துப்பாக்கிச்சூடு நடந்துள்ளது. செனட் சபை உறுப்பினர் ரொனால்டு டெலோசோவை அதிகாரிகள் கைது செய்ய முயன்ற போது செனட் கட்டிடத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக தெரிய வருகிறது. ஜப்பானில் கரடி தொல்லைக்கு முடிவு கட்ட ஒரு நிறுவனம் வித்தியாசமான தீர்வை முன்வைத்திருக்கிறது. அந்த நிறுவனம் மொன்ஸ்டர் வோல்ஃப் என்ற ஓநாய் யந்திரத்தை உருவாக்கியிருக்கிறது.
இந்தோனேஷியாவின் முன்னாள் கல்வி அமைச்சரும் கொயக் தனியார் வாடகை வாகன நிறுவனத்தின் துணை நிறுவனருமான நடியம் மகாமரிமுக்கு 18 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கும்படி வழக்கறிஞர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். விருது நிகழ்ச்சியில் பிரபலங்களின் ஆடை அலங்காரம் அமர்க்களமாக இருக்கும் ஆப்பிரிக்காவின் ஆகப்பெரிய திரைப்பட விருது நிகழ்ச்சியான ஆப்பிரிக்கா மேஜிக் வியூவர்ஸ் சாய்ஸ் அவார்ட்ஸும் அதற்கு விதிவிலக்கல்ல. நிகழ்ச்சிக்கு சென்ற பிரபலம் ஒருவரை மக்கள் ஆச்சரியமாக பார்த்தார்கள். ஏனென்றால் அவர் பான்களை அடுக்கி வைத்து ஆடையாக அணிந்திருந்தார். 500 பான்கள் ஒன்றாக ஆடையாக மாறியிருக்கிறது. இணையவாசிகள் சிலர் அவரின் யோசனையை பாராட்டினார்கள். வேறு சிலரால் அதை விளம்பரமாக மட்டுமே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உணவு வீணாவதை அவர்கள் சாடியிருந்தார்கள். கல்வி உருளைக்கிழங்கு சிப்ஸ் ஜப்பானில் மஞ்சள் ஒரேஞ்ச் என கண்ணை கவரும் வண்ணங்களில் பொட்டலங்கள் தனித்து நிற்கும். இப்போது வேறு ஒரு வகையில் பொட்டலங்கள் கண்ணை கவர வருகின்றன. வண்ணம் இல்லாமல் சிப்ஸ் பொட்டலங்கள் இனி கருப்பு வெள்ளை வண்ணங்களில் மட்டுமே இடம்பெறும். மத்திய கிழக்கு போரால் எண்ணெய் தட்டுப்பாடு நீடிப்பதால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. பிரிட்டிஷ் சொகுசு கப்பலில் புதிதாக இப்போது நோரா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது வயிற்றை பாதிக்கும் நோய். அந்த நோயால் பாதிக்கப்பட்ட பல பயணிகளுக்கு வயிற்று பிரச்சனை இருப்பதாக தெரிய வந்தது. கப்பல் நேற்று பிரான்சின் போதோ நகரை சென்று சேர்ந்துள்ளது. விளையாட்டுச் செய்திகளில் IPL போட்டியின் 57வது ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை நேற்று வென்றிருக்கிறது. சர்வதேச கிரிக்கெட் சபையின் டெஸ்ட் தரவரிசை பட்டியலில் ஜஸ்பிரீத் பும்ரா பந்துவீச்சில் முதலிடத்தில் நீடிக்கிறார். துடுப்பிடித்த ஆட்டத்தில் ஜோரூட் முதலிடத்தில் இருக்கிறார். நியூசிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்டுக்கான பென்ஸ்டோக்ஸ் தலைமையிலான 15 பேர் கொண்ட இங்கிலாந்து வீரர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த அணியில் 3 அறிமுக வீரர்கள் இருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இத்தாலியன் ஓபன் டென்னிஸ் போட்டியின் காலிறுதியில் அமெரிக்காவின் கோகோ காப் ரஷ்யாவின் இளம் வீராங்கனை மீரா ஆண்ட்ரீவாவை நேற்று வீழ்த்தினார். ஸ்பெயினில் விளையாடும் ரியல் பெட்டிஸ் என்னும் நட்சத்திர கால்பந்து அணி 20 ஆண்டுகளுக்கு பிறகு சாம்பியன் லீக்கில் கால்பதிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கிண்ண கால்பந்து போட்டியொட்டி நியூயார்க் நகரின் 50 பாடசாலைகளுக்கு வெளியே உள்ள பகுதிகள் கால்பந்து திடல்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 379.88 ரூபாய், இந்திய பிரமதியில் 112.16 ரூபாய், ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பிரமதியில் 324.30 ரூபாய், இந்திய பிரமதியில் 95.75 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 414.83 ரூபாய், இந்திய பிரமதியில் 122.48 ரூபாய், ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 438.74 ரூபாய், இந்திய பிரமதியில் 129.53 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 236.89 ரூபாய், இந்திய பிரமதியில் 69.86 ரூபாய். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: பூமிகை மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாச்ச பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலையில்,
4: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
3: விடி சூப்பர் ஸ்டோர், காலா கோனே சாசலில்,
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
3: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலையில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:22, ஐக்கிய ராஜ்யத்தில் 10:22. இந்த நேரத்தில் வானொலியில்

பெரும்பாலும் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளே நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு காலை 11:15 இருந்து 12 வரை கேட்டு மகிழுங்கள். தேனும் பாலும் தேனும் பாலும் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள். அரசு லாட்சியில் அமைந்திருக்கும் அம்பா

0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். ஏற்கனவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
1: பொந்து பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொந்து பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொந்து பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டு பொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டு பொண்டே மார்க்கெட், 1 Avenue Edouard Bayonne 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 1 41 55 35 58 அல்லது 7 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டு பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டு பண்டிகை மார்க்கெட்.
2: பொந்துபண்டிகை மார்க்கெட் நேரம் சரியாக 11:25, ஐக்கியராட்சியத்தில் 10:25. இந்த நேரத்தில் இன்றைய தேனும்பாலன் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வரும் பாடல்

வயிறு வலி கட்டிருப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறே

சட்டமாகுமா? அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேணுமா? தருமத்தாயின் பிள்ளைகள்

0: போக போக காட்டுகிறேன், போக போக காட்டுகிறேன்.
1: தேன்பல நிகழ்ச்சியில் ஒலித்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ டிஎம்எஸ் அவர்கள். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ரக்ஷாக்காரன். பாடலை யாற்றவர் கவிஞானி வாலி. பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் வி அவர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும் பாலும். திங்கள் முதல் வெள்ளி வரை 11:15 12 மணி வரை கேட்டு மகிழ்ந்தீர்கள். தேனும் பாலும் பெரும்பாலும் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலி கடத்து வருகின்றார்கள். பரிசு ஆட்சியப்படல் அமைந்திருக்கும் அம்பாலிஸ்டோஸ் ஆசி பூசரி இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்க அவர்கள் உங்களோடு.
2: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரஜி நான் ஜெர்மனில கூட சாப்பிடலடியாப்பா.
3: ஓமாப்பா, இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரஜி இல்லும் சாப்பிடுமா இருக்கும். இந்த ஊர்ல நாங்க ரஜி சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
4: உங்களுக்கு விஷயம் தெரியாதா? உங்கட ஆசிவசரி ரச்சிதான். வெளிநாட்டுல இருந்து வாரவை எல்லாம் ஆசிவசரி ரச்சியத்தான் அள்ளி கொண்டு போயினா.
2: சரி சரி, சாப்பிடுறது காணும், உடனே ஒழுகிடப்பா, போவோம் ஆசிபூசரி.
5: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசி பூசரே. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கி செல்ல ஆசி பூசரே. மேலதிக விவரங்களுக்கு ஆசி பூசரே இலக்கம் 195 பாரிஸ் 10 தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி 1 42 5 23 78.
1: ஆசிபூசரி நேரம் சரியாக 11:31 ஐக்கியராஜ்யத்தில் 10:31. இந்த நேரத்தில் தேனம்பாலு நிகழ்ச்சியினூடாக வரும் இந்த பாடல்

நான் அம்புக்கு வர மாட்டேன்டா, அதுதான் பண்பாடு. அதுதான் நான் வந்தாமிட மாட்டேன்டா, அப்புறம் பாடு. நான் அம்புக்கு வர மாட்டேன்டா, அதுதான் பண்பாடு. அதுதான் நான் வந்தாமிட மாட்டேன்டா, அப்புறம் பாடு.

நந்திகை எத்தனை கருத்தான் என்ன வெளியே சொல்லி நந்திகை எத்தனை கருத்தான் என்ன நந்தன் உள்ளே வருவாயம் வெளியே சொல்லி விடுவாண்டான் இது போட தெரியும் எதிர்பார்த்து பாட தெரியும் எதிர்நீச்சல் போட தெரியும் எதிர்

0: നമ്മുടെ മിന്ത നിറത്തിൽ
1: റംസി നഗറിൽ വാടിക്കയാളുകൾ മനം കവർന്ന നിർമ്മണം സൂളൻ പൽബുരൽ വാണിപം. வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வாராவாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
0: அன்புறவுகளே, சோழன் சேவைகள் பல செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் மொத்த வியாபாரிகளுக்கான மதிப்பான சேவையாக வந்திருக்கின்றது லூயி புளோங்மினில் நகரில் அமைந்துள்ள மொத்த விற்பனை நிலையம் பைந்தமிழ். அதாவது அங்கே திறந்துள்ளார்கள் பைந்தமிழ் நிறுவனம். நீங்கள் அதாவது எந்த நாட்டில் இருந்து வந்து நீங்கள் அந்த பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். அரிசியில் இருந்து அதாவது குளிர்பானங்கள் தொடக்கம் சகல பொருட்களையும் மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பைந்தமிழ் நிறுவனத்தினர். அதற்கான தொலைபேசி இலக்கம் நீங்கள் அழைக்க வேண்டிய 0033 783 1 31 54 35 அல்லது இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் லேண்ட்போன் 0033 1 45 91 92. அத்தோடு சோழனுடைய இன்னும் ஒரு சேவை, அதாவது உங்களுடைய மங்களகரமான விழாக்களை செய்து முடிப்பதற்கான மண்டபம், 1000 இருக்கைகள் கொண்ட அழகான மண்டபம் செல் மாநகரில் அமைந்துள்ளது அன்பர்களே. அது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0768 68 59 88 23. மறந்துவிடாதீர்கள், சோழன் அதாவது மண்டப வசதிகள் உங்களுக்கான மங்களகரமான நிகழ்வுகளை செய்து முடிப்பதற்கு பெரிய மண்டபம் ஒன்றை அமைத்துள்ளார்கள் செல் மாநகரில். அதற்கான தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0768 68 59 88 23. இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனம்பாள நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

0: தேன் பல நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ பாலாவோடு இணைந்து சுவர்ணலதா அவர்கள். பாடலை யாற்றவர் கவிஞானி வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜ். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உடன் பிறப்பு. அன்புறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும் பால். திங்கள் முதல் வெள்ளி வரை 11:15 12 மணி வரை கேட்டு மகிழுங்கள் தேனும் பால். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும் பால நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை கேட்பதற்கு முதல் இதனை கேட்போம்.
1: தமிழர் வரலாற்றில் துயரம் தோய்ந்த இனப்படுகொலை நாள் மே 18.

0: வாய்க்காலை முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் மே 18 என்பது ஈழத் தமிழர் வரலாற்றில் மிகவும் துயரமான மற்றும் முக்கியமான நாளாகும்.
1: முடிவோ இல்லை,
0: ஆண்டுகள் கடந்தும் இனப்படுகொலைக்கு நீதி கிடைக்காது, துயரம் தோயாத அழுகையும் துக்க வலி கலக்காத கண்ணீருமாக காட்சி அளிக்கிறது முள்ளிவாய்க்கால் மண்.
1: முள்ளிவாய்க்கால் என்னும் நெருப்பு முன்னை
0: 17 முள்ளிவாய்க்கால் தமிழின அழிப்பு நினைவு நாள் நினைவுச் சூடரை ஏற்ற வீழ்த்தப்பட்டவர்களை நினைவேந்த உறுதியெடுக்க அனைவரையும் கனடா வன்கூவரில் மே 18 மாலை 4 தொடக்கம் 7 வரை அனைவரையும் பீனிக்ஸ் பறவைகளாக நாம் அனைவரும் ஒன்றிணைவோம். இடம் ரோஸ் பார்க் 57 அவனி ஈஸ்ட் ரோஸ் ஸ்ட்ரீட்டுக்கும் ஃப்ரெஷர் ஸ்ட்ரீட்டுக்கும் இடையில் உள்ள ரோஸ் பார்க்கில் மே 18 மாலை 4 ஒன்றிணைந்து நினைவுச்சுடரை ஏற்றி உலகின் கண்களை திறக்க எங்கள் அடுத்த சந்ததிக்கு வரலாற்று துயரை பகிர குடும்பங்களாக ஒன்றிணைவோம், எழுச்சி பெறுவோம். மறந்துவிடாதீர்கள், கனடா வன்கூவரில் மே 18 மாலை 4 பீனிக்ஸ் பறவைகளாக ஒன்றிணைவோம்.

0: ஒலித்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ டி எம் எஸ் அவர்கள், பாடலை ஆற்றவர் கவிஞர் மருது ஹாசி, பாடலுக்கு இசையமைத்தவர் திரைசை திலகம் கே வி மகாதேவன் அவர்கள். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தாய்க்கு பின் தாரம். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூ மார்சல் போஸ்ட், 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 2 92 99 61 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 cell@goodmail.com. மறந்துவிடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. மறந்துவிடாதீர்கள், எம்எவர் மூலதனத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது செல் மாநகரில் OPT 77. அன்பவர்களை, உங்கள் இல்லங்களில் வயதானவர்கள், அதாவது மூக்கு கண்ணாடியை பாவிக்கின்றவர்களுக்கு படிப்பதற்காக அவ்வாறானவர்கள் இருந்தால், நீங்கள் கொண்டு போக முடியாவிட்டால், இவர்களோடு தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டால் நிச்சயமாக உங்கள் இல்லம் வந்து மூக்கு கண்ணாடி அளவெடுத்து கொண்டு வந்து தருவார்கள் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதற்கான தொலைபேசி இலக்கம் 01 2 92 99 61. மறந்துவிடாதீர்கள், மீண்டும் தொலைபேசி இலக்கம் 01 2 92 99 61. என்னமோ தொலைபேசி இலக்கம் 07 70 91 40. சைபர் இன்னமொரு தொலைபேசி இலக்கம் 07 70 91 40. மறந்துவிடாதீர்கள், இது பற்றிய மேலதிக விவரங்கள் தேவைப்பட்டால் எங்கள் அலுவலக தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனம்பால நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.
1: ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆடைகளிட்டே யார் தடுத்தாலும் அலைகடல்

0: நிகழ்ச்சியில் ஒலித்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ டி என் எஸ் அவர்கள். பாடலை ஆற்றவர் கவிஞர் முத்துக்கூத்தன் அவர்கள். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அரச கட்டளை. பாடலுக்கு இசையமைத்தவர் திரையிசை திலகம் கே பி மகாதேவன் அவர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேரம்பால நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை கேட்பதற்கு முதல் இதனை கேட்போம்.
1: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால் நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவென்யூ பால்வாயோன் குற்றூரியே, 93180 லாக்குனோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 07-83-20-49-85 அல்லது 07-87-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலிவு விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவுப் பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
0: அன்பொருளே, ஒவ்வொரு நாளுமே அங்கே திருவிழாவாகத்தான் இருக்கின்றது. அதாவது மகளிர் கூட்டமும் கூடுதலாக 10 யூரோவிலிருந்து பட்டுப்புடவைகள் அதாவது 250 யூரோ வரை விற்பனை செய்கின்றார்கள். சாதாரணமாக நாங்கள் 40 யூரோக்கு வாங்குகின்றது, 20 யூரோக்கு சரிக்கு சரி 50 வீதம் மலிவிலையில் போட்டிருக்கின்றார்கள் உடுப்புகள். அத்தோடு அன்பொருளே மரக்கறி, பசுமையான மரக்கறிகள், கருவேப்பிலை நீங்கள் தேடிக்கொண்டிருப்பீர்கள், கருவேப்பிலையெல்லாம் போதிய அளவு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அத்தோடு மரக்கறிகள் சும்மா பசுமை குன்றாத அந்த மரக்கறிகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல்

சந்ததி வரும் போது பணிவும் வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் போயா. பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும்.

மூன்றுக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய தேனும் பாலும். தேனும் பால நிகழ்ச்சியை வானொலிக்கு எடுத்து வந்தவர்கள் பரசலாச்சப்பிள்ளை அமைந்திருக்கும் அம்பாலிஸ்டோஸ் ஆசி பூசரி இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட். தேனும்பால நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது. தேனும் பாலும் தொடர்ந்து வானொலியில் மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர், சாசல் காட்ஷிலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். ஆசிய நாடு ஒன்றிலிருந்து சைபர் குற்றவாளிகளால் திருடப்பட்டதாக கருதப்படும் 6.6 மில்லியன் அமெரிக்க டாலர் பணத்தை ஓமான் நாட்டு போலீசார் மீட்டுள்ளார்கள். இது இலங்கையில் திருடப்பட்ட பணமா என்பது குறித்து தற்போது பலத்த சந்தேகம் எழுந்திருக்கிறது. ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய நாட்டில் போதைப் பொருளை தடுக்கும் நோக்கிலான முழு நாடுமே ஒன்றாக என்ற தேசிய திட்டத்தின் கீழ் நேற்று போலீசாரால் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் 919 பேர் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்திருக்கிறது. அத்துடன் பொலிஸ்மா அதிபரின் அறிவுறுத்தலுக்கு அமைய நாடளாவிய ரீதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போது 592 சந்தேகநபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் புதல்வர் யோசித ராஜபக்சாவுக்கு எதிராக பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முடியும் என்று கொழும்பு மேல்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த வழக்கை பராமரிக்க முடியாது என்று தெரிவித்து யோசித ராஜபக்ச தரப்பு சட்டத்தரணிகளால் முன்வைக்கப்பட்ட ஆரம்பகட்ட ஆட்சேபனையை கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிவான் உதேஷ் ரணதுங்க உடனடியாக நிராகரித்தார். குடிவரவு குடியேழ்வு திணைக்கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப கட்டுப்பாட்டாளர் குற்றப்படாவு திணைக்கழகத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட நடவடிக்கையின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவிக்கிறது. ஒன்லைன் விளையாட்டுகள் ஊடாக சிறுவர்களின் நடத்தை மற்றும் உளவியல் ரீதியில் ஏற்படக்கூடிய பாரதூரமான தாக்கங்கள் குறித்து இலங்கை கணனி அவசர தயார்நிலை பிரிவு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. உள்ளூராட்சி நிறுவனங்களில் பொது பயன்பாடு கொடுப்பனவு சேவைகளை டிஜிட்டல் மயப்படுத்தும் பணிகள் வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு உத்தியோர்வமாக அறிவித்திருக்கிறது. முள்ளிவாய்க்கால் 17ஆம் ஆண்டு நெவேந்தல் நிகழ்வு மூதூர் கிழக்கு அம்மன் நகர் பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்றது. குற்றப்புணர்வு திணைக்கழகத்தின் முன்னாள் பணிப்பாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் ஷானி அபேசுகர பிரதி காவல்துறை மா அதிபர் பதவிக்கு உயர்த்தப்படுவதற்கு தேவையான சகல தகுதிகளையும் பூர்த்தி செய்துள்ளதாக நிர்வாக மேன்முறையீட்டு தீர்ப்பாயம் தீர்மானம் மேற்கொண்டிருக்கிறது. ரஷ்யாவின் ஐவே யாக்லோவ் பெயரிடப்பட்டுள்ள பல்கலைக்கழகத்தின் சிறப்பு தூதுக்குழு நேற்று திருவோணமலையில் அமைந்துள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்த லால் ரட்னசேகரா அவர்களை சந்தித்தார்கள். இந்த சந்திப்பின் போது கிழக்கு மாகாணத்தில் ரஷ்ய மொழியை மேம்படுத்தல் மற்றும் அதன் மூலம் கல்வி மற்றும் பொருளாதார வாய்ப்புகளை விரிவுபடுத்தல் குறித்து சிறப்பு கவனம் அங்கு செலுத்தப்பட்டிருக்கிறது. அரச மருத்துவமனைகளில் சுமார் 10,000 அதிகமான இருதய நோயாளிகள் சத்திர சிகிச்சைகளுக்காக நீண்ட காலமாக காத்திருப்பு பட்டியலில் உள்ளதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர் சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்திருக்கிறது. நாட்டில் கடந்த 2025ஆம் ஆண்டில் மாத்திரம் 68 யானைக்கால் நோய் பாதிப்புகள் பதிவாகியுள்ளதாக யானைக்கால் நோய் தடுப்புக்கான தேசிய இயக்கம் தெரிவித்திருக்கிறது. உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரித்திருக்கிற நிலையில் தற்போது இலங்கையில் 1 லிட்டர் டீசலின் உண்மையான செலவு 720 ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாக ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். டீசல் விலையை 392 ரூபாவாக பேணுவதற்காக அரசாங்கம் தற்போது 1 லிட்டருக்கு சுமார் 100 ரூபாய் மானியத்தை வழங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டார். சட்டத்துக்கு மேல் எவரும் இல்லை என்று ஜனாதிபதி கூறுகிறார். அப்படியாயின் தரமற்ற நிலக்கரியை நாட்டுக்கு இறக்குமதி செய்தவர்களையும் விசாரணைக்கு உட்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளுகின்றேன் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். கந்தளாய் சீனி கைத்தொழிற்சாலை நிதி மோசடி வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவின் பணிக்குளாம் பிரதானியாக பணியாற்றிய குசுமதாசா மானாமாவுக்கு விதிக்கப்பட்ட 20 மில்லியன் ரூபாய் மேலதிக அபராத தொகையை அறவிடுவது தொடர்பாக எடுக்கப்பட உள்ள அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்த நிலைப்பாட்டை 2 வாரங்களுக்குள் அறிவிக்குமாறு நிலையான மூவரடங்கிய நீதிமன்ற குளாம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அரச காணி மாற்றத்துடன் தொடர்புடைய காணி மதிப்பீட்டு அறிக்கையை திருத்துவதற்காக கையூட்டல் பெற்ற குற்றச்சாட்டில் புலனுரிமை மாகாண வருவாய் மாவட்ட அலுவலகத்தின் துப்புரவு பணியாளர் ஒருவர் நேற்று
கையூட்டல் தடுப்பு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கண்டி நகரத்தில் அமைந்துள்ள தனியார் வங்கி ஒன்றில் பணியாற்றும் 7 ஊழியர்கள் மோசடி குற்றச்சாட்டு ஒன்றில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். வெள்ள நீரில் மூழ்கிய தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் வெளிப்பென்ன நுழைவு பாதைகள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கற்பட்டியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்தொன்று மாதம்பை பகுதியில் மற்றொரு பேருந்தை மிகவும் ஆபத்தான முறையில் முந்திச் செல்ல முயன்ற காணொளி சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. இதனை அடுத்து பேருந்தின் ஓட்டுநருக்கு எதிராக காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற பத்துக்களில் 4 உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்தார்கள். ரத்னபுரி கில்லன பகுதியில் உள்ள ரத்தினக்கல் வியாபாரி ஒருவரின் வீட்டில் 7 கோடி ரூபாவுக்கு அதிகமான பெருமதியான ரத்தினக்கற்கள் மற்றும் தங்க ஆபரணங்கள் கொள்ளையிடப்பட்டிருக்கிறது. கிள்ளச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் பகல் நேரத்தில் நடந்த 10 சொத்து மற்றும் தங்க நகைகள் திருட்டு வழக்குடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபர் ஒருவரையும் அவரது மனைவியையும் கிள்ளச்சி பிரிவு குற்ற புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள். அம்பலாந்தோட்டை மாமடல பகுதியில் ரத்னவாலி தேவியின் சிலையின் கையில் மனித தலை வைக்கப்பட்ட அதிர்ச்சிகரமான கொலையின் பின்னணி குறித்த திடுக்கிடும் தகவல்களை காவல்துறையினர் தற்போது வெளியிட்டுள்ளார்கள். விளையாட்டு துப்பாக்கியை காட்டி மிரட்டி யுவதியொருவரை கடத்த முற்பட்ட 2 சகோதரர்களை கல்கிசை பிரிவு குற்றப்புணர்வு பணியகம் கைது செய்திருக்கிறது. யாழ்ப்பாணத்திலிருந்து வவனியா சென்ற வவனியாவைச் சேர்ந்த யுவதியொருவரை காணவில்லை என்று பெற்றோர் போலீசில் முறைப்பாடு செய்திருக்கிறார்கள். திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினரான கனமுல சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட சம்பவத்துக்கு உதவி புரிந்ததாக சந்தேகப்படும் மேலும் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளார்கள். கிரியுள்ள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சிறிசேதகம பகுதியில் நேற்று அதிகாலை காட்டு யானையின் தாக்குதலுக்கு உள்ளாகி பெண்ணொருவர் உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்தார்கள். காலி ஊரகஸ் மங்கத்திய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ரகினா கந்த பகுதியில் மின்சாரம் தாக்கி வயோதிப பெண்ணொருவர் நேற்று காலை உயிரிழந்து போனார். இன்று நாட்டின் பல பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கு அதிக பலத்த மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டில் தொடரும் சீரற்ற வானிலையால் 5 மாவட்டங்களுக்கு 2 நிலை மண்சரிவு எச்சரிக்கையும் 11 மாவட்டங்களுக்கு 1 நிலை மண்சரிவு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள ஆஸ்துமா நோயாளிகளில் பலர் முறையான நீண்டகால சிகிச்சையை பெறுவதற்கு பதிலாக அவசர காலங்களில் பயன்படுத்தப்படும் நீல நிற இன்ஹேலர்களை மட்டுமே அதிக அளவில் சார்ந்திருப்பதாக தேசிய சுவாச நோய் மருத்துவமனையின் சுவாச நோய் விசேட மருத்துவ நிபுணர் சமன்லி தல்பாதது கவலை வெளியிட்டிருக்கிறார். இந்திய செய்திகளில் தமிழக சட்டசபை தேர்தலில் இந்திய குடியுரிமை இல்லாத இலங்கை கனடா மற்றும் ஆஸ்திரேலிய பிரஜைகள் 3 வாக்களித்துள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற 3 வாக்களித்தமை சென்னை விமான நிலையத்தில் வைத்து கண்டறியப்பட்டிருக்கிறது. தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணியில் இருந்த கட்சிகளுக்கும் தோழமை கட்சிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் நன்றி தெரிவித்து அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். சட்டப்பேரவையில் பதிலளிக்காமல் வீட்டுக்கு சென்று தமிழக முதல்வர் விஜய் அறிக்கை வெளியிட்டிருப்பதாக எதிர்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவரை விமர்சித்துள்ளார். தமிழக வெற்றி கழக ஆட்சிக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளால் இடையூறு இருக்காது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் வீரபாண்டியன் தெரிவித்திருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்டுள்ள தமிழக வெற்றி கழக ஆதரவு அணியினரையும் ஆட்சியில் பங்கு கொடுத்து சேர்த்துக் கொள்ள வேண்டிய அவசியம் விஜய்க்கு இப்போதைக்கு இல்லை என்று சிவகங்கை மக்களவை உறுப்பினர் காத்தி ப சிதம்பரம் தெரிவித்திருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சி வி சண்முகம், எஸ் பி வேலுமணிக்கு ஆதரவாக செயல்பட்ட 26 மாவட்ட செயலாளர்களின் பதவிகளை பறித்து அவர்களுக்கு பதிலாக 17 புதிய மாவட்ட செயலாளர்களை நியமித்து கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விகாரம் தொடர்பாக முதல்வர் விஜய் உடனடியாக வேங்கவயலுக்கு செல்ல வேண்டும் என்று பாரதிய ஜனதா தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் வலியுறுத்தியிருக்கிறார். 21 வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு மது விற்பனை செய்யக்கூடாது என்று டாஸ்மாக் நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேற்குவங்க சட்டப்பேரவையில் புதிய சட்டசபை உறுப்பினர்கள் நேற்று பதவியேற்றார்கள். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதா அமோக வெற்றி பெற்றது. இதையடுத்து முதல்வராக பொறுப்பேற்ற ஸ்வந்த் அதிகாரி முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி மனோஜ் அகர்வாலை மாநிலத்தின் தலைமைச் செயலாளராக நியமித்துள்ளார். இதுகுறித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் பாரதிய ஜனதா தேர்தல் ஆணையத்தின் திருட்டு சந்தையில் திருட்டு எவ்வளவு பெரியதோ பரிசும் அவ்வளவு பெரியதென்று குறிப்பிட்டிருக்கிறார்.
நீட் தேர்வை நடத்தும் தேசிய தேர்வு முகமைக்கு மாற்றாக புதிய அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் அல்லது அந்த அமைப்பை மறுசீரமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தில் அனைத்து இந்திய மருத்துவ சங்கங்களின் கூட்டமைப்பு மனு தாக்கல் செய்துள்ளது. போத்துக்கல்லிலிருந்து இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்ட போதை மருந்து கடத்தல் தீவிரவாதி இக்பால் சிங் என்ற சேராவை தேசிய புலனாய்வு அமைப்பு நேற்று கைது செய்துள்ளது. அனைத்துலக விமான சேவைகளை முற்றிலும் ரத்து செய்யவில்லை என்று ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. பிரிக்ஸ் கூட்டமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் இன்று இந்திய தலைநகர் புதுடில்லியில் சந்திக்கிறார்கள். கிருஷ்ணகிரி அருகே இருவரை எரித்துக் கொன்ற வழக்கில் மூவர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் சிலருக்கு தொடர்பு இருக்கலாம் என்று கூறி மாவட்ட ஆட்சியரிடம் கொலையானவர்களின் உறவினர்கள் புகார் அளித்துள்ளார்கள். மணிப்பூரின் காங்போக்பி மாவட்டத்தில் தீவிரவாதிகள் நேற்று நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் கிறிஸ்தவ பாதிரிமார் 3 பேர் உயிரிழந்தார்கள், மேலும் 4 பேர் காயமடைந்தார்கள். ஹைதராபாத்தின் சன்சல்குடா மத்திய சிறைச்சாலையில் பொதுமக்களும் தங்கலாம். கைதியின் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள விரும்புவோர் 2000 ரூபாய் செலுத்தி சிறையில் ஒருநாள் தங்கியிருக்கலாம் என்று தெரியவிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை மற்றும் சூறாவளி காரணமாக 33 பேர் நேற்று உயிரிழந்தார்கள். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் 65 அடி உயரத்தில் உடுக்கையுடன் கூடிய திருசூலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. தங்கம் வெள்ளியின் வெளிநாட்டு கொள்முதலை கட்டுப்படுத்தவும் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு மீதான அழுத்தத்தை குறைக்கவும் எடுக்கப்படும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக தங்கம் மற்றும் வெள்ளி மீதான இறக்குமதி வரியை மத்திய அரசு 6%-லிருந்து 15% நேற்று உயர்த்தியது. இதற்கான காரணங்கள் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆமிட தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 120,400 ரூபாவாகவும் கிராமுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 15,050 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் அமெரிக்காவின் மத்திய புளோரிடா கடற்பகுதியில் வெத்துக்குள்ளான தனியார் விமானத்தில் பயணித்த 11 பேரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்துக்குள்ளான விமானம் கடலில் விழுந்த நிலையில் நடுக்கடலில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த பயணிகள் அனைவரையும் உயிர்காக்கும் படகுகள் மூலம் காப்பாற்றிவிட்டதாக அமெரிக்க கடலோர காவல் படையினர் மற்றும் விமானப்படை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தலைமைத்துவத்தை மாற்றும் நடவடிக்கை நாட்டை குழப்பத்துக்குள் தள்ளிவிடும் என்று பிரிட்டிஷ் பிரதமர் கியர் ஸ்டார்மர் நாடாளுமன்றத்தில் எச்சரித்துள்ளார். சுகாதார அமைச்சர் வேஸ் ஸ்ரீட்டிங் பிரதமர் பதவிக்கு போட்டியிடுவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. சீனாவுக்கு 3 நாட்கள் அரசுமுறை பயணமாக அந்த நாட்டு தலைநகர் பெய்ஜிங்குக்கு நேற்று சென்றடைந்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் நெருங்கிய நட்பு நாடான ரஷ்யாவின் அதிபர் புட்டின் உட்பட உலகத் தலைவர்கள் சீனாவுக்கு சென்றபோது அந்த நாட்டின் அமைச்சர்கள் வரவேற்பதே வழக்கமாக இருந்த நிலையில் டிரம்பை சீன துணை அதிபர் கான்ஜெங் பெய்ஜிங் விமான நிலையத்துக்கு நேரில் சென்று வரவேற்றிருக்கிறார். தைவான் விவகாரத்தில் அமெரிக்கா தலையிட முயன்றால் போர் ஏற்படலாம் என்று சீனா அதிபர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். உலக நாடுகள் இதுவரை இல்லாத வேகத்தில் தங்களிடம் உள்ள எண்ணெய் இருப்பை பயன்படுத்துவதாக அனைத்துலக எரிசக்தி ஆணையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை தாக்கிய போது சவுதி அரேபியாவும் அதில் சேர்ந்து கொண்டதான புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளது. லெபனான் இஸ்ரேலிடையே அமெரிக்கா முன்னெடுக்கும் 3 கட்ட அமைதி பேச்சுவார்த்தை தொடங்க இருக்கின்ற நிலையில் லெபனானில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 2 குழந்தைகள் உட்பட 12 பேர் உயிரிழந்து போனார்கள். வடமேற்கு நைஜீரியாவின் ஜம்ப்ரா மாகாணத்தில் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் பொதுமக்கள் 100 மேற்பட்டோர் உயிரிழந்ததாக சர்வதேச மனித உரிமை அமைப்பான அம்னிஸ்டி தெரிவித்திருக்கிறது. பிலிப்பைன்ஸ் செனட் சபையில் துப்பாக்கிச்சூடு நடந்துள்ளது. செனட் சபை உறுப்பினர் ரொனால்டு டெலோசோவை அதிகாரிகள் கைது செய்ய முயன்ற போது செனட் கட்டிடத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக தெரியவருகிறது. ஜப்பானில் கரடி தொல்லைக்கு முடிவு கட்ட ஒரு நிறுவனம் வித்தியாசமான தீர்வை முன்வைத்திருக்கிறது. அந்த நிறுவனம் மொன்ஸ்டர் வோல்ஃப் என்ற ஓநாய் யந்திரத்தை உருவாக்கியிருக்கிறது. இந்தோனேஷியாவின் முன்னாள் கல்வி அமைச்சரும் கொயக் தனியார் வாடகை வாகன நிறுவனத்தின் துணை நிறுவனருமான நடியம் மகாமரிமுக்கு 18 சிறை தண்டனை விதிக்கும்படி வழக்கறிஞர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். விருது நிகழ்ச்சியில் பிரபலங்களின் ஆடை அலங்காரம் அமர்க்களமாக இருக்கும் ஆப்பிரிக்காவின் ஆகப்பெரிய திரைப்பட விருது நிகழ்ச்சியான ஆப்பிரிக்கா மேஜிக் வியூவர்ஸ் சாய்ஸ் அவார்ட்ஸும் அதற்கு விதிவிலக்கல்ல. நிகழ்ச்சிக்கு சென்ற பிரபலம் ஒருவரை மக்கள் ஆச்சரியமாக பார்த்தார்கள். ஏனென்றால் அவர் பான்களை அடுக்கி வைத்து ஆடையாக அணிந்திருந்தார்.
500 பான்கள் ஒன்றாக ஆடையாக மாறியிருக்கிறது. இணையவாசிகள் சிலர் அவரின் யோசனையை பாராட்டினார்கள். வேறு சிலரால் அதை விளம்பரமாக மட்டுமே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உணவு வீணாவதை அவர்கள் சாடியிருந்தார்கள். கல்வி உருளைக்கிழங்கு சிப்ஸ் ஜப்பானில் மஞ்சள் ஒரேஞ்சு என கண்ணை கவரும் வண்ணங்களில் பொட்டலங்கள் தனித்து நிற்கும். இப்போது வேறு ஒரு வகையில் பொட்டலங்கள் கண்ணை கவர வருகின்றன. வண்ணம் இல்லாமல் சிப்ஸ் பொட்டலங்கள் இனி கருப்பு வெள்ளை வண்ணங்களில் மட்டுமே இடம்பெறும். மத்திய கிழக்கு போரால் எண்ணெய் தட்டுப்பாடு நீடிப்பதால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. பிரிட்டிஷ் சொகுசு கப்பலில் புதிதாக இப்போது நோரா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது வயிற்றை பாதிக்கும் நோய். அந்த நோயால் பாதிக்கப்பட்ட பல பயணிகளுக்கு வயிற்று பிரச்சனை இருப்பதாக தெரிய வந்தது. கப்பல் நேற்று பிரான்சின் போதோ நகரை சென்று சேர்ந்துள்ளது. விளையாட்டுச் செய்திகளில் IPL போட்டியின் 57வது ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை நேற்று வென்றிருக்கிறது. சர்வதேச கிரிக்கெட் சபையின் டெஸ்ட் தரவரிசை பட்டியலில் ஜஸ்பிரீத் பும்ரா பந்துவீச்சில் முதலிடத்தில் நீடிக்கிறார். துடுப்படுத்த ஆட்டத்தில் ஜோரூட் முதலிடத்தில் இருக்கிறார். நியூசிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்டுக்கான பென்ஸ்டோக்ஸ் தலைமையிலான 15 பேர் கொண்ட இங்கிலாந்து வீரர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த அணியில் 3 அறிமுக வீரர்கள் இருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இத்தாலியன் ஓபன் டென்னிஸ் போட்டியின் காலிறுதியில் அமெரிக்காவின் கோகோ காப் ரஷ்யாவின் இளம் வீராங்கனை மீரா ஆண்ட்ரீவாவை நேற்று வீழ்த்தினார். ஸ்பெயினில் விளையாடும் ரியல் பெட்டிஸ் என்னும் நட்சத்திர கால்பந்து அணி 20 ஆண்டுகளுக்கு பிறகு சாம்பியன் லீக்கில் கால்பதிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக கிண்ண கால்பந்து போட்டியொட்டி நியூயார்க் நகரின் 50 பாடசாலைகளுக்கு வெளியே உள்ள பகுதிகள் கால்பந்து திடல்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் 379.88 ரூபாய், இந்திய பிரமதியில் 112.16 ரூபாய், ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பிரமதியில் 324.30 ரூபாய், இந்திய பிரமதியில் 95.75 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 414.83 ரூபாய், இந்திய பிரமதியில் 122.48 ரூபாய், ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 438.74 ரூபாய், இந்திய பிரமதியில் 129.53 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 236.89 ரூபாய், இந்திய பிரமதியில் 69.86 ரூபாய். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்சுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால டென்ட் கையில தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ண, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
3: நீ நீ நீ இதுதான் அசல் நீ.
0: என்றும்
4: வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
5: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
4: VT Superstore, Gare Lagonnais, Sasselil.
5: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Gélégonnaise.
4: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre Televisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரெஞ்சா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சையை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
2: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
0: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.

0: பெண் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக பொருட்களுக்கு ஏரோ சஜன் 62 அவனியோ டு மார்சல் ஃபோர்ஸ் 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் 01 60 20 49 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 66 67 20 40 சைபர்.
1: நேரம் சரியாக 12:25 ஐக்கியராஜ்யத்தில் 11:25 இந்த நேரத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு சுவிஸ் நேரத்தில் இடம்பெற்ற அரசியல் சமூக மீடியனுடைய மறு ஒளிபரப்பினை இப்பொழுது கேட்காத அன்புறவுகளுக்காக தருகின்றோம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுங்கள்.

0: நாங்கள்
1: நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன், நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன். இதற்கெனை கொள்வதும் கொண்டு கோயிலில் வைப்பதும் கொள்கை உமக்கென்றால் உம்முடன் கூடியிருப்பதுண்டோ?
0: தினமும் இந்த நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களை, வானலைகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது, நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம்.
1: வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன், வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். இங்கு தாழ்வதும் தாழ்ந்து வீழ்வதும் உமக்கு தலையெழுத்தென்றால் உம்மை தாங்கிட நாடி உண்டோ? தாங்கிட நாடி உண்டோ?
0: தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானிலைகளில் இனிதரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை உங்களுக்கு தயவுடன்

நம்பினில் போயவும் நம்பிக்கை இல்லை என்றால் எனக்கு ஒரு நம்பிடி நஷ்டமுண்டு. ஒரு நம்பிடி நஷ்டமுண்டு.

0: முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் மே 18 என்பது ஈழத் தமிழர் வரலாற்றில் மிகவும் துயரமான மற்றும் முக்கியமான நாளாகும். ஆண்டுகள் கடந்தும் இனப்படுகொலைக்கு நீதி கிடைக்காது, துயரம் தோயாத அழுகையும் துக்க வலி கலக்காத கண்ணீருமாக காட்சி அளிக்கிறது முள்ளிவாய்க்கால் மண்.
1: முள்ளிவாய்க்கால் என்னும்
0: 17 வருட முள்ளிவாய்க்கால் தமிழின அழிப்பு நினைவு நாள் நினைவு சூடரை ஏற்ற வீழ்த்தப்பட்டவர்களை நினைவேந்த உறுதியெடுக்க அனைவரையும் கனடா வன்கூவரில் மே 18 தேதி மாலை 4 மணி தொடக்கம் இரவு 7 மணி வரை அனைவரையும் பீனிக்ஸ் பறவைகளாக நாம் அனைவரும் ஒன்றிணைவோம். இடம் ரோஸ் பார்க் 57 அவனி ஈஸ்ட் ரோஸ் ஸ்ட்ரீட்டுக்கும் ஃப்ரெஷர் ஸ்ட்ரீட்டுக்கும் இடையில் உள்ள ரோஸ் பார்க்கில் மே 18 தேதி மாலை 4 மணிக்கு ஒன்றிணைந்து நினைவுச்சுடரை ஏற்றி உலகின் கண்களை திறக்க எங்கள் அடுத்த சந்ததிக்கு வரலாற்று துயரை பகிர குடும்பங்களாக ஒன்றிணைவோம், எழுச்சி பெறுவோம். மறந்துவிடாதீர்கள், கனடா வன்கூவரில் மே 18 தேதி மாலை 4 மணிக்கு பீனிக்ஸ் பறவைகளாக ஒன்றிணைவோம்.
2: இன்றைய அரசியல் சமூக மேடையிலே சமகால நிகழ்வுகள் தொடர்பான பார்வை இடம்பெற இருக்கிறது. நமது ஆய்வாளர்களாக அருள் தங்கவேலையா மாணிக்ஸ் ஆகியோர் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். முதலே அருள் அவர்கள் இணைந்திருக்கின்றார், அவரை வரவேற்று இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் அருள்.
3: வணக்கம். நான் இன்றைக்கு நீங்கள்
2: என்னுடைய கேள்வி, இப்ப இந்திய இதுக்குள் போவதற்கு முன்பாக இந்த மே 18 நினைவு தினம், மாவீரர் தினம் என்றெல்லாம் நாங்கள் இங்கு வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்தவர்கள் நடத்துகிறார்கள். நடத்துகிற அதே நேரத்தில் தாயகத்திலே இன்றும் உதவி தேவைப்படுபவர்கள் தொடர்பாக தவறுகளை திரட்டி அங்கு மாவீரருக்கோ அல்லது இந்த மே 18 நினைவஞ்சலிகளுக்கோ வரக்கூடியவர்களிடம் அறிவித்து ஒவ்வொரு குடும்பத்தையும் வந்து அவர்களுடைய பொறுப்புகளை, அவர்களுடைய பிள்ளைகளுடைய படிப்புக்கோ ஒவ்வொரு குடும்பமும் வந்து தத்தெடுக்கிற மாதிரி எடுத்துக்கொண்டால் மாதாந்தமோ அல்லது 3 மாதத்துக்கோ அல்லது 6 மாதத்துக்கு ஒரு முறை அவர்களே அந்த குடும்பத்துக்கான நிதி சுமைகளை பார்ப்பதாக வந்திருக்கக்கூடியவர்களில் ஒரு 5 குடும்பத்தினர் பல 10 குடும்பத்தினர் இணைந்து ஒரு குடும்பத்தை பொறுப்பெடுப்பது, அப்ப இவர்களுக்கும் பெரிய அளவில் செலவு வராது. அப்படியான செயல் திட்டங்களையும் செய்து, அதாவது நாட்டிலே உண்மையாக உதவி தேவைப்படுபவர்களை தேடி கண்டுபிடித்து இங்கே வருகின்றவர்களுக்கு இந்த குடும்பத்துக்கு இந்த உதவி தேவையா இருக்கிறது, இந்த குடும்பத்துக்கு எத்தனை பேர் ஒன்றிணைந்து அந்த குடும்பத்தை பார்க்க போறீர்கள் என்று சொல்லி அங்கே இருப்பவர்களுக்கான தொழில் வளர்ச்சியோ ஏதாவது ஒன்றை செய்து கொடுத்தா அவர்களே சொந்த காலில் விரைவாக வந்து விடுவார்கள் தானே. ஒருவர்கிட்ட போய் $50 கேட்டா அவரு கஷ்டமா இருக்கும். அப்ப இங்க வெளிநாட்டுல இருக்கிற ஒவ்வொருவரிடமும் அந்த 1 யூரோ திட்டத்தை அமல்படுத்தினா அவர்கள் இலகுவாக தந்து விட்டு போயிடுவார்.
3: நீங்கள் வந்து நிறைய திட்டங்களும் நிறைய, அதாவது வந்து முன்னோக்கி செல்வதற்கு அந்த மாவீரர்களை அரவணைச்சு மக்களோட சேர்ந்து அவர்கள் பொது வாழ்க்கை வாழ வேண்டும், அவர்கள் துயரிட்டு வாழ்வோர் வாழ வேண்டும், அந்த வறுமை கோட்டைக்குள்ள வரக்கூடாது, சமமாக சராசரி மனிதராக வாழ வேண்டும் என்றதுக்கு நீங்க நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லியிருக்கீங்க.
2: அதுக்கு என்ன காரணம் என்றால் வாய்வல்லமை உள்ளவர்கள் வந்து உதவியை வந்து பலரிடமே பெற்றுக் கொள்வார்கள். உண்மையான உதவி தேவர்களை கண்டுபிடித்து இப்படியான நிகழ்விலே ஒரு 10 குடும்பம் இணைந்து அந்த குடும்பத்தை பாக்குற மாதிரி ஏற்பாடு செய்து விட்டா.
3: நீங்கள் ஒரு திட்டத்தை சொல்றீங்க, என்னுடைய திட்டம், என்னுடைய நிலைப்பாடு என்னன்னு சொன்னா வந்து, இந்த மாவீரர் நாளுக்கு நீங்கள் ஒவ்வொரு வருடமும் செலவழிக்கிற பணத்தை நீங்கள் வந்து பகிர்ந்து அளிக்கலாம், அல்லது நீங்களே முன் வந்து எத்தனையோ குடும்பங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கான ஒரு முன்னு முன்னேற்ற நடவடிக்கையா வந்து அதை ஒரு முதலீடாக நீங்க கொடுக்கலாம். உலக நாடுகள்ல ஆஸ்திரேலியால கண்டத்திலிருந்து கனடா கண்டம் பண்ண 5 கண்டங்களில் இந்த மக்கள் பிறந்து வாழ்கிறார்கள் வந்து நீங்க சிலவழிக்க அத்தனை அவ்வளவு பணத்தை நீங்க ஒன்று திரட்டி நின்றா கூட வந்து நீங்கள் வந்து இன்றைக்கு மாவீரர்னால
2: இலகுவாக மக்களை அங்கே மக்களை ஒன்று திரட்டக்கூடியதா இருக்கிறதால அப்ப அந்த நினைவும் கட்டாயமாக அடுத்த சந்ததியினருக்கு அதை கொண்டு செல்றதுக்கு இப்படியான நிகழ்வுகள் அவசியம். ஆனா அந்த வரக்கூடியவர்களை வந்து முன்கூட்டியே அந்த உண்மையான உதவி தேவர்களை தொடர்பாக தேடி எடுத்து இவர்களிடம் அறிமுகப்படுத்தினா இப்ப தனியால் தான் இப்ப நீங்க பார்ப்பீர்களானால் ஒரு குறிக்கப்பட்டவர்கள் தான் அன்றில இருந்து இன்று வரை தாய்நாட்டுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப பலர் வந்து அதுல இருந்து பெருமளவு 180 விதமானவர்கள் வந்து இதை விட்டு வெளியில் இருக்கிறார்கள். அப்ப அப்படியானவர்களை வந்து சேர்த்து 10 பேர் 15 பேர் என்று சொன்னா இப்ப அவர்களுக்கு இப்ப மாதம் 10 யூரோவோ அல்லது 20 யூரோ கொடுக்கறது பெரிய வேலை இல்லை.
3: அடிக்கடி நாங்கள் இந்த மாதாந்தம் செலவு கொடுக்க கூடாதுக்காக ஒரு திட்டத்தை நீங்க கொண்டு வந்தீர்கள். அவர்களுக்கு என்ன திட்டம் நாங்க செய்யணும்னா அந்த திட்டத்தை வந்து டிஆர்டி அன்பு உறவுகளோடு சேர்ந்து பரிசீலனை செய்து நாங்கள் அவர்களுக்கு ஒரு முட்டுப்புள்ளி வச்சிருக்கிறோம். முட்டுப்புள்ளி என்று சொன்னா வந்து அவர்கள் வாழ்வாதாரத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு போற நிலைக்கு அவர்களுக்கு வர பணம் வந்து அவருடைய சொந்த தேவைக்கு பயன்படுத்துற அளவுக்கு வந்து அவர்களுடைய உண்மை உறவு படப்புக்கான அடிப்படை தேவையாக செய்து கொடுத்திருக்கிறோம் இல்லையா. இது ஒரு சிறிய ஒரு முயற்சி, ஒரு எடுத்துக்காட்டான முயற்சி. இந்த முயற்சியை வந்து பெரும் ஒரு ஒரு தலைமைகள் வேண்டும். தாங்கள் தான் உலக பிரதிநிதிகள் வேண்டும், தாங்கள் தான் தமிழ் மக்களின் காவலர்கள் வேண்டும். தமிழ் அதாவது வந்து
2: அப்படி காவலர்களாக வரக்கூடியவர்களுக்கு வந்து இந்த பணங்கள்லயே அவர்களுக்கு முதல் சம்பளம் கொடுக்கறத பொது தொண்டுக்கு வாரவருக்கு வந்து சம்பளம் கொடுக்கற செயல் திட்டம் வைத்திருக்க கூடாது.
3: நிச்சயமா நீங்க வந்து ஆரம்பிச்சு நீங்க வந்து மாவீரனா சிகிச்சை பண்ணு நாங்க அதுக்கு அதுக்கு அதுக்கு அதுக்கான அந்த இதுக்குள்ள நான் போகவில்லை. அது கண்டிப்பன்றது வந்து எல்லாருக்கும் பொதுவான உண்மையாது. அது யாரும் வந்து தட்டி கழுதுக்கிட்டு செல்ல முடியாது. ஆனா இவ்வளவு பணத்தை நீங்க விரயம் செய்வதுதான் அந்த அந்த அந்த செலவை விரயம் செய்வது வந்து அடுத்த வருடம் அதை செய்வீர்கள். 17 வருடங்கள் நீங்க செய்து விட்டீர்கள். ஒவ்வொரு விடம் கேட்டு நீங்க சொல்லுங்க மாவீர நிதியை சேர்க்கிறீர்கள். ஆனா உங்களுக்கு வட மக்களிடமிருந்து வார பணத்தை நீங்க மக்களிடமிருந்து வார பணம் நீங்க கொஞ்சம் ஒற்றுமைக்கு உண்மைக்கு போகணும்னு சொன்னா தமிழ் சங்கங்களா இருந்தாலும் சரி நீங்க இந்த ஒரு படிப்புகளுக்கு பிள்ளைகளை கொடுக்குற செலவீனங்கள்ல நீங்க வந்து எந்த தாய்மாரம் வந்து தங்குற கொடுக்குற 50 ரூபாய் 10 ரூபாய்க்கு கணக்கு கேட்பதில்லை. நாளைக்கு 50 ரூபாய் வரும், நாளைக்கு 20 ரூபாய் வரும் சொன்னா கொடுத்து விடுறார்கள். ஒரு பிள்ளைக்கு 100 ரூபாய் சொன்னா நீங்கள் ஓரளவு கணக்கு பாருங்க, ஓரளவு கணக்கு பாருங்க. அதாவது வந்து நீங்கள் நாங்கள் உங்களோட கணக்கு கேட்கறதுக்கான காரணங்கள் இப்படி அந்த நிகழ்வு வரும்போது எங்களுக்கு நாங்கள் கேட்க வேண்டியிருக்கிறது. நீங்க மாவீர குடும்பத்தை வந்து நீங்க இல்லாமாக்க வேண்டிய கடமை வந்து யாரிடம் இருக்கிறது, பொதுமக்களாக எங்கிடம் இருக்கிறது. ஆனா பொதுமக்கள் வந்து தனிப்பட்ட முறையில் நிறைய விஷயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தர்ஷன் நீங்க நினைக்காதீங்க மாணவி மூலம் தான் நாங்கள் கேட்கவோம்னு சொல்லி, அதாவது தனித்தனி குடும்பங்களா தனித்தனி விஷயங்களா வந்து நிறைய பேர் செய்கிறார்கள். உதாரணத்துக்கு அமெரிக்கா ராஜாவை எடுத்து வந்தீங்கன்னா டிஆர்டி உறவுகள் எடுத்து வந்தீங்கன்னு சொன்னா சிங்கப்பூர்ல இருக்கிற மூத்தியா இருந்தாலும் சரி நிறைய உறவுகள் தங்களை இயன்ற செய்துதான் இருக்கிறார்கள். ஆனா சம்பந்தப்பட்டவர்கள் அது ஏன் வந்து நீங்க சொல்ற மாதிரி அட்டவணைப்பில் அவர்களை கொண்டு வந்து இந்த மாவீரன் நாள் நீங்க சொன்ன மாதிரி அங்க ஒரு குழு அமைச்சு இதுலதான் செய்யலாம போறதுக்கான காரணம் என்ன சொன்னா அவர்களுடைய வருமானம் தான் அவருக்கு முக்கியமா இருக்கிறது. கையை விட்டு கொடுக்குற சிலையில் அதாவது இன்னைக்கு மாவீரர் நாள் நீங்கள் வந்து செய்கிறீர்கள், இறந்தவர்களுக்கு பூஜிக்கிறீர்கள். நாங்களும் அவர்களை தெய்வமா நினைக்கின்றோம், நாங்களும் அவர்களை வழிபடுகின்றோம், எங்களுக்கும் அவர்கள் வந்து எங்களை வந்து இந்த நிலையில் கொண்டு வந்தவர்கள் அவர்கள் தான். ஆனா நாங்கள் அதை மறக்கவில்லை. ஆனா அவரால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இன்றைக்கு கண்ணுக்கு முன்னே வந்து ஒரு ஒரு அதாவது ராணுவத்திடமும் சரி அரசாங்கத்திடமும் வந்து சித்திரவதைப்பட்டு இன்றைக்கு ஒரு ஒரு விஷயத்துல வந்து ஏழ்மையில சித்திரவதைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அவர்களை காக்க வேண்டிய பொறுப்பு அடம் இருக்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த 17 வருடங்கள்ல வந்து சம்பந்தப்பட்டவர்கள் வந்து நான் சம்பந்தப்பட்டவர்கள் சொல்றேன்னு சொன்ன அமைப்பு ரீதியா வந்து சம்பந்தப்பட்டவர்கள் எத்தனை மாவீர குடும்பத்தை காப்பாற்றி இருக்கிறார்கள், எத்தனை மாவீரருக்கு என்னென்ன செய்திருக்காங்க, அதாவது நீங்க இந்த மாணவர்கள் சிறந்த வாழ்வு ஒரு தாங்களுடைய வந்து தாங்கள் இவ்வளவு செய்திருக்கின்றோம் வந்து நீங்கள் வந்து குற்றம் சாட்டுவீர்கள், நீங்கள் இப்படி குற்றம் சாட்டுறது தலை இல்லை, தாங்க இவ்வளவு இவ்வளவு செய்திருக்கோம் வந்து எங்களுக்கு சொன்னா கூட விளங்கும். ஆனா இன்றைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து அங்கு வன்னிக்குள்ள போனீங்கன்னு சொன்னா வந்து பாதிக்கப்பட்டவர்களிடம் 99% வந்து இன்னும் எளிமையாத்தான் இருக்கிறார்கள். இன்னுமே எதுவித வருமானங்கள் அரசாங்கம் கூட செய்யவில்லை. அரசாங்கம் கையிழந்தவர்கள், கால் இழந்தவர்கள், துணி இழந்தவர்கள், பேச்சு இழந்தவர்கள், அங்கீகமாக்கப்பட்டவர்கள் சொல்லி அதாவது பொது விதமாக அங்கீகப்படப்பட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப வந்து அதாவது முச்சக்கர வண்டி வாங்குறது கூட வழி இல்லாமறே இருக்கிற ஒரு நேரம் உணவும் கூட வழி இல்லாம இருக்கிறார்கள். நாங்கள் பேசுகிற நாங்களும் எங்களுக்கும் குடும்பங்கள் இருக்கின்ற நாங்களும் ஏதோ விதத்துல ஒரு கொஞ்சத்தை மிச்சப்படுத்தி நாங்க செய்யக்கூடிய ஒரு ஒரு தகுதியும் இருக்கு. ஆனா நீங்கள் அப்படி அல்ல, நீங்கள் மக்களிடம் இன்னைக்கு விடுதலை புலியிடம் இருந்து விட்டு சென்ற பணத்தை நீங்க கணக்கு பார்ப்பீர்கள் சொன்னா இன்னைக்கு வந்து நீங்க வந்து தமிழ்ல விலகி கொண்டிருக்கலாம். அதாவது வந்து தமிழ்ல எல்ல பரப்பு வந்து நீங்க காணி மூலம் வேண்டியிருந்தா கூட உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு தமிழ்லாம் அமைஞ்சிருக்கும், உறுதியோட இருந்திருக்கும். உங்களுக்கு காணி உறுதியோட உங்களுக்கு தமிழ்லாம் அமைஞ்சிருக்கும், அவளை சொத்தும் பச்சிருந்தீங்கன்னு சொன்னா நீங்க அவள சொத்தை நீங்க தனித்தனி தனித்தனி மறுவர்களா நீங்க உங்களுக்குள்ள முடக்கி வச்சுக்கொண்டு இன்னைக்கு மே 18 புற அடுத்து வந்து 19 ஆண்டு மே 19 புற வந்து நீங்களே நாங்களே கண்கூட பாத்துக்கோ. உதாரணத்துக்கு பரிசுல மாத்திரம் எத்தனை பேர் நீங்க வந்து விடுதலை புலிகளோட சொத்து பொது சொத்து, அது மக்கள் கொடுத்த காசுல வந்து நீங்களா ஒரு அசையா சொத்தும் அசையின் சொத்தை வாங்கி வச்சிருந்த நீங்கள் வந்து உங்களுக்குள்ள பேர்ல பாதுகாப்பு கண்டு தரப்பட்ட விஷயத்தை வந்து நீங்கள் உங்களோட சொத்தாக்கி கொண்டு நீங்க சென்று விட்டீர்கள். அதாவது வந்து மூன்று மணித்தியாலம் வந்து ஒரு துப்புரவு பணியாளராக சரி ஒரு உணவகத்துல வீரர்களும் சரி கொடுத்த பணத்துல வந்து இன்றைக்கு அவருக்கு தன்னு நீங்க அடிக்கடி சொல்ற மாதிரி தன்னுடைய ரத்தத்தை ரத்தத்தை வந்து வீரர்களை ரத்தமாகி கொடுத்த பணத்தை வந்து நீங்க சோப வாழ்க்கை வாழ்வீர்கள். இதால்பட்டு சொல் இங்க எனக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு முன்னால் இருக்கிறவர்களே எத்தனை பேர் தெளிவு பணக்காரர் இருக்கிறார்கள், சொத்துக்கு அதிபதியா இருக்கிறார்கள், எத்தனையோ வாகனங்களுக்கு அதிபதியா இருக்கிறார்கள். நீங்கள் அதெல்லாம் வந்து பொதுவான ஒரு வழியில வந்து சொத்தை வந்து நீங்க இப்படி அனுபவிச்சு கொண்டிருக்கீங்க கண்டு போனா தெரியுது. நீங்க கேட்டா நீங்க சொல்லுவீங்க வந்து என்னுடைய பேர்ல இருந்தது என்னுடைய சொத்தா தனக்கு ஒன்று சொல்லி, ஆனா உங்களுக்கு நம்பித்தான் அது தரப்பட்டது. எல்லா சொத்தையும் வந்து பிரபாரம் தன்னுடைய பேர்ல வச்சிருக்க முடியாது. அதாவது வெளிநாடுகளில் இருந்த அத்தனை சொத்துகளுக்கும் மக்கள் தான் பிரதிநிதிகளை தவிர நீங்கள் அல்ல. நீங்கள் அதை செய்திருக்க வேண்டும், ஆனா அதை தவறு விட்டீர்கள். நீங்கள் இந்த தவறு விட்டதால வந்து ஒரு இனம் வந்து ஒரு இனத்துல வந்து ஒரு சந்ததி இடையில ஒரு சந்ததி வந்து என்ன விதத்தாலும் பாதிக்கப்பட்டதா போய்விட்டது. படிப்பா இருந்தாலும் சரி, உடல் அங்கவீனமாக்கப்பட்டதாலும் சரி, ஏழ்மையா இருந்தாலும் சரி, இழப்புகள் காணி இழப்புகள் இருந்தாலும் சரி, உயிரிழப்புகள் இருந்தாலும் சரி, ஒரு சந்ததியே இல்லாம அழிக்கப்பட்டது இல்லாமாக்கப்பட்டது. ஆனா நாங்கள் அடுத்த சந்ததி வேணா நீங்க பசங்க வந்து அடுத்த சந்ததிக்கு மாவீரர் நாள் மாத்திரம் நாங்கள் எடுத்து கொடுத்துட்டு போகக்கூடாது. ஆனா இப்படி ஒரு இனம் அழிஞ்சது, இப்படி ஒரு இனம் இல்லாம போனது, இப்படி இனத்திலே வந்து இன்னொரு குறுகிய இனம் வந்து ஒன்றுக்குமே வழி இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறது வந்து எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு வந்துட்டு இருக்கிறது. அதையும் நாங்கதான் செய்ய வேண்டும். வெறுமனவே வந்து எங்களுடைய அதாவது தலைவர் சொன்ன மாதிரி என்னுடைய போராட்டத்தை அடுத்த சந்தையை கொடுத்துட்டு போறது அந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் இருக்கு. போராட்டம் மாத்திரம் தான் நீங்க உங்களுக்கு வாழ்க்கை, போராட்டம் மாத்திரம் தான் நீங்க உங்களுக்கு தீர்வு தரும் என்று சொன்னா வந்து இன்னைக்கு அது எப்போ அது வென்றிருக்கும் காரணம் தான் மக்கள் சக்தியோட. நீங்க மக்கள் அரவணைக்காம போனதும் மக்கள் இப்படி ஒரு அநாதையா வந்து ஒரு தொப்பு தொப்பு நீங்க அந்தந்த விதங்களை விட்டுட்டு நீங்க வர யாரை கேட்டாலும் ஒரு கேள்வி சொல்வார்கள் வந்து நான் அண்ணனோட நின்று தான் இங்க நிக்கிறேன் சொல்வார். சரியா, நீங்க அண்ணனை தனியை விட்டு நீங்க இங்க வந்தீங்க இன்னொரு கேட்டா சொல்ல வந்து நான் பொட்டோட நின்றான பக்கத்துல நின்றார் விட்டு அங்க விட்டுட்டு நீங்க வந்த நீ நான் வந்து அந்த கேள்விகளுக்கு பொடி காட் நான் இருந்தவர் நீ பொடி காட்டா இருந்த நீ வந்து நீ தான் போய் இருந்திருக்கோம் இல்லையா
2: பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே மைந்தா குடும்பத்தினருடைய ஆட்சி இருந்த போது கொழும்புல அவர்களோட நல்ல உறவோட இருக்கிற தமிழர்கள் இருக்கிறார்கள் தானே, அவர்களுடைய குடும்பத்தினர் இங்கே திருமணம் முடித்து இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அதாவது அவர் தமிழர் தான். அப்ப அவர்கள் என்ன நடக்குதான் சொன்னா இந்த நாமராஜ இவர்கள் வந்து எல்லாத்திலும் 10% 20% என்று கமிஷன் வாங்குறானே, அப்ப அதை தாங்கள் முதலிட்டு தாரோமண்டு லண்டன் போர்டர் கிட்ட கூட ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கு, அது நாமராஜ வக்சாண்ட முதலீடு என்று நன்றாக தெரியும். அதே மாதிரி பிரான்சில கூடி அவர்களுடைய வேலைவெட்டிக்கை போகாதவர்கள் பெரிய முதலாளிகளாக இருக்கிறார்கள். அப்ப அவர்களுடைய முதலீட்டிலேயே ஆனா என்ன பகுதி என்று சொன்னா அங்க வந்து இயக்கப்பாட்டு போடுவார்கள் இருக்கும், தாங்கள் இயக்க ஆதரவாளர் காடிகளும் அப்படிப்பட்ட முட்டாள் தமிழர்கள் இருக்கிற வரையில உங்களுக்கு இந்த காலத்துல உங்களுக்கு இது கிடையவே கிடையாது. அப்ப இத கண்டுபிடிக்கிற புலனாய்வாளர்கள் இந்த விடயங்களை சொல்லி சிரிப்பார்கள். உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு இந்த காலத்திலும் போயிடாது.
3: நீங்கள் அடுத்த சந்ததியிட நீங்க பொறுப்பு கொடுக்கிறது.
2: இந்த நாடுகள் வந்து இந்த பிரணவாளர்கள் இதுகளை கண்டுபிடிச்சு சிரிக்கிறவர்களுடைய அறிக்கை தான் அங்கு ஈடுபடும். அதாலதான் எங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் இன்ற வரைக்கும் இல்லாமல் இருக்கிறதுக்கான காரணமே இந்த மாதிரியான நடவடிக்கைகளும் இந்த ஏமாற்று வேலைகளும். அதை கண்டு சாதாரண மனிதர்களால அதை கண்டுபிடிக்க இயலாது. அவர்கள் சரியான தீவிர ஆதரவாளர்கள் மாதிரி பேசிக்கொள்வார்கள்.
3: நான் எல்லாரையும் சொல்லவில்லை. நிச்சயமா நாட்டு புலமே நாட்டுல பிரான்ஸ்ல வந்து இதுக்காக பாடுபட்டவர்களோட பட்டியல் நின்று கொண்டே போகலாம். அதாவது இன்றைக்கும் தன்னுடைய சொந்த குடும்பத்திலையும் சொந்த வாழ்க்கையும் விழுந்து அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு, அதாவது இந்த நாட்டுல வந்து எத்தனையோ பேர் அவர்களுக்கு பிறகு வந்தவர்கள் சுமூக வாழ்க்கை வாழ்க்கையும் வந்து இவர்கள் தமிழகத்துக்காகவும் தமிழர்களுக்காகவும் வாழ்ந்த ஒரு சிலர்கள் இன்றைக்கும் வந்து அதே பட்டியலுக்கு இருக்கிறார்கள். அவர்கள் போட்டப்பட வேண்டியவர்கள் சரியா. உதாரணத்துக்கு நிறைய பேர் சொல்லலாம், அது பேருல சொல்றது வந்து அழகா இருக்காது. வந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்கிறார்கள் அந்த பட்டியலுக்குள்ள. அதாவது இன்றைக்கும் தமிழத்தை நேசிச்சு கொண்டு அதே, அதாவது 1981, 1982, 1983 ஆண்டுல அதே கதை கதைத்தவர்கள் இன்றைக்கும் அதே இதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வந்து நாங்கள் இதைத்தான் செய்ய வேண்டும், இதைத்தான் செய்ய வேண்டும், இன்றைக்கும் அதை விட்டு கொடுக்காம வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் இன்றைக்கு வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகவில்லை. அதுக்கு பிறகு வந்தவர்கள் வந்து இங்க குடியுரிமை எடுத்திருக்காங்க, வீடு கொண்டிருக்காங்க, வாகனம் கொண்டிருக்காங்க, பிள்ளைகளை படிக்க வச்சிருக்காங்க, இத்தனை விஷயம் செய்து வந்து எங்கேயோ போய்விட்டார்கள். ஆனா அவர்கள் வந்து நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் வந்து பேசிக் கொண்டவர்கள் இன்றைக்கும் அதே பேச்சோடையும் அதே அந்த ஏழ்மை தன்மையோடு இருக்கிறாங்க. அவர்கள் போட்டப்படவில்லைகள் அதை விடுத்து அதுக்கு பிறகு வந்தவர்களை நீங்க கவனிச்சு பார்த்துக்கன்னு சொன்னா இவர்கள் சுத்தமா இருந்தபடியா வந்து அவர்கள் இவர்களுடைய சுத்தத்தை முன்னுக்கு பயன்படுத்திக் கொண்டு அவர்கள் கொள்ளையடித்து சென்று விட்டார்கள்.
2: மஹிந்த ராஜபக்சா குடும்பத்தினருடைய முதலீடு இங்கே தமிழர்கள் சிலர் அப்படி எடுத்து அவர்களுக்கு 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு அந்த கொழும்புல உள்ளவருக்கு அனுப்பி அவர்களுக்கு அந்த பணம் போய்கொண்டிருக்கு.
3: இப்படியான நிகழ்வுகள் வந்து எவ்வளவு விஷயங்கள் வந்து தமிழருக்கு எதிராக வந்து அதாவது தமிழருக்கு தமிழர்களே தமிழருக்கு எதிராக சில விஷயங்கள் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வந்து இது எத்தனை தமிழர்களுக்கு தெரியும் என்று தெரியாது. எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியாது.
2: கண்டுபிடிக்கல.
3: ஆனா வெறுமனே வாட்சவுடல் முடியும் வந்து இந்த வெகு தூரத்தில் இல்ல ஈழம் பட கிடைக்கிறது. நீங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு வேணும். ஒத்துழைப்புன்றது அவர் கேட்கறது வந்து ஒட்டுமொத்தமா பணம் தானே கேட்பாரு. அந்த ஒத்துழைப்பண்ண போற வந்து என்ன சொன்னா நீங்க மாதிரி ஒரு ஒருங்கிணைப்பு ஒரு மக்களிடம் போய் சென்று ஒரு நீங்க ஒரு குழு அமைச்சு அடுத்தடுத்து நாங்க செய்வோம் அந்த நோக்கங்கள் அல்ல. ஒத்துழைப்பண்ண போர்வர்கள் அடங்கி இருக்கிறது வந்து அவருடைய பணம் தான். அந்த பணம் தான் மீமாரி. என்னதான் இருந்தாலும் வந்து பணம் தான் மீமாரி. நான் வந்து முதல் சொன்ன அந்த மாவீரன் நாள் செலவுன்றது வந்து நான் இப்பவும் சொல்றேன் வந்து மாவீரன் நாள் பூஜிக்கப்பட முடியும். நான் இந்த இத்தனை வருஷத்துல எத்தனை எந்த ஒரு மாவீரன் நாளுக்கும் போன கிடையாது. நான் வீட்டு நான் பூசிப்பேன். காரணம் என்ன சொன்னா வந்து அங்கே வந்து ஒரு காலத்துல வந்து மாவீரன் நாள் இப்படி நடந்ததுன்னு தெரியும். அதாவது திரு தமிழ்ச்செல்வர்கள் வந்து போனது பிறகு ஆச்சரியப்பட்ட தமிழ் ஒரு மாவீரன் நாளும் இருந்தது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வானொலியில கூட காய்ச்சிருக்கேன் அதை பத்தி. படம் விற்கிறார்கள், நோல் விற்கிறார்கள், பூ விற்கிறார்கள், அந்த பூ கொண்டு தீபிக்கிறார்கள். அது அந்த விமர்சனங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு அந்த மாவீரன் போர்வையில வந்து மக்கள் நேசிக்க வருகிறார்கள் விட மாவீரரை நேசிக்க மாவீரரை பூஜிக்க வருகிறார்கள் விட நீங்க செய்யற விஷயங்களை தான் எங்களுடைய கண்ணுக்கு ஊத்துறது. நீங்க அதுல வர பணங்களையும் அதுல வர நீங்க அவ்வளவு செலவினங்கள் செய்யறீர்கள் வந்து கடற்படைக்கு நீங்கள் வந்து கடற்படை தலைவர்களுக்கு நீங்க மாவீரனா செய்யணும் சொல்லி ஒரு கடல்ல லண்டன்ல கப்பலை வாடகை எடுத்து நீங்க செய்திருந்தீர்கள். இது நான் வந்து அதை கொச்சப்படுத்தும் நோக்கம் இல்லை. அனாவசிய செலவு அந்த செலவு வந்து நீங்கள் வந்து எங்களை பாதிக்கப்பட்ட மக்களை செலவழிக்க முடியும் எங்களுடைய கோரிக்கை அறிக்கை தவிர உங்களை நாங்கள் செய்ய வேணாம் ஒன்று சொல்லவில்லை. கடற்படைகளுக்கு நீங்கள் கடல்ல தான் நீங்க செய்யணும்னு சொன்னீங்கன்னா வந்து அதுக்கான ஒரு அடித்தளத்தை வந்து நீங்க எங்களுக்காக அமைக்கணும். முதல்ல உங்களுக்கு அமைக்க வேணும். வெறுமனையோ ஒவ்வொரு வருஷங்களும் வந்து பூஜிக்கிற போர்வையில வந்து நீங்கள் அதை வந்து ஒரு கழிவாட்டமாக இதாக செய்துட்டு போறதுன்னு விமர்சனத்துக்குள்ளாக்கப்படுகிறது. அதுக்காக நாங்கள் மாவீரனாக நேசிக்கவில்லை என்றோ மாவீரனாக பூசிக்கவில்லை என்றோ அவர்களை வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு அவர்களுடைய உயிரிழப்பும் அவருடைய தியாகம் தான் வந்து எங்களுடைய இந்த சோபோக வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்தது. அது யாரும் மறந்து கொள்ள முடியாது, மறுக்கவும் முடியாது. அது உண்மையான அது நாங்கள் உதாரணம் சொல்லலாம். நான் என்னுடைய அப்பா காசன் தான் வந்தேன். ஆனா அதுக்கு அப்பா காசன் நான் இங்க வந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருந்தது. அந்த காரணத்தாக அவர்கள் தான். அவர்கள் இன்றைக்கு நேசிக்கப்பட வேண்டிய பூசிக்கப்பட வேண்டியவர்கள் தான். ஆனா அவர்களை சாட்டி நீங்க செய்யும் திருவாளங்கள் தான் வந்து எங்களை விமர்சனக்குள்ளாக்கப்படுகிறது. வெறுமனவே விமர்சனக்குள்ளாக்கப்படுற காரணங்கள் வந்து அந்த செயற்பாடுகளை மாத்திரம் தவிர மாதிரி நாள் அல்ல. மீண்டும் மீண்டும் பதிவு செய்யறேன் தர்சனம் சொன்னா இது ஒரு அருள் வந்து இருக்கா கொச்சப்படுத்தணும்னு சொல்லி எனக்கு நிறைய குறிஞ்செறிகள் வந்து நீங்க மாவீரனை கொச்சப்படுத்தி கேட்டீங்க. இது கொச்சப்படுத்த அல்ல. முடிஞ்சலும் கொச்சப்படுத்தல இல்ல, மாவீரனாலேயோ மாவீரரையோ இங்க யாரும் கொச்சப்படுத்தவில்லை. நீங்க செய்யும் செலவினங்களும் நீங்கள் அதாளப்படுற பலன்களையும் வந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு அந்த அந்த படத்தை நீங்க என்ன செய்யணும்னு கேள்வி கேட்கறது. அதைத்தான் நாங்க உங்களுக்கு விமர்சனமா கேட்கணும் தர்சன். அதான் உண்மையும் கூட நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு கட்டமைப்பு செய்து மாவீரனால் இழந்தவர்களுக்கோ அந்த அங்கவீனமா இருக்கப்பட்டவர்களோ வந்த கூட்டத்தில் இருப்பவர்களோ அந்த கட்டமைப்பை செய்கிறவர்கள் என்ற சொன்னா வந்து அந்த தனிப்பட்ட முதலாளிமாரும் தனிப்பட்ட முதலாளியும் நிறைய பேர் செய்திருக்கிறார்கள். அவர்கள் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள். ஆனா நீங்க அமைப்பு ரீதியா நீங்க செய்யவில்லை என்றுதான் உங்களுக்கு ஆதங்கமா இருக்கிறத விட அந்த கேள்விகளில் தான் வந்து இந்த வானொலி மூலம் உங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டு பல அமைப்புகள் வச்சிருக்கீர்கள். பல விதமான வருமானங்கள் உங்களுக்கு வருகின்றன. எங்களுக்கு என்னென்ன வருமானங்கள் பட்டியலிட்டு சொல்லலாம். உங்களுக்கு என்னென்ன விதமான வருமானங்கள் அத்தனையும் வந்து நீங்க வந்து இங்க வந்து மக்களிடமிருந்து பெறுவீர்கள், தமிழ் மக்களிடமிருந்து பெறுவீர்கள். அந்த தமிழ் மக்களிடம் இருந்து பெற பணத்தில் வர உங்கள்ட வர பணத்தை வந்து நீங்கள் வந்து மாவீரர் குடும்பத்துக்கு நாங்கள் சேவை செய்து கேட்கணும் தவிர உங்களோட பொக்கட்டிகளுக்கு குடும்பத்தின கேட்கவில்லை. நீங்க அடித்துக் கொண்டு போனவர் அடித்துக் கொண்டு போனவராக இருந்து கொள்ளுங்கள். இப்ப இனி நீங்க செய்ய போறதை வந்து நல்லதா இருக்கவங்க எங்களோட விடுதலாம இருக்கிறது. அதன் அதுக்காகத்தான் இந்த வானொலியில வந்து இப்படி அந்த கேள்வியிலும் பெற வந்து அரசியல் என்ற முறையில வந்து கலைக்க வேண்டியும் இருக்கிறது சார்.
2: சரி, நாங்கள் இந்திய விஜயனுடைய வெற்றி தொடர்பாக பார்க்கலாம். ஒரு மாற்றம் என்று சொல்லப்படுகின்ற அதாவது திமுகவோ அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே வெல்லும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலைமையில
3: நடிகர்
2: தலைமையிலே அவரால் வெற்றி பெறக்கூடியதா இருக்கு.
3: திராவிட கட்சியின் வீழ்ச்சி 50 வருட எம்ஜிஆரோட வீழ்ச்சியும் வந்து இன்னைக்கு பெருசா பார்க்கப்படுகிறோம் இந்த தமிழ் நாட்டுல வந்து. அதுக்கு காரணம் வந்து என்னன்னு சொன்னா வந்து மக்கள் என்றதை விட இந்த இளம் சமுதாயம் திரு கைதராஜர்கள் வந்து இந்த கட்டுரை வந்து அன்றே எனக்கு அனுப்பியிருந்தார் வந்து. அன்றே அவர் வந்து எல்லா எல்லா பொது ஊடகங்கள்ல வந்து அதை அனுப்பியிருந்தார் வந்து. இந்த இளம் சமுதாயம் வந்து இந்த பெரும் புரட்சி வந்து இலங்கையில் ஏற்பட்ட மாதிரி பங்களாதேஷ் போன்ற நாடுகள் ஏற்பட்ட மாதிரி இது வந்து ஒரு அரசியல் புரட்சின்னு தான் சொல்ல வேண்டும். நிச்சயமா வந்து சொன்னா இந்த ஒரு இளம் ஆக்கள் வந்து அதாவது இளம் சமுதாயத்தினர் வந்து இப்படி ஒரு புரட்சிகள் வந்து நீங்க தமிழ் மக்கள் வந்து எதிர்பார்க்கணும். நிச்சயமா வந்து இது அதாவது வெறுமனவே அதுக்காக சினிமா சினிமா கவர்ச்சி தான் வேணுமெண்ட் அல்ல. மக்களிடம் இருக்க நேசிப்பு இருந்தாலே காணும். அதுக்கு சினிமா சினிமா கவர்ச்சி தேவையில்லை. இது சினிமா கவர்ச்சி வந்து 50-50 எடுபட்டது உண்மையும் தான் கூட வந்து. இன்றைக்கு வந்து அவருடைய வருகை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தலைவர் இருந்தாலும் வந்து நான் என்னுடைய சமூக வலைதளங்கள் வந்து நிறைய வரவேற்று தான் எழுதியிருந்தேன் வந்து. கீழே நிறைய எனக்கு வந்து வேற விதமான
2: அவரை வரவேற்கிறது பிரச்சனை இல்லை. எங்களுடைய அரசியல் கட்சி தலைவர்கள் தாயத்தில் இருக்கக்கூடியவர்களும் அவரை வரவேற்று என்ன கேட்கிறார்கள் என்றால் தமிழர்களுடைய விடுதலை போராட்டத்துக்கு குரல் கொடுங்கள் என்று கேட்பதற்கு முன்பாக மீனவர்களுடைய பிரச்சனை வந்து எங்களுடைய பொருளாதாரத்தை பெரிய அளவிலே அழிக்கிற ஒரு விடயமாக இருக்கிறது. அவர்கள் அங்கீகரிக்கப்படாத மீன்பிடி முறைகளை பயன்படுத்தி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இழக்க பண்ணுகின்றார்கள். இவ்வளவு பேருக்கு அதாவது வலைகளை வாங்குவது என்பது அவர்களால் முடியாத சூழலே அவரிடம் இருக்கிற வலைகளை எல்லாம் அறுத்து கொண்டு போறார்கள். அப்ப அதுக்கும் அதுக்கு ஒரு தீர்வை தர சொல்லி இல்லை அவர்கிட்ட முதல் கேட்கவும்
3: நிச்சயமா வந்து இவரை கேட்கும் போது வந்து அவர் வந்து அவருடைய ரோட் ஷோ வந்து என்னிடம் இருக்கிறது எல்லாம் வந்து அவர் ரோட் ஷோ ஒன்று சொல்லியிருந்தார். எங்கள் தொப்பு கொடியதை நாங்கள் மறக்கவில்லை. அதாவது கடற்படையின் மூலம் வந்து அநீதி இழக்கப்படும் மீனவர்களுக்கு வந்து தானொரு தீர்வு காணுவேன் வந்து
2: தமிழக மீனவர்களுக்கு தீர்வு காணுவேன்
3: தமிழக மீனவர் தன்னைகள் வந்து இலக்கு அதாவது ரெண்டு பக்கம் தான் அது இலங்கை மாணவர்கள் தான் தீர்வு அன்னைகள்ல வந்து ஒரு அளவுக்கு தீர்வு வராது. மற்றது வந்து அண்மையில வந்து ஒரு மீனவர் வந்து பிடிபட்டு அடிபட்டு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க செய்தியில் வந்து அதுக்கு நான் வந்து ஒரு விமர்சனம் யாருக்கும் சொல்லுங்க வந்து அதுக்கு வந்து இதை யாரும் வந்து கண்டனம் தெரிவிக்கவில்லை. அதாவது தமிழக எந்த ஒரு அரசியல்வாதிகளோ எந்த ஒரு கட்சிகளும் வந்து அதுக்கு கண்டனம் தெரிவிக்கவில்லை.
2: பாண்டியன் சொல்லிட்டார் என்ற அந்த மீனவர் பிரச்சனை இல்ல அவர்கள் வாக்கரசியல இருக்கிறபடியால வந்து அவர்களுக்கு அவர்கள் செய்யற பிள்ளைய கடைசி மட்டும் சுட்டிக்காட்ட மாட்டார்கள். இந்திய ஊடகங்களை எடுத்தால் அவர்கள் ஏதோ பக்கத்துல மீன் பிடிச்ச மாதிரி தான் முல்லைத்தீவிலே எல்லாம் போய் மீன் பிடிச்சு பிடிபடுவார்கள். ஆனா அப்படி சொல்ல மாட்டேன். கச்சதீவு கரையில் மீன் பிடித்து கொண்டிருந்ததால் தான் ஊடகங்கள் போடும். அவர்களுக்கு உண்மையா தெரியாதா என்ன நடக்குதுண்டு?
3: நிச்சயமா தெரியும், தெரியாம இருக்கும் போறதில்ல வந்து அவர்கள் வந்து தாங்களை தாங்கள் பாதுகாக்கிறதுக்கான ஒரு வணிகத்தை இருக்கிறது. ஆனா இந்த மீனவர் சங்கங்கள் எங்கட ஈழத்தில் இருக்க மீனவர் சங்கங்கள் வந்து ஒன்றிணைந்து வந்து ஒருக்கா போனவர்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன். ஸ்டாலின் முதலமைச்சர் இருக்கும் போது அதுக்கு பிறகு இந்த தீர்வும் கிடைக்கவில்லை. நான் நினைக்கிறேன் வந்து இந்த முறை
2: எங்களுடைய மீனவர்கள் வந்து விருப்பமோ விருப்பம் இல்லையோ அந்த மீன்பிடி முறையை மாற்ற சொல்லியும் வலியுறுத்துகிறார்களே. நீங்கள் உங்களோட மீன்பிடி முறையாளர்கள் நாங்கள் பெரிய அளவில் பாதிப்படைகிறோம். அதை மாற்ற சொல்லி சொல்லியே இந்த வரைக்கும் அவர்கள் மாறுறதாக இல்லையே.
3: எந்த அரசாங்கம் வந்து செய்யவில்லை.
2: மத்திய அரசு தான் இதுல தலையிட வேணும். தமிழக அரசுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. தமிழக அரசு வேணுமென்றா தங்களுடைய மீனவர்களை தான் கட்டுப்படுத்த அப்ப மத்திய அரசு என்னண்டா இப்ப இலங்கை இது வந்து சும்மா கணக்கு காட்டுறதுக்கு ஒன்று ரெண்டை தான் பிடிப்பார்கள். ஆனா அங்க இரவிரவாக வந்து இத்தனையோ நூற்றுக்கணக்கான இந்த ரோலர்கள் வந்து அங்க மீன் பிடித்து கொண்டு செல்லுகிறார்கள். அவர்கள் முல்லைத்தீவு பக்கம் எல்லாம் போறார்கள் என்றா
3: பாருங்களேன்.
2: ஆனா பக்கத்துல உள்ள தங்களுடைய மாநிலத்துல உள்ள கடலுக்கு போனா இவர்களை விடவே மாட்டார்கள். அன்றே இவர்களுடைய கதையை முடித்து விடுவார்கள். அது இந்தியா ஒரு நாட்டுக்குள்ளேயே இவர்களை பக்கத்து மாநிலத்துல போய் மீன் பிடிக்க விட மாட்டார்கள்.
3: இந்த முறை வந்து நான் நினைக்கிறேன் வந்து இவர்கள் மீனவ சங்கங்கள் வந்து ஏதாவது ஒரு ஒன்று சேர்ந்து போனா ஒரு தீர்வுக்கான வழிவகைகளாம் காரணம் சொன்னா அண்மையில் ஒரு வைரவத்து கூட ஒரு கவிதை எழுதியர் வந்து விஜய் பண்றதுக்கு வந்து தமிழகத்தின் தலைமகன் தமிழகத்தின் மருமகன் என்று தான் அந்த அந்த இந்த கவிதையின் ஆரம்பமே தொடங்குறது. அப்ப அவர்கள் வந்து அந்த தமிழகத்தின் தலைமகன் என்று சொல்லி ஒரு விஷயத்தை நீங்க முன்னிறுத்தி செய்தார்கள் என்று சொன்னா வந்து அவர் கூட வந்து இலங்கை மக்களை தான் பாதுகாப்பான ஒரு பிரச்சாரத்தையும் செய்திருந்தார். வந்து அந்த அந்த தொப்பல் கூட உறவுகளை நான் மறக்க மாட்டேன். அவருக்கான தீர்வு வர்றதுக்கான நடவடிக்கை என்ன தீர்வுன்றது வந்து அவர் கொடுக்க போறது இல்லை. ஏன்னா எத்தனை எம்ஜிஆர் காலத்திலிருந்து இன்று மட்டும் நீங்க பார்த்தீர்கள்னு மத்திய அரசை தவிர மாநில அரசாங்கங்களுக்கு எந்த விதமான சட்டபூர்வமான இதுவும் கிடையாது. பரிந்துரை மாத்திரம் செய்யலாமே தவிர இவர்கள் எந்த விதமான முடிவும் எடுக்க இல்லாது தமிழகத்துக்கு சார்பா வந்து இவர்கள் வந்து அதாவது உங்களுக்கு தெரியும் வந்து அவங்களோட புலனாய்வுகளும் அவங்களோட இன்டெலிஜென்ஸ் குரூப்பும் தான் வந்து இதுக்கான முடிவை எடுக்குமே தவிர இவர் பெருமையை ஒரு பரிந்துரை மாத்திரம் செய்யலாம் வேற விஷயம் செய்யலாம். இந்த இப்ப இந்த அது வந்து ஒரு அவர் சொல்லும் போது வந்து திரு விஜயவர் சொல்லும் போது வந்து காங்கிரஸ் வந்து அவரோட கட்சியில் இணையவில்லை. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்க மாட்டேங்கிறது அப்ப வந்து தேர்தல் நடக்கவில்லை. இன்றைக்கு தேர்தல் முடிவும் தேர்தல் இதுவும் வந்து முற்றாக மாறிவிட்டது. அதாவது காங்கிரஸ் கட்சியோட வந்து தோழமையோட தான் வந்து இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்கிறார் அவர் வந்து. உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் கட்சி காலத்துல வந்து திமுக காங்கிரஸ் கட்சி காலத்துல வந்து பெரும் போர் வெடிச்சு தமிழ் மக்களுக்கான ஒரு அழிவை கொண்டு வந்த காலங்கள் ரெண்டு பேருட ஆட்சி காலத்துல தான் நடந்ததுன்றது வந்து உலகறிந்த உண்மை. இன்றைக்கு அவருடைய கட்சியாக அந்த விஜயன கட்சிக்குள்ள இருக்கிறபடியா வந்து எவ்வளவு தூரத்துக்கு இந்த நடவடிக்கை வந்து முன்னோக்கி போகும்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கிறது வந்து. ஆனா இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா சில அரசியல் கோமாளிகள் வந்து நீங்க அதாவது வந்து குட்டிமணி தங்கத்துறைன்ற கண் வந்து கடைசியா தமிழகத்தை தான் பார்க்கவங்க எவ்வளவு ஒரு ஒப்புடன் பாருங்கள். அதை எவ்வளவு ஒரு சின்னப்பிள்ளைத்தனமான ஒரு அரசியல்வாதியை நீங்க பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பி பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பி போட்டு வேடிக்கை பார்த்து விட இதுக்கு வந்ததுன்னா
2: உதாரணத்துக்கு இப்ப நாங்கள் வந்து விஜயை வந்து இதை செய்துதாங்க அதை செய்துதாங்க அல்லது இந்த தமிழக அரசிடம் வந்து முன்னர் இருந்தவர்களிடமும் கோரிக்கை விடுத்து கொண்டிருக்கிறோம். இப்ப உதாரணத்துக்கு மேய்ச்சல் தர விவகாரம் இருக்குல்ல அந்த செய்தியை நாங்கள் போட்டது பார்த்தீங்களா பாருங்க. அந்த மேய்ச்சல் தர விவகாரத்துல நீதிமன்றம் எங்களுக்கு சார்பான தீர்ப்பை கொடுத்திருந்தது. அப்படியான ஒரு சூழல்ல அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு நம்மவர்கள் இவ்வளவு பேர் சுமந்திரன் சாணக்கிய நாக்கள் தான் அந்த வழக்கில் வந்து வெற்றி பெற்றிருந்தார்கள். இனவாத தேரர் என்று விகாரதிபதி என்று அறியப்படுகிற அம்பிட்டிய சுமணரட்ன தேரர் என்ன செய்தியில சொல்லியிருந்தார்ன்றா 30 வருடங்களுக்கு மேலாக அரசியல் சூழ்ச்சிகள்னாலும் பொய்கள்னாலும் ஆட்சிக்கு வந்தவர்களால் இந்த நாடு சீரழிக்கப்பட்டது. இந்த நாட்டை ஒரு தேசமாக முன்னோக்கி நகர்த்த வேண்டுமானால் உண்மையான தேசப்பற்றுள்ள ஒரு தலைமைத்துவம் அவசியம். அந்த வகையில் திலித் ஜேவிராவே எதிர்காலத்தில் இந்த நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய தகுதியுள்ள ஒரு தலைவர் என்று மட்டக்கள் மங்களராம விகாரதிபதி அம்பிட்டிய சுமணரட்ன தேரர் தெரிவித்திருக்கிறார். இவருடைய இனவாதம் தொடர்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மட்டக்களப்பு மற்றும் புலனர்வு எல்லை பகுதியான தொப்பிக்கல திவிலப்பத்தான பிரஸ்தில் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த சிங்கள விவசாயிகள் வெளியேற்றப்பட்டதுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் அவர்களுக்கு சாதகமாக வழங்கப்பட்ட தீர்ப்பு குறித்து மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் கருத்துக்களை தெரிவித்தார். நாங்கள் புதிய அரசாங்கம் ஒன்றை அமைக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை, இதனால் யாரும் அச்சப்பட தேவையில்லை. ஒரு தேசமாக நாம் முன்னோக்கி செல்ல வேண்டுமானால் கலாச்சாரமும் ஒழுக்கமும் உள்ள ஒரு சமூகத்தை கட்டி எழுப்ப வேண்டும். கடந்த காலங்களில் நடைபெற்ற சம்பவங்களை கைவிட்டு இவர் என்ன சொல்ல வரார்ன்றா, இந்த மேய்ச்சல் தர விவகாரத்தில் இன்று கிடைத்துள்ள வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை நாம் கொண்டாட வேண்டும். கடந்த 30 வருட கால யுத்தத்தினால் சிங்கள மக்கள் தமது பூர்வீக விவசாய நிலங்களை இழந்திருந்தார்கள். பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன், சுமந்திரன் போன்றவர்கள் இது அவர்களின் மேய்ச்சல் தரை என்று கூறி பல்வேறு வாதங்களை முன்வைத்து இந்த நிலங்களை அபகரிக்க முயற்சித்தார்கள். ஆனாலும் பெங்கம்புவ நாலக தேரர் மற்றும் முன்னாள் ஆளுநர் அனுராதா ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கின் ஊடாக இன்று இந்த நிலங்கள் மீண்டும் விவசாயிகளுக்கு கிடைத்திருக்கின்றன. நீதிமன்றம் உரிமையை வழங்கியிருந்தாலும் இந்த நிலங்களில் விவசாயம் செய்வதற்கு தேவையான உரம் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை அரசாங்கம் செய்து கொடுக்க வேண்டும். மற்றும் அந்த விவசாயிகள் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனின் தலையீட்டினால் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். இதற்கு எதிராக பெங்கம்புவ நாலக தேரர் செனிவரெட்ன உள்ளிட்டோர் உயர்நீதிமன்றத்தை நாடினார்கள். அதன் பலனாக தற்போது விவசாயிகளுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைத்திருக்கிறது. அவை இப்பொழுது அவர்கள் பெரும்புகத்துக்கான விவசாய நடவடிக்கைகளை ஆரம்பித்து இன்று கலந்துரையாடி இருக்கிறோம் என்று குறிப்பிடுகிறார் என்றா, அப்ப அந்த தீர்ப்பு ஏற்கனவே முதல் தமிழர்களுக்கு சார்பாக வந்த தீர்ப்பு, அந்த வழக்கம் வந்து எல்லாரும் சேர்ந்துதானே நடத்த வேணும். அப்ப ஏற்கனவே சில சில தமிழர்களுக்கு அதுல காணி உறுதி பத்திரம் எல்லாம் இருக்கு. அவர்கள் தாங்கள் இணைந்து வழக்கு நடத்தி இந்த தீர்ப்பை பிள்ளை என்று சொல்லி எடுக்கிறாங்கன்றா, அடுத்த கட்டத்தை செய்யறதுக்கு நம்மவர்கள் என்ன பார்ப்பாருன்றா, அது சுமந்திரன் பார்க்கட்டும், மற்றவர்களாலேயே இணைஞ்சு மற்றவர்களால பாக்கலாம். ஒவ்வொரு வழக்குக்கும் எவ்வளவு பணம் தேவை?
3: குடும்பமே சொல்லி இருந்தது. அன்றைய கைதரளி கூட ஒரு சுமந்திரன் சாணக்கியன் போன்றவர்கள் இதை வந்து பிரசவிச்சிருந்தார். வந்து என்ன சொன்னா, வந்து இவர்கள் போன்றவர்களை வந்து தமிழர்கள் நிராகரிக்கப்பட்டதுல ஒரு குழு வந்து முக்கியமா செயல்பட்டு
2: கொண்டிருக்கு. கண்ணுக்கு தெரியாதோட வேலை செய்வார்கள், படத்தையும் அவர்கள்தான் இந்த வேலையை செய்கிறார்.
3: இவர்களோட பேரை வந்து கொச்சப்படுத்துறதும், இவர்களோட பேரை வந்து அவமானப்படுத்துறதும், இவர்கள் வந்து தமிழ் துறவிகள் என்ற மாதிரி ஒரு பூச்சை வந்து மக்களை காட்டிக்கொண்டு வந்து ஏன்னு சொன்னா, வந்து இப்படி
2: யூடியூப்ல பாக்குற சாதாரண மக்களுக்கு திருப்பி திருப்பி சொன்னா அவர்களுக்கு அதே மாதிரியான எண்ணப்பாடு தான் வரும். அவர் துரோகம் செய்ததுல ஒரு துரோகத்தை சொல்ல சொல்லி கேட்டு பாருங்க.
3: என்ன துரோகம் பண்ணு கேட்டீங்கன்னு சொன்னா, வந்து இந்த வெளிநாட்டு கூட கழிக்கிறது வந்து தமிழ் அவர் வந்து, அதாவது இன்றைக்கு நாங்க சொல்றது தானே, நாங்களும் சொல்றோம் தானே, தமிழகம் தீர்வு எடுத்துதான் நீங்க அதுக்கான என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள். அதாவது சில பொறிமுறைகளை வந்து அவர்கள் வந்து அரசு ஆராய்ஞ்சு வந்து இது சாத்தியமா, இந்த நாடு சாத்தியமற்றதாண்ட ஒரு உண்மை விளக்கத்தை சொல்ல போய்க்க வந்து ஏற்றுக்கொண்ட
2: மாதிரி இந்த விஷயம் மேய்ச்சல் தர இதிலே அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். ஆறாவது தமிழ் அரசியல்வாதி இதிலே அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக ஏதாவது பேசி இருக்கிறார்களா? இப்ப தீர்ப்பு வந்து எவ்வளவு நாள் ஆயிட்டது? அப்ப குறுக்கிய காலத்துக்குள்ள அது மறுபரிசீலனை கொண்டு செல்ல வேணும். இலகுவாக சொல்லுவார்கள், இலங்கை நீதிமன்றத்தை நம்ப முடியாதுண்டு, நீதிமன்றத்துக்கே போற இல்ல நம்ப முடியாதுண்டா.
3: பல வழக்குகள் வந்து நீதித்துறையால வெல்லப்பட்டிருக்குன்னா, நீங்க சொன்ன வழக்கு வந்து என்ன பொறுத்தவரை வந்து இந்த எதிர்ப்பு வழக்கு செய்தா வந்து, அதாவது இதுக்கு வந்து ஒரு எதிர்வினை ஒன்று இருக்கு நிச்சயம் இல்லையா? நீங்க சொன்ன யார் செய்வோம்ன்ற ஒரு கேள்வியை தவிர என்ன பொறுத்தவரை வந்து முதல்
2: அந்த தீர்ப்பை தருகின்ற நீதிபதி ஒரு இனவாத கண்ணோட்டத்துடைய அந்த தீர்ப்பை தருவாருண்டா? அதை வந்து இங்க செங்கன் விசா கொடுக்கிற இடங்களுக்கு என்னடா, நீங்க எந்த ஒரு தூதுராலயத்திடம் வந்து விசா கேட்க போற போது மனித உரிமை மீறல்கள் ஏதாவது ஈடுபட்டீர்களான்ற ஒரு கேள்வி வரும். அப்ப அதுக்கு முன்கூட்டியே நீங்க அறிவிச்சாத்தான் அவர்கள் அதை கணனியில போட்டு பார்த்துட்டு இவர் பேர் விரைவுக்குள்ளே அடிச்சு பார்ப்பார்கள். பயன்படுத்துறதுக்கான வேலைத்திட்டம் தான் இருக்கு ஒழிய இப்படி மூளையை பாவிக்கு செய்யற வேலைத்திட்டம் ஒன்றுமே கிடையாது.
3: நீங்க சொல்ற அளவுக்கு உங்களோட மூளை அளவுக்கு வந்து யாரும் அதை பாவிச்சு அந்த குழுக்களை அமைச்சு அதாவது வந்து அவர்களுக்கு அதுகளுக்கு பணம் பண்ணணும்னா நாங்க கொடுக்கலாம் செலவழிக்கலாம் சொன்னா ஒரு நல்லது ஒரு விஷயம் நடக்க போய்களை வந்து செய்யலாம். ஆனா இப்படி ஒரு குழுக்கள் அமைப்பு இந்த பறந்து போட்ட ஒரு நிகழ்வு தமிழ் மக்களுக்கு தேவையானதை என்னென்ன செய்ய வேண்டும் நீங்க சொன்ன மாதிரி எந்தெந்த அறிவு மூலம் எந்தெந்த
2: தமிழே வடிவ தெரியாது தமிழ்லேயே வடிவ சிந்திக்க முடியாதவர்கள்ட்ட தமிழ்லேயே வடிவ சிந்திக்க முடியாதவர்கள்ட்ட தான் அதிகாரம் இருக்கு. அப்ப வேற்றுமொழியே தமிழே ஒழுங்கா தெரியாதவர்களால இதெல்லாம் செய்ய முடியுமா?
3: நீங்க வந்து ஒற்றுமைன்றதுல வந்து வேற்று மகான்றாக்கள் எங்களாக ஒரு விஷயத்தை நீங்க தொடங்கினீங்கன்னு சொன்னா நாங்கள் எதிர்க்கிறது கழிச்சு கொண்டிருக்கிறது காரணம் வந்து உண்மை நிறுவனத்தை தான் கழிச்சிருக்கோம். இந்த வாண்டில் இல்லை யாரும் வந்து தப்பான ஒரு ஒரு விஷயத்த வந்து மக்களிடம் கொண்டு போய் செல்லவில்லை. நடந்த உண்மையில வந்து நாங்க சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நாங்க பேசிக்கொண்டிருக்கிறோம்.
2: இந்த செய்திய நீங்க போட்டு விடுங்க இதுக்கு என்ன செய்ய போறீங்கன்ற ஒரு கேள்விய
3: என்னதுல
2: இந்த தமிழர்களுக்கு கிடைச்ச தீர்ப்பை அவர்கள் மறுபரிசீலனை வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அப்ப இந்த நேரத்தில் என்ன நாங்கள் செய்ய வேணும் நன்றி. அப்ப தங்கவேலையா அவர்கள் பின்னர் மாணிக்சனைந்தார் மாணிக்சையும் பார்த்துக் கொள்வோம். நீங்க தங்கவேலையா அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்களா நாங்கள் உரையாடிய விடயங்கள் சொல்றதுல பிள்ளை இருக்கா?
4: இல்ல இல்ல எனக்கு இந்த மேய்ச்சல்களை பற்றி அந்த தீர்ப்பு பற்றி எனக்கு தெரியாது. இப்ப நீங்க சொல்லித்தான்
2: செய்தியில எல்லாம் சேர்த்திருந்தோம் வந்து எங்கட செய்தி அறிக்கையில
4: மற்ற
2: ஊடகங்கள இல்ல அத மறைக்கப்பட்டு இப்படியான பலவில தீர்ப்புகள் வந்து மறைக்கப்படுது
4: இரண்டாம்
2: பேர் ரீஅப்பீல் செய்து விடுவார்களே. இவர்களுக்கு இப்ப சாணக்கியன் அவர்களுக்கு இது இந்த கொப்பி அனுப்பினார்களா இல்லையா என்பது சந்தேகம். கேட்டு பாருங்கள் ஏண்டா இது ஒரு குறிக்கப்பட்ட நாளுக்குள்ள செய்யவனும் இல்லாட்டி இந்த தீர்ப்பு இப்ப என்னடா அவர்கள் அண்டைக்கு அங்க விளைச்சலை மேற்கொள்வதற்கான விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கானதான் அந்த கூட்டத்தையே போட்டிருந்தார்கள். அதுக்கு உரங்கள் இதுகளை பெற்றுக் கொடுக்கறதுக்கான விரைவாக விளைச்சல் அதாவது இந்த விவசாய நடவடிக்கைகளை மேற்கொண்டா இந்த நீதிமன்றத்துக்கு போயில்லாதன்ற அடிப்படையில் உடனடியாகவே அவர்கள் திட்டமிட்ட ரீதியில் ஒரு மக்களையெல்லாம் அழைத்து சிங்கள மக்களையெல்லாம் அழைத்து முக்கியமான அரசியல்வாதிகளை எல்லாம் அழைத்து கூட்டம் நடத்துகிறார்கள் என்னென்றா உடனடியாகவே இந்த விவசாய நடவடிக்கைகளை ஆரம்பித்தால் தான் நீங்கள் மனுவை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தாலும் ஏற்கனவே விவசாய நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டு விட்டது என்ற அடிப்படையில் நீதிபதியும் தீர்ப்பு சொல்ல தயங்குவார் தள்ளி போடுவார். அப்ப அதுக்கு முன்பாகவே நம்மவர்கள் ஏற்கனவே இதை ஆரம்பித்திருக்க வேணும். இது வந்து இப்ப நான் நினைக்கிறேன் எப்படியும் ரெண்டு கிழமைக்கு மேலே ஆயிருக்கும்
4: நினைக்கிறேன்
2: ரெண்டு மூன்று கிழமைக்கு மேலே ஆயிருக்கும். ஆனா இது தொடர்பாக சொல்லப்படையில
4: ஒரு ஊடகமாக தெரிவிக்கல ஒரு ஊடகம் நான் அதிகமா எல்லாரும் எதுவும் பாதிக்கிறேன்
2: ஊடகங்கள்ல இது அவைக்கும் தெரியுமோ தெரியல. ஆனா நாங்கள் செய்தி வாசிக்கைக்குள்ள மட்டக்கிளப்பு இனவாதி என்று அறியப்பட்ட மங்களராம விகாரதிபதி அம்புட்டிய சுமணரட்ன தேரர் தெரிவித்துள்ளார் என்றுதான் வாய்ச்சு நாங்கள். அது அந்த நடந்த இதுக்கு இவர்கள் போகவில்லையா? இந்த இவர்கள் இது இவர்கள் ஏற்கனவே வந்த தீர்ப்புக்கு மறுபரிசீலன மனுவை சமர்ப்பித்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அப்ப இவர்களும் போய் வாதாடியல்லா இருக்கணும். அப்படி வாதாடிய மாதிரியான எந்த விதமான தகவலும் வேற இல்லையே
4: அனுப்பிவிடுங்க.
2: சரி சரி, நீங்கள் இப்ப நாங்கள் பேசிய விடயங்கள் தொடர்பாக சொல்லுங்க. அப்ப இதை வந்து சாதாரணமான விஷயமா விட்டீங்கன்னா மேய்ச்சல் தரை இல்லாமலே எத்தனையோ பேற்ற வாழ்வாதாரம் பாதிப்படைந்து விடும்.
4: மேய்ச்சல் பரவாயில்ல,
2: கூட்டிகள் வந்து நீ அதுல பக்கத்துல இருக்கிற தமிழர்கள் எல்லாம் வெளியேற வேண்டிய நிலைமையை
4: வெளியேற வேண்டியது.
2: ஏற்கனவே எத்தனை மாடுகள் அதுகளை எல்லாம் கொலை செய்தார்கள், வாய்வேசாத மிருகங்களை எல்லாம் இப்ப பௌத்த தர்மத்தை சொல்லி கொண்டு எத்தனையோ கொலை செய்தார்கள், எத்தனை மாடுகளுக்குள்ள வெடி அந்த வெடிகளை விதைச்சு அது வெடிச்சு வாய்க்குள்ள வெடிச்சு செத்துது. ஆ கேள்படே இல்லையா, இந்த மேய்ச்சல் தரையில வந்து இவர்களை மாடுகளை மேய்க்க விட்டார்கள் தானே தீர்ப்பு கிடைச்ச
4: உடனே.
2: அப்ப இவர்கள் வந்து இந்த வெடிகளை வந்து விதைச்சு விட்டு அது தானாக வெடிக்கும் வாயுக்குள்ள. அப்ப எத்தனை மாடுகள் அப்படி எல்லாம் செத்தது.
4: அந்த அந்த மக்கள் வந்து அந்த அதில் பணியாளர் அந்த மாடுகளை நம்பிதான் அவர்களுடைய வாழ்க்கை இருக்கு.
2: மற்ற அவர்கள் எல்லாம் போராட்டம் நடத்தி ஒரு பிரயோசனம் இல்லாமல் போயிட்டு தீர்ப்பின் விவரங்களை நீங்கள் அவர்களுக்கு கேட்கலாம். இதுல என்ன
4: நடந்ததுண்டு
2: இவர்களுக்கு சொல்லாமல் அவர்கள் தாங்களாயே இந்த நீதிமன்றத்துக்கு சென்று போயிருப்பார்களா?
4: விசாரணையும் வரவில்லை. வழக்கு விசாரணை நடந்தபிறகுதான் இப்ப நீங்க சொல்றது போல அந்த தீர்ப்பு வந்திருக்க
2: வேணும். அவர்கள் வெற்றி கொண்டாடி இருக்கிறார்கள்.
4: வெற்றி கொண்டாடுறது இது பொறுப்பு வந்து அந்த முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநர்
2: ஆளுநர் தான் அந்த வழக்கை நடத்தி இருந்தார்.
4: அவர்களுக்கு வந்து பணம் இருக்குது.
2: இப்ப அவர்கள் வந்து காணி பழைய காலத்து காணி உறுதிகளை எல்லாம் தேடி கொண்டு போயிருந்தார்கள். அப்ப அது உண்மையா பொய்யா என்பதை வந்து எங்களுடைய சட்டத்தரணிகள் தானே அதை நீதிமன்றத்தில வந்து கேட்க வேணும். அவர்கள் வேணுமெண்ட அவர்களிட அரச அதிகாரம் இருக்கிறபடியாலே அவர்களே போலியாக அது முன்னர் இருந்த மாதிரி தயாரிப்பார்கள். அப்ப அந்த பேப்பர் வந்து எத்தனையாம் ஆண்டு அவர்கள் கொடுக்கிற பேப்பரை வந்து கண்டுபிடிக்கலாம். இது எத்தனையாம் ஆண்டுல அந்த பேப்பர் புது பேப்பர்ல எழுதினா அதை கண்டுபிடிக்கலாம்.
4: காணி வந்து அந்த இவர் அந்த பெண் அதிகாரி இருந்தார், நீங்க அவர்கிட்ட பேரை சொன்னீங்கல்ல, அவருக்கு பேர் அவனுடைய காலத்துல இந்த காணியை கொடுக்கப்பட்டது.
2: ஆமாம்,
4: மிக அண்மை காலத்துல கொடுக்கப்பட்டது அந்த காணியல். இந்த பொதுநல இருக்கிற விவசாயிகளுக்கு அல்லது அங்க உள்ள மக்களுக்கு இவ அங்க வந்து முன்னாள் நினைக்கிறேன் அரசாங்க அதிபராக இருந்ததோ அதுக்கு
2: அனுராதா ஜம்பத்தண்டு கைதரளி சொன்ன ஞாபகம் இருக்கு எனக்கு. இந்த நிகழ்ச்சியில வந்து அவா தொடர்பாக வேறு ஒரு பிரச்சனையில இந்த ஆளுநர்
4: தீவிர
2: ஆளுநர் தொடர்பாக அனுராதா ஜம்பத் அவர்கள் தொடர்பாக
4: சொன்ன ஞாபகம். காணிகள் இப்பதான் கொடுக்கப்பட்டது, இப்ப 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ள அந்த காணிகள் கொடுக்கப்பட்டது.
2: இப்ப அவர்கள் வந்து நீதிமன்றத்துல வந்து இது தங்களுடைய மூதாதையர்கிட்ட காணி என்பதற்கான ஆதாரங்களை கொடுக்கிறார்கள்டா, அது இவர்களாகவே தயாரிக்கக்கூடிய அதிகாரம் இவர்கள்ட்ட இருக்கு. அப்ப அதை நாங்கள் தான் அந்த பேப்பரை வந்து டெஸ்டுக்கு அனுப்பி இந்த இப்பொழுதின பேப்பராண்டதை கண்டுபிடிக்கலாம், பழைய காலத்துல உள்ள பேப்பரா இல்ல புது பேப்பராண்டது. அப்படி அது அதை கண்டுபிடிக்கிறதுக்கான பரிசோதனை செய்யறதுக்கான அதனூடாக உறுதிப்படுத்தலாம். அந்த இப்ப நான் வந்து பழைய கதையை எழுதி இது பழைய பேப்பர்ன்ற மாதிரி சொன்னால் அது உண்மையா இப்பத்தி எழுதப்பட்டதா இல்லையாண்டத ரசாயன பரிசோதனைகளினூடாக கண்டுபிடிக்கலாம்.
4: ஜனாதிபதியா இருக்க ஆயிரக்கணக்கான காணியை வந்து இந்த பௌத்தர்களுக்கு கொடுத்தது. அப்ப அவங்க அந்த அந்த ஆவணத்தை வச்சுக்கொண்டு இந்த இந்த
2: எங்களுக்கு நியாயம் கிடைக்குதோ இல்லையோ, ஒரு ஆவண பதிவா இருந்தா பின்னாலே அடுத்த சந்ததியாவது வெற்றி கொள்றதுக்கான சந்தர்ப்பமா இருக்குமே. கடந்த நிகழ்ச்சிட்டு நான் சொன்னேன், பிலிப்பைன்ஸ் ஜனாதிபதியா இருந்தவர் போதைப்பொருள் கடத்தல்கள் ஈடுபட்டவர்களை வந்து பலரை சுட்டார். அவரை வந்து சர்வதேச நீதிமன்றம் வந்து அவரை விசாரிக்குது தானே. அப்ப எங்கடையில இவ்வளவு மனித உரிமைகள் எல்லாம் மீறல்கள் நடந்தது, அவர் எங்கடைய அதுக்கான நடவடிக்கை எடுத்தா தானே அவர்கள் விசாரிப்பார்கள். எப்படி அவரை வந்து விசாரிக்கிறார்கள்? பிலிப்பைன்ஸ்ல நடந்து அந்த போதைப்பொருள் கடத்தக்காரர்கள குடும்பங்களோடு எல்லாம் சுட்டு தள்ளினார் தானே, அது ஒரு மனித உரிமை மீறல் அண்டு அவருக்கு இப்ப விசாரணை நடந்து கொண்டிருக்கு. போய் அவர்கள் தான் விசாரணை ஒழுங்குபடுத்த வேணும் என்று எங்கட மக்களை நம்ப பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நீங்க தொடர்பு சொன்னா தான் இப்ப இந்த செய்தியே ஒருவருக்கும் தெரியாமல் இருக்கக்குள்ளே என்னண்டு அவர்கள் அறிவார்.
4: வீரேஸ்வரி தொடங்கி எல்லா பத்திரிகளையும் நான் ஒவ்வொரு நாளும்
2: பாதிக்கிறேன். உங்களோட இந்திய கண்ணோட்டத்துக்குள்ள வரவும் நீங்கள் எவ்வாறு இப்பொழுதுள்ள வெற்றியை பார்க்கிறீர்கள்? இதனால் தமிழக மக்களுக்கும் எங்களுக்கும் ஏதாவது நன்மைகள் கிடைக்கக்கூடிய வகையில இருக்குமா, அல்லது பழைய குருடி கதவை திறவன்ற நிலைமையில தான் போகுமா?
4: அது வந்து எங்களுக்கு வந்து எந்த விதமான நன்மையும் கிடைக்க போவதில்லை. காரணம் வந்து வெளியுறவு அதிகாரங்கள் எல்லாம் அது வந்து மத்திய அரசுக்கு தான் இருக்கு, மாநில அரசிடம் இல்லை. மாநில அரசு அரசு வந்து அது மத்திய அரசும் மாநில அரசும் ஒரே கட்சியை சேர்ந்தவராக இருந்தால் ஒரு வழியை ஏதாவது செய்யக்கூடும். அப்படி இல்லாமல் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சியும் மாநிலத்தில் இப்ப இருக்கிற
2: உணர்ச்சி வசப்பட்டு பேசி தலைவரையும் இதையும் பேசிவிட்டா எங்களுக்கு எல்லாம் இந்தியா முழுக்க அந்த பிரச்சாரம் போய் தமிழ் மக்களுக்கான உரிமை வந்துடும் என்ற மாதிரியான ஒரு சிந்தனை போக்கு நம்மவர்களிடம் இருக்குது அல்ல.
4: இப்ப வந்து இப்ப நீங்க இந்த தேர்தல் முடிவுகள் வந்து உண்மையிலே பலருக்கு வந்து இது பெரிய அலவீசி இருக்கு வந்து சொல்றாரு. அலவீச இல்ல, காரணம் வந்து இது ஒரு ஃபிராக்சர்ட் மேண்டேட். அது வந்து 234 தொகுதிகள் உள்ள இடத்துல விஜயனுடைய கட்சி தமிழர்
2: தமிழக வெற்றி கழகம்
4: வந்து 170 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்குது. இவர் ரெண்டு இடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனா இது யார் மீது எதிர்பார்க்கவில்லை. இதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. ஒன்று வந்து கவர்ச்சி, அருள் அதை சொல்றேன், ஒப்புக்கொள்றேன். இல்ல கவர்ச்சி நான் என்ன என்னுடைய பார்வையில் இந்த சினிமா கவர்ச்சின்றது எம்ஜிஆர் காலம் தொட்டது தொடர்ந்து இருக்குது. அது நாங்கள் மறுப்பதற்கு இல்லை. இருந்தால் நீங்கள் இப்ப அவருடைய பரப்புரை நீங்க பார்த்தால் அவருக்கு எந்த தமிழ்நாடு முழுவதும் ஒரு இறுக்கமான கட்டுமானம் இல்லை அவருடைய கட்சிக்கு. அவர் இந்த தேர்தல் பொழுது 10 கூட்டத்தை தான் பேசியிருக்கிறேன். அதுவும் சென்னை அண்டிய பகுதியெல்லாம் பேசியிருக்கிறவங்க அந்த அங்க ராமநாதபுரம் கன்னியாகுமரி இந்த பகுதிகளெல்லாம் போகல. அப்படி இருந்தும் அதற்கு இந்த வாக்குகள் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 34 9 வாக்குகள் கிடைச்சிருக்கு. இந்த வாக்குகள் வந்து சொல்றாரு அது இவருக்கு கிடைச்ச வாக்குகளை விட எம்ஜிஆருக்கு 1977 கிடைச்ச வாக்குகளை விட கூட வாக்கு அவருடைய அவருடைய சாதனை.
2: கனடாவில் வந்து வாக்குச்சீட்டு பயன்படுத்துறதா அல்லது இந்த யந்திரம் தான் பயன்படுத்தப்படுறதா? இல்ல கனடா தேர்தல்கள் வாக்குச்சீட்டா இன்று வரையில பயன்படுத்தப்படுகிறது? எல்லா நாடுகளிலும் நீங்கள் பார்ப்பீர்களான வளர்ந்த நாடுகளாக இருக்க இந்த மிஷினை கண்டுபிடித்த நாடுகளிலேயே இன்று வரையும் வாக்குச்சீட்டுகள் ஊடாகத்தான் மக்கள் உட்பட வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றியாக அதை காட்டினா மக்கள் மக்கள் நம்பி விடுவார்கள். இது கண்டு அப்ப இவரை வெற்றி பெற வைத்து அகற்ற மாதிரியான ஒரு செயல் திட்டமாக இருக்கா? ஏனண்டா மீண்டும் வாக்குச்சீட்டு தான் வேணும் என்று சொல்லி வலியுறுத்துகிறார்கள் கூடுதலான கட்சியை சேர்ந்தவர்கள். இப்ப நேற்றும் இவர் அகிலேஷ் யாதவ் வந்து வலியுறுத்தி இருந்தார். சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் வந்து வாக்குச்சீட்டு மூலம்தான் தேர்தல் நடத்தப்பட வேண்டும், இனி வருகின்ற தேர்தல் தங்கட இடத்துல நடத்துற தேர்தல் எல்லாம் ஆந்திர உத்தரப்பிரதேசத்தில் நடக்க போற சட்டப்பேரவை தேர்தல் எல்லாம் வாக்குச்சீட்டை பயன்படுத்தினால் உண்மையை அறிந்து கொள்ளலாம் என்ற மாதிரி குறிப்பிடுகிறார்.
4: இல்ல அவர் சொல்றதுல நியாயம் இருக்குது. என்ன மிஷின்ல என்ன நடக்குதுன்னு தெரியாதானே, மிஷினுக்குள்ள போய் இந்த இந்த பட்டனை அமைத்தினாலும் அந்த திமுக போடுற வாக்குள் போய்
2: இந்தியா பொறுத்தவரையில திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரதிநிதியா இருக்கிறவருக்கு 2 கோடி தாரணண்டா அவரே சத்தம் போடாமல் இருந்துருவார்.
4: அது வந்து ஆனால் அந்த முடிவு வரை பார்த்தால் அதுக்கான சாத்தியம் இல்லை என்றால் இவருடைய தமிழக வெற்றி கழகம் வந்து அவர் தோற்றுக்கிறார்கள். 234 இடத்துல அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 125 இடங்களை தோற்றுக்கிறார்.
2: செய்யறத வந்து சந்தேகம் பெறாத மாதிரி தானே செய்ய வேணும்.
4: ஆனா என்ன நடந்தேன்னு சொன்னால் இந்த தேர்தலுக்கு முந்தி வந்த கருத்து கணிப்புகள் சரி அல்லது தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்புகள் சரி ஒன்றையதான் இவர் வந்து ஆட்சி அமைப்பார்னு சொல்லியது ஒரே ஒரு கருத்து கணிப்பு தான் விஜய ஆட்சிக்கு வருவார் சொன்னார்கள். அது வந்து இந்தியா டுடே அந்த ஒரு கருத்து கணிப்பு மாற்றம் அது அவர்கள் கூட பிறகால அதை மாற்றி போட்டார்கள். என்னடா எல்லாரும் திமுக சொல்லியிருக்கல இவர் விஜய் என்ற கட்சி வர போதுன்னு சொன்னதில்ல அவர்கள் அதை மாற்றி போட்டார்கள். ஆனா எப்படி இருந்தாலும் இந்த வெற்றிக்கு காரணம் வந்து சினிமா தான். சினிமாவில கதாநாயகன் நடிச்ச பதனைத்தான் அவர்களை செய்திருக்கிறார். இதுதான் எம்ஜிஆரும் செய்தார். ஆனா எம்ஜிஆருடைய கணக்கு வேறே. அவர் வந்து சினிமாவில் இருந்து கொண்டே எம்எல்ஏ போட்டி போட்டு பண்றவர் எம்எல்சி அதாவது அங்கத்த கிருச்சபையில இருந்தது. ஆனா இவருக்கு எந்த விதமான அனுபவம் இல்லைத்தானே. ஒரு ஒரு பஞ்சாயத்து கூட உறுப்பினராக இருக்க இல்லை, ஒரு நகரசபை தேர்தலில் கூட நிக்க இல்லை. அப்படி இருக்கத்தக்கனால மக்கள் இவ்வளவு இது கொடுத்துருக்கார்கள். அதுக்கு முதல் காரணம் வந்து கவர்ச்சி, ரெண்டாவது வந்து வாக்குறுதியிலே அள்ளி வீசி இருக்கிறேன். வாக்குறுதி என்று சொன்னால் திருமணத்துக்கு தங்கம் 1000 ரூபாய் வந்து அவர் 2500 உயர்த்தியிருக்கிறார். மற்றது கனை இதுவரை அவர் சொல்லுவார் இந்த 100 காமராஜர் பள்ளிகள், 20 லட்சம் வரை உயர்கல்வி கடன், நவீன கட்டமைப்பு உள்ள பள்ளிகள், இப்படி எல்லாம் அறம்புடன் சுதந்திரமாக அவர் அந்த வாக்குறுதிகள் எல்லாம் அனுப்பியிருக்கிறார். ஒவ்வொரு வீட்டுக்கும் 20 யூனிட் வந்து இலவசம் மின்சாரம். ஆனால் இப்போ வந்து உடனே அதை மாற்றி போட்டார்.

0: അതിന്റെ അവിടെ കട്ടവിട്ടക്ക് പാൽ ആവശ്യം ചെയ്യാനുള്ള അധികം ഏ രംഗണ്ട ജാപ്പാനെതിരെ ഇവര്
1: നടന്നു വെളിനാടുകളിലും വെറ്റി വിളാക്ക് ഉണ്ടാടി ഇരിക്കാറ്
0: விஜய்க்கு
1: ஆதரவாக
0: ஆனால் இவருக்கு வந்து என்ன ஆயுசு நித்திய கண்டம் இந்த மாதிரி சட்டசபையில வந்து இவருக்கு ஒரு அரும்பிட்டமான ஒரு பெரும்பான்மை தான் இருக்குது. அதுவும் வந்து இப்ப தோல் திருமாவளவனுடைய கட்சி வந்து வெளியில இருந்தான் ஆதரிக்கணும். அதில் அமைச்சர் பதவி எடுப்பினும் போன்றது அமைச்சமாக கிடையாது. ஆனால் காங்கிரஸ் கட்சி அதில் அஞ்சு பேர் அவர்கள் கட்டாயங்கள் கொடுக்கிற மந்திரி பதவி கிடைக்கும். இந்த காங்கிரஸ் கட்சி வந்து சொல்லாங்க இல்லாமல் போயிருக்கிறார்கள். அதுக்கு அங்கிருந்து ராகுல் காந்தி கூட வந்திருக்கிறார்கள். திமுக இல்லாட்டி காங்கிரஸ் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியே இல்லை. இந்த முறை 28 தொகுதிகள் இருக்கிற காங்கிரஸுக்கு 5-5 தொகுதிகள் வந்திருக்கிறார்கள். அதெல்லாம் அதிமுக தொண்டனுடைய உழைப்பு. அதனால அந்த நன்றியெல்லாம் அங்கே சொல்லாம போயிருக்கிறேன். மற்றவர்கள் சொல்லிப்பட்டு தான் போயிருக்கிறேன். ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் திருமாவளவனுடைய கட்சி மற்ற முஸ்லீம் அவருடைய கட்சி அவர்கள்லாம் சொல்லிப்பட்டு தான் போயிருக்கிறார்கள். ஆனால் இப்போ வந்து சட்டசபையில் வாக்கெடுப்பில் அனுப்பிட்டு தான் வெள்ளி விரும்பி தான் சொல்லுவார். திமுக வந்து 6 மாத காலம் நாங்கள் எந்த விதமான அந்த ஆட்சியை கவுக்கிற முயற்சியில் நாங்கள் ஈடுபட மாட்டோம் என்றுதான் ஸ்டாலின் சொல்லியிருக்கார். இது என்ன நடந்ததுன்னு சொன்னால் திமுக ஆட்சி நல்ல சிறப்பாக தான் நடந்திருக்கு. ஆனால் போகாது இந்த ஊழல் ஒழிப்புல வந்து அவர் எத்தனை மாதிரி தான் நடந்திருக்கிறார்கள். ஊழல் வாங்கினான் முடிவு வருவான். ஆனால் யாரு முடிவு வைப்பான்னா 100 வருதுன்னா முடிவு வைப்பார். அங்கே தமிழ்நாட்டு உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு அலுவலகத்திலையும் போய் காசு கொடுக்காமல் பணம் லஞ்சம் கொடுக்காமல் இதுக்கு எந்த காரியமும் செய்ய முடியாது. அது அங்கே அதாவது பண்பாட்டிலே தான் வந்துட்டு என்னுடைய மேலமாளுக்கு வந்து அவருடைய பிரபஞ்சாந்த தகப்பெண்ட பேர் இல்லை. அதில் அது எப்படி நடந்தது தெரியல. அப்போ இப்போ 2 வருஷத்துக்கு முன்னும் அங்கே தமிழ்நாடு போன போது அதை தீர்த்தலாமன் சொல்லி போய் விசாரிச்சிருக்கிறான். அப்போ ஒரு லாயரிடம் போயிருக்கான். லாயர் சொல்லியிருக்கான் 6,000 ரூபாய் வந்தால் இதை செய்து தரலாம். அப்போ இதை பார்த்தா 6,000 ரூபாய் என்னது கொடுப்பான்னு சொல்லிபடி வீட்டுக்கு வர தொலைபேசி வருது. இல்லை 3,000 ரூபாய்க்கு நான் செய்து தரேன் சொல்லி 3,000 ரூபாய் கொடுக்க அதை செய்து கொடுத்தாச்சு. ஏன் அந்த நிலைமை இருக்கும்
1: காத்திருங்கள். அருள் தான் வந்திருக்கிறார் நினைக்கிறார்கள் உங்களிடம் உரையாடல்.
2: வணக்கம் வணக்கம். நான் மீண்டும் அருள் எனக்கு இந்த சந்தர்ப்பம் மன்னி கவர்மெண்ட் வந்து 1,70,000 வாக்கு வந்து விஜய்க்கு விழுந்திருக்கு. அது தங்கவே சொல்லிக்கிறது வந்து அது இளைஞர்கள் வாக்குண்டு. இளைஞர்கள் வாக்குன்ற பட்டியல நீங்க பாத்தீங்கன்னா வெறும் 100,000 தான் அது. சரியா
0: மற்ற
2: பெரும்பாலும்
0: அவருடைய வாக்கு தான். 1 வருஷத்துல போய் 2021 நடந்த தேர்தலுக்கும் இப்ப வந்து 20,000,000 வாக்கள் கூடி இருக்கு.
2: அதுல வந்து ஐயா உங்களுக்கு தெரியும் வந்து தேர்தல் விதிமுறையில வந்து சில எஸ்ஐடியா அந்த வாக்கெடுப்பு வந்து 300,000.
3: அன்பு உறவுகள், இதுவரை கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு சுவிஸ் நேரத்தில் இடம்பெற்ற அரசியல் சமூக மேடையினுடைய மறு ஒலிபரப்பினை இதுவரை கேட்டீர்கள். தொடர்ந்து மத்திய பிரதான செய்திகள் வானிலையில் வலம் பெற இருக்கின்றது.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது இந்த

0: அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் இணையத்தினை ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULAGAM நூலகம் நூலகம்.com.
3: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
4: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாதீங்க, போங்க போங்க.
5: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
6: 11 à 13 rue Caille 75 000 de Paris
5: VT Superstore Gala Gonesse Sasselil
6: 5 rue Marcel Cerdan 95 140 Garges et Gonesse
5: Mélodie Tordre VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibis Ilakam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.
7: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
5: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
8: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் கிராஸ் 3098 கோனிக்ஸ் சுவிஸ் கோனிக்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
5: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
8: பெறவேசி இலக்கம் 031 971 27 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 928 58 58.
5: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தினூடாக புத்தகங்களை விட்டு வருகின்ற www.nulagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சார்சல் கார்ஷுடா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். திருமுறையண்டி கோவிலின் வருமானம் முல்லைத்தீவு மாவட்டத்தின் அபிவிருத்திக்கே பயன்படுத்தப்பட வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் சத்தியலிங்கம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஒட்டி சுல்தான் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று இடம்பெற்ற போது அங்கு உரையாற்றுகின்ற போதே அவர் இதனை தெரிவித்தார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் திருமுருகண்டி கோவிலுக்கு கிடைக்கின்ற வருமானங்கள் அனைத்தும் தற்போது பௌத்த சாசன அமைச்சுக்கே செல்கிறது. இந்த ஆலயமானது நீதிமன்ற வழக்கில் உள்ள ஒரு ஆலயமாகும். வருடாந்தம் பல மில்லியன் ரூபாய்கள் இந்த ஆலயத்துக்கு வருமானமாக கிடைக்கப்பெறுகிறது. அவ்வாறு கிடைக்கப்பெறும் வருமானங்கள் பௌத்த சாசன அமைச்சுக்கு செல்வதோடு அவை மீண்டும் வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்திக்கு கூட திரும்பி வருவதில்லை. இந்த ஆலயத்தின் மூலம் வருமானமாக பெறப்பட்ட பணமானது வெவ்வேறு தேவைகளுக்காக வடக்கு மாகாணத்துக்கு வெளியே பயன்படுத்தப்படுகின்ற நிலை காணப்படுகிறது. அவ்வாறில்லாமல் அந்த ஆலயத்தின் மூலம் வருமானமாக பெறப்படுகின்ற பணமானது முல்லைத்தீவு மாவட்டத்தின் அபிவிருத்திக்கு பயன்படுத்தப்பட வேண்டும். குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் காணப்படும் புதுக்குடியிருப்பு பிரதேசபை உள்ளிட்ட உள்ளூராட்சி சபைகள் மிகவும் வருமானம் குறைந்த சபைகளாக இருக்கின்றன. அவற்றின் அபிவிருத்திசார் செயற்பாடுகளுக்கு இந்த பணம் பயன்படுத்தப்பட வேண்டும். மேலும் அந்த மாவட்டத்தில் வேறு அபிவிருத்தி சார்ந்த செயற்பாடுகளுக்கும் அதனை பயன்படுத்தலாம். அதனை இந்த சபை இன்று தீர்மானமாக நிறைவேற்ற வேண்டும். அத்துடன் ஒட்டி சுல்தான் பிரதேசத்துக்கான தனி பிரதேச சபையினை அமைக்க வேண்டும் என பலரும் கடந்த காலங்களில் பேசியிருந்தார்கள். இது தொடர்பில் பாராளுமன்றத்தின் விசேட உரியொன்றின் மூலம் நான் அந்த கோரிக்கையை அரசாங்கத்துக்கும் முன்வைத்திருக்கிறேன். இந்த பிரதேச அபிவிருத்தி குழுவின் தலைவரும் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் என்ற வகையில் அந்த விடயத்தை இன்றைய கூட்டத்தின் தீர்மானமாக நிறைவேற்றி அவருக்கு முன்னேப்படுத்துவதோடு அரசாங்கத்துக்கும் அனுப்பி வைப்போம். இது தொடர்பில் விசேட கரிசனை எடுத்து செயற்படுமாறு தலைவரை கேட்டுக் கொள்ளுகிறேன். அத்தோடு அண்மையில் காணி அமைச்சர் கே டி லால்காந்தா கலந்து கொண்ட வன்னி மாவட்டத்துக்கான கூட்டம் ஒன்றில் அவரால் தெரிவிக்கப்பட்டதற்கு அமைவாக அரச திணைக்கழகங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள பொதுமக்கள் அல்லது தனியாருக்கு சொந்தமான காணிகளுக்கு அதற்குரிய ஏதேனும் ஆவணங்கள் இருப்பின் அவற்றை கிராம சேவையாளர் ஊடாக பிரதிசெயலாளருக்கு வழங்கி அவற்றின் தொகுப்பினை மாவட்ட அபிவிருத்தி குழுவுக்கு காணி விடுவிப்புக்கான முன்மொழிவாக வழங்க வேண்டும் என்ற தீர்மானத்தையும் இந்த கூட்டத்தில் முன்மொழிகிறேன் என்று அவர் குறிப்பிட்டார். அரச ஊழியர்களின் வேதனத்தை அதிகரிப்பதற்கும் அவர்களின் தொழில்சார் நிபுணத்துவத்தை மேம்படுத்துவதற்குமான விசேட ஆணைக்குழுவை நிறுவும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தொழில் பிரதி அமைச்சர் மகிந்த ஜெயசிங்க தெரிவித்திருக்கிறார். அரசு துறையில் பல தசாப்தங்களாக நிலவி வரும் வேதன முரண்பாடுகள் மற்றும் தொழில்முறை சார்ந்த பிரச்சனைகளுக்கு இந்த ஆணைக்குழுவின் ஊடாக தீர்வு காண எதிர்பார்க்கப்படுகிறது. அரச ஊழியர்களின் வேதன முரண்பாடுகளை களைந்து அவர்களின் தொழில்சார் நிபுணத்துவத்தை மேம்படுத்துவதற்காக விசேட ஆணைக்குழு ஒன்று நிறுவப்படும் என்ற அறிவிப்பு ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்காவினால் 2026 பாதிட்டில் முன்வைக்கப்பட்டிருந்தது. அரச ஊழியர்களின் நீண்டகால கோரிக்கைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் இந்த செயல்முறை தற்போது உத்தியோகமாக தொடங்கப்பட்டுள்ளது. இலங்கையின் சொகுசு வீட்டு சந்தையில் வெளிநாட்டு முதலீடுகள் அதிகளவில் குவிந்த போதிலும் சாதாரண குடிமக்கள் ஒரு வீட்டினை சொந்தமாக்கிக் கொள்வது என்பது பெரும் சவாலாக மாறியுள்ளது. நாட்டின் பொருளாதாரம் மீட்சியடைந்து வருவதற்கான அறிகுறிகள் தெரிந்தாலும் கட்டுப்படியாக கூடிய விலையிலான வீடுகளுக்கு பெரும் தட்டுப்பாடு நிலவுகிறது. இலங்கையில் வீடுகளுக்கான தேவைக்கும் விநியோகத்துக்கும் இடையே பாரிய இடைவெளி நிலவுகிறது. லங்கா ப்ராப்பர்ட்டி வெப் வெளியிட்டுள்ள 2026 அறிக்கையின்படி நாட்டில் சுமார் 187,508 வீடுகளுக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது. இது 2012 ஆண்டிலிருந்து 13% அதிகரிப்பாகும். நும்பியோ நிறுவனத்தின் விலைச்சுட்டின்படி வருமானத்துடன் ஒப்பிடுகையில் வீடுகளை வாங்குவதற்கு உலகிலே மிக கடினமான நகரமாக கொழும்பு 55.1% முதலிடத்தில் உள்ளது. இலங்கையில் ஒரு குடும்பத்தின் சராசரி மாதாந்த வருமானம் 76,414 இருக்கின்ற நிலையில் அடிப்படை வாழ்க்கை செலவுக்கு 84,231 ரூபாய் தேவைப்படுகிறது. இதனால் சேமிப்பு என்பது சாத்தியமற்றதாகி மக்கள் கடன்களை சார்ந்திருக்க வேண்டிய நிலை அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. உள்நாட்டில் இவ்வாறான நெருக்கடிகள் நிலவிய போதிலும் வெளிநாட்டு நேரடி முதலீடுகள் சொகுசு வீட்டு துறையில் சாதனை படைத்திருக்கின்றன. 2025 ஆண்டில் மொத்த வெளிநாட்டு நேரடி முதலீடு 74% உயர்ந்து 1.06 பில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டியிருக்கிறது. குறிப்பாக வீடமைப்பு மற்றும் சொத்து மேம்பாட்டு துறையில் முதலீடுகள் 20.5 மில்லியன் டாலர்களிலிருந்து 56.2 மில்லியன் டாலர்களாக மும்மடங்கு அதிகரித்திருக்கிறது. புதிய வீடுகள் அமைப்பதில் நிலவும் பின்னடைவுக்கு கட்டுமான செலவுகள் அதிகரித்துள்ளமே முக்கிய காரணமாகும். கட்டுமான செலவு சுட்டன் 2025 மூன்றாம் காலாண்டில் 77.2% உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. கட்டுமான பொருட்களின் விலை உயர்வு, போக்குவரத்து செலவுகள் மற்றும் திறன்மிக்க தொழிலாளர் தட்டுப்பாடு ஆகியன இதற்கு காரணமாக சுட்டிக்காட்டப்படுகின்றன. தற்போது இலங்கை மத்திய வங்கி வீட்டுக்கடன் வட்டி விதங்களை 7% முதல் 15% வரையான எல்லைக்குள் குறைத்துள்ளமை ஒரு சாதகமான விடயமாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் வீடமைப்பு என்பது செல்வந்தர்களுக்கு மாத்திரமான ஒரு வரப்பிரசாதமாக மாறிவிடக் கூடாது என்று சமூக ஆர்வலர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றார்கள். புதுமையான செலவு குறைந்த கட்டுமான முறைகள் மற்றும் முறையான அரச கொள்கைகள் மூலமே இந்த வீட்டு தட்டுப்பாட்டை நீக்க முடியும் என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆசிய நாடொன்றிலிருந்து சைபர் குற்றவாளிகளால் திருடப்பட்டதாக கருதப்படும் 6.6 மில்லியன் அமெரிக்க டாலர் பணத்தை ஓமான் நாட்டு போலீசார் மீட்டுள்ளார்கள். இது இலங்கையிலிருந்து திருடப்பட்ட பணமா என்பது குறித்து தற்போது பலத்த சந்தேகமும் எழுந்துள்ளது. ஆசிய நாடொன்றின் வங்கி அமைப்புகளை ஊடுருவி சைபர் குற்றவாளிகளால் திருடப்பட்டதாக சந்தேகப்படும் 6.6 மில்லியன் அமெரிக்க டாலர்களை ஓமான் அரசு போலீசார் வெற்றிகரமாக மீட்டுள்ளார்கள். ஓமானில் உள்ள ஒரு வங்கி கிளையின் ஊடாக இந்த மிகப்பெரிய தொகையை ஓமான் நாட்டு நாணயத்துக்கு மாற்ற சைபர் குற்றவாளிகள் முயற்சி செய்துள்ளார்கள். இதன் போது ஏற்பட்ட சந்தேகத்தின் அடிப்படையில் சர்வதேச போலீசாரின் உதவியுடன் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்ற விசேட சுற்று வளைப்பில் அந்த பணம் தற்போது கைப்பற்றப்பட்டிருக்கிறது. சைபர் குற்றவாளிகள் எந்த நாட்டிலிருந்து இந்த பணத்தை திருடினார்கள் என்பதை ஓமான் அதிகாரிகள் இதுவரை அதிகாரபூர்வமாக அறிவிக்கவில்லை. இருந்தாலும் இந்த பணம் இலங்கைக்கு சொந்தமானதாக இருக்கலாம் என்ற பலத்த சந்தேகங்கள் எழுந்துள்ளது. அதற்கான காரணங்கள் அண்மையில் இலங்கையின் திரைசேரியிலிருந்து 2.5 மில்லியன் டாலர்களும் தபால் திணைக்களகத்திலிருந்து 625,000 டாலர்களும் சைபர் தாக்குதல் மூலம் திருடப்பட்டதான தகவல்கள் வெளியாகியிருந்தன. அண்மை காலத்தில் இலங்கையை தவிர வேறு எந்த ஆசிய நாட்டிலிருந்தும் இவ்வளவு பாரிய அளவிலான நிதி காணாமல் போனதான தகவல்கள் வெளியாகவில்லை. இதனால் ஓமானில் மீட்கப்பட்ட படத்துக்கும் இலங்கையில் காணாமல் போன படத்துக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கின்றதா என்பது குறித்து சர்வதேச புலனாய்வு அமைப்புடன் இணைந்து இலங்கை அதிகாரிகள் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளார்கள். இந்த பணம் இலங்கைக்கு சொந்தமான என்பது உறுதிப்படுத்தப்பட்டால் அது நாட்டின் தற்போதைய பொருளாதார சூழலில் ஒரு முக்கிய முன்னேற்றமாக கருதப்படும். ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய நாட்டில் போதைப் பொருளை தடுக்கும் நோக்கிலான முழு நாடுமே ஒன்றாகின்ற தேசிய திட்டத்தின் கீழ் நேற்று போலீசாரால் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் 919 பேர் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டார்கள். அத்துடன் தடுப்பு காவல் உத்தரவு பெற்ற 4 பேரும் சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய 1 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் 909 விசேட சோதனைகள் நடத்தப்பட்டதோடு 7 பேர் புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்க பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையின் போது சிக்கிய சந்தேகநபர்கள் வைத்திருந்த போதைப் பொருட்களையும் போலீசார் கைப்பற்றியுள்ளார்கள். சந்தேகநபர்களிடமிருந்து 852 கிராம் ஹெரோயின், 1 கிலோகிராம் 366 கிராம் ஐஸ், 5 கிராம் ஹோக்கைன், 1 கிலோகிராம் 86 கிராம் கஞ்சா, 258 கஞ்சா செடிகள், 70 கிராம் குஷ்ரக போதைப் பொருள், 545 கிராம் கசிஸ்ரக போதைப் பொருள், 11,591 போதை மாத்திரைகள், 696 கிராம் மதன மோதகம் மற்றும் 50 கிராம் மாவா போதைப்பொருள் என்பன கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். இதனிடத்தில் போலீஸ் மா அதிபரின் அறிவுறுத்தலுக்கு அமைய நாடளாவிய ரீதியில் நேற்று போலீசாரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது மேலும் 592 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அதுடன் 27,517 பேர் பரிசோதிக்கப்பட்டிருப்பதோடு 22 பேர் குற்றங்களுடன் தொடர்புடைய மற்றும் நேரடியாக அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். அதேநேரம் கைது செய்ய பிறப்பிக்கப்பட்ட பிடியாணைகளுக்கு அமைய 276 பேரும் திறந்த பிடியாணைகளுக்கு அமைய 196 பேரும் கைது செய்யப்பட்டார்கள். இதேவேளை மதுபோதையில் வாகனம் செலுத்திய 98 பேரும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய 86 பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அத்துடன் பிற போக்குவரத்து குற்றங்களுக்காக 3,930 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவிக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் புதல்வர் ஜோசித ராஜபக்சாவுக்கு எதிராக பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முடியும் என்று கொழும்பு மேல்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்தது. இந்த வழக்கை பராமரிக்க முடியாது என்று தெரிவித்த ஜோசித ராஜபக்ச தரப்பு சட்டத்திறனிகளால் முன்வைக்கப்பட்ட ஆரம்பகட்ட ஆட்சேபனையை கொழும்பு மேல்நீதிமன்ற நீதவான் உதேஷ் ரணதுங்க நிராகரித்து விட்டார்.
1: சதி என்ற குற்றச்சாட்டுக்கு எதிராக பிரதிவாதி தரப்பினால் முன்வைக்கப்பட்ட அடிப்படை ஆட்சேபனையை அடிப்படையற்றது என நீதிபதி நிராகரித்துள்ளார். அதன் பின்னர் பிரதிவாதியான ஜோசித ராஜபக்சவுக்கு திறந்த நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை வாசித்து காட்டப்பட்டது. அவர் குற்றவாளி கூண்டில் நின்றவாறு அந்த குற்றச்சாட்டுகளில் தாம் நிரபராது என தெரிவித்தார். இதற்கமைய வழக்கின் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டது.
0: தொடர்ந்து குடிவரவு குடியேழ்வு திணைக்கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப கட்டுப்பாட்டாளர் குற்றப்புணர்வு திணைக்கழகத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட நடவடிக்கையின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது.
1: மென்பொருள் ஒன்றை கட்டமைப்பதற்காக 98 லட்சம் ரூபாவுக்கும் அதிக நிதி செலவிடப்பட்டுள்ளதாக சந்தேக நபர் எழுத்து மூலம் அறிவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். எனினும் அவ்வாறான எந்த ஒரு மென்பொருளும் கட்டமைக்கப்படவில்லை என்பது தெரியவந்துள்ளது. பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் குற்றங்களை புரிந்துள்ளதாக குற்றஞ்சாட்டியே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். சந்தேக நபரான தகவல் தொழில்நுட்ப கட்டுப்பாட்டாளர் கடவுளை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்படவுள்ளார்.
0: தொடர்ந்து நிலக்கரி கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக நியமிக்கப்பட்ட விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு வலுசக்தி அமைச்சின் செயலாளர் மற்றும் மின் உற்பத்தி அதிகாரிகளை இன்று மீண்டும் வாக்குமூலங்களை அவர்களிடமிருந்து பதிவு செய்கிறது.
1: நிலக்கரி கொடுக்கல் வாங்கல் விவகாரம் தொடர்பில் இதுவரை 7 துறைகளின் அதிகாரிகளிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கடந்த 2009 ஆண்டு முதல் இதுவரையிலான காலப்பகுதியில் இடம்பெற்ற நிலக்கரி கொடுக்கல் வாங்கல்கள் குறித்து விசாரணை நடத்தி பரிந்துரைகளை வழங்குவதற்காக ஜனாதிபதியினால் அண்மையில் இந்த விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது. நேற்றைய தினம் கணக்காய்வாளர் திணைக்கள அதிகாரிகள் இந்த நிலக்கரி கொடுக்கல் வாங்கல் விசாரணை ஆணைக்குழுவின் முன்னிலையில் அழைக்கப்பட்டிருந்தனர். கணக்காய்வு அறிக்கைகள் குறித்த தெளிவுபடுத்தல்களை பெற்றுக் கொள்வது உள்ளிட்ட சில விடயங்களுக்காகவே அதிகாரிகள் அழைக்கப்பட்டதாக ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது.
0: தொடர்ந்து ஆன்லைன் விளையாட்டுகள் ஊடாக சிறுவர்களின் நடத்தை மற்றும் உளவியல் ரீதியில் ஏற்படக்கூடிய பாரதூரமான தாக்கங்கள் குறித்து இலங்கை கணனி அவசர தயார்நிலை பிரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து அந்த பிரிவின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக தமனுமூல தெரிவிக்கையில், நவீன ஆன்லைன் விளையாட்டுகள் உலகெங்கிலும் உள்ள அறிமுகம் இல்லாத நபர்களுடன் நிகழ்நேரத்தில் உரையாடும் வசதியை கொண்டுள்ளன. நீண்ட நேரம் இவ்வாறான விளையாட்டுகளில் ஈடுபடும் சிறுவர்கள் தெரியாத நபர்களிடம் தமது தனிப்பட்ட பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்வதோடு உணர்ச்சி ரீதியாக அவர்கள் மேல் தங்கியிருக்கும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இது உணர்திறன் மிக்க தகவல்கள் மற்றும் தனிப்பட்ட புகைப்படங்கள் பகிரப்படும் அபாயத்தை தோற்றியிருப்பதாக அவர் எச்சரித்திருக்கிறார். இதேவேளை விளையாட்டுகளில் உள்ள ரிவார்ட் முறைமைகள் சிறுவர்களை அடிமையாக்குவதோடு அவை சூதாட்ட குணாதிசயங்களை கொண்டுள்ளன. பெற்றோரின் கடன் அட்டைகளை அவர்களுக்கு தெரியாமல் பயன்படுத்தி அனுமதியின்றி 4 லட்சம் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை விளையாட்டுகளுக்காக செலவு செய்த சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. விளையாட்டுகளில் ஈடுபடுவதை தடுக்கும் போது சிறுவர்கள் ஆக்ரோசமாகவும் மன உளைச்சலுக்கும் உள்ளாவதாக பெற்றோர்கள் அவதானித்துள்ளார்கள். விளையாட்டுகளின் உள்ளடங்கள் மற்றும் வயது பொருத்தப்பாட்டை கண்டறிய PGI போன்ற வயது மதிப்பீட்டு முறைகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் பரண்டல் கண்ட்ரோல்ஸ் மற்றும் திரைநேர முகாமைத்துவம் ஸ்கிரீன் டைம் மேனேஜ்மெண்ட் மூலம் பிள்ளைகளின் ஆன்லைன் செயற்பாடுகளை கண்காணிக்குமாறு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. உள்ளூராட்சி நிறுவனங்களில் பொது பயன்பாட்டு கொடுப்பனவு சேவைகளை டிஜிட்டல் மயப்படுத்தும் பணிகள் வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு உத்தியோகமாக அறிவித்திருக்கிறது.
1: கௌபி ஊடாக இந்த செயல்பாடு நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் பிரதி அமைச்சர் ருவான் சனர தெரிவித்துள்ளார். ஏனைய அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் ஜூன் மாதம் அளவில் கௌபேயினை அறிமுகப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தயார்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். நாட்டின் டிஜிட்டல் மயமாக்கல் வேலை திட்டத்துக்கு அமைய இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் ருவான் சனர தெரிவித்தார். டிஜிட்டல் அமைச்சுடன் இணைந்து நாட்டு மக்கள் அனைவருக்கும் கௌபே கொடுப்பனவை அறிமுகம் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த கொடுப்பனவு முறைமை தொடர்பிலான தெளிவூட்டல் நடவடிக்கைகளையும் முன்னெடுப்பதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார்.
0: தொடர்ந்து எதிர்கட்சி குழுக்கள் இப்பொழுது பல்வேறு கூட்டணிகளை அமைப்பது தொடர்பில் பேசி வருகின்றன. ரியல் பீரிஸ் தலைமையிலான மக்கள் சார்பு ஒன்றிணைந்த எதிர்கட்சி என்ற பெயரில் ஒரு குழுவினர் ஊடக சந்திப்புகளை நடத்தி வருகிறார்கள். எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து கூட்டணி அமைப்பது தொடர்பில் பேசி வருகின்றன. நாமல் ராஜபக்ச தலைமையிலான புதிய சக்தியை உருவாக்க உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுன கூறி வருகிறது. இந்த நிலையில் உண்மையில் இப்பொழுது எதிர்கட்சி தலைவர் யார்?
2: ஈகாவ் மேரட்டை ஆண்டு கொர்ண பல
3: இந்த நாட்டை ஆட்சி செய்யும் சக்தியாக ஐக்கிய மக்கள் சக்தி மாறுவதற்கு நாம் அனைவரும் அர்ப்பணிப்போடு செயல்பட வேண்டும்.
0: இந்த கருத்தானது ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோகன பண்டாரா அவர்களது.
3: அதற்காக ஒன்றிணைக்கக்கூடிய முற்போக்கான மற்றும் நம்பிக்கை வைக்கக்கூடிய எந்த ஒரு தலைவர்களையும் எதிர்காலத்தில் ஒன்றிணைக்க நாம் நடவடிக்கை எடுப்போம். ஒரு பலமான கூட்டணியின் மூலம் அந்த வெற்றியை உங்களுக்காக பெற்றுத் தருவோம்.
4: விபக்ஷ எதிர்கட்சி எனப்படும் அரசியல் சக்தியின் ஒரு பகுதி மாத்திரமே.
0: இந்த கருத்தானது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன ஊடக பேச்சாளர் சஞ்சீவ எதிரிமானா அவர்களது.
4: பாராளுமன்றத்திற்குள்ளது அதிகாரப்பூர்வமாக இலங்கை பாராளுமன்றத்தில் உள்ள எதிர்கட்சி தலைவருடன் கூடிய எதிர்கட்சி. ஆனால் எதிர்கட்சி என்பதன் அரசியல் ரீதியான விரிவான அர்த்தம் என்னவெனில், அரசாங்கம் தொடர்பாக தனது நியாயமான விமர்சனங்களை முன்வைத்து அடுத்த அரசாங்கத்தை உருவாக்குவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்கும் குழுவாகும். அவ்வாறான குழுக்கள் பல நாடுகளில் பாராளுமன்றத்திற்கு வெளியே உள்ளன. உதாரணமாக இலங்கையின் தற்போதைய ஜனாதிபதி கடந்த பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருக்கவில்லை அல்லவா?
1: முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு வந்த போது மக்கள் தாமாகவே முன்வந்து கொழும்பில் திரண்டனர் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பொதுச் செயலாளர் தெரிவிக்கின்றார்.
4: அரசியல் ரீதியாக தங்களது தலைவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் இவ்வாறான சந்தர்ப்பங்களை பல்வேறு அரசியல் கட்சிகளிலும் வரலாறு முழுவதும் நாம் பார்த்திருக்கின்றோம். தங்களது மாவட்டங்கள் மற்றும் தொகுதிகளில் அரசியல் தலைவர்களுடன் வந்தவர்கள் அங்கு இருந்திருக்கலாம். ஆனால் அதைவிட அதிகமானோர் இயல்பாகவே தமது விருப்பின் பேரில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் கொழும்புக்கு வந்தவர்கள் அங்கே இருந்திருக்க கூடும்.
5: சட்டம் அனைவருக்கும் பொதுவாக நடைமுறைப்படுத்தப்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் மயில்வாகனம் ஜெகதீஸ்வரன் கூறுகின்றார்.
6: முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் லஞ்ச ஊழல் விசாரணை பிரிவின் ஊடாக விசாரிக்கப்பட்டிருந்தார். அந்த விசாரணை முடிவிட்டதும் அந்த விசாரணைக்கு வந்த மஹிந்த ராஜபக்ச உடன் இன்னும் மூன்று குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுக்குரிய விசாரணை இடம்பெற்றதாக தெரிய வருகின்றது. இங்கே கூறப்பட்டதாக ஊடகங்களூடாக அறிய முடிகின்றது. அங்கு திரண்டிருந்த மக்கள் அது எவ்வாறு அது அந்த மக்கள் திரட்டப்பட்டார்கள் என்பது மக்களுக்கே தெரியும். கீரியும் பாம்புமாக இருந்த மஹிந்த ராஜபக்சவும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அல்லது அவர்கள் அவர்களுக்கு விசாரணைகள் நடத்தக்கூடாது என்ற வகையில் கூறப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. எம்மை பொறுத்தவரையில் எங்களுடைய அரசாங்கம் பொறுப்பேற்பதற்கு முன்னாக நாங்கள் கொள்கை ரீதியாக நாங்கள் கூடியிருக்கின்றோம். அது ஊழல் மோசடிகளில் ஈடுபட்ட யாராக இருந்தாலும் நாங்கள் அதற்கு எதிராக அவர்களுக்கு எதிரான விசாரணைகளை நடத்துவதில் அரசாங்கம் பின்னிற்க போவதில்லை.
0: தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு யாழ் மாநகர சபையின் இன்றைய மாதாந்த அமர்வின் போது உயிரிழந்த மக்களுக்கு உணர்வுபூர்வமாக அஞ்சலி செலுத்தப்பட்டது. சபையின் இன்றைய அமர்வு ஆரம்பமாவதற்கு முன்னதாக போரில் உயிரிழந்த பொதுமக்களின் நினைவாக அஞ்சலி செலுத்தப்பட்டது. மாநகர சபை முதல்வர் தலைமையில் உறுப்பினர்கள் மற்றும் உத்தியோகத்தர்கள் அனைவரும் மலரஞ்சலியை செலுத்தினார்கள். நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தின் பல்வேறு இடங்களிலும் கஞ்சி வழங்கும் நிகழ்வுகள் மற்றும் நினைவேந்தல் ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் மாநகர சபையில் இந்த அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. முள்ளிவாய்க்கால் 17ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு மூதூர் கிழக்கு அம்மன் நகர் பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்றது. இந்த நிகழ்வை நினைவேந்தல் ஏற்பாட்டு குழு ஏற்பாடு செய்திருந்தது. இப்போது முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் உயிரிழந்தவர்களுக்காக தீபச்சுடர் அங்கு ஏற்றப்பட்டு மலர்தூவி ஒரு நிமிட மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இதன்போது முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறப்பட்டது. நினைவேந்தல் நிகழ்வில் பொதுமக்கள், சிறுவர்கள் என்று பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். குற்றப்புணர்வு திணைக்கழகத்தின் முன்னாள் பணிப்பாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் ஷானி அபேசிகர பிரதி காவல்துறை மா அதிபர் பதவிக்கு உயர்த்தப்படுவதற்கு தேவையான சகல தகுதிகளையும் அவர் பூர்த்தி செய்துள்ளதாக நிர்வாக மேன்முறையீட்டு தீர்ப்பாயம் தீர்மானித்துள்ளது. தமக்கு வழங்கப்பட வேண்டிய பதவியுயர்வு தொடர்பாக ஷானி அபேசிகராவினால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டை விசாரணை செய்த பின்னரே இந்த தீர்மானம் அறிவிக்கப்பட்டுள்ளது. உயர் பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் கே டி சித்திரஸ்ரீ, மேல் நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீநாதி நந்தசேன மற்றும் அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஜே ஜே ரட்டசிறி ஆகியோரை கொண்ட நிர்வாக மேன்முறையீட்டு தீர்ப்பாயம் முன்னிலையில் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. விசாரணைகளின் முடிவில் ஷானி அபேசிகராவின் கோரிக்கையில் உள்ள நியாயத்தன்மையை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் அவருக்கு பதவியுயர்வு வழங்கப்பட வேண்டும் என்று தீர்மானித்துள்ளது. இந்த தீர்ப்பின் பிரகாரம் கடந்த 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அவரை பிரதி காவல்துறை மா அதிபர் பதவிக்கு உயர்த்துவதற்கு தகுதியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பு தொடர்பான அறிக்கை மேலதிக நடவடிக்கைகளுக்காக தேசிய காவல்துறை ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்படுகிறது. சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தனவர்களுக்கு தடை செய்யப்பட்ட பொருட்களை வைத்திருக்க அனுமதித்த குற்றச்சாட்டின் கீழ் மேல்மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவைச் சேர்ந்த 2 போலீஸ் கான்ஸ்டபிள்கள் பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவரும் 2 சிறைகளில் வைக்கப்பட்டிருந்த சந்தனவர்களுக்கு ஹெரோயின் போதைப்பொருள், சிகரெட்டுகள் மற்றும் லைட்டர்கள், புகையிலை துண்டுகள் போன்ற பொருட்களை வைத்திருக்க அனுமதி வழங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்தார்கள். மேலும் போதைப்பொருள் பயன்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படும் ஈயத்தாள்கள் மற்றும் குழாய் வடிவில் சுருட்டப்பட்ட பணத்தாள்களையும் சிறைகளுக்குள் வைத்திருக்க இவர்கள் அனுமதி அளித்துள்ளதாக தெரியவந்துள்ளது. பெரியகுடை பிராந்திய குற்றப்புணர்வு பிரிவின் அதிகாரிகள் குழு ஒன்று இந்த சிறைக்கூண்டுகளை சோதனையிட்ட போதே அங்கிருந்து இந்த தடை செய்யப்பட்ட பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து அந்த 2 கான்ஸ்டபிள்களுக்கு எதிராக இந்த ஒழுங்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் ஐவே யாக்லோ பெயரிடப்பட்டுள்ள பல்கலைக்கழகத்தின் சிறப்பு தூதுக்குழு நேற்று திருவண்ணாமலையில் அமைந்துள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரட்னசேகர் அவர்களை சந்தித்தார்கள். இந்த சந்திப்பின் போது கிழக்கு மாகாணத்தில் ரஷ்ய மொழியை மேம்படுத்துதல் மற்றும் அதன் மூலம் கல்வி மற்றும் பொருளாதார வாய்ப்புகளை விரிவுபடுத்தல் குறித்து சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது. குறிப்பாக கிழக்கு மாகாணத்தின் பல்கலைக்கழக மாணவர்களுக்காக ரஷ்ய மொழி நிகழ்ச்சிகளை அறிமுகப்படுத்துவது, அவர்களின் சர்வதேச தொடர்பாடல் திறன்களையும் கல்வி பன்முகத்தன்மையை மேம்படுத்துவதற்கான முக்கியமான முன்னெடுப்பாக விவாதிக்கப்பட்டது. மேலும் ரஷ்ய சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வரும் தற்போதைய சூழலில் சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் துறையில் பணியாற்றுவோருக்கு ரஷ்ய மொழி பயிற்சி வழங்குவதன் அவசியமும் வலியுறுத்தப்பட்டது. இதன் மூலம் சேவை தரத்தை உயர்த்துவதும் பிராந்தியத்தின் பொருளாதார நடவடிக்கைகளை வளர்த்தெடுப்பதும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறுகிய கால திட்டமல்லாது நீண்டகால ஒத்துழைப்பு வேலை திட்டமாகும் என்பதை இருதரப்பினரும் வலியுறுத்தியதோடு தொடர்ச்சியான பாடத்திட்ட ஒத்துழைப்பு மற்றும் பேராசிரியர் பரிமாற்ற திட்டங்கள், பிராந்திய தொழில் முனைவோர் மற்றும் விருந்தோம்பல் துறையின் அதிகாரிகளுக்கான பயிற்சி வாய்ப்புகளை விரிவுபடுத்தல், இலங்கையின் கிழக்கு மாகாணம் மற்றும் ரஷ்ய கூட்டாட்சி நாடு இடையிலான கலாச்சார உறவுகளை வலுப்படுத்தல் போன்ற விடயங்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. இந்த கூட்டாண்மை மூலம் கிழக்கு மாகாண இளைஞர்களுக்கு புதிய சர்வதேச வாய்ப்புகள் உருவாகுவதோடு சுற்றுலாத்துறைக்கும் புதிய பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படும் என்ற நம்பிக்கையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அரசு மருத்துவமனைகளில் சுமார் 10,000 அதிகமான இருதய நோயாளிகள் சத்திரை சிகிச்சைகளுக்காக நீண்ட காலமாக காத்திருப்பு பட்டியலில் உள்ளதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர் சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. அதேவேளை தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கான செலவுகள் பன்மடங்கு அதிகரித்துள்ளதால் சாதாரண மக்களால் உயிர்காக்கும் சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. கூட்டமைப்பின் தலைவர் மருத்துவர் சமல் சஞ்சீவ இதுகுறித்து தெரிவிக்கையில், நிலையில் தனியார் மருத்துவமனைகளில் இதய சத்திரை சிகிச்சைக்கான அடிப்படை செலவு தற்போது 1.5 மில்லியன் ரூபாவை தாண்டிவிட்டதாக குறிப்பிட்டார். நோயாளி மருத்துவமனைகளில் தங்கியிருக்கும் காலம் மற்றும் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் வழங்கப்படும் சிகிச்சைகளை பொறுத்து இந்த செலவு மேலும் அதிகரிக்கக்கூடும். இதனால் நடுத்தர மற்றும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்கள் பாரிய பொருளாதார நெருக்கடிகளை சந்திப்பதாக அவர் தெரிவித்தார். கொழும்பு தேசிய மருத்துவமனை, கண்டி, அன்றாதபுரம், யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு மற்றும் காராபிட்டிய ஆகிய பொதுநா மருத்துவமனைகளில் மட்டும் சுமார் 10,000 நோயாளிகள் சத்திரை சிகிச்சை மற்றும் நோய் கண்டறியும் பரிசோதனைகளுக்காக காத்திருக்கிறார்கள். சில நோயாளிகள் தமது சத்திரை சிகிச்சைக்காக 29 மாதங்கள் வரை காத்திருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். சில அரச மருத்துவமனைகளில் அத்தியாவசிய சத்திரை சிகிச்சை உபகரணங்களுக்கு தட்டுப்பாடு இல்லாததோடு நோயாளிகள் தமது இரத்த பரிசோதனைகளை தனியார் நிறுவனங்களில் மேற்கொள்ள வேண்டியுள்ளதும் நிலைமையை மோசமாக்கியுள்ளது. இதய சத்திரை சிகிச்சைகளுக்காக ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதியுதவி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட போதிலும் நடைமுறையில் அத்தகைய உதவிகள் முறையாக சென்றடைவதற்கான ஆதாரங்கள் மிக குறைவாகவே உள்ளதாக மருத்துவர் சமல் சஞ்சீவ குற்றம் சாட்டினார். மேலும் நாட்டில் முறையான தேசிய சுகாதார காப்புறுதி திட்டம் இல்லாதது தனியார் துறையில் சிகிச்சை பெறுவோருக்கு பாரிய சுமையாக மாறிவிட்டது. எனவே அரசாங்கம் இந்த விடயத்தில் உடனடியாக தலையிட்டு இதய நோயாளிகளின் உயிரை பாதுகாக்க தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர் சங்கங்களின் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. நாட்டில் கடந்த 2025 ஆம் ஆண்டில் மாத்திரம் 68 யானைக்கால் நோய் பாதிப்புகள் பதிவாகியுள்ளதாக யானைக்கால் நோய் தடுப்புக்கான தேசிய இயக்கம் தெரிவித்துள்ளது. இந்த பரிசோதனைகளின் போது கண்டறியப்பட்ட நோயாளர்களில் சரி பாதியானோர் இந்தியாவிலிருந்து வருகை தந்து இலங்கையில் பணியாற்றும் வெளிநாட்டு பணியாளர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. யானைக்கால் நோய் தடுப்பு இயக்கத்தின் பணிப்பாளர் மருத்துவர் பிரசங்க சேரசிங்க இதுகுறித்து தெரிவிக்கையில், 68 நபர்களுக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களில் 34 பேர் இலங்கையர்கள் என்றும் ஏனைய 34 பேர் இலங்கையில் பல்வேறு பணிகளில் ஈடுபட்டுள்ள இந்திய பிரஜைகள் என்று கண்டறியப்பட்டுள்ளது. இலங்கையில் இந்த நோய் தொற்று பிரதானமாக கொழும்பு, கம்பகா, களுத்துறை, காலி, மாத்தறை, ஹம்பாந்தோட்டை, குருணாகல் ஆகிய 7 மாவட்டங்களில் தொடர்ச்சியாக பதிவாகி வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கையிலிருந்து யானைக்கால் நோயை 2030 ஆம் ஆண்டுக்குள் முழுமையாக ஒழிப்பதை அரசாங்கம் இலக்காக கொண்டுள்ளது. உள்ளூர் ரீதியாக பரவும் தொற்றுக்களை பூச்சியமாக குறைப்பதற்கும் நோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்கும் பொது சுகாதார கண்காணிப்பு திட்டங்கள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த நோய் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாகவும் முறையான மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் ஊடாக இதனை முறியடிக்க முடியும் என்று சுகாதாரத்துறையினர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்கள். உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரித்திருக்கின்ற நிலையில் தற்போது இலங்கையில் 1 லிட்டர் டீசலின் உண்மையான செலவு 720 ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாக ஜனாதிபதி ஆண்ட்ரகுமார திசநாயக்கா நுரலியா மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது குறிப்பிட்டார். டீசல் விலையை 392 ரூபாவாக பேணுவதற்காக அரசாங்கம் தற்போது 1 லிட்டருக்கு சுமார் 100 ரூபாய் மானியத்தை வழங்கி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த மானிய கொள்கையினால் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் பாரிய நஷ்டத்தை சந்தித்து வருவதாகவும் இவ்வாறானதொரு முறைமையை நீண்ட காலத்துக்கு முன்னெடுத்து செல்வது சாத்தியமற்றது என்றும் ஜனாதிபதி எச்சரிக்கை விடுத்தார். எரிபொருள் பாவனியை குறைப்பதன் மூலம் பொருளாதார ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்துவதை அரசாங்கத்தின் நீண்டகால எதிர்பார்ப்பு என்றும் அவர் குறிப்பிட்டார். சட்டத்துக்கு மேல் எவரும் இல்லை என்று ஜனாதிபதி கூறுகிறார். அப்படியாயின் தரமற்ற நிலக்கரியை நாட்டுக்கு இறக்குமதி செய்தவர்களையும் விசாரணைக்கு உட்படுத்துமாறு கேட்டுக் கொள்கிறேன் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். நிதியமைச்சின் 800 மில்லியன் ரூபாவை தவறான கணக்குக்கு மாற்றியவர்களை விசாரணை செய்யுங்கள், பொய்ச்சாட்சி சொல்லுமாறு வற்புறுத்தி சந்தேகநபர்களை தற்கொலை செய்து கொள்ள நிலைக்கு தள்ளுபவர்களை விசாரணை செய்யுங்கள், அத்துடன் உலகிலே அதிக விலை கொடுத்து எரிபொருளை கொள்வனவு செய்தவர்களையும் விசாரணை செய்யுமாறு நான் சவால் விடுக்கிறேன். கடந்த கால தேர்தல்களில் எம்மை விட்டு விலகிச் சென்ற பெருமளவிலான மக்கள் இன்று மீண்டும் எங்களுடன் இணைந்து வருகிறார்கள். அவர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பதோடு அவர்களுக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டார். கந்தளாய் சீனி கைத்தொழிற்சாலை நிதி மோசடி வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவின் பணிக்குளாம் பிரதானியாக பணியாற்றிய குசுமதாச மானாமாவுக்கு விதிக்கப்பட்ட 20 மில்லியன் ரூபாய் மேலதிக அபராத தொகையை அறவிடுவது தொடர்பாக எடுக்கப்பட உள்ள அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்த நிலைப்பாட்டை 2 வாரங்களுக்குள் அறிவிக்குமாறு நிலையான மூவரடங்கிய நீதிமன்ற குளாம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு நேற்று உத்தரவு பிறப்பித்தது. பிரியந்தல் எனகே, விராஜ் வீரசூரிய மற்றும் திலகரண்ண பண்டாரா ஆகிய மூவரடங்கிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. கடந்த 2018 கந்தளாய் சீனி கைத்தொழிற்சாலைக்கு சொந்தமான கட்டிடங்கள் மற்றும் இயந்திரங்களை இந்திய நிறுவனம் ஒன்றுக்கு கையளிப்பதற்காக 54 மில்லியன் ரூபாய் பணத்தை லஞ்சமாக பெற்ற சம்பவம் தொடர்பில் குற்றவாளியாக நீதிமன்றத்தினால் அடையாளம் காணப்பட்டு குசுமதாச மகநாமா தற்போது சிறைத்தன்னை அனுபவித்து வருகிறார். சிறைத்தன்னைக்கு மேலதிகமாக அவருக்கு 20 மில்லியன் ரூபாய் அபராதம் செலுத்துமாறும் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அந்த வழக்கில் பிரதிவாதிக்கு விதிக்கப்பட்ட 20 மில்லியன் ரூபாய் அபராத தொகையை செலுத்துவதற்கு தன்னிடம் எந்தவித சொத்துக்களும் இல்லை என்று பிரதிவாதி சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து சிறைச்சாலை அதிகாரிகளால் விடுக்கப்பட்ட வினவலுக்கு பதிலளித்த நீதிமன்றம் ஆரம்ப தீர்ப்பை அறிவிக்கும் போது இந்த அபராதத்தை செலுத்த தவறினால் அதற்கு பதிலாக அனுபவிக்க வேண்டிய மேலதிக சிறைத்தன்னை குறித்து அதில் குறிப்பிடப்படவில்லை என்று சுட்டிக்காட்டியுள்ளது. அவ்வாறானதொரு விடயம் ஆரம்ப தீர்ப்பில் குறிப்பிடப்படாத நிலையில் அபராதத்தை செலுத்த தவறியமைக்காக இந்த சந்தர்ப்பத்தில் மேலதிக சிறைத்தன்னையை விதிப்பதற்கு தமது நீதிமன்றத்துக்கு சட்ட அதிகாரம் இல்லை என்று நீதியரசர் பிரியந்தல் எனகே தெரிவித்தார். எனவே இது தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மேற்கொள்ள உள்ள அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பன குறித்த நிலைப்பாட்டை மன்றுக்கு அறிவிக்குமாறு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அரச காணி மாற்றத்துடன் தொடர்புடைய காணி மதிப்பீட்டு அறிக்கையை திருத்துவதற்காக கையூட்டல் பெற்ற குற்றச்சாட்டில் புலன்ருவை மாகாண வருவாய் மாவட்ட அலுவலகத்தில் துப்புரவு பணியாளர் ஒருவர் நேற்று கையூட்டல் தடுப்பு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். உத்தியோர்வ அறிக்கையில் காணியொன்றின் பெறுமதியை குறைத்து மதிப்பிடுவதற்காக பிரதேசவாசி ஒருவரிடம் சந்தனவர் 50,000 ரூபாய் கையூட்டல் கோரியிருக்கிறார். காணி உறுதி மாற்றத்துக்கான முத்திரை வரியை குறைப்பதற்காக இந்த மதிப்பீட்டு அறிக்கையின் பெறுமதியை குறைத்து காட்டும் மோசடி திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட பிரதேசவாசியினால் அளிக்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் கையூட்டல் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் மாவட்ட வருவாய் அலுவலக வளாகத்தில் வைத்து சந்தநபர் 35,000 ரூபாவை கையூட்டலாக பெற்றபோது அவரை கைது செய்தார்கள். கைது செய்யப்பட்ட சந்தநபர் புலன்ருவை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படுகிறார். கண்டி நகரத்தில் அமைந்துள்ள தனியார் வங்கி ஒன்றில் பணியாற்றும் 7 ஊழியர்கள் மோசடி குற்றச்சாட்டு ஒன்றில் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கண்டி நகரத்தில் அமைந்துள்ள தனியார் வங்கி ஒன்றின் ஊழியர்கள் 7 பேர் போலி ஆவணங்களை தயாரித்து அந்த வங்கியின் வாடிக்கையாளர்களது பெயரில் மோசடியான முறையில் கடன் பெற்றுக் கொண்ட சம்பவம் தொடர்பில் கண்டி போலீசில் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இத்தொடர்பான விசாரணைகளை கண்டி போலீசார் தற்போது மேற்கொண்டு வருகிறார்கள். வெள்ள நீரில் மூழ்கிய தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் வெளிப்பெண்ண நுழைவு பாதைகள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அந்த பகுதியில் அமைந்துள்ள அழுத்கம மத்துக்கம வீதி வெள்ள நீரில் மூழ்கியதன் காரணமாக கொழும்பு நோக்கி நுழையும் வாயில், கொழும்பிலிருந்து வரும் வாகனங்கள் வெளியேறும் வாயில் மற்றும் காலியிலிருந்து வரும் வாகனங்கள் வெளியேறும் வாயில் என்பன தற்காலிகமாக மூடப்பட்டிருந்தன. சொகுசு வாகனங்கள் மற்றும் சிறிய ரக வாகனங்களில் போக்குவரத்து இதன் காரணமாக பாதிக்கப்பட்டிருந்தது. தற்போது வெள்ள நீர் வடிந்துள்ளமையால் அனைத்து வாகன போக்குவரத்துகளுக்காகவும் வெளிப்பெண்ண இடைமாறல் மீண்டும் வளமைக்கு திரும்பியுள்ளதாக காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. இலங்கையில் போக்குவரத்து விதிமுறைகளை மீறுபவர்கள் தொடர்பில் தகவல்களை வழங்குவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட வாட்ஸ்அப்பில் அந்த இலக்கத்துக்கு பாரதூரமான போக்குவரத்து விதிமுறைகளுடன் தொடர்புடைய 70க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் அந்த இலக்கத்தில் கிடைக்கப்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தார்கள். குறித்த வாட்ஸ்அப்பின் இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்ட 3 வார காலப்பகுதிக்குள் இந்த முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன.
1: விதிமீறல்களுடன் தொடர்புடையவர்களில் சுமார் 75% எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து மற்றும் வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் WPJ சேனாதீர தெரிவித்துள்ளார். 0707-475-5600 எனும் வாட்ஸ்அப் இலக்கம் கடந்த மாதம் 21ஆம் தேதி அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த இலக்கத்துக்கு போக்குவரத்து விதிமுறைகளை மீறும் சாரதிகளின் குறுகிய காணொலிகளை அனுப்பி வைக்க முடியும். இயலுமானவரை காணொலியுடன் சேர்த்து அந்த சம்பவம் நடந்த இடம், திகதி மற்றும் நேரத்தை குறிப்பிட்டு அனுப்புமாறும் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். அபாயகரமான முறையில் வாகனம் செலுத்துதல், அதிவேகமாக வாகனங்களை செலுத்துதல் அல்லது இடது பக்கத்தால் முந்தி செல்லுதல் போன்ற விதிமீறல்கள் குறித்து இந்த வாட்ஸ்அப் இலக்கத்தின் ஊடாக தெரிவிக்க முடியும். அத்துடன் பஸ்கள் கவனஈனத்துடன் பயணித்து தொடர்பில் 1955 என்ற தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் அவசர அழைப்பு இலக்கத்துக்கு அறிவிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து கல்பட்டியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்தொன்று மாதம்பை பகுதியில் மற்றொரு பேருந்தை மிகவும் ஆபத்தான முறையில் முந்தி செல்ல முயன்ற காணொலி சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. இதனை அடுத்து பேருந்தின் ஓட்டுநருக்கு எதிராக காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள். காணொலியில் காட்டப்பட்டுள்ள போக்குவரத்து விதிமுறைகளை அவதானித்த மாதம்பை காவல்துறை அதிகாரிகள் அன்றைய தினமே பேருந்தை மறித்து ஓட்டுநருக்கு கடும் எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள். அத்துடன் அவரது ஓட்டுநர் உரிமம் பறிமுதல் செய்யப்பட்டு தற்காலிக அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டது. பேருந்தில் அதிக அளவிலான பயணிகள் இருந்தமையை கருத்தில் கொண்டு அன்றைய தினம் பேருந்து செல்ல அனுமதிக்கப்பட்டது. ஆனாலும் நேற்று மாதம்பை காவல்துறை நிலையத்தில் முன்னிலையாகுமாறு ஓட்டுநருக்கு உத்தரவிடப்பட்டது. இதன்படி நேற்று காவல்துறை நிலையத்தில் முன்னிலையான ஓட்டுநர் போதைப்பொருள் பாவனை செய்துள்ளாரா என்பதை கண்டறிய சிலாபம் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அத்துடன் அவருக்கு எதிராக அஜாக்கிரதையாகவும் சட்டவிரோதமாகவும் வாகனம் ஓட்டியமைக்காக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. முன்னதாக சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட அந்த காணொலியில் அதிவேகமாக வந்த பேருந்துடன் மோதாமல் இருக்க சிற்றுந்தோன்று விலகிச் செல்ல முயன்ற போது ஒரு பெண் மற்றும் குழந்தை உட்பட மூவர் பயணித்த உந்துருளி விபத்துக்குள்ளாவதை காண முடிகிறது. இதில் காயமடைந்தவர்கள் சிறு காயங்களுடன் அந்த இடத்தை விட்டு சென்றுள்ளதோடு இதுவரையில் மாதம்பை காவல்துறை நிலையத்தில் இதுகுறித்து எந்தவித முறைப்பாடும் அளிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் வெவ்வேறு பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற பத்துக்களில் 4 பேர் உயிரிழந்ததாக குறிப்பிடப்படுகிறது. அதன்படி அகங்கம இமத்துவ வீதியின் கடுகவத்த சந்தியில் இடம்பெற்ற பத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இதேவேளை திருக்கோவில் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட திருக்கோவில் பொத்துவில் வீதியில் இடம்பெற்ற பத்தில் நபர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். திருக்கோவில் நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி கவிழ்ந்ததில் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. உயிரிழந்தவர் திருக்கோவில் பகுதியைச் சேர்ந்த 42 வயதுடையவர் என்று தெரியவிருக்கிறது. அதே நேரம் வெளிவேறிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ரத்து பஸ்வல கேனகம வீதியின் கடுவத்த பகுதியில் இடம்பெற்ற பத்தில் மோட்டார் சைக்கிளின் பின்னால் அமர்ந்து சென்ற இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். கெனகமவிலிருந்து ரத்து பஸ்வல நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த லொரியில் மோதியதில் பின்னால் அமர்ந்து சென்றவர் லொரிக்குள் சிக்கொண்டு சம்பவ இடத்திலே உயிரிழந்து போனார். சம்பவத்தில் உயிரிழந்தவர் மேற்கு வெளிவெறிய பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய இளைஞர் என்று தெரிய வந்துள்ளது. அத்துடன் பிடிகல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிடிகல பெலவத்த வீதியின் பொருளுகன பகுதியில் இடம்பெற்ற பத்தில் 21 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். பெலவத்தையிலிருந்து பிடிகல நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து வீதியோர பாலத்துடன் மோதியதில் இந்த பத்தில் அவர் உயிரிழந்து போனார். ரத்னபுரி கில்லன பகுதியில் உள்ள ரத்தினக்கல் வியாபாரி ஒருவரின் வீட்டில் 7 கோடி ரூபாவுக்கு அதிகமான பெறுமதியான ரத்தினக்கற்கள் மற்றும் தங்க ஆபரணங்கள் கொள்ளையிடப்பட்டிருக்கிறது. அண்மையில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளதாக காவல்துறை தெரிவிக்கிறது. பொருட்களை கொள்ளையடித்த சந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கிண்ணச்சி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியிலே பகல் நேரத்தில் நடந்த 10 சொத்து மற்றும் தங்க நகைகள் திருட்டு வழக்குடன் தொடர்புடைய முக்கிய சந்த நபர் ஒருவரையும் அவரது மனைவியையும் கிள்நொச்சி பிரிவு குற்றப்புணர்வுத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளார்கள். கிள்நொச்சி பிரிவு குற்றப்புணர்வுத்துறையின் பரிசோதகர் பத்நாயக்கா உள்ளிட்ட அதிகாரிகள் குழு ஒன்று நேற்று சந்தேகத்துக்கிடமாக சுற்றித் திரிந்த ஒருவரை விசாரித்த போது கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஒரு சந்தேகத்துக்கிடமான கொள்ளை சம்பவம் வெளிக்கொண்டு வரப்பட்டுள்ளது. இதன்போது கிள்நொச்சி சாந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய வாடகைதார் ஒருவர் முக்கிய சந்த நபராக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் திருடப்பட்ட பொருட்களை பாதுகாத்து வைப்பதிலும் அவற்றுக்கு ஆதரவு அளிப்பதிலும் ஈடுபட்டிருந்த அவரது 20 வயது மனைவியும் பாரதிபுரம் பகுதியில் கைது செய்யப்பட்டார். கிள்நொச்சி போலீஸ் நிலையத்தில் பதிவான 10 பகல்நேர வீட்டுக் கொள்ளை சம்பவங்களில் இந்த இருவரும் நேரடியாக ஈடுபட்டிருப்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. திருடப்பட்ட தங்கப் பொருட்களில் ஒரு பகுதியை சந்த நபர்கள் 2 தனியார் அடகு நிலையங்களிலும் மன்னார் வங்கி கிளையிலும் அடமானம் வைத்துள்ளார்கள். அடமானம் வைக்கப்பட்ட 49 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்கப் பொருட்களை கண்டறிவதற்கு தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அம்பலாந்தோட மாமடல பகுதியில் ரத்னவலி தேவியின் சிலையில் கையில் மனித தலை வைக்கப்பட்ட அதிர்ச்சி அதிர்ச்சிகரமான கொலையின் பின்னணி குறித்த திடுக்கிடும் தகவல்களை காவல்துறையினர் வெளியிட்டுள்ளார்கள். கடந்த 11ஆம் தேதி தனது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருந்த 34 வயதுடைய லக்மால் சத்ருவன் பொடி என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்டதோடு அவரது தலை துண்டிக்கப்பட்டு சிலையின் கைகளில் வைக்கப்பட்டது. கடந்த பிப்ரவரி மாதம் நடந்த முக்கொலை சம்பவத்தில் உயிரிழந்த மெத்தப்பொடி என்பவரின் மரணத்துக்கு பழிவாங்கலாகவே இந்த கொலை அரங்கேற்றப்பட்டுள்ளது. இந்த கொலையுடன் தொடர்புடைய மெத்தலோக்கு சமிர உதயங்க மற்றும் சாரங்க தர்சன ஆகிய மூவர் கைது செய்யப்பட்டார்கள். இந்த திட்டத்தை தீட்டியதாக கருதப்படும் கர்ணலோக்கா கொலையிலிருந்து தப்பிக்க தந்திரமாக அன்றைய தினமே பழைய வழக்கொன்றுக்காக நீதிமன்றில் சரணடைந்து விளக்கமறியலுக்கு சென்றுள்ளார். சட்டவிரோத மதுபான வியாபார போட்டியும் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கியதாக ஏற்பட்ட பகையுமே இந்த தொடர் கொலைகளுக்கு காரணம் என்று தெரிய வருகிறது. விளையாட்டு துப்பாக்கியை காட்டி மிரட்டி யுவதியொருவரை கடத்த முற்பட்ட இரண்டு சகோதரர்களை கல்கிசை பிரிவு குற்றப்புணர்வு பணியகம் கைது செய்துள்ளது. சந்தனவர்களிடமிருந்து அவர்கள் பயன்படுத்திய விளையாட்டு துப்பாக்கி மற்றும் சிற்றுந்து என்பன காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 7ஆம் தேதி மத்துக்கொட கிரிகம்புனுவ பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் புகுந்த இந்த இரண்டு சந்தனவர்களும் அங்கிருந்த யுவதியை விளையாட்டு துப்பாக்கியை காட்டி மிரட்டி கடத்த முயன்றார்கள். இதன்போது வீட்டிலிருந்த மத்திய நபரின் பலத்த எதிர்ப்பு காரணமாக கடத்தல் முயற்சி தோல்வியடைந்த சந்தனவர்கள் காரில் தப்பி சென்றார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக மத்தியகுட காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து கல்கிசை பிரிவு குற்றப்புணர்வு பணியகம் மேற்கொண்ட தீவிர விசாரணைகளின் மூலம் சந்தனவர்கள் இருவரும் கல்கிசை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இருதரப்பினருக்கிடையே நீண்ட காலமாக உள்ள விவரம் தனிப்பட்ட பகையே இந்த கடத்தல் முயற்சிக்கு காரணம் என்று ஆரம்ப கட்ட காவல் விசாரணை மூலம் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் அத்துருகிரிய பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பதோடு கல்கிசை பிரிவு குற்றப்புணர்வு பணியகம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது. யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா சென்ற வவுனியாவைச் சேர்ந்த யுவதியொருவரை காணவில்லை என்று பெற்றோர் காவல்துறையிடம் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார்கள். அந்த யுவதி கடந்த 27ஆம் தேதி யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா செல்வதாக சென்ற நிலையிலே காணாமல் போயுள்ளதாக காங்கிரஸ் துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வவுனியா கற்பகபுரம் பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய சுவந்தன் திவ்யா என்ற யுவதியை காணாமல் போனவர். இது தொடர்பில் காங்கிசந்திரை போலீசாரும் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். எல்லா சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் காதலர்களை அச்சுறுத்தி பல்வேறு குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வந்த இரண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். எல்லா போலீஸ் நிலைய அதிகாரிகளால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது ஆலியட பகுதியைச் சேர்ந்த 33 மற்றும் 28 வயதுடைய இருவர் கைது செய்யப்பட்டார்கள். முதற்கட்ட விசாரணைகளின்படி காதலர்களை அச்சுறுத்திய சந்தேக நபர்களில் ஒருவர் அந்த யுவதியை பலவந்தமாக காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்று பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தியிருக்கிறார். மற்றொரு காதலர்களிடமிருந்து சுமார் 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளை இவர்கள் கொள்ளையடித்துள்ளார்கள். மேலும் பல இளஞ்சோடிகளிடமிருந்து கையடக்க தொலைபேசிகள் மற்றும் பல்வேறு சொத்துக்களை இவர்கள் அபகரித்துள்ளார்கள். திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினரான கனமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட சம்பவத்துக்கு உதவி புரிந்ததாக சந்தேகப்படும் மேலும் ஒருவரை காவல்துறையினர் நேற்று கைது செய்தார்கள். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் திட்டமிட்ட குற்றச்செயல் குழுக்களுடன் தொடர்புடையவர் என்று ஆரம்ப கட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்திருப்பதாக காவல்துறையினர் குறிப்பிட்டார்கள். கிரியுள்ள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சிறி சேதகம பகுதியில் நேற்று அதிகாலை காட்டு யானையின் தாக்குதலுக்கு உள்ளாகி பெண்ணொருவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தார்கள். சம்பவத்தில் உயிரிழந்தவர் சிறிதகம பகுதியைச் சேர்ந்த 44 வயதுடைய பெண் என்று தெரிய வந்திருக்கிறது. உயிரிழந்த பெண் தனது வீட்டின் பின்புறத்தில் இருந்த போது எதிர்பாராத விதமாக காட்டு யானையின் தாக்குதலுக்கு அவர் உள்ளாகியிருந்தார். காலி உரகஸ் மங்கந்திய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ரகினாகந்த பகுதியில் மின்சாரம் தாக்கி வயோதிப பெண்ணொருவர் நேற்று அதிகாலை உயிரிழந்தார். உயிரிழந்தவர் ரகினகந்த மிகிஸ்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த 74 வயதுடையவர் என்று தெரிய வருகிறது. அந்த பெண் அருகிலுள்ள வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த போது மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் அறுந்து கிடந்த மின்சார கம்பியில் சிக்கி மின்சாரம் தாக்கியதில் அவர் உயிரிழந்து போனார். இன்று நாட்டின் பல பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கு அதிக பலத்த மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
1: மேல் சபரகமுக மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாதுரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது.
7: நாளை மாலை அல்லது நாளைக்கு பின்னரான காலப்பகுதியில் இந்த வானிலை நிலைமை மேலும் பலவீனமடைந்து இலங்கையை விட்டும் அகன்று செல்லும் என எதிர்பார்க்கின்றோம். எவ்வாறாயினும் இந்த குறைந்த அழுத்த பிரதேசத்தின் தாக்கத்தினால் நாட்டின் வடக்கு, வடமேற்கு, மேல் சபரகமோ, தெற்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது திடீருடன் கூடிய மழை பெய்யும். ஏனைய பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கின்றோம். குறிப்பாக மேல் சபரகமோ, மத்திய வடமேல் மாகாணங்களிலும், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் இன்று 100 மில்லிமீட்டருக்கும் அதிக கடும் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். கடற்பரப்புகளை பொறுத்தவரையில் காங்கேசன் துறையிலிருந்து புத்தளம், கொழும்பு, காலி, மாத்தறை, ஹம்மாந்தொட்டை ஊடாக கொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணித்திய அளவுக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும் என்பதால் கடல் அவ்வப்போது கொந்தளிப்பாகவும் காணப்படும். எனவே மீனவ மற்றும் கடற்சார் தொழில்களில் ஈடுபடுவோர் இது தொடர்பில் அவதானத்தோடு செயற்படுமாறு கேட்டுக் கொள்கின்றோம்.
1: தற்போது பெய்து வரும் மழையினால் பல பிரதான ஆறுகளின் நீர்மட்டம் வெள்ளமாகிய மட்டத்தை எட்டியுள்ளது. கழுகங்கை, ரத்தினபுரி, கழுகங்கை, ரத்தினபுரி, மகுர மற்றும் கலவெல்லாவ ஆகிய பகுதிகளில் அபாகிய மட்டத்தை எட்டியுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. நில்வலா கங்கை, பானதுகம பிரதேசத்திலும், அத்தனகுலு ஓயா, தூணமலை பிரதேசத்திலும் வெள்ளமாகிய மட்டத்தை எட்டியுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனிடையே நிலவும் கடும் மழையினால் தெதிரு ஓயா, லுடுகம் பெஹர, பெஹரகல உள்ளிட்ட 16 பாரிய நீர்த்தேக்கங்களும், 18 நடுத்தர நீர்த்தேக்கங்களும் தற்போது வான் பாய்ந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே 10 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
8: காலி மாவட்டத்தில் நிலுவ பகுதிக்கும், கல்லுத்தறி மாவட்டத்தின் அகலவத்த, பதுரலிய, மதுகம, ஹொரணு, வலல்லாவிட்ட ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், ரத்தபுரி மாவட்டத்தின் ரத்தபுரி, பல்மடுல்லு ஆகிய பகுதிகளுக்கும் விடுக்கப்பட்ட 2ஆம் கட்ட மனுசரிப்பு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நடைமுறையில் உள்ளது. மேலும் பதுளை மாவட்டத்தின் பண்டாரவலை, பசரை, ஹாலியல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், காலி மாவட்டத்தின் தவளம, எல்பிடிய, நியாகம பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், கல்லுத்தறி மாவட்டத்தின் இங்கிரிய, புலசிங்கன் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், கண்டி மாவட்டத்தின் பூஜாபெட்டிய, தும்பனை, டெல்தோட்டு, தொழுவு, ஒடுநுவரு, அத்தரலியாத்து, ஹாரிஸ்பத்துவு, பஸ்பாகே கோரலை, யாட்டினுவரு, உடப்பலாட்டு, பாத்திகை வாகெட்டு, பண்பிலு, கங்கைகீர கோரலு, கங்கவட்ட கோரலை மற்றும் அகுர்ன் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், கேகாலை மாவட்டத்தின் புலத்குகுப்பிட்டிய, மாவனெல்லு, கேகாலை, அரநாய்க்கு, யாட்டியாந்தோட்டி, வரகாம்புலு, ரம்புக்கனை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், குருநாகல் மாவட்டத்தின் விதிகம பிரதேச செயலக பிரிவுக்கும், மாத்தளை மாவட்டத்தின் வத்தோட்டை, நாவுலு, அம்பகங்கன் கோரலி ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், முரணாகலை மாவட்டத்தின் வெள்ளவாய, படல்கும்பரு, பிபிலை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், நூரலி மாவட்டத்தின் நோவூட், அம்பகமுக கோரலி, கொத்மலை மேற்கு, ரத்தபுரி மாவட்டத்தின் அகலேகுடு, கலவானு, குருவிட்டு, கொடக்கவிலு, கிரியல்லு, அயகம் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் 3ஆம் கட்ட மண்சரி பபா எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் நாட்களில் மழை தொடரும் என வளிமண்டல மைய திணைக்களம் அறிவித்துள்ளமையினால் ஆபத்தான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானமாக இருக்குமாறும், தேவை ஏற்படின் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் கேட்டுக் கொள்கின்றோம்.
1: இன்று காலை 8:30 மணியுடன் நிறைவடைந்த கடந்த 24 மணித்தியாலங்களில் புத்தளம் பகுதியில் அதிகூடிய மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. அதன் அளவு 256.2 மில்லிமீட்டராக புத்தளம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. புத்தளம் மார்க்கத்திலான ரயில் சேவையை இன்றும் சிலாவும் ரயில் நிலையம் வரை மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடும் மழையினால் புத்தளம் மார்க்கத்தின் தில்லையடி பிரதேசத்தின் சில இடங்களில் நீரில் மூழ்கியுள்ளமையினால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. கனமழையால் புலத்சிங்கள மொழ்காவ வீதியின் நாளியத்த பகுதி நீரில் மூழ்கியுள்ளது. நிலவும் மழையுடன் கூடிய வானிலையினால் 18 பாரிய நீர்த்தேக்கங்கள் தற்போது வான்பாய்ந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. 18 மத்திய அளவிலான நீர்த்தேக்கங்களும் வான் பாய்வதாக திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் HMPST ஹேரத் தெரிவித்துள்ளார். இதனால் ராஜாங்கடை நீர்த்தேக்கத்தின் 4 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. இதிலிருந்து செக்கனுக்கு 2613 கன அடி நீர் கலாவுக்கு திறந்துவிடப்படுகின்றது. இதேவேளை அங்கமோ நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகளை தொடர்ந்து திறந்து வைப்பதற்கு நீர்ப்பாசன திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. நீர்த்தேக்கத்திலிருந்து வெளியேற்றப்படும் நீர் லுனோயா வழியாக கலாவுகாவில் திறந்துவிடப்படுவதுடன் கலாவுகாவின் இருமரங்கிலும் உள்ள மக்கள் அவதானமாக இருக்குமாறு திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. கலாபாவியின் 2 வான்கதவுகள் தொடர்ந்தும் திறக்கப்பட்டுள்ளன. கலவாணி கடற்கரை பகுதியில் பெய்து வரும் கடும் மழையினால் குகுளை கங்கை நீர்த்தேக்கத்தின் வான்கதவு திறக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நிலவும் மழையுடன் கூடிய வானிலையினால் நீரில் மூழ்கியிருந்த தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் கொழும்பு நோக்கி பயணிக்கும் வெளிப்பெண்ண இடமாறல் தற்போது திறக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
0: அரசாங்கத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லற விலையை விட கூடுதல் விலைக்கு போத்தல் குடிநீரை விற்பனை செய்த மாத்தறை மாவட்டத்தைச் சேர்ந்த இரண்டு சுற்றுலா ஹோட்டல்களுக்கு மாத்தறை நீதவான் நீதிமன்றம் மொத்தம் 10,00,000 ரூபாய் அபராதம் விதித்தது. நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தகவலின்படி ஒவ்வொரு ஹோட்டலுக்கும் தலா 5,00,000 ரூபாய் வீதம் நேற்று இந்த அபராதம் விதிக்கப்பட்டது. நுகர்வோரிடமிருந்து கிடைத்த புகார்களின் அடிப்படையில் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் மாத்தறை மாவட்ட அலுவலகத்தினால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பு தேடுதலின் போதே இந்த மோசடி கண்டறியப்பட்டுள்ளது. இந்த ஹோட்டல்கள் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட பல மடங்கு கூடுதல் விலைக்கு குடிநீர் போத்தல்களை விற்பனை செய்து வாடிக்கையாளர்களை சுரண்டியுள்ளன. ஒரு லிட்டர் குடிநீர் போத்தலின் அரசாங்க விலை 100 ரூபாவாக இருக்கையில் அது 450 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டதோடு 500 மில்லி லிட்டர் குடிநீர் போத்தலின் அரசாங்க விலை 70 ரூபாவாக இருக்கையில் அது 300 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டிருக்கிறது. நுகர்வோர் சட்டங்களை மீறி செயற்பட்ட வர்த்தகர்களுக்கு எதிராக நீதிமன்றங்களால் 8.9 கோடி ரூபாவுக்கு அதிக அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது.
1: ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரையிலான காலப்பகுதியில் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் விசாரணை அதிகாரிகளால் நாடு தழுவிய ரீதியில் 7,334 வெற்றிகரமான சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன. இவற்றில் அதிக அளவிலான சோதனைகள் குருநாகல் மாவட்டத்திலேயே முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அங்கு 654 சுற்றிவிழிப்புகள் நடத்தப்பட்டுள்ளன. கொழும்பு மாவட்டத்தில் 519 சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன. புத்தளம் மற்றும் கண்டி மாவட்டங்களின் முறையே 511 மற்றும் 502 சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. இந்த சோதனைகளின் போது நுகர்வோர் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களின் தரம் மற்றும் நிர்ணயிக்கப்பட்ட விலைகள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய அரிசி, சீனி போன்ற அத்தியாவசிய உணவுப் பொருட்கள், பிஸ்கட், குளிர்பானங்கள், குடிநீர் போத்தல்கள், அத்துடன் சந்தையில் உள்ள பல்வேறு வகையான அழகு

0: வந்திருப்பதாக தேசிய சுவாச நோய் மருத்துவமனையின் சுவாச நோய் விசேட மருத்துவ நிபுணர் சமன்மணி தல்பதாது கவலை வெளியிட்டிருக்கிறார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலே அவர் இதனை தெரிவித்தார். ஆஸ்துமா சிகிச்சைக்காக இலங்கையில் கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக போதுமான வசதிகள் இருந்த போதிலும் இன்ஹேலர் பயன்பாடு குறித்த தவறான புரிதல்களால் மரணங்கள் மற்றும் மருத்துவமனை அனுமதிகள் அதிகரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். சல்புடமோல் அடங்கிய நீல நிற இன்ஹேலர்கள் சுவாசிப்பதில் சிரமம் ஏற்படும் போது தற்காலிக நிவாரணத்தை மட்டுமே வழங்குகின்றன. இவை அவசர காலத்துக்கு மட்டுமே பாவிக்கப்பட வேண்டியவை. ஆஸ்துமா என்பது சுவாச குழாய்களில் ஏற்படும் நீண்டகால வீக்கத்தினால் உண்டாகும் நோயாகும். இதனை தடுக்க ஸ்டெரோய்ட் அடங்கிய இன்ஹேலர்களை தொடர்ச்சியாக பயன்படுத்துவதே சரியான சிகிச்சையாகும். ஸ்டெரோய்ட் இன்குலர்களை நீலந்த இன்குலரை போல் உடனடி நிவாரணத்தை வழங்குவதில்லை. இதனால் நோய் கட்டுப்பாட்டில் இருப்பதாக நினைத்துக் கொண்டு நோயாளிகள் முறையான மருந்துகளை தவிர்க்கிறார்கள். இதன் விளைவாக சுவாச குழாய் வீக்கம் அதிகரித்து திடீரென தீவிரமான ஆஸ்துமா தாக்குதல்கள் ஏற்படுகின்றன. அரசாங்க மருத்துவமனைகளில் இதற்கான மருந்துகள் இலவசமாக கிடைப்பதோடு நாட்டில் எந்தவித மருந்து தட்டுப்பாடு நிலவவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் இலங்கையில் வருடாந்த மரணங்களில் சுமார் 6% ஆஸ்துமாவுடன் தொடர்புடையவை என்று மார்பக சத்திர சிகிச்சை நிபுணர் மருத்துவர் சுமன கந்தகல தெரிவித்திருக்கிறார். இன்ஹேலர்களை பயன்படுத்தினால் உடலில் வேறு பக்க விளைவுகள் ஏற்படும் என்ற தேவையற்ற அச்சம் மக்களிடையே இன்றும் நீடிக்கிறது. புகைப்பிடித்தல், வீட்டு தூசி மற்றும் ஒவ்வாமையை ஏற்படுத்தும் காரணிகளை தவிர்ப்பதன் மூலமும் மருத்துவர் பரிந்துரைக்கும் இன்ஹேலர்களை சரியாக பயன்படுத்துவதன் மூலமும் ஆஸ்துமா நோயாளிகள் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ முடியும் என்று மருத்துவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,63,400 ரூபாவாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 45,425 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
2: நேரம் சரியாக 2:28, ஐக்கிய ராஜ்யத்தில் 1:28. அன்புறவுகள், மத்திய பிரதான செய்திகளை கேட்டுக் கொண்டிருக்கின்றனர். மத்திய பிரதான செய்திகளில் தொடர்கின்றது இந்திய செய்திகள். இந்திய செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரிசலாட்சிய பல்கலை அமைந்திருக்கும் பி டி கே சங்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனிஸில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டோர் 2 நிறுவனங்களுக்கும் மிகுந்த நன்றிகள். தமிழ் தொடர்கின்றது இந்திய செய்திகள். தமிழக சட்டசபை தேர்தலில் இந்திய குடியுரிமை இல்லாத இலங்கை, கனடா மற்றும் ஆஸ்திரேலிய பிரஜைகள் மூவர் வாக்களித்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற மூவர் வாக்களித்தமை சென்னை விமான நிலையத்தில் வைத்து கண்டறியப்பட்டுள்ளது. தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணியில் இருந்த கட்சிகளுக்கும் தோழமை கட்சிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு க ஸ்டாலின் நன்றி தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். சட்டப்பேரவையில் பதிலளிக்காமல் வீட்டுக்கு சென்று தமிழக முதல்வர் விஜய் அறிக்கை வெளியிட்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். தமிழக வெற்றிக்கழக ஆட்சிக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளால் இடையூறு இருக்காது என இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்டுள்ள தமிழக வெற்றிக்கழக ஆதரவு அணியினரை ஆட்சியில் பங்கெடுத்து சேர்த்துக் கொள்ள வேண்டிய அவசியம் விஜய்க்கு இப்போதைக்கு இல்லையென சிவகங்கை மக்களவை உறுப்பினர் காங்கிரஸ் கார்த்திக் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சி பி சண்முகம், எஸ் பி வேலுமணிக்கு ஆதரவாக செயல்பட்ட 26 மாவட்ட செயலாளர்களின் பதவிகளை பறித்து அவர்களுக்கு பதிலாக 17 புதிய மாவட்ட செயலாளர்கள் நியமித்து கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி உத்தரவு பிறப்பித்துள்ளார். நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக முதல்வர் விஜய் உடனடியாக வேங்கவயலுக்கு செல்ல வேண்டும் என்று பாரதிய ஜனதா தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார். 21 வயதுக்கு உள்ளவர்களுக்கு மது விற்பனை செய்யக்கூடாது என டாஸ்மாக் நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. மேற்குவங்க சட்டப்பேரவையில் புதிய சட்டசபை உறுப்பினர்கள் நேற்று பதவியேற்றார்கள். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அமோக வெற்றி பெற்றது. இதையடுத்து முதல்வராக பொறுப்பேற்ற சுவீண்டு

அதிகாரி முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி மனோஜ் அகர்வாலை மாநிலத்தில் தலைமைச் செயலராக நியமித்துள்ளார். நீட் தேர்வை நடத்தும் தேசிய தேர்வு முகாமைக்கு மாற்றாக புதிய அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் அல்லது அந்த அமைப்பை மறுசீரமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தில் அனைத்து இந்திய மருத்துவ சங்கங்களின் கூட்டமைப்பு மனு தாக்கல் செய்துள்ளது. போர்த்துகலில் இருந்து இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்ட போதை மருந்து கடத்தல் தீவிரவாதி இக்பால் சிங் இன்று சேராவை தேசிய புலனாய்வு அமைப்பு நேற்று கைது செய்துள்ளது. அனைத்துலக விமான சேவைகள் முற்றிலும் ரத்து செய்யவில்லை என்று ஏர் இந்தியா நிறுவனம் கூறியுள்ளது. பிரிக்ஸ் கூட்டமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் இன்று இந்திய தலைநகர் புதுடில்லியில் சந்திக்க உள்ளார்கள். கிருஷ்ணகிரி அருகே இருவரை எரித்துக் கொன்ற வழக்கில் மூவர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் சிலருக்கு தொடர்பு இருக்கலாம் என கூறி மாவட்ட ஆட்சியாளர்களிடம் கொலையானவர்களின் உறவினர்கள் புகார் அளித்துள்ளார்கள். மணிப்பூரின் காங்போக்பி மாவட்டத்தில் தீவிரவாதிகள் புதன்கிழமை நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் கிறிஸ்தவ பாதிரியாளர் 3 பேர் உயிரிழந்துள்ளார்கள். மேலும் 4 பேர் காயமடைந்துள்ளார்கள். இந்த தாக்குதலை கண்டித்து மாவட்டம் முழுவதும் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றுள்ளது. ஹைதராபாத்தின் சன்குல்டா மத்திய சிறைச்சாலையில் பொதுமக்களும் தங்கலாம். கைதிகளின் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள விரும்புவோர் 2,000 ரூபாய் செலுத்தி சிறையில் 1 நாள் தங்கியிருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை மற்றும் சூறாவளி காரணமாக 33 பேர் புதன்கிழமை உயிரிழந்துள்ளார்கள். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் 65 அடி உயரத்தில் உடுக்கையுடன் கூடிய திரிசூலம் அமைக்கப்பட்டுள்ளது. தங்கம் வெள்ளியின் வெளிநாட்டு கொள்முதலை கட்டுப்படுத்தவும் நாட்டின் அந்நிய செலவாணி கையிருப்பு மீதான அழுத்தத்தை குறைக்கவும் எடுக்கப்படும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக தங்கம் மற்றும் வெள்ளி மீதான இறக்குமதி வரியை மத்திய அரசு 6-15% நேற்று உயர்த்தியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 120,400 விற்பனையாகின்றது. ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 15,050 விற்பனை செய்யப்படுகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் மதிய பிரதான செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மதிய பிரதான செய்திகளுக்கு தொடர்கின்றது உலக செய்திகள். உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎச் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் அவர்களுக்கும் அவரது நன்றிகள். அமெரிக்காவின் மத்திய புளோரா கடற்கரை பகுதியில் விபத்துக்குள்ளான தனியார் விமானத்தில் பயணித்த 11 பேரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விபத்துக்குள்ளான விமானம் கடலில் விழுந்த நிலையில் நடுக்கடலில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த பயணிகள் அனைவரையும் உயிர்காக்கும் படகுகள் மூலம் காப்பாற்றிவிட்டதாக அமெரிக்க கடலோர காவல்படையினர் மற்றும் விமானப்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். தலைமைத்துவத்தை மாற்றும் நடவடிக்கை நாட்டை குழப்பத்துக்குள் தள்ளிவிடும் என்று பிரிட்டிஷ் பிரதமர் ஹேரி ஸ்மார்ட் நாடாளுமன்றத்தில் எச்சரிக்கை செய்துள்ளார். சீனாவுக்கு 3 நாட்கள் அரசுமுறை பயணமாக அந்நாட்டு தலைநகர் பெய்ஜிங்குக்கு நேற்று வந்தடைந்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் நெருங்கிய நட்பு நாடான ரஷ்யாவின் அதிபர் புட்டின் உட்பட உலக தலைவர்கள் சீனாவுக்கு வருகை தந்தபோது அந்த நாட்டின் அமைச்சர்கள் வரவேற்றதே வழக்கமாக இருந்த நிலையில் டிரம்பை சீன துணை அதிபர் ஹான் கிங்பிங் விமான நிலையத்திற்கு சென்று நேரில் வரவேற்றுள்ளார். தாய்வான் விவகாரத்தில் அமெரிக்கா தலையிட முயன்றால் போர் ஏற்படலாம் என சீன அதிபர் ஜின்பிங் எச்சரிக்கை விடுத்துள்ளார். உலக நாடுகள் இதுவரை இல்லாத வேகத்தில் தங்களிடமுள்ள எண்ணெய் இருப்பை பயன்படுத்துவதாக அனைத்துலக எரிசக்தி ஆணையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை தாக்கிய போது சவுதி அரேபியாவும் அதில் சேர்ந்து கொண்டதாக புதிய தகவல் வெளியாகியுள்ளது. லெபனான் இஸ்ரேலிடையே அமெரிக்கா முன்னெடுக்கும் 3rd கட்ட அமைதி பேச்சுவார்த்தை தொடங்க உள்ள நிலையில் லெபனானில் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் 2 குழந்தைகள் உட்பட 12 பேர் உயிரிழந்துள்ளார்கள். வடமேற்கு நைஜீரியாவில் ஜம்பாரா மாகாணத்தில் ராணுவம் நடத்திய வான்வெளி தாக்குதலில் பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது.
பிலிப்பைன் செனட் சபையில் துப்பாக்கிச்சூடு நடைபெற்றுள்ளது. ஜப்பானில் கரடி தொல்லைக்கு முடிவு கட்ட ஒரு நிறுவனம் வித்தியாசமான தீர்வை முன்வைத்திருக்கின்றது. அந்நிறுவனம் மோன்சர் வோல்ஃப் எனும் ஓனா இயந்திரத்தை உருவாக்கியுள்ளது.

ஜப்பானில் கரடி தொல்லைக்கு முடிவு கட்ட ஒரு நிறுவனம் வித்தியாசமான தீர்வை முன்வைத்திருக்கின்றது. இந்தோனேஷியாவின் முன்னாள் கல்வி அமைச்சரும் தனியார் வாடகை வாகன நிறுவனத்தின் துணை நிறுவனமான நாடியம் மகாருக்கும் 18 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கும்படி வழக்கறிஞர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். விருது நிகழ்ச்சிகளில் பிரபலங்களின் ஆடை அலங்காரம் அமர்க்களமாக இருக்கும் ஆப்பிரிக்காவின் ஆகப்பெரிய திரைப்பட விருது நிகழ்ச்சியான ஆப்பிரிக்கா மஜிக் வீவர்ஸ் அவார்டும் அதற்கு விதிவிலக்கல்ல. நிகழ்ச்சிக்கு சென்ற பிரபலம் ஒருவரை மக்கள் ஆச்சரியமாக பார்த்தார்கள். ஏனென்றால் அவர் பான்களை அடுக்கி வைத்து ஆடையாக அணிந்திருந்தார். 500 பான்கள் ஒன்றாக ஆடையாக மாறியுள்ளது. கேபிள் உருளைக்கிழங்கை சிப்ஸ் ஜப்பானில் மஞ்சள் ஓரஞ்ச் என கண்ணை கவரும் வண்ணங்களில் பொட்டலங்கள் தயாரித்து நிற்கும் இப்போது ஒரு வகையில் பொட்டலங்கள் கண்களை கவருகின்றன. வண்ணம் இல்லாமல் சிப்ஸ் பொட்டலங்கள் இனி கருப்பு வெள்ளை வண்ணங்களில் மட்டுமே இடம்பெறும். பிரிட்டிஷ் சொகுசு கப்பலில் புதிதாக இப்போது நோர்வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அது வயிற்றை பாதிக்கும் நோய். அந்த நோயால் பாதிக்கப்பட்ட பல பயணிகளுக்கு வயிற்று பிரச்சனை இருப்பதாக தெரிய வந்துள்ளது. கப்பல் நேற்று பிரான்சின் போர்டோ நகரை சென்று சேர்ந்துள்ளது. தொடர்கின்றது விளையாட்டு செய்திகள். ஐபிஎல் போட்டியின் 57வது ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை நேற்று வென்றது. ஐசிசி ரெட்ஸ் தரவரிசை பட்டியலில் ஐஸ்பிரிட் பும்ரா பந்துவீச்சில் முதலிடத்தில் நீடிக்கின்றார். துடுப்பெடுத்த ஆட்டத்தில் ஜோரூட் முதலிடத்தில் இருக்கின்றார். நியூசிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்டுக்கான பென்னி ஸ்டோக்ஸ் தலைமையிலான 15 பேர் கொண்ட இங்கிலாந்து வீரர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த அணியில் 3 அறிமுக வீரர்கள் இருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இத்தாலியின் ஓபன் டென்னிஸ் போட்டியின் காலிறுதியில் அமெரிக்காவின் கோகோ ஹவுப் ரஷ்யாவின் இளம் வீராங்கனை மீரா ஆண்டரினாவை நேற்று வீழ்த்தியுள்ளார். ஸ்பெயினில் விளையாடும் ரியல் பெட்டிஸ் என்னும் நட்சத்திர கால்பந்து அணி 20 ஆண்டுகளுக்கு பிறகு சாம்பியன் லீக்கில் கால்பதிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கிண்ண காற்பந்தாட்ட போட்டியையொட்டி நியூயார்க் நகரின் 50 பாடசாலைகளுக்கு வெளியே உள்ள பகுதிகள் காற்பந்து திடல்களாய் மாற்றப்பட்டுள்ளன. நிறைவாக இன்றைய நாணய மாற்றுவிடம். நாணய மாற்றிற்கு அனுசனை வழங்குகின்றார்கள் tatamilonly.com இணையதளம். 1 யூரோ இலங்கையில் 379.88 ரூபாய். இந்தியாவில் 112.16 ரூபாய். 1 அமெரிக்க டாலர் இலங்கையில் 324.30 ரூபாய். இந்தியாவில் 95.75 ரூபாய். 1 சுவிஸ் பிராங்க் இலங்கையில் 414.83 ரூபாய். இந்தியாவில் 122.48 ரூபாய். 1 ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 438.74 ரூபாய். இந்தியாவில் 129.53 ரூபாய். 1 கனடிய டாலர் இலங்கையில் 236.59 ரூபாய். இந்தியாவில் 69.86 ரூபாய். இதுவரை மதிய பிரதான செய்திகளை கேட்டீர்கள். மதிய பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் இலங்கை செய்திகளுக்கு நூல் புத்தகங்களை விட்டுவர நூலுலகம் நிறுவனத்தினர். இந்திய செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசில் ஆட்சியப்பில் அமைந்திருக்கும் பி டி கேஷ் அண்ட் கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். 2 நிறுவனங்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். இந்த 3 நிறுவனங்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மத்திய பிரதான செய்திகளை செவிமடுத்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: நேரம் சரியாக 2:43 ஐக்கியராட்சியத்தில் 1:43 தொடர்கின்றது. சாயி அருள்மன்றம் பிரதி வியாழக்கிழமை 2:30 3 வரை இந்த நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்குகின்றார் கன்னடிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபன சிரேஷ்ட அறிவிப்பாளர் திருமதி சாந்தா சோமாஸ்கந்தன் அவர்கள். வலிமைபோல் இன்றும் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் திருமதி சாந்தா சோமாஸ்கந்தன் அவர்கள்.
1: வணக்கம் அன்பு நேயர்களே, வணக்கம் ராஜா. ஓம் ஸ்ரீ சாய்ரா. பகவான் பாபா பிரசாந்தியில் ஆற்றிய தெய்வீக அருள் உரையினை இன்று நாம் கேட்டு பார்ப்போம். அன்பின் வடிவங்களே,
2: கரையான் எறும்புகள் முதலில் கொஞ்சம்தான் உள்ளன. அவை வெகு விரைவில் அதிகம் பரவி மரம் முழுவதையும் துளைத்து விடும். அதுபோல முதலில் சிறியதாக தொடங்கும் எந்த கெட்ட எண்ணமும் வளர்ந்து சான்றோரையும் பாழாக்கிவிடும். புகை இருந்தால் அதன் பின் நெருப்பு இருக்கும். ஓடும் ரயில் இருந்தால் அதன் பின் டிரைவர் இருப்பான். தானாக அணைந்து எரியும் விளக்குக்கு தனி இடம் உள்ளது. அதுபோல படைப்புக்கு காரணமானவரை கண்டுகொள்ள இயலாதா? காணும் இவ்வுலகனைத்தும் பஞ்சபூதங்களால் ஆனது. பஞ்சபூதங்களின் வெளிப்பாடும் பிரகாசமுமே இப்பிரபஞ்சம். பஞ்சபூதங்களின் முழுமையான மலர்ச்சியே இப்பிரபஞ்சம். இது விச்வம் பிரபஞ்சம் என்று அழைக்கப்படுகின்றது. விச்வம் இறைவன் தன்னை கணக்கற்ற உருவங்களுடனும் பெயர்களுடனும் உணர்ச்சிகளுடனும் எண்ணங்களுடனும் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு இருக்கின்றார் என்பதே இதன் பொருள். புருஷ சுக்தம் இவ்வுலகம் 1000 கண்கள் உடையது, 1000 கைகள் உடையது, 1000 கால்கள் உடையது. உலகம் விளைவு விஷ்ணு காரணம். இவ்வுலகம் காரிய காரண சம்பந்தமாகும். விளைவு என்ற தன்மையில் இறைவன் அளவற்ற வலிமையுள்ள வடிவமாக இருக்கின்றார். காரணம் என்ற தன்மையில் மிக சூக்குமமாக இருக்கின்றார். காரணம் காரியம் இரண்டு தன்மைகளும் தெய்வீகம். இறைவன் அணுவிற்கு அணுவானவர். அவர் அப்பாலுக்கு அப்பால் ஆனவர். சாட்சி பேரொளியாக திகழ்பவர். ஆத்மனே பிரம்மன், பிரம்மனே ஆத்மா. சூக்குமத்திலும் சூக்குமம் ஆனவர். கனமானவற்றை விட கனமானவர். அணுவாயினும் அண்டமாயினும் அளவற்ற ஆற்றல் ஒன்றே. அவை ஒன்றுடன் ஒன்று இணைந்த தொடர்பு உள்ளவை, ஒன்றை ஒன்று சார்ந்தவை. ஆகவே நீங்கள் பிரகிருதி இயற்கையை வேண்டாம் என ஒதுக்கி தனியாக கருதல் ஆகாது. பிரகிருத்தியே பரமாத்மா, பரமாத்மாவே பிரகிருதி. இயற்கையின் பஞ்சபூதங்களும் இறைவனின் வடிவம். பூமியை பூதேவா என்பர். பூமியும் தேவதையே. தண்ணீரை கங்காதேவி என்று வழிபடுவது உண்டு. நீரையும் தெய்வம் என்று கருதுகின்றோம். காற்றை வருணதேவன் என்பர். ஆகாயத்தை சப்த பிரம்மன் என்பர். பஞ்சபூதங்களும் தெய்வ வடிவமாகும். பஞ்சபூதங்களை நாம் அலட்சியம் செய்து அவற்றை முறை தவறி பயன்படுத்தினால் இறைவனை அலட்சியம் செய்து முறை தவறி பயன்படுத்துவது ஆகும். பஞ்சபூதங்களை முறையாக புனித உணர்வுடன் பயன்படுத்தினால் மனதும் புனிதம் அடையும். கடவுளுக்கு இன்னொரு பெயரும் உண்டு. முன்பு இருந்தவை, இப்போது இருக்கின்றவை, இனிமேல் இருப்பவை, இவற்றை படைத்து காத்து அழிப்பவரே கடவுள். இந்த மூன்று தொழிலுக்கும் அவரே பிரபு, தலைவன் ஆவார். ஆகவே அவர் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூன்றுக்கும் தலைவர் என்று அழைக்கப்படுகின்றார். ஆகவே தொடங்கும் புதிய ஆண்டு பிரபவ என்று அழைக்கப்படுகின்றது. இறைவனே பிரபு, தலைவர். இறைவனே தலைவர் என்ற முழு நம்பிக்கை கொள்ள வேண்டும். இறைவனின் பிரபுத்தன்மையில் நம்பிக்கை கொண்டால் இயற்கையை நன்கு அனுபவிக்கலாம். நல்லவை தீயவை இவற்றிற்கிடையே இடைவிடாத போராட்டம் நிகழ்கின்றது. தர்மம் அதர்மம் இவற்றிற்கிடையே போராட்டம் நிகழ்கின்றது. இதை தவிர்க்க இயலாது. கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே நிகழ்ந்த போர், அதர்மத்துக்கும் தர்மத்திற்கும் இடையே நிகழ்ந்த போராகும். இவர்களின் உணர்ச்சிகள், அதாவது மனோபாவங்கள் வேறுபட்டவை. கௌரவர்கள் முதலில் நான் என்பதற்கு முதலிடம் கொடுத்து, அடுத்து உலகத்துக்கு இரண்டாம் இடம் கொடுத்து, கடைசியில் இறைவனுக்கு மூன்றாம் இடம் கொடுக்கின்றார்கள். இதுவே கௌரவர்கள் தருகின்ற வரிசை முறை. பாண்டவர்கள் அவ்வாறு அல்ல. முதலில் இறைவன், இரண்டாவது உலகம், கடைசியில் நான். பக்தனும் தர்மவானும் கடவுளுக்கு முதலிடம் தருகின்றார்கள். ஆகவே ஆண்டுகள் வரிசையில் பிரபவ, விபவ, சுக்ல, பிரஜோத், பக்தி என்று வருடங்களின் பெயர்கள் இறைவனின் பெயர்களாக உள்ளன. இவை வேறு எவற்றுடனும் குறிப்பாக சம்பந்தப்படவில்லை. இறைவனுக்கு அப்ரமேய என்ற வேறு ஒரு பெயரும் உண்டு. அவர் உங்களது அறிவுக்கு அப்பாற்பட்டவர் என்பது பொருள். அறியும் வகைகளில் மூன்று உண்டு. முதலில் பிரத்தியட்ச பிரமாணம், நேராக அறிதல். அடுத்தது அனுமான பிரமாணம், யூகித்து அறியும் அறிவு. அது மட்டுமல்ல, இதற்கு பிறகும் சந்தேகம் உள்ள நிலை ஒன்று உண்டு. காண இயலாத காரணம் உண்டு. இவற்றிற்கு அப்பாற்பட்டவர் இறைவன். தெய்வத்துவத்தின் தன்மையை யாரும் தீர்மானிக்க இயலாது. இறைவனது தன்மைகள் இவை மட்டுமே, மற்றவை அல்ல என்று கூறுகின்றவன் அறிவிலி. காரணம் என்ன? மமாத்மா சர்வ பூதாந்தராத்மா, ஒரே ஆத்மா எல்லா இடத்திலும் உள்ளது. மின்குமிழில் செல்லும் மின்சக்தி ஒன்றே. இனிப்புக்கள் அனைத்திலும் இருக்கும் சர்க்கரை ஒன்றே. நகைகள் அனைத்திலும் இருக்கும் தங்கம் ஒன்றே. நகைகள் பல, தங்கம் ஒன்றே. பசுக்களின் நிறம் வேறு, பால் ஒன்றே. ஜீவர்கள் பல, உள் இருப்பது ஒன்றே. மலர்கள் பலவகை, வழிபாடு ஒன்றே. அறிவு கூர்மை இல்லாது அறிவிலியாக இருந்து வாழ்க்கையை நடத்தப் போராடுகின்றார்கள். ரோஜா, மல்லிகை, சம்பங்கி போன்ற பூக்களால் அர்ச்சித்தாலும் வழிபாடு ஒன்றே. வெறும் வாழ்க்கை நடத்த துன்பப்படுகின்றார்கள். வாழ்க்கை நடத்துவதற்கு வேறுபட்ட முறைகள் தேவைப்படுகின்றன. பல்வேறு நியமங்களை அனுஷ்டிப்பது, உடற்கூற்றை பொறுத்தது, உலகியலை பொறுத்தது, வேறுபாடான மனோபாவங்களை பொறுத்தது. இது தற்காலிக இயல்பை கொண்டது. ஆனால் ஆத்ம தத்துவமோ என்றும் மாறாத ஆனந்த அமுத உண்மையாகும். தெய்வத்துவம் மனிதத்துவத்திற்குள் உறைந்து கிடக்கின்றது. அவரவர் தம் புத்தியை அனுசரித்து தெய்வத்துவம் கூடுதலாகவோ குறைவாகவோ இருப்பதாக கருதுகின்றார்கள். புத்தி கண்ணாடியை போன்றது. சூரியனையும் நட்சத்திரங்களையும் கூட ஒரு சிறு கண்ணாடியில் பார்க்கலாம். கண்ணாடியை சூரியனை நோக்கி திருப்பி வைத்தால் அதன் பிரதிபலிப்பை காணலாம். ஆனால் சூரியன் பல்லாயிரக்கணக்கான மைல்கள் குறுக்களவுள்ளது. அத்தகைய மாபெரும் சூரியன் ஒரு சிறு கண்ணாடியில் பிரதிபலிக்கின்றது. ஆகவே புத்தி என்னும் கண்ணாடியில் பிரபஞ்சம் முழுவதையும் காண்கின்றீர்கள். நீங்கள் காணும் பிரபஞ்சம் வேறு எங்கோ வெளியில் இருப்பது அல்ல, அனைத்தும் உள் இருப்பதன் பிரதிபலிப்பேயாகும். Everything is a reflection of the inner being. உங்களுக்குள் இருப்பதைத்தான் வெளியே நீங்கள் காண்கின்றீர்கள். எதுவுமே வெளியில் இல்லை. இங்கும் அங்கும் வேறு எங்கு பார்த்தாலும் நீங்கள் பார்ப்பது ஒரே உங்களுக்கு அருமையான ஆத்மாவைத்தான். காரணம் என்ன? பஞ்சபூதங்களும் ஒன்றே ஆகும். அன்பின் வடிவங்களே, அத்வைதம் மூன்று வகையானது. பாவாத்வைதம், கர்மாத்வைதம், வஸ்துவாத்வைதம். அத்வைதம் ஒரே தத்துவம் தானே, அதற்கு மூன்று நிலைகள் எதற்கு? ஆனால் நாம் உலகில் இவ்வாறு அனுபவிக்கின்றோம். பாவாத்வைதம் உணர்ச்சி நிலையில் அத்வைதம். இது என்ன? ஒரு துணி. இது துணி அல்ல, இது நூல்களால் ஆனது. இது நூல் அல்ல, இது பஞ்சு. பஞ்சு, நூல், துணி மூன்றும் ஒன்றே. பயன், பெயர், உருவம் இவை வேறுபடுகின்றன. பஞ்சு இல்லாது நூல் இல்லை, நூல் இல்லாது துணி இல்லை. இது பஞ்சு என்பது ஒரு பாவனை, நூல் என்பது ஒரு பாவனை, துணி என்பது ஒரு பாவனை. இதுவே பாவனை சம்பந்தப்பட்ட அத்வைதம். இதுவே பருப்பொருளின் அத்வைத நிலை. கிரியாத்வைதம் என்பது என்ன? எந்த வேலையை ஏற்றுக்கொண்டாலும், எந்த செயல் புரிந்தாலும், எந்த சேவை புரிந்தாலும் ஒரே பாவனையுடன் இருத்தல். சர்வ கர்ம பகவத் பிரீத்தியார்த்தம். அனைத்து செயல்களும் இறைவனை திருப்தி செய்யவே என்பதற்காக அர்ப்பணித்தல். இவ்வாறு இருந்தால் அனைத்து செயல்களும் ஒன்றாகின்றன. நீங்கள் இறைவனுக்கு உணவு படைக்கின்றீர்கள். இறைவனுக்கு படைப்பதற்கு முன் அது உணவு, இறைவனுக்கு படைத்த பின் அது பிரசாதம். பழத்தை இறைவனுக்கு படைக்கின்றீர்கள். முதலில் பழம், நிவேதனம் செய்த பிறகு அது பிரசாதம். சர்க்கரை பொங்கல், புளியோதரை இவற்றை இறைவனுக்கு படைக்கும் போது அவை பிரசாதம் ஆகின்றன. படைப்பதற்கு முன் அவை உணவு. பழம், சர்க்கரை பொங்கல், புளியோதரை என்று கருதப்படுகின்றன. நிவேதனம் செய்த பின்பு அவற்றிற்கு ஒரே பெயர்தான் உண்டு, அது பிரசாதம். இவ்வாறு எந்த செயலை இறைவனுக்கு அர்ப்பணித்தாலும் அது கிரியாத்வைதம் ஆகின்றது. இரண்டு என்பதே இல்லை. ஏகம் ஏவா அத்விதீயம் பிரம்மா. இரண்டு அல்ல, ஒன்றுதான், ஒன்றே ஒன்றுதான். அதுவே கிரியாத்வைதம், செயல் வடிவில் அத்வைதம். மூன்றாவது பதார்த்த அத்வைதம். இது என்ன? இந்த உடல், அந்த உடல், இவற்றில் பஞ்சபூதங்கள் தான் இருக்கின்றன. பஞ்சபூதங்கள் ஒவ்வொன்றிலும் இருக்கின்றன. இவை ஒவ்வொரு வியக்தியிடமும், அதாவது தனி மனிதனிடமும் உள்ளன. இதுவே பதார்த்த அத்வைதம். நீங்கள் ஆசைப்படுவது உங்களிடம் இல்லை என்றால் பிறரிடம் அதை கேட்கலாம். நீங்கள் ஆசைப்படுவது உங்களிடமே இருக்கும் போது பிறரிடம் நீங்கள் ஏன் அதை கேட்க வேண்டும்? உங்களிடம் உள்ள பஞ்சபூதங்கள் தான் அவர்களிடமும் உள்ளன. பிறகு அவர்களிடமிருந்து ஏன் எதையும் எதிர்பார்க்கின்றீர்கள்? அது துவைதம், இரட்டை நிலை. உங்களிடம் உள்ள பஞ்சபூதங்கள் அவர்களிடமும் இருந்தால் இரண்டும் ஒன்றேயாகும். ஆகவே வேறொன்றும் எனக்கு தேவையில்லை, எனக்கு எந்த மனிதரும் தேவை இல்லை, எனக்கு எந்த பொருளும் தேவை இல்லை. ஒன்றே ஒன்று, இரண்டு அல்ல. ஒன்றே பலவாயிற்று. ஒரே தங்கம் பல நகைகளாக மாறியது. பஞ்சபூதங்களில் உள்ள தெய்வத்துவம் எல்லாவற்றிலும் உள்ளது. எந்தவித வேறுபாடும் எங்கும் இல்லை. இதுவே பதார்த்த அத்வைதம். மனிதன் இவற்றை புரிந்து கொண்டு இவற்றின் பயிற்சியில் தேர்ச்சி பெற்றால் அவனது வாழ்க்கை நிறைவு அடையும். மனதில் துவைத பாவனையை வைத்துக் கொண்டு வாழ்க்கையில் அத்வைதம் கடைபிடித்தால் அமைதியின்மைதான் ஏற்படும். ஒரு சிறிய உதாரணத்தை பார்ப்போம். ஒரு செல்வந்தன் இருந்தான். அவனுக்கு வேலை எதுவும் இல்லை. உண்ணலும் கழித்தலுமாகவே காலம் கழித்தான். அதிகம் உண்டதால் அவனுக்கு அஜீரணம் ஏற்பட்டது. அவன் சிறந்த மருத்துவரிடம் சென்றான். அவன் என்ன மருந்து சாப்பிட வேண்டும் என்று கேட்டான். மருத்துவர் மிகவும் தேர்ச்சி பெற்றவர். ஐயா, நீங்கள் ஒரு நயா பைசா செலவழிக்க வேண்டாம். அஜீரணத்திற்கு நீங்களே காரணம். உங்களது வயிறு எவ்வளவு ஏற்றுக்கொள்ளும் என்று உங்களுக்கு தெரியாதா? பேராசையினால் அதிகம் உண்டதால் உங்களுக்கு வயிற்றில் கோளாறு ஏற்பட்டது. உங்களது ஜீரண சக்தி குறைந்து விட்டது. ஆகவே அஜீரணம் ஏற்பட்டது. உங்களுக்கு நல்ல மருந்து எழுதி தருகின்றேன் என்றார். இங்கு உப்பு உருண்டைகள் இருக்கின்றன. உப்பு உருண்டை ஒன்றை எடுத்து வாயிலிட்டு இடைவிடாமல் மென்று கொண்டு இருங்கள். அஜீரண வியாதியால் துன்பப்படுகின்றவர்கள் இந்த மருந்தை பயன்படுத்தலாம். அந்த செல்வந்தன் இடைவிடாமல் உப்பு உருண்டையை மென்று கொண்டு இருந்தார். சிறிது காலத்தில் அவனுக்கு குணம் ஏற்பட்டது. அச்சமயத்தில் அவன் பிறந்த நாள் கொண்டாடினான். அப்போது எனக்கு அஜீரணம் இல்லை, இன்று எனது பிறந்த நாள் திருவிழா, நான் இனிப்பு பண்டங்கள் உண்பேன் என்று நினைத்தான். ஒவ்வொரு மிட்டாய் கடைக்கும் சென்றான். மிட்டாய் எவ்வாறு இருக்கின்றது என்று தெரிந்து கொள்கின்றேன் என்று ஒரு சிறிது மிட்டாய் எடுத்து சுவைத்தான். அது உப்பு கரித்தது. அங்கு இருந்த ஐந்து மிட்டாய் கடைகளுக்கும் சென்று சுவைத்து பார்த்தான். ஆறாவது கடைக்காரன் சூழ்நிலையை ஒருவாறு புரிந்து கொள்ள முடிந்தது. செல்வந்தன் அங்கு சென்று, உனது கடை மிட்டாயை சுவைத்து பார்க்கின்றேன் என்ற போது கடைக்காரன், அங்குள்ள குழாய் நீரில் உங்கள் வாயை கொப்புளித்துவிட்டு பிறகு இங்கு வாருங்கள், பிறகு உங்களுக்கு மிட்டாய் தருகின்றேன் என்றான். கூறியது போல செல்வந்தனும் வாயை நன்கு கொப்பளித்து விட்டு திரும்ப வந்தான். பிறகு லட்டை சுவைத்தான். இது இனிப்பாக இருக்கின்றது என்றான். கடைக்காரன் உப்பை மென்று தின்றால் அனைத்தும் உப்பாகத்தானே இருக்கும் என்றான். அதே விதமாக இன்று நாத்திக வாதம், கடவுள் இல்லை என்ற வாதம் தலை விரித்து ஆடுகின்றது. அத்தகையவரிடம் அனைத்து கசப்பும் உள்ளது, எந்த இனிப்பையும் அவர்களால் உணர முடிவது இல்லை. நல்ல எண்ணங்கள் செயல்கள் இவற்றை அவர்களால் ரசிக்க இயலாது. குறைபாடு அவற்றின் மீதா? இல்லை, குறைபாடு மனிதர்களிடம் உள்ளது. ஒரு நீரிழிவு நோயாளி ஒரு திருமணத்திற்கு சென்றிருந்தார். அனைவரும் விருந்துக்கு உட்கார்ந்தார்கள். லட்டு ஜிலேபி இவற்றை பரிமாறத் தொடங்கினார்கள். 5-6 பேர் வேண்டாம் என்று மறுத்தார்கள். உண்மையில் அவர்களுக்கு சுவைக்க வேண்டும் என்ற ஆசைதான். ஆனால் வியாதி இருக்கிறதே, நீரிழிவு நோய் காரணமாக வேண்டாம் என்கின்றார்களே தவிர அவர்களுக்கு உண்மையில் ஆசைதான். அதேபோல இவ்வுலகில் ஆத்திகர்கள் நாத்திகர்கள் ஆத்திக நாத்திகர்கள் போன்ற பலவகை மனிதர்கள் உள்ளார்கள். ஆத்திகர்கள் என்ன உட்கொண்டாலும் அவற்றை சுவைத்து ரசிக்கின்றார்கள். நாத்திகர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு என்ன சுவைத்தாலும் அது கசப்பாகவே இருக்கும். எப்போதும் புனித எண்ணங்கள் கொண்டு இருக்கும் போது அனைத்தும் நல்லதாக தோன்றுகின்றது, அனைத்தும் இனிமையாக இருக்கின்றது. ஆனால் இந்த புனிதம் விலகியதும் அவர்களுக்கு வியாதி பற்றிக் கொள்கின்றது. என்ன வியாதி? உலகியல் பற்றுதல் என்ற வியாதி அவர்களை தொற்றிக் கொள்கின்றது. இந்த வியாதி தொற்றிக் கொண்டதுமே அத்தியாத்மிகம், அதாவது ஆன்மீகம், அவர்களை விட்டு விலகிச் செல்கின்றது. பிறகு மனக்குழப்பம் அதிகரிக்கின்றது. அத்தகைய வியாதிக்கு குணம் ஏதும் இல்லை. கேன்சர் என்ற வியாதிக்கு நிவாரணம் உண்டு. ஆனால் பகவத்துவேஷம், அதாவது கடவுள் வெறுப்பு என்ற வியாதிக்கு நிவாரணம் இல்லை. தீய குணங்கள் உள்ளே நுழைகின்றன. இராவணன் 64 கலைகளையும் கற்றவன், செல்வம் மிகுந்தவன், நல்ல பண்புகள் பல நிறைய பெற்றவன், வலிமை மிகுந்தவன். அவனிடம் அனைத்தும் இருந்தன. ஆயினும் காமமும் குரோதமும், அதாவது ஆசையும் வெறுப்பும் அவன் உள்ளே புகுந்து விட்டதால் அவற்றிற்கு அவன் அடிமையானான். ஆசைக்கு அடிமையாகும் ஒருவன் உலகத்துக்கு அடிமையாகின்றான். ஆசையை வென்றவனுக்கு உலகம் முழுவதும் சேவை புரியும். கடவுளுக்கு அடிமையாகும் ஒருவனுக்கு உலகமே உதவி புரியும். ஆகவே நாம் இறைவனை மறத்தல் ஆகாது. 3 கருத்துக்கள் குறிப்பிடப்படுகின்றன. வேதாந்தம் இரத்தினம் போன்றது. அது கூறுவது உலகத்தை நம்பாதே, இறைவனை மறவாதே, மரணத்தை மறவாதே. இவை 3 அவசியமானவை. இறைவனை மறத்தல் ஆகாது, உலகத்தை நம்புதல் ஆகாது, மரணத்திற்கு பயப்படல் ஆகாது, மரணத்தில் இருந்து தப்ப இயலாது. இவை 3 முக்கியமானவை. உலகத்தை நம்பலாகாது. ஏன்? உலகம் கணத்துக்கு கணம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. இறைவனை மறத்தல் ஆகாது, மரணத்திற்கு பயப்படல் ஆகாது, பயப்பட்டாலும் அதில் இருந்து தப்ப முடியாது. அதற்கு யாருடனும் உறவு இல்லை. அது எந்த உறவையும் இலட்சியம் செய்யாமல் தானே இயங்கக்கூடியது. வேதாந்த பரிபாஷையில் இவை மூன்றும் மிக மிக முக்கியமான கொள்கைகள் ஆகும். தெய்வத்துவத்தை குறிப்பிட்ட இடத்திலோ குறிப்பிட்ட சூழ்நிலையிலோ கட்டி வைத்தல் வெறும் மூடத்தனம். தெய்வத்துவம் எங்கும் எல்லாவிடத்திலும் உள்ளது. அது இல்லாத இடம் இல்லை. அது இல்லாத உருவம் இல்லை. அது இல்லாத பதார்த்தமே இல்லை. அசைவது அசையாதது அனைத்திலும் உள்ளது. விஞ்ஞானிகள் ஒவ்வொன்றும் அணுவினால் ஆனது என்று கூறுகின்றார்கள். அணுவென்று அவர்கள் கூறுவது உலகம் முழுவதும் நிறைந்து உள்ளது என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த மரம் அணுவினால் ஆனது, இந்த ஸ்பீக்கர் அணுவினால் ஆனது, அனைத்தும் அணுவின் ஆற்றல். இவ்வாறு அணுவை பற்றி கூறுகின்றார்கள். ஆன்மீகத்தினர் இதை ஆற்றல் என்கின்றார்கள். அதை எனர்ஜி ஆற்றல் சக்தி என்று கூறுகின்றார்கள். இரண்டும் வேறு பெயர்களே தவிர அவை ஒன்றையே குறிக்கின்றன. பரமாணு அதாவது மிகச் சிறிய அணு உள்ள இடங்களில் எல்லாம் தெய்வத்துவம் நிறைந்து உள்ளது. பரமாணுவுக்கு உருவம் உண்டு. உருவம் இல்லாத அணு இல்லை. நமக்கு இறைவனிடம் முழு நம்பிக்கை இருந்தால் இறைவன் நம் இதயத்தில் இருக்கின்றார் என்று அறிய வேண்டும். இறைவனுக்கு பல வடிவங்கள் உண்டு. இறைவன் பிரபஞ்சம் நிறைந்தவர், கணக்கற்ற வடிவம் கொண்டவர். நமக்கு உடல் இருக்கின்றது. கால் கை விரல்கள் கண் காது நாக்கு வயிறு இவை அனைத்தும் சேர்ந்ததே உடல். ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வேறுபடுத்தினால் உடல் எங்கே? அதுபோல உலகத்தில் காண்பது அனைத்தும் இறைவனது உறுப்புகள், அங்கங்கள். மலை முழுவதும் பாறைகளால் ஆனது, பூமி முழுவதும் மண்ணால் ஆனது, மரம் முழுவதும் மரத்தால் ஆனது, உடல் முழுவதும் மாமிசத்தால் ஆனது, ஒவ்வொன்றும் பஞ்சபூதங்களால் ஆனது.
1: ஜெய் சாய்ராம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் அன்பு நேயர்களே. நன்றி வணக்கம் ராஜா.
0: நன்றி சகோதரி. அன்பு உறவுகள், இதுவரை சாய் அருளமுத நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் கனடிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனம் சிரேஷ்ட அறிவிப்பாளர் திருமதி சாந்தா சௌமாஸ்கந்தன் அவர்கள். அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 3:12, ஐக்கிய ராஜ்யத்தில் 2:12. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது.

0: உங்கள் விருப்பம். உங்கள் விருப்ப நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி இருக்கின்றீர்கள் அன்புகளை? நலமாக உற்சாகமாக அளப்பா இருக்கின்றீர்கள்? அவ்வாறு நீங்கள் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சு விட்டு அகலாத பாடல்களை நீங்கள் கேட்டுமல்ல அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம் வணக்கம். இணைந்தவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா. ஜோசரி குணராஜா கதைக்கிறேன்.
0: வணக்கம் ஜோசரி அம்மா, நலமா இருக்கீங்களா?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். நன்றி
1: நன்றி.
0: என்ன பாடல கேட்க போறீங்க?
1: எனக்கு இன்றைக்கு என்ன பாடுறா? யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கு தெரியும்? அண்டங்க காக்கும் குயில்கள்.
0: யாரும் கூட மகள் அடிக்கிறா?
1: யாரும் அடிக்கிறாங்க? அடிக்கிறது நான் எந்த வேலை முடிச்சுதான் எடுப்பேன்.
0: பார்க்க இல்லையா நீங்க? போய் பக்கத்துல
1: என்ன
0: கஷ்டப்பட்டு முதலாவது ஆளா வந்துட்டீங்க. என்ன கஷ்டம் உங்களுக்கு?
1: கஷ்டப்பட்டுதான் வர வேணும். அதுக்கும் என்ன நேரம் அடிக்க ஒண்ணு அது இதாண்டு நேரம் தரக்கப்பட்டு போறது.
0: ஒரு பாட்டு கேக்குறீங்க, யாரை எங்கே வைப்பது என்று?
1: அது வேற தெரியல.
0: அந்த பாடல கேக்குறீங்க? படம் பாத்தீங்களா?
1: என்ன படம் வேண்டிய தெரியாது, பாட்டு தான் கேக்குறேன். படம் அது பாக்கல
0: பாக்கல. நன்றி, வாழ்த்துக்கள் அணிந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கும் நன்றிகள்.
1: என்ன படம் வந்து சொல்லுங்க.
0: நான் சொல்ல தெரியும், நான் பள்ளிக்கூடத்துக்கு போவேன். முறை என்ன புரிஞ்சு வச்சு?
1: அப்ப நீ போய் படிக்கலாம், படிப்பாங்க. நீ வேற இடத்துல போய்
0: இன்னொரு இடத்துல போய் படிப்போம். என்ன?
1: ரைட்,
0: ஓகே. நன்றி, வாழ்த்துக்கள்.
2: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 50 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
3: இலக்கம் 5 கார்டன்ஸ்ட் ட்ராஸ் 3998 அருகாமையில்.
2: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
3: இலக்கம் 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
2: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வரியை பலேமாண்டிய திரையிலிருந்து யோகசிரீ அம்மா இந்த பாடலையை விரும்பி கேட்டிருந்தார். யோகசிரீ அம்மாவை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம் வைபரோடாக இணைந்திருக்கும் மேரி.
1: வணக்கம்.
0: நலமா இருக்கிறீர்களா மேரி?
1: நலமாக இருக்கின்ற நீங்க?
0: நாங்களும் நல்லா இருக்கிறோம் மேரி. என்ன பாடலை கேட்க போறீங்க?
1: அந்த வானுக்கு ரெண்டு தீபங்கள், சூரியன் சந்திரனே.
0: அவர் ரெண்டு பேரும் வானுக்கு சூரியனும் சந்திரன் இருந்தா காணும்.
1: அம்மா அப்பா
0: ஆரா
1: சாயும் தந்தையும்
0: என்னென்ன கண்டுபிடிச்சிருங்க?
1: பூமகள் ஊர்வலம் திரையில இருந்து.
0: இல்ல தாயும் தந்தை மட்டும் என்ன பாட்டு?
1: அந்த பாட்டுல வரும் தெரியும்.
0: அப்படியே எங்க அப்பா
1: தெரியல.
0: கன காலமா அந்த பாட்டு கேட்டுருக்கீங்க?
1: ஆமா.
0: ஓகே, ஆரலின் அந்த பாட்டு
1: தெரியல, பார்க்க இல்ல. நான்
0: வைரமுத்தர்
1: பாடல்.
0: ஒரு தினம் வைப்பாங்க சும்மா, ஐக்கிய நாடு சபைகளுக்கு வேலை இல்லை. விவசாய தினம், தந்தையர் தினம், அம்மா தினம், அப்பா தினம். உங்களுக்கு பிடிக்குமா தந்தையர் தினம்?
1: விருப்பம்தானே.
0: ஆ அப்படியா?
1: உங்களோட
0: அப்பா பிடிக்கும்.
1: என்ன
0: தெரியல?
1: தெரியலையா?
0: ஓ எனக்கு அந்த
1: அம்மா அப்பா இல்ல. நீங்க எப்படி வந்தீங்க?
0: அதே என்ன கடவுளை தான் கேட்கணும். என்ன என்ன பிடிக்க கேட்டா என்ன கேள்வி இது?
1: சொன்னதான்
0: அப்பாண்டு பிதா மாதா பிதா வந்து பிதா என்ன செய்யற பள்ளிக்கூடத்துல உண்டே ஆசிரியர் காட்டுற குருவ குரு என்ன
1: சொல்றாட்டினவர்
0: தெய்வத்தை காட்டுறியர். ஆகவே மாதா பிதா குரு தெய்வம்,
1: மாதா பிதா குரு தெய்வம்.
0: நன்றி வாழ்த்துக்கள் மெக்னிலின். உங்களுக்கான பாடல் வருகின்றது.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். படியா சாப்பிடுங்க.
1: சாப்பிடுறேன்.
0: ஆ ஓகே.

0: ஒலித்த பாடலை ஜெர்மனியிலிருந்து மெக்டலின் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் விருப்பம் உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா. என்ன வெள்ளிய சுத்தமா வடிவா வந்து
2: ஆச்சு சத்தமோ
1: உங்களுக்கு வந்து சத்தம் வேற குறைவா வந்து
2: நான் ஆடிக்கொண்டு தான் எல்லாம் செய்யணும்.
1: நடைபெற்றது
2: திரை விருந்தன் போட்டு தொழில்நுட்பத்தில் உதவி செய்தவருக்கு நன்றி சொல்வார் கேஸ் ராஜா. கேட்டிருக்கீங்க
1: பாட்டு வந்து வானம் தரையில் வந்து நின்றவே
2: என்ற பாட்டு கேக்குறீங்க.
1: ஓ
2: ஓகே, நல்ல பாட்டு. என்ன
1: ஓ நல்ல பாட்டு? தேவன் ரைசே நல்லா இருக்கு. ஹரிகரன் பாடுறாரு கேப்போம்.
2: அப்புறம் என்ன குரல்? என்ன குரல் தானா? காந்த குரலும் அந்த மாதிரி குரல். ஓகே, நன்றி சகோதரம். உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேட்டு மாளுங்கள்.
1: ஓ நன்றி, வணக்கம்.

0: ஒலித்த பாடலை திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள் பிரான்சில் இருந்து விரும்பி கேட்டிருந்தார். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விருப்பம். நேரம் சரியாக 3:35 ஐக்கிய ராஜ்யத்தில் 2:35. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
0: வணக்கம் சகோதரி, நலமா இருக்கிறோம். நீங்கள்?
1: நாங்களும் நலமா இருக்கோம், நீங்களும் அப்படியே நலமா இருக்கோம் வேண்டிக் கொண்டு.
0: நல்லா சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டோம்.
0: நல்லா சாப்பிட்டுறீங்க?
1: சாப்பாடு
0: வேலை செய்யணும். என்ன பாடல கேட்க போறீங்க?
1: நான் வந்து ஒரு புதிய பாதை படத்தில இருந்து என் பாடல் கேட்கின்றதா?
0: ஒரு புதிய பாதை.
1: ஆமா,
0: என் பாடல் கேட்கின்றதா? யார் இந்த பாடல் இயற்றினது?
1: உமா கண்ணதாசன்.
0: கட்டிக்காரி என்ன?
1: நீங்க சொன்னதான்
0: நல்ல பாடல்.
1: நல்ல பாடல் கேட்டுக்கணும். ஒரு இடம் இருக்கும் தான்
0: சுகத்திலும் சரியான சுகம் இருக்கின்றது.
1: அதுதான் எல்லாத்தையும் கலந்து கேட்கத்தானே.
0: நன்றி, வாழ்த்துக்கள். உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேட்டு மலர்கள். நன்றி,
1: நன்றி, வணக்கம்.
0: அவர் சகோதரி சுபாசினி அவர்கள் விரும்பி கேட்டார்.

0: அளித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் சுபாசினி பத்மநாதன் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து. அவரை தொடர்ந்து காத்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம்.
1: என்னி
0: மோகன் நலமா இருக்கீங்க?
1: நலமாக இருக்கோ. என்ன சுவாமி இல்லையோ தரமாடுறீங்க?
0: என்ன செய்யற வயசு போனா அப்படித்தானே.
1: உங்களுக்கு வயது போனதா தெரிய இல்லையே.
0: ரொம்ப தேங்க்ஸ்.
1: அப்படியே நலமாக என்றும் இருக்க வேணும். உங்களுடைய அருள் வேண்டுதல்கள் இருக்கும் போது உங்களுக்கு எப்படி நலம் இல்லாம வரும்?
0: கேட்டா கேட்டா சொல்ல வேணும். என்ன
1: வயதும் போகாது நலமும் குறையாது.
0: வயதும் போகாது நலமும் குறையாது.
1: ஆமா.
0: கட்டளகு மாப்பிள்ளையா இருக்கும்.
1: கட்டளகு மாப்பிள்ளையா இந்த மூலம தரம்பாமல் மார்க்கண்டையரா இருக்க வேணும்.
0: நீங்க லைன் வந்துட்டு உங்களை கிடைச்சிட்டு பாத்தீங்களா?
1: ஓ முதல்ல இருக்கா கட்டான மாதிரி கிடந்து அப்படா முயற்சியில எடுத்துட்டு
0: கட்டிக்காரு. சரியான கட்டிக்காரி பிடிக்க மேலுக்கு மூன்று காலம் நிப்பீங்க.
1: அதுதான்
0: என்ன
1: அழைப்புக்கு வர மாட்டேன் வந்தா விட மாட்டேன்.
0: வந்தா விட மாட்டேங்க. அதான் பதனி ஸ்டைல்.
1: ஆமா. எப்படி நீங்க சாப்பிட்டீங்களா?
0: நல்லா சாப்பிட்டு இருக்கிறோம்.
1: என்ன மரக்கறியா? என்ன
0: இன்றைக்கு மரக்கறி பிடிச்ச ஒரு சாமான்.
1: என்னது
0: எனக்கு பிடிச்ச சாமான வந்து வாங்கி காய்ச்சி தந்தா சாப்பிட்டு வந்திருக்கிறோம்.
1: இப்ப நீங்க எப்படியே நீ வந்திருக்கீங்க கொண்டு வந்தீங்க?
0: நான் ஃப்ளைட்ல சாப்பாடு வேணும். ஃப்ளைட்ல
1: அல்லவா
0: ஒரு நொடி பொழுதுல நொடி பொழுதுல வந்துறங்கறாங்க சாப்பாட்டோட நீங்க.
1: அப்ப அந்த கலியத்துல ஃப்ளைட் வாங்க இடம் இருக்கு.
0: என்ன பெரிய முகட்டுல வரங்க?
1: அது கலிய பர் வாங்க மண்ணைக்கிற ஃப்ளைட்ல கலிய பர் வாங்க
0: இஷ்ட வந்துறங்க.
1: அப்ப
0: என்ன பாட்டு பதனி?
1: ஓகே. நானண்ணாண்டகி இந்த ரஜினிகாந்த் தயாரிச்சு வந்த படம் இருக்கு தானே?
0: வள்ளி படம்.
1: ஆமா. அப்ப அதுல பிறகு அவர் ஒண்ணும்
0: தயாரிக்கல. வெரி பிஸி.
1: வெரி பிஸியா போனார். நடிப்புல இருந்த உற்சாகம் தயாரிப்புல இல்லாம
0: போட்டு நட்டம் பட்டு
1: அதுதானோ. ஆனா அதுல வந்து அவர் அந்த கௌரவ வேஷத்துல அப்படி உருண்டு வந்த காட்சி கண்ணுக்கணிக்கும் வந்து வசனங்கள் சொல்லு. வேற என்ன இந்த இலவசங்களை கொஞ்சம் விமர்சி கொண்டுதான் அந்த படம் வந்தது.
0: என்ன விமர்சனத்தோட
1: விமர்சனத்தோட வந்த அந்த தொழிலுக்கு முக்கியம் கொடுத்து அந்த அந்த உருண்டு வந்து அப்படி சொல்லு. வேற என்ன?
0: பத்திரிகை
1: நன்றி.
0: உங்களுக்கான பாடல் வருகின்றது கேட்டு மலங்கள். நன்றி
1: நன்றி அண்ணா. நன்றி நன்றி. வணக்கம்.

0: ஒலித்த பாடலை வதனி மோகன் அவர்கள் ஏன்மனிலிருந்து விரும்பி கேட்டிருந்தார். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் விருப்பம், உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சசிகம்மா, நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நலமாக இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்கள்?
0: நல்லா இருக்கிறோம், சந்தோஷம். வீட்டில் எல்லாரும் இருக்கிறார்களா?
1: ஓ இல்ல, பெரியவர் இல்ல, மற்ற எல்லாரும் இருக்கணும். சுகமா இருக்கணும்.
0: சுகமா இருக்கிறார்கள். நன்றி
1: நன்றி.
0: சுகத்தோட நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கும் கொண்டு காமாட்சி அம்மனையும் பிரார்த்தித்துக் கொண்டு.
1: அதே போல உங்களுக்கு, நீங்களும் சுகமாக இருக்க காமாட்சி அம்மாளை பிரார்த்தித்துக் கொண்டு.
0: நன்றியம்மா. என்ன பாடல் ஆசையா கேட்க போறீங்க?
1: அதுதான், நம்ம வீட்டு பிள்ளை திரையில இருந்து.
0: நம்ம வீட்டு பிள்ளை?
1: ஓ,
0: திரையில இருந்து.
1: உங்கூடவே பிறக்கணும்.
0: உங்களுக்கு எத்தனை? ரெண்டு அண்ணாவா உங்களுக்கு?
1: ரெண்டு அண்ணா.
0: ஓகே, ரெண்டு அண்ணா. ஒரு நீங்களா? ஒரு பொட்டை?
1: ஓ,
0: ஒரு பொட்டை குட்டி.
1: சொல்லிருந்தால்
0: ஆசையான பாடலை
1: அண்ணாவாரர்களாக
0: கேட்கிறீங்க. உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி, வணக்கம்.

0: ஒலித்து பாடலை சசி அம்மா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். நம்ம விட்டுப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய ஓடோடி வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜாமா.
0: தேவி அம்மா வந்திருக்கிறீங்களா? நலமா இருக்கீங்களா தேவி?
1: யாழ்ப்பாணத்துல எங்கட ஊர்ல எங்கட அப்பா வழி உறவு பேரன் வழி உறவு இன்றைக்கு மின்னல் தாக்கி அந்த பிள்ளை 19 வயசு பிள்ளை மரணம்
0: அடைஞ்சிட்டு செய்தியில வந்திருக்கு.
1: வந்திருக்காங்க விருப்பம். வாழ்க்கை யாருக்கும் நிரந்தரம் இல்ல. அந்த மட்டும் இந்த பாட்டை நான் கேட்கிறேன். இந்த பாட்டின் வரி போல் எல்லோரும் உணர்ந்து நடக்க வேணும்.
0: நன்றி.
1: நன்றி அண்ணா.
0: அவர் தேவி தனராஜ் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல்.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரிசில் ஆட்சியப்பில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் இரண்டு நிறுவனங்களுக்கும் உமது நன்றிகள். மொழிவேக்கல் நினைவு வாரத்தை முன்னிட்டு இன்று வியாழக்கிழமை யாழ்ப்பாண மாநகர சபை அமர்வின் போது அஞ்சலி செலுத்தப்பட்டது. வட்டுக்கோட்டை அராலியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கலும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலும் இன்று வியாழக்கிழமை நடைபெற்றது. யாழ்ப்பாணத்தில் அனுமதியின்றி கட்டிடம் கட்டியவருக்கு 30,000 தண்டப்பணம் விதித்துள்ளதுடன் பிரதேச சபையினால் கட்டிடத்தை அகற்றுவதற்காக ஏற்படும் செலவினத்தை கட்டிட உரிமையாளர் பிரதேச சபைக்கு செலுத்த வேண்டும் என யாழ்ப்பாண மேலதிக நீதவான் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. முல்லைத்தீவு துணுக்காய் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கல்விபுலான் கிராம மக்கள் பருவ பயிற்சி மழைக்காலத்தில் வெள்ள அனர்த்த பாதிப்புக்குள்ளாகி வருகின்ற நிலையில் அவர்களை மாற்று இடங்களில் குடியேற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. வெளிவிகார அமைச்சர் விஜித ஹேரந்து பெலரசுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள நிலையில் அங்கு இலங்கை பெலரஸ் ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையில் விமான சேவையொன்று ஒப்பந்தம் கச்சாத்திடப்பட்டன. அத்துடன் கல்வி சுகாதாரம் தொடர்பான இருதரப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கச்சாத்திடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களின் தேவைகளுக்காக எங்களை நாடி வர தேவையில்லை, நாமே அவர்களை நாடி சென்று சேவையாற்ற வேண்டும். அப்படி அவர்கள் தங்களது தேவைகளுக்காக அரசு அலுவலகங்களுக்கு வந்தாலும் ஒரு தடவை மட்டும் வர வேண்டும். அவர்கள் மீண்டும் மீண்டும் அலைக்கழிக்கப்படக்கூடாதவாறு அவர்களின் தேவைகளை நாம் முழுமையாக நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் இதனை தெரிவித்துள்ளார். திருமுருகண்டி கோவிலின் வருமானம் முல்லைத்தீவு மாவட்டத்தின் அபிவிருத்திக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் சத்தியலிங்கம் அவர்கள் தெரிவித்தார். ஒட்டு சுட்டான் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் ஒன்று இன்று இடம்பெற்றது. பல்வேறு குற்ற செயல்களுக்காக தேடப்பட்டு வந்த சந்தேக நபர்கள் இருவரை கிளிநொச்சி பிராந்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தின் மற்றும் கிளிநொச்சி போலீஸ் நிலைய அதிகாரிகள் இணைந்து கைது செய்துள்ளார்கள். போலீஸ் மா அதிபரின் அறிவுறுத்தலுக்கு அமைய நாடளாவிய ரீதியில் நேற்று புதன்கிழமை போலீசாரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போது 592 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் ஐவாய் ஜகோலோவ் பெயரிடப்பட்டுள்ள பல்கலைக்கழகத்தின் சிறப்பு தூதுக்குழு நேற்று திருகோணமலையில் அமைந்துள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜயந்த லால் ரத்னசேகர் அவர்களை சந்தித்து பேசியுள்ளார்கள். உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரித்துள்ள நிலையில் தற்போது இலங்கையில் 1 லிட்டர் டீசலின் விலை செலவு 720 ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திஷ்ணநாயக்கா தெரிவித்துள்ளார். ரெட்னபுரி ஹில்லான பகுதியில் உள்ள ரத்தினக்கல் வியாபாரி ஒருவரின் வீட்டில் 7 கோடி ரூபாய்க்கு அதிகமான பெறுமதியான ரத்தினக்கற்கள் மற்றும் தங்க ஆபரணங்கள் கொள்ளையிடப்பட்டுள்ளன. கிரியுள்ள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிரி சேதகம பகுதியில் நேற்று புதன்கிழமை அதிகாலை காட்டு யானையின் தாக்குதலுக்குள்ளாகி பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் இளைஞர் ஒருவர் மின்னல் தாக்கி உயிரிழந்துள்ளார். சுழிபுரம் மத்திய சுழிபுரத்தை சேர்ந்த 20 வயதுடைய இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இன்று நாட்டின் பல பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கு அதிக பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டில் தொடரும் சீரற்ற வானிலையால் 5 மாவட்டங்களுக்கு 2 அந்நிலை மண்சரிவை எச்சரிக்கையும் 11 மாவட்டங்களுக்கு 1 அந்நிலை மண்சரிவை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. தொடரும் இந்திய செய்திகள். தமிழக சட்டசபை தேர்தலில் இந்திய குடியுரிமை இல்லாத இலங்கை கனடா மற்றும் ஆஸ்திரேலிய பிரஜைகள் மூவர் வாக்களித்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது.
தமிழக வெற்றி கழக ஆட்சிக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளால் இடையூறு ஏற்காது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சிபி சண்முகம் எஸ்பி வேலுமணிக்கு ஆதரவாக செயல்பட்ட 26 மாவட்ட செயலாளர்களின் பதவிகளை பறித்து அவர்களுக்கு பதிலாக 17 புதிய மாவட்ட செயலாளர்களை நியமித்து கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு பிறப்பித்துள்ளார். 21 வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு மது விற்பனை செய்யக்கூடாது என டாஸ்மாக் நிர்வாணம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அமோக வெற்றி பெற்றது. இதையடுத்து முதல்வராக பொறுப்பேற்ற சுவீந்து அதிகாரி முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி மனோஜ் அகர்வாலை மாநிலத்தின் தலைமை செயலாளராக நியமித்துள்ளார். கிருஷ்ணகிரி அருகே இதுவரை எரித்துக் கொன்ற வழக்கில் மூவர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் சிலருக்கு தொடர்பு இருக்கலாம் என்று கூறி மாவட்ட ஆட்சியரிடம் கொலையானவர்களின் உறவினர்கள் புகார் அளித்துள்ளார்கள். உத்தரப்பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை மற்றும் சூறாவளி காரணமாக 33 பேர் புதன்கிழமை உயிரிழந்துள்ளார்கள். தொடரும் உலக செய்திகள். அமெரிக்காவின் மத்திய புளோரிடா கடற்பகுதியில் விபத்துக்குள்ளான தனியார் விமானத்தில் பயணித்த 11 பேரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சீனாவுக்கு 3 நாள் அரசுமுறை பயணமாக அந்நாட்டு தலைநகர் பெய்ஜிங்குக்கு நேற்று வந்தடைந்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. வடமேற்கு நைஜீரியாவின் ஜம்பரா மாகாணத்தில் இராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் பொதுமக்கள் 100 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜப்பானில் கரடி தொல்லைக்கு முடிவு கட்ட ஒரு நிறுவனம் வித்தியாசமான தீர்வை முன்வைத்திருக்கின்றது. இந்தோனேசியாவின் முன்னாள் கல்வி அமைச்சரும் கொஜெக் தனியார் வாடகை வாகன நிறுவனத்தின் துணை நிறுவனமான நாடியம் மகாரிமுக்கு 18 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கும்படி வழக்கறிஞர்கள் கோரிக்கை வைத்துள்ளார்கள். விருது நிகழ்ச்சிகளின் பிரபலங்களின் ஆடை அலங்காரம் அமர்க்களமாக இருக்கும். ஆப்பிரிக்காவின் ஆகப்பெரிய திரைப்பட விருது நிகழ்ச்சியான ஆப்பிரிக்கா மஜிக் வியூவர்ஸ் சாய்ஸ் அவார்டும் அதற்கு விதிவிலக்கல்ல. நிகழ்ச்சிக்கு சென்ற பிரபலம் ஒருவரை மக்கள் ஆச்சரியமாக பார்த்தார்கள்.

பிரிட்டிஷ் சொகுசு கப்பலில் புதிதாக இப்போது 100 வைஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது வயிற்றை பாதிக்கும் நோய். அந்த நோயால் பாதிக்கப்பட்ட பல பயணிகளுக்கு வயிற்று பிரச்சனை இருப்பதாக தெரிய வந்துள்ளது. கப்பல் நேற்று பிரான்சின் போர்தோ நகரை சென்று சேர்ந்துள்ளது. விளையாட்டு செய்திகள். ஐபிஎல் போட்டியின் 57வது ஆட்டத்தின் நடப்பு சாம்பியன் ராயல் சேலஞ்சர் பெங்களூரு 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் நேற்று வெற்றி பெற்றுள்ளது. ஐசிசி டெஸ்ட் தரவரிசை பட்டியலில் அஸ்பிரிட் பும்ரா பந்துவீச்சில் முதலிடத்தில் நீடிக்கின்றார். துடுப்பிடித்த ஆட்டத்தில் ஜோருட் முதலிடத்தில் இருக்கின்றார். நியூசிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்டுக்கான பெண் ஸ்டோக்ஸ் தலைமையிலான 15 பேர் கொண்ட இங்கிலாந்து வீரர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். உலகக்கிண்ண கால்பந்து போட்டியை ஒட்டி நியூயார்க் நகரின் 50 பாடசாலைகளுக்கு வெளியே உள்ள பகுதிகள் கால்பந்து திடல்களாய் மாற்றப்பட்டுள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதம். நாணய மாற்றிற்கு அரசனை வழங்குகின்றால் TRTTamilnadu.com. 1 euro இலங்கையில் 378.88 ரூபா, இந்தியாவில் 112.16 ரூபா, 1 அமெரிக்க டாலர் இலங்கையில் 324.30 ரூபா, இந்தியாவில் 95.75 ரூபா, 1 சுவிஸ் ஃப்ராங்க் இலங்கையில் 414.83 ரூபா, இந்தியாவில் 122.48 ரூபா, 1 ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 438.74 ரூபா, இந்தியாவில் 129.53 ரூபா, 1 கனடிய டாலர் இலங்கையில் 236.59 ரூபா, இந்தியாவில் 69.86 ரூபா. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசில் ஆட்சியப்பில் அமைந்திருக்கும் பி டி கேசன்கரி, அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் குனேஸில் அமைந்துள்ள கார் பி டி கேசன்கரி, இரண்டு நிறுவனங்களுக்கும் அவது இதயபூர்வமான நன்றிகள்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கல் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapalil
4: 11 à 13 rue Caille 75 000 dit Paris,
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses.
3: மேலதிகே தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: நேரம் சரியாக 4:11, ஐக்கராட்சியத்தில் 3:11. பிரதி திங்கட்கிழமை தோறும் சுவிஸ் நேரத்தில் இரவு 10:30 வானொலிகளில் வலம் பெறுகின்றது சபா கேது அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கும் பட்டிமன்றம். இன்றைய 168வது பட்டிமன்றம் மறு ஒலிபரப்பாக வானொலியில் மலர்கின்றது. ஒவ்வொருவரின் கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமா அல்லது நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா என்ற இந்த தலைப்பில் இரண்டு அணிகளாக பேசியிருக்கின்றார்கள். அவர்களுடைய பேச்சு எவ்வாறு இருக்கின்றது என்பதனை எமது அன்பு உறவுகள் இப்பொழுது கேட்டு தெரிந்து கொள்ளப் போகின்றீர்கள். இதோ வானொலியில் மறு ஒலிபரப்பாக பலம் பெறுகின்றது.
7: பட்டிமன்றத்தை கேட்க கலந்து சிறப்பிக்க காத்திருக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 168வது பட்டிமன்றம் பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது ஒவ்வொருவரின் கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமா அல்லது ஒவ்வொருவரின் கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா. ஒவ்வொருவரின் கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமா அல்லது ஒவ்வொருவரின் கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா.

0: பட்டிமன்றத்தில் இணைந்திருக்கும் முதலாவது பட்டிமன்ற பேச்சாளரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் தேவி.
0: வணக்கம் வணக்கம். உங்கள் குணநாயகம்மா? நலமாக இருக்கிறீர்களா?
1: நல்ல சுகமா இருக்கிறேன்.
0: நலமாகவே இருக்கிறோம்.
1: சரி, நன்றி. பட்டிமன்றம் 168 ஒவ்வொருவரின் கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டும் என்ற தலைப்பில் நான் பேச
0: வந்துள்ளேன். வழிகாட்டும் என்ற அணிக்காக
1: எனது சிறப்பும் இரு தரப்பினருக்கு முதலில் பேச வருபவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி, தனம் நடுவர்களே, கணிப்புகள் என்றால் ஒரு அளவீடு மதிப்பீடு அப்படித்தானே? சரி, நன்றி. புத்தி உள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை. வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை. புத்திசாலி இல்லை. படித்தவன் எல்லாம் புத்தி உள்ளவன் என்றில்ல. படிக்காதவங்களும் தான் படிக்காதவன் கூட புத்திசாலியா இருக்கிறான். படித்தவனை ஒரு இது அவரவை சரி எடுத்தும்
0: விரிகின்றான்.
1: முதலில் நமக்கு வந்து துணிவு வேணும். உழைப்பு, நம்பிக்கை, தொடர்ந்து முயற்சி செய்தல், இந்த நான்கும் தான் முதலில் வந்து நமக்கு துணிவு, ரெண்டு உழைப்பு, மூன்று நம்பிக்கை, மூன்று தொடர்ந்து முயற்சி செய்தல், இது நாலும் தான் ஒருவருக்கு வெற்றியின் வழிகாட்டிகள். வெற்றிக்கு எந்த குறுக்கு வழியும் கிடையாது. நாம் தான் நடந்து நடந்து பாற ஓட வேணும். வெற்றியடைய எல்லோரும் ஆசைப்படுவார்கள். அதுக்காக முயற்சி செய்து நடைபோடும் மனம் கொண்டவன் தான் உச்சிக்கு போகிறான். உச்சிக்கு போக வேண்டும் என்ற கணிப்பு அவன் ஆரம்பத்திலேயே பல வழிகளை கண்டுபிடிக்கிறான். மரத்தை வச்சவன் தண்ணிய ஊத்துறான். கொடுக்கிறதான் கூறிய விட்டு கொடுக்கும் என்று சொல்லினமெல்லோ. விதிகளை வெள்ளைகள் அறிந்த பழமொழிகள் மனிதனின் முயற்சி இல்லாமையத்தான் வெளிப்படுத்துது. அதை மீறி அந்த எண்ணத்தில நாங்கள் உறுதி வேண்டும். என்னால முடியும் என்று அனுப்பி இருந்தால் நாங்கள் எதிலும் விளையாட்டிலேயோ, ஒரு தொழில்துறையிலோ, ஒரு விஞ்ஞானத்திலேயோ, ஒரு சட்டத்திறன் ஏதோ ஒரு முயற்சியை நாங்கள் அடியில இருந்து முயற்சி செய்து வர வேணும். சோதனைக்கு முதன்னா படிக்கிறது இல்லை. வெற்றி சிந்தந்தியை இருந்தே அக்கறையோடும் துணிவோடும் நாங்கள் படித்து வந்தால் இந்த வெற்றியை நாங்கள் அடையலாம். அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன வேணும்? ஊக்கம் தான் வேணும், பயிற்சி வேணும். இதை செய்வேன் என்று, அதை செய்வேன், வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை வேணும். நான் கெட்டித்தனமா படித்தால் இதுல முன்னேறுவேன் என்ற ஒரு நம்பிக்கை கொண்டு நாங்கள் செய்தால் இதிலும் வெற்றி அடையலாம். மற்றது இந்த பல்வேறு துறைகளில் இருக்கிறவன சாதனை புரிஞ்சாங்கள், அவைகளை நாங்கள் கண்டு கரைக்கு போகணும். இப்படி ஒன்று உங்களை செயல்படுத்திய முறைகள், இப்படி சந்தித்த துன்பங்கள், கடந்து வந்த பாதைகள், அடுத்தது ஏமாற்றங்கள், தோல்விகள், சங்கடங்கள் எல்லாத்தையும் அவர்களை கொண்டு அவர்களிடம் நாங்கள் தெரிஞ்சு கொண்டால், கேட்டு தெரிஞ்சு கொண்டோமென்றால் எங்களுடைய வெற்றிக்கு நாங்களே பாதைகள் அமைத்துக் கொள்ளலாம். எங்களுக்கு முன்னேற வேணுமென்றால் நாங்கள் ஒரு வாய்ப்பு அவைத்து கேட்டு அறிந்து அதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்வது எங்களுக்கு வெற்றி வழி வகுக்கும் என்று கூறி, எனக்கு இந்த சந்தத்தை சந்தைப்பட்ட சந்தவங்களுக்கு நன்றி உங்களுக்கு தெரியும். எனக்கு இரவு கொஞ்சம் இருந்தால் இன்னைக்கு வர வேணும் என்று மெல்லியாக கதைச்சிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்தவைக்கும், பட்டியமன்றத்தை ஆரம்பித்து வைத்தவைக்கும் நன்றிகள். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். கணிப்புகள் வெற்றிக்கு வழி சமைக்கும் என்ற, வழிகாட்டும் என்ற அணிக்காக திருமதி குணநாய பரசோதி அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் பற்றி கொண்டு ஒவ்வொருவரின் கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமா அல்லது ஒவ்வொருவரின் கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா? 168வது பட்டிமன்றம் இன்று முதலாவது வாரமாக இணைந்திருக்கும் அடுத்த பட்டிமன்ற பேச்சாளரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் கேது. நான் யோகேரி குணராஜா. நான் வந்து பேச வந்தது 168வது பட்டிமன்றம் தானே. பள்ளிமன்றத்துக்கு ஆதரவு கரங்கள் கொடுக்க நியூடபி ஆவணமாளிகளுக்கு நன்றிகளை என் வாழ்த்துகளையும் கூறிக்கொண்டு பள்ளிமன்றத்தை நிறப்பெயர்க்கும் கேவிஎஸ் நடுவருக்கும் வணக்கம் கூறி டிஆர்டி வாதளிக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு பள்ளிமன்றத்தை சிறப்பிக்க வரும் தரப்பினருக்கும் அதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு நேரலுக்கும் நன்றிகளை என் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு நான் பள்ளிமன்ற தலையங்கம் ஒவ்வொரு ஒருவரின் கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமா அல்லது நம்பிக்கைக்கு
0: வழிகாட்டுமா?
2: நான் பேச வந்தது நம்பிக்கை தான் வழிகாட்டு,
0: நம்பிக்கைக்கு வழிகாட்டுங்கள் ஜோதிசிரியம்மா, நம்பிக்கைக்கு வழிகாட்டு என்ற அணிக்காக இணைந்திருக்கின்றீர்கள், உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
2: நடுவர்களே, ஒருவருக்கு நம்பிக்கை தான் பலம், அதுவே மிகையாக கூடாது. எதிலும் வெற்றி தோல்வி என்பது சகசம். நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பது நம்பிக்கை ஆதலால் வெற்றி தோல்வியை சமமாக ஏற்றுக்கொள்ளும் மனோபாவம் வேண்டும். நம்பிக்கையுடனும் துணிவுடனும் ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் என நாம் விரும்பினால் முன்னேற்பாடாக முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்பது பழமொழி. கன நடுவர்களே, கணிப்பு என்பது நம்பிக்கையைத்தான் கொடுக்கின்றது. அதாவது நான் இதில் வெற்றி பெறுவேன், இதில் வெற்றி பெறுவேன் என்று நான் இதில் மகிழ்ச்சி அடைவேன் என்ற நம்பிக்கையைத்தான் ஒரு கணிப்பீடு கொடுக்குமே ஒழிய ஒருவன் ஒரு இடத்திலே கணிப்பை வைத்துக்கொண்டு நம்பிக்கையாக இதில் நான் வெற்றி பெறுவேன் என்று எண்ணிக்கொண்டு வெற்றிக்கு செல்லும் பொழுது அங்கே அவன் தோல்வி அடைகின்றான் என்று சொன்னால் அந்த தோல்வி கூட அவனுக்கு ஒரு பாடமாக அமைகின்றது. அவன் அந்த தோல்வியை பாடமாக எடுத்துக்கொண்டு அவன் மீண்டும் முயற்சித்தான் அவனுடைய நம்பிக்கை பலித்துவிடும். எனவே நான் வந்து நம்பிக்கை என்ற தலைப்பிலே தான் மிகவும் ஆணித்தரமாக எடுத்துரைக்க
0: வந்துள்ளேன்.
2: இத்தனை முறை தோல்வி அடைந்தாலும் என்னால் முடியும், நான் இதை செய்து முடிப்பேன் என்ற விடாமுயற்சியோடும் நம்பிக்கையோடும் இருக தட்டி கொண்டு நாம் முன்னெடுத்து செல்வோமாக இருந்தால் எல்லாம் நம்பிக்கையான வெற்றியை தான் தரும். நடுவரவர்களே, எனது பிள்ளைகளை நம்பிக்கையுடன் படிப்பித்து ஒரு தொழில் துறைகளில் முன்னேற்ற வேண்டும் என்ற கொள்கையுடனும் உத்வேகத்துடனும் நம்பிக்கையுடனும் செயல்படுத்தியதனால் தான் நம்பிக்கை வழிகாட்டியது என்று கூறி எனது சிறுவிடையே முடித்துக் கொள்கிறேன். நடுவரவர்களே,
0: அருமையாகவே மிகவும் ஆணித்தரமான விடயங்களை உங்களது விவாதத்தினூடாக வைத்திருந்தீர்கள். கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டும் என்று அணிக்காக வழி சேர்த்திருக்கின்றீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம்.
2: நன்றி.
0: வணக்கம். கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா அல்லது கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமா? தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் சுவிஸிலிருந்து திருமதி மோகன் சுரூபி அவர்கள் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். உங்களது நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
3: நலமாக இருக்கிறேன். வேண்டிக் கொண்டு எனக்கு சென்ற பட்டிமன்றத்துக்கு வர
0: முடியாமல் என்றாலும் எங்களுக்கு பெருமகிழ்ச்சி.
3: நன்றி. நான் வந்து கணிப்பு வந்து நம்பிக்கைக்கு தான்
0: வழிகாட்டுகின்றது. நம்பிக்கைக்கு அணிக்காக வந்திருக்கின்ற
3: ஒரு சிற்றுரையை தரலாம் கொண்டு வந்திருக்கின்றேன். பட்டிமன்ற தலைவர் அவர்களே, இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் நமது அருமை சகோதரர்களே, இருதரப்பில் வாதிட்டவர்களும் இருதரப்பில் வாதிடவர்களுக்கும் எனது இரவின் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு நான் நம்பிக்கைதான் வழிகாட்டுகின்றது என்ற தலைப்பிலே ஒரு சிற்றுரை உரையாற்ற வந்திருக்கின்றேன். நடுவர்களே, நான் இன்று ஒரு காலையில் நானோ இல்லாட்டி நீங்களோ அதை யார் அந்த ஒரு மனிதர் என்று சொல்லுவோமே, காலையில் ஒரு தன்னுடைய வாகனத்தை எடுத்துக்கொண்டு அவர் தன்னுடைய வேலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். தனது பணியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அவர் நம்பிக்கையை தானே கையில பிடித்து கொண்டு அந்த வாகனத்தை செலுத்தி கொண்டு
0: செல்கின்றார்.
3: நான் இப்பொழுது போய் நான் மாலை வீடு திரும்புவேன் என்ற நம்பிக்கை விடாமுயற்சியோடு நம்பிக்கையில்தான் அவர் போகின்றார். அப்ப அந்த நம்பிக்கையை நாங்கள் இழந்து விட்டோம் என்று சொன்னால் ஒன்றுமே எங்களுக்கு போக முடியும். ஐயோ ஐயோ பயமா இருக்கு, ஐயோ பயமா இருக்குது, அங்க அடிபட்டுருமோ, இங்க தட்டுப்பட்டுருமோ, அங்க அதுல அது வருமோ, இது இதுல வருமோன்னு சொன்னா நாங்கள் வாகனம் ஓட்டி செல்ல முடியாது.
0: அப்ப
3: எங்களுக்கு மனதுல என்ன இருக்கணும்? நம்பிக்கை இருக்கணும். நான் இப்ப போய் நான் பிறகு வருவன் திரும்பி வீட்டு என்ற நம்பிக்கை இருந்தால்தான் மனிதன் எதிலும் முன்னேற முடியும். மற்றது பேரங்கள் நடுவர்களே கல்வியை எடுத்துக்கொண்டால், இப்போ ஒரு ஆற்ற வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் இந்த புற நாடுகளிலேயோ எங்களோட நாடுகளிலேயோ எந்த நாடுகளிலேயோ நம்பிக்கையோடு தானே பிள்ளை கல்வியை கற்க முயல்கின்றது. நான் நல்ல மார்க் எடுக்கணும், நான் நல்ல புள்ளிகளை பெற வேண்டும், நான் நல்ல மாணவி என்று பெயர் கேட்க வேண்டும், நான் முன்னிலையில் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் என்னை நான் உயர்ந்த கல்விகளுக்கு தொடர்ந்து போய் நான் ஒரு இந்த சமூகத்திலே நல்ல ஒரு பிள்ளையாக நல்ல ஒரு பிரஜையாக நான் வழிபடலாம் என்ற ஒரு நம்பிக்கை வைத்துக் கொண்டுதான் அந்த பிள்ளை அங்கே சென்று கல்வியை கற்று அந்த கல்வியில கல்வியை கற்று அந்த நம்பிக்கையின் ஊடாகத்தான் அது வெற்றியை அடைகின்றது. அப்பொழுது எங்களுக்கு நம்பிக்கை தான் முதல் மனதில் தேவைப்படுகின்றது. நடுவரவர்களே, நம்பிக்கை இருந்தால்தான் நாங்கள் இதிலும் நாங்கள் பயமில்லாமல் நாங்கள் முன்னேறலாம். மற்றது பாருங்க, மனிதன் முன்னேற்றத்துக்கு நம்பிக்கை தான் காரணம். காரணம் நம்பிக்கை இல்லாட்டிக்கு எப்படி நாங்கள் பயந்து பயந்திருந்தால் ஒரு எந்த விடயத்தையும் நாங்கள் செய்ய முடியுமா? எந்த விடயத்துக்கு நாங்கள் வெளிக்கிட்டு வெளியில போக இயலுமோ? நாங்கள் பயந்து கொண்டு குறுகி கொண்டு கூணி கொண்டு இருந்தோம்னு சொன்னால் போக இயலுமா? எல்லாத்தையும் நாங்கள் தூக்கி எறிஞ்சு எங்களுக்கு மனதிலே ஒரு திடத்தை ஏற்படுத்தி ஒரு நம்பிக்கையை நாங்கள் உண்டு பண்ணினால்தான் நாங்கள் எந்த விடயத்துக்கும் நாங்கள் முன்னோக்கி நாங்கள் செல்ல முடியும். மற்றது பாருங்களே, விவசாயி இருக்குன்னா அவன் இந்த மழையை நம்பித்தான். அந்த நம்பிக்கையில தான் அந்த தன்னுடைய விவசாயத்தை அவன் தொடங்குகின்றான். நாட்டுவதாக இருந்தானே, விதை என்ன வேளாண்மை செய்வதாக இருந்தானே, ஒரு தோட்டம் செய்வதாக இருந்தான். விவசாயி நம்பிக்கை, மழையை நம்பித்தான் அவன் நம்பிக்கையின் ஊடாகத்தான் அந்த விவசாயத்தை அவன் தொடங்குகிறான், அடியெடுத்து வைக்கின்றான். அப்ப அவனுக்கு அந்த நம்பிக்கை மூலமாகத்தான் வெற்றி கிடைக்கின்றது. மற்றது பாருங்கள், மருத்துவர் இப்போ ஒரு ஒரு ஆள் தனக்கு வருத்தம் என்று சொல்லி போனவுடனே அந்த மருத்துவர் என்ன செய்கின்றார்? அந்த நோயை அவர் எப்படியோ அவர் கண்டுபிடித்து நான் இந்த நோயை நான் போக்கி விடுவேன் என்று சொல்லி அவர் நம்பிக்கையில தான் அந்த மருந்தை கொடுத்து அந்த அந்த நோயை தீர்க்க பார்ப்பார். அப்ப நம்பிக்கை தானே அங்க வருகின்றது. மருத்துவரும் தன்னுடைய மனதிலே இந்த நோய்க்கு நான் இந்த மருந்தை கொடுத்தால் இதுக்கு குணமடையும் என்று சொல்லி மனதிலே நம்பிக்கையை வைத்துக் கொண்டுதான் வைத்தியத்தை தொடருவார். அப்ப எதுக்கும் நாங்கள் பயம் இல்லாமல் இருக்கணும். மனதிலே நாங்கள் பயந்து கொண்டிருந்தோம் என்றால் எதையும் நாங்கள் செய்ய முடியாது. அப்ப அஞ்சக்கூடாது. அஞ்சாமல் நாங்கள் நல்ல நன்றாக ஆராய்ந்து எங்களுடைய அறிவை நாங்கள் நன்றாக பயன்படுத்தி எங்களுடைய அறிவினூடாக நாங்கள் நம்பிக்கையை மனதிலே வைத்துக் கொண்டு நாங்கள் செயற்பட்டமையாக இருந்தால் எங்களுக்கு நம்பிக்கையின் ஊடாக எங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மற்றது பாருங்களே, இப்பொழுது சென்ற நேற்று இன்றெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. இது எங்களுடைய நாட்டு பிரச்சனை இல்லாமல் இருந்தாலும் ஒரு தமிழனுடைய பிரச்சனை என்றதால் நானும் ஒரு தமிழ் என்றபடியினால் நான் இந்த விடயத்தை நான் இங்கே கூற வருகின்றேன். பாருங்கள், இந்த முதலமைச்சர் ஆக வந்திருக்கின்ற இந்த விஜய் தம்பி இன்று எத்தனை அவமானங்கள்

0: உங்களுக்கு போய் ஆராய்ந்து அவர்களுக்கு தேவையான விடயங்களை எல்லாம் அறிந்து இப்ப 4-5 வருடங்களாக அங்கே வேலைத்திட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றது. இதனை அறியாதவர்கள் எம்மவர்கள் கூட இந்த நாடுகளிலே புலம்பெயர்ந்து வந்திருக்கின்றவர்கள் கூட தற்குறி தற்குறி தற்குறி என்று சொல்லி எத்தனை வார்த்தைகளை எல்லாம் அள்ளி கூட்டினார்கள். தற்குறி என்று சொன்னால் ஒரு படிக்காதவன் தான் தற்குறி. அவர் விஜய் ஒரு நடிகராயிருந்தா போல அவர் என்ன படிக்க இல்லையா, அவரை எவ்வளவு எல்லாம் சுட்டி காட்டி வேதனைப்படுத்தி புண்படுத்தி எவ்வளவு தொந்தரவுகளை செய்து எவ்வளவு தெரியாமதனுடைய அந்த மனிதன் அவனுடைய தாய் தந்தையருடைய வளர்ப்பை பாருங்கள், எவ்வளவு பண்பான பிள்ளை என்று பாருங்கள். அந்த சபையிலே அந்த அவையிலே வந்து எவ்வளவு ஒரு அமைதியாகவும் அவ்வளவு ஒரு பண்பாகவும் ஒரு பண்பாளனாகவும் இருந்து தனது அந்த அந்த கௌரவத்தை பெற்றுக்கொண்டு அவன் சென்று தானே எதிர்த்து அந்த அந்த தேர்தலிலே தானே எதிர்த்து பரப்புரை செய்த எதிரிகளாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் எல்லோருடைய வீடுகளுக்கும் சென்று கைகுலுக்கி பட்டு சாலை போட்டு பாருங்கள் எவ்வளவு பண்புன்னு சொல்லி பாருங்கள். இதுதான் பண்பு. ஏனென்றால் இந்த நாட்டை நாளைக்கு ஆளப்போகின்றவர் அவர், அவருக்கு எல்லாருமே தேவை அங்கே என்பதனால் அவர் தன்னுடைய விடாமுயற்சியினால் பிரச்சாரங்களை செய்து அள்ளி கொட்டி எல்லாவற்றையும் கதைத்து எல்லோருடைய எதிர்ப்புகள்லாம் நிறைய எதிர்ப்புகள்லாம் வந்தது. இன்று கூட எத்தனையோ வதந்திகள் வந்தது அவருக்கு அப்படி வந்திருக்கு. எல்லாத்தையும் தூக்கி இதையும் காதல் எடுக்காமல் அந்த பிள்ளை இன்றைக்கு முன்னுக்கு நின்று உழைத்ததினால்தான் தன்னுடைய நம்பிக்கையை விடாமல் நம்பிக்கையை தளர விடாமல் இறுக்கி பிடித்ததினால்தான் இன்று அந்த பிள்ளை தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக வந்திருக்கிறார். இதில் நாங்கள் தமிழர் என்ற வகையிலே நாங்கள் பெருமை கொள்கின்றோம். நீங்களும் பெருமை கொள்ளலாம், நானும் பெருமை கொள்ளலாம். அவர் வந்து ஆரம்பத்திலேயே சிறிய பிள்ளைகள் சிறியவர்களுக்கு தான் அவர் ஒரு ஒரு சிறிய ஒரு நடிகராக கவர்ந்து கொண்டிருந்தார். பின்பு வளர வளர வளர வளர அவர் எல்லோருடைய மனங்களிலே இடம் பிடித்து விட்டார், இளைஞர்களுடைய மனதிலே இடம் பிடித்து விட்டார். அப்பொழுது பாருங்கள் அவருடைய நம்பிக்கை தளர்ந்தது. அவர் எத்தனை வருடங்களுக்கு முன்னும் அவர் பாருங்கள் அவர் பிரட்டி போட்டிருக்கிறார் தன்னுடைய இதை விட்டு விட்டு தான் இதற்கு வருவோம் என்று சொல்லி அவருடைய நம்பிக்கை கொண்டு வந்து இன்றைக்கு எத்தனை வருடங்களுக்கு பின்பு 52 வயதிலே வருடங்கள் வந்து அவற்றின் நம்பிக்கை வந்து எங்கே வந்திருக்கின்றது, முதலமைச்சர் கதிரையிலே வந்து குந்த வைத்திருக்கின்றது. இதை கூட நான் சொந்த வாரம் எத்தனையோ ஊடகங்கள் தூட்டி விட்டது, சில இடங்கள் சில ஊடகங்கள் போற்றுகின்றது, அநேகமான ஊடகங்கள் அவரை போற்றித்தான் சொல்லுகின்றது தூட்டித்தான் சொல்லுகின்றது. நான் சென்ற வாரமும் உங்களுடைய டிஆர்டி வானொலியிலே கேட்டிருந்தேன் தர்சன பாட்டி காணும் பொழுது பாண்டியன் என்ற இந்தியாவில் இருக்கின்ற தமிழன் தான் அவரும் அவர் சொன்னார் இவர் வருவார் ஆண்டு கேட்கும் பொழுது இவர் வரமாட்டார், இவர் எங்க மாறது, இவரை வரவிட மாட்டாங்க, இவர் வர முடியாது, இவர் ஆள முடியாது, அப்படி இப்படி இதெல்லாம் சொன்னார்கள். மிகவும் வேதனையாக இருந்தது. இன்று அந்த அந்த வேதனை அடைந்த மக்கள் இன்றைக்கு ஆனந்த கண்ணீர் வடிக்கின்றார்கள். எல்லோரும் அந்த தம்பி வந்து விட்டார்னு சொல். இதில் வந்து எங்களுடைய நாட்டுக்கு அவர்கள் செய்ய போறது ஒன்றும் இல்லை நடுவரவர்களே. இருந்தாலும் தமிழன் என்ற ஒரு இதற்காகவும் நாங்கள் இந்த நாடுகளில் இருக்கின்றாங்கள் எல்லாற்றின் நீதி நியாயங்களை நாங்கள் பார்க்கின்றோம் கேட்கின்றோம். அந்த அடிப்படையிலும் அந்த தம்பியை நாங்கள் பாராட்டத்தான் வேணும். அவர் ஒரு சிறந்தவராக இந்த அந்த இந்தியா நாட்டிலே அந்த மக்களுக்கு சிறந்த ஒரு முதலமைச்சராக அவர் கடமையாற்றுவார் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஆனால் அவற்றின் நம்பிக்கை வீண் போகாமல் இன்றைக்கு அவர் முதலமைச்சர் அந்த கதிரையிலே உட்கார்ந்திருக்கின்றார் என்றது மிகவும் மிகவும் பெருமையாக இருக்கின்றது. அவர் தொடர்ந்து அவருடைய பணியில் அவர் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி நான் மனதார எனது குடும்பத்தின் சார்பில் வாழ்த்திக் கொள்கின்றேன். நம்பிக்கை வந்து எப்பொழுதும் வீண் போகாது, நம்பிக்கை தான் வழிகாட்டும். இந்த பாருங்கள் இவருடைய நம்பிக்கை தான் இவருக்கு இந்த வெற்றியை ஈட்டி கொடுத்திருக்கின்றது. நம்பிக்கை இல்லாமல் இவர் அவை அப்படி சொல்லணும் இப்படி சொல்லணும் நான் அதை விட்டுட்டு போவோம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி தூட்டி கொண்டு தூற்றுறவர் தூட்டட்டுமென்று சொல்லி போட்டு விட்டுட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போயிருந்தா அந்த பதவி கிடைத்திருக்காது, யார் அவர் தான் நடத்தி கொண்டு போயிருப்பார். அப்ப அவர் விடாமுயற்சியினால தனது நம்பிக்கையை அப்படியே பிடிச்சு கொண்டு இருந்ததினால்தான் இன்றைக்கு அந்த பதவியும் கிடைத்திருக்கிறார். எனவே நாங்கள் எதிர்காலத்தை நாங்கள் கணித்து எதிர்காலத்தில் நாங்கள் திட்டமிட்டு எதிர்காலத்தை நாங்கள் வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் கைவிடக்கூடாது என்று சொல்லி இந்த நேரத்திலே எனக்கு இந்த உரையாற்ற இடந்த அந்த டிஆர்டியினருக்கும் நியூரூபி ஸ்தாபனத்தினருக்கும் தலைவர் கேது அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறி உங்களிடம் இருந்து அன்பாக விட வருகின்றேன். நன்றி வணக்கம் உள்ளவர்களே.
1: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்தமைக்கு நன்றிகள். நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி
1: நன்றி வணக்கம்.

வருவது கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டும் என்ற அணிக்காக சுவிஸிலிருந்து திருமதி மோகன் சொருபி அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களை நிறுவப்பட்டுக் கொண்டு நூற்றி 168வது பட்டிமன்றம் ஒவ்வொருவரின் கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமா அல்லது ஒவ்வொருவரின் கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா? 168வது பட்டிமன்றம், நியூ ரூபி, ஆவண மாளிகை, ஆத.

0: தொடர்ந்து பட்டிமன்றத்தினூடாக இணைந்திருக்கின்றார் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து திருமதி புஷ்போதி சிவநாதன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஓ, நீ உங்களது இதுதான் நின்று விட்டது என்று நினைக்கின்றேன். புஷ்போதி சிவநாதன் அவர்கள், மீண்டும் ஒரு முறை தொடர்பை ஏற்படுத்துங்கள்.

புஷ்போதீஸ்வரனாக நினைந்திருக்கின்றீர்களா? புஷ்போதீஸ்வரன் தேவன் நினைந்திருக்கின்றீர்களா? ஓம் ஓம். இரண்டு பேரது தொடர்புகளும் ஒரே நேரத்தில் நினைந்திருக்கின்றது வாட்ஸ்அப்பூடாக. ஓம் ஓம். தேவன் அவர்கள் நினைந்திருக்கின்றீர்களோ? புஷ்போதீஸ்வரநாதன் அவர்கள் நினைந்திருந்தார். ஒரு முறை உங்களது வாட்ஸ்அப்பை நிறுத்தி வருகின்றீர்களா தேவன்? புஷ்பதி சிவநாதன் அவர்கள் இப்பொழுது தொடர்பை

0: புஷ்பவதி விஸ்வநாதன் அவர்கள் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம். வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
1: ஓ, நலமாக இருக்கிறேன். கேது நீங்களும் நலமாக இருக்க ஒன்று வேண்டிக் கொண்டு அடுவரவர்களையும் நண்பாக வரை வைத்துக் கொண்டு நிகழ்களுக்கு ஆதரவு தரம் தரும் நீதி ஸ்தாபனத்தினருக்கு நன்றி கூறி நான் எனது இது நான் நம்பிக்கை என்பதை தான் முன்னுக்கு எடுத்து வரேன்.
0: நம்பிக்கை கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டும் என்ற அடிக்காகவே வந்திருக்கின்ற
1: கணிப்பு ஒவ்வொரு கணிப்புகளும் நம்பிக்கைக்கு தான் வழியாட்டும். இப்பொழுது முதலில் ரூபி வந்து பிள்ளை வந்து கழிச்சவா நானும் அதே நம்பிக்கையே சொல்லலாமல் அன்னைக்கு நான் மற்ற போக வேணுமா?
0: நீங்கள் நீங்கள் நீங்கள் எந்த அணிக்காக வந்தீர்களோ அந்த அணிக்காகவே உங்களது வாதங்களை தாருங்கள். நீங்கள் மற்ற அணிகள் பேச போறாலும் பேசுங்கள், அது உங்களது வெற்றிக்கு வழிகாட்டும் தானே.
1: வெற்றிக்கும் வழிகாட்டும். ஆனா கூடுதலா நான் நேற்று சொல்லிக்க நான்
0: எனது
1: அணியினருக்கும் எதிர் அணியினருக்கும் என்பாக வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு எனது நான் நம்பிக்கை என்று கூறுகிறேன். எனது வாழ்க்கையிலேயே நான் எப்பொழுதும் என்னென்ன கணிக்கும் செய்யும் பொழுது நம்பிக்கையோடுதான். நாங்கள் எப்பொழுதும் நம்பிக்கை இல்லாமல் எதிர்மறையாக சிந்திப்பது இல்லை, நேர்மறையாக நம்பிக்கையோடு. எனக்கு எனக்கு கூட என்னது கணிப்பில் பெரிய ஒரு பாரதூரமான ஒரு பார்வை பிரச்சனை வந்த பொழுது நான் சோர்ந்து விடவில்லை. எனது நம்பிக்கையில இருந்துதான் இப்பொழுது இதுவரைக்கும் இப்படி இருக்கிறேன் என்றால் அந்த நம்பிக்கையும் துணிச்சலும் தான் என்னை புரியாது. அதே போல ஓ மற்றவர்கள் இந்த கணிப்புகளை கூட அந்த நாங்கள் பாக்குற நேரம் தெரியும் பாருங்க, ஒரு உரும்பு போய்கொண்டிருக்கீங்க பார்க்க தெரியும் அவ்வளவு சின்ன உரும்பு பாரப்பட்ட இதை தூக்கி முதுகு மேல வச்சுக்கொண்டு போகும் என்ன. அந்த இதுலயே பொது அறிவு இதுலயே குறுகிறாங்க, தன்னை விட தரமான பொருட்களை தன்னை முதுகில் கொண்டு திரியுமா அந்த உரும்பு. ஏன் தனக்கு தன்னால் அதை செய்ய கொண்டு போக முடியும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்ப ஒரு சின்ன ஒரு உயிரினம் இவ்வளவு இதோட இருக்கும் பொழுது பெரியவர்கள் மனிதராக இருக்கிற நாங்கள் எப்படியான நம்பிக்கையோடு வாழ வேண்டும்? இந்த நம்பிக்கை இருந்தால்தான் வாழ்க்கையில முன்னேறலாம். கணிப்புகள் இடுவதோ இல்லவோ நீங்க உங்களோட பிள்ளைய பார்த்து இந்த பிள்ளை இந்த கணிப்பு கூற போக்கமாக சரியில்லை என்று சொல்லி நாங்கள் கொண்டிருந்தோம். ஒன்றும் பிள்ளை அப்படியே சரியினால்தான் போவோம். நாங்கள் இந்த பிள்ளை அந்த மாதிரி விச்சுடியனா இருக்கு, இந்த பிள்ளை நல்லா படிச்சு கணிப்பில நல்லா கட்டி தனமா படிக்குது, எல்லாரும் சுறுசுறுப்பா விளையாடு, இந்த பிள்ளையோட விளையாட்டு வீரரா வருவேன். அதே இல்லாட்டி இந்த பிள்ளையின் இதுகளை பார்த்து நாங்கள் கணிக்க வேணும். நல்ல நம்பிக்கையோட நாங்கள் இருக்கும் பொழுது நீ நல்லா வருவேன், நீ அப்படி போவே, நீ இப்படி வருவேன்னு நாங்கள் சொல்லி பாருங்க, அதில் அப்படித்தான் வருங்க. எனவே நாங்கள் எப்பொழுதும் அந்த நம்பிக்கை என்பதை விட்டுவிடக்கூடாது. இன்னும் ஒரு இயலாம இருக்கிறார், ஒரு முடியாம இருக்கிறார் என்ற உடனே உங்களாலே நீ இப்படித்தான் இப்படியே இருந்து போக வேண்டிய என்று சொல்லக்கூடாது. அந்த அவருக்கு நாங்கள் நம்பிக்கையை ஊட்ட வேண்டும். அவர் சரி கலாவிட்ட பார்க்க கணிப்பிலே எல்லாம் இருக்கு இல்லை வேற தூக்கி விடுவோம் என்று சொல்லி நம்பிக்கை எங்களுக்கு வேண்டும். ஒரு மரத்தை நீங்க வச்சு வளர்க்கிறீர்கள், வளர்த்து கொண்டிருக்கும் பொழுது மரம் வாடுது சரிஞ்சு போய் கொண்டிருக்கும். நாங்க என்ன செய்யறோம்? இதுக்கு கொஞ்சம் தண்ணியை விட்டு ஒரு தடியை வச்சு முண்டு கொடுத்து கட்டி விட்டா அந்த நம்பிக்கையோட இது வரும். இது அப்படியே வாடி போகும்னு சொன்னீங்கன்னா வாடித்தான் போகும். ஒவ்வொரு சின்ன சின்ன அலுவலுக்கு கூட நடுவர்களே இந்த நம்பிக்கை என்பது எங்களுக்கு வேணும். இது எங்களுக்கு ஒரு துணையாக இருக்கும், எங்களோடு சேர்ந்து வரும். எனவே இப்பொழுது நான் எவ்வளவாக இருந்தாலும் இந்த நம்பிக்கையை கைவிடாமல் நாங்கள் வாழ்ந்தால் சிறப்பாக இருக்கும். வெற்றியை பார்த்து கொண்டு போனோம்னால் எனக்கு இதெல்லாம் வெற்றி வேறு மட்டும் கணிப்பு பார்த்து கொண்டு இருந்து கொண்டு இருந்து கொண்டு சென்னைச்சு போட்டு போயேலாது. நான் வெற்றி வர்றதுக்கு நாங்கள் விடாத முயற்சி செய்ய வேண்டும். நம்பிக்கைதான் இம்போர்ட்டன்ட், முதல் முறையா என்பதை கூறிக்கொண்டு அன்பாக விடை வருகிறேன். கேது நன்றி, வணக்கம். நான் உங்களோட ஒரு உள்ளது கதைக்கலாமா?
0: கேது காத்துருங்கள்.
1: நன்றி.

படைப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டும் என்ற அணிக்காக திருமதி புஷ்பதி சிவநாதன் அவர்கள் இணைந்திருந்தார். அவரது கரங்களை மிருக பற்றி கொண்டு ஒவ்வொருவரது கணிப்புகளும் நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா அல்லது வெற்றிக்கு வழிகாட்டுமா?

168வது பட்டிமன்றம் ஒவ்வொருவரது கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமா அல்லது ஒவ்வொருவரின் கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா? தொடர்ந்து யார் இணைந்திருக்கின்றீர்கள்?

0: நினைந்திருக்கின்றீர்களா? ஓ, தேவன் நினைந்திருக்கின்றீர்கள். தேவன் உங்களை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம். கொஞ்சம் இடமொழி விட்டேன், மந்தால் கொண்டு விட்டேன்.
0: நாங்கள் நலமாக இருக்கணும். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: ஓ, நான் நலம் உண்டு. கொஞ்சம் இங்கே மழையும் இங்க மழையில் நிற்கிறேன்.
0: அப்படித்தானோ? கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா அல்லது கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமா?
1: ஓ, நான் வந்து இன்றைக்கு வந்து வெற்றி என்றதுக்கு அணைக்கு வாழன்
0: என்று
1: 168வது பட்டிமன்றம் உங்கள் நடுநிலை போதல் நீங்கள் நடத்த உங்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு அந்த ரெண்டு அணிக்கும் பேச எங்களுக்கும் அல்ல பேச போறவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு நான் ஒரு விஷயம் இந்த விஷயத்த சொல்லும்போது தனிப்பட்ட இது. இப்ப நாங்கள் அந்த இந்தியா சில போயிட்டு போயிட்டு அதை நாங்கள் தூக்கி எடுக்கிறது, அது கவலை தெரிவித்து வந்து அது வந்து என்ன சொல்ல அது நாங்கள் நடைமுறை பார்க்கும் இன்னும் பார்ப்போம். இன்றைக்கு நான் துடி குளிக்கிறேன் அது கவலையாக்கும் சொல்லிக்கொண்டு அது நாங்கள் எங்களை மக்கள் எங்களை மக்களோட வாயில வாழ்றது பார்க்க எனக்கு சரியா வருத்தமா இருக்குது. அதை நாங்கள் பொடுத்துதான் பார்க்கணும். இன்னும் போட்டு போட்டு நாங்கள் அந்த அரசுல போய் இப்ப துடி குளிக்கிறது மேல ஆரோக்கியம் இல்லைன்னு சொல்லிக்கொண்டு சரி அது வேற விஷயம். விஷயத்துக்கு வாழும் ஒன்றும் இல்லாத வந்தாங்க. சரி, அப்ப வந்துட்டு நாங்கள் இப்படி யோசிக்கல, நாங்கள் இப்படி பருவம் பிள்ளைல பருவம் வளப்பம் நல்ல இதுல போகணும்னு சொல்லி இப்ப எல்லாம் வெற்றி போடணும் சொல்ல ஒரு இதுகளோடனுண்டைக்கு நாங்கள் எங்களை பயணம் தொடருது. நாங்கள் விளையாட்டு வந்துட்டு எப்பொழுது எங்களோட உடவுகள் நாங்கள் உலகம் முழுக்க இருக்கிறோம். எல்லாரும் வந்து ஏதோ ஒளிதான் போய்கொண்டு மேலே போய்கொண்டு விளங்குது. எல்லாம் வெற்றி பாதான் வெற்றி பாதை நோக்கிதான் பயணம் நடக்கு விளங்கு. நாங்கள் தாழ்ந்து போய் விளங்க பண்ணுங்க. எங்களை அரசாங்கம் வந்து எங்களை ஒதுக்கி போனாலும் நாங்கள் இங்க வந்து இப்படி வருவோம்னு சொல்லி நாங்கள் அந்த வந்து இப்படி வெற்றி வருவோம்னு சொல்லி நாங்களும் அப்படி இருக்கல. எத்தனை நானும் முதஞ்சிட எத்தனைகள் அங்க ஒரு அந்த உறுதியோட நாங்கள் எங்களை பாதை போய்கொண்டிருக்கலாம். நாங்கள் எச்சனை இழந்தாலும் திருப்பி எங்களை நாட்டுக்கு ஒரு திருப்பி இருந்து நாங்கள் ஒரு நல்ல இது வரும்போது நாங்கள் எல்லாரும் ஒரு வெற்றி பாதையினாவும் பயணிக்க கொண்டிருக்கோம். அது ஒரு மறுக்கல, அது என்ன மறுக்கல, அது சரியா? அப்ப ஆனால் வெற்றிக்கு போக இப்ப நாங்கள் முயற்சியில காட்டில நாங்கள் வெற்றிக்கு போயாது. அப்ப நாங்கள் எல்லாரும் வந்து அந்த இதோட போய்கொண்டிருக்கோம் நாங்கள்
0: என்ன.
1: அப்ப அது எனக்கு உண்மையில சந்தோஷம். எங்களை எச்சனை உருவாக்கலாம் இன்றைக்கு நான் நம்ப மாட்டேங்க. இன்றைக்கு என்ன சொன்னால் ஒரு என்ன சொல்றது ஒரு பேருந்துல இன்றைக்கு போனான். அப்ப அங்க ஒரு எங்க அடுத்த அந்த அடுத்த பக்கத்து உறவு வந்து எங்க சிங்கள நண்பர் ஒருத்தருக்கு வந்து அந்த இடத்துல வந்து பேருந்து ஓட்டுநர் இருக்கிறார் விளங்குதா? அப்ப எனக்கு சிங்கம் தெரியும் நான் கேட்டேன்னா எனக்கு இந்த இனபாடு இல்ல அவரும் சிரிக்க நான் எனக்கு பார்த்து கேட்கறவங்களுக்கு நீங்க இலங்கையாண்டு கேட்டோன்னு ஓமன் சொன்னேன். அப்ப இன்னைக்கு அந்த அந்த அந்த தம்பி வந்து அவருக்கு கிணறு நினைக்கிறான். தம்பி வந்து இப்படி போன்னு சொல்லி அது ஒரு வெற்றி தானே. இப்ப யோசிக்க நானும் யோசிக்க இப்ப அவர் மீது நாங்களும் அவரும் இப்படி ஒரு வெற்றி தானே இங்க வந்து பெருமை தானே. அப்ப அது ஒரு நாங்கள் இன்றைக்கு எல்லாரும் வந்து ஆனா இப்ப வெட்டி போற இப்ப நாங்களும் அது அந்த பாதைக்கு போக நாங்கள் முயற்சியா போயிட்டு படுத்துறதுல அது அப்ப எங்களை கையில தான் இருக்கு எல்லாத்துக்கும். ஆனா அதுக்கும் வந்து ஒரு மன உறுதி ஒன்று எங்களுக்கு போனேன் மனதில் உறுதி என்பது வேணும். இன்னைக்கு புஷ்பதியம்மா சொன்னா சரி அது போயிட சரியா இருந்தாலும் அவங்க ஒரு என்ன சொல்றது அவங்க எச்சனும் இது இருந்தாலும் அவன் வந்து ஒரு வெற்றி தான் போய்கொண்டிருக்க பாதை என்ன. அவன் வந்து ஒரு ஒரு கொள்கை இதோட போய்கொண்டிருக்க அப்ப அதில் வெற்றி அட வெற்றி அடைஞ்சா இருக்கு அவளை போயில்லையே என்ன. அப்படி சொல்லிக்கொண்டு போகல நாங்கள் வந்து என்ன சொன்னா எல்லாத்துக்கும் நான் ஒரு உறுதி எடுக்கணும், நாங்கள் இதுல நாங்கள் வெற்றி அடையணும் இருக்கணும் என்ன. ஆஹ், நாங்கள்ட்ட நான் எங்க நாட்டுல 30-40% போராடி இந்த தோத்து போன்ற தூக்க இல்லை, நாங்கள் எது வழியும் நாங்கள் முன்னாடி கொண்டா இருக்கிறோம் என்ன, நாங்கள் அழிய இல்லை என்ன, நாங்கள் அழிய இல்லை. ஆனால் எங்கட இந்த லட்சியம் வந்து நாங்கள் ஒரு நாளைக்கு அடைஞ்சு தீருவோம், அது மாற்றி கருத்து அது நடக்கும். ஆனால் நாங்கள் எல்லாரும் வந்து சேர்ந்ததுக்கு உழைக்கணும், உழைச்சது நாங்கள் அந்த இதுல இல்லை என்ன என்ன எங்களுக்குள்ள உழைப்பு உழைப்பு இருந்தா தான் நாங்கள் அந்த வெற்றி அடையலாம். அதுக்கு நாங்கள் எல்லாரும் ஒத்து உழைக்கணும், என்ன விஷயம் இருந்தாலும் நாங்கள் எல்லாரும் வந்து ஒற்றுமையா வந்து நாங்கள் என்ன இருந்தாலும் நாங்கள் வெற்றி அடைய வேண்டாம், நாங்கள் எங்களுக்கு ஒற்றுமை ஒன்று போகணும். அது இருந்தா தான் நாங்கள் இன்னைக்கு என்ன செஞ்சாலும் பொதுப்பணியில போனாலும் என்ன சொல்றது, அதுக்கு வந்து நாங்க வந்து இப்ப பாடுபட்டதான் வெற்றி அடையோம் சொல்லி. ஆனால் ஒருவரும் தளர கூடாது, வெற்றி வெற்றி வெற்றி அடையவோம்னு சொல்லி தளராமல் போனா என்னத்தையும் வந்து அடையலாம் சொல்லி எந்த வாக்கு எந்த கணிப்பு
0: என்ன வெற்றிக்குத்தான் வழிதான் வைக்கும்.
1: ஓ ஓ ஓ, அப்ப அதான் இந்த வாக்குவாதம். இந்த கலைத்திட்டு பல விஷயத்தையும் சொல்லிக்கொண்டு போகலாம், இப்ப இது ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கொண்டு இருக்கிறாரு. அப்ப எல்லா பக்கத்துக்கு போகல வெற்றி என்ற பக்கத்தை நான் சொல்வேன். மற்றது இதோட முடிக்க வேண்டாம். இன்னைக்கு இதுக்கு அன்னசன் கொடுக்க நீரூபி ஆணு ஆவண மாலைக்கும் இந்த நன்றி சொல்லிக்கொண்டு, உங்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு, இந்து மாலை எல்லாருக்கும் நல்ல ஒரு மாலை அமைச்சு ஒன்று விடுவதற்கு இன்னைக்கு நல்ல ஒரு பாட்டு ஒன்று போடுங்க, இது சம்பந்தமான நல்லா இருக்கும்.
0: உங்களுக்கு நன்றி, நன்றி வணக்கம்,
1: நன்றி வணக்கம்,
0: நன்றி வணக்கம். கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டும் என்ற அணிக்காக திருவாளர் தேவன் அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் பற்றி கொண்டு 168வது பட்டிமன்றம் ஒவ்வொருவரது கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமா அல்லது ஒவ்வொருவரது கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா? இணைந்திருக்கும் அடுத்த பட்டிமன்ற பேச்சாளர் எங்கள் மனோனா இணைந்திருக்கின்றீர்கள், உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
2: வணக்கம் கேது.
0: வணக்கம் வணக்கம். நலமாகவே இருக்கின்றோம், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
2: நல்ல சௌக்கியமா இருக்கு. பல செய்திகளை கேட்க கேட்க இன்னும் சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு சம்பந்தம் இல்லையே, இதையும் நாங்க அகற்றி விட முடியாது.
0: உண்மைதான், உண்மைதான்.
2: அது வந்து எங்களுடைய கணிப்பு வந்து கட்டாயம் அது வெற்றிக்கு நாங்கள் எதுக்காக பாடுபடுறோம். முதலில் இந்த பட்டிமன்ற 168வது பட்டிமன்றத்தில பேசிய அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய நியூரூபி ஆபரண மாளிகைக்கும் தொடர்ந்து அனுசரணை வழங்குறதுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு கேது. அதாவது வந்து எங்கட கணிப்பு, நாங்கள் எதையும் கணிச்சு கொள்ளலாம் ஐயா, எதை எங்கட மனதில நாங்கள் கணிக்க, சந்திர மண்டலத்துக்கு போற மாதிரியும் ஒரு கணிப்பு இருக்கும் எங்களுக்கு என்ன. ஆனால் அந்த நம்பிக்கைன்றது வந்து அது எதையும் வெற்றி அளிக்க, அதாவது நம்பிக்கைன்றது வந்து ஒரு எங்கடைய அந்த ஒரு ஒரு முயற்சி ஒழியும் மற்றும்படி அது அதால எந்த இதுவும் இல்லை. ஆனா நாங்கள் எதுவும் ஒரு வெற்றி என்றது வந்து தனி அரசியலும் இல்ல, ஒரு சினிமாவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதாவது வந்து ஒரு குடும்பத்துல நாங்கள் இந்த மகளுக்கோ ஒரு மகனுக்கோ ஒரு திருமணம் பேசி கதைச்ச உடனே அதுவும் எங்கடைய ஒரு ஒரு வெற்றி தானே, அது என்ன எங்கட கணிப்பு. ஓ, இந்த புள்ளி இருக்கா கேட்டு பார்ப்போம்ட்டு தேவப்பனோட கதை கேட்க அது ஒரு எங்கட கணிப்பு வந்து வெற்றியா தான் பெற வேணும். வெற்றியைத்தான் நாங்க எப்பவும் எந்த துறையிலும் எதிர்பார்க்கறது என்ன, நாங்கள் நடுவர் அவர்களே இப்ப எல்லா துறையிலும் நாங்கள் எங்களுடைய ஒரு ஒரு கணிப்பு வந்து எதை நோக்கி போகுது, வெற்றியை நோக்கித்தான் கணிப்பு போகணும் என்ன. நாங்கள் இந்த நம்பிக்கையை வந்து அதாவது வந்து சில சில விடயங்கள் வந்து அது சரியா வந்தாலும் அந்த இவனுக்கும் ஒரு வெற்றி கிடைக்கிறதான் இவனும் முயற்சி பண்ண பார்ப்பான். எந்த எந்த துறையிலும் எடுத்துக்கொள்ளுங்க, நீங்க ஒரு பிசினஸ் துறையில ரங்க பொறியல் சொன்னா உங்களுக்கு நல்ல சக்சஸா விட வேணும் என்றால் அதுவும் ஒரு வெற்றி தானே. எல்லா துறையிலும் பாருங்க, ஒரு நாங்க ஒரு போட்டி போடுறோம், ஒரு விளையாட்டு போட்டிகள்ல போய் பங்கு பெற்றோம். எங்களுடைய ஒரு கணிப்பு வந்து இன்னைக்கு இந்த டீம நாங்க வெற்றி கொள்ள வேணுமென்றுதான் நம்ம முதல் எங்கட ஏம் இருக்கும். அது வெற்றி தான், அதாவது வந்து தோல்விய வெற்றியோண்டுகிட்ட நாங்கள் எந்த ஒரு மனிதனும் வந்து அவன் முயற்சி வந்து வெற்றியைத்தான் முன்னோக்கி கொண்டு போகும். என்ன அது இடையில சிலது சறுக்கலாம் கொள்ளலாம், அதெல்லாம் அவையவேண்ட ஒரு பலனை பொறுத்தும் அமைகிறதான் சில விடயங்கள். உங்களுக்கு தெரியாது எங்களுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கலைஞரை விட்டு விலத்தேக்கி அந்த என்ன செய்திருக்கும், சினிமாவில உச்சத்துல இருந்தவர் என்ன அவர் என்ன இருக்கலாம், இந்த அரசியல் நான் சினிமாவில போலோட நான் இருக்கிறேன் பரவாயில்லையென்றால் அது அது தனியா அதோட ஈடுபாடு
0: இல்லையா.
2: நான் இப்ப விஜய பத்தி கனவேர் சொல்ற வரையும் நான் இதுவும் விஜய்க்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கின்றதுக்கு தான் இந்த கதை என்ன. அதாவது வந்து ஒரு உதாரணம் ஒன்று சொல்றேன், இதை விட ஒரு உலக சாதனை எந்த நாட்டிலும் நடைபெறையில் என்ன, 234 தொகுதிக்கு முழு கட்சியும் போயிருக்கு. பாவ விஜய் போனது 10 கட்சி என்ன இடங்களுக்கு என்ன அந்த தொகுதிக்கு என்ன, சோபனா அம்மா இவனும் நானும் ஒரே ராசி கடகம் என்ன இல்ல நான் இல்ல அம்மா அம்மா சோபா அம்மா விஜயின் அம்மாவும் தானுமாம் நீங்க பாத்தீங்களோ தெரியும் அவர் ஒரே ராசியா தங்களுக்கு தாங்கள் அது மிக இதுக்கும் மறு பேச்சு பேச மாட்டாராம், சரி நல்லா இருக்குன்னு உறுதி சொல்ல மாட்டாராம். அவளாம் மனதுக்கு வச்சு அவருக்கு ஒரு அதாவது அவற்ற நம்பிக்கை வந்து இந்த வெற்றிய நோக்கித்தான் போனது ஒழிய மற்றும் படம் அந்த அதான் சொன்ன சில அந்த ஒரு கணிப்பு வந்து நடுபவர்கள் ஒரு நம்பிக்கை நம்பிக்கைன்றது எல்லாருக்கும் உள்ளதுதான் என்ன, ஓ உங்க மகன் நல்ல ஒரு இடத்தை பிடிக்க போறான் நல்ல உத்தியோகம் பார்ப்பான்ன்ற ஒரு நம்பிக்கை. ஆனா சில நேரம் அது சறுக்கப்படலாம். அதாவது நான் இந்த மகன் வெற்றி வீரனா மாற வேணும் என்று ஒரு ஒரு கணிப்பு பட்சமையா இருந்தா அது நிச்சயமாக அந்த வெற்றி நீங்க கவனிச்சு பாருங்க, எம்ஜிஆர் படங்களை எடுத்து பாருங்க, எந்த இடத்தையும் ஒட்டுட தொடக்கத்தில் ஒரு வெற்றி என்ற ஒரு வசனம் பேசுவார், கவனிச்சு பாருங்க என்ன அதுக்கு அர்த்தம் என்ன, அந்த ஆரம்பத்திலேயே வெற்றி என்றுதான் பேசுவார் அந்த சினிமாவில் என்ன. அப்ப அப்படி சில சில விடயங்கள் வந்து நாங்கள் அதான் எங்கட கணிப்பு வந்து சில நேரம் மாறலாம் என்ன, ஒரு ஒரு எல்லா கணிப்பும் வந்து சரியா அமையும் என்று நாங்கள் சொல்ல முடியாது. எல்லா துறைக்கும் இந்த உங்களோட தலைப்பு அருமையான ஒரு தலைப்பு உண்டு என்ன, எங்கட கணிப்பு வந்து நடுவரவர்களே ஒரு நாங்க இணைப்போம் தானே, ஓ நாங்க பிள்ளைய இப்படி வெளிநாட்டுக்கு அனுப்பினா என்ன, ஊர்ல இருக்கிறவ இணைப்பார்கள் என்ன, ஒரு ஒரு ஒரு கணிப்ப வேண்டு. ஆனா அதுல முக்கியமா அனுப்பியே தீர வேணுமென்றதான் வெற்றி கறிகுறி என்ன, இதுதான் உண்மையான இந்த இந்த இதுல பாருங்க நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். அந்த அதுக்கு காரணம் என்ன, அவற்ற கணிப்பு வந்து வெற்றியைத்தான் நோக்குது ஒழிய மட்டும்படி நம்பிக்கை வந்து அது எல்லாத்திலும் நாங்க நம்பிக்கை வச்சுதான் அது எங்கட முயற்சி தான் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அந்த வெற்றி என்றதை நோக்கித்தான் சகல பேரும் பயணிக்கிறார்கள் என்று நான் உறுதியா சொல்லுவேன் என்ன. உங்க எது நீங்கள் எதுக்கும் ஓ மனோன்னுட போனா உண்மையில அந்த நான் எதிர்பார்த்தது கிடைக்கும் ஏதோ ஒரு துறையில என்ன இந்த நோக்கம் அப்ப நீர் அந்த விதைக்கு அது சட்டிய அமையக்கு ஓ வெற்றி தான் ஒரு மனதுக்கு ஒரு பெரிய பெருமிதம் கொள்ளுவோம் என்ன. அது நீராயிருக்கட்டும் அல்லது நானாயிருக்கட்டும் ஆறாயிருந்தாலும் ஒரு எங்கட கணிப்பு வந்து வெற்றியை நோக்கித்தான் செல்ல வேணும், சென்று கொண்டிருக்க இவனுக்கும் ஒரு எதுதன்னும் எல்லா துறைகளிலும் புள்ளிகளாயிருக்கட்டும் எல்லா திருப்பி திருப்பி சொல்லக்கூடாது நாங்கள், இதுதான் உண்மை. வெற்றியை நோக்கித்தான் எந்த கணிப்பும் நகர்மன்றத்தை சொல்லிக்கொண்டு மற்றவைக்கு பாலி பூர்வம் மேலாவது நிற்பார்கள் நடுவர் அவர்களே. இதோட நான் என்னுடைய இதை முடித்து கொண்டு நன்றி வணக்கம் கேது
0: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்தவங்க நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.
2: நன்றி
0: வணக்கம். கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டும் என்ற அணிக்காக ஜெர்மனியிலிருந்து திரு ஆலர் லண்டோ மனு அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் பற்றிக் கொண்டு 167வது பட்டிமன்றம் கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமா அல்லது கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். எங்கள் சந்திரசேகரம் ஐயா.
3: வணக்கம்.
0: நலமாக இருக்கின்றீர்களா?
3: நலமாக. நீங்கள்?
0: நாங்களும் நலமாகவே இருக்கின்றோம்.
3: வணக்கம். வணக்கம். வணக்கம். பட்டிமன்ற நடைபெற சேவாகீதீஸ்வரன் அவர்களே, இன்று நடைபெறுகின்ற 168வது பட்டிமன்றத்திற்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கின்ற நீரூபி ஆபரமானிக்கு நன்றி கூறிக்கொண்டு இதுவரை நேரமும் எதிரணியில் வாதாடியவருக்கும் என்ன நான் பேச இருக்கின்ற அணியில் வாதாடியவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு கருத்து கணிப்புகள் வெற்றியை வழிவகுக்குமா நம்பிக்கையை
0: வழிவகுக்குமா? கணிப்புகள் வந்து கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமா அல்லது நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா?
3: இந்த பட்டிமன்ற தரப்பில் நான் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்ற தரப்பின் கீழ்
0: வந்து
3: கணிப்புகள் வந்து பலதரப்பட்டது. இப்ப குடும்ப கணிப்பு இருக்குது, சமூக கணிப்பு இருக்கு, பொருளாதார கணிப்பு இருக்கு, அரசியல் கணிப்பு இருக்கு. இப்படி பலதரப்பட்டதுல நாங்கள் கணிப்புகளை என்ன இப்ப அதுல வந்து குடும்ப கணிப்பு என்று சொல்ற போல இப்ப நாங்கள் எடுத்துக்கொண்ட குடும்ப கணிப்புகள்ல வந்து இப்ப ஒருவர் வந்து தன்னுடைய வருமானத்துக்கு ஏற்ற பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதம் மாதம் எவ்வளவு தனக்கு மாதம் எவ்வளவு வருமானம் தரும் என்று சொல்லி அந்த வருமானத்துல ஒரு பகுதியைத்தான் முன்னுக்கு எந்த செலவுக்கு நாங்கள் எடுக்க வேண்டும், மற்ற செலவுக்கு எவ்வளவு அதுல எவ்வளவு வீதம் அந்த மாதம் மிச்சம் பிடிக்க கொண்டு கணித்து வாழ்ந்தால் அந்த குடும்பத்துல ஒரு பிரச்சனை வர போறது இல்லை. என்ன உதாரணமா பாருங்க, சில குடும்பங்கள் வழியா அந்த இப்ப அப்படி என்று இல்ல அந்த குடும்பங்கள் கண்ணி போட்டு வாழ்றாரு. ஒரு எங்கட ஊரை பொறுத்த ஒரு ஒருவருக்கு அஞ்சு பொம்பளை பிள்ளைகள் என்ன அவர் வந்து ஒரு வியாபாரி, அவர் வந்து கடை வச்சிருந்த வியாபாரி, அவர்கள் எல்லாரையும் கணிச்சு கொள்வார தன்னுடைய அஞ்சு பொம்புகளுக்கு யார யார மருமகனை எடுக்கலாம் சொல்லி முதலே கணப்பு எடுத்து வச்சுண்டு முதல் மாலுக்கு கல்யாணம் ஒரு தவால் அதிகார கல்யாணம் கட்டி வச்சார். ரெண்டாவதுக்கு ஒரு புறப்புறப்பு பதிவாளர் கட்டி வச்சார். மூன்றாவதுக்கு முருகு தர வைத்திருந்தா கட்டி வச்சார். நாலாவது ஆளுக்கு ஒரு பொதுப்பணி துறையில வேலை செய்கிற ஆளை கட்டி விட்டார். அஞ்சாவது கடைசி மாலை தன்னை சௌரியின் மகனா படிச்சு கொண்டு அவருக்கு கட்டணும்னு யோசிச்சு கொண்டு வந்தார். ஆனா அந்த கணிப்பு வந்து கடைசியில போச்சு. அவர் வந்து தான் தரக்கேற்ற தராதத்தில் ஒரு பெண்ண கல்யாணம் கட்டவுண்டு அவர் டாக்டரை கட்டவுண்டு அவருக்கு கணிப்பா இருந்தபடியா அப்ப அந்த கணிப்பு அவருக்கு சரியில்லை. ஆனா அதே இடத்துல அவர் வந்து அந்த கடைசி பிள்ளைக்கும் நல்ல ஒரு இடத்துல கல்யாணம் செய்து வச்சு அந்த குடும்பம் நல்லா இருந்தது. அதே அதுல கணிப்பு வந்து சில பேருக்கு வெற்றிகளுக்கு கொடுக்குன்றேன். அதான் இந்த குடும்பங்கள் குடும்ப கணிப்புல மாதிரி சமூக கணிப்பு என்று எடுத்துக்கொண்டால் பாருங்கள், ஒரு நல்லவர் இருப்பாரு கெட்டவர் இருப்பார்கள் என்ன அதுல இந்த பல சமூக விரோதிகளும் இருப்பார்கள். அவர்களுக்கு நாங்கள் பார்த்து அதை பழக நான் கழுவின மீனுக்கு நழுவின மீனாய் நடந்து கொண்டால்தான் நாங்கள் அந்த சமூகத்தில இருந்து தப்பு பிழைச்சி வாழலாம். அடுத்தது பொருளாதார கணிப்பு எடுத்துக்கொண்டா இந்த பிறகு இன்றைக்கு இந்த எல்லா நாடுகளிலும் உலக யுத்தம் மாறி எல்லா உலக நாடும் எல்லா இடங்களிலும் போர் நடந்து கொண்டிருக்கு. இந்த சூழ்நிலையில எவ்வளவு பொருளாதார பிரச்சனைகள் இருக்கு. மின்சாரம் மற்ற மூட்டை எரிபொருள்கள் சமையல் எரிவாயுகள் அங்காடிகள் சாமான்கள் ஒரு நாள் ஏற்ற உறக்க தகவல் இருக்குது. அந்த நேரங்கள் நாங்கள் வந்து ஒரு சமூக புத்தியில இருந்து இப்ப ஒரு அங்காடி எல்லாம் நல்ல மலிதா விலை போடக்குள்ள பலதார பொருளை பார்த்து பண்ணி வந்து நாங்கள் வந்து சிரமிச்சு வச்சோம்னால் சிரமிச்சு வச்சோம்னால் நாங்கள் அதுல சில ஒரு லாபங்களை அடிக்கலாம் அடையலாம். என்ன பிறகு நான் வந்து நான் இந்த உள்ள இன்னொரு வீடு இருக்கு அங்க வந்து தோட்டம் செய்யறேன். அப்ப அது பக்கத்துல பெட்ரோல் செட் இருக்குது. அப்ப நான் காரை கொண்டே விட்டுட்டு தோட்டத்துல வேலை கொண்டு டி எட்டி பாப்பேன். சிலவங்க பதினஞ்சாம் குறைச்சு போட்டுவான் டப்பாண்டு. அப்ப உடனே காரை புல் பெட்ரோலை புல் பண்ணி விட்டு அதுல நாங்க கொஞ்சம் இது மிச்சம் பிடிக்கலாம்
4: என்ன.
3: அப்படி இந்த சில கணிப்புறை வாழ்ந்த வெள்ளம் வந்து கூறி அடுத்த அரசியல் கணக்குகள் இப்ப இன்றைக்கு அரசியல் பேருங்கோ சிலர் சொல்லின விஜய் வந்து நம்பிக்கையில வந்தேன். ஆனால் அப்படி இல்ல, தேர்தல் கணிப்புல ஒரு ஒரு கணிப்பு சொல்லி இருக்கு 100ல் இருந்து 110 வேற ஒரு ஒரு இது ஊடகத்துல சொல்லி இருந்தது
4: என்ன.
3: அவர் ஒரு ஆளுடையதான் சரி வந்து மற்ற அஞ்சாறு கணிப்புகள் எல்லாம் பிள்ளையா போயிச்சிருக்கு என்ன. இருந்தாலும் அந்த விஜயின்ற கணிப்பு என்ன, அவர் சின்ன வயதிலேயே அந்த நடிக்கத்துவங்கிலேயே சின்னதுலயே டான்ஸ் இது சின்ன பிள்ளையில அப்பவே கௌரவத்து வாங்கிட்டார். இந்த கௌரவத்து வாங்கிக்கல அவருக்கு தெரியும் தன்னுடைய இதுல அந்த டான்ஸ் எல்லாம் சின்ன பிள்ளைல எந்த எந்த ஒரு கல்யாணம் போனாலும் எந்த இது போனா பேருங்க விஜயின் பிள்ளைங்கிற சின்ன பிள்ளைகள் டான்ஸ் ஆனுங்க பேருங்க. அப்ப அவர் அப்பவே யோசிச்சிட்டார் இப்படி ரசிகர்கள் கூட்டம் இருக்கின்ற அவர் தண்ணியத்தை உள்ளுக்கே இருந்து கணிப்பை எடுத்துக்கொண்டு அவர் அப்பவே தன்னுடைய நட்பணி மன்றங்களை தன்னுடைய ரசிகர் மன்றங்கள் நட்பணி மன்றங்களா ஆக்கி அதன் மூலம் விரோதப்பாடுகள் அப்படின்னு பல இதெல்லாம் செய்து அப்பவும் இருந்து அது 21ஆம் ஆண்டு 2021ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு கட்சியை தொடக்கி போட்டும் 2024 ஆம் ஆண்டு நடந்த பார்லமெண்ட் பொதுக்க தேர்தல் அவர் வந்து கேட்கல. ஏன்னா நான் வந்து 2026 தான் நடிக்கல. அந்த சின்ன பிள்ளையா இருந்த 10 வயதுல இருந்த பிள்ளையா இத்தனையெல்லாம் 18-20 வயதுல இருக்கும் பெருங்கள் என்ன. அப்ப அவளை போட்டே மல்ல போனோன்ற ஒரு கணிப்பு அவர்கிட்ட அந்த தான் அவரு அந்த கணிப்பால அவர் வந்து வெட்டி வெட்டி இருக்கிறார் என்ன. அப்ப கணிப்போலம் இருக்குது ஒரு இந்த கணிப்போலான் இந்த வெற்றிக்கு பழிபாக்கும் என்று கூறி நான் விதவத்தை முடிச்சு கொண்டு அடுத்த முறைக்கு நான் தொடர்ந்து பங்கேற்று கூடி கொலைபடுகிறேன். நன்றி வணக்கம்.
4: சிறப்பாகவே உங்கள் வாதங்களை வைத்தவைக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
3: நன்றி.
4: நன்றி வணக்கம்.
5: அன்பு உறவுகள், கடந்த திங்கட்கிழமை சுவிஸ் நேரத்தில் இடம்பெற்ற 168வது பட்டிமன்றத்தினுடைய அதாவது ஒவ்வொருவரின் கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமா அல்லது நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா இத்தலைப்புக்கு ஏற்ப நமது நேர்கள் உரையாடி இருந்தார்கள். அதனை நீங்கள் மறு ஒலிபரப்பாக கேட்டீர்கள். வருகிற திங்கட்கிழமையும் சுவிஸ் நேரத்தில் அதாவது 10:30 இரவு இந்த நிகழ்ச்சி தொடரும் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பு உறவுகளே, தொடர்ந்து வானலையில் மலர்கின்றது ஜெர்மனிய நேரம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 5:05, ஐக்கியராஜ்யத்தில் 4:05. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது.

ஜெர்மனிய நேரம். ஜெர்மனிய நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு செவ்வாய், வியாழன், வெள்ளி இந்த மூன்று நாட்களில் 5 மணியிலிருந்து 6 மணி வரை இந்த சிறப்பு நிகழ்ச்சி வானொலியில் மலர்கின்றது. இந்த நிகழ்ச்சியின் ஊடாக உங்களுக்காக ஒரு பாடல் தரப்படும். அந்த பாடலிருந்து நான் கேட்கும் கேள்விக்குரிய சொல்லை கண்டுபிடித்து அந்த சொல்லின் முதல் எழுத்து மாறாமல் இருக்க இரண்டாவது கேள்விக்கான பதிலோடு நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும் அன்புறவுகளே. இவ்வாறு இணைந்து கொண்டு சரியான விடை சொல்லும் போது இந்த நிகழ்ச்சி இல்லாமல் போகும். மற்றபடி தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி வானொலியில் வலம் வந்து கொண்டிருக்கும். இதோ மீண்டும் அந்த கேள்வியையும் அந்த பாடலையும் உங்களுக்காக தருகின்றேன். புலம்பெயர்ந்து அன்று இந்த நாடுகளுக்கு வந்தவர்களின் நம்பிக்கையானவற்றில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து புலம்பெயர்ந்து அன்று இந்த நாடுகளுக்கு வந்தவர்களின் நம்பிக்கையானவற்றில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து சூரிய ஒளியின் தாக்கம் உருவாக்குபவற்றில் திருப்பி வரக்கூடிய வகையில் விடையாக பெறலாம். சூரிய ஒளியின் தாக்கம் உருவாக்குபவற்றில் பல விஷயங்களை உருவாக்கும், அதில் ஒன்றினை திருப்பி வரக்கூடிய வகையில் நீங்கள் விடையாக பெறலாம். அது என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வியாக அமைந்திருக்கின்றது. இதோ அதற்கான பாடல்.

0: சரி அன்பு உறவுகளை, ஒலித்த பாடலை கேட்டீர்கள். ஒலித்த பாடல் மிக பல தடவை கேட்டிருப்பீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரிகின்றது. அதற்கான சொல் நீங்கள், அதாவது முன்பகுதி விடை நேற்று, அதாவது திங்கட்கிழமை வந்துவிட்டது அன்பு உறவுகளே. முன்பகுதி விடை வந்துவிட்டதோ அந்த விடை என்னென்றதை நீங்களும் கண்டுபிடித்து, பின்பகுதி விடை அதாவது சூரிய ஒளியின் தாக்கம், சூரிய ஒளியின் தாக்கம் உருவாக்குவவற்றில், அதனுடைய தாக்கம் உருவாக்குவவற்றில் என்றால் நீங்கள் பலதை யோசிப்பீர்கள். ஒன்றினை திருப்பி வரக்கூடிய வகையில், சூரிய ஒளியின் தாக்கம் உருவாக்குவற்றில் ஒன்றினை திருப்பி வரக்கூடிய வகையில் விடையாக நீங்கள் பெறலாம் அன்புறவுகளே. அது என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வியாக கேட்டிருக்கின்றது. முன்பகுதி விடை வந்துவிட்டது, அது முன்பகுதி விடை நீங்கள் அன்று கூறிய விடையை எடுத்து உங்களுக்காக தருகின்றேன். பதனா மங்களகரமாக ஆரம்பித்து வைத்தார், உழைப்புன்னு சொன்னார், உழைப்பு வந்துவிட்டது. ஆக முன்பகுதி விடை அவர் சொல்லவும், பிலோமினா அவர்கள் அடுத்தவன் என்று சொல்லி அண்ணல் என்று சொல்லியிருந்தார். ராணி சம்பந்தர் உத்தமன் போராடு உடல் என்று சொல்லியிருந்தார். அதனைத் தொடர்ந்து ராதா அவர்கள் மூட்டாள் முகப்பரு என்று சொல்லியிருந்தார். மீனா மகேஸ்வரன் அவர்கள் போராடு வதனி ஜெர்மலிருந்து உத்தமன் உஷ்ணம் என்று சொல்லியிருந்தார். சுபாஷினி அவர்கள் ஜெர்மலிருந்து உத்தமன் உஷ்ணம். ஜியா நடேசன் அவர்கள் உத்தமன் உஷ்ணம். கமலபேணி அவர்கள் உத்தமன் உஷ்ணம். அவரை தொடர்ந்து இணைந்து வந்தவர் உதயன் அவர்கள் தண்டைச்சோறு தணல் என்று சொல்லியிருந்தார். வதனா தயாளன் மீண்டும் இணைந்து கொண்டு தண்டைச்சோறு கண்ணாடி தரிசனம் தரிசனை என்று சொல்லியிருந்தார். குணநாயகி தண்டைச்சோறு தணல் என்று சொல்லியிருந்தார். தேவி தனராஜ் அவர்கள் தண்டைச்சோறு தனல். பிலோமினா அவர்கள் தண்டைச்சோறு தலை கிருகிருக்குது அல்லது மயக்கம் கிருகிருப்பு தலைகிரு மயக்கம் பாருது. ஷியாமல் அவர்கள் தண்டைச்சோறு தலை கிருகிருக்குது மயக்கம். சசியம் அவர்கள் தண்டைச்சோறு தனல் என்று சொல்லியிருந்தார். ராஜலிங்கம் அவர்கள் தண்டைச்சோறு தலை கிருகிருக்குது. பிரேமா அவர்கள் தண்டைச்சோறு தலை சுற்று. ஜெயந்தி மாலா அவர்கள் தண்டைச்சோறு தலை சுற்றுவது. சித்ரா அவர்கள் கதிர்வீச்சன்னு சொல்லிட்டு போயிருந்தார்கள். இவர்கள் தான் வந்து விடை சொல்லியிருந்தார்கள். முன்பகுதி விடை வந்தும் நீங்கள் பின்பகுதி விடையை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறீர்கள் என்றால் நான் என்ன செய்கிறது? ஓஹோ, கேக்கு ஓடி வந்து செல்லுங்கள் அன்புறவுகளை. நீங்கள் இணைந்து விடையோடு வரும் வரை ஒரு சில வர்த்தக விளம்பர பக்கம் செல்வோம்.
1: தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக்கொள்ள, விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
0: நேரம் சரியாக 5:16. ஐக்கியராஜ்யத்தில் 4:16. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஜெர்மனிய நேரம்.

0: பிரான்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
1: அன்பு உறவுகளை ஒருமுறை விஜயம் செய்யுங்கள். உண்மையாக எல்லாத்தையும் அள்ளிக்கொண்டே வருவீர்கள். மீனில் இருந்து வெட்டி தருவார்கள். மலிவோ கொள்ளை மலிவு அன்பர்களே ரால் நண்டு கணவாய். அத்தோடு மீன் வகைகள் பாறையிலிருந்து சுறாவிலிருந்து பால் சுறான்னு சொல்லுவார்கள். அப்பப்பா வறுத்து போட்டு சும்மா அவிச்சு போட்டு ஒரு சும்மா ஒரு வரையுண்டு போட்டுட்டு சாப்பிட்டீங்களா 11 99 அன்பர்களே. விலை மீன் கிடக்குது முத்து முத்தாக. அங்கால திரளி குட்டிகள் எல்லாம் கிடக்குது. அப்படியே போய் வாங்கிட்டு வாங்க. அங்கே நான் பார்த்தேன் 3 சரம் 10 €. எங்கே வாங்கலாம்? இந்தியாவிலே இப்படி வாங்கலாது. இவ்வளோ மலிவாக கொண்டு வந்து தருகிறார்கள். 3 நைட்டி 10 €. இப்படி பல பொருட்கள் இந்த நேரத்தில் வந்திருக்கும். அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் ராணி, நலமா இருக்கிறீங்களா?
2: நல்லா
1: இருக்கிறோம் ராணி. சொல்லுங்கள் ராணி. பாப்பம்
2: நீங்க என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப முந்தைய நாள் அதாவது இன்னைக்கு வந்து வியாழன் புதனில செவ்வாய்க்கிழமை வந்த விடைய விட இல்லையா சரியான விட வந்திருக்குன்னு
1: சொல்றீங்க? என்ன வள்ளிக்கிழமை இன்றைக்கு வந்து என்ன கிழமை? இன்னைக்கு
2: வியாழக்கிழமை.
1: வியாழக்கிழமை அப்ப செவ்வாய்க்கிழமை வந்திருக்கும். என்ன
2: வள்ளி வியாழக்கிழமை வந்த விடையில ஒன்று
1: சரியண்டா? செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை.
2: நீங்க முதல்வருக்கா திங்கட்கிழமை வந்த முடியும்னு சொன்னீங்க.
1: அதான் தெரியாம சொல்லிருப்பேன்.
2: நீங்க மாறி சொல்லிட்டீங்க. நீங்க வரையிலேருந்து தானே சொல்லி கொண்டு இருந்த. நீங்க
1: பன்னெண்டாம் தேதி
2: வந்த விடையில தலைக்கு என்ன சொல்ற என்ன சொல்லி சொன்னா தண்டச்சோறு. அது சரியா இருக்குமோ தெரியல. நீங்க அன்றைக்கு அது சரியில்லைன்னு சொன்னீங்க.
1: நான் சொல்லல. என்ன பிள்ளைக்கு இப்படி சும்மா வம்புகளுக்கு
2: ஒருக்காத்தான் சொன்னீங்க. அது
1: சரி வருமோ வராதோ
2: கதை கேட்கல.
1: அப்படி கதைப்பேன். அப்படியே இந்த நிகழ்ச்சியை இழுத்துக்கொண்டு போறதுக்கு வழிவா வைப்பேன்.
2: தளர்தல் சோர்வு வரும். அல்லது தவணம் என்றா வெப்பம், தாகம், வருத்தம் அதுகள் வரும் என்று சொல்லி
1: பாக்குறேன். நன்றி வாழ்த்துகள். அவர் ராணி சம்பந்தர் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். ராணியை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம்.
3: வணக்கம்.
1: வணக்கம் விலோ. நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கிறோம்.
1: எங்க நிக்கிறீங்க? வீட்லயா மகள் வீட்டியா?
3: பேத்தி
1: வீட்டு தான் நிக்கிறீங்க. பேத்தி என்ற பெரிய ஆசை இல்ல இருக்கும்.
3: மகிழ்ச்சி
1: சொல்லுங்க.
3: நான் தண்டச்சோறு தான் எடுத்து
1: தண்டச்சோறு தான் சரியா வருதுன்னு சொல்றீங்களா?
3: அன்றைக்கே அப்படிதான் சொல்லிட்டு போன செவ்வாய்க்கிழமை அதான் பெருமண்டு எனக்கு அதான் படுது. அப்ப தண்டைச்சோறு எடுத்து நான் அன்றைக்கு தலைவடி எல்லாம் தலைவலி சொல்றேன். தெண்ட மொண்டு தான் தலைவடி கூட தலைவடி தான் பெரும்
4: தலைவடி முந்தி வரையிலையா
3: தலைவடி என்று வரையில நான் தலை சிறுசுறுப்பு சொன்னேன்.
4: தலைவடி தலைவடி
3: தலைவடி அல்லடி தலைவலி ரெண்டு மூன்று தான் கிட்டத்தட்ட. எது எந்த விட வருதோ பாப்போம்.
4: நன்றி வாழ்த்துக்கள். அவர் சகோதரி பிலோமினா அவர்கள் இணைந்து கொண்டார். பிலோமினா தொடர்ந்து அடுத்த சகோதரி வந்துட்டா ஏர்மனில இருந்து. வணக்கம் ஷியாமலா.
5: வணக்கம் ராஜண்ணா, நலமா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கிறோம். நீங்கள்?
5: நாங்களும் நல்லா இருக்கிறோம். நன்றி.
4: என்றும் அப்படி இருக்கணும் என்று எம்பெருமானையும் பிரார்த்தித்துக் கொண்டு.
5: இணையதளம் இப்ப வேலை செய்யுதா?
4: இவ்வளவு காசுகளை செலவழிச்சென்று இருக்கிறோம் என்று யோசிச்சு பாருங்க.
5: பின்னடி காலத்துல இழுபறிப்பட்டு போறேன் என்று சொல்லி நம்பக்கம் படித்தான் போவிட்டு சொல்லவே இல்ல. அப்படியே செய்வ பாவங்கள் பின்னாடியில காட்டும்
4: காட்டும். நன்றி.
5: அப்ப இப்ப போட்டுன்னா வருகுது சிலர் அதை
4: பார்த்து முயற்சி எடுத்து வருதன் பல
5: சொன்னதுக்கு நானும் இப்ப தண்டைச்சோறுல இருந்து
4: அம்மாக்கு சொல்லுங்க. வாடி மாலை விட்டுட்டு விழுந்த இந்த தண்டைச்சோத்துக்கு இருக்கான் வீட்டை வாங்கலையா சொல்லுவா?
5: அப்ப அப்படித்தான் சொல்லி கொண்டிருக்கிற தெரியாம அனுப்பி
4: நல்ல டிக்கெட்டை குறைஞ்சி போய் கிடக்குது. சியாமலா போட்டு விடுங்க டாக்கண்ட்.
5: இல்லையா மீன் கூட என்னமா சொன்ன
4: அப்படியா? பிரான்ஸ்ல குறையேன்னு சொன்ன 750
5: 750
4: குறைவு இப்ப எல்லாம் டெலிபோன் எல்லாம் என்ன மாதிரி கையில் எடுத்து வச்சு அந்த மாதிரி பாடிச்சுக்கணும். முந்தையும் இது கையில வச்சிருக்கே இழுத்துட்டு போயிருவாங்க. இப்ப அது ஒன்றும் இல்லை பிள்ளை. எல்லாரும் வந்தபடியா
5: நல்ல நாடு
4: இது நல்ல நாடு. நாங்கெல்லாம் வெளிநாட்டுக்காரர்
5: கூட
4: தகுடு தட்டம் தங்கிடுதம் விட கண்டுபிடிங்க சண்டைச்சோறு
5: தக்கிநாயனம் என்று சொல்லி
4: பார்க்க தக்கிநாயம் அவர் எங்க பீஸ்வர் சாகரத்துக்கு இன்னும் ரெண்டு விஷயம் எடுத்தவர் ரெண்டு உத்தராயணம்
5: தக்கிநாயனம் என்று சொன்னா அந்த
4: தக்கி
5: 6 மாசத்துக்கு ஒருக்கா திரும்பி வரும் அந்த சூரிய இதை
4: சொல்றாரு கட்டிக்கார் தக்கி நாயம் நாயனம் நாயனம்
5: நாயனம்
4: நாயனம் வாலா
5: தக்கி நாயனம் என்று சொல்றேன்.
4: ஓகே நன்றி உங்கள் முயற்சிக்கு.
5: நன்றி ராஜன்.
4: அவர் சகோதரி ஷியாமலா அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானொலி நீண்ட நேரமா காத்திருக்கும். அன்புரோ வணக்கம்.
6: வணக்கம்
4: சசியம்மா.
6: ஓம்
4: நலமா இருக்கிறீங்களா?
6: நாங்கள் நலமாக இருக்கிறோம். நீங்கள்
4: என்னவா சில உனக்கு டிக்கெட் என்ன வயல போகுது இப்ப பாக்கலையாம்மா?
6: 750 சொல்றீங்க.
4: ஆனா எனக்கு என்னுடைய மச்சான் ஒரு ஆள் சொன்னார் போட்டிருக்கிறேன் ஆகஸ்டுக்கு போறதுக்கு. அதான் கிங் டவுன்ஸ்ல போய் இப்படி ராஜா சொன்ன ரெண்டு போய் கேளுங்க.
6: சரியா
4: போய் சொல்லி இப்படி ராஜா சொன்னவர் உங்கள்ட்ட தான் போய் சொல்லி இப்படி 750 போட்டு கொடுக்குறீங்களா? கண்ட மாதிரி கதைக்கு ஒண்ணு நீங்க வெக்கப்பட்டு சிரிச்சு கண்டுங்களா? எல்லாம் போச்சிடும். முந்தி ஒரு வடிவா சிரிச்சிருக்கேன்.

0: அவர் தான் நினைக்க நேர்ந்த சாவ ஒன்னு தாப்பன்
1: இல்ல இல்ல உத்தராயணம் சத்தநாயணம்
0: நீங்க சொல்ற சரி
1: கையில இருந்து ஆடி வரையும்
0: அதுல வந்து இருக்கில வச்சு முழுகினா சகோதரி அந்த உங்களுக்கு இருக்கிற தேகத்தில் இருக்கிற சூடு அளவுகள் எல்லாம் பறக்குமா அதுவும் அந்த காலத்துல ரிஷிகள் எல்லாம் சரியா கஷ்டப்பட்டு தானே இதுல செய்து கண்டுபிடிச்சவே
1: அந்த தட்சநாயனத்துல இந்த நல்ல காரியங்கள் அந்த காலத்துல இப்ப இங்க எல்லாம் எல்லாத்திலும் செய்யணும் செய்யக்கூடாண்டெல்லாம் வழக்கங்கள் இருந்திருக்குது கதைச்சிருக்கணும் எனக்கு அது தெரியும் சில விழாதான் சரியா
0: இருக்கலாம் நினைக்கிறீங்க
1: வாழ்த்துக்கள்
0: அவர் சசி அம்மா அவர்கள் சசி அம்மாவை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம் வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம் திருமதி குணா நலமா இருக்கீங்களா குணா
2: ஓம் நலமா இருக்கிறேன்
0: நன்றி நல்ல உற்சாகமா இருக்கும் நீங்க என்ன
2: அடிக்கிறீங்களோ
0: தெரியல வந்து நின்று
2: இல்ல போக்குவரத்து அந்தாண்டு கூடிட்டு இங்க இருந்து ஒன்றரை மணி நேரம் ட்ரெயின் போய்
0: ஆரோகணம் அவனோ அவரோகணம் கீழ்ஸ்தாய் அது மாதிரி இது வந்து நல்ல நேரங்கள்ல வந்து வெயில் காலத்தை கொண்டு வரதும் மழை காலத்தை கொண்டு வரதும் இருக்கும் அதுலதான் அவர் பீஷ்மர் இறப்புக்கு காரணத்தை தெரிவு செய்த தன்னுடைய தந்தையனுடைய இது நீ என்னாலும் என்னென்ன கேட்கணும் மகனேன்னு இக்கிறாயிரா தாப்பன் தனக்கு பொன்புல பொன் தேடி தந்த மகன் பன் பிரம்மச்சரியத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டு அவர்
2: தான்
0: தொடாமல் பெண்ணு கையால கூட சாகக்கூடாதுன்னு சிகண்டிய கொண்டு வந்தான் கொண்டு வந்து கிருஷ்ணர் விழுத்தினவர் அவரை அல்லது விழுத்தார் அவர் பல இவற்ற பரசுராமற்ற குரு பரசுராமரா அவரு குரு
2: சண்டைச்சோர்ல இருந்து
0: நன்றி வாழ்த்துகள் அவர் சகோதரி குணநாயகி பசுபதி அவர்கள் அவர்களை தொடர்ந்து வந்திருக்கும் அன்புற வணக்கம்
3: வணக்கம் அண்ணா
0: சித்ரா என்ன பேர குட்டியாளு இது தாத்தாவோட
3: கதைக்கிறதுக்கு
0: நல்லா இருக்கிற நன்றி சித்ரா
3: நீங்க செய்ய அட்டு உளியதுக்கு போ நாம என்ன செய்யறது
0: அதுக்கு ஒண்ணும் செய்யல
3: செம்பிள் பண்ண
0: வேண்டும் மோனாச்சி
3: போஸ்டர்ல
0: சித்ரா அம்மா சொன்னவ ஆறு சொன்னாலும் கதைக்க கூடாது
3: நான் கதைக்க மாட்டேன்
0: நீங்க கதைக்காதீங்க
3: ஆறு சொன்னாலும் கதைக்க மாட்டேன்
0: ஆ கதைக்காதீங்க பிள்ளை பேரை குட்டிக்கு என்ன பண்ணி கேட்டு கொடுங்க
3: நன்றி
0: வாழ்த்துகள் பேத்திய பாருங்க
3: அவர்
0: சகோதரி சித்ரா பவன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார் அவரை தொடர்ந்து நீண்ட நேரமாக காத்திருக்கின்றார் பைபரில் வணக்கம்
4: வணக்கம்
0: உற்சாகமா கலகலப்பாக என்ன
3: இருக்க விடுறாங்க.

0: அது தெரியும் எனக்கும் தெரியும், எல்லாம் இடியல் புயல்கள் எல்லாம் வந்து கொண்டுதான் இருக்குது. இடியானாலும் என்ன இடியானாலும் போகட்டும், ஆனால் ஒன்றும் நடக்காது.
1: எல்லா நேரத்திலும்
0: ஜெயிக்காது ராஜண்ணா. அவருமோ விடுறாரு, அப்படி சொல்லாதேங்க, அப்படி சொல்லாதேங்க, நீங்க விடுறீங்களே இல்ல.
1: அவர் அவர் அவற்றால்
0: நானும் கேம்பில் கேம்பில் இருந்தாங்க, கேம்பில் மூன்று கேம்பு மாறி மாறி மாறி இருந்துதான் பெஞ்ச அக்கா விட்டு
1: போனோம்.
0: அப்போ அது தாரதெல்லாம் பண்ணி
1: விட்டு போனீங்க?
0: ஆ பிராங்க் போடல, உங்க வந்துடுறாங்க நானே போடல.
1: ஏன் போடல?
0: ம் சோல் பேக் கேம்பில் இருந்து
1: அப்போ தண்டச்சோறு தான் தற்குறி இல்லை
0: இல்லை இல்லை.
1: ஐயோ எல்லாம் பொய் பொய்யா சொல்றாங்க. தற்குறி தற்குறி வந்து தற்குறி வந்தது 108 சீட் எல்லாம் வந்தது. அதை விட 9 மாவட்டங்கள்லாம் தேர்தல் பிரச்சாரம் செய்தது. ஒரு மாவட்டத்தில் வந்து 8 தொகுதிகள் இருக்கு, 6 தொகுதிகள் இருக்கு. முதல்ல அரசியலை படிக்கணும், அரசியல் தெரியாம பிறகு வந்து சொல்லுவாருங்க. தற்குறி வந்து என்ன சொல்லும் பிறகு? ஸ்டாலின் தான் தன்னை போகிறது இல்லை. ஸ்டாலின் இதுலயே கொண்ட்ரோலே இல்லை. தேர்தல் ஆணையத்தின் கண்ட்ரோல்ல தான் நாங்க எலெக்ஷன் வந்து அவருக்கு முதலமைச்சருக்கு அங்க தகுதி இல்ல. அப்போ
0: இன்னைக்கு பார்த்தா ராஜனா டியூட்டி பிளவர் கோடியன் 1 கோடி ஏதோ காசு கொடுத்துருக்குது இவருக்கு. 10 கோடி நட்டம் இருக்குல்ல, காசு இருக்கு, ஏதாவது போய் இருக்கு தானே. அதுல ஒரு கோடியன் 1 கோடி 25 இது கொடுத்துருக்கண்ணா
1: ஸ்டாலினுக்கு
0: இல்ல விஜய்க்கு.
1: ஒரு பொடியன்
0: இல்ல எனக்கு ராஜண்ணா.
1: ஆ
0: ரெண்டாவது 10 கோடி அங்க அவர்கிட்ட நட்டம் இருக்கு தானே, அதை பேலன்ஸ் பண்ணத கொஞ்சம் கொடுத்துருக்கிறாரா?
1: கொடுத்துருக்கிறார். இல்ல அவர்கிட்ட 580 கோடி சொத்து இருக்கு.
0: தக்குறியலாலதான்
1: பிரச்சனை வர்றது.
0: என்ன செய்யற ராஜா? நானும் தண்டசோர்ல இருந்து தக்கி நாயனம் சொல்றேன்.
1: தண்டசோர்ல இருந்து தச்ச நாயனம்
0: நம்பி அண்ணா
1: எங்க பிருந்தாவன்
0: நன்றி
1: வாழ்த்துகள்.
0: கொஞ்ச நாளைக்கு ஊரோட ஒத்துழைப்பு பார்ப்போம்.
1: நன்றி வாழ்த்துகள். ஆண்டவன் விட்ட வழிதானே எல்லாம். அவர் மீனா மகேஸ்வரன். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
2: வணக்கம் ராஜண்ணா.
1: வணக்கம் தேவி தனராஜ். நலமா இருக்கீங்களா?
2: நன்றி
1: வாழ்த்துகள் உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கும். நாயினையம்மாளுடைய அருளோடு நாங்களும் உற்சாகமா இருக்கோம்.
2: என்னம்மா 20 வயசு பூசணிக்காய்க்கு பூசணிக்காவிடுங்க போயிட்டு அவர் ஐபோன பொக்கெட்டுக்க வச்சிருந்தவரா, அந்த ஐபோன்ல தானே அந்த
1: மின்னல் வந்து தாக்கி இருக்கு.
2: ஒரு நாளும் அந்த டெலிபோன்களோ எலக்ட்ரானிக் பொருட்கள், நாங்கள் முந்தி அம்மா மின்னல் வந்த உடனே அந்த மரத்தை பிடிக்க சொல்லுவா வழியில
1: ஆனா
2: அங்கால மரங்களிலும் இருக்கு
1: மரத்துல விழாம உங்கள விழுந்து அவர்ல விழுந்திருக்கு
2: குளடுகள்லிருந்து
1: எல்லாம் ஓடி
2: போய்
1: இடம் அங்க இருக்கும் அதுல புட்டிச்சு கொண்டு அப்படி ஜெமன் மேனிக்குங்கள் தள்ளாது கொள்ளாது. ஓ அப்ப நான் வந்து ஒரு இடத்துல நிக்கலாம்னு பார்த்தா அதுல முட்டினாலே எனக்கு நோகும்.
2: மனநிலையையும் ஒரு சைக்கோவாக்கி எல்லாத்தான் அது எல்லாரையும் ஒரு கொண்ட ஒரு போதை மாதிரி அதுக்கு கொண்ட விட்டுடுது. அந்த கைத்தல பேசி
1: விட்டுடுது.
2: நான் வந்து
1: தண்டைச்சூர்ல
2: இருந்து தச்சனா
1: சொல்றீங்க. ஓகே நன்றி சகோதரம். அவர் சகோதரி தேவி தனராஜ் அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம் வணக்கம். அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. சகோதரி எங்களுடைய ஜெயா நடேசன் அவர்கள். வணக்கம் ஜெயா நடேசன்.
3: வணக்கம் ராஜா.
1: நல்லா இருக்கிறீங்களா ஜெயா நடேசன்?
3: ஓ நான் நல்லா இருக்கேன்.
1: என்ன சாப்பிடுங்க மத்தியானம்?
3: சோறு ஹரிதான்.
1: உண்மையாவா? நீங்க சமைக்க மாட்டீங்க, பஞ்சியில போய் படுத்துருவீங்க.
3: இல்ல இல்ல
1: பா சமைப்பீங்களா?
3: இல்ல சாப்பாடு விஷயத்துல நான் இல்ல.
1: அதுதான் பார்த்தேன், அங்க போய் நின்று உள்ள சாரி எல்லாம் கட்டி அதெல்லாம் கப்பா அண்ணா என்ன விளையாட்டுகள் எல்லாம் இண்டனா
3: இந்த குரூப்.
1: குரூப் உங்கள குரூப் லேடிஸ்
3: வல்மையாக சிறப்பான இடம்.
1: ஓமம்மா எனக்கு தெரியுமம்மா, நான் போனா அங்க நின்று நான்
3: நல்ல இது
1: நான் போகாத தேசமே, நான் போகாத தேசமே லண்டன் இருந்து அமெரிக்கா போயில்ல. அமெரிக்காக தான் போயில்ல
3: நான் அமெரிக்கா போயில.
1: அமெரிக்கா கண்டது போயில்ல, மிச்ச கண்டங்களுக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டு மாஸ்கோவில இருந்து செக்கோஸ்லாவியா கால இருந்து
3: போயலாம்.
1: சுவிஸுக்கு அது 100 தரத்துக்கு போயிருப்பேன்.
3: தண்டச்சோறிலிருந்து
1: சச்சாயினம். நன்றி வாழ்த்து. நன்றி. அவர் சகோதரி திருமதி ஜெயா நடேசன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம்.
4: வணக்கம் ராஜாண்ணா.
1: வணக்கம் மதனா. உங்களை தேடி கேண்டி இருக்கிறேன். நீங்க முதலாவது நான் என்ன செய்ய பிள்ளை எல்லாரும் இல்ல இல்ல அது ஆக்கள் நிக்கிறேன் பிள்ளை.
4: சுழிபுரம்
1: மேற்கோ மத்திய வாஜனா சொல்லுங்க. தண்டச்சோத்திலிருந்து
4: தட்சிணாயனமும் ஒரே உதாரணம் தான். தட்சிணாயனமும் ஒரே உதாரணம்,
1: ஒரே வார்த்தை தான், ஒரே சொல்லு
4: தான், ஒரே தான். ஒன்றில் எல்லா மாதத்தையும் போட்டுக்கணும்,
1: எல்லா அகத்தையும் போட்டுக்கணும்.
4: அம்மா சொன்னதுக்கு
1: ரிஷிகள் வந்து பயங்கர கட்டிக்காரங்கள், அதுக்குள்ளதான் இருந்தா ஒரு சத்திரியன் போய் விஸ்வாமித்ரர் வந்தவர், அவரும் சத்திரியன், சத்திரியன் ஒரு நாளும் கோபக்காரங்கள், போர் புரிவதற்கண்டே உருவாக்கப்பட்டவர்கள், அப்படி இருந்து உன்னால வர முடியாதண்டு மற்றவர் சொன்னவர், அவரோட எதிர் நெடிலும் எதிராக நிற்கிறவர், அவருக்கு பேர் வந்து எனக்கு இந்த ஐயோ அவர் வருதில்லை, பேர் வருதில்லை, ஒருவர் சாபம் போடுறவர், ஒருவர் நந்தினி மாடு வச்சிருந்தவர், அவர் அவற்ற பேர் பாடமாக்கி வைக்கிறேன் மறக்கிறேன், நடக்கண்டு இப்போ மறக்கிறேன் சௌதரி, அவர் சொன்னால் வாழ்க்கையில் இனி வர முடியாதுன்னு சொல்லி தான் அந்த மனிதன் போய், அதுக்கு மாதவியாருடைய ஹெல்ப்பும் கூட இருந்தது அவருக்கு, அதான் அதில் தான் காயத்ரி மந்திரம் வந்தது பிள்ளை, அந்த பஞ்ச பஞ்சதீபத்தை ஏத்துட்டு விளக்கு திரி இல்லாம இன்னையும் இல்லாம இப்படி பஞ்சதீபத்தை ஏத்துறது, அப்ப மாதவியார் வந்து கனவுல வந்து சொல்றான் நீ இப்படி இப்படி செய், அப்பதான் அதுக்கு ஒரு பாட்டு, அதெல்லாம் காயத்ரி மந்திரம் உருவானது. நன்றி, வாழ்த்துகள். அப்ப அன்றைக்கு நான் சொன்ன அந்த கண்ணாடி இந்த மரமளி போல இல்லாம நன்றி அவர் சௌதரி வதன தயாளன் அவரை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும். அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம்.

0: அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 5:44 ஐக்கிய ராஜ்யத்தில் 4:44. அன்பு உறவுகளை 6 மணியிலிருந்து எமது வானொலி முக்கியமான அதாவது இந்த வானொலியை விட்டு வெளியேற்றுவதற்காக பொய் வழக்குகளை போட்டு திட்டமிட்ட சதி செய்து எங்களை எழுப்புவதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேலையில் பற்றி நாங்கள் கதைப்பதற்காக எங்களுடைய அறிவிப்பாளரோடு எங்கள் வானொலிக்காக அதாவது உயிரை கொடுக்கின்ற நண்பர்கள் இணைந்து நாங்கள் 6 மணியிலிருந்து ஒரு நடவடிக்கை எடுப்பதற்காக இருக்கின்றபடியினால் பல நிகழ்ச்சிகள் இடம்பெற மாட்டாது என்பதை, இன்னும் இதற்கு பிறகு வர்ற நிகழ்ச்சிகள் இடம்பெற மாட்டாது என்பதனை மன வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பு உறவுகளே, இந்த வேளையில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் பிரியமா, நலமா இருக்கீங்களா? பிரியமா
1: நலமா இருக்கோம். நீங்க
0: நான் சொன்னதெல்லாம் கேட்டதா உங்களுக்கு?
1: கேட்டது.
0: தண்டை சோறுண்டா?
1: இல்ல, அது இல்ல, இப்ப சொன்னது கேட்டது.
0: ஓகே, அப்ப விளங்கி கொண்டா சரி. என்
1: போராட்டம்
0: சதி திட்டங்களை நாங்கள் எங்களுக்காக செய்கிறார்கள் பல வழிகளிலும். இந்த சதிகளை உடைப்பதற்கு இறைவனுடைய கைகளும் உங்களை மாறிய அன்பு நேயர்களுடைய உதவிகளும் தான் எங்களுக்கு முக்கியம். சரி, சொல்லுங்கள்.
1: என்ன
0: செய்யறது?
1: நன்றி,
0: வாழ்த்துகள்.
1: நன்றி, வணக்கம்.
0: அவர் பிரேமா கைலாநாதன். அவர்கள் அவர்களை தொடர்ந்து வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம். மீண்டும் நான் தான்.
0: சசியம்மா சொல்லுங்கள்.
2: அமுதசுரவி
0: மாரி எல்லாம் கொடுக்கும். அது பால் கொடுத்தாலும் இந்த எல்லாமே பொலிவோட இருப்பார்களாம். அவர் வசிட்டர் இல்லாத நேரத்திலாம் இவர் போய் தண்ட ஆக்களோட போய், அதுல 6 பேர் தான் அந்த பீஷ்மர் வந்து அந்த பாவம் தான் வந்து பூலோகத்துக்கு வந்து பிறந்து இவ்வளவு கஷ்டப்பட்டவர். அது பெரிய கதை சகோதரம். நன்றி அம்மா.
2: நன்றி.
0: வசிட்டர் அவர் வசிட்டர் அவரை தொட்ட அந்த வசிட்டர் தான் சொன்னது, சத்திரியன் நீ ஒரு நாளும் வரையிலாது, நீ அது அந்த குலத்துக்கு உரியது என்று சொல்லிக் கொண்டிருந்தவர் இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்புற. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் ராஜன், ராதா கதிக்கிறேன். நலமா
0: இருக்கிறீங்களா? ராதா நீங்கள்?
3: நாங்களும் நல்ல நலமாக இருக்கிறோம் எல்லோருமே.
0: நன்றி.
3: நீங்களும் அனைவரும் நலமாக இருக்க இறைவனை வேண்டிக்
0: கொண்டோம்.
3: எல்லாம் கேட்டுக்கொண்டது நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. நானும் தண்டசோரில் இருந்து தச்சாயனம் என்றே
0: சொல்றேன். தண்டச்சோத்துல இருந்து.
3: ஆமா ஆமா, எல்லாம் நல்லதே நடக்கும் அண்ணா, நீங்க ஜோசிக்காதீங்க.
0: அப்படி இருந்துதான் பலன் இல்லாம போச்சு.
3: இல்ல இல்ல, எல்லாம் நல்ல வரும்.
0: நன்றி, வாழ்த்துக்கள்.
3: நன்றி அண்ணா. நன்றி, வணக்கம்.
0: அவர் ராதா கனகர் ராஜா. அவர்களை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம்.
4: வணக்கம்.
0: அதிகமா நலமா இருக்கிறீங்களா?
4: ஓ, நலமா இருக்கிறேன்.
0: எப்படி இருக்கிறீர்?
4: ஐயா இருக்கிறேன். சுகமா?
0: சுகமா இருக்கிறேன். செவ்வந்தி பூவிடத்தேன், அதில் உன்முகம் பார்த்திருந்தேன்.
4: ஆமா.
0: ஓகே, வலி சந்தோஷமா இருந்து சிரிச்சிருப்பேன்
4: என்ன?
0: அப்ப என்ன கண்டுபிடிச்சீங்க?
4: நான் தண்டச்சோறுல இருந்து என்ன
0: தச்சாயினம்
4: தச்சாயினம்
0: அடுத்த அன்புற. வணக்கம்.
5: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் மதனி. என்ன செய்யறீங்க? மெல்ல மெல்ல
5: மெல்ல மெல்ல தான் வரவேணும்.
0: அப்படி நீங்க நினைக்கிறதெல்லாம் நீங்க பின்னுக்கு போறீங்க.
5: இல்ல, அப்படி என்று இல்ல. அங்க அழைப்பு கிடைச்சா தானே நீங்களும் லைனை தருவீங்க.
0: என்ன செய்யறா சயானா?
5: சயானா அங்க மேல நிக்கணும்.
0: நான் அப்ப அவன கண்டு
5: கதைக்கிறான்.
0: ஓகே. அப்ப சொல்லுங்க மதனி.
5: நான் உங்களோட கதைப்பு மட்டும் வந்தேன். என்ன தச்சாயனமா தச்சி நாயனமா?
0: தானா சிட்டன்னா சானா நானா ஜானா நானா ஞான உம்மண்ணா
5: அவர்கிணத்துக்குள்ளீங்களா? இல்ல இல்ல, இப்ப சூரியன் இது தாக்கம் சொல்லியிருக்க இதுதானே வருகுது. அப்ப அதுக்கு அந்த தானா வரிசை அதுதானே வருகுது.
0: அதுகளும் அதைத்தான் கொண்டு நீங்க சானா வேண்டு நீங்க சொல்லுங்க. தண்டைச்சோறு சொல்றது சரியா இருக்கு. நீங்க ஜிஎம்எல்ல வந்து இவ்வளவு காலம் தண்டைச்சோறா இருந்தீங்க.
5: கைமில அதானே ஜெர்மனுக்கு வந்து கைமில கொண்டு அடைச்சு விடுவாங்களா? அங்க தண்டைச்சோறா தானே இருந்த நாங்கள்.
0: ஓகே,
5: கைமில தண்டைச்சோறுகள் தானே எல்லாரும்
6: தமிழர் வரலாற்றில் துயரம் தோய்ந்த இனப்படுகொலை நாள் மே 18.

0: முள்ளிவாய்க்காலை.
1: முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் மே 18 என்பது ஈழத் தமிழர் வரலாற்றில் மிகவும் துயரமான மற்றும் முக்கியமான நாளாகும். ஆண்டுகள் கடந்தும் இனப்படுகொலைக்கு நீதி கிடைக்காது துயரம் தோயாத அழுகையும் துக்க வலி கலக்காத கண்ணீருமாக காட்சி அளிக்கிறது முள்ளிவாய்க்கால் மண்.
0: முள்ளிவாய்க்கால் என்னும் நெருப்பும் உன்னை.
1: 17 வருட முள்ளிவாய்க்கால் தமிழின அழிப்பு நினைவு நாள் நினைவு சூடரை ஏற்ற வீழ்த்தப்பட்டவர்களை நினைவேந்த உறுதியெடுக்க அனைவரையும் கனடா வன்கூவரில் மே 18 தேதி மாலை 4 மணி தொடக்கம் இரவு 7 மணி வரை அனைவரையும் பீனிக்ஸ் பறவைகளாக நாம் அனைவரும் ஒன்றிணைவோம். இடம் ரோஸ் பார்க் 57 அவனி ஈஸ்ட் ரோஸ் ஸ்ட்ரீட்டுக்கும் ஃப்ரெஷர் ஸ்ட்ரீட்டுக்கும் இடையில் உள்ள ரோஸ் பார்க்கில் மே 18 தேதி மாலை 4 மணிக்கு ஒன்றிணைந்து நினைவுச்சுடரை ஏற்றி உலகின் கண்களை திறக்க எங்கள் அடுத்த சந்ததிக்கு வரலாற்று துயரை பகிர குடும்பங்களாக ஒன்றிணைவோம், எழுச்சி பெறுவோம். மறந்துவிடாதீர்கள் கனடா வன்கூவரில் மே 18 தேதி மாலை 4 மணிக்கு பீனிக்ஸ் பறவைகளாக ஒன்றிணைவோம்.
2: நேரம் சரியாக 5:52, ஐக்கிய ராஷ்டிரத்தில் 4:53. அன்பு உறவுகள், தண்டைச்சோறு என்பதனை உதயன் அவர்கள் கூறியிருந்தார். உதயனுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, அன்பு உறவுகளை நீங்கள் சொல்லுகின்ற விடை அதுவல்ல, உங்களுக்கு கேள்வி வந்து மிக மிக இலவாக, சூரிய ஒளியின் தாக்கம் உருவாக்குபவற்றில் ஒன்றினை, சூரிய ஒளியின் தாக்கம் உருவாக்குபவற்றில் ஒன்றினை திருப்பி வரக்கூடிய இரட்டை கிளவியில விடை வரும். அன்புறவுகளே, இரட்டை கிளவியில விடை வரும். அது சூரிய ஒளியினாலே வருகின்ற ஒரு ஒன்று, இரட்டை கிளவியாக விடை வரும். அந்த விடையை நீங்கள் கண்டுபிடித்து சொல்லுங்கள். இன்றைக்கோ அல்லது வெள்ளிக்கிழமைக்கோ நீங்கள் முடிக்க வேண்டியது உங்களுடைய திறமை. நீங்கள் வந்து வேற பக்கமாக யோசித்து செய்கிறீர்கள். ஆனால் சூரிய ஒளியின் தாக்கம் உருவாக்குபவற்றில், சூரிய ஒளியினுடைய தாக்கம் உருவாக்குபவற்றில் ஒன்றினை திருப்பி வரக்கூடிய சொல், அந்த சொல் இரட்டைக்கிழவி சொல்லாக வரும் என்பதனை உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதை கண்டுபிடித்து வாருங்கள் அன்புறவுகளே. நிகழ்ச்சியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் சகோதரி சித்ரா, நலமா இருக்கிறீங்களா? சத்தம் காணாமம்மா,
3: சொல்லுங்க.
2: நாங்கள் சாப்பிட்டோம், நீங்கள்? நன்றி அம்மா. அவர் சித்ரா ஜெயக்குமார் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம்.
4: வணக்கம் ஜெயந்திமாலா.
2: வணக்கம் ஜெயந்திமாலா, நலமா இருக்கிறீங்களா?
4: நாங்க நலமா இருக்கிறோம் ராஜா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி சௌரி, சொல்லுங்கள்.
4: எல்லாம் கேட்டுக்கொண்டு வேண்டாஜன் இருந்த நாங்கள் எல்லாத்துக்கும் கடவுள்
2: இருக்கிறேன்.
4: நீங்க தண்டச்சோறு தவறுன்னு சொல்றீங்க, அப்ப வெள்ளிக்கிழமை நாங்க நாளை கலப்பமே நாளைக்கு.
2: நான் தண்டச்சோறு சவரன்னு சொல்லி இல்ல சவரம்.
4: நீங்க சொன்னீங்களா அது வராதுன்னு? சொன்னீங்க
2: அது வராதுன்னு சொன்னா பொய்யும் சொல்லி.
4: சூரியனால
2: உருவாக்கப்படுறத
4: நன்றி.
2: அவரை தொடர்ந்து திருமதி ஜெயா நடேசன் அவர்கள் திரும்ப வந்திருக்கின்றார். சொல்லுங்கள் ஜெயா நடேசன்.
5: வணக்கம் ராஜா. தண்டச்சோறுனா நான் தக தக வேணும்.
2: தக தக வேணும் என்னென்று தக தக வேண்டி இருக்கிறீங்க?
5: வெளிச்சங்கால்
2: அம்மாவில் ஆச்சு தண்டச்சோத்துல இருந்து இங்க தக தக தக தக தக என்று சொல்ற சூரிய ஒளிச்சத்தையா நீங்கள் அப்ப சிந்திக்க இல்ல அப்படி? இது உங்களுக்காகத்தான் இந்த கேள்வியை தர்றாரு, எனக்கா வேண்டிய தர்றாரு இல்லையே?
6: உங்களுக்காக தான் யோசிச்சு நீங்களே கண்டுபிடிங்கள் என்றுதான் தாரா. எவ்வளவு கட்டிக்காரன் நீங்க இப்ப எல்லாம் சோந்து சோந்து போறீங்களா?
5: அதான் உண்மையா உள்வாங்கி இருந்தா எல்லாம் செய்யலாம் தானே, உள்வாங்கறதுல
6: நன்றி வாழ்த்துகள் சகோதரி. அவர் சகோதரி திருமதி ஜெயா நடேசன் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
7: வணக்கம் ராஜா.
6: வணக்கம் ராணி. சம்பந்தம் நல்லமா இருக்கீங்களா ராணி?
7: நல்லமா இருக்கிறேன். கவலை இல்லாமல் நல்லதா இருங்க, நல்லதை சிந்திப்போம், நல்லதை செய்வோம். நான் இது தகதக வந்ததுன்னா அந்த வெப்பம் வந்து தகதகவேனா நெருப்பு தணல் மாதிரி வெறுந்தானே,
6: ஓ
7: அதை சொல்றேன்.
6: அப்படி சொல்றீங்க.
7: நன்றி அண்ணா.
6: நன்றி வாழ்த்துகள். தகதக என்று சொல்றீங்க. நன்றி ராணி சம்பந்தர் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார், அவருக்கும் அவது நன்றிகள். சரி அன்பர்களே, நான் மீண்டும் உங்களுக்காக நன்மைகள் செய்யும் போது எங்களுக்கு தீமைகள் செய்வதற்காக எங்களை இல்லாமல் ஒழிப்பதற்காக பல இருட்டடிப்பு வேலைகள் செய்து பொய் வழக்குகள் எல்லாம் போட்டு எங்களை கொண்டே எல்லாம் அள்ளி அள்ளி கொண்டே நான் என்னிடம் வந்து வாங்கி வாங்கி கொண்டு போனவர்கள் இன்று நாங்கள் தரவில்லை என்று பொய் சொல்லுகின்றார்கள். நாங்கள் நான் எப்போதும் சாட்சி சொல்வதற்கு தயாராகவே இருக்கின்றேன். அந்தளவுக்கு பொய் பித்தலாட்டம் செய்து எங்களை இல்லாமல் செய்வதற்கான வழிவகைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அது பற்றிய ஒரு கருத்தரங்கு எங்களுடைய ஆய்வு, நாங்கள் என்ன செய்யலாம் என்பதனை எங்களுடைய நேயர்களோடு சேர்ந்து என்ன செய்ய வேண்டும் என்பதனை இங்கே பலர் 6 மணிக்கு இடம்பெறுகின்றது அதற்கான கூட்டம். அதற்கு ஒரு சில மணித்தியாலங்கள் நிகழ்ச்சி வலிமையான நிகழ்ச்சிகள் இடம்பெற மாட்டாது என்பதனை மன வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் நண்பர்களே.

0: சோரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மணங்கவரும் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், நங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன் நுறுக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், நியூ காசி 58 8005 சூரேஜ். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ NS, சைபர் 44 440 50 50, அல்லது கை தொலைபேசி இலக்கம் சைபர் 79 230 80 சைபர் 4.
1: தங்கச்சி காலுக்கு ஒரு தங்க.
2: இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய ஜெர்மனி நேரம். ஜெர்மனி நேரத்தில் தண்டைச்சோறு உதயன் அவர்கள் சொல்லியிருந்தார் 50 வீதம். தக தக என்ற விடையை சொல்லியிருந்தார் திருமதி ஜியா நடேசன் அவர்கள், அவர்களுக்கும் 50 வீதம். அதனைத் தொடர்ந்து ராணி சம்பந்தர் அவர்கள் தக தக என்பது சரியான விடை, பின்பகுதி இரட்டை கிளவி. ஆகவே இரண்டு அன்பு உறவுகளுக்கும் இணைந்து கொண்டு இவ்வளவு காலம் இந்த நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது ஜெர்மனிய நேரம்.

0: இன்றைய பொழுது மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் உங்களுக்கு உற்சாகமான பொழுதாக மலர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம், அன்புறவுகளே.
1: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சிய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொன்னு மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்னு மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்னு ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்னு மார்க்கெட்.
2: வணக்கம் அன்புறவர்களே. நேரம் சரியாக இப்பொழுது 6:02. இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. இப்பொழுது முதல் நீங்கள் பாடல் கேட்கலாம் அன்பானவர்களே. நாளை வெள்ளிக்கிழமை இரவு பாடுவோர் பாடலாம் நிகழ்வு இங்கே அன்புக்குரிய ராஜா அண்ணாவுடன் கேட்டிருந்தோம். வழமை போல முள்ளிவாய்க்கால் நினைவுகள் சுமந்த அந்த தேசத்து பாடல்களோடு இணைந்து கொள்வீர்கள் என்று நம்புகின்றோம். நாளை நீங்கள் பாடுவோர் பாடலாம் நிகழ்வு அன்புக்குரியவர்களே தேசத்து பாடல்களோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். முள்ளிவாய்க்கால் பாடல் அல்லது நீங்கள் எழுதிய பாடல் எழுதிய பாடல்களோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம் என்பதை அன்போடு தெரியப்படுத்துகின்றோம் அன்புக்குரியவர்களே. நாளை இடம்பெறப்போகின்ற பாடுவோர் பாடலாம் நிகழ்வு முள்ளிவாய்க்கால் சம்பந்தமான பாடல்களோடு அல்லது அது தேசத்து பாடல்கள் தெரியும் தானே எங்களுடைய நாட்டு பாடல்களோடு

0: சரி, பாடல் கேட்பதற்காக காத்திருக்கின்ற அந்த அன்போடு வரவேற்கின்றேன். வணக்கம். வணக்கம் தம்பி, வாங்க. வணக்கம். வந்தவரை காணவில்லை. வந்தவர் வணக்கம். வணக்கம்
1: வந்தவர். வணக்கம். வணக்கம்.
0: சரி, அவர்களுடைய

0: வணக்கம்.
1: வணக்கம் இந்திரன்.
0: யோகேஸ்வரி அம்மா, நலமா இருக்கிறீங்களோ?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம், நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
0: ஓம் நலமாக இருக்கிறோம். நாளை சரி முள்ளிவாய்க்கால் நினைவான பாடலோடு நாளை இணைய போகின்றோம். நலம்தான் என்ன?
1: நலம்தான்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டுக்கு வேணும்?
1: எனக்கு நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானா சொல்லுங்கள் அந்த பாடம் கேட்கிறேன்.
0: யோகேஸ்வரி அம்மா கேட்கின்ற பாடல் இந்த பாடல் தான்.

நேரம் சரியாக 6:10 சில மணித்தியாலங்கள் வானொலியில் நிகழ்ச்சிகள் இடம்பெறாது. அதற்கு பதிலாக திரைசை பாடல்கள் இடம்பெறும். திரைசை பாடல்களை தொடர்ந்து மத்திய வளமையான நிகழ்ச்சிகள் இடம்பெறும் என்பதை 1-2 மணித்தியாலங்கள் கழித்து வளமையான நிகழ்ச்சிகள் இடம்பெறும் என்று கூறிக்கொண்டு பாடல் கேளுங்கள்.

0: நிலைய கலிக நேரம் 7:16. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர வானொலியான டிஆர்டி தமிழொலி.
1: Thank you.

like a punk in a wild way, yeah.

டிஆர்டி தமிழொலியில் அனைத்து அறிவிப்பாளரும் இன்று ஒன்று கூடியிருக்கின்றோம். ஒன்று கூடியிருப்பதற்கான காரணம் உங்கள் அனைவருக்கும் புரிந்திருக்கும். ஆனால் இன்று நாங்கள் ஒரு மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில்

0: இன்று 29 வருடங்களாக எல்லோரது பங்களிப்புடனும் இயங்கி வந்த இந்த வானொலி இன்று ஒரு பாரிய சிக்கலை சந்தித்திருக்கின்றது. எமது வானொலியின் வரவு செலவுகளை முழுமையாக ஆரம்பத்திலிருந்து கையாண்டவர்கள். 2021 கொரோனா எல்லாம் முடிந்ததன் பின்னர் 2021 பின்னரே எதுவித கணக்கு அறிக்கையையும் சமர்ப்பிக்காமல் திடீரென வானொலியை விட்டு விலகி எம்மையும் இந்த இடத்தை விட்டு விலகும்படி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். வழக்கின் சாராம்சம், நாங்கள் இதுவரை காலமும் பல ஆண்டுகள் வாடகை செலுத்தவில்லை என்பதாகும். ஆனால் வழக்கின் தீர்ப்பு எமக்கு சாதகமாகவே அமைந்தது, இது பொய் வழக்கு என அவர்களது தீர்ப்பை எதிர்த்து நீதிபதி எமக்கு சாதகமாகவே இந்த வழக்கைக்கு சாதகமாக தீர்ப்பை தந்திருந்தார். ஆனால் நாங்கள் தொடர்ந்து வானொலி நிலையத்தில் தொடர்ந்து இருக்கலாம் எனவும் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. பின்னர் நாங்கள் பல தடைகள், பல சிக்கல்கள் ஏற்படுத்திய போதும் பல சிரமத்தின் மத்தியில் இந்த வானொலியை இயக்கி வந்தது உங்கள் அனைவரும் அறிந்ததே. ஆனால் அவர்கள் அந்த தீர்ப்பை மேன்முறையீடு செய்து எமது தற்போதைய பொருளாதார நிலையை பயன்படுத்தி மிகவும் பிரபலமான வழக்கறிஞர்கள் மூலம் நாங்கள் அவர்களுக்கு 25,752 யூரோக்களை கட்டினால்தான் நாங்கள் இந்த வழக்கிலிருந்து நாங்கள் மீண்டும் மேன்முறையீடு செய்யலாம் என எமது வழக்கறிஞர் தெரிவித்திருக்கின்றார். இல்லாவிடில் 15 நாட்களுக்குள் எமது வானொலி பொருட்களை அவர்கள் எடுத்து செல்வதாகவும் நேற்றைய தினம் எமது வானொலி நிலையத்துக்கு நேரடியாக வந்து அந்த கடிதத்தையும் தந்து சென்றிருக்கின்றார்கள். இந்த பொய்யான தீர்ப்பை எதிர்த்து நாங்கள் என்ன செய்யலாம் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். நீங்களும் என்ன செய்யலாம் என்பதை இருக்கும் அத்தனை அறிவிப்பாளர்களும் இன்று தங்களது நடந்த பிரச்சனைகள் இங்கு எப்படி நடந்தது, ஆரம்பத்திலிருந்து இந்த வானொலிக்காக வானொலியை நடத்தியவர்கள் அந்த கணக்கு அறிக்கைகளை எப்படியெல்லாம் எமது மூத்த அறிவிப்பாளரிடமிருந்து பெற்றுக்கொண்டார்கள், அதை கண்காலே கண்ட சக அறிவிப்பாளர்கள் இவர்கள் எல்லோரும் இங்கு குழுமியிருக்கின்றார்கள். இவர்கள் அனைவரது கருத்துக்களையும் இப்பொழுது தருகின்றார்கள். உங்களது இந்த இப்பொழுது நாங்கள் உரையாடும் பொழுது தயவு செய்து யாரும் பெயர்களை உச்சரிக்காமல், ஏனென்றால் இதை அவர்களும் ஒளிப்பதிவு செய்து அதை தங்களுக்கு சாதகமாகவே பயன்படுத்தக்கூடிய பொருளாதார பண வலிமை பெற்றிருக்கின்றார்கள். அந்த இதை தர்மம் அதர்மத்தை வெல்ல வேண்டுமென்றால், தர்மம் நிலைக்க வேண்டுமென்றால், சத்தியமே உண்மை என்று சொன்னால் இந்த வானொலியில் இன்று எமதுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த இக்கட்டான நிலையை நீங்கள் அனைவரும் புரிந்து கொண்டு இதற்காக என்ன செய்யலாம் என்பதை இப்பொழுது சொல்லப் போகிறீர்கள். 15 நாட்களுக்குள் இதற்கு மேன்முறையீடு செய்ய வேண்டும் என அறிவித்திருக்கின்றார்கள். ராஜாண்ண,
1: அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது சியாற்றி தமிழொலி. தமிழொலியில் அதாவது எங்களுடைய மனம் நேற்றிலிருந்து என்னுடைய மனம் மிகவும் தேதலிச்சு விட்டது. அன்பு உறவுகளே, நேற்று காலை 8 மணிக்கு இந்த பொருட்களை எல்லாம் நாங்கள் தூக்க வேண்டுமென்று நான் பிரெஞ்சு வடிவாக வாசிக்க முடியாது அந்த சூழ்நிலையில் நான் தரிசனுக்கு டெலிஃபோன் எடுக்கிறது கிடையில் தரிசனோடைய அவர்கள் கதைத்து விட்டு என்னிடம் கையெழுத்தையும் வாங்கிவிட்டார்கள். அன்றிலிருந்து என்னுடைய மனம் படுகின்ற வேதனை சொல்லி மாள முடியாது. அப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில் உங்களுடைய நீங்கள் இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், நான் தான் இந்த கொடுக்கல் வாங்கல்களை முழுக்க செய்தவன் நான் தான். என்னிடம் வந்து பணத்தை வாங்கி செல்வார்கள், ஆனால் அத்தனைக்கும் கணக்கு இருக்கின்றது. 2000 ஆண்டுகளிலிருந்து நாங்கள் மன்னித்து கொள்ளுங்கள், 2010 கணக்குகள் வைத்திருக்கின்றோம். அந்த கணக்குகளூடாக நாங்கள் உங்களுக்கு அன்பு நேர்களுக்கு நாங்கள் அதனை அறிவிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இந்த சூழ்நிலையிலே நீங்கள் தான் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும். இந்த வானொலியை நாங்கள் தொடர்ந்து இந்த இக்கட்டான சூழ்நிலையோடு நாங்கள் நடத்துவதா அல்லது நடத்தாமல் விடுவதா என்பதனை நீங்களான் வந்து கூற வேண்டும். அன்பு உறவுகளை, எங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் எங்களுக்கு உதவிகளை செய்து கொண்டிருந்தீர்கள். 25,720 யூரோக்களை நாங்கள் கட்டித்தான் மீள வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்வது? எங்களுடைய அறிவிப்பாளருடன் நாங்கள் சிறு தொகையை சேர்க்கலாம், அதனை தொடர்ந்து நாங்கள் உங்களிடம் உங்களிடம் இந்த பணத்தினுடைய ஒரு பகுதியை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். இந்த விடயங்களில் இந்த நேரத்தில் நேயர்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் எங்களோடு இணைந்து கொண்டு உங்களுடைய அறிவுரைகளை எங்களுக்கு தரலாம். அன்புறவர்கள், என்ன செய்வது என்பதனை பற்றி எங்களோடு பகிர்ந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அத்தோடு அறிவிப்பாளர்கள் சாரதி வந்திருக்கின்றார், சோபிதா, கேமா போன்ற எல்லா அறிவிப்பாளர்களும் உங்களோடு உரையாடுவதற்கு தயாரிக்கிறார். இப்பொழுது சாரதி அவர்கள் உரையாடுவார்.
2: அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் உங்கள் அனைவரையும் மனப்பெருத்தத்தோடு நாங்கள் சந்திக்கின்றோம். எங்களுடைய கண் முன்னாலேயே, என்னுடைய கண் முன்னாலேயே சம்பந்தப்பட்ட நபர்கள், நான் சிறிது காலம் வானொலியில் தங்கி பணியாற்றி வந்தேன். அந்த காலத்தில் கூட என்னுடைய கண்ணின் முன்னால் கூட எங்களுடைய பணம், அதாவது வாடகை பணத்தை கண்ணின் முன்னால் வாங்கியதை நான் கூட பார்த்திருக்கிறேன். ஆனால் அதற்கெல்லாம் வந்து அவர்கள் சாட்சி இல்லாத காரணத்தினால் தற்பொழுது எங்களை இந்த இடத்திலிருந்து விலகிச் செல்லுமாறு கேட்டிருக்கிறார். உங்களுடைய அன்போடு நாங்கள் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். அனைத்து அறிவிப்பாளர்களும் இப்போது நாங்கள் ஒன்றாக இருக்கின்றோம். அனைத்துக்கும் எங்களிடம் வந்து சாட்சிகள் இருக்கின்றன. ஆனால் அந்த எதிர் தரப்பினரால் தொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த வழக்கு எங்களுக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழலை ஏற்படுத்தி தந்திருக்கின்றது. நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் என்னுடைய கண்ணால் கண்டிருக்கின்றேன். என் கண்ணுக்கு முன்னாலேயே அவர்கள் அந்த வாடகை பணத்தை எத்தனையோ தடவைகள் வாங்கியதை கண்டிருக்கின்றேன். அதே போல ஏனைய அறிவிப்பாளர்கள் நிறைய நேரங்களில் அதையெல்லாம் பார்த்து அவ்வாறான சூழலில் உங்களுடைய உதவியையும் நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். அனைத்து அறிவிப்பாளர்களும் இப்பொழுது உங்களுடன் உரையாடுவார்கள். நன்றி.
3: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இப்பொழுது எங்கள் வானொலியூடாக இணைந்து இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அந்த வகையிலே நாங்களும் இந்த மாலை வேளையிலே இணைந்து எல்லோரும் ஒன்று கூடி இந்த பிரச்சனையை பற்றி நாங்கள் எல்லோரும் கலந்து ஆலோசித்து இப்பொழுது வந்து வானொலி ஊடாக உங்கள் முன்னாலே உங்களை நீங்கள் கேட்பதற்காகவே நாங்கள் எல்லோரும் இணைந்து இத்தனை அறிவிப்பாளர்களும் இந்த செய்திகளை உங்களுக்கு தருகின்றோம். மிகவும் ஒரு வேதனைக்குரிய விடயமாகத்தான் இருக்கின்றது. நான் நேற்று காலமே நான் பெறும்போது ராஜாண்ணா தனியாக இருந்தார். தனியாக இருக்க நான் வந்தபோது ராஜாண்ணா மிகவும் கவலையோடு என்றும் சொல்லியிருந்தார், இப்படி வந்தார்கள், தான் தனியாக இருந்தேன், எனக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை, எனக்கு பாசையும் தெரியவில்லை, இவன் வந்து சைன் எல்லாம் வாங்கி கொண்டு போய்விட்டார் என்று சொல்லியிருந்தார், சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருந்தார். அப்போ நானும் அது ஏனென்னா நீங்கள் அவரும் சைன் பண்ணி விட்டார், அந்த பாசை தெரியாமல் அவர் சைன் பண்ணி கூட விட்டார், அது அவருக்கு தெரியவில்லை பாசை. இதெல்லாம் ஒரு போலித்தனமான ஒரு விடயங்களாகத்தான் நாங்கள் இந்த இடத்திலே அவர்களுடைய அந்த போலித்தனமான பேச்சுக்கள் பொய் கதைகள், அதாவது எங்கள் மேல் சுமத்தப்பட்ட அந்த பொய் சாட்சிகள் எல்லாமே ஒரு போலித்தனமாக இருக்கின்றது. நான் எங்கள் கண் முன்னால் கூட நான் 20 ஆண்டுகள் இந்த இதில் பணியாற்றினால் கூட இந்த கலையத்துக்கு வந்த பிறகு என் கண் முன்னால் ராஜாண்ணா வந்து இந்த மாசம் மாசம் அந்த வாடகை காசை வாடகை பணத்தை கொடுத்ததை என் கண்முன்னால கூட நான் பார்த்திருக்கின்றேன். ஆனால் அவருக்கு கொடுத்தாலும் அவர் எழுதி வைத்திருந்தவர், ஒரு கொப்பியில எல்லாம் எழுதுவார், ஆனால் அந்த கொப்பி இப்பொழுது தொலைத்து விடப்பட்டு விடாதது, தொலைத்ததா இல்லாத களவாடப்பட்டதா தெரியவில்லை. ஆனாலும் இப்பொழுது நாங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கின்றோம். இப்போ இவ்வளவு 25,000 கிட்ட பணம் நாங்கள் கட்ட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஒரு பொய் வழக்கை போட்டிருக்கிறார்.

நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்ஸ் இந்த நிருப்பகம் டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இப்பொழுது எல்லோரும் சொன்னது போல் மிக விக்கட்டான ஒரு நிலையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதாவது இந்த கடந்த கால இந்த கட்டத்துக்கு சொந்தமானவர்கள் இந்த நிர்வாகத்தை நடத்தியவர்களும் அவர்கள்தான் உங்களுக்கு தெரியும். ஆகவே அவர்கள் இங்கே நீண்ட காலமாக அவர்களுக்கு நாங்கள் கொடுப்பனவள் என்று இல்லாமல் முழு பொருட்களையும் அவர்களை வந்த பணம் முழுவதும் அவரிடமே கொடுக்கப்பட்டது. நீ விளம்பர காசுகளாக இருந்தாலும் சரி அல்லது அனுசரணை காசுகளாக இருந்தாலும் சரி எல்லா காசுகளும் அவரிடமே கொடுக்கப்பட்டது. அதனாலே நாங்களும் அவர்களால் நடத்துவதால் எந்த கணக்குகளும் பார்ப்பதில்லை. முழு பணத்தையும் அவரிடம் கொடுத்தோம். ஆனால் அவர்கள் என்று நாங்கள் வாட சேரவில்லை என்றதை மேல்முறை நீதிமன்றத்தில் வழக்காக போட்டு எம்ஐ 2,700,000 யூரோக்களை கட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அல்லது நாங்கள் இந்த இடத்தை விட்டு 15 நாட்களுக்குள் செல்ல வேண்டும். அல்லது அரசாங்கம் அது பொருட்களை இந்த வானொலி உபகரணங்கள் அனைத்தையுமே எடுத்து சென்று விடுவார்கள். உங்களுக்கு தெரியும் இந்த இங்கே அந்த வழக்குகள் ஆகும்போது இந்த வாடகைகள் அவர் வீட்டில் கூட இருந்து வாடகை கட்டவில்லை என்று சொன்னால் அந்த வீட்டு பொருட்களை எடுக்கின்றது வழக்கம். அதே போல் இங்கே இருக்கின்ற அந்த பொருட்கள் எல்லாத்தையும் 15 நாட்களுக்குள் எடுத்து சென்று விடுவார்கள். அவங்க இக்கட்டான நிலையில் நாங்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த நேரத்தில் நேர்களாகி நீங்கள் எங்களுக்கு பல இடங்கள் பல விதத்திலும் பல முறை எங்களுக்கு உதவிகள் புரிந்திருக்கிறீர்கள். நாங்கள் கேட்கும் போதெல்லாம் நாங்கள் கேட்டதுக்கு அதிகமாகவே பணத்தை தந்து உதவி செய்திருக்கிறீர்கள். அப்போ இக்கட்டான நிலையிலும் உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்த்து நிற்பதோடு உங்களுடைய உதவிகளையும் நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்கள் நிச்சயமாக எங்களோடு இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே நீங்கள் உங்கள் கருத்துக்களை முன்வைத்துக் கொள்ளலாம். அதுக்கு முன்னதாக இங்கே எல்லோரும் அனைத்து அறிவிப்பாளர்களும் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பார்கள். அதன் பின்பு நேர்களாகி நீங்கள் இணைந்து உங்கள் எண்ணங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் இங்கே இந்திரன் அவர்கள் இருக்கின்றார். அவர் தன்னுடைய கருத்தை இப்பொழுது பகிர்ந்து கொள்வார்.

வணக்கம் அன்புறவுகளே, உங்கள் தாய் வீடு தற்பொழுது கவலையில் இருக்கின்றது. காரணம், தொடர்ச்சியாக பல ஆண்டு காலமாக உங்களோடு நாங்களும் எங்களோடு நீங்களும் பின்னிப்பிணைந்து இந்த வானொலி என்பது ஒரு ஒப்பற்ற சேவையை செய்வது உங்கள் அனைவருக்குமே தெரியும். ஆனால் அந்த ஒப்பற்ற சேவையை செய்து கொண்டு வருகின்ற பொழுது இந்த அறிவிப்பாளர்கள் எல்லோரும் ஒரு அர்ப்பணிப்போடு ஒரு வானொலி, எங்களுடைய வானொலி என்ற அந்த ஆசையோடு வந்து தங்களுடைய பணிகளை செய்கின்றார்கள். அப்படி நடத்துகின்ற பொழுது வருகின்ற சிக்கல்கள் அவ்வப்போது உங்கள் அனைவருக்குமே தெரியும். அடிக்கடி இந்த மின்சாரம் நிற்பதும், போக்குவரத்துகளுக்கான தடைகளும், அல்லது போனால் வேறு விதமான சிக்கல்களும் அடிக்கடி வருவது உங்கள் அனைவருக்குமே தெரியும். இங்கே வானொலி ஒரு 10 நிமிடம் நின்று விட்டதென்றால் நேர்கள் அடித்து உடனடியாக என்ன நடந்தது என்று கேட்கின்ற அளவுக்கு உங்கள் வீடுகளிலே 24 மணி நேரமும் இந்த வானொலியை தாங்கி பிடித்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள். அந்த நம்பிக்கையும் அந்த பாசத்தோடும் தான் நாங்கள் இப்பொழுதும் பயணிக்கின்றோம். ஆனால் இக்கட்டான ஒரு சூழ்நிலை, வழக்குகள் தொடர்பான அந்த விவரங்களை எல்லாம் இங்கே அனைவருமே ஏற்கனவே உங்களுக்கு இங்கே விவரமாக தந்திருந்தார்கள். இந்த குறிக்கப்பட்ட காலத்துக்குள் அந்த பணத்தை கட்டினால் மேல்முறையீடு செய்வதற்கு மட்டும் கட்ட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டிலே நாங்கள் இருக்கின்றோம். இதை நாங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் இந்த தாய் வீட்டில் நடக்கின்ற இந்த வலிகளோடு ஒவ்வொருவரும் ஒரு திகைப்பாக ஒரு ஏக்கத்தோடு நிற்கின்றோம். இப்படி ஒரு நிலை எங்களுக்கு வந்திருக்கிறது என்று. ஆனால் அதையும் தாண்டி பயணிப்போம் என்பது நிச்சயமாக ஒரு நம்பிக்கை இருக்கிறது. காரணம், நாங்களும் சரி நீங்களும் சரி கைகோர்த்து நடக்கின்ற இந்த நேரம், 15 நாட்களுக்குள் இந்த பணத்தை நாங்கள் கட்டாவிட்டால் இங்குள்ள பொருட்களை அவர்கள் தூக்கி செல்வதற்கு என்ற ஒரு கடிதத்தையும் இங்கே கொடுத்திருக்கின்றார்கள். எனவேதான் இந்த விவரத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நீங்களும் வந்து எல்லா நேயர்களும் இங்கு நடக்கின்ற இந்த நிர்வாக விஷயங்களை அல்லது இங்கு நடக்கின்ற இந்த சிக்கல்களை நீங்களும் அறிய வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இந்த விவரங்களை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக இங்கே அறிவிப்பாளர்கள் மற்ற எல்லோருமே இங்கே உரையாட இருக்கின்றார்கள். பாசத்துக்குரியவர்களே, உங்கள் தாய் வீடு தடம்புரண்டு போகாமல் இவ்வளவு காலமும் தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டு வந்தது, இயங்கும் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் இந்த இடம் என்பது எங்களிடமாகவே நாங்கள் பார்த்திருந்தோம். ஏனென்றால் அவ்வளவு ஒரு தூரம் ஒரு ஐக்கியமாக

அந்நியமாக இருந்த இடம் மட்டுமல்ல, இங்கே இருந்த நண்பர்களும் அப்படித்தான். எதிர்பாராத விதமாக கண்ணூறு பட்டதோ அல்லது போனால் வேறு சின்ன சிக்கல்களுக்காகவோ இது முரண்பட்டு நிற்பதை நிற்கும் பொழுது வேதனையாக இருக்கிறது. எங்களுடைய இந்த மனங்களை நாங்கள் மாற்றி, இது ஒரு சேவை, இது மக்கள் தொண்டு, இது மக்களுக்கானது என்பதை உணர்ந்து ஒவ்வொருவரும் செயல்பட்டால் நிச்சயமாக நல்லபடியும் நினைக்கிறேன். தொடர்ச்சியாக இங்கே கேமா அவர்கள், இது உங்கள் வானொலி.

அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளில் நாங்கள் அறிவிப்பாளர்கள் எல்லோருமே ஒன்று கூடியிருக்கின்றோம் வானொலியில். கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக நான் இந்த வானொலியில் கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன். அண்மைய 6 வருடங்கள் மிகவும் ஒரு இக்கட்டான சூழலில் நாங்கள் இந்த வானொலிக்குள்ள வந்து நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆரம்பத்திலிருந்து இந்த வானொலி ஊடக வந்ததிலிருந்து நான் இந்த வானொலியினுடைய நீதி தொடர்பான பிரச்சனைகள் கூட ஒரு சீராக நடைபெற்று கொண்டிருந்தது. அதே நேரம் இங்கே இருக்கிறவங்களுடைய வாடகையாக இருக்கட்டும், ஏனைய பண விடயங்கள், நிதி விடயங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்களுடைய அருகில் இருப்பவர்கள் இந்த நிர்வாகத்தை அவர்கள்தான் நடத்துவது போல அவர்களே வந்து எல்லா நிதியையும் கையாண்டு கொண்டிருந்தார்கள் இந்த வானொலியினுடைய. பின்பு ஒரு 6 வருடங்களாக மிகவும் இக்கட்டான சூழலில் நாங்கள் இந்த வானொலிக்குள்ள ஒவ்வொரு அறிவிப்பாளர்களும் வந்து போவதே மிகவும் சிரமத்துக்குள்ளே தான் வந்து போய் கொண்டிருக்கிறோம். வாசலில் வந்து தடைகள், வாசலில் இருந்து நாங்கள் அந்த வாசலுக்குள்ளால் உள்நுழைகிறதுக்கு கூட மிகவும் ஒரு கஷ்டமான சூழல் வந்து, சில நேரங்களில் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வானொலிக்குள்ளே எப்படி இதை நடத்துறது, எப்படி வந்துருக்கிறோம் என்றும் சில நேரம் நான் சலித்து கொள்வது உண்டு. ஏன் இந்த வானொலிக்கு வந்து தொடர்றோம் என்ற மாதிரி வாகனங்களை கொண்டு வந்து ஒரு இடத்துல தரிப்பிடத்தில் விடியலாது விட்டால் வந்து இன்றைக்கு என்னுடைய கார் கூட நான் இந்த வானொலி இந்த பக்கத்து கட்டிடத்தவர்கள் வந்து அந்த காரை கூட முன்னுக்கு உடைந்தபடியே தான் நான் இன்றைக்கும் அந்த காரோடு ஓடிக்கொண்டிருக்கிறேன். அதோடு நாங்கள் நிகழ்ச்சி வந்துட்டு நிகழ்ச்சி நடத்துவது கூட மிகவும் சிரமத்தோடு காதுக்குள்ளே வச்சு மிகவும் ஒலியை வந்து கூட்டி பாடல்களை வந்து ஒளிபரப்புவார்கள். அந்த இக்கட்டான சூழலில் நாங்கள் அதையும் நாங்கள் தவித்து தான் இந்த நிகழ்ச்சியை வந்து வார வாரம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதையும் தாண்டி இன்றைக்கு வானொலிகளை வேறு நிதி தொடர்பான பிரச்சனைகள் அதோடு என்னென்னு சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால் நிறைய விடயங்களை சொல்லணும். ஒவ்வொரு அறிவிப்பாளர்களும் தங்களுடைய கஷ்டங்களை சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து வருகின்ற அறிவிப்பாளர்களும் தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுவார்கள் நினைக்கின்றேன். நீங்களும் தான் இந்த பிரச்சனைகள் தொடர்பாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தில் தான் நாங்கள் இன்றைய குறிப்பிட்டு கொண்டிருக்கிறோம். சரி, தொடர்ந்து வருகின்ற அறிவிப்பாளர்களும் தொடர்பாக உரையாடுவார்கள்.

0: தூக்கியலாமா தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் வீட்டு கிருஷ்ணன் கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனும். மரக்கறி என்றா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது, இங்க போங்க போங்க.
2: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 dit Paris.
2: Vicky Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
2: மேலதிகே தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிசு லாச்சப்பலில் தொடர்பு. தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: வணக்கம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து 24 மணி நேரம் ஒளிபரப்பாய் கொண்டிருக்கும் உங்கள் அபிமான டிஆர்டி தமிழ் ஒலி வானொலி. இதுவரை எமது வானொலியின் நிலையை பற்றி அனைத்து அறிவிப்பாளர்களும் கூறிக்கொண்டிருந்தார்கள். அந்த வகையில் இது உங்கள் வானொலி. இந்த வானொலியை இனி கொண்டு இயக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. நிச்சயமாக நீங்கள் ஒரு 10 நிமிடம் எங்களுடைய வானொலி நின்றால் கூட நீங்கள் உடனே அதை பற்றி கவலைப்பட்டு உடனடியாக அளிப்பீர்கள். அதேபோல் இந்த வானொலி தொடர்ந்தும் இயங்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக உங்களின் உதவி எங்களுக்கு நிச்சயமாக தேவை. இப்பொழுது ஒரு அவசரமான நிலைமையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதாவது 15 நாட்களுக்குள் கிட்டத்தட்ட 25,000 யூரோ நாங்கள் இந்த பணத்தை சேர்த்து கட்டினாதான் தொடர்ந்து இந்த இடத்திலிருந்தோ அல்லது இந்த எங்கள் வானொலியை இயக்க முடியும். எனவே அந்த பொறுப்பை நாங்கள் உங்களிடம் தான் தருகின்றோம். நீங்கள் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து இந்த வானொலியை மீண்டும் இப்பொழுது 29 ஆண்டுகள் இன்னும் 50 ஆண்டுகளுக்கு இந்த வானொலியை நாங்கள் 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வானொலியை நாங்கள் கொண்டு இயக்க வேண்டிய கடமை இருக்கின்றது. எனவே உங்கள் பொறுப்பை நீங்கள் உணர்ந்து உங்களால் முடிந்தளவு இந்த வானொலிக்கு உதவி செய்து இந்த வானொலியை இப்பொழுது இக்கட்டான நிலைமையில் இப்பொழுது இருக்கின்றோம். அதை நாங்கள் தாண்டிவிட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக வழமை போல எமது வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்துமே இடம்பெறும். அதற்கு நீங்கள்தான் முக்கிய பொறுப்பை நீங்கள்தான் எடுத்து அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் செய்ய முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் செய்து இந்த வானொலியை 15 நாட்களுக்குள் அந்த ஒவ்வொரு அறிவிப்பாளரும் அதாவது எப்படி சொல்வேன்னு தெரியாமல் சரியான ஒரு குழப்பத்திலும் கவலையிலும் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். அதற்கு உதவி செய்ய வேண்டியது அதாவதுக்கு கை கொடுத்து எங்களை தூக்கிவிட வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் இருக்கின்றது. எனவே நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் அந்த உதவியை செய்வீர்கள். இது நீங்கள் செய்கிற ஒரு பெரிய உதவியாக இருக்கும் இந்த வானொலிக்கு. கிட்டத்தட்ட 29 வருடம் வளர்ந்து வந்த இந்த வானொலி திடீரென்று இல்லாமல் போகக்கூடாது. அதற்கான பொறுப்பை நாங்கள் எல்லாரும் சேர்ந்தெடுத்து தொடர்ந்து இந்த வானொலி பழைய இன்னும் வேகத்துடன் இயங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இப்பொழுது கணேஷ் அவர்கள் உங்களுடன் உரையாடிக் கொள்வார்.

வணக்கம் நேர்களே, நான் உங்கள் அன்பினாரி பலர் கணேஷ் அவர்கள் உரையாடி கொண்டிருக்கின்றேன். நேர்களே, நாங்கள் இன்று அனைத்து சகோதர சகோதரி அறிவிப்பாளர்களும் கலந்துரையாடி இந்த கூட்டத்தில் நாங்கள் ஒரு பலவட்ட விடயங்களை உரையாடியிருந்தோம். அப்பொழுது எனக்கே சொக்காக இருந்தது, உளவு இன்னர்களை தாண்டி நாங்கள் இந்த வானொலி உங்களுக்காக வந்து கடமையாற்றுகின்றோம் என்பதை உங்களுக்கு அறிய தரோனும் என்ற ஒரு உணர்வோடு இந்த தகவல்களை உங்களோடு பரிமாறிக்கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் நான் இன்று இந்த தற்சமயம் வானொலியில் கடமையாற்றிய சில காலங்கள் இடையில் அவர்களால் இப்போ குறிப்பிடுபவர்களால் தான் இடையில் நான் இந்த பணி நீக்கத்திலிருந்து நின்றிருந்தேன். காரணம், எந்த இடத்தில் என்ன கதைப்பதென்று தெரியாது. ரெண்டாவது, இல்லாதது பொல்லாததை பற்றியெல்லாம் எல்லாம் கதைத்து எங்கள் தர்சனாவோட கூட கதைத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எனக்கும் உறவை துண்டிக்கும் விதமாக கூட சில கருத்து பரிமாறுகள் இடம்பெற்றிருந்தன. ஆனால் நிச்சயம் அந்த உண்மை ஒரு நாளைக்கு விளங்கும் என்ற நம்பிக்கை நான் இருந்து காத்திருந்தேன். அதன் பலன் மீண்டும் உங்களோடு நான் உரையாடி கொண்டிருக்கின்றேன். நேர்களை, இந்த இடத்தில் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை நாங்கள் எதிர்நோக்குகின்றோம். காரணம், நான் கிழமையில் ஒரு நாள் வருவதற்கு எனக்கே இவ்வளவு சங்கடங்கள் இருக்கின்றது. சில வேளை அருகாமையில் பல மலிவு விலையில் இடம்படும் பொழுது சென நெருக்கங்கள் இருக்கும். எங்களை கூட உள்ளுக்கு வர அதில் வாசலில் நிற்பவர்கள் அண்ணா என்று சொல்லி மறைத்து பல கேள்விகளை கேட்டுத்தான் உள்ளே அனுப்புவார்கள். அப்படி பல்வேறுபட்ட தகவல்கள் இடைஞ்சல்கள் எல்லாம் எதிர்நோக்கி நாங்கள் உங்களை வந்து சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகவே நேர்களை, புரிந்து கொள்ளுங்கள், நாங்கள் எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் இந்த வானொலியில் உங்களோடு நாங்கள் உரையாடி கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக இதுக்கு ஒரு தீர்ப்பு இறைவனால் வழங்கப்படும் என்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்களும் எங்களுக்கு ஆதரவு கரம் குறிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கின்றோம். நேர்களே, தொடர்ந்தும் திரு அவர்கள் உங்களோடு உரையாடிக் கொள்வார்.

0: வணக்கம் நேயர்களே, சகல அறிவிப்பாளர்களும் உங்களுக்கு எங்களது பிரச்சனைகளை பற்றி கூறிக்கொண்டிருக்கிறார்கள். கடந்த 28-29 வருடமாக இந்த டிஆர்டி வானொலி நமது மக்களுக்காக பலவிதமான சேவைகளை புரிந்து கொண்டு வருகிறது. அதே நேரத்தில் வந்து எங்கள்கிட்ட பல பிரச்சனைகளுக்கு வந்து எந்த விதமான ஊதியமும் இல்லாமல் உதவி ஊதியமும் இல்லாமல் இந்த வானொலி நடந்து கொண்டு இருக்கும்போது அதற்காக இதற்காக கேட்பதற்காகவே பல நேயர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதே அந்த வானொலி நடந்து கொண்டிருப்பதற்கு இன்று வரை நடப்பதற்கு வந்து நிறைய கஷ்டங்களை எதிர்நோக்கித்தான் இந்த வானொலி நடைபெற்று கொண்டு வருகிறது. ஆனால் இந்த வானொலிக்காக ஒரு தரமும் மக்களிடம் வந்து நேயர்களிடம் வந்து காசு கேட்கப்படவில்லை. ஒவ்வொரு முறையும் வேறு வேறு இது உதவிகள் கேட்கப்பட்டதே தவிர வானொலி நடத்த வேண்டும் என்று சொல்லி எப்பவும் இந்த இதுக்கு பொறுப்பான இயக்குனர் தலைவர் தர்சனா வந்து ஒரு நாளுமே வானொலி நேயர்களிடம் வந்து உதவி கேட்கவில்லை. ஆனால் இன்று வந்து எங்களையும் மீறி இந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏன்னு சொல்லி சொன்னால் இந்த இங்கே வானொலி நீங்கள் நெடுகளும் ஒருக்கா வானொலி நின்று உடனே மாறி மாறி எல்லோரும் தொலைபேசி மூலம் அழைப்பீர்கள் வானொலி நின்று விட்டது வானொலி நின்று விட்டது என்று. ஆனால் அதற்கான காரணத்தை வந்து எந்த ஒரு அறிவிப்பாளரோ அல்லது எங்கள் இயக்குனரோ யாருமே வெளியில் சொல்லுவதில்லை. ஏன்னு சொல்லி சொன்னால் வந்து அது வந்து நாங்கள் எங்களுக்குள்ள உள்ள ஒரு கௌரவம் எங்களுக்கு ஒரு நட்பு அப்படி என்று சொல்லியே அதை பற்றி சொல்ற இல்லை. ஆனால் வந்து இதால் வந்து நாங்கள் வந்து நிறைய வந்து மன கஷ்டங்களையும் இதன்ற இந்த நிகழ்ச்சிகள் செய்து கொண்டு இருக்கும்போது பின் அடைவுகளுக்கு வந்து பின் மியூசிக்ஸ் இசையலை போட்டு அறிவிப்பாளர்கள மனதை நிலகுலிய செய்வது, மற்றது வந்து அடிக்கடி மின்சாரத்தை நிப்பாட்டுவது, அன்று ஒரு நாள் நிப்பாட்டும் போது ஒருவர் சொல்லுறார் போய் உள்ள வயர்கள் எல்லாத்தையும் புடுங்கி விட்டு வான்னு சொல்லி இங்கே எல்லோ கிச்சனுக்குள்ள இருந்து ஒருவர் சொல்லுகிறார். அப்படியான ஒரு இக்கட்டான நிலைமையில தான் நாங்கள் இந்த வானொலியை நடத்தி கொண்டு வருகிறார்கள் அப்படி வருகிறோம். அப்படி இருக்கைகளை வந்து இன்றைக்கு வந்து ஒரு 15 நாள்ன்றது வந்து எங்களுக்கு வந்து மிக மிக குறுகிய காலம். நாங்கள் உங்களிடம் மட்டும் பணம் கேட்கவில்லை, இந்த நாங்கள் இந்த அறிவிப்பாளர்கள் எல்லோரும் நாங்களும் கை கொடுப்போம், நாங்களும் வந்து கை கொடுத்து உதவி செய்து நாங்களும் இதை வழக்கறிஞர் மூலம் வெல்லுவதற்குரிய வழியை நாங்களும் செய்வோம். ஆனால் எங்களாலே அவ்வளவு பணத்தை இந்த அறிவிப்பாளர்களும் அவ்வளவு கொடுப்பதற்கு மிகவும் கடினம். ஆனால் உங்களை நாங்கள் வந்து கட்டாயமாக உங்கள்ட உதவியை வந்து நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறோம். ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த தடவை நீங்கள் எங்களுக்கு கை கொடுத்து விட்டீர்கள் என்று சொல்லி சொன்னால் எங்களால் வந்து நாங்கள் தொடர்ந்து வந்து இந்த நிலையாக இந்த வானொலியை நாங்கள் நடத்துவதற்கு வந்து எங்களுக்கு முடியும் என்று சொல்லி உங்கள் ஒவ்வொரு நேயர்களிடமும் உங்களால் முடிந்த உதவியை செய்து இந்த பிரச்சனையில இருந்து நீங்கள் எங்களை கைதூக்கி விட வேணும். உங்களுக்காக நாங்கள் எப்பவும் நாங்கள் சேவை செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம். நாங்களும் இந்த அறிவிப்பாளர்கள் அனைவரும் எங்களால் முடிந்த அளவு பண உதவி செய்து நாங்களும் இந்த வானொலியை தூக்கி விடுவோம். நீங்களும் வந்து எங்களுக்கு இந்த உதவியை செய்ய வேணும். இந்த பல இந்த உண்மையிலேயே வந்து ஒரு மனச்சாட்சி இல்லாமல் அவர்களும் இவர்களும் இணைந்து தான் எல்லாம் இந்த வானொலி ஆரம்பத்திலே நடைபெற்றது, அது அனைவருக்கும் தெரியும். அப்படி ஒரு குடும்பமா ஒரு உறவா ஒரு நட்பா இருக்கைக்குள்ள வந்து அதற்குரிய காசு பணங்களை கொடுக்கும் போது கணக்கு வழக்கு இல்லாம தூக்கி தூக்கி கொடுத்து விட்டார்கள். அப்படி குடுக்கைக்குள்ள வந்து இப்ப வந்து வேண்டி போட்டு நாங்க வேண்டே இல்லையோன்னு சொல்லி சொல்லுவது வந்து ஒரு மனச்சாட்சிக்கு விரோதமான ஒரு செயல் உண்டு. அப்ப அதை வந்து நாங்க கொடுக்காம கொடுத்ததுண்டு இங்க வந்து சொல்லப்படவில்லை, கொடுத்து கொண்டேதான் இருந்தது. அப்படி கொடுத்து கொண்டே இருக்கைக்குள்ள இப்படி சொல்லுவது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம், பொய் சொல்லவில்லை, நாங்க யாருமே பொய் சொல்லவில்லை. இங்க வந்து எத்தனையோ அறிவிப்பாளர்கள் கண்கூடாக பார்த்திருக்கிறார்கள், இங்க வந்து ஸ்பான்சர்கள் கொடுக்கப்பட்டது, வானொலிக்கு வந்து எவ்வளவு பேர் வந்து வேறு விதமான உதவிகள் செய்திருக்கிறார், அந்த பணம் முழுக்க அங்கேதான் போகப்பட்டது. இங்க வந்து அறிவிப்பாளர்களோ அல்லது இயக்குனரோ யாருமே அந்த பணத்தை தங்களது வீட்டுக்கு எடுத்து செல்லவில்லை, அது முழுக்க அவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. ஏன்னு சொல்லி சொன்னா அப்போது வந்து அவர்களும் இவர் எங்கட வானொலியும் ஒன்றாக இணைந்த காலத்திலே கணக்கு வழக்கு பார்க்கப்படவில்லை. ஒரு குடும்பமா இருந்தபடியா அவை கணக்கு வழக்குன்னு பார்க்காமல் எண்ணு தொகை இல்லாமல் அந்த காசுகள் வந்து பரிமாறப்பட்டது. அப்படி பரிமாறப்பட்ட பிறகு இன்றைக்கு வந்து காசு கொடுக்கலையன்னு சொல்லி ஒரு பொய் வழக்கு போட்டு இந்த இடத்தை விட்டு எழுப்புவதற்காகத்தான் அவர்கள் சொல்கிறாரே தவிர வேறு ஒன்றும் இல்லை. காசை வாங்கி போட்டு காசு வேண்டவில்லை என்று சொல்லுவதற்கான 100% காரணம் எங்களை இந்த வானொலியிலிருந்து எடுக்க வேணும், எங்களை தூக்க வேணும் என்றதுக்காகத்தான் இந்த வானொலியில இவர்கள் வந்து இப்படி எங்கள் வானொலி மேல பழி போடுகிறார்கள். அதற்கு நாங்கள் வெல்ல வேணும் என்று சொல்லி சொன்னா உங்களது சகலவற்ற கை உதவியும் வர வேணும் என்று சொல்லி உங்கள் எல்லார்டையும் ஒவ்வொரு நேயர்களையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்று சொல்லி சொன்னா எங்களுக்கு நாங்கள் முதல் தடவை தான் இப்ப வானொலியை நடத்த முடியாமல் கேட்கிறோம். இது முதல் தடவை. நாங்கள் ஒரு காலமும் வானொலிக்கு எங்களுக்கு வானொலியை நடத்தவில்லை, வானொலி நடக்க முடிய எங்களால முடியலை, நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொல்லி நாங்கள் எதுக்குமே உங்கள்ட்ட பணம் கேட்கவில்லை. இந்த தடவை தான் நாங்கள் முதல் நாங்கள் உங்கள்ட்ட கேட்கிறோம். நீங்கள் உங்களால 15 நாட்கள் தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தவணை. அதால வந்து நீங்கள் எல்லோரும் வந்து நீங்கள் எங்களை கை தூக்கி விடுவீர்கள் என்று உங்களை நம்பிக்கொண்டு நாங்கள் உங்களை கேட்கிறோம் என்று சொல்லி அடுத்ததாக பிலிப்பன் அவர்கள் இந்த நிலைமையை பற்றி உங்களிடம் கூறிக்கொள்வார் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.
1: நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். பல ஆண்டுகளாக நாங்கள் கடந்து வந்த பாதைகள் மிகவும் கடினமாக இருந்தாலும் இன்றொரு பாதை மிகவும் கடினமாக இருப்பதாக என்று உரையாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே நீதிமன்றம் சட்டங்கள் தொடர்பாக நாங்கள் கதைப்பதற்கு எந்த விதமான அருகதையும் மற்றவர்கள் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதுக்குரிய தண்டனப்பணமாக இருந்தாலும் ஏதாக இருந்தாலும் அது செலுத்தியே ஆக வேண்டும். அதை நீங்கள் எங்கள் டிஆர்டியோடு இணைந்திருந்தால் தொடர்ந்தும் டிஆர்டி வானொலியில் வர வேண்டும் என்றால் அதை நீங்கள் செலுத்தினால் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. அது சட்ட திட்டங்களுக்கு ஏற்பட்டவாறே நடைமுறைப்படுத்தப்படும். எனவே அவர்கள் இதுவரையிலும் எல்லா நேயர்களும் கதைத்திருந்தார்கள். அந்த மன்னிக்க வேண்டும், நேர்கள் மாத்திரமல்ல இங்கே கூட உள்ள அறிவிப்பாளர்கள் எல்லாம் கதைத்திருந்தார்கள். நான் எதுக்குமே நான் உள்ளே வரவில்லை. சட்ட திட்டங்கள் மிகவும் முக்கியமானது, அதை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். அதை கவனத்தில் எடுத்து சொன்னால் நாங்கள் தொடர்ந்தும் டிஆர்டியோடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கலாம். அதற்கு தீர்மானம் எடுக்க வேண்டியவர் நான் சொல்லும் வார்த்தைகள் மாத்திரமல்ல, நீங்கள் தீர்மானிக்க வேண்டியதும் உண்மை. அதை குறிப்பிட்ட தினங்களுக்குள் அவர்கள் எவ்வாறு சொல்கிறார்களோ அதுவாறு நீங்கள் செயல்படுத்தினால் சிறப்பாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். நம்பிக்கையுடன் விடைபெற்று செல்லும் நான் என்றும் அன்புடன் பிலித்தவா. நன்றி, வணக்கம்.

0: மாம காஞ்சிப்பூன பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறவங்க எல்லாம் உங்க கவலையை தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. ஆனா தெய்வமே கலங்கினில்ல, அந்த தெய்வத்துக்கு யாரால ஆறுதல் சொல்ல முடியும்?
1: தானா

வணக்கம் அன்பு நேயர்களே, நாங்கள் ஒரு இக்கட்டான நிலைமையில வாட்டி கொண்டிருக்கிறோம். கடந்த 29 வருடமாக நாங்கள் ரேடியோக்களை செய்து கொண்டிருந்தோம். நாங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான், எங்கள் வீட்டு பிள்ளையால் தான் நீங்கள் நேயர்களும் இருக்கிறீங்க, எல்லா விஷயங்களும் அறிஞ்சாக இருக்கிறீங்கள். என்றாலும் சிக்கலில் இருக்கிறோம். தெரசன்னா அதுக்கு அர்ப்பணிப்பாக இந்த இதில் இருந்தவர், அவருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன்.

0: நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சி அம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சி அம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சி அம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா.
1: நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். உங்களுக்கு என்ன நடக்கிறது என்றது தெரிந்திருக்கும். இங்கே ஆரம்ப காலகட்டத்திலே இருந்து பார்த்தால் இதை தொடக்கிற போது அவருடைய ஒத்தாசை எங்களுக்கு தரப்பட்டது. ஆனால் அதை வைத்து கொண்டு அவர்கள் பலன் பெற்றிருந்தார்கள். அவரது பாரியார் தலைவராகவும் அவர் செயலாளராகவும் இருந்துதான் இந்த ஃபேசண்ட் அமைப்பை உருவாக்கினார்கள். அப்போ அந்த நேரத்தில் எங்களுக்கு இலங்கை தூதுராலயம் கடிதம் போட்டு வானொலியை தொடக்க விடாமல் தடை செய்திருந்த போது பிரெஞ்சு அதிகாரிகள் என்னுடைய தனிப்பட்ட தொடர்பினால், என்னோட பழகியதனுடைய அன்பினால் அவர்கள் கடிதம் தந்திருந்தார்கள். இந்த அமைப்புக்கும் இந்த வித அவர்கள் பயங்கரவாதிகள் நடத்துகிற வானொலி என்று சொல்லி சேட்டலைட்டுக்கு கடிதம் போட்டு எங்களுக்கு கிடைக்காமல் செய்திருந்தார்கள். அப்போ என்னுடைய எனக்கு பொறுப்பாக இருந்த அதிகாரி வந்து அந்த கடிதத்தை தந்திருந்தார். இவர்களுக்கும் பயங்கரவாதத்துக்கும் தொடர்பில்லை, இன்றைக்கும் அந்த கடிதம் எங்களிடம் இருக்கிறது. அப்போ நான் வந்து பொறுப்பெடுக்க விரும்பவில்லை. நான் அமைப்புக்கு வேலை செய்திருந்த போதும் காசு பிரச்சனைக்கு போறையில்லை. இன்றைக்கும் காசு பொறுப்பை ராஜாதான் பார்க்கறது. அப்போ அவர்களிடமே எல்லாத்தையும் விட்டு விட்டோம். என்னென்ன அவர்களுடைய இடம், அவர்கள் தங்களுடைய வானொலி மாதிரி தான் நடத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் எங்களுக்கு தெரியாமல் பின்னால் எனக்கு பிரெஞ்சு அதிகாரி ஒருவர், ஒரு பெண்மணி, இல்லை நல்ல விருப்பமுடையவர், அவர் தான் வந்து சொன்னார், இப்படி கவனமாயிரு, உங்களுடைய மாத்திராங்கள் என்ன. நான் அதை நம்பே இல்லை, அப்படி செய்ய மாட்டேன். அப்போ நான் சின்னல இருந்து எங்களுக்கு சகோதரங்களை பழகினது, தாய் தந்தையர் எல்லாருமே எங்களோட குடும்பமே தான் இருக்கிறோம். அதே நான் அப்படி செய்ய மாட்டேன் ரெண்டு சரி அவரோட வாதாடி இருக்கிறேன். அப்போ அது உண்ட விருப்பம் கொண்டு போட்டு விட்டுட்டு போயிட்டார். ஆனால் அப்புறம் இவர் அந்த பொய் வழக்கு வைத்த போது தான் அவர் எனக்கு கடிதம் கொண்டு வந்து ஒரு ஆதாரத்தை தந்திருந்தார். பாருங்கள், உங்களுடைய அசோசியனை வச்சு அவ கோல் எடுத்து கொடுத்துருக்கிறான். மற்றது அவர் சொல்லித்தான் எனக்கு தெரியும். வங்கிகளில் அவருக்கு வருகின்ற கிளியோன்ஸ், அதாவது சாமான் வாங்க வாராக்கள் கொடுக்குற செக்குகளை பணத்தை எடுத்துக்கொண்டு போட்டு, அப்போ அவர்கள் இதால் லாபம் சந்திச்சு லாபத்தை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அவை அந்த நேரத்தில் மாணிக்ச அவர்கள் என்னுடைய சகோதரர்கள் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட விளம்பரங்களை எடுத்துக்கொண்டு வந்து வந்திருந்தார்கள். அப்போ அந்த பணம் எல்லாவற்றையும் நாங்கள் ஒருபோதும் கேட்டதும் இல்லை. கடைசி வரை இங்கே வந்ததுக்கு பிறகு கூட இந்த கட்டிடத்தை விலைக்கு வாங்கி வருகிறது கூட, மற்றது அதை விட நான் தனிப்பட்ட ரீதியில் எந்த விதமான ஊழியமும் இல்லாமல் அவருக்கு அவருடைய ஆர்மை உறவினர்களையே செய்யாத அளவுக்கு இரவு பகலாக நான் அவர்களுக்கு முறிந்திருக்கிறேன். அவருடைய பிள்ளைகளை கூட நான் வந்து கூட்டி திரிஞ்சிருக்கிறேன். வேலைக்கு வேலையெண்டா நான் எடுத்துக்கொண்டும் வந்திருக்கிறேன் சில சில இடங்களில். அப்போ அப்படியான சூழலில் வந்து நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கிறோம். அவர்களுக்காக குடும்ப ஒரு சொந்த சகோதரத்தை விட மிக அன்பாகத்தான் நாங்கள் பழகி கொண்டு வந்தோம். வந்து பிற்காலத்தில் பிரச்சனைகள் ஆரம்பமாக தொடங்கியது. அப்போ திடீரென்று ஏதோ கண்ட்ரோல் வரப்போகுது என்று சொல்லி தான் அவ மனைவி கூப்பிட்டு என்ன தலைவராக போட்டு கையெழுத்து வாங்கி தாங்கள் அதில் இருந்து விலத்தி, அப்படி இருந்தும் இங்கே கீழே காசுகள் வச்சிருக்கிறதுக்கு பாதுகாப்பான இடங்கள் இல்லை, அவர்களிடம் தான் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்கிட்ட நான் வங்கிக்கு சின்ன நேரம் போ, எங்களோட ராஜா தான் முழு காசும் அவர்கிட்ட கொடுக்குறது, அவர் தான் கீழே பார்த்தது. அப்போ எனக்கு அந்த போலீஸ் அதிகாரி சொன்னபடியாலும் நான் இவருக்கு அவைக்கு தெரியாமல் கீழே ஒரு கொப்பி வச்சு கணக்கெழுத சொல்லி இருந்தேன் வந்து. அப்போ அப்படி கணக்கு எழுதினதை இந்த ராஜா அவைக்கு முன்னாடி எழுதியக்குள்ள கண்டுட்டு நான் வர நேரம் அவர் சொல்லார், இங்கே வேறடி உன்ன களி என்று நினச்சி இவன் கீழே வச்சு ஒரு கொப்பி எழுதுறான்டா. அப்போ நான் அவருக்கு அதுக்கு பதிலளிச்சிருந்தேன், இங்கே உள்ள நம்பிக்கை இருக்குது, நாங்கள் எழுதுறாலும் உனக்கு என்ன பிரச்சனை நீ இதன்று சொல்லி. ஆனால் பின்னால் என்ன நடந்ததுண்டா, நான் கொஞ்சம் கொஞ்சம் கூட்டி கூட்டி எல்லாம் பார்க்கக்குள்ளே எனக்கு தெரிஞ்சுது அவைகிட்ட எவ்வளவு இருக்குது, எங்கள்கிட்ட எவ்வளவு இருக்குது இதுண்டு. ஆனால் எவ்வளவு சிரமத்துக்குள்ளும் இந்த சாமான் வாங்கினதில் இருந்து ஆரம்பத்தில் கூடி நான் கிரெடிட் எடுத்து தான் இங்கே இப்போ வச்சிருக்கிற சாமான்களே வாங்கப்பட்டது. அதன் பிறகு எங்களோட ஊரில் ஒருவர் தான் இந்த தொலைபேசி இதுகளை நேரங்கள் கதைக்கிற முந்தைய அப்படியே தொலைபேசியை மக்கில் பிடிச்சி தான் கதைக்க வேண்டியிருந்தது. அவர் எங்களுடைய சிரமத்தை பார்த்து நான் அவருக்கு செய்து கொடுத்த உதவிகளால் அவர் வந்து எங்களுக்கு சில சாமான்களை வாங்கி தந்திருந்தார். மற்றது எங்களுடைய தனிப்பட்ட ரீதியிலே என்னுடைய பங்களிப்பை நான் அந்த நேரத்தில் இன்டர்நெட்டுக்கெல்லாம் என்ற தனிப்பட்ட வங்கியாலேயே 80 யூரோவுக்கு மேலேயே எத்தனையோ வருஷமாக கட்டி கொண்டிருந்தேன். நான் அதை விட இன்னொன்று வாடகை கெடுத்தது கூட, அதுக்கும் என்ற வங்கியில் இருந்தான் 82 யூரோவை ஏதோ கட்டி கொண்டிருந்தேன். அப்ப நாங்கள் இதை அதை விட அவருக்கு வெக்கன்ஸ் போயிச்சினமெண்ட் சொன்ன நகோடைய போயிச்சினமெண்டா நான் லீவ் எடுத்து போட்டு இரோ அந்த அவ்வளோ கனமான சாமான எல்லாம் இறக்கி ஏற்றி மற்றது ஒரு முறை குலண்டுக்கு எல்லாம் அவரோட போய் அப்படி வாழ்க்கை முழுக்க என்னை ஏற்படுத்தினான். மற்றது நான் வானொலியில ஒரு மணி ஒன்றரை முந்தைய அரசியல் சமூகமோட முடியக்குள்ள ரெண்டு மணி ஆகும். அதுக்கு பிறகு கூடி ரஞ்சித் மார்க்கெட்டில் போய் சாமான் வாங்கி வச்சு இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு விழிப்பண்ணி வந்தால் அங்கே யாருக்கும் காசு கொடுத்து ஏற்றுவார். நான் காசு கொடுப்பாம் காசு கொடுக்கப்படாண்டு நானே அவ்வளோ கனம் எல்லாம் தூக்கி அடுக்கி இங்கே கொண்டு வந்து குளிருக்குள்ள இருக்கிற சாமான்ட்டு அடுக்கி போட்டுத்தான் அப்படியே நித்திரம் இல்லாமல் வேலைக்கு போய் எல்லாம் அர்ப்பணிப்பு செய்தேன். நான் அப்படி இருக்கிற எங்களுக்கு இப்படி செய்கிறேன்டா இந்த பிரச்சனைக்கு வந்து காரணம் ஆறுன்றது அவருக்கும் தெரியும் இங்கே உள்ளவைக்கும் தெரியும். இந்த பிரச்சனைகள் வந்து ஆறால் இப்படி நாங்கள் எங்களோட சகோதரமாக குடும்பமாக பழகின உறவுடைஞ்சன்றது எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றி நான் அதுக்குள்ளே போக விரும்பவில்லை. ஆனால் நான் என் பேரப்பிள்ளை அறிய நான் சத்தியம் பண்ணன் அவரில் நான் பாசம் வச்சது உண்மை. ஒருபோதும் அவரை வந்து கீழே விழுத்த வேணுமென்று அவர் நல்லா முன்னேற வேணும் பெரிய மணக்காரனாக வேணுமென்று தான் நான் வேலை செய்த நான். மற்றது எனக்கு வாழ்க்கையிலேயே அந்த காலத்தில் இருந்து எனக்கு கிடைச்சதெல்லாம் ஏமாற்றம் தான். வந்து முதல் 83 ஜூலையிலேருந்து 92 மட்டும் புலிகளுக்கு வேலை செய்தோம். இரவு பகலாக நித்திரம் ஒழித்து மாணிச்சு எல்லாரையும் கேட்டு பாருங்க. நான் தான் இந்த இத்தனையோ நாடுகளுக்கு ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு பயன் தெரியலே. ஆனால் நான் கொண்டு வந்த சாமான்களுக்கு எல்லாம் போயிருந்தேன் என்று சொன்னால் ஒரு நாளுமே வந்திருக்கலாத அந்த அர்ப்பணிப்போடு வேலை செய்தோம். பிறகு பேருந்து தொலைக்காட்சி உருவாக்கி ரோட்டுக்கு ரோட்டு நின்று இது செய்து அப்போ எல்லா இடத்திலும் முதுகில் குத்தப்பட்டால் தான் எல்லாரும் மற்றது எனக்கு பேசிட்டு தந்த வழியே 2 வருஷத்துக்கிட்ட சம்பளம் தெரியலே. அதுக்காண்டி நான் தனியாக வழக்கு வச்சிருக்கலாம். ஆனால் இவியலை எல்லாம் இணைச்சுத்தான் நான் வழக்கு வச்சிருந்தேன். அதுக்கு ஒரு பியரண்ட புவனியில் உள்ள போலீஸ் அதிகாரி தான் அதுக்கு அந்த வழக்குக்கு உதவி செய்திருந்தார். கூட்டிலே எங்களுக்கு தீர்க்கப்பட்டது உடனடியாகவே காசு கொடுக்க சொல்லியாண்டு. ஆனால் இவர் வந்து தோழரையும் கூட்டி கொண்டு போய் எனக்கு தெரியாமல் கையெழுத்து வச்சு கொடுத்துருக்கிறார். நாங்கள் மாதம் மாதம் தாரது கொஞ்சம் கொஞ்சமாக தந்தால் தங்களுக்கு பிரச்சனை இல்லையாண்டு. ஆனால் இவியலுக்கு காசு கொடுத்து முடிய கொம்பனியை மூடிட்டு போயிட்டாங்கள். நான் இழந்தது அதிகம். அப்படி வாழ்க்கை முழுக்க நான் இழந்து கொண்டு தான் போயிருக்கிறேன். அப்போ இன்றைக்கும் இந்த சூழலில் வந்து இது வந்து பொய் வழக்கு. அவர்கள் தான் பணம் முழுதையும் கொண்டு போனார்கள் வந்து. அதை விட இந்த எங்களுடைய இதை வச்சு வந்து உழைத்திருந்தார்கள் வந்து கோலெடுத்து அதோட அதுக்கான ஒரு அதிகாரியனிடம் தந்திருக்கிறார் அதுக்கான பேப்பர்கள் எல்லாம். அப்போ நாங்கள் இப்பொழுது இந்த வழக்கில் வந்து வெல்ல வேணுமெண்டா முதல் இதுக்கு வந்து மறுபரிசின்மைக்கு அவ்வளோ பணத்தை கட்ட வேணும். ஆனால் இப்போ உடனடியாக அதில் சட்டத்தரணியோட கதைச்சு இதுக்கு என்ன வழியண்டு நான் நினைக்கிறேன். இங்கே இந்த நாடு வந்து இப்பத்தியான சூழலில் நிர்வாக ரீதியாக வந்து ஊழல் நிறைந்த நாடாக இருக்கிறது. முதல் வழக்கிலே வெண்ட எங்களுக்கு அடுத்த வழக்கு இப்போ எங்களுடைய சட்டத்தரணி முதல் எங்களுக்கு அடி நல்லா கதைச்சு கொண்டிருந்தார். பிறகு இப்போ வந்து சொல்கிறார் டிவோர்ஸ்ன்ட்டு வந்துட்டா இப்படித்தான் பிரச்சனை வரும். அப்போ நான் பின்னே அவர்கிட்ட கேட்டேன். என்னோட சச்சிதானந்தம் மாஸ்டரும் வந்திருந்தவர் சச்சிதானந்தம் பேராசிரியர் சச்சிதானந்தம் ஐயாவும் வந்திருந்தவர். அப்போ அவர்கிட்ட நம்ம லோயர்கிட்ட கேட்டேன் நீ எங்கட லோயரா அல்லது அவர்கிட்ட லோயரா அப்போ இது சொல்கிறதுக்கு அவனை வச்சிருக்கிறேன்னு சொல்லி அப்படி முரண்பட வேண்டி வந்தது. அப்போ என்ன நடந்தான்னு தெரியாது. திடீரெண்டு இப்படியான சிக்கல் நம்ம வந்திருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் வந்து இந்த தமிழ் சமூகத்தோடு இவ்வளவெல்லாம் வாழ்ந்திருக்கிறேன். நாங்கள் பட்ட அவஸ்தை காணுமென்று நினைக்கிறேன். உங்களுடைய அபிப்பிராயங்களை பின்னர் சொல்லுங்கள். என்ன செய்யலாம் என்ன இதை அப்படியே தூக்கி கொண்டு போய் இப்போ சாமானை தூக்குறதுக்கான நிலைமைக்கு வந்திருக்குது. அப்படியே தூக்கி கொண்டு விட்டுட்டு மூடுறதா அப்படி மூடினாலும் வந்து அந்த காசு நாங்கள் கட்டத்தான் வேணும் இந்த சில நேரம் இந்த தனிப்பட்ட ரீதியான காசை பறிப்பார்கள் நினைக்கிறேன். பிரச்சனையிலே நேர்களாகிய நீங்கள் உங்களோட முடிவுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆனால் இப்பவும் இந்த கோயிலை கொண்டு நான் சத்தியம் பண்ணுவேன். இந்த இதில் வந்து எங்கள்ட பக்கம் ஒரு பிரச்சனையும் இல்லையா. அவை தான் காசு எடுத்தவை, அவை தான் நடத்தினவை, அவை தான் மற்றது. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த நேரத்தில் விளம்பரம் வந்து இரவு பகலாக போட்டு எங்களுக்கு தந்த விளம்பரக்காரர்களே பலர் விளம்பரத்தை நிப்பாட்டி இருந்தார்கள். வந்து என்னண்டா நீங்க எடுத்ததுக்கு எல்லாம் ஜெட்மா கதி தண்டுதானம் போட்டுக்கொண்டிருக்கிறீங்க. மற்ற அதிரே வந்து இரவு பகல வந்து இரவுகள் எல்லாம் போட்டி நிகழ்ச்சிகள் எல்லாம் வச்சு இங்கே ஆக்களவிர பண்ணி பிறகு நாங்கள் அந்த பெட்டி அனுப்புறதன் ஊடாக தொலைவீசி இலக்கங்கள் நிறைய கிடைச்சது. அப்போ நாங்கள் அனுப்பின அந்த நேர்மையாக நடந்ததால் அந்த தொலைவீசி இலக்கங்களை எடுத்து இவர்கள் தங்களுடைய மலிவு விற்பனை அதை தண்டு போடுறதால தான் இவர்களுக்கு ஆக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர் சென்று வேறு உங்களோட ரேடியோவால் தனக்கு இங்கே ஆக்கள் வந்தாண்டு. அப்போ ராஜாவின் மனதியை புண்படுத்தினார் வந்து நீ ராஜா சொன்னாங்க இவ்வளோ இத்தனை முறை சொன்னானாண்டா நீ சொல்லி எத்தனை பேர் வந்தது ரெண்டு பேர் வந்ததா ஒரு ஆள் வந்தாண்டு இதெல்லாம் வந்து பணம் வந்துட்டால் என்னமே செய்ய கதைக்கலாம் என்று கதைக்கக்கூடாது. அது எங்களுக்கும் பிள்ளைகள் வீர பிள்ளைகள் இருக்குது அவை நாங்களும் மனச்சாட்சியின்படி நடந்து நாங்கள் பிழை செய்திருந்தால் கடவுள் எங்களை தண்டிக்கட்டும். அது மட்டும்தான் என்னால் சொல்லக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து உங்களுடைய அபிப்பிராயங்களை பின்னர் நாங்கள் எங்களுடைய அறிவிப்பாளர்கள் தருவார்கள் நினைக்கிறேன். அப்போ எங்களோடு கை கொடுத்து இதுவரை காலம் இப்போ இந்த எனக்கு நடந்த வழக்குகள் இதுகளுக்கெல்லாம் பேராசிரியர்கள் வந்திருந்தார் சட்டத்திறனியோடு. அப்போ நான் சட்டத்திறனியோடு இப்படி குழம்பின போது கூட அவர் சொன்னார் இல்லை அமைதியாக இருங்கள் பார்க்கலாம் அது என்று சொல்லி எனக்கு இந்த வரைக்கும் ஆறுதல் சொல்லி கொண்டிருக்கிறவர்கள் அனைவருக்குமே நன்றி. அதை விட இப்போ எங்களுடைய நான் இங்கே செல்வம் மனவொண்ணே என்று சொல்லி எங்களுக்கு வானொலிக்கு உதவி செய்கிறவர் அவர் எங்களுக்கும் இவருக்கும் இடையில் மூன்று முறைக்கு மேலே ரெண்டு பேரையும் சந்திக்க வைத்து ராஜாவோட உரையாடி ஆனால் அவர் எனக்கு எழுத்து மூலமாக தந்திருக்கிறார். அதாவது இந்த டிஆர்டி பேங்கில் வந்து தான் என்னடா எனக்கு ஒரு விசாரணை வந்தது எப்படி கடைக்கு அதாவது 25 ரூபா 10 ரூபா 30 ரூபாண்டு ஆக்கள் கொடுக்குற செக் எப்படி வந்தேன்னு விசாரணைக்கு வந்தது. ஆனால் எனக்கு இருந்த தொடர்பினாலே அந்த விசாரணையை அவர் தவித்து விட்டார். ஆனால் இவர்கிட்ட நான் எல்லாரும் கடவுள் செய்யலாம் கடிதத்தை வாங்கினான் நான் தான் அதாவது ஃபேஸ் அமைப்புக்கு தான் தான் கிளியோன் செக்கை போட்டதுன்ற கடிதம் இருக்கிறது அது வேணுமெண்டா உங்களுக்கு நாங்கள் எந்த விதமான பிழையும் செய்யல நாங்கள் விட்ட பிள்ளையை உண்டை சொல்ல சொல்லுங்க என்ன பிள்ளை விட்டு நாங்கள் என்று சொல்லி அவை இது தேவையில்லாத ஒரு குடும்பமாக இருந்த நாங்கள் இப்போ மனவண்ணி அவர் சொல்கிறது நானும் அவரும் பழகினதை பார்த்து தான் தனக்கு இந்த ரேடியோவிலேயே விருப்பம் வந்ததுண்டு அப்படி அன்பாக பழகின் நாங்கள் என்ன நினைத்தால் கவலையாகத்தான் இருக்கிறது ஏனெண்டா அவருடைய பிள்ளையை வந்து என்ற பிள்ளையை பார்த்ததை விட அவருடைய பிள்ளைகள் மீது மிக அன்பாக இருந்து நான் போனான். மற்றது இப்போ தோழர் சுரேந்திரன் எல்லாம் என்னட்ட அழுதது அதெல்லாம் வந்து எனக்கு ஏன் அவருக்கு காட்டி நான் குரல் கொடுக்க இல்லையாண்டு இப்போ நான் கவலைப்படுறேன் நிச்சயமாக. ஆனால் ஒன்றும் செய்யலாத எல்லாம் முடிந்து போயிட்டது நான் அன்பாலே ஏமாறி இருக்கிறேன்னு சொல்லித்தானே ஒரு ஆள்கிட்ட இவர்கிட்ட மட்டுமில்லை நான் வாழ்க்கை முழுக்க ஏமாந்து கொண்டு தான் இருக்கிறேன். என்னோட சேர்ந்தவர்கள் தான் எனக்கு முதுகில் குத்துறது உண்டு அது தொடர்ந்து நடக்கட்டும். இது ஒரு அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வெகு விரைவில் வருமென்று நம்புகிறேன். நன்றி.

சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன்.

வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன், வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். இங்கு தாழ்வதும் தாழ்ந்து வீழ்வதும் உமக்கு தலையெழுத்தென்றால் உண்மை தாங்கிட நாதி உண்டோ, தாங்கிட நாதி உண்டோ. கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன், இதை காணவும்

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 de Paris.
2: Vicky Superstore, Gala Gonesse, Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: Mélodie et Tordre-Brelaque, Vicky Cash and Curry, Paris La Chapelle, Tordre-Brelaque, Saïver-Ondre, Napade, Saïver-Inde, Saïver-Ele, Padanette. சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் கலியக நேரம் சரியாக 8:21.
1: பொன்னுப்பண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொன்னுப்பண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொன்னுப்பண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொன்னுப்பண்டி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்னுப்பண்டி மார்க்கெட், 1 Avenue Edwan Bayon, 93000, கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்துவிடாதீர்கள், பொன்னுப்பண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்னுப்பண்டி மார்க்கெட்.
0: தமிழொலி டிஆர்டி தமிழொலியில் கலியக நேரம் சரியாக 8:22. பிரதான செய்தி அறிக்கை தொடரும் வரை சில திரை இசை பாடல்களை கேட்கலாம்.

0: வருகிறது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் கலியக நேரம் சரியாக 8:27.
2: இந்த அடியம்மா, நீ சொல்லிவிட்டது எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா
3: இருக்கேன். மரக்கறிகளை மாறி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன்? குப்பையில போடுங்க.
2: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
3: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
2: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
4: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். ஏற்கனவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள். உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 1 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் கலியாக நேரம் சரியாக 8:28. பிரதான செய்தி அறிக்கை வரும் வரை ஒரு சில திரை இசை பாடல்களை கேட்டுக்கொள்வோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி கலியாக நேரம் சரியாக 8:31. பிரதான செய்தி அறிக்கை வர வரும் வரை ஒரு சில திரை இசை பாடல்களை கேட்டுக்கொண்டு இருக்கலாம்.
1: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சாய் இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 7 5 0 4 5 5. மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: கலியக நேரம் சரியாக 8:33. தொடர்ந்து வரும் பாடல்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் பிரதான செய்தி அறிக்கை வரும் வரை சில திரை இசை பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அடுத்த பாடல்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழோலி. டிஆர்டி தமிழோலி கலியக நேரம் சரியாக 8:43. டிஆர்டி வானொலியில் தொடரும் நிகழ்ச்சிகள் வரிசையிலே சில திரை இசை பாடல்கள் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கின்றன. பிரதான இரவு பிரதான செய்திகள் வரும் வரை அந்த வகையில் அடுத்ததாக ஒரு பாடல்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது திரை இசைப்பாடல்கள் சில. கலியாக நேரம் சரியாக 8:48. அடுத்து வரும் பாடல்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது திரை இசை பாடல்கள் சில. கலியக நேரம் சரியாக 8:52 தொடர்ந்து வரும் பாடல்கள்.

0: அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாவனிகள் முதல் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 ரீ கை பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலில் ஷரிமஹால். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்க கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூடு மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61 72 99 61 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 செல் @goodmail.com. மறந்து விடாதீர்கள் செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா? இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பண மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியூ டு மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் சைபர் 1 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர்.
1: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
2: எத்தனை பேருக்கு?
1: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
2: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
1: ஓ, அப்படி என்ன? டிஆர்டி கிட்ட சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
3: என்ன சமயலோ
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால்.
4: தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம், தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
0: தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ்.
4: வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம், தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
0: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று

0: புத்தகங்கள் படிப்பது போட்டியில் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் இணையத்தினை ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: nwlulaga.com.
3: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
4: உங்களோட கதையோடு இப்ப நான் போற காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாதீங்க. போங்க போங்க.
5: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
6: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
5: Viti Superstore, Gala Gonesse Sasselil,
6: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesse.
5: Mélodie et Tordre-Prélec, Viti Cash and Curry, Paris Lachapelle, Tordre Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098 அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தினூடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சார்சல் கார்ஷுடா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். திருமுறையண்டி கோவிலின் வருமானம் முல்லைத்தீவு மாவட்டத்தின் அபிவிருத்திக்கே பயன்படுத்தப்பட வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் சத்தியலிங்கம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஒட்டி சுல்தான் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று இடம்பெற்ற போது அங்கு உரையாற்றுகின்ற போதே அவர் இதனை தெரிவித்தார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் திருமுருகண்டி கோவிலுக்கு கிடைக்கின்ற வருமானங்கள் அனைத்தும் தற்போது பௌத்த சாசன அமைச்சுக்கே செல்கிறது. இந்த ஆலயமானது நீதிமன்ற வழக்கில் உள்ள ஒரு ஆலயமாகும். வருடாந்தம் பல மில்லியன் ரூபாய்கள் இந்த ஆலயத்துக்கு வருமானமாக கிடைக்கப்பெறுகிறது. அவ்வாறு கிடைக்கப்பெறும் வருமானங்கள் பௌத்த சாசன அமைச்சுக்கு செல்வதோடு அவை மீண்டும் வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்திக்கு கூட திரும்பி வருவதில்லை. இந்த ஆலயத்தின் மூலம் வருமானமாக பெறப்பட்ட பணமானது வெவ்வேறு தேவைகளுக்காக வடக்கு மாகாணத்துக்கு வெளியே பயன்படுத்தப்படுகின்ற நிலை காணப்படுகிறது. அவ்வாறில்லாமல் அந்த ஆலயத்தின் மூலம் வருமானமாக பெறப்படுகின்ற பணமானது முல்லைத்தீவு மாவட்டத்தின் அபிவிருத்திக்கு பயன்படுத்தப்பட வேண்டும். குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் காணப்படும் புதுக்குடியிருப்பு பிரதேச சபை உள்ளிட்ட உள்ளூராட்சி சபைகள் மிகவும் வருமானம் குறைந்த சபைகளாக இருக்கின்றன. அவற்றின் அபிவிருத்திசார் செயற்பாடுகளுக்கு இந்த பணம் பயன்படுத்தப்பட வேண்டும். மேலும் அந்த மாவட்டத்தில் வேறு அபிவிருத்தி சார்ந்த செயற்பாடுகளுக்கும் அதனை பயன்படுத்தலாம். அதனை இந்த சபை இன்று தீர்மானமாக நிறைவேற்ற வேண்டும். அத்துடன் ஒட்டி சுல்தான் பிரேசத்துக்கான தனி பிரேச சபையினை அமைக்க வேண்டும் என பலரும் கடந்த காலங்களில் பேசியிருந்தார்கள். இது தொடர்பில் பாராளுமன்றத்தின் விசேட உரியொன்றின் மூலம் நான் அந்த கோரிக்கையை அரசாங்கத்துக்கும் முன்வைத்திருக்கிறேன். இந்த பிரதேச அபிவிருத்தி குழுவின் தலைவரும் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் என்ற வகையில் அந்த விடயத்தை இன்றைய கூட்டத்தின் தீர்மானமாக நிறைவேற்றி அவருக்கு முன்னிலைப்படுத்துவதோடு அரசாங்கத்துக்கும் அனுப்பி வைப்போம். இது தொடர்பில் விசேட கரசனை அடுத்து செயற்படுமாறு தலைவரை கேட்டுக் கொள்கிறேன். அத்தோடு அண்மையில் காணி அமைச்சர் கே டி லால்காந்தா கலந்து கொண்ட வன்னி மாவட்டத்துக்கான கூட்டம் ஒன்றில் அவரால் தெரிவிக்கப்பட்டதற்கு அமைவாக அரச திணைக்கழகங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள பொதுமக்கள் அல்லது தனியாருக்கு சொந்தமான காணிகளுக்கு அதற்குரிய ஏதேனும் ஆவணங்கள் இருப்பின் அவற்றை கிராம சேவையாளர் ஊடாக பிரதிசெயலாளருக்கு வழங்கி அவற்றின் தொகுப்பினை மாவட்ட அபிவிருத்தி குழுவுக்கு காணி விடுவிப்புக்கான முன்மொழிவாக வழங்க வேண்டும் என்ற தீர்மானத்தையும் இந்த கூட்டத்தில் முன்மொழிகிறேன் என்று அவர் குறிப்பிட்டார். அரச ஊழியர்களின் வேதனத்தை அதிகரிப்பதற்கும் அவர்களின் தொழில்சார் நிபுணத்துவத்தை மேம்படுத்துவதற்குமான விசேட ஆணைக்குழுவை நிறுவும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தொழிற்பிரதி அமைச்சர் மகிந்த ஜெயசிங்க தெரிவித்திருக்கிறார். அரசு துறையில் பல தசாப்தங்களாக நிலவி வரும் வேதன முரண்பாடுகள் மற்றும் தொழில்முறை சார்ந்த பிரச்சினைகளுக்கு இந்த ஆணைக்குழுவின் ஊடாக தீர்வு காண எதிர்பார்க்கப்படுகிறது. அரச ஊழியர்களின் வேதன முரண்பாடுகளை களைந்து அவர்களின் தொழில்சார் நிபுணத்துவத்தை மேம்படுத்துவதற்காக விசேட ஆணைக்குழு ஒன்று நிறுவப்படும் என்ற அறிவிப்பு ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்காவினால் 2026 ஆண்டுக்கான பாதிட்டில் முன்வைக்கப்பட்டிருந்தது. அரச ஊழியர்களின் நீண்டகால கோரிக்கைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் இந்த செயல்முறை தற்போது உத்தியோகமாக தொடங்கப்பட்டுள்ளது. இலங்கையின் சொகுசு வீட்டு சந்தையில் வெளிநாட்டு முதலீடுகள் அதிகளவில் குவிந்த போதிலும் சாதாரண குடிமக்கள் ஒரு வீட்டினை சொந்தமாக்கிக் கொள்வதென்பது பெரும் சவாலாக மாறியுள்ளது. நாட்டின் பொருளாதாரம் மீட்சியடைந்து வருவதற்கான அறிகுறிகள் தெரிந்தாலும் கட்டுப்படியாக கூடிய விலையிலான வீடுகளுக்கு பெரும் தட்டுப்பாடு நிலவுகிறது. இலங்கையில் வீடுகளுக்கான தேவைக்கும் விநியோகத்துக்கும் இடையே பாரிய இடைவெளி நிலவுகிறது. லங்கா ப்ராப்பர்ட்டி வெப் வெளியிட்டுள்ள 2026 ஆண்டுக்கான அறிக்கையின் நாட்டில் சுமார் 1,87,508 வீடுகளுக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது. இது 2012 ஆண்டிலிருந்து 13% அதிகரிப்பாகும். நும்பியோ நிறுவனத்தின் விலைச்சுட்டின் படி வருமானத்துடன் ஒப்பிடுகையில் வீடுகளை வாங்குவதற்கு உலகிலே மிக கடினமான நகரமாக கொழும்பு 55.1% முதலிடத்தில் உள்ளது. இலங்கையில் ஒரு குடும்பத்தின் சராசரி மாதாந்த வருமானம் 76,414 இருக்கின்ற நிலையில் அடிப்படை வாழ்க்கை செலவுக்கு 84,231 தேவைப்படுகிறது. இதனால் சேமிப்பு என்பது சாத்தியமற்றதாகி மக்கள் கடன்களை சார்ந்திருக்க வேண்டிய நிலை அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. உள்நாட்டில் இவ்வாறான நெருக்கடிகள் நிலவிய போதிலும் வெளிநாட்டு நேரடி முதலீடுகள் சொகுசு வீட்டுத் துறையில் சாதனை படைத்திருக்கின்றன. 2025 மொத்த வெளிநாட்டு நேரடி முதலீடு 74% உயர்ந்து 1.06 பில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டியிருக்கிறது. குறிப்பாக வீடமைப்பு மற்றும் சொத்து மேம்பாட்டு துறையில் முதலீடுகள் 20.5 மில்லியன் டாலர்களிலிருந்து 56.2 மில்லியன் டாலர்களாக மும்மடங்கு அதிகரித்திருக்கிறது. புதிய வீடுகள் அமைப்பதில் நிலவும் பின்னடைவுக்கு கட்டுமான செலவுகள் அதிகரித்துள்ளமையே முக்கிய காரணமாகும். கட்டுமான செலவு சுட்டன் 2025 மூன்றாம் காலாண்டில் 77.2 புள்ளிகளாக உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. கட்டுமான பொருட்களின் விலை உயர்வு, போக்குவரத்து செலவுகள் மற்றும் திறன்மிக்க தொழிலாளர் தட்டுப்பாடு ஆகியன இதற்கு காரணமாக சுட்டிக்காட்டப்படுகின்றன. தற்போது இலங்கை மத்திய வங்கி வீட்டுக்கடன் வட்டி விதங்களை 7% முதல் 15% வரையான எல்லைக்குள் குறைத்துள்ளமை ஒரு சாதகமான விடயமாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் வீடமைப்பு என்பது செல்வந்தர்களுக்கு மாத்திரமான ஒரு வரப்பிரசாதமாக மாறிவிடக் கூடாது என்று சமூக ஆர்வலர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றார்கள். புதுமையான செலவு குறைந்த கட்டுமான முறைகள் மற்றும் முறையான அரச கொள்கைகள் மூலமே இந்த வீட்டு தட்டுப்பாட்டை நீக்க முடியும் என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆசிய நாடொன்றிலிருந்து சைபர் குற்றவாளிகளால் திருடப்பட்டதாக கருதப்படும் 6.6 மில்லியன் அமெரிக்க டாலர் பணத்தை ஓமான் நாட்டு போலீசார் மீட்டுள்ளார்கள். இது இலங்கையிலிருந்து திருடப்பட்ட பணமா என்பது குறித்து தற்போது பலத்த சந்தேகமும் எழுந்துள்ளது. ஆசிய நாடொன்றின் வங்கி அமைப்புகளை ஊடுருவி சைபர் குற்றவாளிகளால் திருடப்பட்டதாக சந்தேகப்படும் 6.6 மில்லியன் அமெரிக்க டாலர்களை ஓமான் அரசு போலீசார் வெற்றிகரமாக மீட்டுள்ளார்கள். ஓமானில் உள்ள ஒரு வங்கி கிளையின் ஊடாக இந்த மிகப்பெரிய தொகையை ஓமான் நாட்டு நாணயத்துக்கு மாற்ற சைபர் குற்றவாளிகள் முயற்சி செய்துள்ளார்கள். இதன் போது ஏற்பட்ட சந்தேகத்தின் அடிப்படையில் சர்வதேச போலீசாரின் உதவியுடன் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்ற விசேட சுற்றிவளைப்பில் அந்த பணம் தற்போது கைப்பற்றப்பட்டிருக்கிறது. சைபர் குற்றவாளிகள் எந்த நாட்டிலிருந்து இந்த பணத்தை திருடினார்கள் என்பதை ஓமான் அதிகாரிகள் இதுவரை அதிகாரபூர்வமாக அறிவிக்கவில்லை. இருந்தாலும் இந்த பணம் இலங்கைக்கு சொந்தமானதாக இருக்கலாம் என்ற பலத்த சந்தேகங்கள் எழுந்துள்ளது. அதற்கான காரணங்கள் அண்மையில் இலங்கையின் திரைசேரியிலிருந்து 2.5 மில்லியன் டாலர்களும் தபால் திணைக்களகத்திலிருந்து 6,25,000 டாலர்களும் சைபர் தாக்குதல் மூலம் திருடப்பட்டதான தகவல்கள் வெளியாகியிருந்தன. அண்மை காலத்தில் இலங்கையை தவிர வேறு எந்த ஆசிய நாட்டிலிருந்தும் இவ்வளவு பாரிய அளவிலான நிதி காணாமல் போனதான தகவல்கள் வெளியாகவில்லை. இதனால் ஓமானில் மீட்கப்பட்ட பணத்துக்கும் இலங்கையில் காணாமல் போன பணத்துக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கின்றதா என்பது குறித்து சர்வதேச புலனாய்வு அமைப்போடு இணைந்து இலங்கை அதிகாரிகள் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளார்கள். இந்த பணம் இலங்கைக்கு சொந்தமான என்பது உறுதிப்படுத்தப்பட்டால் அது நாட்டின் தற்போதைய பொருளாதார சூழலில் ஒரு முக்கிய முன்னேற்றமாக கருதப்படும். ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய நாட்டில் போதைப் பொருளை தடுக்கும் நோக்கிலான முழு நாடுமே ஒன்றாகின்ற தேசிய திட்டத்தின் கீழ் நேற்று போலீசாரால் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் 919 பேர் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டார்கள். அத்துடன் தடுப்பு காவல் உத்தரவு பெற்ற 4 பேரும் சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய 1 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் 909 விசேட சோதனைகள் நடத்தப்பட்டதோடு 7 பேர் புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்க பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கையின் போது சிக்கிய சந்தேகநபர்கள் வைத்திருந்த போதைப் பொருட்களையும் போலீசார் கைப்பற்றியுள்ளார்கள். சந்தேகநபர்களிடமிருந்து 852 கிராம் ஹெரோயின், 1 கிலோகிராம் 366 கிராம் ஐஸ், 5 கிராம் ஹோக்கைன், 1 கிலோகிராம் 86 கிராம் கஞ்சா, 258 கஞ்சா செடிகள், 70 கிராம் குஷ்ரக போதைப் பொருள், 545 கிராம் கசிஸ்ரக போதைப் பொருள், 11,591 போதை மாத்திரைகள், 696 கிராம் மதன மோதகம் மற்றும் 69 கிராம் மாவா போதைப் பொருள் என்பன கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். இதனிடத்தில் போலீஸ் மா அதிபரின் அறிவுறுத்தலுக்கு அமைய நாடளாவிய ரீதியில் நேற்று போலீசாரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது மேலும் 592 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அத்துடன் 27,517 பேர் பரிசோதிக்கப்பட்டிருப்பதோடு 22 பேர் குற்றங்களுடன் தொடர்புடைய மற்றும் நேரடியாக அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். அதேநேரம் கைது செய்ய பிறப்பிக்கப்பட்ட பிடியாணைகளுக்கு அமைய 276 பேரும் திறந்த பிடியாணைகளுக்கு அமைய 196 பேரும் கைது செய்யப்பட்டார்கள். இதேவேளை மதுபோதையில் வாகனம் செலுத்திய 98 பேரும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய 86 பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அத்துடன் பிற போக்குவரத்து குற்றங்களுக்காக 3,930 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவிக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் புதல்வர் ஜோசித ராஜபக்சாவுக்கு எதிராக பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முடியும் என்று கொழும்பு மேல்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்தது. இந்த வழக்கை பராமரிக்க முடியாது என்று தெரிவித்த ஜோசித ராஜபக்ச தரப்பு சட்டத்திறனிகளால் முன்வைக்கப்பட்ட ஆரம்பகட்ட ஆட்சேபனையை கொழும்பு மேல்நீதிமன்ற நீதவான் உதேஷ் ரணதுங்க நிராகரித்து விட்டார்.
1: சதி என்ற குற்றச்சாட்டுக்கு எதிராக பிரதிவாதி தரப்பினால் முன்வைக்கப்பட்ட அடிப்படை ஆட்சேபனையை அடிப்படையற்றது என நீதிபதி நிராகரித்துள்ளார். அதன் பின்னர் பிரதிவாதியான யோசித ராஜபக்சவுக்கு திறந்த நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை வாசித்து காட்டப்பட்டது. அவர் குற்றவாளி கூண்டில் நின்றவாறு அந்த குற்றச்சாட்டுகளில் தாம் நிரபராதி என தெரிவித்தார். இதற்கமைய வழக்கின் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டது.
0: தொடர்ந்து குடிவரவு குடியேழ்வு திணைக்கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப கட்டுப்பாட்டாளர் குற்றப்பிணைவு திணைக்கழகத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட நடவடிக்கையின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது.
1: மென்பொருள் ஒன்றை கட்டமைப்பதற்காக 98 லட்சம் ரூபாவுக்கும் அதிக நிதி செலவிடப்பட்டுள்ளதாக சந்தேக நபர் எழுத்து மூலம் அறிவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். எனினும் அவ்வாறான எந்த ஒரு மென்பொருளும் கட்டமைக்கப்படவில்லை என்பது தெரியவந்துள்ளது. பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் குற்றங்களை புரிந்துள்ளதாக குற்றஞ்சாட்டியே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். சந்தேக நபரான தகவல் தொழில்நுட்ப கட்டுப்பாட்டாளர் கடவுளை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார்.
0: தொடர்ந்து நிலக்கரி கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக நியமிக்கப்பட்ட விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு வலுசக்தி அமைச்சின் செயலாளர் மற்றும் மின் உற்பத்தி அதிகாரிகளை இன்று மீண்டும் வாக்குமூலங்களை அவர்களிடமிருந்து பதிவு செய்கிறது.
1: நிலக்கரி கொடுக்கல் வாங்கல் விவகாரம் தொடர்பில் இதுவரை 7 துறைகளின் அதிகாரிகளிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கடந்த 2009 ஆண்டு முதல் இதுவரையிலான காலப்பகுதியில் இடம்பெற்ற நிலக்கரி கொடுக்கல் வாங்கல்கள் குறித்து விசாரணை நடத்தி பரிந்துரைகளை வழங்குவதற்காக ஜனாதிபதியினால் அண்மையில் இந்த விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது. நேற்றைய தினம் கணக்காய்வாளர் திணைக்கள அதிகாரிகள் இந்த நிலக்கரி கொடுக்கல் வாங்கல் விசாரணை ஆணைக்குழுவின் முன்னிலையில் அழைக்கப்பட்டிருந்தனர். கணக்காய்வு அறிக்கைகள் குறித்த தெளிவுபடுத்தல்களை பெற்றுக் கொள்வது உள்ளிட்ட சில விடயங்களுக்காகவே அதிகாரிகள் அழைக்கப்பட்டதாக ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது.
0: தொடர்ந்து ஆன்லைன் விளையாட்டுகள் ஊடாக சிறுவர்களின் நடத்தை மற்றும் உளவியல் ரீதியில் ஏற்படக்கூடிய பாரதூரமான தாக்கங்கள் குறித்து இலங்கை கணனி அவசர தேன்லை பிரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து அந்த பிரிவின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக தமனுமூல தெரிவிக்கையில், நவீன ஆன்லைன் விளையாட்டுகள் உலகெங்கிலும் உள்ள அறிமுகம் இல்லாத நபர்களுடன் நிகழ் நேரத்தில் உரையாடும் வசதியை கொண்டுள்ளன. நீண்ட நேரம் இவ்வாறான விளையாட்டுகளில் ஈடுபடும் சிறுவர்கள் தெரியாத நபர்களிடம் தமது தனிப்பட்ட பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்வதோடு உணர்ச்சி ரீதியாக அவர்கள் மேல் தங்கியிருக்கும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இது உணர்திறன் மிக்க தகவல்கள் மற்றும் தனிப்பட்ட புகைப்படங்கள் பகிரப்படும் அபாயத்தை தோற்றியிருப்பதாக அவர் எச்சரித்திருக்கிறார். இதேவேளை விளையாட்டுகளில் உள்ள ரிவார்ட் முறைமைகள் சிறுவர்களை அடிமையாக்குவதோடு அவை சூதாட்ட குணாதிசயங்களை கொண்டுள்ளன. பெற்றோரின் கடன் அட்டைகளை அவர்களுக்கு தெரியாமல் பயன்படுத்தி அனுமதியின்றி 4 லட்சம் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை விளையாட்டுகளுக்காக செலவு செய்த சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. விளையாட்டுகளில் ஈடுபடுவதை தடுக்கும் போது சிறுவர்கள் ஆக்ரோசமாகவும் மன உளைச்சலுக்கும் உள்ளாவதாக பெற்றோர்கள் அவதானித்துள்ளார்கள். விளையாட்டுகளின் உள்ளடங்கள் மற்றும் வயது பொருத்தப்பாட்டை கண்டறிய PGI போன்ற வயது மதிப்பீட்டு முறைகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் பரந்தால் கண்ட்ரோல்ஸ் மற்றும் திரைநேர முகாமைத்துவம் ஸ்கிரீன் டைம் மேனேஜ்மெண்ட் மூலம் பிள்ளைகளின் ஆன்லைன் செயற்பாடுகளை கண்காணிக்குமாறு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. உள்ளூராட்சி நிறுவனங்களில் பொது பயன்பாட்டு கொடுப்பனவு சேவைகளை டிஜிட்டல் மயப்படுத்தும் பணிகள் வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு உத்தியோகமாக அறிவித்திருக்கிறது.
1: கௌபி ஊடாக இந்த செயல்பாடு நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் பிரதேச அமைச்சர் ருவான்சனர் தெரிவித்துள்ளார். ஏனைய அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் ஜூன் மாதம் அளவில் கௌபேயினை அறிமுகப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தயார்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். நாட்டின் டிஜிட்டல் மயமாக்கல் வேலை திட்டத்துக்கு அமைய இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பிரதேச அமைச்சர் ருவான்சனர் தெரிவித்தார். டிஜிட்டல் அமைச்சுடன் இணைந்து நாட்டு மக்கள் அனைவருக்கும் கௌபே கொடுப்பனவை அறிமுகம் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த கொடுப்பனவு முறைமை தொடர்பிலான தெளிவூட்டல் நடவடிக்கைகளையும் முன்னெடுப்பதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார்.
0: தொடர்ந்து எதிர்கட்சி குழுக்கள் இப்பொழுது பல்வேறு கூட்டணிகளை அமைப்பது தொடர்பில் பேசி வருகின்றன. ரியல் பீரிஸ் தலைமையிலான மக்கள் சார்பு ஒன்றிணைந்த எதிர்கட்சி என்ற பெயரில் ஒரு குழுவினர் ஊடக சந்திப்புகளை நடத்தி வருகிறார்கள். எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து கூட்டணி அமைப்பது தொடர்பில் பேசி வருகின்றன. நாமல் ராஜபக்ச தலைமையிலான புதிய சக்தியை உருவாக்க உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுன கூறி வருகிறது. இந்த நிலையில் உண்மையில் இப்பொழுது எதிர்கட்சி தலைவர் யார்?
2: ஈகாவ் மேரட்டை ஆண்டு கொண்ட பலவி
3: இந்த நாட்டை ஆட்சி செய்யும் சக்தியாக ஐக்கிய மக்கள் சக்தி மாறுவதற்கு நாம் அனைவரும் அர்ப்பணிப்போடு செயல்பட வேண்டும்.
0: இந்த கருத்தானது ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோகன பண்டாரா அவர்களது.
3: அதற்காக ஒன்றிணைக்கக்கூடிய முற்போக்கான மற்றும் நம்பிக்கை வைக்கக்கூடிய எந்த ஒரு தலைவர்களையும் எதிர்காலத்தில் ஒன்றிணைக்க நாம் நடவடிக்கை எடுப்போம். ஒரு பலமான கூட்டணியின் மூலம் அந்த வெற்றியை உங்களுக்காக பெற்றுத் தருவோம்.
4: விபக்ஷ எதிர்கட்சி எனப்படும் அரசியல் சக்தியின் ஒரு பகுதி மாத்திரமே.
0: இந்த கருத்தானது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன ஊடக பேச்சாளர் சஞ்சீவ எதிரிமானா அவர்களது.
4: பாராளுமன்றத்திற்குள்ளது அதிகாரப்பூர்வமாக இலங்கை பாராளுமன்றத்தில் உள்ள எதிர்கட்சி தலைவருடன் கூடிய எதிர்கட்சி. ஆனால் எதிர்கட்சி என்பதன் அரசியல் ரீதியான விரிவான அர்த்தம் என்னவெனில், அரசாங்கம் தொடர்பாக தனது நியாயமான விமர்சனங்களை முன்வைத்து அடுத்த அரசாங்கத்தை உருவாக்குவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்கும் குழுவாகும். அவ்வாறான குழுக்கள் பல நாடுகளில் பாராளுமன்றத்திற்கு வெளியே உள்ளன. உதாரணமாக இலங்கையின் தற்போதைய ஜனாதிபதி கடந்த பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருக்கவில்லை அல்லவா?
5: முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு வந்த போது மக்கள் தாமாகவே முன்வந்து கொழும்பில் திரண்டனர் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் தெரிவிக்கின்றார்.
4: தேசபாலன வசேன் அரசியல் ரீதியாக தங்களது தலைவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் இவ்வாறான சந்தர்ப்பங்களை பல்வேறு அரசியல் கட்சிகளிலும் வரலாறு முழுவதும் நாம் பார்த்திருக்கின்றோம். தங்களது மாவட்டங்கள் மற்றும் தொகுதிகளில் அரசியல் தலைவர்களுடன் வந்தவர்கள் அங்கு இருந்திருக்கலாம். ஆனால் அதைவிட அதிகமானோர் இயல்பாகவே தமது விருப்பின் பேரில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் கொழும்புக்கு வந்தவர்கள் அங்கே இருந்திருக்க கூடும்.
6: சட்டம் அனைவருக்கும் பொதுவாக நடைமுறைப்படுத்தப்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் மயில்வாகனம் ஜெகதீஸ்வரன் கூறுகின்றார்.
7: முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் லஞ்ச ஊழல் விசாரணை பிரிவின் ஊடாக விசாரிக்கப்பட்டிருந்தார். அந்த விசாரணையும் முடிவுற்றதும் அந்த விசாரணைக்கு வந்த மஹிந்த ராஜபக்ச உடன் இன்னும் மூன்று குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுக்குரிய விசாரணை இடம்பெற்றதாக தெரிய வருகின்றது. இங்கே கூறப்பட்டதாக ஊடகங்கள் ஊடாக அறிய முடிகின்றது. அங்கு திரண்டிருந்த மக்கள் அது எவ்வாறு அது அந்த மக்கள் திரட்டப்பட்டார்கள் என்பது மக்களுக்கே தெரியும். கீரியும் பாம்புமாக இருந்த மஹிந்த ராஜபக்சவும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அல்லது அவர்களுக்கு விசாரணைகள் நடத்தக்கூடாது என்ற வகையில் கூறப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. எம்மை பொறுத்தவரையில் எங்களுடைய அரசாங்கம் பொறுப்பேற்பதற்கு முன்னாக நாங்கள் கொள்கை ரீதியாக நாங்கள் கூடியிருக்கின்றோம். அது ஊழல் மோசடிகளில் ஈடுபட்ட யாராக இருந்தாலும் நாங்கள் அதற்கு எதிராக அவர்களுக்கு எதிரான விசாரணைகளை நடத்துவதில் அரசாங்கம் பின்னிட்டு போவதில்லை.
0: தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு யாழ் மாநகர சபையின் இன்றைய மாதாந்த அமர்வின் போது உயிரிழந்த மக்களுக்கு உணர்வுபூர்வமாக அஞ்சலி செலுத்தப்பட்டது. சபையின் இன்றைய அமர்வு ஆரம்பமாவதற்கு முன்னதாக போரில் உயிரிழந்த பொதுமக்களின் நினைவாக அஞ்சலி செலுத்தப்பட்டது. மாநகர சபை முதல்வர் தலைமையில் உறுப்பினர்கள் மற்றும் உத்தியோகத்தர்கள் அனைவரும் மலரஞ்சலியை செலுத்தினார்கள். நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தின் பல்வேறு இடங்களிலும் கஞ்சி வழங்கும் நிகழ்வுகள் மற்றும் நினைவேந்தல் ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் மாநகர சபையில் இந்த அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. முள்ளிவாய்க்கால் 17ஆம் ஆண்டு நெவேந்தல் நிகழ்வு மூதூர் கிழக்கு அம்மன் நகர் பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்றது. இந்த நிகழ்வை நினைவேந்தல் ஏற்பாட்டுக்குழு ஏற்பாடு செய்திருந்தது. இப்போது முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் உயிரிழந்தவர்களுக்காக தீபச்சுடர் அங்கு ஏற்றப்பட்டு மலர்தூவி ஒரு நிமிட மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இதன்போது முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறப்பட்டது. நினைவேந்தல் நிகழ்வில் பொதுமக்கள், சிறுவர்கள் என்று பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். குற்றப்புணர்வு திணைக்களகத்தின் முன்னாள் பணிப்பாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் ஷானி அபேசகர பிரதி காவல்துறை மா அதிபர் பதவிக்கு உயர்த்தப்படுவதற்கு தேவையான சகல தகுதிகளையும் அவர் பூர்த்தி செய்துள்ளதாக நிர்வாக மேன்முறையீட்டு தீர்ப்பாயம் தீர்மானித்துள்ளது. தமக்கு வழங்கப்பட வேண்டிய பதவியேற்பு தொடர்பாக ஷானி அபேசகராவினால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டை விசாரணை செய்த பின்னரே இந்த தீர்மானம் அறிவிக்கப்பட்டுள்ளது. உயர்பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் கே டி சித்திரஸ்ரீ, மேல்நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீநாதி நந்தசேன மற்றும் அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஜே ஜே ரட்டசிறி ஆகியோரை கொண்ட நிர்வாக மேன்முறையீட்டு தீர்ப்பாயம் முன்னிலையில் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. விசாரணைகளின் முடிவில் ஷானி அபேசகராவின் கோரிக்கையின் உள்ள நியாயத்தன்மையை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் அவருக்கு பதவியேற்பு வழங்கப்பட வேண்டும் என்று தீர்மானித்துள்ளது. இந்த தீர்ப்பின் பிரகாரம் கடந்த 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அவரை பிரதி காவல்துறை மா அதிபர் பதவிக்கு உயர்த்துவதற்கு தகுதியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பு தொடர்பான அறிக்கை மேலதிக நடவடிக்கைகளுக்காக தேசிய காவல்துறை ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்படுகிறது. சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தனவர்களுக்கு தடை செய்யப்பட்ட பொருட்களை வைத்திருக்க அனுமதித்த குற்றச்சாட்டின் கீழ் மேல்மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவைச் சேர்ந்த 2 போலீஸ் கான்ஸ்டபிள்கள் பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவரும் 2 சிறைகளில் வைக்கப்பட்டிருந்த சந்தனவர்களுக்கு ஹெரோயின் போதைப்பொருள், சிகரெட்டுகள் மற்றும் லைட்டர்கள், புகையிலை துண்டுகள் போன்ற பொருட்களை வைத்திருக்க அனுமதி வழங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்தார்கள். மேலும் போதைப்பொருள் பயன்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படும் ஈயத்தாள்கள் மற்றும் குழாய் வடிவில் சுருட்டப்பட்ட பணத்தாள்களையும் சிறைகளுக்குள் வைத்திருக்க இவர்கள் அனுமதி அளித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. பெரியகுடை பிராந்திய குற்றப்புணர்வு பிரிவின் அதிகாரிகள் குழு ஒன்று இந்த சிறை கூண்டுகளை சோதனையிட்ட போதே அங்கிருந்து இந்த தடை செய்யப்பட்ட பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து அந்த 2 கான்ஸ்டபிள்களுக்கு எதிராக இந்த ஒழுங்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் ஐவே யாக்லோ பெயரிடப்பட்டுள்ள பல்கலைக்கழகத்தின் சிறப்பு தூதுக்குழு நேற்று திருவோணமலையில் அமைந்துள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரட்னசேகர் அவர்களை சந்தித்தார்கள். இந்த சந்திப்பின் போது கிழக்கு மாகாணத்தில் ரஷ்ய மொழியை மேம்படுத்துதல் மற்றும் அதன் மூலம் கல்வி மற்றும் பொருளாதார வாய்ப்புகளை விரிவுபடுத்தல் குறித்து சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது. குறிப்பாக கிழக்கு மாகாணத்தின் பல்கலைக்கழக மாணவர்களுக்காக ரஷ்ய மொழி நிகழ்ச்சிகளை அறிமுகப்படுத்துவது, அவர்களின் சர்வதேச தொடர்பாடல் திறன்களையும் கல்வி பன்முகத்தன்மையை மேம்படுத்துவதற்கான முக்கியமான முன்னெடுப்பாக வாதிக்கப்பட்டது. மேலும் ரஷ்ய சுற்றுலா பயணிகளின்

மாகாணம் மற்றும் ரஷ்ய கூட்டாட்சி நாடு இடையிலான கலாச்சார உறவுகளை வலுப்படுத்தல் போன்ற விடயங்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. இந்த கூட்டாண்மை மூலம் கிழக்கு மாகாண இளைஞர்களுக்கு புதிய சர்வதேச வாய்ப்புகள் உருவாகுவதோடு சுற்றுலாத்துறைக்கும் புதிய பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படும் என்ற நம்பிக்கையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அரசு மருத்துவமனைகளில் சுமார் 10,000 அதிகமான இருதய நோயாளிகள் சத்திர சிகிச்சைகளுக்காக நீண்ட காலமாக காத்திருப்பு பட்டியலில் உள்ளதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர் சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. அதேவேளை தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கான செலவுகள் பன்மடங்கு அதிகரித்துள்ளதால் சாதாரண மக்களால் உயிர்காக்கும் சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. கூட்டமைப்பின் தலைவர் மருத்துவர் சமல் சஞ்சீவ இதுகுறித்து தெரிவிக்கையில், தனியார் மருத்துவமனைகளில் இதய சத்திர சிகிச்சைக்கான அடிப்படை செலவு தற்போது 1.5 மில்லியன் ரூபாவை தாண்டிவிட்டதாக குறிப்பிட்டார். நோயாளி மருத்துவமனைகளில் தங்கியிருக்கும் காலம் மற்றும் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் வழங்கப்படும் சிகிச்சைகளை பொறுத்து இந்த செலவு மேலும் அதிகரிக்கக்கூடும். இதனால் நடுத்தர மற்றும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்கள் பாரிய பொருளாதார நெருக்கடிகளை சந்திப்பதாக அவர் தெரிவித்தார். கொழும்பு தேசிய மருத்துவமனை, கண்டி, அன்றாதபுரம், யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு மற்றும் காராபிட்டிய ஆகிய பொதுநா மருத்துவமனைகளில் மட்டும் சுமார் 10,000 நோயாளிகள் சத்திர சிகிச்சை மற்றும் நோய் கண்டறியும் பரிசோதனைகளுக்காக காத்திருக்கிறார்கள். சில நோயாளிகள் தமது சத்திர சிகிச்சைக்காக 29 மாதங்கள் வரை காத்திருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். சில அரச மருத்துவமனைகளில் அத்தியாவசிய சத்திர சிகிச்சை உபகரணங்களுக்கு தட்டுப்பாடு இல்லாததோடு நோயாளிகள் தமது இரத்த பரிசோதனைகளை தனியார் நிறுவனங்களில் மேற்கொள்ள வேண்டியுள்ளதும் நிலைமையை மோசமாக்கியுள்ளது. இதய சத்திர சிகிச்சைகளுக்காக ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதியுதவி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட போதிலும் நடைமுறையில் அத்தகைய உதவிகள் முறையாக சென்றடைவதற்கான ஆதாரங்கள் மிக குறைவாகவே உள்ளதாக மருத்துவர் சமல் சஞ்சீவ குற்றம் சாட்டினார். மேலும் நாட்டில் முறையான தேசிய சுகாதார காப்புறுதி திட்டம் இல்லாதது தனியார் துறையில் சிகிச்சை பெறுவோருக்கு பாரிய சுமையாக மாறிவிட்டது. எனவே அரசாங்கம் இந்த விடயத்தில் உடனடியாக தலையிட்டு இதய நோயாளிகளின் உயிரை பாதுகாக்க தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர் சங்கங்களின் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. நாட்டில் கடந்த 2025 மாத்திரம் 68 யானைக்கால் நோய் பாதிப்புகள் பதிவாகியுள்ளதாக யானைக்கால் நோய் தடுப்புக்கான தேசிய இயக்கம் தெரிவித்துள்ளது. இந்த பரிசோதனைகளின் போது கண்டறியப்பட்ட நோயாளர்களில் சரி பாதியானோர் இந்தியாவிலிருந்து வருகை தந்து இலங்கையில் பணியாற்றும் வெளிநாட்டு பணியாளர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. யானைக்கால் நோய் தடுப்பு இயக்கத்தின் பணிப்பாளர் மருத்துவர் பிரசங்க சேரசிங்க இதுகுறித்து தெரிவிக்கையில், 68 நபர்களுக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களில் 34 பேர் இலங்கையர்கள் என்றும் ஏனைய 34 பேர் இலங்கையில் பல்வேறு பணிகளில் ஈடுபட்டுள்ள இந்திய பிரஜைகள் என்று கண்டறியப்பட்டுள்ளது. இலங்கையில் இந்த நோய் தொற்று பிரதானமாக கொழும்பு, கம்பகா, களுத்துறை, காலி, மாத்தறை, ஹம்பாந்தோட்டை, குருணாகல் ஆகிய 7 மாவட்டங்களில் தொடர்ச்சியாக பதிவாகி வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கையிலிருந்து யானைக்கால் நோயை 2030 முழுமையாக ஒழிப்பதை அரசாங்கம் இலக்காக கொண்டுள்ளது. உள்ளூர் ரீதியாக பரவும் தொற்றுக்களை பூச்சியமாக குறைப்பதற்கும் நோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்கும் பொது சுகாதார கண்காணிப்பு திட்டங்கள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த நோய் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாகவும் முறையான மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் ஊடாக இதனை முறியடிக்க முடியும் என்று சுகாதாரத்துறையினர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்கள். உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரித்திருக்கின்ற நிலையில் தற்போது இலங்கையில் 1 லிட்டர் டீசலின் உண்மையான செலவு 720 ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாக ஜனாதிபதி ஆண்ட்ரகுமார திசநாயக்கா நுரலியா மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது குறிப்பிட்டார். டீசல் விலையை 392 ரூபாவாக பேணுவதற்காக அரசாங்கம் தற்போது 1 லிட்டருக்கு சுமார் 100 ரூபாய் மானியத்தை வழங்கி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த மானிய கொள்கையினால் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் பாரிய நஷ்டத்தை சந்தித்து வருவதாகவும் இவ்வாறானதொரு முறைமையை நீண்ட காலத்துக்கு முன்னெடுத்து செல்வது சாத்தியமற்றது என்றும் ஜனாதிபதி எச்சரிக்கை விடுத்தார். எரிபொருள் பாவனியை குறைப்பதன் மூலம் பொருளாதார ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்துவதை அரசாங்கத்தின் நீண்டகால எதிர்பார்ப்பு என்றும் அவர் குறிப்பிட்டார். சட்டத்துக்கு மேல் எவரும் இல்லை என்று ஜனாதிபதி கூறுகிறார். அப்படியாயின் தரமற்ற நிலக்கரியை நாட்டுக்கு இறக்குமதி செய்தவர்களையும் விசாரணைக்கு உட்படுத்துமாறு கேட்டுக் கொள்கிறேன் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்தார்.
நிதியமைச்சின் 800 மில்லியன் ரூபாவை தவறான கணக்குக்கு மாற்றியவர்களை விசாரணை செய்யுங்கள்.

0: பொய்ச்சாட்சி சொல்லுமாறு வற்புறுத்தி சந்தேகநபர்களை தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளுபவர்களை விசாரணை செய்யுங்கள். அத்துடன் உலகிலே அதிக விலை கொடுத்து எரிபொருளை கொள்வனவு செய்தவர்களையும் விசாரணை செய்யுமாறு நான் சவால் விடுக்கிறேன். கடந்த கால தேர்தல்களில் எம்மை விட்டு விலகிச் சென்ற பெருமளவிலான மக்கள் இன்று மீண்டும் எங்களுடன் இணைந்து வருகிறார்கள். அவர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பதோடு அவர்களுக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டார். கந்தளாய் சீனி கைத்தொழிற்சாலை நிதி மோசடி வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவின் பணிக்குளாம் பிரதானியாக பணியாற்றிய குசுமதாச மானாமாவுக்கு விதிக்கப்பட்ட 20 மில்லியன் ரூபாய் மேலதிக அபராத தொகையை அறவிடுவது தொடர்பாக எடுக்கப்பட உள்ள அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்த நிலைப்பாட்டை 2 வாரங்களுக்குள் அறிவிக்குமாறு நிலையான மூவரடங்கிய நீதிமன்ற குளாம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு நேற்று உத்தரவு பிறப்பித்தது. பிரியந்தல்லியனகே, விராஜ் வீரசூரிய மற்றும் திலகரட்ன பண்டார ஆகிய மூவரடங்கிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. கடந்த 2018 கந்தளாய் சீனி கைத்தொழிற்சாலைக்கு சொந்தமான கட்டிடங்கள் மற்றும் இயந்திரங்களை இந்திய நிறுவனம் ஒன்றுக்கு கையளிப்பதற்காக 54 மில்லியன் ரூபாய் பணத்தை லஞ்சமாக பெற்ற சம்பவம் தொடர்பில் குற்றவாளியாக நீதிமன்றத்தினால் அடையாளம் காணப்பட்டு குசுமதாச மகநாமா தற்போது சிறைத்தன்னை அனுபவித்து வருகிறார். சிறைத்தன்னைக்கு மேலதிகமாக அவருக்கு 20 மில்லியன் ரூபாய் அபராதம் செலுத்துமாறும் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அந்த வழக்கில் பிரதிவாதிக்கு விதிக்கப்பட்ட 20 மில்லியன் ரூபாய் அபராத தொகையை செலுத்துவதற்கு தன்னிடம் எந்தவித சொத்துக்களும் இல்லை என்று பிரதிவாதி சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து சிறைச்சாலை அதிகாரிகளால் விடுக்கப்பட்ட வினவலுக்கு பதிலளித்த நீதிமன்றம் ஆரம்ப தீர்ப்பை அறிவிக்கும் போது இந்த அபராதத்தை செலுத்த தவறினால் அதற்கு பதிலாக அனுபவிக்க வேண்டிய மேலதிக சிறைத்தன்னை குறித்து அதில் குறிப்பிடப்படவில்லை என்று சுட்டிக்காட்டியுள்ளது. அவ்வாறானதொரு விடயம் ஆரம்ப தீர்ப்பில் குறிப்பிடப்படாத நிலையில் அபராதத்தை செலுத்த தவறியமைக்காக இந்த சந்தர்ப்பத்தில் மேலதிக சிறைத்தன்னையை விதிப்பதற்கு தமது நீதிமன்றத்துக்கு சட்ட அதிகாரம் இல்லை என்று நீதியரசர் பிரியந்தல்லியனகே தெரிவித்தார். எனவே இது தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மேற்கொள்ள உள்ள அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பன குறித்த நிலைப்பாட்டை மன்றுக்கு அறிவிக்குமாறு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அரச காணி மாற்றத்துடன் தொடர்புடைய காணி மதிப்பீட்டு அறிக்கையை திருத்துவதற்காக கையூட்டல் பெற்ற குற்றச்சாட்டில் புலனறுவை மாகாண வருவாய் மாவட்ட அலுவலகத்தில் துப்புரவு பணியாளர் ஒருவர் நேற்று கையூட்டல் தடுப்பு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். உத்தியோர்வ அறிக்கையில் காணியொன்றின் பெறுமதியை குறைத்து மதிப்பிடுவதற்காக பிரதேசவாசி ஒருவரிடம் சந்தனவர் 50,000 ரூபாய் கையூட்டல் கோரியிருக்கிறார். காணி உறுதி மாற்றத்துக்கான முத்திரை வரியை குறைப்பதற்காக இந்த மதிப்பீட்டு அறிக்கையின் பெறுமதியை குறைத்து காட்டும் மோசடி திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட பிரதேசவாசியினால் அளிக்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் கையூட்டல் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் மாவட்ட வருவாய் அலுவலக வளாகத்தில் வைத்து சந்தனவர் 35,000 ரூபாயை கையூட்டலாக பெற்றபோது அவரை கைது செய்தார்கள். கைது செய்யப்பட்ட சந்தனவர் புலனறுவை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படுகிறார். கண்டி நகரத்தில் அமைந்துள்ள தனியார் வங்கி ஒன்றில் பணியாற்றும் 7 ஊழியர்கள் மோசடி குற்றச்சாட்டு ஒன்றில் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கண்டி நகரத்தில் அமைந்துள்ள தனியார் வங்கி ஒன்றின் ஊழியர்கள் 7 பேர் போலி ஆவணங்களை தயாரித்து அந்த வங்கியின் வாடிக்கையாளர்களது பெயரில் மோசடியான முறையில் கடன் பெற்றுக் கொண்ட சம்பவம் தொடர்பில் கண்டி போலீசில் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இத்தொடர்பான விசாரணைகளை கண்டி போலீசார் தற்போது மேற்கொண்டு வருகிறார்கள். வெள்ள நீரில் மூழ்கிய தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் வெளிப்பெண்ண நுழைவு பாதைகள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அந்த பகுதியில் அமைந்துள்ள அழுக்கம மத்துக்கம வீதி வெள்ள நீரில் மூழ்கியதன் காரணமாக கொழும்பு நோக்கி நுழையும் வாயில், கொழும்பிலிருந்து வரும் வாகனங்கள் வெளியேறும் வாயில் மற்றும் காலியிலிருந்து வரும் வாகனங்கள் வெளியேறும் வாயில் என்பன தற்காலிகமாக மூடப்பட்டிருந்தன. சொகுசு வாகனங்கள் மற்றும் சிறிய ரக வாகனங்களில் போக்குவரத்து இதன் காரணமாக பாதிக்கப்பட்டிருந்தது. தற்போது வெள்ள நீர் வடிந்துள்ளமையால் அனைத்து வாகன போக்குவரத்துகளுக்காகவும் வெளிப்பெண்ண இடைமாறல் மீண்டும் வளமைக்கு திரும்பியுள்ளதாக காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. இலங்கையில் போக்குவரத்து விதிமுறைகளை மீறுபவர்கள் தொடர்பில் தகவல்களை வழங்குவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட வாட்ஸ்அப்பில் அந்த இலக்கத்துக்கு பாரதூரமான போக்குவரத்து விதிமுறைகளுடன் தொடர்புடைய 70க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் அந்த இலக்கத்தில் கிடைக்கப்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தார்கள். குறித்த வாட்ஸ்அப்பின் இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்ட 3 வார காலப்பகுதிக்குள் இந்த முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன.
1: விதிமீறல்களுடன் தொடர்புடையவர்களில் சுமார் 75% எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து மற்றும் வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் டபிள்யூ பி ஜே சேனாதீர தெரிவித்துள்ளார். 0704755600 எனும் வாட்ஸ்அப் இலக்கம் கடந்த மாதம் 21ஆம் தேதி அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த இலக்கத்துக்கு போக்குவரத்து விதிமுறைகளை மீறும் சாரதிகளின் குறுகிய காணொலிகளை அனுப்பி வைக்க முடியும். இயலுமானவரை காணொலியுடன் சேர்த்து அந்த சம்பவம் நடந்த இடம், திகதி மற்றும் நேரத்தை குறிப்பிட்டு அனுப்புமாறும் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். அபாயகரமான முறையில் வாகனம் செலுத்துதல், அதிவேகமாக வாகனங்களை செலுத்துதல் அல்லது இடது பக்கத்தால் முந்தி செல்லுதல் போன்ற விதிமீறல்கள் குறித்து இந்த வாட்ஸ்அப் இலக்கத்தின் ஊடாக தெரிவிக்க முடியும். அத்துடன் பஸ்கள் கவனஹீனத்துடன் பயணித்து தொடர்பில் 1955 என்ற தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் அவசர அழைப்பு இலக்கத்துக்கு அறிவிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து கல்பட்டியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று மாதம்பை பகுதியில் மற்றொரு பேருந்தை மிகவும் ஆபத்தான முறையில் முந்தி செல்ல முயன்ற காணொளி சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. இதனையடுத்து பேருந்தின் ஓட்டுநருக்கு எதிராக காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள். காணொளியில் காட்டப்பட்டுள்ள போக்குவரத்து விதிமுறைகளை அவதானித்த மாதம்பை காவல்துறை அதிகாரிகள் அன்றைய தினமே பேருந்தை மறைத்து ஓட்டுநருக்கு கடும் எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள். அத்துடன் அவரது ஓட்டுநர் உரிமம் பறிமுதல் செய்யப்பட்டு தற்காலிக அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டது. பேருந்தில் அதிக அளவிலான பயணிகள் இருந்தமையை கருத்தில் கொண்டு அன்றைய தினம் பேருந்து செல்ல அனுமதிக்கப்பட்டது. ஆனாலும் நேற்று மாதம்பை காவல்துறை நிலையத்தில் முன்னிலையாகுமாறு ஓட்டுநருக்கு உத்தரவிடப்பட்டது. இதன்படி நேற்று காவல்துறை நிலையத்தில் முன்னிலையான ஓட்டுநர் போதைப்பொருள் பாவனை செய்துள்ளாரா என்பதை கண்டறிய சிலாபம் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அத்துடன் அவருக்கு எதிராக அஜாக்கிரதையாகவும் சட்டவிரோதமாகவும் வாகனம் ஓட்டியமைக்காக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. முன்னதாக சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட அந்த காணொளியில் அதிவேகமாக வந்த பேருந்துடன் மோதாமல் இருக்க சிற்றுந்தொன்று விலகிச் செல்ல முயன்ற போது ஒரு பெண் மற்றும் குழந்தை உட்பட மூவர் பயணித்த உந்துருளி விபத்துக்குள்ளாவதை காண முடிகிறது. இதில் காயமடைந்தவர்கள் சிறு காயங்களுடன் அந்த இடத்தை விட்டு சென்றுள்ளதோடு இதுவரையில் மாதம்பை காவல்துறை நிலையத்தில் இதுகுறித்து எந்தவித முறைப்பாடும் அளிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் வெவ்வேறு பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற விபத்துக்களில் 4 பேர் உயிரிழந்ததாக குறிப்பிடப்படுகிறது. அதன்படி அகங்கம இமத்துவ வீதியின் கடுகவத்த சந்தியில் இடம்பெற்ற பத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இதேவேளை திருக்கோவில் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட திருக்கோவில் பொத்துவில் வீதியில் இடம்பெற்ற பத்தில் நபர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். திருக்கோவில் நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி கவிழ்ந்ததில் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. உயிரிழந்தவர் திருக்கோவில் பகுதியைச் சேர்ந்த 42 வயதுடையவர் என்று தெரியவிருக்கிறது. அதே நேரம் வெளிவேறிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ரத்து பஸ்வல கேனகம வீதியின் கடுவத்த பகுதியில் இடம்பெற்ற பத்தில் மோட்டார் சைக்கிளின் பின்னால் அமர்ந்து சென்ற இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். கனகமாவிலிருந்து ரத்து பஸ் வெல நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த லோரியில் மோதியதில் பின்னால் அமர்ந்து சென்றவர் லோரிக்குள் சிக்கிண்டு சம்பவ இடத்திலே உயிரிழந்து போனார். சம்பவத்தில் உயிரிழந்தவர் மேற்கு வெளிவெறிய பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய இளைஞர் என்று தெரிய வந்துள்ளது. அத்துடன் பிடிகல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிடிகல பெலவத்த வீதியின் பொருளுகன பகுதியில் இடம்பெற்ற பத்தில் 21 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். பெலவத்தையிலிருந்து பிடிகல நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து வீதியோர பாலத்துடன் மோதியதில் இந்த பத்தில் அவர் உயிரிழந்து போனார். ரத்னபுரி கில்லன பகுதியில் உள்ள ரத்தினக்கல் வியாபாரி ஒருவரின் வீட்டில் 7 கோடி ரூபாவுக்கு அதிகமான பெறுமதியான ரத்தினக்கற்கள் மற்றும் தங்க ஆபரணங்கள் கொள்ளையிடப்பட்டிருக்கிறது. அண்மையில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளதாக காவல்துறை தெரிவிக்கிறது. பொருட்களை கொள்ளையடித்த சந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கிண்ணச்சி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியிலே பகல் நேரத்தில் நடந்த 10 சொத்து மற்றும் தங்க நகைகள் திருட்டு வழக்குடன் தொடர்புடைய முக்கிய சந்த நபர் ஒருவரையும் அவரது மனைவியையும் கிள்ளச்சி பிரிவு குற்றப்புணர்வுத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளார்கள். கிள்ளச்சி பிரிவு குற்றப்புணர்வுத்துறையின் பரிசோதகர் பத்நாயக்கா உள்ளிட்ட அதிகாரிகள் குழு ஒன்று நேற்று சந்தேகத்துக்கிடமாக சுற்றித் திரிந்த ஒருவரை விசாரித்த போது கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஒரு சந்தேகத்துக்கிடமான கொள்ளை சம்பவம் வெளிக்கொண்டு வரப்பட்டுள்ளது. இதன்போது கிள்ளச்சி சாந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய வாடகைதாரர் ஒருவர் முக்கிய சந்தேக நபராக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருடன் நடத்தப்பட்ட விசாரணையில் திருடப்பட்ட பொருட்களை பாதுகாத்து வைப்பதிலும் அவற்றுக்கு ஆதரவு அளிப்பதிலும் ஈடுபட்டிருந்த அவரது 20 வயது மனைவியும் பாரதிபுரம் பகுதியில் கைது செய்யப்பட்டார். கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் பதிவான 10 பகல் நேர வீட்டு கொள்ளை சம்பவங்களில் இந்த இருவரும் நேரடியாக ஈடுபட்டிருப்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. திருடப்பட்ட தங்கப் பொருட்களில் ஒரு பகுதியை சந்த நபர்கள் 2 தனியார் அடகு நிலையங்களிலும் மன்னார் வங்கி கிளையிலும் அடமானம் வைத்துள்ளார்கள். அடமானம் வைக்கப்பட்ட 49 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்கப் பொருட்களை கண்டறிவதற்கு தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அம்பலாந்தோட மாமடல பகுதியில் ரத்னவலி தேவியின் சிலையில் கையில் மனித தலை வைக்கப்பட்ட அதிர்ச்சிகரமான கொலையின் பின்னணி குறித்த திடுக்கிடும் தகவல்களை காவல்துறையினர் வெளியிட்டுள்ளார்கள். கடந்த 11ஆம் தேதி தனது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருந்த 34 வயதுடைய லக்மால் சத்ருவன் பொடி என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்டதோடு அவரது தலை துண்டிக்கப்பட்டு சிலையின் கைகளில் வைக்கப்பட்டது. கடந்த பிப்ரவரி மாதம் நடந்த முக்கொலை சம்பவத்தில் உயிரிழந்த மெத்த பொடி என்பவரின் மரணத்துக்கு பழிவாங்கலாகவே இந்த கொலை அரங்கேற்றப்பட்டுள்ளது. இந்த கொலையுடன் தொடர்புடைய மெத்தலொக்கு சமிர உதயங்க மற்றும் சாரங்க தர்சன ஆகிய மூவர் கைது செய்யப்பட்டார்கள். இந்த திட்டத்தை தீட்டியதாக கருதப்படும் கர்ணலொக்கா கொலையிலிருந்து தப்பிக்க தந்திரமாக அன்றைய தினமே பழைய வழக்கொன்றுக்காக நீதிமன்றில் சரணடைந்து விளக்கமறியலுக்கு சென்றுள்ளார். சட்டவிரோத மதுபான வியாபார போட்டியும் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கியதாக ஏற்பட்ட பகையுமே இந்த தொடர் கொலைகளுக்கு காரணம் என்று தெரிய வருகிறது. விளையாட்டு துப்பாக்கியை காட்டி மிரட்டி யுவதியொருவரை கடத்த முற்பட்ட 2 சகோதரர்களை கல்கிசை பிரிவு குற்றப்புணர்வு பணியகம் கைது செய்துள்ளது. சந்த நபர்களிடமிருந்து அவர்கள் பயன்படுத்திய விளையாட்டு துப்பாக்கி மற்றும் சிற்றுந்து என்பன காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பபட்டுள்ளது. கடந்த 7ஆம் தேதி மத்துக்கொட கிரிகம்புனுவ பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் புகுந்த இந்த 2 சந்த நபர்களும் அங்கிருந்த யுவதியை விளையாட்டு துப்பாக்கியை காட்டி மிரட்டி கடத்த முயன்றார்கள். இதன்போது வீட்டில் இருந்த மத்திய நபரின் பலத்த எதிர்ப்பு காரணமாக கடத்தல் முயற்சி தோல்வியடைந்தது. சந்த நபர்கள் காரில் தப்பி சென்றார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக மத்தைகுட காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து கல்கிசை பிரிவு குற்றப்புணர்வு பணியகம் மேற்கொண்ட தீவிர விசாரணைகளின் மூலம் சந்த நபர்கள் இருவரும் கல்கிசை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இருதரப்பினருக்கிடையே நீண்ட காலமாக உள்ள விவரம் தனிப்பட்ட பகையே இந்த கடத்தல் முயற்சிக்கு காரணம் என்று ஆரம்ப கட்ட காவல் விசாரணை மூலம் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் அத்துருகிரிய பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பதோடு கல்கிசை பிரிவு குற்றப்புணர்வு பணியகம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது. யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா சென்ற வவுனியாவைச் சேர்ந்த யுவதியொருவரை காணவில்லை என்று பெற்றோர் காவல்துறையிடம் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார்கள். அந்த யுவதி கடந்த 27ஆம் தேதி யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா செல்வதாக சென்ற நிலையிலே காணாமல் போயுள்ளதாக காங்கிசந்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வவுனியா கற்பகபுரம் பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய சுவந்தன் திவ்யா என்ற யுவதியை காணாமல் போனவர். இது தொடர்பில் காங்கிசந்துறை போலீசாரும் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். எல்லா சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் காதலர்களை அச்சுறுத்தி பல்வேறு குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வந்த 2 நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். எல்லா போலீஸ் நிலைய அதிகாரிகளால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது ஆலியட பகுதியைச் சேர்ந்த 33 மற்றும் 28 வயதுடைய இருவர் கைது செய்யப்பட்டார்கள். முதற்கட்ட விசாரணைகளின்படி காதலர்களை அச்சுறுத்திய சந்தேக நபர்களில் ஒருவர் அந்த யுவதியை பலவந்தமாக காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்று பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தியிருக்கிறார். மற்றொரு காதலர்களிடமிருந்து சுமார் 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்கநகைகளை இவர்கள் கொள்ளையடித்துள்ளார்கள். மேலும் பல இளஞ்சோடிகளிடமிருந்து கையடக்க தொலைபேசிகள் மற்றும் பல்வேறு சொத்துக்களை இவர்கள் அபகரித்துள்ளார்கள். திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினரான கனமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட சம்பவத்துக்கு உதவி புரிந்ததாக சந்தேகப்படும் மேலும் ஒருவரை காவல்துறையினர் நேற்று கைது செய்தார்கள். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் திட்டமிட்ட குற்றச்செயல் குழுக்களுடன் தொடர்புடையவர் என்று ஆரம்ப கட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்திருப்பதாக காவல்துறையினர் குறிப்பிட்டார்கள். கிரியுள்ள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சிறி சேதகம பகுதியில் நேற்று அதிகாலை காட்டு யானையின் தாக்குதலுக்கு உள்ளாகி பெண்ணொருவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தார்கள். சம்பவத்தில் உயிரிழந்தவர் சிறிதகம பகுதியைச் சேர்ந்த 44 வயதுடைய பெண் என்று தெரிய வந்திருக்கிறது. உயிரிழந்த பெண் தனது வீட்டின் பின்புறத்தில் இருந்தபோது எதிர்பாராத விதமாக காட்டு யானையின் தாக்குதலுக்கு அவர் உள்ளாகியிருந்தார். காலி உரகஸ் மங்கந்திய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ரகினாகந்த பகுதியில் மின்சாரம் தாக்கி வயோதிப பெண்ணொருவர் நேற்று அதிகாலை உயிரிழந்தார். உயிரிழந்தவர் ரகினகந்த மிகிஸ்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த 74 வயதுடையவர் என்று தெரிய வருகிறது. அந்த பெண் அருகில் உள்ள வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த போது மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் அறுந்து கிடந்த மின்சார கம்பியில் சிக்கி மின்சாரம் தாக்கியதில் அவர் உயிரிழந்து போனார். இன்று நாட்டின் பல பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கு அதிக பலத்த மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
1: மேல் சபரகமுக மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாதுரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது.
2: நாளை மாலை அல்லது நாளைக்கு பின்னரான காலப்பகுதியில் இந்த வானிலை நிலைமை மேலும் பலவீனமடைந்து இலங்கையை விட்டும் அகன்று செல்லும் என எதிர்பார்க்கின்றோம். எவ்வாறாயினும் இந்த குறைந்த அழுத்த பிரதேசத்தின் தாக்கத்தினால் நாட்டின் வடக்கு, வடமேல், மேல் சபரகமுக, தெற்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது திடீருடன் கூடிய மழை பெய்யும். ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கின்றோம். குறிப்பாக மேல் சபரகமுக, மத்திய, வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் இன்று 100 மில்லிமீட்டருக்கும் அதிக கடும் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். கடற்பரப்புகளை பொறுத்தவரையில் காங்கேசன் துறையிலிருந்து புத்தளம், கொழும்பு, காலி, மாத்தறை, ஹம்மாந்தொட்டை ஊடாக கொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணித்திய அளவுக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும் என்பதால் கடல் அவ்வப்போது கொந்தளிப்பாகவும் காணப்படும். எனவே மீனவ மற்றும் கடற்சார் தொழில்களில் ஈடுபடுவோர் இது தொடர்பில் அவதானத்தோடு செயற்படுமாறு கேட்டுக் கொள்கின்றோம்.
1: தற்போது பெய்து வரும் மழையினால் பல பிரதான ஆறுகளின் நீர்மட்டம் வெள்ளமாகிய மட்டத்தை எட்டியுள்ளது. கழுகங்கை ரத்தினபுரி மகுர மற்றும் கலவெல்லாவ ஆகிய பகுதிகளில் அபாய மட்டத்தை எட்டியுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. நில்வலா கங்கை பானதுகம பிரதேசத்திலும் அத்தனகலு ஓயா தூணமலை பிரதேசத்திலும் வெள்ளாம்பாகிய மட்டத்தை எட்டியுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனிடையே நிலவும் கடும் மழையினால் தெதிரு ஓயா, லுடுகம், பெஹரகல உள்ளிட்ட 16 பாரிய நீர்த்தேக்கங்களும் 18 நடுத்தர நீர்த்தேக்கங்களும் தற்போது வான் பாய்ந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே 10 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
3: காலி மாவட்டத்தில் நிலுவ பகுதிக்கும் கழுத்தறி மாவட்டத்தின் அகலவத்த, பதுரலிய, மதுகம, ஹொரணு, வலல்லாவிட்ட ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், ரத்தபுரி மாவட்டத்தின் ரத்தபுரி, பல்மடுல்லு ஆகிய பகுதிகளுக்கும் விடுக்கப்பட்ட 2ஆம் கட்ட மனுசரி பபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நடைமுறையில் உள்ளது. மேலும் பதுலி மாவட்டத்தின் பண்டாரவலை, பசரை, ஹாலியல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், காலி மாவட்டத்தின் தவலம, எல்பிடி, நியாகம பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், கழுத்தறி மாவட்டத்தின் இங்கிரிய, முலசிங்கன் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், கண்டி மாவட்டத்தின் பூஜாபெட்டிய, தும்பனை, டெல்தோட்டு, தொழுவு, ஒடுநுவரு, அத்தரலியாத்து, ஹாரிஸ்பத்துவு, பஸ்பாகே கோரலை, யாட்டினுவரு, உடப்பலாட்டு, பார்த்திகை வாகெட்டு, பண்பிலு, கங்கைகீர கோரலு, கங்கவட்ட கோரலை மற்றும் அகுர்ன் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், கேகாலை மாவட்டத்தின் புலத்குகுப்பிட்டிய, மாவனெல்லு, கேகாலை, அரநாய்க்கு, யட்டியாந்தோட்டி, வரக்காப்புலு, ரம்புக்கனை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், குருநாகல் மாவட்டத்தின் திகம பிரதேச செயலக பிரிவுக்கும், மாத்தறை மாவட்டத்தின் வத்தோட்டை, நாவுலு, அம்பகங்கன் கோரளி ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், முரணாகலை மாவட்டத்தின் வெள்ளவாய, படல்குமரு, பிபிலை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், நூரலி மாவட்டத்தின் நோவூட், அம்பகமுக கோரளி, கொத்மலை மேற்கு, ரத்தபுரி மாவட்டத்தின் அகலேகுடு, கலவானு, குருவிட்டு, கொடக்கவிலு, கிரியல்லு, அயகம் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் 2ஆம் கட்ட மனுசரி பபா எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் நாட்களில் மழை தொடரும் என வளிமண்டலவிய திணைக்களம் அறிவித்துள்ளமையினால் ஆபத்தான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானமாக இருக்குமாறும் தேவை ஏற்படி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் கேட்டுக் கொள்கின்றோம்.
1: இன்று காலை 8:30 மணியுடன் நிறைவடைந்த கடந்த 24 மணித்தியாலங்களில் புத்தளம் பகுதியில் அதிகூடிய மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. அதன் அளவு 256.2 மில்லிமீட்டராக புத்தளம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. புத்தளம் மார்க்கத்திலான ரயில் சேவையை இன்றும் சிலாவும் ரயில் நிலையம் வரை மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடும் மழையினால் புத்தளம் மார்க்கத்தின் தில்லையடி பிரதேசத்தின் சில இடங்களில் நீரில் மூழ்கியுள்ளமையினால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. கனமழையால் புலத் சிங்கள மொழ்காவ வீதியின் நாளியத்த பகுதி நீரில் மூழ்கியுள்ளது. நிலவும் மழையுடன் கூடிய வானிலையினால் 18 பாரிய நீர்த்தேக்கங்கள் தற்போது வான் பாய்ந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. 18 மத்திய அளவிலான நீர்த்தேக்கங்களும் வான் பாய்வதாக திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் HMPST ஹேரத் தெரிவித்துள்ளார். இதனால் ராஜாங்கடை நீர்த்தேக்கத்தின் 4 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. இதிலிருந்து செக்கனுக்கு 2613 கன அடி நீர்க்கலா ஓயாவுக்கு திறந்துவிடப்படுகின்றது. இதேவேளை அங்கமோ நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகளை தொடர்ந்து திறந்து வைப்பதற்கு நீர்ப்பாசன திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. நீர்த்தேக்கத்திலிருந்து வெளியேற்றப்படும் நீர் லுனோயா வழியாக கலாஓயாவில் திறந்துவிடப்படுவதுடன் கலாஓயாவின் இருமரங்களும் உள்ள மக்கள் அவதானமாக இருக்குமாறு திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. கலாபாவியின் 2 வான்கதவுகள் தொடர்ந்தும் திறக்கப்பட்டுள்ளன. கலவானை பகுதியில் பெய்து வரும் கடும் மழையினால் குகுளை கங்கை நீர்த்தேக்கத்தின் வான்கதவு திறக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நிலவும் மழையுடன் கூடிய வானிலையினால் நீரில் மூழ்கியிருந்த தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் கொழும்பு நோக்கி பயணிக்கும் வலிபென்ன இடமாறல் தற்போது திறக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
0: அரசாங்கத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலையை விட கூடுதல் விலைக்கு போத்தல் குடிநீரை விற்பனை செய்த மாத்தறை மாவட்டத்தைச் சேர்ந்த 2 சுற்றுலா ஹோட்டல்களுக்கு மாத்தறை நீதவான் நீதிமன்றம் மொத்தம் 10,00,000 ரூபாய் அபராதம் விதித்தது. நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தகவலின்படி ஒவ்வொரு ஹோட்டலுக்கும் தலா 5,00,000 ரூபாய் வீதம் நேற்று இந்த அபராதம் விதிக்கப்பட்டது. நுகர்வோரிடமிருந்து கிடைத்த புகார்களின் அடிப்படையில் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் மாத்தறை மாவட்ட அலுவலகத்தினால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பு தேடுதல்களின் போது இந்த மோசடி கண்டறியப்பட்டுள்ளது. இந்த ஹோட்டல்கள் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட பல மடங்கு கூடுதல் விலைக்கு குடிநீர் போத்தல்களை விற்பனை செய்து வாடிக்கையாளர்களை சுரண்டியுள்ளன. 1 லிட்டர் குடிநீர் போத்தலின் அரசாங்க விலை 100 ரூபாவாக இருக்கையில் அது 450 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டதோடு 500 மில்லி லிட்டர் குடிநீர் போத்தலின் அரசாங்க விலை 70 ரூபாவாக இருக்கையில் அது 300 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டிருக்கிறது. நுகர்வோர் சட்டங்களை மீறி செயற்பட்ட வர்த்தகர்களுக்கு எதிராக நீதிமன்றங்களால் 8.9 கோடி ரூபாவுக்கு அதிக அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது.
1: ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரையிலான காலப்பகுதியில் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் விசாரணை அதிகாரிகளால் நாடு தழுவிய ரீதியில் 7,334 வெற்றிகரமான சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன. இவற்றில் அதிக அளவிலான சோதனைகள் குருநாகல் மாவட்டத்திலேயே முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அங்கு 654 சுற்றி விழிப்புகள் நடத்தப்பட்டுள்ளன. கொழும்பு மாவட்டத்தில் 519 சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன. புத்தளம் மற்றும் கண்டி மாவட்டங்களின் முறையே 511 மற்றும் 502 சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. இந்த சோதனைகளின் போது நுகர்வோர் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களின் தரம் மற்றும் நிர்ணயிக்கப்பட்ட விலைகள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய அரிசி, சீனி போன்ற அத்தியாவசிய உணவுப் பொருட்கள், பிஸ்கட், குளிர்பானங்கள், குடிநீர் போத்தல்கள், அத்துடன் சந்தையில் உள்ள பல்வேறு வகையான அழகு சாதன பொருட்கள் மற்றும் மின்சார உபகரணங்களின் தரம் மற்றும் பாதுகாப்பு தன்மை குறித்த அதீத கவனம் செலுத்தி பரிசோதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தையில் இடம்பெறும் முறையற்ற செயற்பாடுகள், தரமற்ற பொருட்கள் விற்பனை அல்லது விலைகள் தொடர்பான விவரங்களை 1977 என்ற அவசர அழைப்பு இலக்கத்தின் ஊடாக நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு அறிவிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து இலங்கையில் உள்ள ஆஸ்மா நோயாளிகளில் பலர் முறையான நீண்டகால சிகிச்சையை பெறுவதற்கு பதிலாக அவசர காலங்களில் பயன்படுத்தப்படும் நீல நிற இன்ஹேலர்களை மட்டுமே அதிகளவில் சார்ந்திருப்பதாக தேசிய சுவாச நோய் மருத்துவமனையின் சுவாச நோய் விசேட மருத்துவ நிபுணர் சமன்மணி தல்பதாது கவலை வெளியிட்டிருக்கிறார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலே அவர் இதனை தெரிவித்தார். ஆஸ்துமா சிகிச்சைக்காக இலங்கையில் கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக போதுமான வசதிகள் இருந்த போதிலும் இன்ஹேலர் பயன்பாடு குறித்த தவறான புரிதல்களால் மரணங்கள் மற்றும் மருத்துவமனை அனுமதிகள் அதிகரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். சல்புடமோல் அடங்கிய நீல நிற இன்ஹேலர்கள் சுவாசிப்பதில் சிரமம் ஏற்படும் போது தற்காலிக நிவாரணத்தை மட்டுமே வழங்குகின்றன. இவை அவசர காலத்துக்கு மட்டுமே பாவிக்கப்பட வேண்டியவை. ஆஸ்துமா என்பது சுவாச குழாய்களில் ஏற்படும் நீண்டகால வீக்கத்தினால் உண்டாகும் நோயாகும். இதனை தடுக்க ஸ்டெரோய்ட் அடங்கிய இன்ஹேலர்களை தொடர்ச்சியாக பயன்படுத்துவதே சரியான சிகிச்சையாகும். ஸ்டெரோய்ட் இன்குலர்களை நீலன்ற இன்குலரை போல் உடனடி நிவாரணத்தை வழங்குவதில்லை. இதனால் நோய் கட்டுப்பாட்டில் இருப்பதாக நினைத்துக் கொண்டு நோயாளிகள் முறையான மருந்துகளை தவிர்க்கிறார்கள். இதன் விளைவாக சுவாச குழாய் வீக்கம் அதிகரித்து திடீரென தீவிரமான ஆஸ்துமா தாக்குதல்கள் ஏற்படுகின்றன. அரசாங்க மருத்துவமனைகளில் இதற்கான மருந்துகள் இலவசமாக கிடைப்பதோடு நாட்டில் எந்தவித மருந்து தட்டுப்பாடு நிலவவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் இலங்கையில் வருடாந்த மரணங்களில் சுமார் 6% ஆஸ்துமாவுடன் தொடர்புடையவை என்று மார்பக சத்திரை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் சுமன ஹந்தகல தெரிவித்திருக்கிறார். இன்ஹேலர்களை பயன்படுத்தினால் உடலில் வேறு பக்க விளைவுகள் ஏற்படும் என்ற தேவையற்ற அச்சம் மக்களிடையே இன்றும் நீடிக்கிறது. புகைப்பிடித்தல், வீட்டு தூசி மற்றும் ஒவ்வாமையை ஏற்படுத்தும் காரணிகளை தவிர்ப்பதன் மூலமும், மருத்துவர் பரிந்துரைக்கும் இன்ஹேலர்களை சரியாக பயன்படுத்துவதன் மூலமும் ஆஸ்துமா நோயாளிகள் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ முடியும் என்று மருத்துவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,63,400 ரூபாயாகவும், 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 45,425 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரையிசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ்ஒலி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ்ஒலி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். தமிழக சட்டசபை தேர்தலில் இந்திய குடியுரிமை இல்லாத இலங்கை, கனடா மற்றும் ஆஸ்திரேலிய பிரஜைகள் மூவர் வாக்களித்துள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற மூவர் வாக்களித்தமை சென்னை விமான நிலையத்தில் வைத்து கண்டறியப்பட்டது. இதில் இலங்கையைச் சேர்ந்த ஒருவரும் அடங்குகின்றார். தமிழகத்தில் தேர்தல் முடிந்து வெளிநாடுகளுக்கு திரும்ப சென்னை சர்வதேச விமான நிலையத்துக்கு சென்ற பயணிகளிடம் குடியுரிமை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள். அப்போது அவர்களது கைவிரலில் தேர்தல் மை இருப்பதை கண்டு அதிகாரிகள் சந்தேகம் அடைந்து விசாரணை நடத்தினார்கள். சென்னை அசோக் நகரைச் சேர்ந்த ஒருவர் 2022 கனடாவில் குடியுரிமை பெற்று அங்கு ஐடி துறையில் பணியாற்றி வருகிறார். திருமண நிகழ்வுக்காக சென்னை வந்திருந்த அவர் தீநகர் தொகுதியில் வாக்களித்துள்ளார். இதையடுத்து கே நகர் போலீசார் அவரை கைது செய்து பிணையில் விடுவித்தார்கள். விருகம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஆஸ்திரேலிய குடியுரிமை பெற்ற ஒருவர் விருகம்பாக்கம் தொகுதியில் வாக்களித்துவிட்டு திரும்பும் போது சிக்கினார். அவர் மீது விருகங்காம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். இதேபோல் இலங்கை நாட்டு குடியுரிமை பெற்ற ஒருவரும் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் வாக்களித்தது உறுதி செய்யப்பட்டது. இவர் மீது கொடுங்கையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவுடன் இந்திய குடியுரிமை மற்றும் வாக்காளர் அடையாள அட்டை தானாகவே ரத்தாகிவிடும். இருந்தாலும் வாக்காளர் பட்டியல் திருத்தத்தின் போது இவர்களது பெயர் நீக்கப்படாததால் பழைய அடையாள அட்டையை வைத்து இவர்கள் வாக்களித்துள்ளதாக தெரிய வருகிறது. நடந்து முடிந்த தேர்தலில் திருப்பத்தூர் தொகுதியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் சீனிவாச சேதுபதி வெறும் 1 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். இதனை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் பெரிய கருப்பன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது நேர்கள் அறிந்ததே. ஒவ்வொரு வாக்கும் வெற்றியின் முடிவை தீர்மானிக்கும் நிலையில் வெளிநாட்டு பிரஜைகள் எவ்வாறு வாக்களித்தார்கள் என்பது குறித்து உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதனிடத்தில் திருப்பத்தூர் தொகுதியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் 1 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது.
5: அண்மையில் நடந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் திருப்பத்தூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் திரு பெரிய கருப்பன் 83,374 வாக்குகளையும், தாவிக வேட்பாளர் திரு சீனிவாச சேதுபதி 83,375 வாக்குகளையும் பெற்றனர். 1 வாக்கு வித்தியாசத்தில் தாவிக வேட்பாளர் பெற்ற வெற்றியை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த திரு பெரிய கருப்பன் நம்பிக்கை வாக்கெடுப்பில் திரு சீனிவாச சேதுபதி பங்கேற்க தடை விதிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் நம்பிக்கை வாக்கெடுப்பு மற்றும் சட்டப்பேரவை நிகழ்ச்சிகளில் திரு சீனிவாச சேதுபதி பங்கேற்க தடை விதித்தது. இதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திரு சீனிவாச சேதுபதி தரப்பில் மேல்முறையீட்டு மனுவும், தங்கள் தரப்பு வாதங்களை கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என்று திரு பெரிய கருப்பன் தரப்பில் கேவியட் மனுவும் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்கு நீதிபதி திரு விக்ரம்நாத் தலைமையிலான 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. வெற்றி பெற்ற எம்எல்ஏவை நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள விடாமல் தடை விதித்தது தவறு என்று தாவேக வேட்பாளர் திரு ஸ்ரீனிவாச சேதுபதி தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். தபால் வாக்குகளை முறையாக எண்ணாமல் முறைகேடாக வெற்றி அறிவிக்கப்பட்டதாக திரு பெரிய கருப்பன் தரப்பில் கூறப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள திரு ஸ்ரீனிவாச சேதுபதிக்கு உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவிற்கு தடை விதித்தனர். மேலும் இந்த வழக்கை விசாரிக்கவும் உயர்நீதிமன்றத்திற்கு இடைக்கால தடை விதித்தனர். மேலும் தேர்தல் ஆணையமும் திரு பெரிய கருப்பனும் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர்.
0: தொடர்ந்து தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருந்த கட்சிகளுக்கும் தோழமை கட்சிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் நன்றி தெரிவித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். சட்டப்பேரவையில் பதிலளிக்காமல் வீட்டுக்கு சென்று தமிழகம் முதல்வர் விஜய் அறிக்கை வெளியிட்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். தமிழக முதல்வர் விஜய்க்கு வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை இல்லாததால் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு 1 ராஜினாமா செய்தார் என்றும் தொகுதி மக்களுக்கு இன்னமும் நன்றி கூட தெரிவிக்கவில்லை என்றும் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனங்களை முன்வைத்தார். இந்த கருத்துக்கு பதிலளித்து பதிவிட்ட முதல்வர் விஜய் வெற்றியின் வீச்சு எப்படி இருந்தது என்பதற்கு கொளத்தூரை பார்த்துமா தெரியவில்லை என்றும் தோல்வியால் கண்களிலும் காதுகளிலும் வாயிலும் மூக்கிலும் பொறாமையால் திராவிட முன்னேற்ற கழகம் புகைக்குவதாகத்தான் மக்கள் பேசிக் கொள்ளுகின்றார்கள் என்று விமர்சித்தார். இந்த பதிவு சமூக வலைதளங்களில் அதிகம் பயிரப்பட்ட நிலையில் வீட்டுக்கு சென்று முதல்வர் விஜய் அறிக்கை வெளியிடுவதாக கூறி உதயநிதி ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார். பேரவையில் இருந்தபோது பதிலளிக்காமல் வீட்டுக்கு சென்று அறிக்கை வெளியிட்டிருக்கும் தமிழ்நாடு முதல்வருக்கு அவர் கண்டனமும் தெரிவித்தார்.
6: சட்டப்பேரவையில் தாவேக அரசு மீதான நம்பிக்கை தீர்மானத்தில் பேசிய திரு உதயநிதி, பெரும்பான்மை இல்லாத தாவேக அரசு திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் தான் ஆட்சி அமைத்திருப்பதாக கூறினார். இதற்கு அப்போது பதிலளிக்காத திரு விஜய் வீட்டிற்கு சென்ற பிறகு அறிக்கை வெளியிட்டார். அதில் மதச்சார்பற்ற கொள்கையில் உறுதியாக இருப்பதால் தான் தாவேக அரசை காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகள் ஆதரித்ததாகவும் இதை ஏளனம் செய்வது எந்த கணக்கில் என்று புரியவில்லை என கூறியிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள திரு உதயநிதி, பேரவையில் இருக்கும்போது பதிலளிக்காமல் வீட்டுக்கு சென்று அறிக்கை வெளியிட்டிருக்கும் முதலமைச்சருக்கு நாங்கள் வாங்கிய வாக்கு விழுக்காடு எங்களுக்கு தெரியும் என்று தெரிவித்துள்ளார். அதனால்தான் மக்கள் தீர்ப்பை மதித்து எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கிறோம் என்று குறிப்பிட்டுள்ள திரு உதயநிதி, பெரும்பான்மை இல்லாத நிலையிலும் பதவி வெறியோடு ஆளுநர் மாளிகைக்கு நாங்கள் தினமும் அட்டெண்டன்ஸ் போடவில்லை என்று கூறியுள்ளார். திமுக மக்களால் நிராகரிக்கப்பட்டதாக கூறும் திரு விஜய், அப்படி நிராகரிக்கப்பட்ட தங்களுக்கு விழுந்த வாக்குகளை காட்டித்தான் நீங்கள் முதலமைச்சராகவே ஆயிருக்கீங்க, மறந்துட்டீங்களா சிஎம் சார் என்று திரு உதயநிதி கேள்வி எழுப்பியுள்ளார். 2006 அமைந்த திமுக ஆட்சி உங்களைப் போல எதிர்தரப்பு எம்எல்ஏக்களை கடன் வாங்கியோ, குதிரை பேரத்தில் விலைக்கு வாங்கியோ, எந்த கட்சியையும் பிளவுபடுத்தியோ, சோபா செட் அனுப்பியோ அமைக்கப்பட்ட ஆட்சி அல்ல என்று அவர் தெரிவித்துள்ளார். முழுக்க முழுக்க திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிதான் அது என்பதை உங்களுக்கு சொல்ல மறந்துட்டாங்க போல என்று திரு உதயநிதி கூறியுள்ளார். 2026 தேர்தலில் திமுக தோற்றிருக்கலாம், ஆனால் திராவிட மாடல் ஆட்சியின் மக்கள் நல திட்டங்கள் தொடரும் என்று உங்கள் வாயாலேயே சொல்ல வைத்ததுதான் எங்களது வெற்றி என்று அவர் தெரிவித்துள்ளார்.
0: தொடர்ந்து தமிழக வெற்றி கழக ஆட்சிக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளால் இடையூறு இருக்காது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் முனா வீரபாண்டியன் தெரிவித்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் தரம் கெட்ட அரசியல் இனியும் தொடர்ந்தால் ஜனநாயகத்தை காப்பாற்ற அவர்களை தொடர்ந்து மக்கள் முன் அம்பலப்படுத்துவோம் என்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார்.
6: அமமுக சார்பில் மன்னார்குடி தொகுதியில் போட்டியிட்டு வென்ற திரு காமராஜ் சட்டப்பேரவையில் தாவேக்காவுக்கு ஆதரவாக வாக்களித்தார். இது அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அவரை கட்சியிலிருந்து நீக்கி திரு டிடிவி தினகரன் அறிவிப்பு வெளியிட்டார். இதையடுத்து எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தூய சக்தி என்று சொல்லிக்கொண்டு அரசியலுக்கு வந்து ஆட்சியை பிடித்த தாவேக்க ஜனநாயக மாண்புகளை மீறி குதிரை பேரம் நடத்தி தங்கள் கட்சி எம்எல்ஏவை விலைக்கு வாங்கிய துர்நாற்ற அரசியலைத்தான் பொதுவெளியில் அம்பலப்படுத்தியதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதை சட்டப்பேரவையிலேயே விரிவாக பேசி இந்த அரசின் குதிரை பேர மோசடி அரசியலை மேலும் அம்பலப்படுத்தி கண்டித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி, எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி, தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். அதேபோல தங்கள் அரசின் பெரும்பான்மையை நிரூபிக்க தாவேக்காவினர் செய்த அசிங்க அரசியலை கண்டித்து குரல் கொடுத்த திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினுக்கும் அவர் நன்றி தெரிவித்துள்ளார். தாவேக்காவின் இந்த தரம் கெட்ட அரசியல் இனியும் தொடர்ந்தால் ஜனநாயகத்தை காக்க அவர்களை மக்கள் முன்னால் தொடர்ந்து முழுமையாக அம்பலப்படுத்துவோம் என்றும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார்.
0: தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்டுள்ள தமிழக வெற்றி கழக ஆதரவு அணியினரையும் ஆட்சியில் பங்கு கொடுத்து சேர்த்துக் கொள்ள வேண்டிய அவசியம் விஜய்க்கு இப்போதைக்கு இல்லை என்று சிவகங்கை மக்களவை உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் தெரிவித்திருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சி வி சண்முகம், எஸ் பி வேலுமணிக்கு ஆதரவாக செயல்பட்ட 26 மாவட்ட செயலாளர்களின் பதவிகளை பறித்து அவர்களுக்கு பதிலாக 17 புதிய மாவட்ட செயலாளர்களை நியமித்து கட்சியின் பொதுச்செயலாளர் பழனிசாமி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்.
5: முதலமைச்சர் திரு விஜய் கொண்டு வந்த நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை ஆதரித்து திரு சி வி சண்முகம் தரப்பு அதிமுக எம்எல்ஏக்கள் 25 பேர் வாக்களித்த நிலையில், எதிர்த்து திரு பழனிசாமி தரப்பு அதிமுக எம்எல்ஏக்கள் 22 பேர் வாக்களித்தனர். அதிமுக கொறடாவின் உத்தரவை மீறி செயல்பட்ட எம்எல்ஏக்களின் கட்சி பதவிகளை பறித்துள்ள திரு பழனிசாமி பல்வேறு தொகுதிகளை சேர்த்து 17 மாவட்டங்களாக குறைத்து அவற்றிற்கான புதிய மாவட்ட செயலாளர்களை நியமித்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதன்படி திரு சி வி சண்முகம், திரு எஸ் பி வேலுமணி, திரு தங்கமணி, திரு நத்தம் விஸ்வநாதன், திரு சி விஜயபாஸ்கர், திரு காமராஜ், திரு கே பி அன்பழகன் உள்ளிட்டோர் கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். திரு சி வி சண்முகத்தின் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்பட்ட நிலையில் அதிமுக தொண்டர்கள் திண்டிவனத்தில் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தாவேக்காவுக்கு ஆதரவு வழங்கிய 25 அதிமுக எம்எல்ஏக்களை கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என கூறி சட்டப்பேரவை செயலாளர் திரு சீனிவாசனை சந்தித்து அதிமுக கொறடா அக்ரி திரு கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் மனு அளித்தனர். இதனிடையே எடப்பாடி திரு பழனிசாமி பொதுச் செயலாளராக ஆன பின்பு தேர்தலுக்கு தேர்தல் அதிமுக தோல்வியடைந்தது என திரு சி வி சண்முகம், திரு எஸ் பி வேலுமணி ஆகியோர் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் பாஜக கூட்டணியில் சேர திரு விஜய் ஆவலாக இருந்ததாகவும், ஆனால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி மறுத்துவிட்டார் என்றும் அவர்கள் புதிய தகவலை தெரிவித்தனர்.
7: தமிழக வெற்றி கழகமாகட்டும், கடைசி நேரத்தில் கூட நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட்டி நியமிப்பதற்கு அவர்கள் தயாராக இருந்த போதும் நாங்களும் சென்று அவர்களுடன் கூட்டணி வைத்தால் நம் மிகப்பெரிய வெற்றியை பெறலாம் என்று சொன்னபோது எங்களை எல்லாம் எடுத்தெறிஞ்சு பேசிவிட்டு, எனக்கு தெரியும் உனக்கு என்னப்பா தம்பி தெரியும், உனக்கு எனக்கு தெரியும், நான் பார்த்துக் கொள்கிறேன்.
5: தோல்விக்கு பொறுப்பை ஏற்பவரே நல்ல தலைவர் என்றும், கட்சி நிர்வாகிகளை கை காட்டிவிட்டு தப்பிக்க நினைப்பவர் நல்ல தலைவர் அல்ல என்றும் திரு சி வி சண்முகம், திரு எஸ் பி வேலுமணி ஆகியோர் விமர்சித்துள்ளனர். தங்களை நீக்கும் அதிகாரம் எடப்பாடி திரு பழனிசாமிக்கு இல்லை என்றும் அவர்கள் தெரிவித்தனர். திருமதி சசிகலா, திரு டி டி வி தினகரன் உள்ளிட்டோரை மீண்டும் இணைத்து அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றும், தாவேக்காவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என ஒரு சில எம்எல்ஏக்கள் வலியுறுத்தியதை பொதுச் செயலாளர் திரு பழனிசாமி மறுத்ததாகவும் அவர்கள் கூறினர். இதனிடையே அதிமுக இரண்டாக மீண்டும் பிளவுபட்டுள்ள நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் முன் எச்சரிக்கை நடவடிக்கையாக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்.
0: தொடர்ந்து நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விகாரம் தொடர்பாக முதல்வர் விஜய் உடனடியாக வேங்கவயலுக்கு செல்ல வேண்டும் என்று பாரதிய ஜனதா தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் வலியுறுத்தியிருக்கிறார். 21 வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு மது விற்பனை செய்யக்கூடாது என்று டாஸ்மாஸ்க் நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் புதிதாக அமைந்துள்ள தமிழக வெற்றி கழக அரசு பொறுப்பேற்ற உடனே மாநிலம் முழுவதும் 717 டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிட்டது. இந்நிலையில் 21 வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு மது விற்பனை செய்யக்கூடாது என்று பணியாளர்களுக்கு டாஸ்மாக் நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. இதனை மீறுவோர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. சிறார்களிடையே மது புழக்கம் அதிகரிப்பதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கையை டாஸ்மாக் நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது. வாடிக்கையாளர்களின் வயதில் சந்தேகம் இருந்தால் அவர்களின் ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம் போன்ற ஏதேனும் உரிய ஆவணங்களை சரிபார்த்து மது விற்பனை செய்யப்பட வேண்டும் என்று டாஸ்மாக் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. மேற்குவங்க சட்டப்பேரவையில் புதிய சட்டசபை உறுப்பினர்கள் நேற்று பதவியேற்றுக் கொண்டார்கள். சட்டப்பேரவையில் நேற்று புதிய சட்டசபை உறுப்பினர்கள் பதவியேற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதன்படி முதல்வர் சுவேந்த் அதிகாரி, அமைச்சர்கள் திலீப் கோஸ், அக்னிமித்ரா பால், அசோக் கீட்டனியா, சுசித்ராம் சுடு, நிசித் பிராமணிக் ஆகியோர் பதவியேற்றார்கள். அவர்களுக்கு சட்டப்பேரவை இடைக்கால தலைவர் தபஸ்ராய் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதா அமோக வெற்றி பெற்றது. இதையடுத்து முதல்வராக பொறுப்பேற்ற ஸ்வேந்த அதிகாரி முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி மனோஜ் அகர்வாலை மாநிலத்தின் தலைமைச் செயலாளராக நியமித்திருக்கிறார். இதுகுறித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் ஆணையத்தின் திருட்டு சந்தையில் திருட்டு எவ்வளவு பெரியதோ பரிசும் அவ்வளவு பெரியதாக இருப்பதாக கூறியிருக்கிறார். இந்த நியமனத்தை தற்போது எதிர்க்கட்சியாக இருக்கும் திரிணாமுல் காங்கிரசும் கடுமையாக விமர்சித்துள்ளது. இந்த கட்சியில் சாகத் கோகலே வெளியிட்ட எக்ஸ் பதிவில், தேர்தல் ஆணையத்துக்காக மேற்குவங்க தேர்தலை நடத்திய மனோஜ் அகர்வால் புதிய பாரதிய ஜனதா கட்சி அரசால் தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். பாரதிய ஜனதா கட்சியும் தேர்தல் ஆணையமும் தேர்தலை திருடியதை இப்போது வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளுகின்றன. இவை நீதிமன்றங்களின் கண்களுக்கு தெரியவில்லையா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளார்கள். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் தொடர்புடைய 5 பேரை சிபிஐ கைது செய்திருக்கின்ற நிலையில், தேர்வு ரத்து செய்யப்பட்டதை கண்டித்து நாடு முழுவதும் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள்.
6: MBBS BDS உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கான இளநிலை நீட் தேர்வு கடந்த 3ஆம் தேதி நடைபெற்றது. இந்த தேர்வை 22 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதினர். இந்நிலையில் ராஜஸ்தான் மாநிலத்தில் நீட் தேர்வு நடைபெறுவதற்கு சில நாட்களுக்கு முன்பாகவே வாட்ஸ்ஆப் டெலிகிராம் மூலம் தேர்வுத்தாள் கசிந்தது அம்பலமானது. இதையடுத்து இந்த ஆண்டு நடந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டு மறு தேர்வு குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வினாத்தாள் கசிவு மற்றும் தேர்வு ரத்து செய்யப்பட்டதை கண்டித்து டெல்லியில் காங்கிரஸ் மற்றும் பாஜகவின் APVP மாணவர் அமைப்புகள் தேசிய தேர்வு முகமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டன. அப்போது தடுப்புகளை மீறி செல்ல முயன்ற மாணவர்களை போலீசார் தடுத்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் மருத்துவம் படிக்க வேண்டும் என்று அவர்களின் மொத்த சேமிப்பையும் நீட் தேர்வுக்காக செலவழிப்பதாக கூறிய மாணவர்கள் தேசிய தேர்வு முகமையின் இயக்குநர் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தினர்.
0: தேசிய தேர்வு முகமையின் இயக்குநர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதே எங்களுடைய முதன்மையான கோரிக்கை.
8: ஆண்டு
0: இதேபோல் நீட் வினாத்தால் கசிந்த போது நாங்கள் போராட்டம் நடத்தினோம்.
8: அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் ஆந்தோலன் கராதி.
0: நாங்கள் தான் தேசிய தேர்வு முகமை இயக்குநர் பதவி விலக வேண்டும் என்று அப்போதும் வலியுறுத்தினோம். இப்போதும் அதனைத்தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம்.
8: 2026 में पेपर फिर से लीक हुआ है.
0: மாணவர்கள் துயரப்படுவதோடு பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் நீட் தேர்வில் வெற்றி பெறுவதற்கான தங்கள் வாழ்நாள் சேமிப்பை முதலீடு செய்துள்ளார்கள்.
8: கேரளா,
6: கர்நாடகா, மத்திய பிரதேசம், தெலங்கானா உள்ளிட்ட மாநிலங்களிலும் மாணவர் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் திருக்கோவிலூரில் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டதை கண்டித்து அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றத்தின் நிர்வாகிகள் மற்றும் மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். நீட் தேர்வை நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பூர் தலைமை தபால் அலுவலகத்தை முற்றுகையிட்ட இந்திய மாணவர் சங்கத்தினர் கைது செய்யப்பட்டனர். இதனிடையே நீட் வினாத்தாள் கசிவு முறைகேட்டில் தொடர்புடைய ஜெய்ப்பூரைச் சேர்ந்த மங்கிலால் பிவால், விகாஷ் பிவால், தினேஷ் பிவால், குர்கானைச் சேர்ந்த யாஷ் யாதவ், நாசிக்கைச் சேர்ந்த சுபம் கைனர் ஆகிய 5 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. இதில் மங்கிலால் பிவால், தினேஷ் பிவால் இருவரும் சகோதரர்கள் என்றும், விகாஷ் பிவால் தினேஷ் பிவாலின் மகன் என்று சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ராஜஸ்தான் மாநிலம் சிகாரில் நீட் தேர்வுக்கு விகாஷ் பயிற்சி பெற்று வந்ததாகவும், தினேஷுக்கு பாஜக பிரமுகர்களுடன் தொடர்பு இருந்ததாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பாஜக பிரமுகர்கள் மூலம் April 26 30 லட்சம் ரூபாய்க்கு நீட் வினாத்தாளை வாங்கியதாக தினேஷ் தெரிவித்துள்ளது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.
0: தொடர்ந்து, தமிழ்நாடு அரசின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ள நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்யவும், MBBS, PDS மற்றும் ஆயுஷ் படிப்புகளில் மாநில ஒதுக்கீட்டின் கீழ் உள்ள அனைத்து இடங்களையும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களின் அடிப்படையில் மாநிலங்களை நிரப்ப அனுமதிக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசை வலியுறுத்துவதாக முதல்வர் விஜய் குறிப்பிடுகிறார்.
5: இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வினாத்தாள் கசிந்ததாக எழுந்த குற்றச்சாட்டு காரணமாக தேசிய தேர்வு முகமை கடந்த 3ஆம் தேதி நடத்திய நீட் நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ள நிலையில், நாடு முழுவதும் லட்சக்கணக்கான மருத்துவ படிப்பு ஆர்வலர்களின் நம்பிக்கையை தேர்வு ரத்து செய்துள்ளதாக திரு விஜய் கூறியுள்ளார். நீட் தேர்வின் நம்பகத்தன்மை பாதிக்கப்படுவது இது முதல் முறை அல்ல என்று சுட்டிக்காட்டியுள்ள அவர், 2024ஆம் ஆண்டிலும் வினாத்தாள் கசிந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தேசிய அளவிலான ஒரு தேர்வில் உள்ள குறைபாடுகளுக்கும் கட்டமைப்பு ரீதியான குறைபாடுகளுக்கும் இதுவே உறுதியான சான்றாகும் என்று திரு விஜய் கூறியுள்ளார். நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்தில் இருந்தே தமிழ்நாடு அரசு அதனை தொடர்ந்து ஒருமித்த குரலில் எதிர்த்து வருவதாக குறிப்பிட்டுள்ள அவர், நீட் அறிமுகப்படுத்தப்பட்டதன் விளைவாக கிராமப்புறங்கள், அரசு பள்ளிகள், தமிழ் வழி பயிற்று மொழி பின்னணிகள் மற்றும் சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். எனவே தமிழ்நாடு அரசின் நீண்ட நாள் கோரிக்கையான தேர்வை முழுமையாக ரத்து செய்யவும், MBBS, BDS, ஆயுஷ் படிப்புகளில் மாநில ஒதுக்கீட்டின் கீழ் உள்ள அனைத்து இடங்களையும் 12 வகுப்பு மதிப்பெண்களின் அடிப்படையில் மாநிலங்களை நிரப்ப அனுமதிக்க வேண்டும் என்றும் திரு விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார்.
0: தொடர்ந்து நீட் தேர்வை நடத்தும் தேசிய தேர்வு முகமைக்கு மாற்றாக புதிய அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் அல்லது அந்த அமைப்பை மறுசீரமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தில் அனைத்து இந்திய மருத்துவ சங்கங்களின் கூட்டமைப்பு மனு தாக்கல் செய்துள்ளது. போத்துக்கல்லில் இருந்து இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்ட போதை மருந்து கடத்தல் தீவிரவாதி இக்பால் சிங் என்ற சேராவை தேசிய புலனாய்வு அமைப்பு நேற்று கைது செய்துள்ளது. அனைத்துலக விமான சேவைகளை முற்றிலும் தாங்கள் ரத்து செய்யவில்லை என்று ஏர் இந்தியா நிறுவனம் கூறுகிறது.
6: ஈரான் போர் மற்றும் ஹோர்முஸ் நீரிணை திறப்பதில் நிலவும் குழப்பம் காரணமாக சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளதுடன் எரிபொருள் தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளது. இதனால் சர்வதேச அளவில் விமான நிறுவனங்கள் சேவையை குறைத்து வருகின்றன. இந்நிலையில் ஏர் இந்தியா சர்வதேச விமான சேவைகளை குறைப்பதாக அறிவித்துள்ளது. அதன்படி டெல்லி சிகாகோ, சென்னை சிங்கப்பூர், மும்பை நியூயார்க், டெல்லி ஷாங்காய், மும்பை டாக்கா, டெல்லி மாலே ஆகிய 6 வழித்தடங்களில் விமான சேவை தற்காலிகமாக ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி சிட்னி, டெல்லி மெல்பர்ன், டெல்லி ரோம், டெல்லி சான் பிரான்சிஸ்கோ, டெல்லி டொராண்டோ உள்ளிட்ட 23 சேவைகளை ஏர் இந்தியா குறைத்துள்ளது.
0: தொடர்ந்து பிரிக்ஸ் கூட்டமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் இன்று இந்திய தலைநகர் புதுடில்லியில் சந்தித்தார்கள். மத்திய கிழக்கு போர் குறித்தும் உறுப்பு நாடுகள் மீதான அதன் தாக்கம் குறித்தும் சந்திப்பில் முக்கியமாக பேசப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி அருகே இருவரை எரித்துக் கொன்ற வழக்கில் 3 கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் சிலருக்கு தொடர்பு இருக்கலாம் என்று கூறி மாவட்ட ஆட்சியரிடம் கொலையானவர்களின் உறவினர்கள் புகார் அளித்துள்ளார்கள். மணிப்பூரின் காங்போக்பி மாவட்டத்தில் தீவிரவாதிகள் நேற்று நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் கிறிஸ்தவ பாதிரியார்கள் 3 பேர் உயிரிழந்தார்கள், மேலும் 4 பேர் காயமடைந்தார்கள். இந்த தாக்குதலை கண்டித்து மாவட்டம் முழுவதும் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது.
5: மணிப்பூரில் கடந்த 2023 ஆண்டு May 3 குக்கி மற்றும் மெய்தி சமூகத்தினர் இடையே ஏற்பட்ட மோதலில் இதுவரை 250 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். ஆயிரக்கணக்கானோர் மணிப்பூரை விட்டு வெளியேறி சொந்த நாட்டிலேயே அகதிகளாக வசிக்கும் அவல நிலை உள்ளது. மலைவாழ் குக்கி மக்கள் தங்களுக்கு தனி நிர்வாகம் வேண்டும் என கோரும் நிலையில் அவர்கள் புலம்பெயர்வதை தடுக்கும் வகையில் தேசிய குடிமக்கள் பதிவேடு திட்டத்தை மணிப்பூரில் செயல்படுத்த வேண்டும் என மெய்தி சமூகத்தினர் வலியுறுத்தி வருகின்றனர். இதனால் மணிப்பூரில் பதற்றமான சூழல் தொடர்ந்த நிலையில் சமீப காலமாக அங்கு மோதல் போக்கு சற்று குறைந்திருக்கிறது. இந்நிலையில் தேவாலய தலைவர்கள் 3 பேரை ஆயுதம் ஏந்திய கும்பல் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் மீண்டும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. காங்போக்பி மாவட்டத்தில் தேவாலய நிர்வாகத்தைச் சேர்ந்த ரெவரண்ட் வி சிட்லோர், ரெவரண்ட் கைக்குலின் மற்றும் பாஸ்டர் பவாக்குலின் ஆகியோர் சுராச்சந்த்பூரில் நடந்த மதக்கூட்டம் ஒன்றில் பங்கேற்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த போது கும்பல் ஒன்று அவர்களை வழிமறித்து துப்பாக்கியால் சுட்டதில் 3 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தேவாலய தலைவர்கள் கொல்லப்பட்ட சம்பவம் மணிப்பூரில் பெரும் பதற்றத்தை உருவாக்கியுள்ள நிலையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த படுகொலை சம்பவம் குறித்து விசாரணை நடத்த முதலமைச்சர் திரு யும்னம் கிம்சந்த் சிங் உத்தரவிட்டுள்ளார்.
0: தேசிய தேர்வு முகமையின் இயக்குநர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதே எங்களுடைய முதன்மையான கோரிக்கை.
9: May 2024
0: இதே போல் நீட் வினாத்தால் கசிந்த போது நாங்கள் போராட்டம் நடத்தினோம்.
9: அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் ஆந்தோலன் கராத்தி
0: நாங்கள் தான் தேசிய தேர்வு முகமை இயக்குநர் பதவி விலக வேண்டும் என்று அப்போதும் வலியுறுத்தினோம். இப்போதும் அதனைத்தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம்.
9: 2026 பேப்பர் பிர் சே லீக் ஹுவா ஹை. மே யே கஹனா சாஹதா ஹூன் கி ஸ்டூடண்ட்ஸ் கே சாத் சாத் உன்கே
0: மாணவர்கள் துயரப்படுவதோடு பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் நீட் தேர்வில் வெற்றி பெறுவதற்கான தங்கள் வாழ்நாள் சேமிப்பை முதலீடு செய்துள்ளார்கள்.
9: ஸ்டூடண்ட் கே ஊப்பர் லகா தேதே ஹை கி ஜிஸ்ஸே வோ அப்னா நீட் கா பேப்பர் கிளியர் கர் பாய்.
6: கேரளா, கர்நாடகா, மத்திய பிரதேசம், தெலங்கானா உள்ளிட்ட மாநிலங்களிலும் மாணவர் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் திருக்கோவிலூரில் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டதை கண்டித்து அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றத்தின் நிர்வாகிகள் மற்றும் மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். நீட் தேர்வை நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பூர் தலைமை தபால் அலுவலகத்தை முற்றுகையிட்ட இந்திய மாணவர் சங்கத்தினர் கைது செய்யப்பட்டனர். இதனிடையே நீட் வினாத்தாள் கசிவு முறைகேட்டில் தொடர்புடைய ஜெய்ப்பூரைச் சேர்ந்த மங்கிலால் பிவால், விகாஷ் பிவால், தினேஷ் பிவால், குர்கானைச் சேர்ந்த யாஷ் யாதவ், நாசிக்கைச் சேர்ந்த சுபம் கைனர் ஆகிய 5 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. இதில் மங்கிலால் பிவால், தினேஷ் பிவால் இருவரும் சகோதரர்கள் என்றும், விகாஷ் பிவால் தினேஷ் பிவாலின் மகன் என்று சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ராஜஸ்தான் மாநிலம் சிகாரில் நீட் தேர்வுக்கு விகாஷ் பயிற்சி பெற்று வந்ததாகவும், தினேஷுக்கு பாஜக பிரமுகர்களுடன் தொடர்பு இருந்ததாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பாஜக பிரமுகர்கள் மூலம் ஏப்ரல் 26 30 லட்சம் ரூபாய்க்கு நீட் வினாத்தாளை வாங்கியதாக தினேஷ் தெரிவித்துள்ளது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.
0: தொடர்ந்து ஹைதராபாத்தின் சன்ஸ்கல்குடா மத்திய சிறைச்சாலையில் பொதுமக்களும் தங்கலாம். கைதிகளின் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள விரும்புவோர் 2000 ரூபாய் செலுத்தி சிறையில் ஒரு நாள் தங்கி இருக்கலாம். ஜெயில் என்ற அந்த திட்டம் பொதுமக்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அறைகளில் தங்கலாம், சிறை உணவை சாப்பிடலாம், கைதிகள் அன்றாடம் செய்வதை அவர்களும் பின்பற்றலாம். சிறைவாசத்தின் உண்மை சூழலையும் சுதந்திரத்தின் அருமையையும் ஃபீல் த ஜெயில் திட்டம் எடுத்துக்காட்டும். 12 மணி நேரம் மட்டும் தங்க விரும்புவோர் 1000 ரூபாய் செலுத்த வேண்டும். புதிதாக திறக்கப்பட்டுள்ள சிறை அருங்காட்சியகத்தில் சிறைகளின் வரலாற்றை பொதுமக்கள் தெரிந்து கொள்ள ஃபீல் த ஜெயில் திட்டத்தையும் அருங்காட்சியகத்தையும் தெலுங்கானா மாநில ஆளுநர் சிப் பிரதாப் சக்லா தொடக்கி வைத்திருக்கிறார். மறுவாழ்வுக்கு சிறைகள் மிகவும் முக்கியம் என்று அவர் குறிப்பிட்டார். ஃபீல் த ஜெயில் திட்டம் இளையவர்களிடம் சட்டத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் என்று அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை மற்றும் சூறாவளி காரணமாக 33 பேர் நேற்று உயிரிழந்தார்கள். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் 65 அடி உயரத்தில் உடுக்கையுடன் கூடிய திரிசூலம் அமைக்கப்பட்டுள்ளது. வேலூர் அருகே பொற்கொடி அம்மன் விழா வெகு மெர்சியாக நடைபெற்றது.
6: அணைக்கட்டு பகுதியில் அமைந்துள்ள இக்கோயில் திருவிழாவை ஆண்டுதோறும் சித்திரை மாதம் வல்லாண்டராமம், அன்னாசிப்பாளையம், வேளங்காடு மற்றும் பனங்காடு உள்ளிட்ட 4 கிராம மக்கள் இணைந்து நடத்தி வருகின்றனர். அதன்படி இந்த ஆண்டு புஷ்பரத ஏரி திருவிழா நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் அம்மனை மேளதாளங்கள் முழங்க ரதத்தை தூக்கி வந்து ஏரியில் வைத்து வழிபாடு நடைபெற்றது. விவசாயம் செழிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட வேண்டுதல்களை முன்வைத்து திரளானோர் தரிசனம் செய்தனர். மேலும் வேண்டுதல்கள் நிறைவேறிய பக்தர்கள் பொற்கொடி அம்மனுக்கு பொம்மைகளை காணிக்கையாக செலுத்தினர். இத்திருவிழாவில் வேலூர் மாவட்டம் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர்.
0: தொடர்ந்து உதுகையில் கோடை சீசன் களை கட்டியுள்ள நிலையில் 21வது ரோசா மலர் கண்காட்சி இன்று தொடங்கியுள்ளது.
5: பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை விடப்பட்டுள்ள நிலையில் வெளி மாநிலத்தவர் உட்பட நாள்தோறும் 1000 சுற்றுலா பயணிகள் உதகைக்கு படையெடுத்து வருகின்றனர். அங்குள்ள தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சிக்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வந்தன. இந்நிலையில் ரோஜா மலர் கண்காட்சி இன்று தொடங்கும் நிலையில் பூங்கா வளாகம் முழுவதும் 33,000 செடிகளில் பல வண்ண மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. டேலியா, சால்வியா, பிபோனியா, மேரிகோல்ட், பால்சம் என 55 வகையான மலர் செடிகள் காட்சிப்படுத்தப்பட்டு கண்களுக்கு விருந்தளித்து வருகின்றன. இதமான சீதோஷ்ண நிலையில் கண்களை வசீகரிக்கும் மலர்களை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர்.
10: பிளவர் ஷோக்காக வந்திருந்தா இந்த தடவை ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு போலாம், பிகாஸ் அந்த ரஷ்ல பார்க்க முடியறது இல்ல. கிளைமேட் ரொம்ப சூப்பரா இருக்கு. திருப்பூர்ல வந்து ரொம்ப ஹாட்டா இருக்கு. இங்க ரெண்டுமே கலந்த மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இன்னைக்கு ஒரு ட்ரிப் ரொம்ப என்ஜாய்ஃபுல்லா இருந்தது.
5: பறவைகளின் சொர்க்கம் என்ற கருப்பொருளை கொண்டு பல்வேறு பறவை இனங்களின் வடிவங்கள் பூங்காவில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. 60,000 ரோஜாக்களை கொண்ட பிரம்மாண்ட அன்ன பறவைகள் மற்றும் கழுகு, புல்புல், ஆங்கிரிபர்ட் உள்ளிட்ட 14 வடிவங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன.
11: பிரம்மாண்ட ஸ்ட்ரக்சரா வந்து 14 அடி ஹைட்ல அன்னப்பறவை வந்துட்டு மெயின் கான்செப்டா கொண்டு பறவைகளை வந்துட்டு எல்லா வகையான பறவைகளோட ஸ்ட்ரக்சர்ஸும் வந்துட்டு இங்க நாங்க வந்துட்டு காட்சிப்படுத்தி இருக்கோம். மொத்தமா இதற்கு வந்துட்டு 2 லட்சம் ரோஜாக்களை வந்து பயன்படுத்தி இருக்கோம். சோ இந்த வருஷம் விசிட்டர்ஸ் வந்துட்டு அதிகமா கவரும் வகையிலையும் குழந்தைகளை கவரும் வகையிலையும் வந்துட்டு
5: உதகையில் இன்று தொடங்கும் ரோஜா மலர் கண்காட்சி 5 நாட்கள் நடைபெற உள்ளது.
0: இனி சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 120,400 ரூபாவாகவும், கிராமுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 15,050 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் 1 கிராம் வெள்ளி விலை 5 ரூபாய் குறைந்து 315 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள்.
12: லெபனானின் தெற்கில் நடத்தப்பட்ட 3 இஸ்ரேலிய வான்படி தாக்குதல்களில் 2 குழந்தைகள் உட்பட குறைந்தது 8 பேர் கொல்லப்பட்டனர் என அந்நாட்டின் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே போர் நிறுத்தம் இருந்தபோதிலும் கடலோர சாலைகளில் பயணிக்கும் கார்களை குறிவைத்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக லெபனான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஹிஸ்புல்லா இலக்குகளை தாக்குவதாக கூறும் இஸ்ரேல் ராணுவம் லெபனானின் பல கிராமங்களுக்கு வெளியேற்ற எச்சரிக்கைகளையும் விடுத்துள்ளது. பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டார்மர் தனது சுகாதார அமைச்சர் வெஸ்ட்ரீட்டிங்குடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். ஆளும் தொழிலாளர் கட்சியைச் சேர்ந்த டசன் கணக்கான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவரை ராஜினாமா செய்யுமாறு வலியுறுத்தியுள்ள நிலையில் இது நடைபெறுகிறது. பதவி நீக்கும் முயற்சிகளுக்கு எதிராக அவர் போராடி வருகிறார். 4 இளைய அமைச்சர்கள் ஏற்கனவே ராஜினாமா செய்துள்ளனர். கடந்த வாரம் உள்ளூராட்சி தேர்தல்களில் தொழிலாளர் கட்சி படுதோல்வியை சந்தித்த நிலையில் ஸ்டார்மர் பதவி விலக அழுத்தம் அதிகரித்து வருகிறது. அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவை எதிர்த்து பொலிவியாவில் உள்ள பொதுப்பணியாளர்கள், விவசாயிகள் மற்றும் பூர்வக்குடி மக்கள் ஏறத்தாழ 70 சாலைகளை மறித்துள்ளனர். அதிபர் ரோட்ரிகோ பாஸ் பதவி விலக கோரி சிலர் காவல்துறையினருடன் மோதலில் ஈடுபட்டனர். உணவு மற்றும் மருத்துவ பொருட்களுக்கு பற்றாக்குறை இருப்பதால் சில

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்து நிற்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் இணையத்தினை ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: nwlulaga.com.
4: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
5: உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க. போங்க போங்க.
6: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
7: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
6: Viti Superstore, Gare La Gonesse, Sasselil.
7: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
6: Mélodie et Tordre-Brelaque, Viti Cash and Curry, Paris La Chapelle, Tordre Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் கிராஸ் 3098 அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தினூடாக புத்தகங்களை விட்டு வருகின்ற www.nulagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷுடா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். திருமுறையண்டி கோவிலின் வருமானம் முல்லைத்தீவு மாவட்டத்தின் அபிவிருத்திக்கே பயன்படுத்தப்பட வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் சத்தியலிங்கம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஒட்டி சுல்தான் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று இடம்பெற்ற போது அங்கு உரையாற்றுகின்ற போதே அவர் இதனை தெரிவித்தார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் திருமுருகண்டி கோவிலுக்கு கிடைக்கின்ற வருமானங்கள் அனைத்தும் தற்போது பௌத்த சாசன அமைச்சுக்கே செல்கிறது. இந்த ஆலயமானது நீதிமன்ற வழக்கில் உள்ள ஒரு ஆலயமாகும். வருடாந்தம் பல மில்லியன் ரூபாய்கள் இந்த ஆலயத்துக்கு வருமானமாக கிடைக்கப்பெறுகிறது. அவ்வாறு கிடைக்கப்பெறும் வருமானங்கள் பௌத்த சாசன அமைச்சுக்கு செல்வதோடு அவை மீண்டும் வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்திக்கு கூட திரும்பி வருவதில்லை. இந்த ஆலயத்தின் மூலம் வருமானமாக பெறப்பட்ட பணமானது வெவ்வேறு தேவைகளுக்காக வடக்கு மாகாணத்துக்கு வெளியே பயன்படுத்தப்படுகின்ற நிலை காணப்படுகிறது. அவ்வாறில்லாமல் அந்த ஆலயத்தின் மூலம் வருமானமாக பெறப்படுகின்ற பணமானது முல்லைத்தீவு மாவட்டத்தின் அபிவிருத்திக்கு பயன்படுத்தப்பட வேண்டும். குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் காணப்படும் புதுக்குடியிருப்பு பிரேசபை உள்ளிட்ட உள்ளூராட்சி சபைகள் மிகவும் வருமானம் குறைந்த சபைகளாக இருக்கின்றன. அவற்றின் அபிவிருத்திசார் செயற்பாடுகளுக்கு இந்த பணம் பயன்படுத்தப்பட வேண்டும். மேலும் அந்த மாவட்டத்தில் வேறு அபிவிருத்தி சார்ந்த செயற்பாடுகளுக்கும் அதனை பயன்படுத்தலாம். அதனை இந்த சபை இன்று தீர்மானமாக நிறைவேற்ற வேண்டும். அத்துடன் ஒட்டி சுல்தான் பிரேசுக்கான தனி பிரேஸ் சபையினை அமைக்க வேண்டும் என பலரும் கடந்த காலங்களில் பேசியிருந்தார்கள். இது தொடர்பில் பாராளுமன்றத்தின் விசேட உரியொன்றின் மூலம் நான் அந்த கோரிக்கையை அரசாங்கத்துக்கு முன்வைத்திருக்கிறேன். இந்த பிரதேச அபிவிருத்தி குழுவின் தலைவரும் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் என்ற வகையில் அந்த விடயத்தை இன்றைய கூட்டத்தின் தீர்மானமாக நிறைவேற்றி அவருக்கு முன்னேப்படுத்துவதோடு அரசாங்கத்துக்கும் அனுப்பி வைப்போம். இது தொடர்பில் விசேட கரசனை அடுத்து செயற்படுமாறு தலைவரை கேட்டுக் கொள்கிறேன். அத்தோடு அண்மையில் காணி அமைச்சர் கே டி லால்காந்தா கலந்து கொண்ட வன்னி மாவட்டத்துக்கான கூட்டம் ஒன்றில் அவரால் தெரிவிக்கப்பட்டதற்கு அமைவாக அரச திணைக்கழகங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள பொதுமக்கள் அல்லது தனியாருக்கு சொந்தமான காணிகளுக்கு அதற்குரிய ஏதேனும் ஆவணங்கள் இருப்பின் அவற்றை கிராம சேவையாளர் ஊடாக பிரதிசெயலாளருக்கு வழங்கி அவற்றின் தொகுப்பினை மாவட்ட அபிவிருத்தி குழுவுக்கு காணி விடுவிப்புக்கான முன்மொழிவாக வழங்க வேண்டும் என்ற தீர்மானத்தையும் இந்த கூட்டத்தில் முன்மொழிகிறேன் என்று அவர் குறிப்பிட்டார். அரச ஊழியர்களின் வேதனத்தை அதிகரிப்பதற்கும் அவர்களின் தொழில்சார் நிபுணத்துவத்தை மேம்படுத்துவதற்குமான விசேட ஆணைக்குழுவை நிறுவும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தொழிற்பிரதி அமைச்சர் மகிந்த ஜெயசிங்க தெரிவித்திருக்கிறார். அரசு துறையில் பல தசாப்தங்களாக நிலவி வரும் வேதன முரண்பாடுகள் மற்றும் தொழில்முறை சார்ந்த பிரச்சனைகளுக்கு இந்த ஆணைக்குழுவின் ஊடாக தீர்வு காண எதிர்பார்க்கப்படுகிறது. அரச ஊழியர்களின் வேதன முரண்பாடுகளை களைந்து அவர்களின் தொழில்சார் நிபுணத்துவத்தை மேம்படுத்துவதற்காக விசேட ஆணைக்குழு ஒன்று நிறுவப்படும் என்ற அறிவிப்பு ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்காவினால் 2026 ஆண்டுக்கான பாதிட்டில் முன்வைக்கப்பட்டிருந்தது. அரச ஊழியர்களின் நீண்டகால கோரிக்கைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் இந்த செயல்முறை தற்போது உத்தியோகமாக தொடங்கப்பட்டுள்ளது. இலங்கையின் சொகுசு வீட்டு சந்தையில் வெளிநாட்டு முதலீடுகள் அதிகளவில் குவிந்த போதிலும் சாதாரண குடிமக்கள் ஒரு வீட்டினை சொந்தமாக்கிக் கொள்வது என்பது பெரும் சவாலாக மாறியுள்ளது. நாட்டின் பொருளாதாரம் மீட்சியடைந்து வருவதற்கான அறிகுறிகள் தெரிந்தாலும் கட்டுப்படியாக கூடிய விலையிலான வீடுகளுக்கு பெரும் தட்டுப்பாடு நிலவுகிறது. இலங்கையில் வீடுகளுக்கான தேவைக்கும் விநியோகத்துக்கும் இடையே பாரிய இடைவெளி நிலவுகிறது. லங்கா ப்ராப்பர்ட்டி வெப் வெளியிட்டுள்ள 2026 ஆண்டுக்கான அறிக்கையின்படி வழி நாட்டில் சுமார் 187,508 வீடுகளுக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது. இது 2012 ஆண்டிலிருந்து 13% அதிகரிப்பாகும். நும்பியோ நிறுவனத்தின் விலைச்சுட்டின்படி வருமானத்துடன் ஒப்புடுகையில் வீடுகளை வாங்குவதற்கு உலகிலே மிக கடினமான நகரமாக கொழும்பு 55.1% முதலிடத்தில் உள்ளது. இலங்கையில் ஒரு குடும்பத்தின் சராசரி மாதாந்த வருமானம் 76,414 இருக்கின்ற நிலையில் அடிப்படை வாழ்க்கை செலவுக்கு 84,231 ரூபாய் தேவைப்படுகிறது. இதனால் சேமிப்பு என்பது சாத்தியமற்றதாகி மக்கள் கடன்களை சார்ந்திருக்க வேண்டிய நிலை அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. உள்நாட்டில் இவ்வாறான நெருக்கடிகள் நிலவிய போதிலும் வெளிநாட்டு நேரடி முதலீடுகள் சொகுசு வீட்டு துறையில் சாதனை படைத்திருக்கின்றன. 2025 ஆண்டில் மொத்த வெளிநாட்டு நேரடி முதலீடு 74% உயர்ந்து 1.06 பில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டியிருக்கிறது. குறிப்பாக வீடமைப்பு மற்றும் சொத்து மேம்பாட்டு துறையில் முதலீடுகள் 20.5 மில்லியன் டாலர்களிலிருந்து 56.2 மில்லியன் டாலர்களாக மும்மடங்கு அதிகரித்திருக்கிறது. புதிய வீடுகள் அமைப்பதில் நிலவும் பின்னடைவுக்கு கட்டுமான செலவுகள் அதிகரித்துள்ளமையே முக்கிய காரணமாகும். கட்டுமான செலவு சுட்டன் 2025 மூன்றாம் காலாண்டில் 77.2% உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. கட்டுமான பொருட்களின் விலை உயர்வு, போக்குவரத்து செலவுகள் மற்றும் திறன்மிக்க தொழிலாளர் தட்டுப்பாடு ஆகியன இதற்கு காரணமாக சுட்டிக்காட்டப்படுகின்றன. தற்போது இலங்கை மத்திய வங்கி வீட்டுக்கடன் வட்டி விதங்களை 7% முதல் 15% வரையான எல்லைக்குள் குறைத்துள்ளமை ஒரு சாதகமான விடயமாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் வீடமைப்பு என்பது செல்வந்தர்களுக்கு மாத்திரமான ஒரு வரப்பிரசாதமாக மாறிவிடக்கூடாது என்று சமூக ஆர்வலர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றார்கள். புதுமையான செலவு குறைந்த கட்டுமான முறைகள் மற்றும் முறையான அரச கொள்கைகள் மூலமே இந்த வீட்டு தட்டுப்பாட்டை நீக்க முடியும் என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆசிய நாடொன்றிலிருந்து சைபர் குற்றவாளிகளால் திருடப்பட்டதாக கருதப்படும் 6.6 மில்லியன் அமெரிக்க டாலர் பணத்தை ஓமான் நாட்டு போலீசார் மீட்டுள்ளார்கள். இது இலங்கையிலிருந்து திருடப்பட்ட பணமா என்பது குறித்து தற்போது பலத்த சந்தேகமும் எழுந்துள்ளது. ஆசிய நாடொன்றின் வங்கி அமைப்புகளை ஊடுருவி சைபர் குற்றவாளிகளால் திருடப்பட்டதாக சந்தேகப்படும் 6.6 மில்லியன் அமெரிக்க டாலர்களை ஓமான் அரசு போலீசார் வெற்றிகரமாக மீட்டுள்ளார்கள். ஓமானில் உள்ள ஒரு வங்கிக் கிளையின் ஊடாக இந்த மிகப்பெரிய தொகையை ஓமான் நாட்டு நாணயத்துக்கு மாற்ற சைபர் குற்றவாளிகள் முயற்சி செய்துள்ளார்கள். இதன் போது ஏற்பட்ட சந்தேகத்தின் அடிப்படையில் சர்வதேச போலீசாரின் உதவியுடன் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்ற விசேட சுற்றி வளைப்பில் அந்த பணம் தற்போது கைப்பற்றப்பட்டிருக்கிறது. சைபர் குற்றவாளிகள் எந்த நாட்டிலிருந்து இந்த பணத்தை திருடினார்கள் என்பதை ஓமான் அதிகாரிகள் இதுவரை அதிகாரபூர்வமாக அறிவிக்கவில்லை. இருந்தாலும் இந்த பணம் இலங்கைக்கு சொந்தமானதாக இருக்கலாம் என்ற பலத்த சந்தேகங்கள் எழுந்துள்ளது. அதற்கான காரணங்கள் அண்மையில் இலங்கையின் திரைசேரியிலிருந்து 2.5 மில்லியன் டாலர்களும் தபால் திணைக்களகத்திலிருந்து 625,000 டாலர்களும் சைபர் தாக்குதல் மூலம் திருடப்பட்டதான தகவல்கள் வெளியாகியிருந்தன. அண்மை காலத்தில் இலங்கையை தவிர வேறு எந்த ஆசிய நாட்டிலிருந்தும் இவ்வளவு பாரிய அளவிலான நிதி காணாமல் போனதான தகவல்கள் வெளியாகவில்லை. இதனால் ஓமானில் மீட்கப்பட்ட பணத்துக்கும் இலங்கையில் காணாமல் போன பணத்துக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கின்றதா என்பது குறித்து சர்வதேச புலனாய்வு அமைப்புடன் இணைந்து இலங்கை அதிகாரிகள் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளார்கள். இந்த பணம் இலங்கைக்கு சொந்தமான என்பது உறுதிப்படுத்தப்பட்டால் அது நாட்டின் தற்போதைய பொருளாதார சூழலில் ஒரு முக்கிய முன்னேற்றமாக கருதப்படும். ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய நாட்டில் போதைப் பொருளை தடுக்கும் நோக்கிலான முழு நாடுமே ஒன்றாகின்ற தேசிய திட்டத்தின் கீழ் நேற்று போலீசாரால் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் 919 பேர் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டார்கள். அத்துடன் தடுப்பு காவல் உத்தரவு பெற்ற 4 பேரும் சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய 1 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் 909 விசேட சோதனைகள் நடத்தப்பட்டதோடு 7 பேர் புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்க பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையின் போது சிக்கிய சந்தேக நபர்கள் வைத்திருந்த போதைப் பொருட்களையும் போலீசார் கைப்பற்றியுள்ளார்கள். சந்தேக நபர்களிடமிருந்து 852 கிராம் ஹெரோயின், 1 கிலோகிராம் 366 கிராம் ஐஸ், 5 கிராம் ஹோக்கைன், 1 கிலோகிராம் 86 கிராம் கஞ்சா, 258 கஞ்சா செடிகள், 70 கிராம் குஷ்ரக போதைப் பொருள், 545 கிராம் கசிஸ்ரக போதைப் பொருள், 11,591 போதை மாத்திரைகள், 696 கிராம் மதன மோதகம் மற்றும் 150 கிராம் மாவா போதைப் பொருள் என்பன கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். இதே நேரத்தில் போலீஸ் மா அதிபரின் அறிவுறுத்தலுக்கு அமைய நாடளாவிய ரீதியில் நேற்று போலீசாரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது மேலும் 592 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அதுடன் 27,517 பேர் பரிசோதிக்கப்பட்டிருப்பதோடு 22 பேர் குற்றங்களுடன் தொடர்புடைய மற்றும் நேரடியாக அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். அதேநேரம் கைது செய்ய பிறப்பிக்கப்பட்ட பிடியாணைகளுக்கு அமைய 276 பேரும் திறந்த பிடியாணைகளுக்கு அமைய 196 பேரும் கைது செய்யப்பட்டார்கள். இதேவேளை மதுபோதையில் வாகனம் செலுத்திய 98 பேரும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய 86 பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அத்துடன் பிற போக்குவரத்து குற்றங்களுக்காக 3,930 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவிக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் புதல்வர் ஜோசித ராஜபக்சாவுக்கு எதிராக பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முடியும் என்று கொழும்பு மேல்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்தது. இந்த வழக்கை பராமரிக்க முடியாது என்று தெரிவித்த ஜோசித ராஜபக்ச தரப்பு சட்டத்திறனிகளால் முன்வைக்கப்பட்ட ஆரம்பகட்ட ஆட்சேபனையை கொழும்பு மேல்நீதிமன்ற நீதவான் உதேஷ் ரணதுங்க நிராகரித்து விட்டார்.
1: சதி என்ற குற்றச்சாட்டுக்கு எதிராக பிரதிவாதி தரப்பினால் முன்வைக்கப்பட்ட அடிப்படை ஆட்சேபனை அடிப்படையற்றது என நீதிபதி நிராகரித்துள்ளார். அதன் பின்னர் பிரதிவாதியான ஜோசித ராஜபக்சவுக்கு திறந்த நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை வாசித்து காட்டப்பட்டது. அவர் குற்றவாளி கூண்டில் நின்றவாறு அந்த குற்றச்சாட்டுகளில் தாம் நிரபராதி என தெரிவித்தார். இதற்கமைய வழக்கின் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டது.
0: தொடர்ந்து குடிவரவு குடியேழ்வு திணைக்கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப கட்டுப்பாட்டாளர் குற்றப்புணர்வு திணைக்கழகத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட நடவடிக்கையின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது.
1: மென்பொருள் ஒன்றை கட்டமைப்பதற்காக 98 லட்சம் ரூபாவுக்கும் அதிக நிதி செலவிடப்பட்டுள்ளதாக சந்தேக நபர் எழுத்து மூலம் அறிவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். எனினும் அவ்வாறான எந்த ஒரு மென்பொருளும் கட்டமைக்கப்படவில்லை என்பது தெரியவந்துள்ளது. பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் குற்றங்களை புரிந்துள்ளதாக குற்றஞ்சாட்டியே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். சந்தேக நபரான தகவல் தொழில்நுட்ப கட்டுப்பாட்டாளர் கடவுளை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்படவுள்ளார்.
0: தொடர்ந்து நிலக்கரி கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக நியமிக்கப்பட்ட விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு வலுசக்தி அமைச்சின் செயலாளர் மற்றும் மின் உற்பத்தி அதிகாரிகளை இன்று மீண்டும் வாக்குமூலங்களை அவர்களிடமிருந்து பதிவு செய்கிறது.
1: நிலக்கரி கொடுக்கல் வாங்கல் விவகாரம் தொடர்பில் இதுவரை 7 துறைகளின் அதிகாரிகளிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கடந்த 2009 ஆண்டு முதல் இதுவரையிலான காலப்பகுதியில் இடம்பெற்ற நிலக்கரி கொடுக்கல் வாங்கல்கள் குறித்து விசாரணை நடத்தி பரிந்துரைகளை வழங்குவதற்காக ஜனாதிபதியினால் அண்மையில் இந்த விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது. நேற்றைய தினம் கணக்காய்வாளர் திணைக்கள அதிகாரிகள் இந்த நிலக்கரி கொடுக்கல் வாங்கல் விசாரணை ஆணைக்குழுவின் முன்னிலையில் அழைக்கப்பட்டிருந்தனர். கணக்காய்வு அறிக்கைகள் குறித்த தெளிவுபடுத்தல்களை பெற்றுக் கொள்வது உள்ளிட்ட சில விடயங்களுக்காகவே அதிகாரிகள் அழைக்கப்பட்டதாக ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது.
0: தொடர்ந்து ஆன்லைன் விளையாட்டுகள் ஊடாக சிறுவர்களின் நடத்தை மற்றும் உளவியல் ரீதியில் ஏற்படக்கூடிய பாரதூரமான தாக்கங்கள் குறித்து இலங்கை கணனி அவசர தேன்லை பிரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து அந்த பிரிவின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக தமனுமூல தெரிவிக்கையில், நவீன ஆன்லைன் விளையாட்டுகள் உலகெங்கிலும் உள்ள அறிமுகமில்லாத நபர்களுடன் நிகழ் நேரத்தில் உரையாடும் வசதியை கொண்டுள்ளன. நீண்ட நேரம் இவ்வாறான விளையாட்டுகளில் ஈடுபடும் சிறுவர்கள் தெரியாத நபர்களிடம் தமது தனிப்பட்ட பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்வதோடு உணர்ச்சி ரீதியாக அவர்கள் மேல் தங்கியிருக்கும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இது உணர்திறன் மிக்க தகவல்கள் மற்றும் தனிப்பட்ட புகைப்படங்கள் பகிரப்படும் அபாயத்தை தோற்றியிருப்பதாக அவர் எச்சரித்திருக்கிறார். இதேவேளை விளையாட்டுகளில் உள்ள ரிவார்ட் முறைமைகள் சிறுவர்களை அடிமையாக்குவதோடு அவை சூதாட்ட குணாதிசயங்களை கொண்டுள்ளன. பெற்றோரின் கடன் அட்டைகளை அவர்களுக்கு தெரியாமல் பயன்படுத்தி அனுமதியின்றி 4 லட்சம் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை விளையாட்டுகளுக்காக செலவு செய்த சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. விளையாட்டுகளில் ஈடுபடுவதை தடுக்கும் போது சிறுவர்கள் ஆக்ரோசமாகவும் மன உளைச்சலுக்கும் உள்ளாவதாக பெற்றோர்கள் அவதானித்துள்ளார்கள். விளையாட்டுகளின் உள்ளடங்கள் மற்றும் வயது பொருத்தப்பாட்டை கண்டறிய PGI போன்ற வயது மதிப்பீட்டு முறைகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் பரந்தால் கண்ட்ரோல்ஸ் மற்றும் திரைநேர முகாமைத்துவம் ஸ்கிரீன் டைம் மேனேஜ்மெண்ட் மூலம் பிள்ளைகளின் ஆன்லைன் செயற்பாடுகளை கண்காணிக்குமாறு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. உள்ளூராட்சி நிறுவனங்களில் பொது பயன்பாட்டு கொடுப்பனவு சேவைகளை டிஜிட்டல் மயப்படுத்தும் பணிகள் வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு உத்தியோகமாக அறிவித்திருக்கிறது.
1: கௌபி ஊடாக இந்த செயல்பாடு நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் பிரதி அமைச்சர் ருவான் சனர தெரிவித்துள்ளார். ஏனைய அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் ஜூன் மாதம் அளவில் கௌபேயினை அறிமுகப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தயார்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். நாட்டின் டிஜிட்டல் மயமாக்கல் வேலை திட்டத்துக்கு அமைய இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் ருவான் சனர தெரிவித்தார். டிஜிட்டல் அமைச்சுடன் இணைந்து நாட்டு மக்கள் அனைவருக்கும் கௌபே கொடுப்பனவை அறிமுகம் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த கொடுப்பனவு முறைமை தொடர்பிலான தெளிவூட்டல் நடவடிக்கைகளையும் முன்னெடுப்பதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார்.
0: தொடர்ந்து எதிர்கட்சி குழுக்கள் இப்பொழுது பல்வேறு கூட்டணிகளை அமைப்பது தொடர்பில் பேசி வருகின்றன. ரியல் பீரிஸ் தலைமையிலான மக்கள் சார்பு ஒன்றிணைந்த எதிர்கட்சி என்ற பெயரில் ஒரு குழுவினர் ஊடக சந்திப்புகளை நடத்தி வருகிறார்கள். எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து கூட்டணி அமைப்பது தொடர்பில் பேசி வருகின்றன. நாமல் ராஜபக்ச தலைமையிலான புதிய சக்தியை உருவாக்க உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுன கூறி வருகிறது. இந்த நிலையில் உண்மையில் இப்பொழுது எதிர்கட்சி தலைவர் யார்?
2: ஈகாவை மேரட்டை ஆண்டு கொண்ட பலவீனம்
3: இந்த நாட்டை ஆட்சி செய்யும் சக்தியாக ஐக்கிய மக்கள் சக்தி மாறுவதற்கு நாம் அனைவரும் அர்ப்பணிப்போடு செயல்பட வேண்டும்.
0: இந்த கருத்தானது ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோகன பண்டாரா அவர்களது.
3: அதற்காக ஒன்றிணைக்கக்கூடிய முற்போக்கான மற்றும் நம்பிக்கை வைக்கக்கூடிய எந்த ஒரு தலைவர்களையும் எதிர்காலத்தில் ஒன்றிணைக்க நாம் நடவடிக்கை எடுப்போம். ஒரு பலமான கூட்டணியின் மூலம் அந்த வெற்றியை உங்களுக்காக பெற்றுத் தருவோம்.
4: விபக்ஷ எதிர்கட்சி எனப்படும் அரசியல் சக்தியின் ஒரு பகுதி மாத்திரமே.
0: இந்த கருத்தானது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன ஊடக பேச்சாளர் சஞ்சீவ எதிரிமானா அவர்களது.
4: பாராளுமன்றத்திற்குள்ளது அதிகாரப்பூர்வமாக இலங்கை பாராளுமன்றத்தில் உள்ள எதிர்கட்சி தலைவருடன் கூடிய எதிர்கட்சி. ஆனால் எதிர்கட்சி என்பதன் அரசியல் ரீதியான விரிவான அர்த்தம் என்னவெனில், அரசாங்கம் தொடர்பாக தனது நியாயமான விமர்சனங்களை முன்வைத்து அடுத்த அரசாங்கத்தை உருவாக்குவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்கும் குழுவாகும். அவ்வாறான குழுக்கள் பல நாடுகளில் பாராளுமன்றத்திற்கு வெளியே உள்ளன. உதாரணமாக இலங்கையின் தற்போதைய ஜனாதிபதி கடந்த பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருக்கவில்லை அல்லவா?
5: முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு வந்த போது மக்கள் தாமாகவே முன்வந்து கொழும்பில் திரண்டனர் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பொதுச் செயலாளர் தெரிவிக்கின்றார்.
4: அரசியல் ரீதியாக தங்களது தலைவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் இவ்வாறான சந்தர்ப்பங்களை பல்வேறு அரசியல் கட்சிகளிலும் வரலாறு முழுவதும் நாம் பார்த்திருக்கின்றோம். தங்களது மாவட்டங்கள் மற்றும் தொகுதிகளில் அரசியல் தலைவர்களுடன் வந்தவர்கள் அங்கு இருந்திருக்கலாம். ஆனால் அதைவிட அதிகமானோர் இயல்பாகவே தமது விருப்பின் பேரில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் கொழும்புக்கு வந்தவர்கள் அங்கே இருந்திருக்க கூடும்.
6: சட்டம் அனைவருக்கும் பொதுவாக நடைமுறைப்படுத்தப்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் மயில்வாகனம் ஜெகதீஸ்வரன் கூறுகின்றார்.
7: முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் லஞ்ச ஊழல் விசாரணை பிரிவின் ஊடாக விசாரிக்கப்பட்டிருந்தார். அந்த விசாரணையும் முடிவிட்டதும் அந்த விசாரணைக்கு வந்த மஹிந்த ராஜபக்ச உடன் இன்னும் மூன்று குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்குரிய விசாரணை இடம்பெற்றதாக தெரிய வருகின்றது. இங்கே கூறப்பட்டதாக ஊடகங்கள் ஊடாக அறிய முடிகின்றது. அங்கு திரண்டிருந்த மக்கள் அது எவ்வாறு அது அந்த மக்கள் திரட்டப்பட்டார்கள் என்பது மக்களுக்கே தெரியும். கீரியும் பாம்புமாக இருந்த மஹிந்த ராஜபக்சவும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அல்லது அவர்கள் விசாரணைகள் நடத்தக்கூடாது என்ற வகையில் கூறப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. எம்மை பொறுத்தவரையில் எங்களுடைய அரசாங்கம் பொறுப்பேற்பதற்கு முன்னாக நாங்கள் கொள்கை ரீதியாக நாங்கள் கூடியிருக்கின்றோம். அது ஊழல் மோசடிகளில் ஈடுபட்ட யாராக இருந்தாலும் நாங்கள் அதற்கு எதிராக அவர்களுக்கு எதிரான விசாரணைகளை நடத்துவதில் அரசாங்கம் பின்னிற்க போவதில்லை.
0: தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு யாழ் மாநகர சபையின் இன்றைய மாதாந்த அமர்வின் போது உயிரிழந்த மக்களுக்கு உணர்வுபூர்வமாக அஞ்சலி செலுத்தப்பட்டது. சபையின் இன்றைய அமர்வு ஆரம்பமாவதற்கு முன்னதாக போரில் உயிரிழந்த பொதுமக்களின் நினைவாக அஞ்சலி செலுத்தப்பட்டது. மாநகர சபை முதல்வர் தலைமையில் உறுப்பினர்கள் மற்றும் உத்தியோகத்தர்கள் அனைவரும் மலரஞ்சலியை செலுத்தினார்கள். நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தின் பல்வேறு இடங்களிலும் கஞ்சி வழங்கும் நிகழ்வுகள் மற்றும் நினைவேந்தல் ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் மாநகர சபையில் இந்த அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. முள்ளிவாய்க்கால் 17 ஆண்டு நெவேந்தல் நிகழ்வு மூதூர் கிழக்கு அம்மன் நகர் பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்றது. இந்த நிகழ்வை நினைவேந்தல் ஏற்பாட்டு குழு ஏற்பாடு செய்திருந்தது. இப்போது முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் உயிரிழந்தவர்களுக்காக தீபச்சுடர் அங்கு ஏற்றப்பட்டு மலர்தூவி ஒரு நிமிட மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இதன்போது முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறப்பட்டது. நினைவேந்தல் நிகழ்வில் பொதுமக்கள் சிறுவர்கள் என்று பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். குற்றப்புணர்வு திணைக்கழகத்தின் முன்னாள் பணிப்பாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் ஷானி அபேசேகர பிரதி காவல்துறை மா அதிபர் பதவிக்கு உயர்த்தப்படுவதற்கு தேவையான சகல தகுதிகளையும் அவர் பூர்த்தி செய்துள்ளதாக நிர்வாக மேன்முறையீட்டு தீர்ப்பாயம் தீர்மானித்துள்ளது. தமக்கு வழங்கப்பட வேண்டிய பதவியுயர்வு தொடர்பாக ஷானி அபேசேகராவினால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டை விசாரணை செய்த பின்னரே இந்த தீர்மானம் அறிவிக்கப்பட்டுள்ளது. உயர் பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் கே டி சித்திரசிறி, மேல் நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீநாதி நந்தசேன மற்றும் அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஜே ஜே ரட்டசிறி ஆகியோரை கொண்ட நிர்வாக மேன்முறையீட்டு தீர்ப்பாயம் முன்னிலையில் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. விசாரணைகளின் முடிவில் ஷானி அபேசேகராவின் கோரிக்கையில் உள்ள நியாயத்தன்மையை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் அவருக்கு பதவியுயர்வு வழங்கப்பட வேண்டும் என்று தீர்மானித்துள்ளது. இந்த தீர்ப்பின் பிரகாரம் கடந்த 2020 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25 தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அவரை பிரதி காவல்துறை மா அதிபர் பதவிக்கு உயர்த்துவதற்கு தகுதியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பு தொடர்பான அறிக்கை மேலதிக நடவடிக்கைகளுக்காக தேசிய காவல்துறை ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்படுகிறது. சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்த நபர்களுக்கு தடை செய்யப்பட்ட பொருட்களை வைத்திருக்க அனுமதித்த குற்றச்சாட்டின் கீழ் மேல்மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவைச் சேர்ந்த 2 போலீஸ் கான்ஸ்டபிள்கள் பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவரும் 2 சிறைகளில் வைக்கப்பட்டிருந்த சந்த நபர்களுக்கு ஹெரோயின் போதைப்பொருள், சிகரெட்டுகள் மற்றும் லைட்டர்கள், புகையிலை துண்டுகள் போன்ற பொருட்களை வைத்திருக்க அனுமதி வழங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்தார்கள். மேலும் போதைப்பொருள் பயன்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படும் ஈயத்தாள்கள் மற்றும் குழாய் வடிவில் சுருட்டப்பட்ட பணத்தாள்களையும் சிறைகளுக்குள் வைத்திருக்க இவர்கள் அனுமதி அளித்துள்ளதாக தெரியவந்துள்ளது. பெரியகுடை பிராந்திய குற்றப்புணர்வு பிரிவின் அதிகாரிகள் குழு ஒன்று இந்த சிறை கூண்டுகளை சோதனையிட்ட போதே அங்கிருந்து இந்த தடை செய்யப்பட்ட பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து அந்த 2 கான்ஸ்டபிள்களுக்கு எதிராக இந்த ஒழுங்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் ஐவே யாக்லோ பெயரிடப்பட்டுள்ள பல்கலைக்கழகத்தின் சிறப்பு தூதுக்குழு நேற்று திருவோணமலையில் அமைந்துள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரட்னசேகர் அவர்களை சந்தித்தார்கள். இந்த சந்திப்பின் போது கிழக்கு மாகாணத்தில் ரஷ்ய மொழியை மேம்படுத்துதல் மற்றும் அதன் மூலம் கல்வி மற்றும் பொருளாதார வாய்ப்புகளை விரிவுபடுத்தல் குறித்து சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது. குறிப்பாக கிழக்கு மாகாணத்தின் பல்கலைக்கழக மாணவர்களுக்காக ரஷ்ய மொழி நிகழ்ச்சிகளை அறிமுகப்படுத்துவது, அவர்களின் சர்வதேச தொடர்பாடல் திறன்களையும் கல்வி பன்முகத்தன்மையை மேம்படுத்துவதற்கான முக்கியமான முன்னெடுப்பாக பாதிக்கப்பட்டது. மேலும் ரஷ்ய சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வரும் தற்போதைய சூழலில் சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் துறையில் பணியாற்றுவோருக்கு ரஷ்ய மொழி பயிற்சி வழங்குவதன் அவசியமும் வலியுறுத்தப்பட்டது. இதன் மூலம் சேவை தரத்தை உயர்த்துவதும் பிராந்தியத்தின் பொருளாதார நடவடிக்கைகளை வளர்த்தெடுப்பதும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறுகிய கால திட்டமல்லாது நீண்டகால ஒத்துழைப்பு வேலை திட்டமாகும் என்பதை இரு தரப்பினரும் வலியுறுத்தியதோடு தொடர்ச்சியான பாடத்திட்ட ஒத்துழைப்பு மற்றும் பேராசிரியர் பரிமாற்ற திட்டங்கள், பிராந்திய தொழில் முனைவோர் மற்றும் விருந்தோம்பல் துறையின் அதிகாரிகளுக்கான பயிற்சி வாய்ப்புகளை விரிவுபடுத்தல், இலங்கையின் கிழக்கு மாகாணம் மற்றும் ரஷ்ய கூட்டாட்சி நாடு இடையிலான கலாச்சார உறவுகளை வலுப்படுத்தல் போன்ற விடயங்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. இந்த கூட்டாண்மை மூலம் கிழக்கு மாகாண இளைஞர்களுக்கு புதிய சர்வதேச வாய்ப்புகள் உருவாகுவதோடு சுற்றுலாத்துறைக்கும் புதிய பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படும் என்ற நம்பிக்கையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அரசு மருத்துவமனைகளில் சுமார் 10,000 அதிகமான இருதய நோயாளிகள் சத்திர சிகிச்சைகளுக்காக நீண்ட காலமாக காத்திருப்பு பட்டியலில் உள்ளதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர் சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. அதேவேளை தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கான செலவுகள் பன்மடங்கு அதிகரித்துள்ளதால் சாதாரண மக்களால் உயிர்காக்கும் சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. கூட்டமைப்பின் தலைவர் மருத்துவர் சமல் சஞ்சீவ இதுகுறித்து தெரிவிக்கையில், நிலையில் தனியார் மருத்துவமனைகளில் இதய சத்திரை சிகிச்சைக்கான அடிப்படை செலவு தற்போது 1.5 மில்லியன் ரூபாவை தாண்டிவிட்டதாக குறிப்பிட்டார். நோயாளி மருத்துவமனைகளில் தங்கியிருக்கும் காலம் மற்றும் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் வழங்கப்படும் சிகிச்சைகளை பொறுத்து இந்த செலவு மேலும் அதிகரிக்கக்கூடும். இதனால் நடுத்தர மற்றும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்கள் பாரிய பொருளாதார நெருக்கடிகளை சந்திப்பதாக அவர் தெரிவித்தார். கொழும்பு தேசிய மருத்துவமனை, கண்டி, அன்றாதபுரம், யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு மற்றும் காராப்பிட்டியை ஆகிய பொதுநா மருத்துவமனைகளில் மட்டும் சுமார் 10,000 நோயாளிகள் சத்திரை சிகிச்சை மற்றும் நோய் கண்டறியும் பரிசோதனைகளுக்காக காத்திருக்கிறார்கள். சில நோயாளிகள் தமது சத்திரை சிகிச்சைக்காக 29 மாதங்கள் வரை காத்திருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். சில அரசு மருத்துவமனைகளில் அத்தியாவசிய சத்திரை சிகிச்சை உபகரணங்களுக்கு தட்டுப்பாடு இல்லாததோடு நோயாளிகள் தமது இரத்த பரிசோதனைகளை தனியார் நிறுவனங்களில் மேற்கொள்ள வேண்டியுள்ளதும் நிலைமையை மோசமாக்கியுள்ளது. இதய சத்திரை சிகிச்சைகளுக்காக ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதியுதவி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட போதிலும் நடைமுறையில் அத்தகைய உதவிகள் முறையாக சென்றடைவதற்கான ஆதாரங்கள் மிக குறைவாகவே உள்ளதாக மருத்துவர் சமல் சஞ்சீவ குற்றம் சாட்டினார். மேலும் நாட்டில் முறையான தேசிய சுகாதார காப்புறுதி திட்டம் இல்லாதது தனியார் துறையில் சிகிச்சை பெறுவோருக்கு பாரிய சுமையாக மாறிவிட்டது. எனவே அரசாங்கம் இந்த விடயத்தில் உடனடியாக தலையிட்டு இதய நோயாளிகளின் உயிரை பாதுகாக்க தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர் சங்கங்களின் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. நாட்டில் கடந்த 2025 ஆம் ஆண்டில் மாத்திரம் 68 யானைக்கால் நோய் பாதிப்புகள் பதிவாகியுள்ளதாக யானைக்கால் நோய் தடுப்புக்கான தேசிய இயக்கம் தெரிவித்துள்ளது. இந்த பரிசோதனைகளின் போது கண்டறியப்பட்ட நோயாளர்களில் சரி பாதியானோர் இந்தியாவிலிருந்து வருகை தந்து இலங்கையில் பணியாற்றும் வெளிநாட்டு பணியாளர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. யானைக்கால் நோய் தடுப்பு இயக்கத்தின் பணிப்பாளர் மருத்துவர் பிரசங்க சேரசிங்க இதுகுறித்து தெரிவிக்கையில், 68 நபர்களுக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களில் 34 பேர் இலங்கையர்கள் என்றும் ஏனைய 34 பேர் இலங்கையில் பல்வேறு பணிகளில் ஈடுபட்டுள்ள இந்திய பிரஜைகள் என்று கண்டறியப்பட்டுள்ளது. இலங்கையில் இந்த நோய் தொற்று பிரதானமாக கொழும்பு, கம்பகா, களுத்துறை, காலி, மாத்தறை, ஹம்பாந்தோட்டை, குருணாகல் ஆகிய 7 மாவட்டங்களில் தொடர்ச்சியாக பதிவாகி வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கையிலிருந்து யானைக்கால் நோயை 2030 ஆம் ஆண்டுக்குள் முழுமையாக ஒழிப்பதை அரசாங்கம் இலக்காக கொண்டுள்ளது. உள்ளூர் ரீதியாக பரவும் தொற்றுக்களை பூச்சியமாக குறைப்பதற்கும் நோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்கும் பொது சுகாதார கண்காணிப்பு திட்டங்கள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த நோய் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாகவும் முறையான மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் ஊடாக இதனை முறியடிக்க முடியும் என்று சுகாதாரத்துறையினர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்கள். உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரித்திருக்கின்ற நிலையில் தற்போது இலங்கையில் 1 லிட்டர் டீசலின் உண்மையான செலவு 720 ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாக ஜனாதிபதி ஆண்ட்ரகுமார திசநாயக்கா நுரலியா மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது குறிப்பிட்டார். டீசல் விலையை 392 ரூபாவாக பேணுவதற்காக அரசாங்கம் தற்போது 1 லிட்டருக்கு சுமார் 100 ரூபாய் மானியத்தை வழங்கி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த மானிய கொள்கையினால் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் பாரிய நஷ்டத்தை சந்தித்து வருவதாகவும் இவ்வாறானதொரு முறைமையை நீண்ட காலத்துக்கு முன்னெடுத்து செல்வது சாத்தியமற்றது என்றும் ஜனாதிபதி எச்சரிக்கை விடுத்தார். எரிபொருள் பாவனியை குறைப்பதன் மூலம் பொருளாதார ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்துவதே அரசாங்கத்தின் நீண்டகால எதிர்பார்ப்பு என்றும் அவர் குறிப்பிட்டார். சட்டத்துக்கு மேல் எவரும் இல்லை என்று ஜனாதிபதி கூறுகிறார். அப்படியாயின் தரமற்ற நிலக்கரியை நாட்டுக்கு இறக்குமதி செய்தவர்களையும் விசாரணைக்கு உட்படுத்துமாறு கேட்டுக் கொள்கிறேன் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். நிதியமைச்சின் 800 மில்லியன் ரூபாவை தவறான கணக்குக்கு மாற்றியவர்களை விசாரணை செய்யுங்கள், பொய்ச்சாட்சி சொல்லுமாறு வற்புறுத்தி சந்தனவர்களை தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளுபவர்களை விசாரணை செய்யுங்கள், அத்துடன் உலகிலே அதிக விலை கொடுத்து எரிபொருளை கொள்வனவு செய்தவர்களையும் விசாரணை செய்யுமாறு நான் சவால் விடுக்கிறேன். கடந்த கால தேர்தல்களில் எம்மை விட்டு விலகிச் சென்ற பெருமளவிலான மக்கள் இன்று மீண்டும் எங்களுடன் இணைந்து வருகிறார்கள். அவர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பதோடு அவர்களுக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டார். கந்தளாய் சீனி கைத்தொழிற்சாலை நிதி மோசடி வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவின் பணிக்குளாம் பிரதானியாக பணியாற்றிய குசுமதாச மானாமாவுக்கு விதிக்கப்பட்ட 20 மில்லியன் ரூபாய் மேலதிக அபராத தொகையை அறவிடுவது தொடர்பாக எடுக்கப்பட உள்ள அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்த நிலைப்பாட்டை 2 வாரங்களுக்குள் அறிவிக்குமாறு நிலையான மூவரடங்கிய நீதிமன்ற குளாம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு நேற்று உத்தரவு பிறப்பித்தது. பிரியந்தல்லியனகே, விராஜ் வீரசூரிய மற்றும் திலகரண்ண பண்டாரா ஆகிய மூவரடங்கிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. கடந்த 2018 கந்தளாய் சீனி கைத்தொழிற்சாலைக்கு சொந்தமான கட்டிடங்கள் மற்றும் இயந்திரங்களை இந்திய நிறுவனம் ஒன்றுக்கு கையளிப்பதற்காக 54 மில்லியன் ரூபாய் பணத்தை லஞ்சமாக பெற்ற சம்பவம் தொடர்பில் குற்றவாளியாக நீதிமன்றத்தினால் அடையாளம் காணப்பட்டு குசுமதாச மகநாமா தற்போது சிறைத்தன்னை அனுபவித்து வருகிறார். சிறைத்தன்னைக்கு மேலதிகமாக அவருக்கு 20 மில்லியன் ரூபாய் அபராதம் செலுத்துமாறும் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அந்த வழக்கில் பிரதிவாதிக்கு விதிக்கப்பட்ட 20 மில்லியன் ரூபாய் அபராத தொகையை செலுத்துவதற்கு தன்னிடம் எந்தவித சொத்துக்களும் இல்லை என்று பிரதிவாதி சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து சிறைச்சாலை அதிகாரிகளால் விடுக்கப்பட்ட வினவலுக்கு பதிலளித்த நீதிமன்றம் ஆரம்ப தீர்ப்பை அறிவிக்கும் போது இந்த அபராதத்தை செலுத்த தவறினால் அதற்கு பதிலாக அனுபவிக்க வேண்டிய மேலதிக சிறைத்தன்னை குறித்து அதில் குறிப்பிடப்படவில்லை என்று சுட்டிக்காட்டியுள்ளது. அவ்வாறானதொரு விடயம் ஆரம்ப தீர்ப்பில் குறிப்பிடப்படாத நிலையில் அபராதத்தை செலுத்த தவறியமைக்காக இந்த சந்தர்ப்பத்தில் மேலதிக சிறைத்தன்னையை விதிப்பதற்கு தமது நீதிமன்றத்துக்கு சட்ட அதிகாரம் இல்லை என்று நீதியரசர் பிரியந்தல் எனகே தெரிவித்தார். எனவே இது தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மேற்கொள்ள உள்ள அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பன குறித்த நிலைப்பாட்டை மன்றுக்கு அறிவிக்குமாறு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அரச காணி மாற்றத்துடன் தொடர்புடைய காணி மதிப்பீட்டு அறிக்கையை திருத்துவதற்காக கையூட்டல் பெற்ற குற்றச்சாட்டில் புலன்ருவை மாகாண வருவாய் மாவட்ட அலுவலகத்தில் துப்புரவு பணியாளர் ஒருவர் நேற்று கையூட்டல் தடுப்பு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். உத்தியோர்வ அறிக்கையில் காணியொன்றின் பெறுமதியை குறைத்து மதிப்பிடுவதற்காக பிரதேசவாசி ஒருவரிடம் சந்தனவர் 50,000 ரூபாய் கையூட்டல் கோரியிருக்கிறார். காணி உறுதி மாற்றத்துக்கான முத்திரை வரியை குறைப்பதற்காக இந்த மதிப்பீட்டு அறிக்கையின் பெறுமதியை குறைத்து காட்டும் மோசடி திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட பிரதேசவாசியினால் அளிக்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் கையூட்டல் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் மாவட்ட வருவாய் அலுவலக வளாகத்தில் வைத்து சந்தனவர் 35,000 ரூபாவை கையூட்டலாக பெற்றபோது அவரை கைது செய்தார்கள். கைது செய்யப்பட்ட சந்தனவர் புலன்ருவை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படுகிறார். கண்டி நகரத்தில் அமைந்துள்ள தனியார் வங்கியொன்றில் பணியாற்றும் 7 ஊழியர்கள் மோசடி குற்றச்சாட்டொன்றில் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கண்டி நகரத்தில் அமைந்துள்ள தனியார் வங்கியொன்றின் ஊழியர்கள் 7 பேர் போலி ஆவணங்களை தயாரித்து அந்த வங்கியின் வாடிக்கையாளர்களது பெயரில் மோசடியான முறையில் கடன் பெற்றுக் கொண்ட சம்பவம் தொடர்பில் கண்டி போலீசில் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இத்தொடர்பான விசாரணைகளை கண்டி போலீசார் தற்போது மேற்கொண்டு வருகிறார்கள். வெள்ள நீரில் மூழ்கிய தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் வெளிப்பென்ன நுழைவு பாதைகள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அந்த பகுதியில் அமைந்துள்ள அழுத்கம மத்துக்கம வீதி வெள்ள நீரில் மூழ்கியதன் காரணமாக கொழும்பு நோக்கி நுழையும் வாயில், கொழும்பிலிருந்து வரும் வாகனங்கள் வெளியேறும் வாயில் மற்றும் காலியிலிருந்து வரும் வாகனங்கள் வெளியேறும் வாயில் என்பன தற்காலிகமாக மூடப்பட்டிருந்தன. சொகுசு வாகனங்கள் மற்றும் சிறிய ரக வாகனங்களில் போக்குவரத்து இதன் காரணமாக பாதிக்கப்பட்டிருந்தது. தற்போது வெள்ள நீர் வடிந்துள்ளமையால் அனைத்து வாகன போக்குவரத்துகளுக்காகவும் வெளிப்பென்ன இடைமாறல் மீண்டும் வளமைக்கு திரும்பியுள்ளதாக காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. இலங்கையில் போக்குவரத்து விதிமுறைகளை மீறுபவர்கள் தொடர்பில் தகவல்களை வழங்குவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட வாட்ஸ்அப்பில் அந்த இலக்கத்துக்கு பாரதூரமான போக்குவரத்து விதிமுறைகளுடன் தொடர்புடைய 70க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் அந்த இலக்கத்தில் கிடைக்கப்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தார்கள். குறித்த வாட்ஸ்அப்பின் இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்ட 3 வார காலப்பகுதிக்குள் இந்த முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன.
8: விதிமீறல்களுடன் தொடர்புடையவர்களில் சுமார் 75 வீதமானோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து மற்றும் வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் WPJ சேனாதீர தெரிவித்துள்ளார். 0707 475 5600 எனும் வாட்ஸ்அப் இலக்கம் கடந்த மாதம் 21ஆம் தேதி அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த இலக்கத்துக்கு போக்குவரத்து விதிமுறைகளை மீறும் சாரதிகளின் குறுகிய காணொலிகளை அனுப்பி வைக்க முடியும். இயலுமானவரை காணொலியுடன் சேர்த்து அந்த சம்பவம் நடந்த இடம், திகதி மற்றும் நேரத்தை குறிப்பிட்டு அனுப்புமாறும் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். அபாயகரமான முறையில் வாகனம் செலுத்துதல், அதிவேகமாக வாகனங்களை செலுத்துதல் அல்லது இடது பக்கத்தால் முந்தி செல்லுதல் போன்ற விதிமீறல்கள் குறித்து இந்த வாட்ஸ்அப் இலக்கத்தின் ஊடாக தெரிவிக்க முடியும். அத்துடன் பஸ்கள் கவனஹீனத்துடன் பயணித்தது தொடர்பில் 1955 என்ற தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் அவசர அழைப்பு இலக்கத்துக்கு அறிவிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து கல்பட்டியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று மாதம்பை பகுதியில் மற்றொரு பேருந்தை மிகவும் ஆபத்தான முறையில் முந்தி செல்ல முயன்ற காணொளி சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. இதனையடுத்து பேருந்தின் ஓட்டுநருக்கு எதிராக காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள். காணொளியில் காட்டப்பட்டுள்ள போக்குவரத்து விதிமுறைகளை அவதானித்த மாதம்பை காவல்துறை அதிகாரிகள் அன்றைய தினமே பேருந்தை மறித்து ஓட்டுநருக்கு கடும் எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள். அத்துடன் அவரது ஓட்டுநர் உரிமம் பறிமுதல் செய்யப்பட்டு தற்காலிக அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டது. பேருந்தில் அதிக அளவிலான பயணிகள் இருந்தமையை கருத்தில் கொண்டு அன்றைய தினம் பேருந்து செல்ல அனுமதிக்கப்பட்டது. ஆனாலும் நேற்று மாதம்பை காவல்துறை நிலையத்தில் முன்னிலையாகுமாறு ஓட்டுநருக்கு உத்தரவிடப்பட்டது. இதன்படி நேற்று காவல்துறை நிலையத்தில் முன்னிலையான ஓட்டுநர் போதைப்பொருள் பாவனை செய்துள்ளாரா என்பதை கண்டறிய சிலாபம் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அத்துடன் அவருக்கு எதிராக அஜாக்கிரதையாகவும் சட்டவிரோதமாகவும் வாகனம் ஓட்டியமைக்காக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. முன்னதாக சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட அந்த காணொளியில் அதிவேகமாக வந்த பேருந்துடன் மோதாமல் இருக்க சிற்றுந்தோன்று விலகிச் செல்ல முயன்ற போது ஒரு பெண் மற்றும் குழந்தை உட்பட மூவர் பயணித்த உந்துருளி விபத்துக்குள்ளாவதை காண முடிகிறது. இதில் காயமடைந்தவர்கள் சிறு காயங்களுடன் அந்த இடத்தை விட்டு சென்றுள்ளதோடு இதுவரையில் மாதம்பை காவல்துறை நிலையத்தில் இதுகுறித்து எந்தவித முறைப்பாடும் அளிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் வெவ்வேறு பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற பத்துக்களில் 4 பேர் உயிரிழந்ததாக குறிப்பிடப்படுகிறது. அதன்படி அகங்கம இமத்துவ வீதியின் கடுகவத்த சந்தியில் இடம்பெற்ற பத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இதேவேளை திருக்கோவில் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட திருக்கோவில் பொத்துவில் வீதியில் இடம்பெற்ற பத்தில் நபர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். திருக்கோவில் நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி கவிழ்ந்ததில் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. உயிரிழந்தவர் திருக்கோவில் பகுதியைச் சேர்ந்த 42 வயதுடையவர் என்று தெரியவிருக்கிறது. அதே நேரம் வெளிவேறிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ரத்து பஸ்வல கேனகம வீதியின் கடுவத்த பகுதியில் இடம்பெற்ற பத்தில் மோட்டார் சைக்கிளின் பின்னால் அமர்ந்து சென்ற இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். கனகமவிலிருந்து ரத்து பஸ் வெல நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த லொரியில் மோதியதில் பின்னால் அமர்ந்து சென்றவர் லொரிக்குள் சிக்கொண்டு சம்பவ இடத்திலே உயிரிழந்து போனார். சம்பவத்தில் உயிரிழந்தவர் மேற்கு வெளிவெறிய பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய இளைஞர் என்று தெரிய வந்துள்ளது. அத்துடன் பிடிகல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிடிகல பெலவத்த வீதியின் பொருளுகன பகுதியில் இடம்பெற்ற பத்தில் 21 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். பெலவத்தையிலிருந்து பிடிகல நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து வீதியோர பாலத்துடன் மோதியதில் இந்த பத்தில் அவர் உயிரிழந்து போனார். ரத்னபுரி கில்லன பகுதியில் உள்ள ரத்தினக்கல் வியாபாரி ஒருவரின் வீட்டில் 7 கோடி ரூபாவுக்கு அதிகமான பெறுமதியான ரத்தினக்கற்கள் மற்றும் தங்க ஆபரணங்கள் கொள்ளையிடப்பட்டிருக்கிறது. அண்மையில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளதாக காவல்துறை தெரிவிக்கிறது. பொருட்களை கொள்ளையடித்த சந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கிண்ணச்சி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியிலே பகல் நேரத்தில் நடந்த 10 சொத்து மற்றும் தங்க நகைகள் திருட்டு வழக்குடன் தொடர்புடைய முக்கிய சந்த நபர் ஒருவரையும் அவரது மனைவியையும் கிள்நொச்சி பிரிவு குற்றப்புணர்வுத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளார்கள். கிள்நொச்சி பிரிவு குற்றப்புணர்வுத்துறையின் பரிசோதகர் பத்நாயக்கா உள்ளிட்ட அதிகாரிகள் குழு ஒன்று நேற்று சந்தேகத்துக்கிடமாக சுற்றித் திரிந்த ஒருவரை விசாரித்த போது கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஒரு சந்தேகத்துக்கிடமான கொள்ளைச் சம்பவம் வெளிக்கொண்டு வரப்பட்டுள்ளது. இதன்போது கிள்நொச்சி சாந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய வாடகைதார் ஒருவர் முக்கிய சந்த நபராக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் திருடப்பட்ட பொருட்களை பாதுகாத்து வைப்பதிலும் அவற்றுக்கு ஆதரவு அளிப்பதிலும் ஈடுபட்டிருந்த அவரது 20 வயது மனைவியும் பாரதிபுரம் பகுதியில் கைது செய்யப்பட்டார். கிள்நொச்சி போலீஸ் நிலையத்தில் பதிவான 10 பகல்நேர வீட்டுக் கொள்ளை சம்பவங்களில் இந்த இருவரும் நேரடியாக ஈடுபட்டிருப்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. திருடப்பட்ட தங்கப் பொருட்களில் ஒரு பகுதியை சந்த நபர்கள் 2 தனியார் அடகு நிலையங்களிலும் மன்னார் வங்கி கிளையிலும் அடமானம் வைத்துள்ளார்கள். அடமானம் வைக்கப்பட்ட 49 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்கப் பொருட்களை கண்டறிவதற்கு தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அம்பலாந்தோட மாமடல பகுதியில் ரத்னவலி தேவியின் சிலையில் கையில் மனித தலை வைக்கப்பட்ட அதிர்ச்சிகரமான கொலையின் பின்னணி குறித்த திடுக்கிடும் தகவல்களை காவல்துறையினர் வெளியிட்டுள்ளார்கள். கடந்த 11ஆம் தேதி தனது பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருந்த 34 வயதுடைய லக்மால் சத்ருவன் பொடி என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்டதோடு அவரது தலை துண்டிக்கப்பட்டு சிலையின் கைகளில் வைக்கப்பட்டது. கடந்த பிப்ரவரி மாதம் நடந்த முக்கொலை சம்பவத்தில் உயிரிழந்த மெத்தப்பொடி என்பவரின் மரணத்துக்கு பழிவாங்கலாகவே இந்த கொலை அரங்கேற்றப்பட்டுள்ளது. இந்த கொலையுடன் தொடர்புடைய மெத்தலோக்கு சமிர உதயங்க மற்றும் சாரங்க தர்சன ஆகிய மூவர் கைது செய்யப்பட்டார்கள். இந்த திட்டத்தை தீட்டியதாக கருதப்படும் கர்ணலோக்கா கொலையிலிருந்து தப்பிக்க தந்திரமாக அன்றைய தினமே பழைய வழக்கொன்றுக்காக நீதிமன்றில் சரணடைந்து விளக்கமறியலுக்கு சென்றுள்ளார். சட்டவிரோத மதுபான வியாபார போட்டியும் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கியதாக ஏற்பட்ட பகையுமே இந்த தொடர் கொலைகளுக்கு காரணம் என்று தெரிய வருகிறது. விளையாட்டு துப்பாக்கியை காட்டி மிரட்டி யுவதியொருவரை கடத்த முற்பட்ட 2 சாதுர்களை கல்கிசை பிரிவு குற்றப்புணர்வு பணியகம் கைது செய்துள்ளது. சந்தேகநபர்களிடமிருந்து அவர்கள் பயன்படுத்திய விளையாட்டு துப்பாக்கி மற்றும் சிற்றுந்து என்பன காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பபட்டுள்ளது. கடந்த 7ஆம் தேதி மத்துக்கொட கிரிகம்புனுவ பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் புகுந்த இந்த 2 சந்தேகநபர்களும் அங்கிருந்த யுவதியை விளையாட்டு துப்பாக்கியை காட்டி மிரட்டி கடத்த முயன்றார்கள். இதன்போது வீட்டிலிருந்த மத்திய நபரின் பலத்த எதிர்ப்பு காரணமாக கடத்தல் முயற்சி தோல்வியடைந்தது. சந்தனவர்கள் காரில் தப்பி சென்றார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக மத்தியகுட காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து கல்கிசை பிரிவு குற்றப்புணர்வு பணியகம் மேற்கொண்ட தீவிர விசாரணைகளின் மூலம் சந்தனவர்கள் இருவரும் கல்கிசை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இரு தரப்பினருக்கிடையே நீண்ட காலமாக உள்ள விவரம் தனிப்பட்ட பகையே இந்த கடத்தல் முயற்சிக்கு காரணம் என்று ஆரம்ப கட்ட காவல் விசாரணை மூலம் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் அத்துருகிரிய பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பதோடு கல்கிசை பிரிவு குற்றப்புணர்வு பணியகம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது. யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா சென்ற வவுனியாவைச் சேர்ந்த யுவதியொருவரை காணவில்லை என்று பெற்றோர் காவல்துறையிடம் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார்கள். அந்த யுவதி கடந்த 27ஆம் தேதி யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா செல்வதாக சென்ற நிலையிலே காணாமல் போயுள்ளதாக காங்கிரஸ் துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வவுனியா கற்பகபுரம் பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய சுந்தன் திவ்யா என்ற யுவதியே காணாமல் போனவர். இது தொடர்பில் காங்கிரஸ் துறை போலீசாரும் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். எல்லா சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் காதலர்களை அச்சுறுத்தி பல்வேறு குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வந்த 2 நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். எல்லா போலீஸ் நிலைய அதிகாரிகளால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது ஆலியட பகுதியைச் சேர்ந்த 33 மற்றும் 28 வயதுடைய இருவர் கைது செய்யப்பட்டார்கள். முதற்கட்ட விசாரணைகளின்படி காதலர்களை அச்சுறுத்திய சந்தேக நபர்களில் ஒருவர் அந்த யுவதியை பலவந்தமாக காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்று பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தியிருக்கிறார். மற்றொரு காதலர்களிடமிருந்து சுமார் 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளை இவர்கள் கொள்ளையடித்துள்ளார்கள். மேலும் பல இளஞ்சோடிகளிடமிருந்து கையடக்க தொலைபேசிகள் மற்றும் பல்வேறு சொத்துக்களை இவர்கள் அபகரித்துள்ளார்கள். திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினரான கனமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட சம்பவத்துக்கு உதவி புரிந்ததாக சந்தேகப்படும் மேலும் ஒருவரை காவல்துறையினர் நேற்று கைது செய்தார்கள். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் திட்டமிட்ட குற்றச்செயல் குழுக்களுடன் தொடர்புடையவர் என்று ஆரம்ப கட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்திருப்பதாக காவல்துறையினர் குறிப்பிட்டார்கள். கிரியுள்ள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சிறி சேதகம பகுதியில் நேற்று அதிகாலை காட்டு யானையின் தாக்குதலுக்கு உள்ளாகி பெண்ணொருவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தார்கள். சம்பவத்தில் உயிரிழந்தவர் சிறிதகம பகுதியைச் சேர்ந்த 44 வயதுடைய பெண் என்று தெரிய வந்திருக்கிறது. உயிரிழந்த பெண் தனது வீட்டின் பின்புறத்தில் இருந்தபோது எதிர்பாராத விதமாக காட்டு யானையின் தாக்குதலுக்கு அவர் உள்ளாகியிருந்தார். காலி உரகஸ் மங்கந்திய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ரகினாகந்த பகுதியில் மின்சாரம் தாக்கி வயோதிப பெண்ணொருவர் நேற்று அதிகாலை உயிரிழந்தார். உயிரிழந்தவர் ரகினகந்த மிகிஸ்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த 74 வயதுடையவர் என்று தெரிய வருகிறது. அந்த பெண் அருகிலுள்ள வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த போது மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் அறுந்து கிடந்த மின்சார கம்பியில் சிக்கி மின்சாரம் தாக்கியதில் அவர் உயிரிழந்து போனார். இன்று நாட்டின் பல பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கு அதிக பலத்த மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
9: மேல் சபர்கமுக மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாதுரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது.
10: நாளை மாலை அல்லது நாளைக்கு பின்னரான காலப்பகுதியில் இந்த வானிலை நிலைமை மேலும் பலவீனமடைந்து இலங்கையை விட்டும் அகன்று செல்லும் என எதிர்பார்க்கின்றோம். எவ்வாறாயினும் இந்த குறைந்த அழுத்த பிரதேசத்தின் தாக்கத்தினால் நாட்டின் வடக்கு, வடமேற்கு, மேல் சபரகமுக, தெற்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது திடீருடன் கூடிய மழை பெய்யும். ஏனைய பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கின்றோம். குறிப்பாக மேல் சபரகமுக, மத்திய, வடமேல் மாகாணங்களிலும், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் இன்று 100 மில்லிமீட்டருக்கும் அதிக கடும் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். கடற்பரப்புகளை பொறுத்தவரையில் காங்கேசம் துறையிலிருந்து புத்தளம், கொழும்பு, காலி, மாத்தறை, அம்மாந்தொட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும் என்பதால் கடல் அவ்வப்போது கொந்தளிப்பாகவும் காணப்படும். எனவே மீனவ மற்றும் கடற்சார் தொழில்களில் ஈடுபடுவோர் இது தொடர்பில் அவதானத்தோடு செயற்படுமாறு கேட்டுக் கொள்கின்றோம்.
11: தற்போது பெய்து வரும் மழையினால் பல பிரதான ஆறுகளின் நீர்மட்டம் வெள்ளாமாகிய மட்டத்தை எட்டியுள்ளது. கழுகங்கை, ரத்தினபுரி, மகுரம் மற்றும் கலவெல்லாவ ஆகிய பகுதிகளில் அபாய மட்டத்தை எட்டியுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. நில்வலா கங்கை, பானதுகம பிரதேசத்திலும், அத்தனகலு ஓயா, தூணமலை பிரதேசத்திலும் வெள்ளாம்பாகிய மட்டத்தை எட்டியுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனிடையே நிலவும் கடும் மழையினால் தெதிரு ஓயா, லுடுகம் பெஹர, பெஹரகல உள்ளிட்ட 16 பாரிய நீர்த்தேக்கங்களும், 18 நடுத்தர நீர்த்தேக்கங்களும் தற்போது வான் பாய்ந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே 10 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
12: காலி மாவட்டத்தில் நிலுவ பகுதிக்கும், கல்லுத்தறி மாவட்டத்தின் அகலவத்த, பதுரலிய, மதுகம, ஹொரணு, வலல்லாவிட்ட ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், ரத்தபுரி மாவட்டத்தின் ரத்தபுரி, பல்மடுல்லு ஆகிய பகுதிகளுக்கும் விடுக்கப்பட்ட 2 கட்ட மனுசரிப்பு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நடைமுறையில் உள்ளது. மேலும் பதுளி மாவட்டத்தின் பண்டாரவலை, பசரை, ஹாலியல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், காலி மாவட்டத்தின் தவளம, எல்பிடிய, நியாங்கம பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், கல்லுத்தறி மாவட்டத்தின் இங்கிரிய, புலசிங்கன் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், கண்டி மாவட்டத்தின் பூஜாபெட்டிய, தும்பனை, டெல்தோட்டு, தொழுவு, உடனுவரு, அத்தரலியாத்து, ஹாரிஸ் பத்துவு, பஸ்பாகே கோரலை, யாட்டினுவரு, உடப்பலாத்து, பார்த்திகை வாகைட்டு, பண்பிலு, கங்கைகீர கோரலு, கங்கவட்ட கோரலை மற்றும் அகுர்ன ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், கேகாலை மாவட்டத்தின் புலத்குகுப்பிட்டிய, மாவனெல்லு, கேகாலை, அரநாய்க்கு, யாட்டியாந்தோட்டி, வரக்காம்புலு, ரம்புக்கனை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், குருநாகல் மாவட்டத்தின் விதிகம பிரதேச செயலக பிரிவுக்கும், மாத்தறை மாவட்டத்தின் வத்தோட்டை, நாவுலு, அம்பகங்கன் கோரலி ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், முரணாகலை மாவட்டத்தின் வெள்ளவாய, படல்கும்பரு, பிபிலை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், நூரலி மாவட்டத்தின் நோவூட், அம்பகமுக கோரலி, கொத்மலை மேற்கு, ரத்தபுரி மாவட்டத்தின் அகலேகுடு, களவான, குறிவிட்டு, கொடக்கவிலு, கிரியல்லு, அயகம் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் 3 கட்ட மண்சரிப்பு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் நாட்களில் மழை தொடரும் என வளிமண்டல மைய திணைக்களம் அறிவித்துள்ளமையினால் ஆபத்தான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானமாக இருக்குமாறும், தேவை ஏற்படின் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் கேட்டுக் கொள்கின்றோம்.
13: இன்று காலை 8:30 நிறைவடைந்த கடந்த 24 மணித்தியாலங்களில் புத்தளம் பகுதியில் அதிகூடிய மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. அதன் அளவு 256.2 மில்லிமீட்டராக புத்தளம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. புத்தளம் மார்க்கத்திலான ரயில் சேவையும் இன்றும் சிலாவும் ரயில் நிலையம் வரை மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடும் மழையினால் புத்தளம் மார்க்கத்தின் தில்லையடி பிரதேசத்தின் சில இடங்களில் நீரில் மூழ்கியுள்ளமையினால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்கு தெரிவித்துள்ளது. கனமழையால் புலத்சிங்கள மொழ்காவ வீதியின் நாளியத்த பகுதி நீரில் மூழ்கியுள்ளது. நிலவும் மழையுடன் கூடிய வானிலையினால் 18 பாரிய நீர்த்தேக்கங்கள் தற்போது வான் பாய்ந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. 18 மத்திய அளவிலான நீர்த்தேக்கங்களும் வான் பாய்வதாக திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் HMPST ஹேரத் தெரிவித்துள்ளார். இதனால் ராஜாங்கடி நீர்த்தேக்கத்தின் 4 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. இதிலிருந்து செக்கனுக்கு 2613 கன அடி நீர் கலாமுகியாவுக்கு திறந்துவிடப்படுகின்றது. இதேவேளை அங்கமோ நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகளை தொடர்ந்து திறந்து வைப்பதற்கு நீர்ப்பாசன திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. நீர்த்தேக்கத்திலிருந்து வெளியேற்றப்படும் நீர் லுனோயா வழியாக கலாமுகியாவில் திறந்துவிடப்படுவதுடன் கலாமுகியாவின் இருமரங்கிலும் உள்ள மக்கள் அவதானமாக இருக்குமாறு திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. கலாபாவியின் 2 வான்கதவுகள் தொடர்ந்தும் திறக்கப்பட்டுள்ளன. கலவானை பகுதியில் பெய்து வரும் கடும் மழையினால்
14: குகுலை கங்கை நீர்த்தேக்கத்தின் வான்கதவு திறக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நிலவும் மழையுடன் கூடிய வானிலையினால் நீரில் மூழ்கியிருந்த தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் கொழும்பு நோக்கி பயணிக்கும் வெளிப்பெண்ண இடமாறல் தற்போது திறக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
0: அரசாங்கத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலையை விட கூடுதல் விலைக்கு போத்தல் குடிநீரை விற்பனை செய்த மாத்தறை மாவட்டத்தைச் சேர்ந்த இரண்டு சுற்றுலா ஹோட்டல்களுக்கு மாத்தறை நீதவான் நீதிமன்றம் மொத்தம் 10,00,000 ரூபாய் அபராதம் விதித்தது. நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தகவலின்படி ஒவ்வொரு ஹோட்டலுக்கும் தலா 5,00,000 ரூபாய் வீதம் நேற்று இந்த அபராதம் விதிக்கப்பட்டது. நுகர்வோரிடமிருந்து கிடைத்த புகார்களின் அடிப்படையில் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் மாத்தறை மாவட்ட அலுவலகத்தினால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பு தேடுதல்களின் போதே இந்த மோசடி கண்டறியப்பட்டுள்ளது. இந்த ஹோட்டல்கள் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட பல மடங்கு கூடுதல் விலைக்கு குடிநீர் போத்தல்களை விற்பனை செய்து வாடிக்கையாளர்களை சுரண்டியுள்ளன. ஒரு லிட்டர் குடிநீர் போத்தலின் அரசாங்க விலை 100 ரூபாவாக இருக்க அது 450 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டதோடு 500 மில்லி லிட்டர் குடிநீர் போத்தலின் அரசாங்க விலை 70 ரூபாவாக இருக்கையில் அது 300 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டிருக்கிறது. நுகர்வோர் சட்டங்களை மீறி செயற்பட்ட வர்த்தகர்களுக்கு எதிராக நீதிமன்றங்களால் 8.9 கோடி ரூபாவுக்கு அதிக அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது.
14: ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரையிலான காலப்பகுதியில் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் விசாரணை அதிகாரிகளால் நாடு தழுவிய ரீதியில் 7,334 வெற்றிகரமான சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன. இவற்றில் அதிக அளவிலான சோதனைகள் குருநாகல் மாவட்டத்திலேயே முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அங்கு 654 சுற்றுவிழிப்புகள் நடத்தப்பட்டுள்ளன. கொழும்பு மாவட்டத்தில் 519 சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன. புத்தளம் மற்றும் கண்டி மாவட்டங்களின் முறையே 511 மற்றும் 502 சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. இந்த சோதனைகளின் போது நுகர்வோர் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களின் தரம் மற்றும் நிர்ணயிக்கப்பட்ட விலைகள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய அரிசி சீனி போன்ற அத்தியாவசிய உணவுப் பொருட்கள், பிஸ்கட் குளிர்பானங்கள், குடிநீர் போத்தல்கள், அத்துடன் சந்தையில் உள்ள பல்வேறு வகையான அழகு சாதன பொருட்கள் மற்றும் மின்சார உபகரணங்களின் தரம் மற்றும் பாதுகாப்பு தன்மை குறித்த அதீத கவனம் செலுத்தி பரிசோதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தையில் இடம்பெறும் முறையற்ற செயற்பாடுகள், தரமற்ற பொருட்கள் விற்பனை அல்லது விலைகள் தொடர்பான விவரங்களை 1977 என்ற அவசர அழைப்பு இலக்கத்தின் ஊடாக நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு அறிவிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து, இலங்கையில் உள்ள ஆஸ்துமா நோயாளிகளில் பலர் முறையான நீண்டகால சிகிச்சையை பெறுவதற்கு பதிலாக அவசரகால
15: இன்னொருவர் வேதனை இவர்களுக்கு வேடிக்கை இதயமற்ற மனித

உழைத்திட வேண்டும் கைகளை நம்பி. எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு, எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை

அமைவதுதானே வாழ்க்கை பூந்தோட்டம். மூன்று

நிறைய கலை நேரம் இரவு 12:05 மேக்கராட்சத்திலே 11:05 நேர்களே என்று நமது நிகழ்ச்சிகள் வளமையான நிகழ்ச்சிகள் இடம்பெறாமைக்கு வருத்தம் தெரிவித்து தொடர்கின்றது. நாளை அதிகாலை வணக்கம் தமிழொலியில் பக்தி பாமாலைகள் ஆரம்பமான வரையில் வளமை போலென்றும் சிங்கப்பூரிலிருந்து

நேரம் இப்பொழுது காலை 6:09 ஆகிவிட்டது. வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்க வந்துட்டேன் நான் சஜினி. சிங்கப்பூர்ல சந்தோஷமான ஒரு தகவல், அதாவது 17 வருடங்களுக்கு பிறகு ஒரு வட்டம் முழுமையடைகின்றது. நான் பேசுறது நம்ம வட்ட ரயில் பாதையை பத்தி தாங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் வட்ட ரயில் பாதையை பயன்படுத்திக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த வட்டம் எப்ப முழுமை அடையும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சந்தோஷமான தகவல் என்னவென்றால், வரும் ஜூலை மாதம் 12ஆம் தேதியிலிருந்து இந்த வட்டம் முழுமை அடைகின்றது. கேப்பல், கேன்டன்மென்ட், பிரின்ஸ் எட்வர்ட் ரோட் ஆகிய நிலையங்களை பயணிகள் வரும் ஜூலை மாதம் 12ஆம் தேதியிலிருந்து பயன்படுத்தலாம். ஜூலை 4ஆம் தேதி காலை 9:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரையிலும் பொதுமக்கள் நீங்க இலவசமாக பயணத்தை முன்னோட்டமாக நீங்க அனுபவிக்கலாங்க. சந்தோஷமான செய்தி இல்லையா? எல்லாரும் வந்து இந்த வட்டம் எப்ப முழுமையடையும்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க, இப்ப முழுமை அடைந்து விட்டது. இப்ப இந்த வட்டப்பாதையில மொத்தம் 33 நிலையங்கள் இருக்கின்றன. சரி நேர்களே, நீங்க இப்ப உங்களுடைய விருப்ப பாடல்களை விரும்பி கேட்கலாம். பல நேர்களும் ரொம்ப புத்திசாலித்தனமா காலையிலேயே, அதாவது நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பே உங்களுடைய விருப்பங்களை அனுப்பி வச்சிருங்க. அந்த வரிசையில தொகுப்பின் முதல் பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. சுபா, காக்கும் கரங்கள் திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் இடம்பெறுகிறது. கே வி மகாதேவனின் இசையில் AL ராகவன் LR ஈஸ்வரி பாடலோட வராங்க. கேட்டு மகிழுங்கள். இது உங்கள் வணக்கம் சிங்கை.

0: சொல்லுங்கள் ராஜமாதா.
1: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
2: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது
0: வணக்கம் சிங்கே.
1: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
2: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
1: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
1: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: பழைய பாடல் திரும்பிகளுக்கு
1: பனிமலை மேகங்கள் பொழிகின்ற
0: மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரை ஒலியில் மட்டும்தான்.
2: ஒளிபரப்ப முடியுமா அப்படின்னு மனசுல இருந்தாரு, அவருக்காகவே பாடல் இடம்பெற்றது. இன்னொரு சந்தோஷமான செய்தி, வரும் ஜூன் மாதத்தில் உலக கிண்ண கார்பந்து போட்டிகள் தொடங்கவிருக்கின்றன. அது சந்தோஷமான செய்தி கிடையாது, சந்தோஷமான செய்திக்கு நான் இப்ப வரேன். இந்த ஆட்டங்களை நீங்க இலவசமாக பார்க்கலாம். நீவாட்ச் தளத்தின் வாயிலாகவும் ஒளிவழி ஐந்திலும் நீங்க இந்த ஆட்டங்களை இலவசமாக கண்டு மகிழலாம். ஜூன் 11 நடக்க இருக்கும் தொடக்க ஆட்டம், மெக்சிகோ சவுத் ஆப்பிரிக்காவை மோதும் ஆட்டத்தை நீங்க பார்க்கலாம். அதன் பிறகு ஜூன் 27 வரையிலும் இடம்பெறும் 23 குழு நிலை ஆட்டங்களை நீங்க பார்க்கலாம். ஜூலை 14-15 இடம்பெறும் அரை இறுதி ஆட்டங்களையும் நீங்கள் இலவசமாக பார்க்கலாம். ஜூலை 18 மூன்றாம் இடத்திற்கான பிளே ஆஃப் ஆட்டம் இடம்பெறும், அதையும் நீங்க பார்க்கலாம் மீ வாட்ச் ஒளிவழி 5 தளங்களில். அதன் பிறகு ஜூலை 19 இடம்பெறும் இறுதி ஆட்டத்தையும் நீங்கள் இலவசமாக பார்க்கலாம். உங்களுக்கு மீ வாட்ச் செயலி இல்லைனா இப்பவே பதிவிறக்கம் செஞ்சிருங்க, அல்லது meewatch.sg என்ற இணைய பக்கத்திலையும் நீங்க பார்க்கலாங்க. சரி, அடுத்து நாம எங்க வீட்டு பிள்ளை இதரப்படத்துல இருந்து பாடலை கேட்க போறோங்க. TM சௌந்தரராஜன், LR ஈஸ்வரி கொண்டு வரும் இந்த பாடல விரும்பிக்கிட்டு இருக்காரு ரவிச்சந்தர். அவரோட சேர்ந்து மாந்தோப்பில் நின்று பாடலை கேட்டு ரசிப்போமா? இது உங்கள் ஒளி 9.68 கேட்டாலே பரவசம்.

0: இந்தியாவில் இருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
2: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.

0: அவருக்கு அந்த இளையர் எதுவுமே செய்யல, அப்படி ஷாக்ல உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பாட்டி அவருடைய முகத்தை பாக்குறாங்க. அவங்களுடைய பேரன் இல்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த இளையரின் முகத்தை அவங்களுடைய கைகள்ல கூப்பி அவருடைய கண்ணங்கள்ல என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி சொல்லி முத்தமிடுறாங்க. இந்த காணொலியை பார்ப்பதற்கே ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. இருந்தாலும் அந்த இளையர் அறை வாங்கும் பொழுது அவரு எதையும் செய்யாம திருப்பி அடிக்காம அப்படி அசையாம அமர்ந்திருந்தாரு. அதுதான் பாக்குறதுக்கு வியப்பா
1: இருந்துச்சுங்க.
0: சரி மாணவர்களே, உங்களுக்கான கேள்வி இதுதான், ரொம்ப சுலபமான கேள்வி. நான் சற்று முன்பு சொன்ன தகவல், இந்த சம்பவம் எந்த நாட்டில் நடைபெற்றது? நான் சற்று முன்பு சொல்லியிருந்த சம்பவம் எந்த நாட்டில் நடைபெற்றது? இப்பவே உங்களுடைய பதில்களை பதிவு செய்து 9 6 7 8 8 9 6 8 என்ற எண்ணுக்கு அனுப்பி வச்சிருங்க. பதிலோடு சேர்த்து உங்களுடைய பெயர், எந்த பள்ளியில படிக்கிறீங்க, எந்த நிலையில படிக்கிறீங்க அப்படிங்கறதும் தெளிவா பதிவு செஞ்சு எனக்கு அனுப்பி வச்சிருங்க. நேரம் இப்பொழுது சரியாக காலை 6:33 ஆக இன்னும் சில வினாடிகளே உள்ளன. போக்குவரத்து நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க.
2: 9 6 8 போக்குவரத்து நிலவரம்.
0: வுட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE டேரி ஃபார்ம் ரோடிற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர்சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
8: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே. என் வீட்டையும் இவங்கதான் புதுப்பிச்சாங்க.
7: விலை எப்படி?
8: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
9: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002-21-96. செல்லுங்கள் newmtechgroup.com.
10: அனார்கலி சுப்ரீம் டைமண்ட் பொன்னி அரிசி. 1000 அரிசி வகைகள் இருந்தாலும் அனார்கலி சுப்ரீம் டைமண்ட் பொன்னி அரிசியை தான் எல்லாரும் விரும்புறாங்க. ஏன்னா இதுதான் அரிசிகளின் அரசி. சமைச்ச பிறகு பார்த்தா வைரம் போல ஜொலி ஜொலிக்கும். சீக்கிரம் கெடாது, எளிதில் ஜீரணமாக கூடியது. உயர்ந்த தரம், நிறைவான சுவை. அனார்கலி சுப்ரீம் டைமண்ட் பொன்னி அரிசி இப்ப 5, 10, 25 கிலோகிராம் பேக்கெட்டுகள்ல கிடைக்குது. மொத்த விநியோகஸ்தர் சையத் முகமது டிரேடர்ஸ் சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட்.

0: அமரனின் இசையில் உங்களுக்காக பாடல்கள் ஒலித்தன. கங்கை அமரனின் இசையில் சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படத்தில் இருந்து மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியிருந்த பாடலை நீங்க கேட்டிருந்தீங்க. அதற்கு முன்பு நதியை தேடி வந்த கடல் திரைப்படத்தில் இருந்து இசைஞான இளையராஜாவின் இசையில் பி ஜெயச்சந்திரன் எஸ் பி சைலஜா பாடியிருந்த பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. மற்ற முக்கிய சாலைகளில் போக்குவரத்து சீராக உள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: வாகன கண்காட்சி சலுகைகளை தவறவிட்டு விட்டீர்களா? அவை இன்னும் தொடர்கின்றன. ஆனால் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே. பிவாய்டிக்கு மாறும் போது கண்காட்சிக்கு பிந்தைய சிறப்பு தள்ளுபடிகள், கவர்ச்சிகரமான உரிமையாளர் பலன்கள் மற்றும் சிறப்பான கூடுதல் பரிமாற்ற ஊக்கத்தொகையை பெற்றிடுங்கள். புத்திசாலித்தனமான மின்னேற்ற கலப்பு தொழில்நுட்பத்தால் இயங்கும் புதிய பிவாய்டி சீல் 6DMI வாகனத்தை செலுத்தி பாருங்கள். இது நீண்ட தூர பயணங்களுக்கு பெட்ரோல் ஆதரவுடன் கூடிய மின்சார ஆற்றலின் செயல்திறனை வழங்குகிறது. இன்றே பிவாய்டி காட்சியகத்திற்கு வருகை தாருங்கள்.
6: உலக புகழ் பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜோயா லுகாஸில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
7: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
0: உங்க வெள்ளிக்கிழமை காலை பொழுத உற்சாகப்படுத்த ரொம்ப சுருக்கமா ஒரு பொன்மொழியை சொல்லிட்டு போலாம் அப்படின்னு வந்துட்டேங்க. சரி, இந்த பொன்மொழியை அனுப்பி வச்சிருக்காங்க செல்வி. கூற்று என்னவென்றால், வாழ்க்கை என்பது ஒரு முறைதான், வருத்தப்பட்டு கழிக்காதே. ஒவ்வொரு வினாடியையும் உன் விருப்பம் போல் ரசித்து வாழ். மீண்டும் உங்களுக்காக, வாழ்க்கை என்பது ஒரு முறைதான், வருத்தப்பட்டு கழிக்காதே. ஒவ்வொரு வினாடியையும் உன் விருப்பம் போல் ரசித்து வாழ். ஆமாங்க, அவங்க சொல்றது ரொம்ப உண்மைதாங்க. நம்மை சுற்றி நிறைய நடக்கலாங்க, ஆனா எது நமக்கு முக்கியமோ அதை மட்டும் கருத்தில் கொண்டு நம்ம செயல்பட்டோம்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். இவங்க அப்படி செஞ்சாங்க, அவங்க இப்படி செஞ்சாங்க, ஏன் இந்த மாதிரி, ஏன் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாம ஆராய்ந்து கொண்டு இருந்தோம்னா வாழ்க்கையில நாம முன் செல்ல முடியாதுங்க. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஆராய்ச்சிகள்ல நம்ம நேர்த்தை தாங்க வீணடிக்கிறோம். அதற்கு பேசாம என் வாழ்க்கை நான் எப்படி இருக்க போறேன் அப்படிங்கறத நிர்ணயிக்க போறேன் அப்படின்னு நினைச்சு நீங்க செயல்பட்டீங்கன்னா வாழ்க்கை இன்னும் சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வார இறுதி, நல்லா என்ஜாய் பண்ணுங்க.
1: தன்முனைப்பு வரிகள் ஆதரவு
8: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் புண்ணி ரைஸ்.

0: மகளிர் திரைப்படத்துல இருந்து பாடல கேட்டு நீங்க நல்லா ஆட்டம் போட்டிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். விவேக் மொழிவனின் இசையில் நகாஷ் அசீஸ் சஞ்சனா திவாகர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. நீங்க ஆட்டம் போடணும் அப்படிங்கறதுக்காகவே மதுராசி திரைப்படத்தில் இருந்து பாடல் இடம்பெறுகிறது. அனிருத்தின் இசையில் சாய் அவை அங்கர் கொண்டு வரும் பாடலை கேட்பதற்கு முன்பு வாங்க வானிலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க. இன்று இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் என்று முன்னுரைத்துள்ளனர் வானிலை ஆய்வகத்தார்.
1: வானிலை நிலவரத்திற்கு ஆதரவு
0: வீட்டு சமையல் கமகமக்க ஆரோக்கியம் மேம்பட யோகோ அரிசி பருப்பு மற்றும் மசாலா பொருட்கள் சுவைக்கும் நலத்துக்கும் யோகோ வயிறும் நிறையும் மனசும் நிறையும். ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம நடிகர் சூர்யா சொல்லியிருக்கும் ஆரோக்கிய குறிப்பை நீங்க கண்டிப்பா பின்பற்றணுங்க. சமீபத்துல கருப்பு திரைப்படத்திற்கான விளம்பர நிகழ்ச்சி ஒன்று இடம்பெற்றது. இந்த நிகழ்ச்சியில தமது தம்பி கார்த்தியோடு கலந்து கொண்டாரு சூர்யா. அப்ப நிகழ்ச்சியை வழி நடத்துறவங்க அவரு கிட்ட உங்களுடைய ஆரோக்கியத்திற்கான ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் எப்போதுமே நினைப்பேன் நம்ம உடற்பயிற்சி நிறைய செய்யணும் அப்படின்னு, ஆனால் 25 வயதுக்கு பிறகுதான் எனக்கு தெரிந்தது ஆரோக்கியம் என்பது உடற்பயிற்சி கூடத்துல தொடங்குவது கிடையாது, நமது சமையல் அறைகள்ல தொடங்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. 80 விழுக்காடு ஆரோக்கியம் நமது உணவுல இருக்குங்க, 20 விழுக்காடு தான் உடற்பயிற்சியில இருக்கு. நமது வாயை கட்டுப்படுத்த தெரிந்து கொண்டால் நாம நல்லா ஆரோக்கியமா இருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு சூர்யா. அதற்கு கார்த்தி ரொம்ப கியூட்டா பக்கத்துல என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்னுடைய வாய்க்கு ஜிப்பே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கும் அப்பப்ப வாயில ஜிப் இல்லாம தாங்க போகும். எதை எதை நீங்க எப்பப்ப சாப்பிடணுமோ அதை அதை அப்பப்ப நீங்க சாப்பிட்டீங்கன்னா சிறப்பா இருக்கும். நீங்க முழுமையா இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லல. ஏன், நம்ம ஆரோக்கியசாமி ரவிஜி கூட அவ்வப்போது சீட் டே அப்படின்னு சொல்லி அவருக்கு விருப்பமான உணவுகளை சாப்பிடுவாரு. ஆனா மற்ற நாள்களில் அவரு ஆரோக்கியமான வழிமுறையை பின்பற்றுறாரு. ஆரோக்கியம் என்பது உங்க கைகள்ல தாங்க, உங்க வாய்களையும் கூட ஆரோக்கியமா இருங்க, நல்லா சந்தோஷமா இருங்க.
1: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
2: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி தசைவலி தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.
3: இது வணக்கம் சிங்கை.
4: சலம்பல சலம்பல அடியே கங்கம்மா, வெறுப்புல சிரிக்கிற அணியே.
5: ஏய் என்னடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது.
4: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
5: அச்சச்சா
4: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்.
5: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா வைபப்படு.

0: நேரம் இப்பொழுது காலை 6:55. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக காலை 7 மணி செய்திகள் இடம்பெறவிருக்கின்றன. செய்திகளுக்கு பிறகு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது உங்கள் வணக்கம் சிங்கே.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: வெறித்தனமான வெள்ளிக்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
7: நான் பொய் சொல்லல, வெறித்தனம் வெறித்தனம். ஏன் சொல்றேன்னா, வேலையை சீக்கிரம் முடிக்கணும், இன்னைக்கு வெளியே போகணுங்கிற ஒரு வெறித்தனம் எல்லாருக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு. எல்லாத்தையும் முடிச்சிட்டு சீக்கிரம் சீக்கிரமா கிளம்பணும்னு நினைக்கிற ஒரு நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமை. வீட்டை பத்தி நினைக்கிறீங்க, வேலையை பத்தி நினைக்கிறீங்க, மற்ற எல்லாரையும் பத்தி நினைக்கிறீங்க, ஆனா உங்களை பத்தி கவலைப்படுறீங்களா நீங்க? இந்த பரபரப்புல நீங்க உங்களை அழகுபடுத்திக்க மறந்துடாதீங்கன்னு சொல்றாங்க.
8: முள்ளங்கி ஊறுகாய், மசித்த உருளைக்கிழங்கு, அதோட மேங்கோ பீச் சஜோரா அடங்கிய சம்யாங் போல்டா கபடோரா டபுள் டவுன் பாக்ஸ் இப்ப 13.80 காசு மட்டும்தான்.
9: கேக்கும் போதே சுவையா காரமா இருக்கே.
8: கடையில் அமர்ந்து சாப்பிட, வாங்கி செல்ல அல்லது வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் இருக்கு. KFC யில் மட்டுமே.

0: யாரு ஹீரோ?
1: கேக்குறாங்க இல்ல, சொல்லுங்க ஜி, யாரு ஹீரோ?
2: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
3: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
4: வணக்கம். காலை மணி 7, மீடியகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. சிங்கப்பூர் காவல்துறை அரசாங்கத்தின் மூத்த அதிகாரிகள் போல் நடித்து செய்யப்படும் மோசடிகள் குறித்து கவனமாய் இருக்கும்படி மக்களை எச்சரித்திருக்கிறது. பிரதமர் லாரன்ஸ் வாங்கின் அமைச்சரவை செயலாளர் என்று சொல்லி நடத்தப்பட்ட மோசடியில் ஒருவர் 4 மில்லியன் வெள்ளிக்கு மேல் இழந்துவிட்டார். பிரதமரும் ஏனைய தலைவர்களும் பங்கேற்கும் இணைய கூட்டத்தில் கலந்து கொள்ளும்படி பாதிக்கப்பட்டவருக்கு அழைப்பு அனுப்பப்பட்டது. அது உண்மை என்று நம்பி ஹொர்மஸ் நீரிணை தொடர்பான அவசர நிதிக்காக அவர் மில்லியன் கணக்கான வெள்ளியை மாற்றிவிட்டிருக்கிறார். செயற்கை நுண்ணறிவின் மூலம் கூட்டத்துக்கான ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டிருந்ததை பாதிக்கப்பட்டவர் பின்னரே உணர்ந்தார். தகவல்கள் அல்லது பணத்தை பரிவர்த்தனை செய்வதற்கு முன் அதிகாரப்பூர்வ தளங்களில் மக்கள் சரிபார்த்துக் கொள்ளும்படி காவல்துறை அறிவுறுத்தியது. சிங்போஸ் நிறுவனம் பாயலாபரில் உள்ள அதன் தலைமையக கட்டடத்தை விற்கும் திட்டத்தை கைவிட்டிருக்கிறது. அந்த சொத்துக்கு நீண்டகால வளர்ச்சிக்கான சாத்தியம் உள்ளதாக சிங்போஸ்ட் தெரிவித்திருக்கிறது. அடுத்த ஈராண்டில் தலைமையக கட்டடத்தை புதுப்பித்து கூடுதல் வசதிகளை செய்யவிருப்பதாக சிங்போஸ்ட் தலைமை நிர்வாக அதிகாரி கூறினார். வர்த்தகம் செய்வதற்கான இடங்களை வாடகைக்கு விடவும் திட்டமிருப்பதாக அவர் சொன்னார். லிட்டில் இந்தியா டவுன் டவுன் ரயில் நிலையங்களை சுத்தப்படுத்தும் பணி தீவிரமடைந்திருக்கிறது. SBS டிரான்சிட் நிறுவனமும் தொண்டூழியர்களும் அந்த முயற்சியில் மும்முரமாய் ஈடுபட்டிருக்கின்றனர். சிங்கப்பூரின் ஆக நெரிசலான அந்த 2 ரயில் நிலையங்களிலும் முன்னோட்டமாக துப்புரவு பணி மேற்கொள்ளப்படுகிறது. அந்த புதிய முயற்சியை விவரிக்கிறார் SBS டிரான்சிட் நிறுவனத்தின் மூத்த நிர்வாகி தன்ராஜ் ராஜேந்திரன்.
5: முழு முயற்சியோட முழு வீச்சில் செயல்பட்டாங்க. ரொம்ப வந்து பெருமையாக இருக்குது. நாங்கள் ஒரு வந்து முன்னோட்டமாக இந்த ஒரு நல்ல ஒரு அர்த்தமுள்ள ஒரு நிகழ்ச்சியில் வந்து முன்னோட்டமாக இருக்கிறதுல நாங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். எல்லா வாலண்டியர்ஸும் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டாங்க. பொதுமக்களும் ஒரு சிலர் வந்து நாங்கள் செய்யறத பார்த்து ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. சுத்தம் என்பது எல்லாருடைய பொறுப்பு. எல்லாருமே வந்து ஒன்றிணைஞ்சு நம்ம வீடாக நினைச்சு சுத்தமாக வச்சுப்போம்.
4: துப்புரவு முன்னோட்ட பணி 6 மாதம் நீடிக்கும். அதன் பலனை பொறுத்து மற்ற நிலையங்களுக்கும் திட்டம் விரிவுபடுத்தப்படும். சிங்கப்பூரிலிருந்து 900 பேர் புனித ஹஜ் பயணம் புறப்பட்டிருக்கின்றனர். சாங்கி விமான நிலையத்திலிருந்து நேற்று சுமார் 300 பேர் சவுதி அரேபியாவின் மதீனா நகருக்கு சென்றனர். முஸ்லிம் விவகாரங்களுக்கு பொறுப்பு வகிக்கும் தற்காலிக அமைச்சர் ஃபைசல் இப்ராஹிம் அவர்களை வழி அனுப்பி வைத்தார். ஏற்கனவே 600 பேர் புனித ஹஜ்ஜுக்காக சவுதி அரேபியா சென்றுவிட்டனர். அமெரிக்காவும் சீனாவும் ஆக்கப்பூர்வமாய் இணைந்து செயல்பட இணக்கம் தெரிவித்திருக்கின்றன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரத்துவ பயணமாக சீனா சென்றிருக்கிறார். பெய்ஜிங்கில் அவர் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து பேசினார். இருதரப்பு உறவில் ஆக்கப்பூர்வமான நிலைத்தன்மையை கொண்டு வருவதற்கான புதிய முயற்சிக்கு சம்மதித்திருப்பதாக திரு ஜி கூறினார். ஒத்துழைப்பு, போட்டித்தன்மையை சமாளிப்பது, நீண்டகால நிலைத்தன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் இருதரப்பு உறவு அமையும் என்றார் அவர். அமெரிக்க சீனா போட்டா போட்டியை கட்டுக்குள் வைத்து இருதரப்பு உறவை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல சீனா விரும்புவதாக அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். அமெரிக்க சீன இருதரப்பு உறவில் தைவான் முக்கிய விவகாரமாய் தொடர்கிறது என்று திரு ஜி கூறினார். தைவான் விவகாரம் தவறாக கையாளப்பட்டால் அது இரு நாடுகளையும் மோதலுக்குள் தள்ளிவிடக் கூடும் என்று அவர் எச்சரித்தார். அமெரிக்கா அந்த கூற்றை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. உலகில் பதற்றம் நீடிக்கும் சூழலில் இருதரப்பு உறவை சீராக்கி கருத்து பரிமாறிக்கொள்வதை தொடர அமெரிக்காவும் சீனாவும் விரும்புவதாக நிபுணர்கள் கருதுகின்றனர். சீன அதிபர் ஜி ஜின்பிங் வெள்ளை மாளிகைக்கு வருகை தரும்படி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அழைப்பு விடுத்திருக்கிறார். சீனா சென்றுள்ள அவர் அதிபர் ஜியுடன் விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றினார். September 24 சீன அதிபரும் அவருடைய துணைவியாரும் வெள்ளை மாளிகைக்கு வருகை தரும்படி திரு ட்ரம்ப் அழைப்பு விடுத்தார். திரு ஜியுடன் நடந்த வர்த்தக பேச்சு ஆக்கப்பூர்வமாய் அமைந்ததாகவும் அவர் கூறினார். இந்தியாவில் பிரிக்ஸ் அமைப்பின் வெளிவரும் அமைச்சர்கள் கூட்டம் நடந்து வருகிறது. 10 உறுப்பினர்களை கொண்ட அந்த அமைப்பில் ஈரான் போர் குறித்து 2 நாடுகள் முரண்படுகின்றன. பிரிக்ஸ் வெளிவர அமைச்சர்களின் 2 நாள் மாநாடு இன்று நிறைவடைகிறது. ஈரானுக்கும் ஐக்கிய அரபு சிற்றரசுகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடு நீடிப்பதால் பிரிக்ஸ் அமைப்பின் கூட்டறிக்கை வெளியிடுவதில் முட்டுக்கட்டு ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. அனைத்துலக சட்ட மீறல் என்று தாம் குறிப்பிட்டவற்றுக்காக அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் கண்டிக்க வேண்டும் என்று பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளிடம் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கேட்டுக்கொண்டார். ஈரான் மீதான தாக்குதலில் ஐக்கிய அரபு சிற்றரசுக்கு நேரடி பங்கு உண்டு என்றும் அவர் குற்றஞ்சாட்டினார். ஒமான் வளைகுடாவில் ஆயுத கிடங்கு போல் செயல்பட்டுக் கொண்டிருந்த ஒரு கப்பலை ஈரான் கைப்பற்றியுள்ளதாக தெரிய வந்திருக்கிறது. கடல்துறை அபாயங்களை அடையாளம் கண்டு நிர்வகிக்கும் வான்கார்ட் நிறுவனம் அந்த தகவலை தெரிவித்திருக்கிறது. சம்பந்தப்பட்ட கப்பல் தற்போது ஈரானின் கடல் எல்லைக்குள் செல்வதாக பிரிட்டனின் கடல்துறை வர்த்தக செயல்முறை அமைப்பு கூறியது. கப்பலில் என்ன இருக்கிறது, அதை பயன்படுத்துவது யார் என்பதை உறுதி செய்ய முடியவில்லை என்று பிபிசி செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது.
3: சொல்லும் பொருளும் டிரான்சாக்ஷன் பரிவர்த்தனை. இணையத்தில் வங்கி பரிவர்த்தனைகள் செய்யும் போது கூடுதல் கவனம் தேவை. டிரான்சாக்ஷன் பரிவர்த்தனை.
4: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
6: வணக்கம் சிங்கை, நிகழ்ச்சிக்கு ஆதரவு
7: BYD சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
6: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம். மீண்டும் வந்துவிட்டது கோ டாக் டாங் எனேபிள் விருதுகள். மன உறுதியோடும் துணிச்சலோடும் செயல்பட்டு பிறருடைய சிந்தனைகளை மாற்றி வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் நபர்களை கொண்டாடும் நேரம் மீண்டும் வந்துவிட்டது. இதுவரை வெற்றி பெற்றவர்களில் இருவர் கூறுவதை
8: கேளுங்கள்.
9: மற்றவர்களுடைய
6: வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துபவர்களை உங்களுக்கு தெரியுமா? அவர்களை இன்றே நியமனம் செய்யுங்கள். செல்லுங்கள் GCT Enable Fund.sg. இது கோ டாக் டாங் எனேபிள் நிதியின் முயற்சியாகும். இந்நிதியை நிர்வகிப்பது SG Enable அமைப்பு. ஆதரவு மீடியா கார்ப்.
10: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா, அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
11: அருண் ஐஸ்கிரீம்ஸ்.
6: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
12: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டார், புஷ்ப

சைட்ல ஃபால்ட்ட வச்சு நீ என்ன பார்த்து மறையிற, நான் ஃபுல் ஸ்பீட்ல பேச வந்தா ஏண்டா ஒடி ஒளியிற. சைட்ல ஃபால்ட்ட வச்சு நீ என்ன பார்த்து மறையிற, நான் ஃபுல் ஸ்பீட்ல பேச வந்தா ஏண்டா ஒடி ஒளியிற. நாலு வால்ஸுக்குள்ள மட்டும் ரூல்ஸ் பேசி நடிகிற, நான் அதே ரூல்ஸ ரோட்ல பேசினா ஏண்டா வந்து கொலைகிற.

இன்ஸ்டால்மெண்ட்ல ஹெட்போன் வாங்க கூட உனக்கு காசு இல்ல, இன்ஸ்டாகிராம்ல ஹெட்செட் பார்க்க ஓடி வரா மாப்பிள்ள, நான் சமத்தால ஆன்லைன் கோச்சு போட்டு சுத்துற புலி, எவா லேட் நைட்ல வாக்கிங் போய் நாய் கட்டி வலி, வீட்டுல ரொம்ப கண்டிஷன், என் பேர்ல நிறைய பெட்டிஷன், நான் ரூல்ஸ் மதிக்கும் மனிஷன், நீ பண்ற தப்பல்ல மனிஷன், நம்ம சிட்டி ஃபுல்லா பொல்யூஷன், சிற வேலைக்கு எதுக்கு கமிஷன், நான் கேப்பையா நான் சிட்டிசன், நம்ம வரல இருக்கு சொல்யூஷன்.

மச்சான், இட்ஸ் எ லாங்.

0: 东西。
1: எல்லாத்தையும் எடுத்திருக்குங்க எடுத்துருக்குங்க. வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். வெள்ளிக்கிழமை காலை படத்த உற்சாகமாட்ட உற்சாகமாக உங்களுக்காக பிரதர் திரைப்படத்துல இருந்து பாடல் இடம்பெற்றது. ஹரி ஜெயராஜின் இசையில் பால் டப்பா டக்கால் டி அந்த பாடல வழங்கியிருந்தாங்க. நீங்க நல்லா ஆட்ட போடுறோம் அப்படிங்கிறதுக்காக வி தொடர்ந்து உங்களுக்காக எந்த பாடல்கள் இடம்பெற
2: இருக்கின்றன.
1: The greatest of all time. கோட் திரைப்படத்தில இருந்தும் உங்களுக்காக பாடல் இடம்பெற இருக்கின்றது. மோனிகாவோ இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக வர போறாங்க. ஒரு பாட்டி ஒரு இணைய கேஃபேக்கு சென்று ஒரு நபரை அதாவது ஒரு இளையரை வந்து பலார் பலார் பலார்னு அரைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிய வருது அவங்க அரைந்த அந்த இளையர் அவங்களுடைய பேரன் இல்லை அப்படின்னு. இந்த சம்பவம் நடந்த ஒரு காணொளி வந்து இணையத்துல வைரல் ஆகிக்கிட்டு வருது. இந்த சம்பவம் எந்த நாட்டில் நடந்தது அப்படின்னு நான் கேட்டிருந்தேன், சரியான பதில சொல்லிட்டாங்க. ரைஃபிள்ஸ் பெண்கள் பள்ளியை சேர்ந்த ஹன்சிகா, வாழ்த்துக்கள். இதே போல உங்களுடைய பிள்ளைகளும் ஒவ்வொரு நாளும் பரிசு பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்கள வானொலி பக்கமா வர சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் காலையில வானொலிய கேட்க ஊக்குவீங்க. சரி, பெரியவர்களே உங்களுக்கும் பரிசு வேணும்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக புதிரங்கம் இடம்பெறும். எனவே தொடர்ந்து வானொலி பக்கமாவே இருங்க.
3: போக்குவரத்து நிலவரம்.
1: சாங்கியை நோக்கி செல்லும் இசிபி பிடோக்கிற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது. பிஐஇயை நோக்கி செல்லும் பிகேஇ கேஜேஇக்கும் எஸ்எல்இக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
4: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
5: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
6: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
5: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
7: மொத்த விற்பனையாளர்கள்.

0: தங்க நகைகளை நம்ம வாங்குறது மட்டும் முக்கியம் கிடையாது, அதை எப்படி நம்ம பராமரிக்கிறோம் என்பதும் முக்கியம்.
1: பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக.
0: நகைகளின் அழக பராமரிக்க சிறப்பு கவனம் தேவை. என்னுடைய நகைகள் பழுது போகாம உயர்தரமாக இருக்கிறதா, அதை நீங்க சோதிச்சு பார்க்க நகைகளை எங்கிருந்து வாங்கினீங்களோ அந்த நகை கடைக்கு சென்று உங்களுடைய நகைகளை குழைத்து நகைகளை சோதிக்கிறதுல நிபுணத்துவம் வாய்ந்த நிபுணர்கள்கிட்ட கொடுத்து சோதிக்க சொல்லலாம். இப்படி நீங்க செய்வதனால நீங்க வாங்கின நகைகள் காலம் சென்றும் நல்ல தரத்துல இருக்கும். அந்த நகைகளுக்கு நீங்க உத்தரவாதம் பெற்றிருந்தீங்கன்னா ஏதேனும் பழுது பார்க்கணும்னா அதையும் நீங்க அந்த சரியான நகைகளுக்கு சென்று பழுது பார்க்கலாம் இலவசமா. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கியது ஜோயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: கீதா, நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
4: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு ஏடுபி தானே. தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள், இனிப்பு பலகாரங்கள்னு எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால ஏடுபியின் சுவை சுண்டி இழுக்கும்.
3: ஸ்ரீரங்கம் சாலை முஸ்தபா அருகில், டல்ஹவுசி லேனிலும், அப்பர் டிக்சன் ரோட்டிலும், பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும், மற்றும் ஒரு கிளை தம்போய் ஜேபியில் மிக விரைவில். ஏடுபி சைவ உணவகம்.
5: உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.
6: வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில சஜினி என்னோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது சரியாக காலை 7:23 ஆகி விட்டது. இன்று மே 15 புகழ்பெற்ற இசையமைப்பாளர், இசை தயாரிப்பாளர், பாடகர் என பல பரிமாணங்களை கொண்டிருக்கும் நபர் தான் சந்தோஷ் நாராயணன். இன்று அவருடைய பிறந்த நாள். வாழ்த்துக்கள் அவருக்கு, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மே 15 1983 இவர் பிறந்திருந்தார். இவர் வந்து 2012 வெளியான அட்டகத்தி அப்படிங்கிற திரைப்படத்தின் வாயிலாக திரையுலகிற்கு அறிமுகமானாரு ஒரு இசையமைப்பாளராக. அதன் பிறகு பீட்சா, ஜிகர் தண்டா, கபாலி, வட சென்னை இப்படின்னு பல திரைப்படங்களுக்கு இசையமைத்து புகழ்பெற்ற இருக்காரு நம்ம சந்தோஷ் நாராயணன். அவர் தான் இவ்வாறு நட்சத்திரம். அவர் இசையமைத்திருக்கும் ஜகமே தந்திரம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக அடுத்த பாடல் இடம்பெறுகிறது. தனுஷ் அந்த பாடலை வழங்கியிருப்பாரு. கேட்டு மகிழுங்கள். இது உங்கள் ஒலி 9 ஆரியத்தை கேட்டு.

0: வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: உலகின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
3: 7 வயதிலிருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான பயிலரங்கு இது. தமிழில் தன்னம்பிக்கையோடு பேசும் நுணுக்கங்கள் என்ன?
2: வானொலி மேடை நிகழ்ச்சிகளை படைப்பது எப்படி?
3: எவ்வாறு சமூக ஊடக காணொலியில் அறிவிப்பு செய்யலாம்?
2: இவற்றை தெரிந்து கொள்ள பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை ஜூன் 27 காலை 9 முதல் மாலை 6 வரை 81 ஸ்டார்ஸ் அவென்யூ மிரிகாப்பில்.
3: மே 31 பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு ஜிஎஸ்டி கட்டணமும் உண்டு.
0: ஜூன் முதல் தேதிக்கு பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு ஜிஎஸ்டி கட்டணமும் உண்டு.
2: பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 633-33-888 633-33-888.
4: ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
2: ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026 வரும் ஜூன் 27 அன்னைக்கு இடம்பெறுகிறது. உங்களுடைய பிள்ளைகளை பதிவு செய்யலன்னா இப்பவே பதிவு செஞ்சிருங்க. குறைவான கட்டணத்தை நீங்க கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மே 31 பதிவு செஞ்சிருங்க. இல்லைன்னா நீங்க ஜூன் முதல் தேதிக்கு பிறகுதான் பதிவு செய்வேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூடுதலான கட்டணத்தை நீங்க செலுத்தணும். சரி, இப்ப பெரியவர்களுக்கான போட்டி அங்கம். இன்று போட்டி அங்கம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்க போகுதுங்க. சரியா, நான் வந்து ஒரு கேள்வியை கேட்பேன், இந்த கேள்விக்கான 3 குறிப்புகளையும் நான் வழங்குவேன். சரியா, அதுக்கப்புறம் பதில நீங்க வந்து சொல்லணுங்க. சரியா, உங்களுக்கான கேள்வி இதுதான். ஒரு சிங்கப்பூர்ல வந்து குறிப்பிட்ட பல இடங்கள்ல இந்த ஒரு கடை இருக்கிறது. மூளைக்கு மூளை இந்த கடை இருக்கோங்க. இந்த ஒரு கடையின் பெயர்ல வந்து எண்கள் இருக்கும். அது மட்டும் இல்ல, 24 மணி நேரமும் இந்த கடை திறந்திருக்கும். சரியா, இந்த கடையுடைய லோகோ இருக்கு இல்லையா, இதனுடைய சின்னத்துல ஒரு வித்தியாசம் இருக்கும். அது என்ன? அததான் நீங்க கண்டுபிடிச்சு வந்து சொல்லணும். இது எந்த கடை, இந்த சின்னத்துல என்ன வேறுபாடு இருக்கின்றது, என்ன வித்தியாசமா இருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து சொல்லணும். 3 இந்த கடையை பத்தி 3 குறிப்புகளை நான் சொல்லிட்டேங்க. ரொம்ப சுலபமானது. இந்த கடை சிங்கப்பூர்ல எங்க பார்த்தாலும் நீங்க பாக்கலாங்க. 24 மணி நேரமும் திறந்திருக்கும். இந்த கடையின் பெயர்ல வந்து எண்கள் இருக்கும். சரியா, இதுதான் இந்த கடைக்கான குறிப்புகள். கேள்வி இதுதான், இந்த கடையின் சின்னத்துல, சரியா, இந்த லோகோ இருக்கு இல்லையா, இந்த கடையினோட சின்னத்துல ஏதோ ஒன்று வித்தியாசமா இருக்கும். அந்த வித்தியாசம் தான் என்ன? 9678889 என்ற எண்ணுக்கு உங்களுடைய பதில்களை அனுப்பி வச்சிருங்க. அதனை தொடர்ந்து மிஸ்டர் பாரத் முரட்டு காலை திரைப்படத்தில் இருந்து பாடல்களை கேட்டு நல்ல ஆட்டம் போடுங்க.
5: கண்ணு சொல்ல

0: கேட்க தூண்டும்
1: இந்த அங்கத்திற்கு ஆதரவு
2: எஸ்பி முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் புண்ணிராய்ஸ்.
3: இசைஞானி இளையராஜாவின் இசையில் இரண்டு பாடல்கள் உங்களுக்காக ஒலித்தன. முரட்டு காலை திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல மலேசிய வாசுதேவன் மற்றும் குழுவினர் பாடியிருந்தாங்க. அதற்கு முன்பு மிஸ்டர் பாரத் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் இடம்பெற்றது. இந்த பாடல எஸ்பி பாலசுப்ரமணியம் மலேசிய வாசுதேவன் வழங்கியிருந்தாங்க. அடுத்து இசைஞானி இளையராஜாவின் சகோதரர் இசமைத்திருக்கும் பாடல் ஒன்று நாம கேட்டு கேட்க போறோங்க. வாழ்வே மாயம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக இன்னும் கொஞ்ச நேரத்துல பாடல் இடம்பெறவிருக்கின்றது. சற்று முன்பு நான் ஒரு புகழ்பெற்ற கடையை பற்றி மூன்று குறிப்புகளை வழங்கியிருந்தேன். இந்த மூன்று குறிப்புகளை வைத்து எந்த கடையை பத்தி பேசுறேன் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடித்து இந்த கடையின் சின்னத்துல இருக்கும் ஒரு வித்தியாசத்தை வந்து நீங்க குறிப்பிடணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பல நேயர்கள் நீங்க வந்து கடையின் பெயரை வந்து சரியா சொல்லிட்டீங்க. வித்தியாச வித்தியாசமான வந்து பதில்களையும் நீங்க சொல்லியிருந்தீங்க. சரியா, அந்த கடையின் பெயர் என்னவென்றால் 7-11. அதுதாங்க கடையின் பெயர். அது மட்டும் இல்ல, நம்ம நேயர்கள் சிலர் வந்து இந்த கடைக்கு இந்த சின்னத்துல, அதாவது 7-11 சின்னத்தின் நடுவுல வந்து ஒரு குவளை தெரிகிறது, ஒரு கப் தெரிகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, மிர இமேஜ் கண்ணாடி போல் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தை சேர்ந்த நமது நண்பர்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமது நாட்டு கொடிய போலவே இருக்கு வண்ணங்கள் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இவை எல்லாமே நான் எதிர்பார்க்கிற பதில் கிடையாதுங்க. நேயர் ஒருத்தவங்க சரியான பதில சொல்லி இருக்காங்க.
4: காலை வணக்கம் சஜினி. பதில் வந்து 7-11. அது என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, அந்த 11 இருக்குல்ல, 11, அந்த N வந்து சின்னதா இருக்கும், லோவர் காஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.
3: நேர்களே, 7-11 கடைகள்ல நாம பெரும்பாலும் வந்து காலடி எடுத்து வச்சிருப்போம். பலவற்றை நம்ம வாங்குவோம், தேவையானவற்றை நடு ராத்திரில கூட நமக்கு பொருட்கள் ஏதாச்சும் தேவைன்னா 7-11 தாங்க நாம ஓடுவோம். ஆனா 7-11 சின்னத்துல இல்லாமே அந்த எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, 11 அப்படின்னு எழுத்துக்கள் வந்து அச்சிடப்பட்டிருக்கும். ஆனா N என்கிற எழுத்து மட்டும் சின்னதாக இருக்கும், அதாவது லோவர் கேஸ் எழுத்தாக இருக்கும். இதற்கு வந்து ஒரு காரணம் இருக்குங்க. அதாவது 1960களில் இந்த 7-11 பிரசிடென்டாக தலைமை நிர்வாக அதிகாரியாக இருந்தவர் திரு ஜான் பி தாம்சன் சீனியர். இவருடைய மனைவி அந்த நேரத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த 11 வந்து அந்த எண்ணை வந்து நீங்க அப்ப கேஸ்ல வச்சீங்கன்னா ரொம்ப முரட்டுத்தனமா இருக்கு, ரொம்ப ஃபியர்ஸா இருக்கு, ஹாஷா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. ரொம்ப கடுமையா இருக்கு பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுல ஒரு மென்மை இருக்கணும், மக்களை கவரணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த N எழுத்தை மட்டும் லோவர் கேஸ்ல வச்சிருங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. அவர் அவரோட மனைவியின் பேச்சை கேட்டு 1968 இந்த 7-11 லோகோல 11 என்கிற வார்த்தையில N மட்டும் லோவர் கேஸ் சின்ன எழுத்தாக இருக்கும். பதிலை சொன்ன, அதாவது சரியான பதிலை சொன்ன நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. முயற்சி செய்த நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள். பங்கு பெற்றதற்கு மிக்க நன்றி. வாழ்த்துக்கள் புஷ்பா. உங்களுக்கு ஜோதிசா புஷ்பகடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி பரிசாக கிடைக்கின்றது. சரி, தொடர்ந்து நீங்க பாடல்களை கேட்க போறீங்க, ஆட்டம் போட போறீங்க. அதற்கு முன்பு வாங்க போக்குவரத்து நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க.
5: 96 நிலவரம்
3: AYE-ஐ நோக்கி செல்லும் CTE அங்மோக்கியோ அவென்யூ 5 பிறகு வாகனம் ஒன்று பழுதாகியுள்ளது. இதன் காரணமாக அந்த பகுதியில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. SLE-ஐ நோக்கி செல்லும் CTE கிராமட் ரோட் நுழைவாயில் அங்கே விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது.
6: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
7: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
8: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
7: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
9: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
10: இது வணக்கம் சிங்கே.

0: என்னோட பிறந்த நாளைக்கு உனக்கு மதுரை விருந்து, நான் உன்னை கூட்டிட்டு போறேன்.
1: இங்க மதுரைக்கா?
0: குமார் மெஸ்க்கு. மதுரை மனமும் ருசியும் மனசு சுண்டி இழுக்கும். கமகமன்னு சீரக சம்பா பிரியாணி, வறுத்த கோழி, மணமணக்கிற மீன் குழம்பு, கறி தோசை, பன் பரோட்டா, கோலா உருண்டை, மூணு வகை ஊத்தப்பம்.
1: சொல்லும் போதே சுவை மனசு அழுது, பசி வயிற்றுக்கிழுது.
0: அதான் குமார் மெஸ். மதுரையோட பாசம் சிங்கப்பூர்ல பேசும்.
2: குமார் மெஸ் இப்போது ஒன்பது அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டின் மால், 6 வேர்டன் சாலை.
3: உங்களுக்கு பிடித்த மீடியாகாப் வானொலி நிலையங்களையும் வலையொலிகளையும் நீலிசன் வழி கேட்டு ஆசை தீர பொருட்களை வாங்கும் வாய்ப்பை பெறலாம். மேல் விவரங்களுக்கு நீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க அல்லது செல்லுங்க nilisan.sg. மே 31 தேதி வரை மட்டும்தான்.
2: சுவையாக சமைக்க
4: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
2: சின்ன கவுண்டர் படத்துல கவுண்டமணி செந்திலுடைய இந்த நகைச்சுவைய மறக்க முடியுமா?
5: இது என்னென்ன
6: எலுமிச்சம்பழம்?
5: இதுக்கு முன்னாடி
6: எலுமிச்சங்காய்.
5: இது என்னென்ன
6: வாழைப்பழம்?
5: இதுக்கு முன்னாடி
6: வாழைக்காய்.
5: இது என்னென்ன
6: மாம்பழம்?
5: இதுக்கு முன்னாடி மாங்காய். இது என்னென்ன
6: தேங்காய்?
5: இதுக்கு முன்னாடி இத தன்ன கேட்டேன், இதுக்கு போட்டு அடிக்கிறாய்.
6: எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்கேன், இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா.
5: அண்ணா,
6: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
5: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
2: இந்த கேள்விக்கான பதில் தெரியலனாலும் உடச்ச தேங்காவை சமையலுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு குளிர்பதன பெட்டியில வச்சு எடுக்கும் போது பார்த்தா தேங்காய் லேசா வண்ணம் மாறி இருக்கிற மாதிரியும், கொஞ்சம் வளவழப்பாகவும், தேங்காயில சில பகுதிகள் கருப்பு நேரத்துல மாறி இருப்பதையும் நம்மால உணர முடியும். இதை தவிர்க்கிறதுக்கு நாம உடைச்ச அந்த தேங்காவின் எல்லா பகுதிகளையும் கொஞ்சம் உப்பு தடவி நாம குளிர்பதன பெட்டியில வைக்கலாம். அதன் பிறகு தேவைப்படும் போது தேங்காவை சுத்தமா கழுவி பயன்படுத்தினா பிரச்சனையே இருக்காதுங்க. அத்தியாவசிய ஊட்டச்சத்துகளும் இயற்கையான இனிப்பும் நிறைந்த ஹவுஸ் பிராண்ட் பேரிச்சம்பழங்களை இன்றே ருசித்து மகிழுங்கள். எந்த நேரத்திலும் அனுபவிக்க ஹவுஸ் பிராண்ட் பேரிச்சம்பழங்கள்.

0: இந்த ஹிட்டான பாட்டுக்கு ஆதரவு அனார்கலி அரிசிகளின் மொத்த விற்பனையாளர் சையத் மொஹமத் ட்ரேடர் சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட்.
1: அனார்கலி பிரீமியம் பொன்னி அரிசி பூ போல மென்மையாகவும் மணமாகவும் இருக்கும், உயர்தரத்திலும் இருக்கிறனால இன்னைக்கு சமைச்சு நாளைக்கு கூட சாப்பிடலாம். பலராலும் விரும்பி சாப்பிடும் அரிசி, அரிசிகளின் அரிசி அனார்கலி பொன்னி அரிசி.

0: இசைஞானி இளையராஜாவின் இசையில் ராஜாதி ராஜா திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது மனோ சித்ரா. அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. நேரம் இப்பொழுது சரியாக காலை 7:58 ஆகி விட்டது. காலை 8 மணி செய்திகள் உங்களுக்காக இன்னும் நேரத்தில் இடம்பெறவிருக்கின்றன. செய்திகளுக்கு பிறகு ஆட்டம் தொடரவிருக்கின்றது. அது மட்டும் இல்லைங்க, ஒரு தலைப்பை தொட்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். உங்க வேலை இடத்துல வேலையை விட்டு விலக செய்த, அதாவது வேலையை விட்டுட்டு போக வைத்த ஒரு சம்பவம் அல்லது யாராவது சொன்ன ஒரு கருத்து, ஆக மோசமான ஒரு கருத்தா கூட இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கா, வாங்க என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. 9678 8 9 6 8 என்ற எண்ணுக்கு உங்களுடைய அனுபவங்களை நீங்க அனுப்பி வச்சிடலாங்க. எனக்கும் ஒரு அனுபவம் இருக்கு, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்ந்து வானொலி பக்கமாவே இருங்க. இது உங்கள் வணக்கம் சிங்கே.
1: 9 6 8 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக துவாசை நோக்கி செல்லும் PIE எங்கியோ அவனியூவிற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதடைந்து உள்ளதால் அந்த பகுதியில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. BKEயை நோக்கி செல்லும் SLE, BKEPIE எக்ஸிட் அங்கேயும், துவாசை நோக்கி செல்லும் PIE, CTESLE எக்ஸிட் அங்கேயும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி குறிப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: வணக்கம் சிங்கை நிகழ்ச்சிக்கு ஆதரவு
6: BYD சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
0: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
7: நேர அறிவிப்புக்கு ஆதரவு
8: மனம் நிகழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
9: வணக்கம். காலை 8:00 மீடியா கப் போலி 9:06 செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப், அமெரிக்க சீன இருதரப்பு உறவு இன்னும் சிறப்பாக வலுவடையும் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். அதிகாரத்துவ பயணமாக திரு டிரம்ப் சீனா சென்றிருக்கிறார். நேற்று அவர் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை சந்தித்து பேசினார். தைவான் விவகாரத்தை தவறாக கையாள்வது இருதரப்பு உறவை ஆபத்தான நிலைக்கு தள்ளிவிடக் கூடும் என்று சீன அதிபர் எச்சரித்தார். இந்நிலையில் இன்று தலைவர்கள் இருவரும் மீண்டும் சந்திக்கவிருக்கின்றனர். பல்வேறு வெற்றிகளுக்காக சீன அதிபர் தம்மை பாராட்டியதாக ட்ரூத் சமூக ஊடகத்தில் திரு டிரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார். வெனிசுவேலாவுடனான அமெரிக்க உறவு, அமெரிக்காவின் வேலைச்சந்தை, ராணுவம் உள்ளிட்டவை அதில் அடங்கும் என்றார் அவர். அமெரிக்காவும் சீனாவும் ஆக்கப்பூர்வமாய் இணைந்து செயல்பட இணங்கியிருக்கின்றன. சீன அதிபர் ஷி ஜின்பிங் நேற்று பெய்ஜிங்கில் அமெரிக்க அதிபரை சந்தித்து பேசினார். இருதரப்பு உறவில் ஆக்கப்பூர்வமான நிலைத்தன்மையை கொண்டுவர புதிய முயற்சிக்கு சம்மதித்திருப்பதாக திரு ஷி கூறினார். ஒத்துழைப்பு, போட்டித்தன்மையை சமாளிப்பது, நீண்டகால நிலைத்தன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் இருதரப்பு உறவு அமையும் என்றார் அவர். அமெரிக்க சீனா போட்டா போட்டியை கட்டுக்குள் வைத்து இருதரப்பு உறவை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல சீனா விரும்புவதாக அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். சீன அதிபர் ஷி ஜின்பிங் வெள்ளை மாளிகைக்கு வருகை தருகும்படி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அழைப்பு விடுத்திருக்கிறார். சீனா சென்றுள்ள அவர் அதிபர் ஷியுடன் விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றினார். September 24 சீன அதிபரும் அவருடைய துணைவியாரும் வெள்ளை மாளிகைக்கு வரும்படி திரு டிரம்ப் அழைப்பு விடுத்தார். அதை சீன அதிபர் ஏற்றுக்கொண்டாரா என்பது தெளிவாக தெரியவில்லை. அமெரிக்க சீன இருதரப்பு பேச்சு நீடிக்கும் வேளையில் தொழில்நுட்ப நிறுவனங்களின் பங்குகளின் மதிப்பு முன்னெப்போதும் இல்லாத அளவு உயர்ந்திருக்கிறது. அமெரிக்க ஐரோப்பிய சந்தைகளில் செயற்கை நுண்ணறிவு சிஸ்கோ சார்ந்த பங்குகளின் மதிப்பு 13 விழுக்காட்டுக்கு மேல் உயர்ந்தது. அமெரிக்காவின் 3 பங்கு சந்தைகளும் நேற்றைய வர்த்தகத்தின் முடிவில் புதிய உச்சத்தை தொட்டன.